என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு அதிகமாக ஆசீர்வாதமாக இருந்த பாடல்கள் சகோதரர் டிஜிஎஸ் தினகரன் பாடிய அற்புதமான பாடல்கள். நான் வாழ்க்கையில் சோர்வான சமயங்களிலே எதிர்காலத்தை குறித்து குழப்பமாக யோசித்துக் கொண்டிருந்த நேரங்களிலே அவருடைய ஆறுதலான பாடல்கள் என்னை தேற்றி இருக்கிறது. அவருடைய எல்லாம் இயேசுவே என்ற ஒளிநாடாவில் இருக்கக்கூடிய பாடல்கள் என்னுடைய வாழ்க்கையில் அந்த காலகட்டத்தில் எனக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்த பாடல்கள். அப்பொழுது என்னுடைய இருதயத்தில் நான் எண்ணினேன், சுவாமி என்றைக்காவது ஒரு நாள் நான் ஒரு சீடியை ரிலீஸ் செய்தால் நான் பாடுகிற பாடல்கள் என்னுடைய ஒளிநாடா வாழ்க்கைகளை தொடக்கூடியதாக இருக்க வேண்டும். மக்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஆண்டவருடைய பிரசன்னம் அவருடைய வாழ்க்கையில இடைப்படுவதாக அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதை நான் யோசித்தேன். அதே போல ஆண்டவர் அற்புதமாக வெவ்வேறு வாழ்க்கைகளிலே என் மீட்பர் சீடிகளை அற்புதமாக பயன்படுத்தி பலருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். எனக்கு தொடர்ந்து சாட்சிகள் வந்து கொண்டுதான் இருக்கிறது. சமீபத்தில் ஒரு சகோதரர் எனக்கு போன் செய்து சொன்னார், பிரதர் நான் தூக்கில் தொங்குவதற்காக எல்லா ஆயத்தத்தும் செய்து விட்டேன். சரி, தூக்கில் தொங்கலாம் என்று போவதற்கு முன்பாக எனக்குள் ஒரு சிறு குரல் கேட்டது, நீ ஒரு நல்ல கிறிஸ்தவ பாடலை ஏன் கேட்கக்கூடாது என்று. அந்த சமயத்தில் உங்களுடைய வால்யூம் இரண்டில் இருக்கக்கூடிய கலங்காதே மனமே என்ற பாடலை நான் கேட்டேன். என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்ற பாடலாக இருந்தது. அந்த பாடலை கேட்டவுடன் என்னுடைய வாழ்வில் ஆண்டவர் எனக்கு இடைப்படுவார், எனக்கு உதவி செய்வார், என் சூழ்நிலை மாறும் என்ற நம்பிக்கை வந்துவிட்டது. இன்று நான் உயிரோடு இருக்கிறேன் என்றால் அந்த பாடல் தான் காரணம் என்று சொன்னார். அதே போல சிலர் தங்களுடைய வாழ்க்கையில் சரீர ரீதியாக ஆண்டவர் எப்படி அற்புதத்தை கொடுத்தார் என்பதும் எனக்கு சாட்சியாக பகிர்ந்து கொள்கிறார்கள். நிறைய பேர் சோர்வான இந்த வேலைகளிலும் தற்கொலை செய்யலாம் என்று நினைத்த நேரங்களிலும் நான் வெவ்வேறு தேசங்களுக்கு செல்லும் பொழுது இதை சாட்சியாக சொல்லுவார்கள். நான் இதற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அடுத்ததாக நீங்கள் கேட்கக்கூடிய பாடல் ஒரு அற்புதமான பாடல். அதில் வரக்கூடிய வார்த்தைகள், நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் இடைப்படுவார், உங்கள் சூழ்நிலையை மாற்றுவார் என்ற நம்பிக்கையை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பாடல். என்னுடைய வாழ்க்கையில உண்மையாகவே தனிப்பட்ட வேலைகளிலே பிராக்டிக்கலாக நான் இதை சாட்சியாக சொல்ல முடியும். இப்பொழுதும் இந்த பாடலை நீங்கள் கேட்கும் பொழுது விசுவாசத்தோடு ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும், எங்கள் குடும்ப சூழ்நிலையில சுவாமி எங்களை கண்ணோக்கி பாரும், எங்கள் சூழ்நிலையை மாற்ற வல்லவர் நீர் ஒருவர் மாத்திரமே ஆண்டவரே, நாங்கள் வேறு யாரையும் நோக்கி பார்க்கவில்லை, உம்மை நோக்கி பார்க்கிறோம், உம்மை நோக்கி பார்த்தவர்கள் ஒரு பொழுதும் வெட்கப்பட்டு போனதில்லை என்று சொல்லியிருக்கிறீரே, எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே என்று விசுவாசத்தோடு ஜெபத்தோடு இந்த பாடல்

சங்கீதம் 17 15 வசனத்தில் தாவீது சொல்லுகிறார், நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன். அதே பாக்கியத்தை அடிமைக்கும் கொடுத்தீரே, உம்மை துதிக்கிறேன் நாதா.

வாழ்வு தரும் இயேசுவின் வார்த்தைகள், வேதாகமத்திலிருந்து வாழ்வை தரும் வார்த்தைகள். இந்த வானொலியில் 365 நாளும் வாசித்து முடிக்கத்தக்கதாக வேதாகமத்தின் பழைய ஏற்பாட்டில் இருந்து சில அதிகாரங்களையும் புதிய ஏற்பாட்டில் சில அதிகாரங்களையும் ஒவ்வொரு நாளும் ஒலிபரப்ப இருக்கின்றோம். வேதாகமத்திலிருந்து இதை ஒரு வருடம் முழுவதும் வாசித்து முடிக்கத்தக்கதாக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக.

ஒவ்வொரு நாளும் கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள். வேதாகமத்தில் இருந்து வாழ்வை எமக்கு தரும் வார்த்தைகள். இந்த சங்கமம் வானொலியில் ஒவ்வொரு நாளும் ஒலிபரப்பப்படுகிறது என்பதை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம்.

வாழ்வை தரும் இயேசுவின் வார்த்தைகள் வேதாகமத்திலிருந்து வாழ்வை தரும் வார்த்தைகள். ஒவ்வொரு கேளுங்கள், ஆசீர்வாத கொள்ளுங்கள்.

பூமியில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள். சூரியனே, சந்திரனே, நட்சத்திரமே, மகாமச்சங்களே, அக்னியே, கல்மழையே, அவர் சொற்படி செய்யும் பெருங்காற்றே, காட்டு மிருகங்களே, சகல நாட்டு மிருகங்களே, ராஜாக்களே, வாலிபரே, கண்ணியரே, அவரை துதியுங்கள்.

0: Cheers.
1: Recording in progress.
2: ஆசீர்வாதங்களோடு வழிநடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து வந்து விதைக்கு ஆயத்தமாய் வந்திருக்கிறவங்களை பரிசுத்தாவியானவராகவே நிரப்பி ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. வானொலிக்கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் மறுவலை கேட்கப்பட்ட ஒருவரையும் கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளுக்கூடாக வழிநடத்துவாராக. சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் பிதாக்குமாரன் பரிசுத்தாவியானவர் நாமத்தினாலும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். அருமையானவர்களை எங்களுடன் ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி ஏப்ரஹாம் அவர்கள் மன்னிக்க வேண்டும், பிரைம் மினிஸ்ட்ரி சார்பாக லண்டன் யூகேயிலிருந்து இணைந்திருக்கிறார். அவருக்கு மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். பரிசுத்தாவியானவர் எங்களுக்காக உங்களுக்காக எடுத்து வரப்போற வார்த்தைக்காக முன்னதாக நன்றி கூறிக்கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். வழி நடத்துங்க பாஸ்டர். காட் பிளஸ் யூ. ஆமென்.
3: ஆமென். இணையற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து எல்லாம் முடிந்தது என்று சொல்லியிருக்கிறார். ஆமென். ஆகவே அதை விசுவாசிப்போமானால் நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை இன்றும் காண்போம், என்றும் காண்போம். ஆமென். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் மேன்மையாக மகிமையாக வெற்றிகரமாக நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாக எங்களுக்குள் நீர் கிரியை செய்கிறவராக இருந்து எல்லாவற்றையும் செய்து முடித்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய கிரியை இப்பொழுதும் எங்களுக்குள் இருந்து வெளிப்படுகிறதற்காக, உம்முடைய வார்த்தையின் மூலமாய் வெளிப்படுத்துகிறதற்காக, எங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் மூலமாய் வெளிப்படுத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலேயும் பூரண விடுதலை, பூரண நன்மை இப்பொழுது இன்றைக்கு மேற்கொள்ளுகிறதற்காக நன்றி. உம்முடைய மகிமை காண்பார்களாம், விடுதலை உண்டாயிருப்பதா இயேசுவின் இணையற்ற நாமத்தினால். ஆமேன். பிரியமானவர்களே, எடுப்போம், வாசிப்போம் மத்தேயு 5 43 48 வரைக்கும் வாசிப்போம். இது மிக மிக முக்கியமான ஒரு பகுதி. நாங்கள் இலகுவாக அல்லது வேகமாக இவைகளை படித்து விட்டு கடந்து செல்கிறோம். ஆனால் அநேக வேளைகளிலே நாங்கள் உட்கார்ந்து தியானிப்பது கம்மியாக குறைவாக இருக்கிறது. அதனால்தான் வேத தியானம் மிக மிக அவசியம். ஆமென். உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். உனக்கு அடுத்தவைகளை சிநேகித்து உன் சுத்தருக்களை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். அப்ப மிக முக்கியமான ஒரு காரியம், கிறிஸ்தவ பிள்ளைகளாகிய நாங்கள் செய்ய வேண்டிய எங்களுடைய கடமை என்று சொல்வதை பார்க்கலாம். எங்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்க வேண்டுமானால், எங்களுக்கு எங்களை பகைக்கிறவர்களை நாங்கள் சிநேகிக்க வேண்டும். அப்படி சிநேகிக்கும் பொழுதுதான் நாங்கள் அவர்கள் மூலமா கிரிய செய்கிற சத்துருவை நாங்கள் ஜெயிக்கிறோம். ஆமென். ஆனால் அநேக வேளைகளில் எங்களுடைய மாமிசம் என்ன செய்கிறது, அவர்களுக்கு விரோதமாய் ஆட்டோமேட்டிக்காய் கிரிய செய்கிறது. அல்லது எங்களுடைய மாமிசம் என்னத்தை விரும்புகிறது, அவர்களுக்கு தவறான காரியம் நடக்க வேண்டும், தேவனுடைய நியாய தீர்ப்பு மேற்கொள்ள வேண்டும். இப்படியாகத்தான் எங்களுடைய உள்ளம் பிரயாசப்படுகிறது. அப்படி செய்யாமல் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அவர்களை நேசிக்க வேண்டும். கவனியுங்கள், பழைய உடன்படிக்கையின்படி உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கு. இது வந்து பழைய உடன்படிக்கை. ஆனா இயேசுவின் படி, புதிய உடன்படிக்கையின்படி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். அப்படி சிநேகிக்கும் பொழுதுதான் அந்த சத்துரு ஆருக்கு விரோதமாக அல்லது நமக்கு விரோதமாக கிரிகை செய்கிற சத்துருவினுடைய கிரிகைகள் நிர்மூலமாக்கப்படும், அழிக்கப்படும். ஆமென். அப்படி இல்லாவிட்டால் என்ன செய்யப்படாது? அது அழிக்கப்பட மாட்டார். அது இன்னும் விரோதமாய், இன்னும் அநேகமாய் என்ன செய்யும்? மல்டிப்ளை ஆகும், பெருகும். அப்ப சத்துருவின் கிரிகை என்பதை அறிந்து, அதனால் தான் அவர்கள் எனக்கு விரோதமாய் சத்துருவாய் கிரிகை செய்கிறார்கள் என்று அறிந்து, மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் போராடாமல் அந்த ஆவிக்கு விரோதமாய், அந்த ஆவியை எப்படி என்னால் துரத்த முடியும், எப்படி நிர்மூலமாக்க முடியும் என்று சொன்னால், சிநேகிப்பதன் மூலமாய். ஆமென். அன்பின் மூலமாய்த்தான் விடுதலை அங்கே உருவாக முடியும். பகைப்பதன் மூலமாய் அங்கே விடுதலை உருவாக முடியாது. அவர்களை சத்துருவாக, சத்துருவானவன் பிசாசானவன் செயல்பட வைக்கிறான் என்று சொன்னால், அதற்கு காரணம் நாங்களும் அவர்களுக்கு விரோதமாய் சத்துருவாக, எதிரிகளாக மாற வேண்டும் என்பதே பிசாசினுடைய தந்திரம். ஆனால் ஈஸியாக அவனுடைய வலையிலே நாங்கள் விழுந்து விடுகிறோம். யாராவது நமக்கு விரோதமாய் கிரியை செய்தால் நாங்களும் அவர்களுக்கு விரோதமாய் கிரியை செய்ய அல்லது பேச அல்லது மற்றவர்களுக்கெல்லாம் இதை சொல்ல வேண்டும் என்று சொல்லி என்ன செய்கிறோம்? கிரியை செய்கிறோம். ஆனால் அப்படி செய்யாமல் அவர்களை சிநேகித்து அவர்களுக்காக ஜெபிக்க, அந்த சத்துருவின் கிரியைகள் நிர்மூலமாகும்படி ஜெபிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஆமென். அதைத்தான் இயேசு கூட செய்கிறார். இயேசு, உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டிய ஒரு காரியம், தேவன் செய்யாமல் எங்களை செய்ய சொல்லி ஒருபொழுதும் செய்ய மாட்டார். நாங்கள் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறபடினால் அவரை போலவே நாங்கள் செயல்பட வேண்டும் என்பதே தேவ சித்தம், தேவ திட்டம். நாங்கள் ஒரு வேளை சொல்லலாம், நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று. ஆனால் நாங்கள் எங்களையே ஆராய்ந்து பார்க்க வேண்டும், தேவனுடைய பிள்ளைகளாய் நாங்கள் செயல்படுகிறோம், அதுதான் முக்கியம். ஆமென். கேட்கிறவர்களாய் அல்ல, செயல்படுத்துகிறவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும். கவனியுங்கள், ரோமர் அஞ்சாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலிருந்து பத்தாம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். நாம் பாவிகளாயிருக்கை கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே, கவனியுங்கள், நாங்கள் பாவிகளாய், எதிரிகளாய், தேவனுக்கு விரோதமாய் கிரியை செய்து கொண்டு இருக்கும் பொழுது, கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். அப்ப சத்துருக்களாய் நாங்கள் இருக்கும் பொழுது அவர் நம்மை சிநேகித்தார். அதனால் தான் பூமிக்கே கடந்து வந்து நம்மை விடுதலையாக்க கிரியை செய். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க, கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம் அல்ல. நிச்சயமாமே, நாம் தேவனுக்கு சத்துருக்களாயிருக்க, அவருடைய குமாரனின் மரணத்தினாலே, மரண பரியந்தம் குமாரனை ஒப்பு கொடுத்ததினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது, மீட்கப்படுவது, விடுதலையாக்கப்படுவது, சுகத்தை பெற்றுக் கொள்வது அதிக நிச்சயமாகும். ஆமென். அப்ப நாங்கள் இப்பொழுது பிதாவோடு ஒப்புரவாக்கப்பட்ட பிறகு அற்புதங்கள், அதிசயங்கள், ஆசீர்வாதங்கள் என்ன செய்ய வேண்டும்? நம்மை மேற்கொள்ளுவது, நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய சூழ்நிலையை, நம்முடைய நாம் கையிட்டு செய்கிற காரியங்களை அவைகள் மேற்கொள்ளுவது அதிக நிச்சயமாமே. ஆனால் அநேக வேளைகளிலே இதை நாங்கள் விசுவாசிக்காமல் இருக்கிறோம். தேவன் அவருடைய நேரத்தின்படி, அவருடைய காலத்தின்படி தான் செய்வார் என்று நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் அவர் செய்து முடித்தார். ஆமென். இன்று நாங்கள் இதை விசுவாசித்தால் நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை காண்போம். நான் போற போற இடத்துல எல்லாம் நிறைய எண்ணத்தை அறிகிறேன். எவ்வளவோ சாட்சிகள் அவர்கள் சொல்லுகிறார்கள். காரணம், அவர்கள் இந்த சத்தியத்தை, இந்த ரேடியோவிலே சொல்லப்படுகிற காரியங்களை தன்னுடைய வாழ்க்கையிலே அப்ளை பண்ணுகிறார்கள். இந்த மெசேஜை கேட்டு ஒரு சகோதரி சொன்னார், நான் எப்பொழுது சொந்து போற நேரத்தில் எல்லாம் நான் இந்த மெசேஜை கேட்டு என்ன செய்கிறேன், உற்சாகம் அடைகிறேன். உற்சாகம் அடைகிற மாத்திரமல்ல, எனக்கு நன்மை உண்டாயிருக்கிறது. ஆமே. ஆகவே இது என்னுடைய வசனம் அல்ல, இது தேவனுடைய வசனத்தை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். நான் ஒரு டெலிவரி மேன், உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை டெலிவர் பண்ணுகிறேன். உங்களுடைய விசுவாசம் உங்களை விடுதலை ஆக்குகிறது. ஆமே. நீங்கள் தேவன் மேல் வைக்கிற அந்த விசுவாசம் உங்களை என்ன செய்கிறது, விடுதலை ஆக்குகிறது. ஆமென். நீங்கள் மறுபடியும் நாங்கள் மத்தேயு 5:43-48 வாசித்துக் கொண்டிருக்கிறோம். உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள். அப்ப முதலாவது உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், இரண்டாவது உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். அப்ப இதை நாங்கள் செய்வதற்கு மிகவும் கஷ்டப்படுகிறோம் அநேக வேளைகளில். ரொம்ப கஷ்டமா இருக்கு அநேகருக்கு. இந்த காரியம் வந்து ரொம்ப கடினமா இருக்கிறது, மற்றவர்களை ஆசீர்வதிப்பது. அநேகர் மன்னிக்கிறதுக்கே என்ன செய்யறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இது உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன் இலங்கையில. அந்த சவர் எனக்கு சொல்லியிருந்தார், எனக்கு விரோதமாய், அவருக்கு விரோதமாய் சில பேர் கிளம்பி கிரியை செய்தார்கள். ஆகவே அவர்கள் இல்லாமல் போக வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபித்தேன். அவர்கள் புழு புழுத்து செத்து போனார்கள் என்று ரொம்ப பெருமையாக சொன்னார். பிரியமானவர்களை, அதற்காக நாங்கள் அழைக்கப்படவில்லை. உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். அதுதான் தேவனுடைய பிள்ளைகளாய் நாங்கள் செயல்படுவது. ஆபேலின் இரத்தம் என்ன சொல்லுகிறது, பழிக்கு பழி வாங்கு என்று கூப்பிடுகிறது. ஆனால் இயேசுவின் இரத்தமோ மேன்மையான காரியங்களை, மன்னிப்பை, விடுதலையை, உயிர்த்தெழுதலை பேசுகிறது. ஆமென். ஆகவே நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நாங்கள் என்ன செய்ய வேண்டி இருக்கிறது, எங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பதனால் நாங்கள் என்ன செய்கிறோம், நாங்கள் அந்த சத்துருவின் தந்திரத்தில் இருந்து, கிரியையில் இருந்து நாங்கள் முதலாவது விடுதலை ஆகும். ஆமென். இரண்டாவதாக அவர்களை ஆசீர்வதிப்பதனால் அவர்கள் விடுதலை ஆக்கப்படுகிறார்கள். அந்த பிசாசின் கிரியையில் இருந்து, ஆதிக்கத்தில் இருந்து அவர்கள் விடுதலை ஆக்கப்படுகிறார்கள். தவுலை குறித்து உங்களுக்கு தெரியும், தவுல் தாவீதை அழிக்க வேண்டும் என்று சொல்லி என்ன செய்கிறான், ஆயிரக்கணக்கான, தவனிங்கள் நூற்று கணக்கானதல்ல, ஆயிரக்கணக்கான போராளிகளை கூட்டி கொண்டு தாவீதை தேடி வருகிறான். தாவீது இருக்கிற அதே குகைக்குள்ளே, அல்லது அதே குகைக்குள்ளேதான் அவர்களும் என்ன செய்கிறார்கள், அந்த இடத்துக்கு வந்து அந்த குகைக்கு பக்கத்திலேதான் தவுலும் என்ன செய்து கொண்டிருக்கிறான், தூங்கிக் கொண்டிருக்கிறான். ஆனால் அந்த இடத்திலே தாவீது என்ன செய்கிறான் என்று
0: சொல்கிறான்,
3: அங்கியின் நுனியை வெட்டி, நாய்க்கிலே அவர் சவுல் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அங்கியினுடைய நுனியை கட் பண்ணி அவன் அங்கே வைத்திருக்கிறான். அடுத்த நாள் காலையிலே அவன் சவுலை கூப்பிட்டு, இங்கே பாரு, கர்த்தர் உம்மை என்னிடத்தில் ஒப்பு கொடுத்தார், ஆனால் நானோ உமக்கு விரோதமாய் கிரிகை செய்கிறவன் அல்ல, உம்மை அழிக்கிறவன் நான் அல்ல, உம்மை அழிக்கும்படி நான் வரவில்லை, உம்மை சபிக்கும்படி நான் வரவில்லை. ஆகவே நான் உமக்கு எதிரி கிடையாது என்று சொல்லி அங்கே அவன் ஆசீர்வதிக்கிறான். அப்படி சொன்னதினால் நடந்த காரியம் என்ன என்று சொன்னால், சவுல் இவனை அழிக்க வேண்டும் என்று சொல்லி சவுலுக்குள்ளே இருந்த அந்த ஆவி அவனை விட்டு வெளியேறினால் இப்பொழுது சவுல் அவனை ஆசீர்வதிக்கிறான், நீ இஸ்ரவேலின் ராஜாவா இருப்பாய் என்று சொல்லி தீக்கரசனம் உரைக்கிறான். அப்ப சவுலையா தாவீது ஆசீர்வதித்ததன் நிமித்தம் கவனியுங்கள், அவனுக்குள்ள இருந்த சவுலுக்குள்ள இருந்த பிசாசு ஓடி போகிறது. இரண்டாவது, எனிமியே எனிமியாய் வந்தவனே இப்பொழுது என்ன செய்கிறார், தாவீதனுடைய ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக நிலைத்திருப்பதாக, நீ ராஜாவா இருப்பாய் என்று சொல்லி என்ன செய்கிறான், ஆசீர்வதித்து விட்டு கடந்து செல்கிறான். அப்ப கவனியுங்கள், இதுதான் நீங்கள் மற்றவர்களை ஆசீர்வதிக்கும் பொழுது நடக்கிற காரியம். ஆசீர்வதியுங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் என்றால் முக்கியமான ஒரு காரியத்துக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டியிருக்கிறோம். உங்களை சபிக்கிறவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிப்பது ஈவன் அதிகம் மேல். ஏனென்றால் எவ்வளவுக்கு அதிகமாய் அவர்கள் தேவனை அறிந்து கொள்ளுகிறார்களோ, ரட்சிக்கப்படுகிறார்கள், அவர்களுக்கு நிரந்தர விடுதலை கிடைக்கிறது. ஆமென். ஆகவே அவருடைய ரட்சிப்புக்காக ஜெபிப்பது அவர்களை ஆசீர்வதிப்பதால், அவர்கள் எங்களுக்கு விரோதமாக கிரியை செய்து கொண்டு இருக்கும் பொழுது இந்த உலகத்தில் இருக்கிற சகல ஆசீர்வாதங்களை பார்க்கிலும் மேன்மையான மகிமையான ஆசீர்வாதம் என்ன, ரட்சிக்கப்படுவது. ஆமென். தேவனே, இவன் எனக்கு விரோதமாக எழும்பினபடினான் இவன் அழிக்கப்படுவானாக என்று நாங்கள் நினைக்காமல், இவன் அழிந்து போவானாக என்று நினைக்காமல், உம்முடைய நியாய தீர்ப்பு மேற்கொள்ளுவதாக என்று நாங்கள் நினைக்காமல், மாறாக உம்முடைய ரட்சிப்பு இவனை மேற்கொள்ளட்டும், விடுதலையாக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமா ரட்சிப்பு அவர்களை மேற்கொள்ளும். நிச்சயமாய் அவர்கள் இந்த பிசாசின் கிரியைகளில் இருந்து விடுதலை ஆவார். ஆமென். மத்தேயு கவனியுங்கள், மத்தேயு 27 24 25 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். காலம் சமீபமா கலகம் அதிகமாகிறதே அல்லாமல், தன் பிரியத்தனத்தினாலே பிரயோஜனம் இல்லை என்று பிலாத்து கண்டு தண்ணீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவி, இந்த நீதிமானுடைய இரத்தப்பழிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்றான். அதற்கு ஜனங்கள் எல்லோரும் இவனுடைய கவனிங்கள், ஜனங்கள் என்னத்தை வாயை திறந்து பேசுகிறார்கள் என்பதை பாருங்கள், இவனுடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக, அவனிங்கள் இருப்பதாக என்று சொன்னார்கள். எப்படி அறிக்கை எடுக்கிறார்கள் என்று பாருங்கள். ஆனால் நாங்கள் கவனிக்கிறோம், லூக்கா 23:34 வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். ஆமென். அப்ப கவனியுங்கள், அவர்கள் சாபத்தை பேசுகிறார்கள், இவன் தங்கள் மேலே சாபத்தை பேசுகிறார்கள், ஆனால் இயேசுவோ அவர்கள் மேல் ஆசீர்வாதத்தை பேசுகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப யார் எப்பேற்பட்ட சாபத்தை நம்மேல் பேசினாலும் நாங்கள் ஆசீர்வாதத்தை என்ன செய்ய வேண்டும், அவர்கள் மேல் பேச வேண்டும். ஆமென். அப்படி பேசுவதனால் அவர்களை நாங்கள் விடுதலை ஆக்குகிறோம். அதுதான் தேவ சித்தம், அதுதான் தேவ திட்டம். அப்படியாகத்தான் தேவனே செயல்படுகிறார். அப்ப தேவனை தேவனுடைய பிள்ளைகளாக நாங்கள் செயல்பட வேண்டும் என்பதே தேவ திட்டம், தேவ சித்தமாய் இருக்கிறது. ஆமென். உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். மூன்றாவதா, உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அல்லேலூயா. அப்ப கவனியுங்கள், இது மிக மிக முக்கியம். அநேக பிள்ளைகள் வந்து தேவனே என்னை ஆசீர்வதியும், தேவனே நான் இன்னும் ஏன் ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்கிறேன், என்னில் இருக்கிற குற்றம் என்ன, குறைவு என்ன என்றெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் தேவனுடைய குணாதிசயத்தை கவனியுங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பது அவருடைய குணாதிசயம். சபிப்பவனையே அவர் ஆசீர்வதிப்பார். ஆனால் தேவனுடைய பிள்ளையாகிய உங்களை ஏற்கனவே அவர் ஆசீர்வதிக்காமல் இருப்பது எப்படி? அல்லேலூயா. பகைக்கிறவர்களையே அவர் ஆசீர்வதிப்பார். ஆனால் நீங்கள் பகைக்காமல் அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட உங்களுக்கு சகல ஆசீர்வாதங்களையும் அவர் கொடுக்காதிருப்பது எப்படி? ஆனால் ஒரு பழைய மைண்ட் செட்டிலே நாங்க ஓடிட்டு இருக்கிறோம். நாங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்டா, நான் என்ன செய்தால் தேவன் எனக்கு என்ன செய்வார், ஒருவேளை நான் சரியா செய்யலையோ, ஒருவேளை நான் சரியா தேவனுடைய சித்தத்தை செய்யலையோ, அல்லது தேவனுக்கு பிரியமா நடக்கலையோ, ஒருவேளை என்னுடைய பேரண்ட்ஸ் அப்படி செய்யலையோ, இப்படியாக நான் ஏதோ ஒரு தவறான காரியங்களோடு என்னை இணைத்துக் கொள்ள முயற்சி செய்கிறேன் அல்லாமல், கிறிஸ்துவோடும் அவருடைய அன்போடும் என்னை இணைத்துக் கொள்ளாமல் இருப்பதுதான் இப்படியான காரியங்களுக்கு காரணம். அவரை நான் சரியாக அறிந்து கொள்ளவில்லை, அவருடைய அன்பை நான் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. கவனியுங்கள், ஒன்று தீமேத்தேயு முதலாம் அதிகாரம் 13 வசனத்திலிருந்து 15 வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். போல் இதிலே தன்னை குறித்து பரிசுத்த போல் எழுதுகிறார், முன்னே நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனமாய் இருந்தேன், அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவவிசுவாசத்திலே அப்படி செய்தபடினால் இரக்கம் பெற்றேன். நம்முடைய கர்த்தரின் கிருபை இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் கூட என்னிடத்தில் பூரணமாய் பெருகி, ஏனென்றால் அவர் தண்டிக்காமல் மன்னித்தார். மன்னித்தது மாத்திரமல்ல, அவனை அபிஷேகித்தார், அவனை ஆசீர்வதித்தார், அவனுக்கு எல்லா விதமான வெளிப்பாட்டையும் கொடுத்தார். ஆமென். பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார் என்கின்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. அவர்களின் பிரதான பாவி நான். அப்ப கவனிங்க, பிரதான பாவியாகிய என்னை தேவன் இப்படியாய் ஆசீர்வதித்திருக்கிறார் என்று அவர் சாட்சி கொடுக்கிறார். ஆனால் இன்றைக்கு நாங்கள் என்ன செய்கிறோம், தேவனை குறித்து தவறாக எண்ணிக்கொண்டிருக்கிறோம். தேவனுடைய சுபாவத்தை நாங்கள் அறிந்து கொள்ளவில்லை. உன் சத்துருவை சிநேகி என்று சொல்லுகிற தேவன் எங்களையும், நாங்கள் சத்துருக்களா இருக்கையிலே சிநேகித்து நம்மை தேடி வந்தார். நாங்கள் அநேக காரியங்களை சாபமாய் பேசின பொழுதிலும் தேவன் எங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். இந்த இரத்த பலி எங்கள் மீதும் எங்கள் பிள்ளைகள் மீதும் வரட்டும் என்று சாபத்தை நாங்கள் வாங்கி கொண்ட பொழுதிலும் அதில் இருந்து நம்மை விடுதலை ஆக்கும்படி இவர்களை மன்னியும் பிதாவே என்று அவர் எங்களுடைய தவறான ஜபங்கள், தவறான எண்ணங்களை கேன்சல் பண்ணுகிறதவனாய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்திற்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அப்ப நாங்கள் அவருடைய புத்திரராய் செயல்பட வேண்டும் என்பது தேவ சித்தம், தேவ திட்டம். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி, இதுதான் தேவனுடைய சுபாவம். பிரியமானவர்களை தயவு செய்து கற்றுக்கொள்ளுங்கள், தீயோர் மீது நல்லோர் மீது தமது சூரியனை உதிக்க பண்ணி, நீதி உள்ளவர்கள் மீது அநீதி உள்ளவர்கள் மீதும் மழையை பெய்ய பண்ணுகிறார். நீங்க சுபாவத்தின்படி பார்க்கும் பொழுது கவனியுங்கள், அவன் விசுவாசியும் நல்லா படிக்கிறான், அவனுக்கு நல்ல மூலம் கொடுக்கப்பட்டிருக்கு, அவன் கையிட்டு செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்கிறது, அவனுக்கும் சூரியன் கொடுக்கப்பட்டிருக்கிறது, சந்திரன் கொடுக்கப்பட்டிருக்கிறது, சுவாசம் காற்று கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவன் சுவாசிக்கும்படி அவனுக்கு நல்ல ஹெல்ப் தேவன் கொடுத்திருக்கிறார், நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிகளை கொடுத்திருக்கிறார். எங்களுக்கு என்னத்தை எல்லாம் கொடுத்தாரோ அதே காரியங்களை தான் அவங்களுக்கும் தேவன் கொடுத்திருக்கிறார். பாரபட்சமே அல்ல. ஏனென்றால் நாளைக்கு அவன் என்ன சொல்ல முடியாது, இல்லை உம்முடைய அன்பை எனக்கு காண்பிக்கவில்லை, என்னை நீர் சபித்து போட்டீர் என்று அவன் சொல்ல முடியாது. தேவன் நல்லோரையும் தீயோரையும் என்ன செய்கிறார், ஆசீர்வதித்த தேவனாய் இருக்கிறார். இந்த உலகமும் இந்த உலகத்தில் உள்ள சகலதும் நமக்கும் நல்லவர்களுக்கும் தீயவர்களுக்கும், தேவனுடைய பிள்ளைகளுக்கும் பிசாசனுடைய பிள்ளைகள் அல்லது தேவனை ஏற்றுக்கொள்ளாத பிள்ளைகள், உண்மையிலேயே பிசாசின் பிள்ளைகள் என்று நான் சொல்ல விரும்பவில்லை. ஏனென்றால் அவங்க எல்லாமே தேவனுடைய பிள்ளைகள் தான், ஆனால் அதை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை, தெரிந்து கொள்ளவில்லை. ஆகவே பிசாசு அவர்களை ஆளுகை செய்கிறான். ஆனால் தேவனுடைய சுபாவம் என்ன, அவர் தீயோர் மீது நல்லோர் மீது தமது சூரியனை உதிக்க பண்ணி, நீதி உள்ளவர்கள் மீதும் அநீதி உள்ளவர்கள் மீதும் மழையை பெய்ய பண்ணுகிறார். உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லது? அப்ப இந்த உலகமே அப்படித்தான் செய்யிற்று. அப்ப அதே போல நாங்கள் செயல்படுவோமானால் தேவனுடைய பிள்ளைகளாய் நாங்கள் செயல்படவில்லை என்பதாக அர்த்தம். ஆமென். இதை நாங்கள் செய்தாலே நிறைய பேரை நாங்கள் விடுதலை ஆக்குகிறவர்களாய் இருப்போம். உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? அப்ப நன்மை செய்கிறவர்களுக்கு மாத்திரம் தேவன் நன்மை செய்வாரானால் தேவன் விசேஷித்து செய்கிறது என்ன? அப்ப நன்மை செய்கிறவர்களுக்கு மாத்திரம் அல்ல, தீன்மை செய்கிறவர்களையும் தேவன் ஆசீர்வதித்து இருக்கிறார் என்பதை எங்களுடைய கண்களாலே பார்க்க முடிகிறது இந்த உலகத்தில். அதை பார்த்து தேவன் அவனை கூட ஆசீர்வதித்து இப்படியா வைத்திருக்கிறாரே, அப்ப அவனை காட்டிலும் நான் அதிகமாய் ஆசீர்வதிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே என்று எண்ணாமல், இவனெல்லாம் இப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கானே, நான் இப்படி இருக்கிறேனே, என்னோ தானோ தேவன் என்னை ஆசீர்வதிக்கவில்லையே என்று நான் பேசுவேனானால் என்னுடைய சத்துருவை நான் சிநேகிக்கவில்லை, என்னை சபிக்கிறவனை நான் ஆசீர்வதிக்கவில்லை. ஆனால் அப்படி செய்யும்படிதான் நானும் நீங்களும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். அப்படி செய்வதனால் எனக்கும் உங்களுக்கும் பெரிதான ஆசீர்வாதம் உண்டு. அவர்களால் முடியாது, என்னை சபிக்கிறவனால் என்னை ஆசீர்வதிக்க முடியாது. ஏனென்றால் தேவ சுபாவம் அவர்களை மேற்கொள்ளவில்லை, அவர்களால் தங்களை விடுதலை ஆக்கி கொள்ள முடியாது. ஆனால் நாங்கள் ஆசீர்வதிப்பதனால் நாங்களும் விடுதலை ஆகிறோம், மற்றவர்களையும் விடுதலை ஆக்குறோம். நாங்களும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுகிறோம், மற்றவர்களையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறவர்களாய் இருக்கிறோம். ஆமென். ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல. அப்ப கவனியுங்கள், எது பூரண சற்குணம் என்றால் உங்கள் சத்துருவை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இது என்னவாம், உங்கள் பிதா பூரண சத்குணராய் இருக்கிறது போல. இது பிதாவின் பூரண சத்குண குணாதிசயங்கள். நீங்களும் பூரண சத்குணராய் இருக்க கடவீர்கள் என்றால் முடிஞ்சா செய்யுங்க, இல்லாட்டி விட்டுட்டு போங்க என்பதாக அல்ல. அப்படியா இருக்க அடவீர் என்று தேவன் நம்மேல் பேசுகிறார். ஆமென். இப்படியாய் நாங்கள் செயல்படுவோமானால் நிச்சயமாய் தேவனை வெளிப்படுத்துகிறவர்களா போகிற இடங்களில் எல்லாம் ரட்சிப்பு மேற்கொள்ளும். அநேக வேளைகளிலே மற்றவர்கள் நமக்கு விரோதமாய் பேசும் பொழுது, விரோதமாய் வரும் பொழுது நாங்கள் அப்படியே ஒதுங்கிக் கொள்ளுகிறோம். அவர்களை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் செயல்படுவதில்லை. எப்படியெல்லாம் அவர்களை ஆசீர்வதிக்கலாம் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே ஜெபித்து அவருடைய தேவை என்ன, அவருடைய பிரச்சனை என்ன என்பதை அறிந்து அதிலிருந்து அவர்கள் விடுதலையாக வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்க தவறுகிறோம். ஆனால் தயவு செய்து இதுதான் தேவனுடைய விருப்பம், தேவனுடைய திட்டம். இதை நாங்கள் செய்வோமானால் நிச்சயமா தேவன் ஆயத்தம் பண்ணின ஆசீர்வாதங்கள் நம்மை வந்து மேற்கொள்ளும். ஆமென். எபேசியர் 2:4-9 வரைக்கும் வாசிக்கிறேன். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மறித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்தார். அப்ப நாங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. உங்களுடைய ஆசீர்வாதம் ஏற்கனவே உயிர்ப்பிக்கப்பட்டு விட்டது. உங்களுடைய சுகம் ஏற்கனவே உயிர்ப்பிக்கப்பட்டு விட்டது. ஆமேன். சரீரத்தின் பலன் ஏற்கனவே உயிர்ப்பிக்கப்பட்டு விட்டது. ஆமேன். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள், கிருபையினாலே மீட்கப்பட்டோம், சுகமாக்கப்பட்டோம், விடுதலை ஆக்கப்பட்டோம், ஆசீர்வதிக்கப்பட்டோம். ஆமேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க பண்ணுவதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி, ஆமென், உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். ஆமென். அப்ப அவரோடு கூட நாங்கள் எழும்பினது மாத்திரமல்ல, அவரோடு கூட ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய், அதிகாரம் பெற்றவர்களாய், வல்லமை உடையவர்களாய், அவரை விட்டு விலகி அல்ல, அவருக்கு தூரமாக அல்ல, அவரோடு கூட அவரோடு இணைக்கப்பட்டவர்களாய், ஆமென், நாங்கள் இருக்கிறோம். அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம், ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அவரோடு கூட உட்காரவும் செய்தார், செய்வாரல்ல செய்தார். அப்ப இப்ப நாங்கள் தனியே அல்ல, அவரோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறது. இது மிகவும் முக்கியம். தேவன் பெற்றுக் கொடுத்த சகலத்தையும் எப்படி பெற்றுக் கொள்வது? விசுவாசத்தை கொண்டு. கிருபை கொடுக்கிறது, விசுவாசம் பெற்றுக் கொள்ளுகிறது. ஆமென். இது உங்களால் உண்டானது அல்ல, நம்முடைய கிரியையினால் அல்ல, நாம் எவ்வளவு கொடுத்தோம் என்பதனால் அல்ல, எவ்வளவு ஒறுத்தோம் என்பதனால் அல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியையினால் உண்டானது அல்ல. ஆமென். இது தேவனுடைய ஈவு. ஆமென். ஆகவே தேவன் தம்முடைய ஈவினாலே, ஈவின் மூலமாய் இனமாக இலவசமாக சகலத்தையும் உங்களுக்கு கொடுத்து தீர்த்து விட்டார். அவரையே கொடுத்தவர், அவரோடு கூட எல்லாவற்றையும் உங்களுக்கு அருளியிருக்கிறார். ஆகவே ஜெபம் அன்பின் பிதாவே, வாருமையா தாருமையா என்பதாக அல்ல, நீர் ஏற்கனவே வந்து எனக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்து முடித்து உம்மோடு கூட என்னை எழுப்பி உம்மோடு கூட உட்காரவும் பண்ணியிருக்கிறீர், என்னை உயிர்ப்பித்திருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையை, சரீரத்தை, பைனான்ஸை, உயிர்ப்பித்திருக்கிறீர், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை உயிர்ப்பித்திருக்கிறீர், தேவனோடு உள்ள உறவை புதுப்பித்திருக்கிறீர், உயிர்ப்பித்திருக்கிறீர். அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் செய்து முடித்த சகல ஆசீர்வாதம் இப்பொழுது மேற்கொள்ளுவதால், சுகம் மேற்கொள்ளுவதால், ரட்சிப்பு மேற்கொள்ளுவதால், மீட்பு மேற்கொள்ளுவதால், விடுதலை மேற்கொள்ளுவதால், உண்மை அறிகிற அறிவு இன்னும் அதிகமாய் மேற்கொள்ளுவதால் உம்முடைய பிள்ளைகளை உயிர்ப்பித்து ஆகவே என்றென்றைக்கு அவர்கள் உயிரோடும் அதிலே பலகி பெருகவும் பண்ணுகிறவராயும் இருக்கிறேன். இப்பொழுதே மேற்கொள்ளுவதா, இப்பொழுதே மேற்கொள்ளுவதா, இயேசுவினேற்ற நாமத்தில் ஆமென், ஆமென், ஆமென்,
2: ஆமீன், ஆமீன். ஆண்டவர் இயேசு எங்களுக்காக யாவற்றையும் சிலுவையிலே வெற்றி சிறந்தார், அவற்றை எங்களுக்காக தந்தும் இருக்கிறார், அவற்றை பெற்றுக்கொள்ள நமது விசுவாசம் மட்டும் போதும். ஆமீன். நன்றி பாஸ்டர், தேவ செய்திக்குள்ளாக வழிநடத்தி ஆசீர்வதித்திருக்கிறீர்கள். கர்த்தர்தாமே உங்களுடனும் கூட இந்த வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே வார்த்தைகளை ஒப்புவிப்போம். கேட்டுக்கொண்டிருந்த ஒருவர் சார்பிலும், மறு ஒழிப்பை கேட்க போன்ற ஒருவர் சார்பிலும், அதே வேளையிலே யூடியூப் கூட, ஃபேஸ்புக் கூட, ட்விட்டர் கூட பார்க்க போன்ற ஒருவர் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தரை சுத்தமானால் நாளைய நாளிலே இதே வழியிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி பாஸ்டர், காட் பிளஸ் யூ. ஆமென்,
3: ஆமென், ஆமென்,
2: ஆமென். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி சொல்லி இப்ரஹாம் அவர்கள் லண்டன் யூகேயில் இருந்து இணைந்து பிரைம் மினிஸ்டரி சார்பாக மாலை வேளையில் இணைந்து வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டார். விசுவாச வார்த்தைகள், விசுவாசத்தை பெற்றுக் கொள்வதுதான் நமது காரியம். ஆமேன். கர்த்தர் தாமே அந்த வார்த்தைகளுக்கூடாக வழி நடத்துவாராக. கர்த்தரை கரத்திலே ஒப்புவிப்போம். ஆமேன். நன்றிகளும் வாழ்த்துக்களும். ஆமேன். வேளையிலும் அவருடன் விடைபெற்றுக் கொண்டு நாங்கள் அடுத்த நிகழ்ச்சி கூட கடந்து செல்வோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒளிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். ஆமென்.
0: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 16:20. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் கர்த்தர் உங்களின் வாழ்க்கையில் நற்செய்திகளை கேட்க செய்கிற நாளாயும், கண்ணீரை துடைத்து மகிழ்ச்சியை தருகிற நாளாயும் வாக்கு பண்ணி ஆசீர்வதிக்கின்றார். இன்றைக்கும் அநேகர் உங்களின் சூழ்நிலைகளை கண்டு கலங்கி போயும், வரும் காலங்களை குறித்து அச்சத்துடனும், காத்திருப்புகளுக்கு பதில் தாமதமாவதால் உண்டாகின்ற பயத்துடனும் காணப்படுவதால், அதை குறித்து புலம்பியபடி என்ன ஆகுமோ, எப்படி மாறும், எங்கு செல்வோம் என்று அநேக கேள்விகளுடன் தினம் தினம் போராடி கொண்டிருக்கின்ற உங்களின் இருதயத்திற்கு ஏற்ற ஆறுதலையும் பதிலையும் கர்த்தர் இன்றைய நாளில் ஆயத்தப்படுத்தி இருக்கின்றார். இன்றைக்கு உங்கள் புலம்பல்களை ஆனந்த களிப்பாக மாற்றுகின்றார். உங்களின் சிறையிருப்புகளுக்கு விடுதலையை தருகின்றார். நன்மைகள் உங்களுக்கு உண்டானவைகள் உங்கள் வீடு தேடி வரும்படி உங்களை ஆசீர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுவீர்கள். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து கர்த்தர் தம்மை நேசித்த பிள்ளைகளின் கண்ணீர் நிலையை மாற்றியதை குறித்து தியானிப்போம். பார்க்கலாம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37
4: காரியத்தை கண்டு உமக்கு அறிவிப்பேன் என்றான். அப்படியே யோனத்தான் தன் தகப்பனாகிய சவுலோடே தாவீதுக்காக நலமாய் பேசி, ராஜா தம்முடைய அடியானாகிய தாவீதுக்கு விரோதமாய் பாவம் செய்யாதிருப்பாராக, அவன் உமக்கு விரோதமாக பாவம் செய்யவில்லை, அவன் செய்கைகள் உமக்கு மெத்த உபயோகமாய் இருக்கிறது, அவன் தன் பிராணனை தன் கையிலே வைத்துக் கொண்டு அந்த பெலிஸ்தனை கொன்றதினாலே கர்த்தர் இஸ்ரவேலுக்கெல்லாம் பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டதை நீர் கண்டு சந்தோஷப்பட்டீரே. இப்போதும் முகாந்திரம் இல்லாமல் தாவீதை கொல்லுகிறதினால் குற்றமில்லாத ரத்தத்திற்கு விரோதமாக நீர் பாவம் செய்வானேன் என்றான். சவுல் யோனத்தானுடைய சொல்லை கேட்டு அவன் கொலை செய்யப்படுவதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிட்டான். பின்பு யோனத்தான் தாவீதை அழைத்து அந்த வார்த்தைகளை எல்லாம் அவனுக்கு அறிவித்து அவனை சவுல் அண்டையிலே கூட்டிக் கொண்டு போய் விட்டான். அப்படியே அவன் முன் போலவே அவனுடைய சமூகத்தில் இருந்தான். மறுபடியும் ஒரு யுத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது தாவீது புறப்பட்டு போய் பெலிஸ்தரோட யுத்தம் பண்ணி அவர்களுக்குள் மகா சங்காரம் பண்ணினதினால் அவர்கள் அவனுக்கு முன்பாக முறிந்தோடி போனார்கள். கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் வந்தது. அவன் தன் வீட்டில் உட்கார்ந்து தன் ஈட்டியை கையிலே பிடித்துக் கொண்டிருந்தான். தாவீது தன் கையினாலே சுரமண்டலம் வாசித்தான். அப்பொழுது சவுல் தாவீதை ஈட்டியினாலே சுவரோடு சேர்த்து உருவ குத்தி போட பார்த்தான். ஆனாலும் இவன் சவுலுக்கு விலகினதினாலே அவன் எரிந்த ஈட்டி சுவரிலே பட்டது. தாவீதோ அந்த ராத்திரி ஓடிப்போய் தன்னை தப்புவித்துக் கொண்டான். தாவீதை காவல் பண்ணி மறுநாள் காலமே அவனை கொண்டு போடும்படிக்கு சவுல் அவன் வீட்டுக்கு சேவகரை அனுப்பினான். இதை தாவீதுக்கு அவன் மனைவியாகிய மீகாள் அறிவித்து, நீர் இந்த ராத்திரியில் உம்முடைய பிராணனை தப்புவித்துக் கொள்ளாவிட்டால் நாளைக்கு நீ கொண்டு போடப்படுவீர் என்று சொல்லி மீகாள் தாவீதை ஜன்னல் வழியாய் இறக்கிவிட்டாள். அவன் தப்பி ஓடி போனான். மீகாளோ ஒரு சுரூபத்தை எடுத்து கட்டிலின் மேல் வைத்து அதன் தலை மாட்டிலே ஒரு வெள்ளாட்டு தோலை போட்டு துப்பட்டியினால் மூடி வைத்தாள். தாவீதை கொண்டு வர சவுல் சேவகரை அனுப்பின போது அவர் வியாதியாய் இருக்கிறார் என்றாள். அப்பொழுது தாவீதை பார்க்கிறதற்கு சவுல் சேவகரை அனுப்பி அவனை கொண்டு போடும்படிக்கு கட்டிலோடே அவனை என்னிடத்துக்கு எடுத்துக்கொண்டு வாருங்கள் என்றார். சேவகர் வந்தபோது இதோ சுரூபம் கட்டிலின் மேலும் வெள்ளாட்டு தோல் அதன் தலை மாட்டிலும் கிடக்க கண்டார்கள். அப்பொழுது சவுல், நீ இப்படி என்னை எய்த்து என் பகைஞனை தப்ப விட்டு அனுப்பினது என்ன என்று மீகாளிடத்தில் கேட்டான். மீகாள் சவுலை நோக்கி, என்னை போகவிடு, நான் உன்னை ஏன் கொல்ல வேண்டும் என்று அவர் என்னிடத்தில் சொன்னார் என்றாள். தாவீது தப்பி ராமாவில் இருந்த சாமுவேல் இடத்துக்கு போய் சவுல் தனக்கு செய்தது எல்லாவற்றையும் அவனுக்கு அறிவித்தான். பின்பு அவனும் சாமுவேலும் போய் நாயோதிலே தங்கி இருந்தார்கள். தாவீது ராமாவுக்கு அடுத்த நாயோதிலே இருக்கிறான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது சவுல் தாவீதை கொண்டு வர சேவகரை அனுப்பினான். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்க தரிசிகளின் கூட்டத்தையும் சாமுவேல் அவர்களின் தலைவனாக நிற்கிறதையும் கண்டார்கள். அப்பொழுது சவுலினுடைய வேலைக்காரனே தேவனுடைய ஆவி இறங்கினதினால் அவர்களும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். இது சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் வேறே சேவகரை அனுப்பினான். அவர்களும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். மூன்றாம் தரமும் சவுல் சேவகரை அனுப்பினான். அவர்களும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அப்பொழுது அவனும் ராமாவுக்கு போய் சேக்குவில் இருக்கிற பெரிய கிணத்தண்டையிலே வந்து சாமுவேலும் தாவீதும் எங்கே என்று கேட்டான். அதோ ராமாவுக்கு அடுத்த நாயோதியிலே இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டது. அப்பொழுது ராமாவுக்கு அடுத்த நாயோதிக்கு போனான். அவன் மேலும் தேவனுடைய ஆவி இறங்கினதினால் அவன் ராமாவுக்கு அடுத்த நாயோதியிலே சேரு மட்டும் தீர்க்க தரிசனம் சொல்லிக்கொண்டே நடந்து வந்து தானும் தன் வஸ்திரங்களை கலட்டி போட்டு சாமுவேலுக்கு முன்பாக தீர்க்க தரிசனம் சொல்லி அந்த பகல் முழுவதும் ரா முழுவதும் வஸ்திரம் இல்லாமல் விழுந்து கிடந்தான். ஆகையினாலே சவுலும்
5: மூன்றாம் அதிகாரம் ஏதோமிலும் அதில் உள்ள போஸ்ரா பட்டணத்திலும் இருந்து சாயம் தீர்ந்த வஸ்திரங்கள் உடையவராகவும் மகத்துவமாய் உடுத்தி இருக்கிறவராகவும் தமது மகத்தான வல்லமையிலே எழுந்தருளினவராகவும் வருகிற இவர் யார்? நீதியாய் பேசி ரட்சிக்க வல்லவராகிய நான் தானே. உன்னுடைய உடுப்பு சிவப்பாகவும் உன்னுடைய வஸ்திரங்கள் ஆலையை மிதிக்கிறவன் வஸ்திரங்கள் போலவும் இருக்கிறது என்ன? நான் ஒருவனாய் ஆலையை மிதித்தேன், ஜனங்களில் ஒருவனும் என்னோடு இருந்ததில்லை. நான் என் கோபத்திலே அவர்களை மிதித்து என் உக்கிரத்திலே அவர்களை நசுக்கி போட்டேன். அதனால் அவர்கள் ரத்தம் என் வஸ்திரங்களின் மேல் தெரித்தது. என் உடுப்பை எல்லாம் கரைப்படுத்திக் கொண்டேன். நீதியை சரிக்கட்டும் நாள் என் மனதில் இருந்தது. என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. நான் பார்த்தேன், துணை செய்வார் ஒருவரும் இல்லை, தாங்குவார் ஒருவரும் இல்லை என்று ஆச்சரியப்பட்டேன். அப்பொழுது என் புயமே எனக்கு ரட்சிப்பாகி என் உக்கிரமே என்னை தாங்கிற்று. நான் என் கோபத்திலே ஜனங்களை மிதித்து என் உக்கிரத்திலே அவர்களை வெறியாக்கி அவர்கள் சாரத்தை தரையிலே இறங்க பண்ணினேன். கர்த்தர் எங்களுக்கு செய்தருளின எல்லாவற்றிற்கும் தக்கதாகவும் அவர் தம்முடைய இரக்கங்களின்படியும் தம்முடைய திரளான தயவுகளின்படியும் இஸ்ரவேல் வம்சத்துக்கு செய்த மகா நன்மைக்கு தக்கதாகவும் கர்த்தருடைய கிரியைகளையும் கர்த்தருடைய துதிகளையும் பிரஸ்தாபம் பண்ணுவேன். அவர்கள் என் ஜனந்தான் என்றும் அவர்கள் வஞ்சனை செய்யாதிருக்கும் பிள்ளைகள் என்றும் சொல்லி அவர்களுக்கு இரட்சகரானார். அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். அவர் தமது அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களில் எல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். அவர்களோ கலகம் பண்ணி அவருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள். அதனால் அவர் அவர்களுக்கு சத்ருவாய் மாறி அவரே அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணினார். ஆகிலும் அவர் பூர்வ நாட்களையும் மோசேயையும் தம்முடைய ஜனத்தையும் நினைவு கூர்ந்தார். ஆனாலும் அவர்களையும் தமது மந்தைகளின் மெய்ப்பனையும் சமுத்திரத்திலிருந்து ஏற பண்ணினவர் இப்பொழுது எங்கே? அவர்கள் நடுவிலே தம்முடைய பரிசுத்த ஆவியை இருக்க கட்டளையிட்டு மோசேயின் வலதுகையை கொண்டு அவர்களை தமது மகிமையின் புயத்தினாலே நடத்தி தமக்கு நித்திய கீர்த்தியை உண்டாக்க அவர்களுக்கு முன்பாக தண்ணீரை பிளந்து ஒரு குதிரை வனாந்திர வெளியிலே நடக்கிறது போல அவர்கள் இடராதபடிக்கு அவர்களை ஆழங்களில் நடக்கப்படினவர் எங்கே? கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை பள்ளத்தாக்கிலே போய் இறங்குகிற மிருக ஜீவன்களைப் போல இளைப்பாறப்படினார். இப்படியே தேவரீர் உமக்கு மகிமையுள்ள கீர்த்தியை உண்டாக்கும்படி உம்முடைய ஜனத்தை நடத்தினீர். தேவரீர் பரலோகத்திலிருந்து கண்ணோக்கி பரிசுத்தமும் மகிமையும் உள்ள உம்முடைய வாசஸ்தலத்திலிருந்து பார். உம்முடைய வைராக்கியமும் உம்முடைய வல்லமையும் எங்கே? உம்முடைய உள்ளத்தின் கொதிப்பையும் உம்முடைய மன உருக்கத்தையும் எனக்கு முன்பாக அடக்கிக் கொள்ளுகிறீரோ? தேவரீர் எங்கள் பிதாவாய் இருக்கிறீர். ஆபிரகாம் எங்களை அறியார். இஸ்ரவேலுக்கு நாங்கள் அறியப்பட்டவர்களும் அல்ல. கர்த்தாவே நீர் எங்கள் பிதாவும் எங்கள் மீட்பருமாய் இருக்கிறீர். இது பூர்வ காலம் முதல் உம்முடைய நாமம். கர்த்தாவே நீர் எங்களை உம்முடைய வழிகளை விட்டு தப்பி போக பண்ணி எங்கள் இருதயத்தை உமக்கு பயப்படாதபடிக்கு கடினப்படுத்துவானேன். உம்முடைய ஊழியக்காரரின் நிமித்தமும் உம்முடைய சுதந்திரமான கோத்திரங்களின் நிமித்தமும் திரும்பி அருளும். பரிசுத்தமுள்ள உமது ஜனங்கள் கொஞ்ச காலம் மாத்திரம் அதை சுதந்தரித்தார்கள். எங்கள் சத்துருக்கள் உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தை மிதித்து போட்டார்கள். நாங்களே உம்முடையவர்கள். அவர்களை ஒருபொழுதும் நேர் ஆண்டதில்லை. அவர்கள்
4: மத்தேயு 8 அதிகாரம். அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். இயேசு அவனை நோக்கி, இதை நீ ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையாகிரு, ஆயினும் அவர்களுக்கு சாட்சியாக நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து மோசேயை கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்து என்றார். இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100 அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். 100 அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டவனா இருந்தும் எனக்கு கீழ்பட்டு இருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்றான். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய பந்தி இருப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். அங்கே அழுகையும் தற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு இயேசு 100 அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது என்றார். அந்த நாழிகையிலே அவன் வேலைக்காரன் சொத்தமானான். இயேசு பேதுருவின் வீட்டிலே வந்து அவன் மாமி தூரமாய் கிடக்கிறதை கண்டார். அவர் அவள் கையை தொட்ட உடனே தூரம் அவளை விட்டு நீங்கிட்டு அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். அஸ்தமனமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணி ஆளினர் எல்லாரையும் சொத்தமாக்கினார். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. பின்பு திரளான ஜனங்கள் தம்மை சூழ்ந்திருக்கிறதை இயேசு கண்டு அக்கறைக்கு போக கட்டளையிட்டார். அப்பொழுது வேத பாரகன் ஒருவன் வந்து, போதகரே, நீர் எங்கே போனாலும் உன்னை பின்பற்றி வருவேன் என்றான். அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடம் இல்லை என்றார். அவருடைய சீஷர்களில் வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வா என்றார். அவர் படவில் ஏறின போது அவருடைய சீஷர்கள் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள். அப்பொழுது படவு அலைகளினால் மூடப்படத்தக்கதால் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. அவரோ நித்திரையாயிருந்தார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே, எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு, இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்றார்கள். அவர் அக்கறையிலே கர்கசேன நாட்டில் வந்தபோது பிசாசு பிடித்திருந்த இரண்டு பேர் பிரேத கல்லறைகளிலிருந்து புறப்பட்டு அவருக்கு எதிராக வந்தார்கள். அவர்கள் மிகவும் கொடியராயிருந்தபடியால் அந்த வழியாக ஒருவனும் நடக்கக்கூடாது இருந்தது. அவர்கள் அவரை நோக்கி, இயேசுவே, தேவனுடைய குமாரனே, எங்களுக்கும் உமக்கும் என்ன, காலம் வருமுன்னே எங்களை வேதனைப்படுத்த இங்கே வந்தீரோ என்று கூப்பிட்டார்கள். அவர்களுக்கு கொஞ்ச தூரத்தில் அநேகம் பந்திகள் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தன. அப்பொழுது பிசாசுகள், நீர் எங்களை துரத்துவீரானால் நாங்கள் அந்த பந்தி கூட்டத்தில் போகும்படி உத்தரவு கொடும் என்று அவரை வேண்டிக் கொண்டன. அதற்கு அவர், போங்கள் என்றார். அவைகள் புறப்பட்டு பந்தி கூட்டத்தில் போயின. அப்பொழுது பந்தி கூட்டம் எல்லாம் உயர்ந்த மேட்டிலிருந்து கடலிலே பாய்ந்து ஜலத்தில் மாண்டு போயின. அவர்களை மேய்த்தவர்கள் ஓடி பட்டணத்தில் சென்று இந்த சங்கதிகள் எல்லாவற்றையும் பிசாசு பிடித்திருந்தவர்களுக்கு சம்பவித்தவைகளையும் அறிவித்தார்கள். அப்பொழுது அந்த பட்டணத்தார் யாவரும் இயேசுக்கு எதிர்கொண்டு வந்து அவரை கண்டு தங்கள் எல்லை

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளில் தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 33 சங்கீதம் 9 வசனம். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் கர்த்தர் தம் வார்த்தையினால் உங்களின் நீண்ட நாள் ஜெபங்களுக்கு காத்திருப்புகளுக்கு பதிலை கொடுத்து ஆசீர்வதிக்கின்ற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். அநேகருடைய வாழ்க்கையில் பல எதிர்பார்ப்புகள், தேவைகள் எப்பொழுதுமே இருக்கத்தான் செய்கிறது. அவைகளை நாம் நினைக்கிறபடி நினைக்கிற நாளில் நேரத்தில் நடக்குமானால் நன்மையாக இருக்குமே என்று எண்ணுவதும் உண்டு. ஆனால் சில நேரங்களில் தாமதங்கள் ஏற்படும் பொழுது தாங்க முடியாத சோர்வுக்குள் தள்ளப்பட்டவர்களாயும் மனமுடைந்தும் போகிறவர்களும் உண்டு. உங்களுக்காய் உங்கள் காரியங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களின் எதிர்பார்ப்புகள், தேவைகள் எல்லாவற்றின் மேலும் கர்த்தர் தம் வார்த்தையை இன்றைக்கு மகா தீவிரமாய் அனுப்புகின்றார். கர்த்தர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆதலால் வார்த்தையை விசுவாசியுங்கள், ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுவீர்கள். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து வெறுமையை, வெற்றிடங்களை, விரக்தியை மாற்றிய கர்த்தரின் வார்த்தையை தியானிப்போம். லூக்காவின் புஸ்தகம் 5 அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே சீமோன் பேதுருவை குறித்து பார்க்கின்றோம். அவர்கள் தங்களின் குலத்தொழிலாகிய மீன் பிடித்தலின் நிமித்தமாய் பல எதிர்பார்ப்புகளுடன் அடுத்த நாளுக்குரிய தேவைகளை குறித்த திட்டங்களுடன் ஆயத்தமாகி செல்கிறார்கள். முழுவதும் பிரயாசப்படுகிறார்கள். ஆனால் அவர்களின் எதிர்பார்ப்புகளுக்கு எதிர்மறையாய் ஒரு மீன் கூட அகப்படாத நிலையில் மிகுந்த துக்கத்துடன், நாளைய தினத்தை குறித்த கவலையுடன், வெறுமையான இருதயங்களுடன் தங்கள் வலைகளை அலசிக் கொண்டிருக்கும் பொழுது இயேசு அவர்களின் இருதயத்தை காண்கிறார். சீமோன் பேதுருவின் படகில் ஏறுகிறார். தம்முடைய வார்த்தையை தீவிரமாய் அவர்களுக்காய் நிறைவேற்றும்படி ஆழத்திலே வலைகளை போடச் சொல்லுகின்றார். அதன்படி செய்ய வலை கிழியத்தக்கதான திரளான மீன்களை பிடித்தார்கள் என்று வாசித்து அறிகின்றோம். என கருமையானவர்களே, இன்றைக்கும் நீங்கள் கடந்து போகின்ற சூழ்நிலைகளில் இயேசுவும் உங்களோடு வரவும் உங்களை ஆசீர்வதிக்கவும் விரும்புகின்றார். நீங்கள் இயேசுவிற்கு இடம் கொடுத்து இயேசுவின் வார்த்தையை விசுவாசித்து கீழ்ப்படுவீர்களானால் நீங்கள் கடந்து போகின்ற சூழ்நிலைகள் யாவற்றிலும் இயேசு அற்புதமான, ஆச்சரியமான வழிகளில் உங்களை நடத்தி விடுவித்து ஆசீர்வதிப்பார். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கின்ற உங்களில் யாரேனும் இதுவரையில் இயேசுவை அறியாமலும் இயேசுவிற்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்காமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆமென்.

இருக்கின்றார். முதலாவதாக அவர் தமது கண்களினால் என்னை வழி நடத்துகிறார். என் கண்களினால் நான் உன்னை நடத்துவேன் என்பதன் பொருள் நான் உன்னை கவனித்து அன்புடன் நடத்துவேன் என்பதாகும். என்னை மென்மையாகவும் அன்பாகவும் வழி நடத்த வேண்டும் என்பதே தேவனின் வாஞ்சையாகும். இவ்விதமாகவே ஒரு மேய்ப்பன் தனது ஆடுகளை நடத்தி செல்லுகிறான். கர்த்தரே என் நல்ல மேய்ப்பராக இருக்கின்றார். என் ஆடுகள் சத்தத்திற்கு செவி கொடுக்கின்றன, அவைகள் எனக்கு பின் செல்லுகின்றன என்று அவர் கூறுகின்றார். இரண்டாவதாக அவர் தம் அன்பான கரத்தினால் எம்மை நடத்தும் போது நாம் அதற்கு இணங்கி ஒப்பு கொடுக்காத பட்சத்தில் ஒரு குதிரையையோ கழுதையோ நடத்தி செல்லப்படுவது போல அவர் எம்மை கோலினாலும் கடிவாளத்தினாலும் வழி நடத்த வேண்டிய நிலை ஏற்படலாம். ஒருவர் கழுதையின் மேல் ஏறி சவாரி செய்யும் போது அது வலதுபுறமாக திரும்ப வேண்டும்.

ஏதாவது போராட்டமோ ஏற்பட்ட பிறகு தேவனை தேட ஆரம்பிக்கின்றார்கள். ஆகையால் நாம் எம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தாமல் இருப்போமாக. நாம் தேவனுடைய சத்தத்துக்கு செவிகொடுக்கிறவர்களாய் இருந்தால் அவர் எம்மை அன்பாகவும் தயவாகவும் மென்மையாகவும் வழி நடத்த தவறமாட்டார். உணர்வடைந்து அவரை துதிப்போமாக. தேவனுடைய வழிநடத்தலுக்கு எம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். அவருடைய கண்களை எங்கள் மேல் வைத்து எங்களை சரியாக

0: சங்கீத வார்த்தைகளோடு வழி நடத்தும். ஆராதனை தொடர்ந்து நாங்கள் ஜெப வேலைக்கு கடந்து செல்ல இருக்கிறோம். வேலையிலும் காலை வணக்கங்களை கூறி ஊழியரை வரவேற்போம்.
1: சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நீட்டது ஒரு நாளும் தடைப்படாது. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய தேவ

ஆண்டவரே, உண்மை தகப்பனாய் காணவில்லை அப்பா, ஆனால் நீர் எங்களுக்கு தகப்பன் அப்பா. ராஜா, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல நீர் எங்களுக்கு இறங்கி எங்களை வழி நடத்துகிற தெய்வம் அப்பா. ஆண்டவராகிய தகப்பனே, முக்கு ஸ்தோத்திரம், நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. இந்த நாள் ஐயா, இந்த வாரத்திலே ஆண்டவரே, இந்த முதல் நாளிலே உம்மண்ட நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா. அப்பா, இந்த ஏழு நாட்களும் ஆண்டவரே தகப்பனே, நீர் எங்களோடு கூட இந்த முகஸ்தம்பமாய் அக்னி ஸ்தம்பமாய் எங்களை வழி நடத்த வேணுமா செபிக்கிறோம் ஆண்டவரே.

உணர்த்தி எங்களை போதிக்கும்படி செபிக்கிறோம். எங்கள் வாயின் வார்த்தைகள் இருதயத்தை தியானம் எப்பொழுதும் உடைய சமூகத்துல பிரதியாயிருக்க வேணும் அப்பா. ஆண்டவரே, எப்பொழுதெல்லாம் நீர் எங்களை நினைக்கிறீரோ அப்பொழுது எங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் உமக்கு பிரியமாயிருக்க எங்களுக்கு கிருப பாராட்டும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. நீர் தகப்பனப்பா, நாங்கள் உங்களுடைய பிள்ளைகளப்பா, நீர் எங்களை நேசிக்கிறீர் ஆண்டவரே. இவ்வளவா எங்கள் மேல் அன்பு கூர்ந்த தெய்வம் அப்பா ராஜா ஆண்டவரே. மீண்டுமாய் ஆண்டவரே நீர் எங்களை நினைக்கின்ற பொழுதெல்லாம் எங்களுடைய இருதயங்களும் சிந்தனைகளும் ஆண்டவரே தேவனே உமக்கு பிரியமாயிருக்க எங்களை கிருப பாராட்டும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய ரத்தத்தின் கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் இயேசு நாமத்தினால். ஆமென்.

அரைத்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். திருவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் உங்கள் வாழ்க்கையில், எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலே, எங்கள் குடும்பங்களிலே, எங்கள் திருச்சபைகளிலே ஆண்டவரே, தேவனே, அப்பா, தகப்பனே, ஆண்டவரே, நடைபெற வீணமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்புவிக்கப்படும்படி அவர்கள் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்களப்பா. ஆட்டுக்குட்டியே ஆனவருடைய ரத்தத்தை எடுத்து எங்கள் வீடுகளிலே தெளிக்கிறோம், எங்கள் குடும்பங்களிலே தெளிக்கிறோம், எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலே தெளிக்கிறோம், எங்கள் சரீரத்திலே தெளிக்கிறோம், எங்கள் களஞ்சியங்கள் பேங்க் அக்கவுண்டுகளிலே ரத்தத்தை தெளிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு பில்லுகளிலும் ரத்தத்தை தெளிக்கிறோம் அப்பா. வாலிப பிள்ளைகள் வாழ்க்கையிலே ரத்தத்தை தெளிக்கிறோம், எங்கள் பிள்ளைகள் பேர பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். ஆண்டவரே, முக்கு சூத்திரம் மறைவானவைகள் எல்லாம் உமக்குரியவைகள் அப்பா. ராஜா, மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிற எங்கள் தகப்பனின் முக்கு சூத்திரம் ஐயா, சூத்திரம்.

படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். ஆண்டவரே, ஒரு ஆகாரப்பா கணவனால் துரத்தி விடப்பட்டு ஆண்டவரே தேவனே, அப்பா ராஜா ஆண்டவரே, ஒரு கலசம் தண்ணீரோடு ஆண்டவரே தேவனே, ஒரு துருக்கி தண்ணீரோடு ஆண்டவரே வனாந்திரத்துக்கு அனுப்பப்பட்ட ஆகார் ஆண்டவரே, கணவன் ஆண்டவரே அவள் மேல் அக்கறை கொள்ளவில்லை அப்பா ஆண்டவரே தேவனே, சாராளும் அவள் மேல் அக்கறை கொள்ளவில்லை அப்பா ஆண்டவரே, அவர்களுடைய தேவைகள் முடிந்த பிற்பாடு ஆகாரை ஆண்டவரே அனுப்பி விட்டார்கள் அப்பா. ஆனால் எங்கள் தேவன், எங்கள் ஆண்டவர் அந்த அபலியான ஆண்டவரே ஆகாரை ஆண்டவரே அலைந்து திரிந்த ஆகாரை ஆண்டவரே தேவன் என்னை கண்ணோக்கி பார்த்தீரப்பா.

உலகம் ஒரு ஏவாளுக்காகும். ஆண்டவரே, நாலு பெரிய நதிகளை ஏதேன் தோட்டத்திலே ஊடவிட்ட தேவனப்பா, ஆண்டவராகிய தேவன், ஏராளமானவர், தாராளமானவர், எல்சடாயாகிய தேவன், தகப்பனே, நீர் எங்களோடு கூட இருக்கிறீரப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் இந்த திங்கட்கிழமையிலே ஐயா ராஜா, ஆண்டவராகிய தேவனே, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவராய் கர்த்தாவே, என்னென்ன காரியங்களோடு ஏக்கங்களோடு இருக்கிறார்களோ அந்த காரியங்களை நிறைவேற்ற நீ போதுமானவரப்பா, அதிகமானவரப்பா. யவீர் சொன்னது போல ஆண்டவரே, உடைய கரங்களை ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் பையம், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாகிறார்களப்பா. ஆண்டவரே, முக்கு சூத்திரம், யவீர் கேட்டது போல நீர் எங்களோடு கூட வாரும் அப்பா, எங்களோடு கூட வாரும். ஆண்டவரே, எம்மாவூர் சீசர்கள் கேட்டது போல ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இரும் ஆண்டவரே, எங்களோடு தங்கியிரும் ஆண்டவரே. அன்பான தகப்பனே, முக்கு சூத்திரம். ஆவியானவர் எங்கே

கோபங்கள் புறாண்மைகள் ஆண்டவரே, அப்பா தவறுகள் ஆண்டவரே, தேவனே எல்லாம் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே சுட்டரிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால். ஆவியின் கனியப்பா, அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சியடக்கம், ஆண்டவரே இப்படிப்பட்ட பிரமாணங்களை எங்கள் ஆவியானவர்கள் வாழ்க்கையில நடத்த விடமாய் செபிக்கிறோம். ஆவியின் கனியோ சகல நற்குணத்திலும் விளங்கும் சொன்னீர் ஐயா ராஜா. ஆண்டவரே தேவனே மக்கள் ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே தேவனே அப்பா, பதிலுக்கு பதில் வையாமலும் உதாசீனம் காட்டாமலும் எப்பொழுதும் ஆண்டவரே உம்மை பற்றி கொண்டிருக்க ஆண்டவரே கிருப தரவிடமா செவிக்கிறோம். யோனாவுக்கு இருந்த எரிச்சல் ஆண்டவரே தனிய கடவுவது போல ஆண்டவரே அவனுக்கு ஆண்டவரே ஆமனுக்கு செடிய காட்டி அவனுக்கு ஒரு பாடத்தை படித்து திறப்பா. எங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு காரியத்திலும் நாங்கள் எரிச்சல் படாதபடி, கோவப்படாதபடி, ஆத்திரப்படாதபடி, கசப்புகளை வைக்காதபடி ஆண்டவரே எப்பொழுதும் எங்களுடைய இருதயம் சாந்தமாயிருக்க நீர் எங்களுக்கு கிருப பாராட்டும்படி செவிக்கிறோம். சார்ந்த குடம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரிப்பார்கள் சொல்லி இப்படி வேதம் சொல்லுகிறதப்பா. ஆண்டவரே இந்த பூமியை சுதந்திரிக்க, பூமியில் உள்ளவர்களை சுதந்திரிக்க, எங்கள் குடும்பங்களை சுதந்திரிக்க ஆண்டவரே தேவனே, எங்கள் பொருளாதார காரியங்களை நாங்கள் சுதந்திரிக்க ஆண்டவரே எங்களுக்கு கிருப பாராட்டும்படி.

ரத்தத்தை எடுத்த ஐயா ஆண்டவரே தேவனை எல்லா இடங்களிலும் தெளிக்கிறோம், நெருக்கத்திலே தெளிக்கிறோம் ஐயா ஆண்டவராய தேவனை, குறைவுகளிலே தெளிக்கிறோம், கொஞ்சத்திலே தெளிக்கிறோம் அப்பா ஆண்டவராய தேவனை. அதை பழுக பண்ணுகிறவர், பெருக பண்ணுகிறவர் ஆண்டவரே. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் சொன்ன தேவனே, நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய் சொன்னவரே அப்பா விதாவே ராஜா, நீங்கள் ஆண்டவரே பழுகி பெருகி பூமி என்றி ஆசீர்வதிக்கப்படுங்கள் சொன்ன தேவனே, ஹாலேலூயா, உன் பேரை பெருமைப்படுத்துவேன் சொன்ன ஆண்டவரே, உமக்கு பிரிய

இயேசுவின் நாமத்தினால் ஜோர்தான் ஆண்டவர் ஒரு குவியலாக நிற்பதாக, ஆண்டவர் எரிகோ கோட்டைகள் இயேசுவின் நாமத்தினால ஐயா தகர்க்கப்படுவதாக, மலைகள் ஆண்டவரே அப்பா ராஜா தேவனே பர்வதங்கள் விழுந்து போல உருவுவதாக, ஹாலேலூயா ஆண்டவரே தடைப்பட்ட வாசல்கள் இயேசுவின் நாமத்தினால் திறக்கப்படுவதாக, பெரிதும் அனுகூலமான கதவுகள் திறக்கப்படுவதாக, ஆண்டவரே சரீரமான எங்களுக்கு ஆண்டவரே எங்கள் சபைகளுக்கு எங்களுக்கு நீர்தான் தலைவர் அப்பா ராஜா, ஆண்டவரே தலைவரே நீர் எங்களுக்கு

முந்தைய பிள்ளைகளே, போன வாரத்திலே நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் வசனத்தை வைத்து ஜெபிப்பது, ஜெபம் இல்லாவிட்டால் ஹல்லேலூயா, அதாவது கூரை இல்லாத வீடு போடுன்னு சொல்லுவார்கள். ஜெபம் இல்லைன்னு சொல்லி சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே ஜெயம் இல்லை, ஹல்லேலூயா. ஜெபம் இல்லை என்று சொன்னால் மழை மேகங்கள் இல்லாவிட்டால் மழை இல்லை, அதே போல ஜெபம் இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில எதுவுமே இல்லை, ஹல்லேலூயா. போன வாரத்திலே ஒரு காரியத்தை பார்த்தேன் எப்படி என்று சொல்லி சொன்னால், ஒருவர் சொல்லுகிறார் காலையில் எழும்பினுடனே 2 நிமிஷம் ஜெபியுங்கள், அங்கே சாப்பாட்டுக்கு முன்னும் பின்னும் ஜெபியுங்கள், அங்கே ஏதாவது ஒன்றை குடித்தாலும் ஏதாவது ஒன்றை ஸ்நாக் கூட சாப்பிட்டால் கூட அதுக்கு முன்னும் பின்னும் ஜெபியுங்கள். இப்படி எத்தனையோ தடவை ஜெபிக்கலாம். ஜெபம் என்பது அரை மணித்தியாலம், 1 மணித்தியாலம், 2 மணித்தியாலம் என்ற அப்படி அல்ல. துதி ஆராதனை 1 மணித்தியாலம், 2 மணித்தியாலம், இத்தனை மணித்தியாலம் செய்யலாம். ஆனா ஜெபம் என்பது சுருக்கமாய் இருக்க வேண்டும். ஜெபம் செய்யும் போது அதிக வார்த்தைகளினால் அலப்பாதைங்கள் சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனா அநேக ஜனங்கள் என்ன செய்கிறார்கள், ஜெபம் என்ற பெயரிலே அலப்புறதான் முக்கியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, ஆண்டவரிடத்திலே நாங்கள் ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்வார். இன்றைக்கு நாங்கள் பார்த்தோம் அங்கே வெளிப்படுத்தல் 12 அதிகாரத்திலே அவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் சத்துருவை ஜெயித்தார்கள். ஹல்லேலூயா. நேற்றைய நாளில் நீங்கள் கொமினியன் அநேக திருச்சபைகளிலே

புத்தகம் பிரச்சனைகளுக்குரிய தீர்வை நம்முடைய வேத புத்தகத்தில் எழுதி கொடுத்திருக்கிறது. ஹாலேலூயா. எப்படி ஒரு யோசேப்பும் பார்வோனுக்கு அங்கே அந்த பஞ்சகாலம் வரப்போகிறதுன்னு சொல்லி அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் கொடுத்து அதுக்கு ஒரு தீர்வை மகன் கொடுக்கிறான். ஹாலேலூயா. அப்பொழுது ராஜா என்ன செய்கிறார், நீதான் அந்த தீர்வை செய்ய போகின்ற சரியான ஒரு ஞானமுள்ள மனுஷன் சொல்லி அவனை அதிபதியாக மாற்றுகிறார். அதே போல அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, வேத புத்தகத்துல தேவன் எங்களுக்கு சொலுசனையும் தந்திருக்கிறார். அநேக ஜனங்கள் என்ன செய்கிறார்கள், அந்த தீர்வை எடுத்துக் கொள்வதில்லை. ஹாலேலூயா. ஆனபடினால் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளை வேத வசனத்தை வைத்து செபிக்கின்ற வழியில அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே தீர்வு, தேவன் கொடுத்திருக்கிற தீர்ப்பு. ஹாலேலூயா. எங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற நியாயம், ஹாலேலூயா, அந்த நியாயம், அந்த உரிமை, அது வேத புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகள். அவருடைய இந்த நாளிலே திரும்ப கூட அந்த வசனங்களை நாங்கள் சொல்லுவோம். நான் அடிக்கடி இந்த வசனங்களை எடுத்து ஜெபிக்கிறேன். நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவே, எங்கள் பிள்ளைகளுக்காக, எங்கள் திருச்சபையின் பிள்ளைகளுக்காக, எங்கள் சகோதரங்கள் பிள்ளைகளுக்காக ஆண்டவரே தேவனே.

ஆண்டவராகிய தேவனே, சபைகள் பெருக்கம் அடைவது உமக்கு சித்தம். ஆண்டவரே, நீர் எங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வத்தங்களை பெருக பண்ணுவது உடைய சித்தம் அப்பா ராஜா. சகலவித நெற்றியர்களாகிய கனிகளை தந்து ஆண்டவரே நல்ல கனிகளை கொடுக்க நீர் எங்களுக்கு கிருபதாரம். ஆவியின் கனிகள் அன்பு தொடக்கம் ஆண்டவரே அப்பா, இச்சியடக்கம் வரையுள்ள அத்தனை கனிகளும் ஆண்டவரே தேவனே எங்களுடைய வாழ்க்கையிலே ப்ரொடியூஸ் பண்ணப்பட விடமா செவிக்கிறோம் தத்தாவே. தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கத்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும் ஆண்டவராகிய தகப்பனே எங்கள் பிதாவே. தேவனை அறிகிற அறிவு ஆண்டவரே இம்மைக்கும் ஆண்டவரே தேவனே உலகத்தின் ஆண்டவரே ஆதாரங்களுக்கு எல்லாவற்றுக்கும் ஆண்டவரே தேவனே ஆதாரமாயிருக்கிறத பாராச்சா. தகப்பனே உண்மை அறிந்த அறிவினால் எங்களை நிரப்பும். இந்த வேத புத்தகத்தை ஆர்வத்தோடு வாசிக்க ஆண்டவரே உண்மை அறிய எங்களுக்கு திருவதாரும். தகப்பனே தேவனுடைய அறிகிற அறிவில் விருத்தி அடைய எங்களுக்கு திருவதாரும். கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பார்த்துதான் நடந்து கொள்ளவும் ஆண்டவரே தேவனே. ஆரம்பத்திலே தேவனுடைய ஆவியார் சொன்ன வார்த்தை சொன்னேனப்பா ஆண்டவரே, நீர் எங்களை பார்க்கும் பொழுதப்பா ஆண்டவரே உமக்கு பிரியமாக எங்கள் சிந்தனைகளும் எங்களுடைய ஆண்டவரே நடவடிக்கைகளும் இருக்க எங்களுக்கு திருவதாரம். ஆண்டவரே எங்களை வழிநடத்தும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு வினாடியும் ஆண்டவரே உமக்கு பிரியமாய் எப்படி நடக்க வேண்டும் என்பதை ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஆண்டவரே கற்றுத்தாரும். எங்களை கரங்களை பிடித்து நடத்தும் ஆண்டவரே. சந்தோஷத்தோடு கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தம் உண்டாவதற்கு மகிமையானவருடைய வல்லமையின் படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும் ஆண்டவரே எங்கள் குடும்பங்களுக்காக எங்கள் பிள்ளைகள் பேர பிள்ளைகளுக்காக எங்கள் திருச்சப மக்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். தகப்பனே உமக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் ஐயா. ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு எங்களை தகுதியுள்ளவர்கள் ஆக்கினவரும் ஆண்டவரே. ஒளியில் உள்ள பரிசுத்தவான்கள் ஆபிரகாமுக்கு உண்டாத்தனை ஆசீர்வாதங்களுக்கு இயேசுவின் மூலம் வருகிறதப்பா. யாக்கோபு ஆண்டவரே கோரும் தடியுமாய் ஆண்டவர் யோர்தானை கடந்து சென்றார். ரெண்டு பரிவார கூட்டங்களாய் அவனை அழைத்து வந்தேன். ஆண்டவர் யோசேப்பு தேசத்துக்கு அதிபதியாக வைத்தீர் ஐயா. சாமுவேலே ஆண்டவரே எல்லா ஞானத்தோடும் ஜனங்களை நடத்துவதற்கு ஞானத்தை கொடுத்தீரப்பா. தாவீதே ஆண்டவரே சகல காரியங்களில் ஆசீர்வைத்து வந்தீரப்பா. ஈசாக்கு அந்த தேசத்திலே ஆண்டவரே விதைத்தார்மனை 100 மடங்கு ஆசீர்வைத்தேன். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே அந்த பரிசுத்தவான்களுடைய ஆண்டவரே சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு எங்களை தகுந்துள்ளவர்கள் ஆக்குவீராக ராஜா. இருளின் அதிகாரத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கி இந்த வாலிப பிள்ளைகளை இருளின் அதிகாரம்

0: ராஜ்யங்கள் ஆண்டவரே, அந்த இருளின் ராஜ்யம் இருளின் தாக்கத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்குவீராக ராஜா. தமது அன்பின் குமாரிய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினருமா இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எங்களை இப்படி பாவிகளா இருந்தோம் அப்பா, பரதேசிகளா இருந்தோம் அப்பா, அந்நியரா இருந்தோம் ஆண்டவரே அப்பா, அநாதைகளா இருந்தோம் அப்பா, அலைந்து திரிந்தோம் அப்பா ஆண்டவரே, துரோகிகளா இருந்தோம் ஆண்டவரே, தேவனே
1: உண்மையாரியவர்களா
0: இருந்தோம் ஆண்டவரே, உலகத்தின் ஆசாபாசங்கள்ல சிக்கி கொண்டிருந்தோம் ஆண்டவரே, பாவத்தில் இருந்தோம் அப்பா. நீர் எப்படி ஆண்டவரே எங்களை தெரிந்து கொண்டீர் ஐயா, எந்த விதத்திலும் ரட்சிப்புக்கு நாங்கள் தகுதி உள்ளவர்கள் அல்ல ராஜா, ஆனாலும் உடைய கிருபை எங்களை தாங்கினது, எங்களை இழுத்ததை அன்பின் கயிர்களால் நெழுத்து கொண்டே என்ற வார்த்தை அன்பு எங்களை இழுத்ததப்பா ஆண்டவரே, தேவன் எத்தனை தடைகள் இருந்ததப்பா ஆண்டவரே, இந்த நிச்சயிக்க பலவருக்கு எத்தனை பயமுறுத்தல் இருந்ததப்பா, எத்தனையோ சத்துருடைய போராட்டம் இருந்ததப்பா, ஆனாலும் கூட அவை எல்லாவற்றையும் ஆண்டவரே மேற்கொள்ளும்படி உடைய அன்பு எங்களை இழுத்து கொண்டதப்பா ஆண்டவரே, மொத்த சூத்திரம் எங்களை அபிஷேகித்து எங்களை ஞான ஸ்நானத்திலே வழிநடத்தினீர், உங்களுடைய வார்த்தை எங்களுக்கு போதித்தீரப்பா, நல்ல போதகர்களை எங்களுக்கு கொடுத்தீரப்பா, இப்பொழுதும் கொடுத்து கொண்டிருக்கிறீரப்பா எங்களுக்கு ஆண்டவரே, தேவனே உங்களுடைய வெளிப்பாடுகளை கொடுத்தீர், நீர் நல்லவர் என்பதை எங்களுக்கு அங்கீகரித்தீரப்பா ராஜா, எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே நீர் எங்களை விட்டுவிட மாட்டீர் என்கிற ஆண்டவரே தைரியத்தை நம்பிக்கையும் விசுவாசத்தையும் கொடுத்திருக்கிறீரப்பா என் தகப்பனாகிய தேவனே அப்பா. அதே போல ஆண்டவரே தகப்பனே இருளின் அதிகாரத்திலிருந்து இந்த ஜனங்களை விடுதலையாக்கி, எங்கள் பிள்ளைகளை விடுதலையாக்கி, எங்கள் குடும்பங்களை விடுதலையாக்கி, எங்கள் சபைகளை விடுதலையாக்கி, சபது அன்பின் குமார ராஜ்யத்துக்கு உட்படுத்தும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே மக்க சூத்திரம், அவருக்குள் அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறதப்பா ராஜா. ஆண்டவரே அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர் அப்பா ஐயா. நாங்கள் ஆண்டவரே தேவனே எங்களை உம்முடைய உத்தியோகத்திலே நியமித்தாலும் கூட தகப்பனே, நீர்தான ஆண்டவரே சபைகளுக்கு ஆண்டவரே தகப்பனே தலைவரப்பா ராஜா, என் தகப்பனே எங்கள் சபைக்கு நீர் தலைவராயிரும், எங்கள் வீட்டுக்கு தலைவராயிரும் ஐயா. ஆண்டவராய தேவனே உம்முடைய தலையை கட்டிக்கொள்ள நீர் கொடுக்கின்ற ஆண்டவரே அப்பா, தலையிலே தான் ஆண்டவரே எல்லா அதிகாரங்களும் இருக்கிறது அப்பா. ஆண்டவரே தேவனே உம்முடைய அதிகாரம் எங்களுடைய வாழ்க்கை நடைபெறவனும் ஆச்சரிக்கிறோம் அப்பா, மனசு அதிகாரம் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே தேவனே, உலகத்தின் அதிகாரம் துரத்தினங்கள் எங்களுக்கு வேண்டாம் அப்பா, நீரங்களை அன்பின் ஆண்டவரே அதிகாரத்தோடு எங்களை வழிநடத்துகிற தெய்வம் அப்பா, சபையாகிய ஆண்டவரே சர்வத்துக்கு நீர்தான் தலியானவர் அப்பா ராஜா, தேவரீர் எங்களை ஆசீர்வித்து எங்களை எல்லைகளை பெரிதாக்கி தீங்கு எங்களை தூக்கப்படுத்தாதவரைக்கு தீங்குக்கு விலக்கி காத்திரும்படி செபிக்கிறோம், இந்த நாளை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறோம் இயேசுவின் நாமத்தினார், ஆமேன் ஆமேன் ஐயா.
2: ஆமீன் ஆமீன். புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் புதிய உற்சாகத்தோடு ஒருவரை வழிநடத்தினீர்கள் கதை.

0: ஆசீர்வாதமாக வழிநடத்தினார்கள். சாமி அவருடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழிநடத்துகிறார்கள். கடலை கரத்திலே அவரை மறு குடும்பத்தாரே
1: Recording in progress.

கொண்டு உங்கள் நாளுக்கான வசனம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன்.

0: சுலோட்டமா
1: பேசுலோட்டமா
0: ஆமென். நீங்க உங்களோட உபதேசிக்கிறோம் வழிநடத்தினாமா God bless you. ஆமென்.
1: சங்கமவானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவந்தாமே அவரோடு கூட இருப்பாராக. சங்கமவானொலியை நடத்தி கொண்டிருக்கிறேன் குடும்பத்தையும் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நேரத்தில் இணைந்திருக்கைய

அதிகாரத்திலே அங்கு பவுலும் சீலாவையும் பற்றி பார்த்து விட்டு நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். அங்கு பவுலும் சீலாவும் அங்கு பிலிப்பு நகரிலே கிறிஸ்தவ நற்செய்தியை சொல்லிக் கொண்டிருந்த போது அந்த நகரில் கைது செய்யப்பட்டு அடித்து சிலுவையிலே அடைக்கப்பட்டார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அவர்கள் கால்கள் தொழு மரத்திலே மாட்டி கொண்டிருந்ததை அங்கு வேதமங்களுக்கு சொல்லி தருகிறது பாருங்கள். நடுராத்திரியிலே அவர்களுக்கு எவ்வளவு வேதனையா இருந்தாலும் வேதனை இல்லாதவர்கள் போல அவர்கள் ஜெபமணி தேவனை துதித்து பாடிக்கொண்டிருந்த போது பூமி அதிர்ந்து சிறை கதவுகள் திறந்தாண்டு சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் அவர்கள் துதித்த துதி அவ்வளவு வல்லமையாய் இருந்தது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். துதியினால் அந்த சிறைச்சாலையிலே நிகழ்ந்த அற்பத்தை குறித்து நாங்க பார்ப்போம். நள்ளிரவிலே பவுலும் சீலாவும் பாடிய பாடல் மற்ற கைதிகள் மத்தியிலும் அங்கே வேலைக்காக அமர்த்தப்பட்டவர்கள் எல்லோரும் கேட்டு கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி வேதமங்களுக்கு கற்று தருகிறது. சஜதியிலே அங்கு சிறைச்சாலை அஸ்திவாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவண்டது. எல்லாருடைய கட்டுக்களும் அங்கு கலன்று போயிட்டு அவர்கள் இருக்கிற இடத்தை நினைத்து பாருங்க, ஒரு சிறையிருப்பான இடத்திலே. ஆனால் தேவனை நோக்கி பார்த்த போது அவர்களுடைய கட்டுக்கள், அவருடைய எல்லாருடைய கட்டுக்களும் அவனது இன்றைக்கும் அந்த கட்டுக்கள் எல்லா யாராருலே என்னென்ன கட்டிருக்கோ அதை அவுக்கு அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இதனால் அங்கு சிறை காவலாளரின் ரட்சிப்பு அங்கு அவருக்கு காத்திருந்தது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இதனால் இவர்கள் அங்கு நற்செய்திய சொன்னதினால் அந்த இடத்திலே சிறைக்கு கொண்டு வரப்பட்டார்கள். ஆனால் அந்த சிறை காவலனுடைய ரட்சிப்பு இவர்களால் வந்ததென்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலை கதவுகளை திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டியத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனார். பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீங்க உனக்கு கெடுதி ஒன்று சொல்லி செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லோரும் இங்கதான் இருக்கிறோம் என்றான். அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கு சீலாக்கு முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவன்மாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றா இப்படித்தான் நாங்கள் யார் எங்களுக்கு என்ன செய்தாலும் நாங்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கும் போது நிச்சயமா கர்த்தர் அதை எங்களுக்கு சரியாக்கி தருவார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றா பவுலின் சீலாவின் காயங்களை கழுவ வைத்த தேவன் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அவர்களை அடித்து அவர்கள் அங்கு கால்கள் எல்லாம் மாட்டப்பட்ட நிலைமையிலே அவர்களை எப்படியாய் ஆண்டவர் விடுதலையாக்கி அந்த காயங்களை கழுவ வைக்கிறார். யார் அடித்தார்களோ அவர்களே அந்த காயத்தை கழுவும்படி வைக்கிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. அப்போ சில 16:33 ராத்திரியிலே அந்நேரத்தில் தானே அவர்களை அழைத்து கொண்டு போய் அவனுடைய காயங்களை கழுவினார். அவர்களுடைய காயங்கள் கழுவப்பட்டது என்று சொல்லி நாங்க அவனும் அவனோடு இருந்தவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்தானம் பெற்றார்கள். பாருங்கள், சிறை காவலனுக்கு அந்த ரட்சிப்பு அந்த இடத்திலே உண்டாக வேண்டும் என்று சொல்லி பாருங்கள். அவன் காவலாளி, ஆனால் ஆண்டவன் அவனுடைய ரட்சிப்பை தேடி போய் இவர்களை சிறையில் அடைத்து அவனை தேடி போய் அங்க ரட்சிக்கிறதை நாங்க காணக்கூடியதாய் இருக்கிறது. பாருங்கள், காயப்படுத்தினவர்களை கொண்டு காயம் கட்டுகிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அந்த தேவனால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. ஏனென்றா பவுலும் சீலாவும் சிறைச்சாலைக்குள் அடைக்கப்பட்டார்கள். ஏனென்றால் அங்கு சுவிசேஷம் அறிவித்தது நிமித்தம் காவல் காக்க வேண்டியவர்கள் நித்திரை அடைந்தார்கள். திடீரென அந்த நள்ளிரவிலே திறக்க முடியாத கதவுகள் அங்கு திறந்தது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அந்த சிறைச்சாலையிலே பவுலும் சீலாவும் அங்கு இல்லாதிருந்தால் சிறை காவலாளன் அன்றைக்கு ரட்சிப்பை பெற முடியாது, தன்னை தானே குத்தி தற்கொலை செய்திருப்பான் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் நாங்க தேவனுடைய பிள்ளைகள் இந்த நெருக்கத்துக்கு ஒடுக்கத்துக்கு போகும் போதும் நாங்கள் நினைக்க வேண்டும், ஏதோ ஒரு காரியம் அங்கு உண்டு, அதை ஆண்டவர் சீர் செய்வார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம்.
பாருங்கள் பவுலும் சீலாவும் எவ்வளவு நன்மையான காரியம், எவ்வளவு மேன்மையான காரியம், எவ்வளவு வெற்றிப்புக்குரிய காரியத்தை அவர்கள் செய்திருக்கிறார்கள் பாருங்கள். கொலியா கொலைக்கு போனவனை தடுத்து நிறுத்தி அங்கு செயல்பட்டார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம் பாருங்கள். இப்படித்தான் ரோமர் கலகம் பண்ணினார்கள். அந்த இடத்திலே யார் கலகம் பண்ணினார்? ரோமர் கலகம் பண்ணி ஏற்றுக்கொள்ளவும் அனுசரிக்கவும் தகாத முறைகளிலே போதிக்கிறார்கள் என்று குற்றம் சாட்டினார்கள். அவர்கள் மத்தியிலே தான் முதல் கேள்வி வந்தது, ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இதிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பகுதி, நாங்கள் ஆவிக்குரிய நற்செய்திகளை எப்படி பரப்புகிறோம், எப்படி சொல்லுகிறோம் என்று சொல்லி. ஏனென்றா பவுலின் சீலாவின் அந்த இடத்திலே பாடினார்கள், எல்லாருக்குள்ளும் அந்த பாடலின் மகிமை இறங்கிட்டு அதனால் நச்சாட்சி வாழ்க்கையிலே அந்த சிறைச்சாலையிலே நேரில் கண்டார்கள், அதனால் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஜெபமும் விண்ணப்பமும் செய்து நன்றியுடன் அங்கு வேண்டுதல் செய்ய தேவனுக்கு தெரியப்படுத்தினார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இந்திய நாட்கள்ல நாங்கள் எப்படி இருக்கிறோம், நாங்கள் ஜெபிக்க வேண்டியவர்கள், துதிக்க வேண்டியவர்கள், அந்த வல்லமை எங்களுக்குள்ளாக வெளிப்படணும், அதுதான் முக்கியம். நாங்கள் துதிக்கலாம், நாங்கள் பாடலாம், எல்லாம் செய்யலாம், மற்றவர்களுக்கு ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணி அவனை ரட்சிப்புக்கு உட்படுத்த வேண்டியது ஆண்டவருடைய காரியம். நாங்கள் அதுக்கு பாத்திரர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். நாங்கள் பாஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு இந்த ஊழியங்கள் இன்றைக்கு விரிவாக்கப்பட அங்கு எல்லா மக்களும் ஜெப துதி ஆராதனைகளில் மீன்பட கர்த்தர் உதவி செய்யணும். இன்றைக்கு அங்கு எல்லா திருச்சபையிலும் ஒரு குறைவுகள் குற்றங்கள் என்று சொல்லி அதைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறார்களே தவிர, ஜெபமோ துதியோ ஆராதனையோ அங்கு மீன்படாதபடி அங்கு அதிலே ஒரு தாமதம் இருக்கிறது, அதிலே ஒரு முடக்கம் இருக்கிறது. ஆகவே அதுக்காக பாஸ்டர் அவர்கள் நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.

0: ஆமீன்.
1: ஆமீன் ஆமீன். எங்கள் ஜபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடும் உங்கள் திருச்சபையோடும் பரிசுத்த பிள்ளைகளோடும் கூட இருந்து சகலத்திலும் நன்மைக்கு ஏதுவாய் நடந்து வாராக. ஆமீன்
0: ஆமீன். God bless you sister, God bless you everybody.
1: ஆமீன் ஆமீன். நாங்கள் நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். பிரதர் சிஸ்டர் பட்டினியோடு இருக்கிற மக்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தாமே இந்த நாட்கள்லே அநேக இடங்கள்லே அநேக வியாதிகள் இந்த ஆப்பிரிக்கா தேசத்திலே ஏகோலா அந்த வியாதி அவர்களை போட்டு வாட்டி வதைக்கிறது. ஆகவே அந்த இடங்கள்லே தேவனுடைய ரட்சிப்பு வரட்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்கள்.
2: மத்தியில் வாசமா இருக்கிற எங்கள் அற்புதமான தேவனே, தர்மியான ஜப வேலைக்காய் உமக்கு நன்றியில் எடுக்கிற கர்த்தாவே, நல்லவரும் வல்லவருமாயிருந்தும் மாறாத தெய்வமாயிருந்தும் ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்துகிற தயவுக்கு உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம்ப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே தேவன் எங்களோடு கூட இருந்து வழிநடத்தும்படி ஆய்ச்சி வைக்கிறோம். ஒவ்வொரு மக்கள்

நிறைவா இருக்க கர்த்தர் எங்களுக்கு எங்களோடு கூட இடைப்பட முடியாது ஜெபிக்கிறோம். நாங்கள் நோக்கி பார்க்கிறதிலும் உமக்கு ஜெபிக்கிறதிலும் ஆண்டவரே உம்மோடு கூட சேர்கிறதையும் ஆண்டவரே கர்த்தர் நீர் அங்கீகரித்து எங்கள் தேவனாகி கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை செய்து ஆண்டவரை வழிநடத்தும்படி ஆயிச்சுதைக்கிறோம். இந்த நாளில் கொடுக்கட்டாவே எங்கெல்லாம் பசியோடும் பட்னியோடும் ஆண்டவரை உணவு இல்லாமல் ஆண்டவரை தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் சமூகத்துக்கு நேராய் கொண்டு வருகிறோங்க தாவே. அப்பா இதோ ஆண்டவர் ஆகாரத்தை ஆண்டவரை நீ போஷித்ததே.

தோத்திடும். அது போல ஆண்டவரே இந்த உலகத்தில் இருக்கிறதான ஒவ்வொரு இடங்களிலும் ஆண்டவரே அநேக பிள்ளைகள் ஆண்டவரே உணவு இல்லாமல் ஆண்டவரே அப்பா பட்டினியாயும் பசியாயும் ஆண்டவரே இறக்குகிறதையும் ஆண்டவரே அவர்கள் மாண்டு போகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதே வேளையிலும் கர்த்தாவே நீர் எல்லாவற்றுக்கும் தேவனாயிருந்த ஆண்டவரே இம்மட்டுமாய் காத்த தேவன் இனி உங்களுக்கு கர்த்தாவே அந்த பிள்ளைகளை எல்லாம் காத்து வழிநடத்த முடியாயிச்சு.

ஆண்டவரே, அது போல ஆண்டவரே இந்த பிள்ளைகளை நீர் போஷிக்க வல்லவரும் நல்லவருமா இருக்கிறேன். நீர் அதிசயமான தேவன், ஆலோசனை கர்த்தர் ஆண்டவரே. அப்பா உம்மால் ஆண்டவரே கூடாதது ஒன்றும் இல்லை ஆண்டப்பா. அப்பா இந்த வேலையிலும் ஆண்டவரே ராஜாவாகி அரசாளுகிற தேவனாகி கர்த்தர் ஒருவரே ஆண்டவரே, உம்மை விட்டால் ஒரு

ஆண்டவரே அநேக தீமையான காரியங்கள் நடக்கிறபடியால் ஆண்டவரே அப்பா அந்த பழங்குடி மெக்க மக்கள் அந்த இடத்துல பெருகியிருக்கிறார்கள் அதிகமா இருக்கிறபடியால் அவர்கள் மத்தியிலே ஆண்டவரே எந்த ஒரு ஆண்டவரே அப்பா சுத்தமான ஒரு சூழ்நிலை இல்லாதபடிக்கு ஆண்டவரே சாத்தான் கொண்டு வந்து அவர்களை எல்லாம் ஆண்டவரே கர்த்தர் தாமே அவர்களை உண்மையில் சேரக்கூடாதபடிக்கு தடுக்கிறபடியால் இந்த பிள்ளைகள் எல்லாம் நீங்க ஆசீர்வதிங்கப்பா அங்கு ஏற்பட்டுகிறதான அந்த கொடிய வியாதி எபோலா வைரஸை ஆண்டவரை நிரழிக்கும்படியாய் சுதைக்கிறோம் கர்த்தாவே அந்த நோய்க்கு இன்னும் ஆண்டவரே மருந்து கண்டுபிடிக்காத ஒரு சூழ்நிலையில ஆண்டவர அந்த மக்களை வாட்டி வடைக்கிறபடியால் தேவன் உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை.

அந்த பிள்ளைகளின் நோய்களை எல்லாம் ஆண்டவரே எப்பா நீர் ஆண்டவர சிலுவையில சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி அல்லவாப்பா. அந்த பிள்ளைகளுக்கு மனம் இறங்குங்க, அந்த தேசத்துக்கு மனம் இறங்குங்க. எங்கெல்லாம் அந்த எபோலா வைரஸ் பரவி இருக்கிறதோ, அந்த நோய் எந்தெந்த இடத்துல பரவி இருக்கிறதோ, அந்த இடத்திலிருந்து எல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை

சூழ்நிலையில என் தேவன் நீராண்டவர் அவர்களுக்கு நீர் தகப்பனா இருந்து அவளை வழி நடத்தும்படியாய் சுபிக்கிறோம். அங்கு ஏற்பட்டிருக்கிறது தான் ஆண்டவர் இந்த எபோலா வைரஸை முற்றி

தேவனையும் தேவனாகி கர்த்தர் இந்த நேரத்தில் ஆசீர்வதித்து அந்த பிள்ளைகளுக்கு தேவையான மருத்துவ வசதிகள் கிடைக்கவும் கர்த்தர் அந்த மருத்துவ காரியத்திலே அந்த

இல்லாத ஒரு பிள்ளைகளா இருக்கிறார்கள் அநேக ஜனங்கள். ஒரு சில கூட்டம் மட்டுமே உங்களுடைய நாமத்தை அறிஞ்சிருக்கிறபடியா கர்த்தர் தாமே இவர்களுக்கு ஒரு வாய்ப்பை தந்து இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த நாமத்தை உச்சரித்து உம்மனை சேர கர்த்தர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். எல்லா இடங்களிலும் ஆண்டவரே எந்தெந்த இடத்துல அந்த எபோலா வைரஸ் ஏற்பட்டு இருக்கிறதோ எந்தெந்த தேசங்களில் எந்தெந்த இடங்களிலே ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தம் ஆண்டவரே இந்த நேரத்தில் நாங்கள் சொல்லிக்கிறோம் ஐயா. அப்பா இது ஆண்டவரே ஒரு வார்த்தை சொன்னால் என்னுடைய வேலைக்காரன் சொத்தபாவான் என்று சொன்னீரே ஆண்டவரே. உடைய பிள்ளைகளை கொண்டு மலைய ஆண்டவரே விசுவாசம் உள்ள ஜபம் ஆண்டவரே மலைய பிழைந்து போகும் என்று சொன்னீரே ஆண்டவரே. கடு அளவு விசுவாசம் இருந்தால் மலைய வார்த்தை சொன்னாலும் அது அகன்று போகும் என்று சொன்னீரே. அப்படியா ஆண்டவரே இந்த வேலையிலே நாங்கள் விசுவாசத்தோடு ஆண்டவரே அப்பா நீர் எங்களை காக்கிற தேவன் என்று ஆண்டவரே விசுவாசத்தோடு அந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் மனம் இறங்கி செபிக்கிறோம். கர்த்தர் அந்த இடத்திலே ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஆண்டவர் சுகத்தை கட்டளிடும்படி ஆயிச்சு வைக்கிறோம். பரிசுத்த ரத்தம் ஆண்டவரே அந்த இடத்துல பாய்ந்து சென்று எந்தெந்த இடங்களிலே ஆண்டவர் எபோலா வைரஸ் ஆண்டவர் அதன் மூலமாய் துன்பப்படுகிறார்கள் எல்லா பிள்ளைகளுடைய துன்பங்களை நீக்கி தேவனாகி கத்த உடைய பரிசுத்த நாமம் ஒன்றே அந்த இடத்தில் மகிமையாடி என்ற ஆண்டவரே எல்லா பிள்ளைகளும் இயேசு கிறிஸ்துவை தேடி வர கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியா என் தேவன் செய்ய போவதற்காய் உங்க கொடான கொடி ஸ்தோத்திரத்துக்கு அங்க எடுக்கும்பா. இந்த வேலையில் கொடுக்க கர்த்தர் தாமே நீர் பெரிய காரியங்களை செய்யுங்க. அந்த தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்கும் அங்க இருக்கிற அதிகாரிகளுக்கும் நல்ல ஆண்டவரே ஆலோசனை தந்து வழிநடத்த முடியாய் ஜெபிக்கிறோம். தேவன் தாமே அந்த பிள்ளைகளுக்கு நீர் ஆண்டவரே நீ ஒரு சுகத்தை கட்டளையிட்டீரே என்று நாங்கள்

ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே இந்த நேரத்துல நினைக்கிறோம், கர்த்தர் தாமே ஆண்டவரே அப்பா அந்த விசுவாசத்தினால் ஜபிக்கிற அந்த ஜபங்களுக்கு ஆண்டவரே தேவ நீர் நல்ல விடைகளை தந்து வழிநடத்துவீர் என்று விசுவாசிக்கிறோம். கர்த்தர் நீர் அப்படியே அந்த தேசங்களுக்கு செய்ய போவதற்காய் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வேலையிலோடு கர்த்தாவ ஜபித்த மகனை நீ ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, மகனுக்கு நல்ல ஆண்டவரே உம்முடைய வெளிப்பாடுகளை தந்து அதன் மூலமாய் உரிய செய்ய கர்த்தர் உதவி செய்யுங்க. காத ஜபத்தி ஜபிக்க காத்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் தேவனாகி கர்த்தர் நீர் ஆண்டவரை பலப்படுத்தி உம்முடைய நாமத்தினால் ஆண்டவரை எல்லா அதிசயமான காரியங்களை செய்ய கர்த்தர் உதவி செய்யுங்க. நல்ல வெளிப்பாடுகளை தாங்க,

0: கொண்டு வருகிறோம். பிள்ளைகள் வாழ்கின்றான இடத்திலே ஆண்டவர் தேவன் நீர் அவர்களோடு கூடியிருந்து வழிநடத்தும்படியாய் சுபிக்கிறோம். எண்ணியிருக்கிற காரியங்கள் எல்லாம் ஈடு தேவனாகி கர்த்தகைய உதவி செய்யுங்க. அப்பா அவருக்காக கொடுக்கப்பட்ட மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர என் தேவன் நீர் ஆசீர்வதித்து ஆண்டவர வழி நடத்தும்படியாய் சுபிக்கிறோம். உமக்காக ஆண்டவர அப்பா தியாக மனத்தோடு ஆண்டவர் என்று ஊழியத்து செய்கிற மகனுக்கு ஆண்டவர எல்லா வகையிலும் துணையாய் இருந்து வழி நடத்தும்படியாய் சுபிக்கிறோம். அப்படியே என் தேவன் செய்ய போவதற்காய் கொடான கொடி தோற்றம் அப்பா அப்பா இந்த ஜெப வேலையை ஆண்டவர அப்பா தொகுத்து வழங்கறதான மகளையும் அவருடைய கணவனையும் அவருடைய மகளையும் மகனையும் என் தேவன் நீர் ஆசீர்வதித்து உமக்காக ஒடுக்கிற அந்த பிள்ளைகளை ஆண்டவர நீர் ஆண்டவர இன்னும் அநேக அநேக ஜனங்கள் மதியில் எடுத்து பயன்படுத்தி உம்முடைய ராஜ்யத்திற்கு ஆண்டவரே இவர்களாக ஆட்கள் சேர்க்கிறவர்களாக மாறக்கற்ற உதவி செய்யும்படி ஆய் சிந்திக்கிறோம். இவர்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் முன்னிருந்து நட்டுக்கு வழிநடத்தும்படி ஆய் சிந்திக்கிறோம். அப்படியே தேவன் செய்யப்போவதற்காக கொடான கொடுத்தோம். துதியும் கனமும் மகிமை யாவற்றையும் ஆண்டவர ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்ற அற்புதமான நாமத்தினால ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். நீங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென்.
1: அமேன் அமேன். எங்கள் ஜபங்களை கேட்டதை உனக்கு ஸ்தோத்திரம் நன்றி பிரதர். கைவிட்டு செய்யும் காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கூட கத்தர் கூட இருந்து வழி நடத்துவாராக. அமேன் ஆமேன். நாங்கள் நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு இந்திய நாட்கள் இலங்கை தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்கள். இலங்கை தேசத்திலே கலகம் குழப்பங்கள் அழிவுகள் இருக்கிறது. இயற்கை அழிவுகள் அதிகமா இருக்கிறது. தேவன்தாமே அவர்கள் ஒரு மனம் திரும்புதலுக்குள்ளாக வர வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
2: நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாளுக்காய் நன்றி. இந்த நாளை ஒரு வண்ண

எபினேசரே உமக்கு சூத்திரம். இனியுமாய் வருகிற நாட்களிலே கூட கர்த்தர் நீர் எங்களை பாதுகாத்து வழி நடத்துவீர் என்று விசுவாசித்து ஜெபிக்கிறாம்ப்பா. இப்போது கூட கர்த்தாவே சகோதரி கொடுக்கப்பட்டதானது ஜெப குறிப்புக்காய் மது பாதப்படியில வருகிறோம் ராஜா. இலங்கைக்கா ஜெபிக்க வந்திருக்கிறோம். இலங்கை மேல ஆசீர்வாத கரம் அமரட்டும் தகப்பானே. இலங்கை ஒரு செழிப்புள்ள நாடா நீர் மாற்றுவீராக. அந்த தேசத்திலே அப்பா இழந்த எல்லாவற்றையும் திரும்ப அந்த மக்கள் பெற்றுக்கொண்டு இரட்டத்தனையாய் அவர்களை நீர் ஆசீர்வதித்து அவர்களை பெருக செய்யுங்கப்பா. அநேகருக்கு அந்த தேசம் ஆசீர்வாதமா இருக்க உதவி செய்வீராக. உமக்கு சோத்ரா. இலங்கையிலே வாழ்கிறதான மக்கள் எல்லோரும் இந்த நாளிலே ரட்சிக்கப்படும்படியா ஜெபிக்கிறோம். இலங்கையை ஆளுகை செய்கிற

தேவன் தாமே ஒரு விசேஷித்த ஞானத்தை கொடுக்க முடியாது ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. அந்த இடத்துல எந்த ஒரு நேரத்துல எந்த விதமான கலவரங்கள் வராத படிக்க ஆண்டவர் தாமே உதவி செய்யுங்க. அப்படியாக கலவரங்களை ஏற்படுத்துகிற மக்கள் எல்லோரும் அப்பா அவர்கள் மனம் திரும்ப ஜெபிக்கிறோம் தகப்பனே. குழப்பங்களை ஏற்படுத்துகிற மக்கள் கூட மனம் திரும்பி அப்பா எல்லா அழிவுக்கு நாச மோசங்களுக்கு அந்த தேசத்தை நீ

அழிந்து போகாத படிக்கு மழையினால அப்பா விசேஷமாய் ராஜா, மழையினாலே அநேக இடங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறது அப்பா, அந்த மழையை நீர் மிதமாக்கி போடும்படியா ஜபிக்கிறோம் ராஜா அப்பா. அப்படி கூட சப்பா இயற்கை சீற்றங்கள் மேல உங்களோட ஆசிர்வாத கரம் அமர்ந்து அந்த சீற்றங்களை எல்லாம் தேவன் சீர்படுத்தும்படியா ஒன்று கொடுக்கிறோம். காற்றையும் கடலையும் அதட்டின தேவகுமார், இந்த வேலையில எந்த ஒரு சேதமும் இல்லாதபடிக்கு இலங்கை தேசத்தை தேவன் தாமே நீர் ஆசிர்வதித்து வழி நடத்தும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. உமக்கு சூத்திரம். அந்த இலங்கையில இருக்கிறதான எல்லா ஆட்சியாளர்கள் எல்லா தலைவர்களும் ரட்சிக்கப்படும்படியா

மக்களும் இந்த நாளிலே ராஜா எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட ஜெபிக்கிறோம். ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டு அவர்கள் அந்த இலங்கையிலே அவர்கள் கர்த்தாவே உமக்கென்று சாட்சிகளாய் நிற்க வாழ கர்த்தர் நீர் உதவி செய்யுங்க. இன்னுமா அந்த தேசத்தில் இருந்த அநேக கர்த்தாவே மிஷினரிகள் வெளி போய் வெளியே நாடுகளுக்கு சென்று அங்கேயும் அவர்கள் உமது ஊழியத்தை செய்ய கர்த்தர் நீர் பிரயோஜனப்படுத்த முடியாய் ஒப்பு கொடுக்கிறப்பா. அந்த தேசத்தின் மேல அப்பா தேவனுடைய கரம் அமரும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். தேவையில்லாத மரணங்கள் ஆண்டவரே வேண்டாப்பா. தேவையில்லாத எந்த மழையின் நிமித்தமாக ஏழை மக்களுடைய வாழ்வாதாரங்கள் எல்லாம் சோர்ந்து போய் அவர்கள் அமராத படிக்க ஆண்டவர் தாமே நீர் கிருபை பாராட்டும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லா மக்களும் ஆண்டவரே அவர்களுடைய வேலைகளை நேர்த்தியாய் செய்ய அவர்களுக்கு எல்லா வசதிகளையும் நீர் கூட்டி தந்து ஆசீர்வதிக்க முடியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அதே வேளையிலே தேவனே அவர்கள் வாங்குகிறதான அந்த வருமானங்களை எல்லாம் தேவன் நீங்க ஆசீர்வதித்து உயர்த்துங்க. அது மூலியமா அவர்கள் எல்லோரும் அறிந்து கொள்ள தேவன் நீரே உண்மையான தேவன் என்று அறிந்து கொள்ள கர்த்தர் நீர் இந்த வேலையிலே வழி வாசல்களை திறந்து தரும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா கால்களும் உமக்கு முன்பாக முடக்கும் என்று எழுதியிருக்கிறது அப்பா. அப்படியாக எல்லா நாவுகளும் நீரே தேவன் என்று அறிக்கை செய்யும் என்று எழுதப்பட்டு இருக்கிறது அப்பா. அப்படியாக தேவன் அந்த இலங்கை வாழ் மக்கள் மொத்த ஜனமும் ஆட்சி செய்கிறவர்கள் யாவருமாய் தேவன் நீ

கூட அவர்களை நீங்க ஆசீர்வதிங்க தகப்பனே. அதனை அவர்கள் அறிந்து கொண்டு உண்மையான தேவன் நீர் என்று அறிந்து கொண்டு எல்லோரும் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட கர்த்தர் நீர் உதவி செய்யும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்படியாக நீர் செய்யறதுக்காய் நன்றி ராஜா. ஒரு விசை கூட ஆண்டவரே சங்கம ஊடகத்தை முதல் கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த ஊடகத்தை நடத்துகிறதான தெய்வதாசன் லெஸ்லி ஐயா, உடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார், மருமக்கள், சொந்த பந்தங்கள், உற்றார், உறவினர் எல்லோரும் ஆண்டவரே கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. இந்த குடும்பத்திலும் அந்த இலங்கையில வாழ்கிறதான இந்த மக்களும் ஒரு வேலை ரட்சிக்கப்படாமல் இருந்த அவர்கள் எல்லோரும் ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் தாமே உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். சோத்ரா இன்னும் கூட இணைந்து பணிபுரிகிற ஒவ்வொரு தெய்வ ஊழியர்களையும் தேவனியர் அளவில்லாமல் ஆசீர்வதிங்க. உங்க குடும்பங்கள் இல்லோ ரட்சிக்கப்படாத மக்கள் இருந்தால் நீ தாமே ரட்சிப்புக்குள்ளாய் வழி நடத்துங்க தகப்பனே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படி குடும்ப ஜபத்தை தொகுத்து வழங்குறதான மகள் ஜானட்டியும் மகளுடைய கணவன் மனைவி கணவன் மகனையும் மகளையும் தேவரையும் நீர் அளவில்லாமல் ஆசீர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக எடுத்து நீர் பயன்படுத்த முடியாது. ஒப்பு கொடுக்கிறப்பா மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்காது என்ற வார்த்தையின்படி கர்த்தர் அந்த குடும்பத்தை தேவன் நீர் அளவில்லாமல் உமது ஊழிய பாதையிலே நீர் எடுத்து பயன்படுத்த முடியாது. ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். முழு குடும்பத்தை தேவன் நீர் பொறுப்பிடுங்கப்பா. அதே போல ஜெபித்த யாவருக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீ ஜபிக்க வருகிறதான பிள்ளைகளை கூட தெய்வதாசர்களை கூட தேவன் தாமே நீர் ஆசீர்வதிக்க அவர்கள் எல்லோரும் குடும்பம் குடும்பமா ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து பெருக செய்து வழிநடத்த முடியாது ஜபிக்கிறோம்.

0: எனக்கு சோத்துடா நன்றி சிஸ்டர் கத்தரங்களோடும் பிள்ளைகளோடும் அங்க பேரப்பள்ளையோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
1: ஆமென். அப்படி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
0: நாங்க சாந்தி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
2: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
0: பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எல்லா இடங்களிலும் நாட்களே ஓகே சிசிலியா மாவை நாங்க வரவேற்றுக் கொண்டு பிரைசலோட் சிசிலியாமா.
1: பிரைசலோட்
0: பிரைசலோட். நீங்கள் எல்லா தேசங்களிலும் இருக்கிற அந்த பொருளாதார குறைவுகள் இந்த நாட்கள்ல நிவித்து செய்யப்பட அதுக்கு விரோதமா இருக்கிற காரியங்கள் எல்லாம் அகற்றப்பட கத்தர் உதவி செய்யணும்னு சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.

படிக்கிறேன். அவர்களையும் நீர் இழுத்துக் கொண்டு வாரும் தகப்பனே, மால் முடியும் தகப்பனே, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எல்லாம் ஆகும் தகப்பனே. அப்பாவிதாவே இந்த கொடிய கொடிய

கொடுக்க வல்லவராய் இருக்கிறீர் தகப்பனே. ஆவியானவரே உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. அப்பா ஆபிதாவே இந்த தங்கப்ப வானலிலே ஜபிக்கிற அத்தனை பேரையும் ஆசிர்வதியின் தகப்பனே, அவர்களை பாதுகாத்து கொள்ளும் தகப்பனே. அவர்கள் என்னென்ன நோயினால் என்ன வருத்தத்தினால் அந்தரப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் அவர்களுக்கு நீரே உதவியாயிருந்து அவர்களை பாதுகாக்க வல்லவராயிருந்த தகப்பனே.

0: கூட இருந்து உங்களுக்கும் உங்களுடைய கணவனுக்கும் ஆரோக்கிய பலன் சுகம் தந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமென்,
1: ஆமீன்,
0: ஆமீன், ஆமீன். நாங்க குணா பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர், இந்திய நாட்கள்ல இந்த வாலிபர்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாய் நல்ல தகப்பன்மார் எழும்ப கத்தர் உதவி செய்ய வேண்டும். இந்திய வாலிபர்களுக்கு நல்ல செய்திகளை இந்த ஊழியர்கள் ஊழியக்காரர்கள் கொடுக்க வேண்டும். இந்த வாலிபர்களுக்கு ஒரு ஆதரவாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
2: எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவரா இருக்கிற தேவைய ஒத்தாசியோடும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துல வந்தளிக்கிறோம். ஆண்டவர நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறவரே, நன்மை செய்கிறவராய் சுத்தி திருந்து எல்லாரையும் விடுதலையாக்க போதுமானவராய் இருக்கிறவரே, இப்பொழுதும் உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவர ஆண்டவரே தகப்பனே, நீ வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறப்பேன் என்று சொல்லி ஆண்டவரே சொன்ன உம்முடைய வசனத்தின்படி எத்தனையோ தாய் தகப்பன்மார் ஆண்டவரே உம்முடைய வேதத்தை மறந்ததுனால இன்றைய உலகம் உண்மை அறியாதபடிக்கு வாலிப தலைமுறைகளும் சரி மூத்த தலைமுறைகளும் சரி ஆண்டவரே தகப்பனே எங்கேயோ நிற்கிறோம். ஆண்டவரே இப்பொழுதும் ஆண்டவரே இந்த தாய் தகப்பன்மாருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஆண்டவரே பிள்ளைகளை பெற்றெடுத்த தாய் தகப்பன்மார்கள் ஆண்டவரே அந்த பிள்ளைகளை ஆரம்பத்துல பாதுகாப்பாக வளர்க்கிறவர்கள், அந்த பிள்ளைகளுக்கு கட்டாவே இந்த உலக வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கிறவர்கள் அதப்பனே, அவர்கள் ஆண்டவரே வேதத்தை மறந்ததுனால அவர்களுக்கும் வேதம் தெரியாதனால ஆண்டவரே தாங்களும் அழிவுல போய் தங்களுடைய பிள்ளைகளையும் அழிவுக்குள்ளே கொண்டு போய் கொண்டிருக்கிறது அறியாமல் இருக்கிற இந்த தாய் தகப்பனுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய நாமத்துல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே

நடந்த தகப்பனே, முதலாவது அவர்கள் மனம் திரும்பி உம்முடைய வேதத்தின்படி நடக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. எத்தனையோ அழிவின் பாதைகளில் போகிற பிள்ளைகளை காண்கிற பொழுது தங்கட பிள்ளைகளுக்கு இந்த நிலைமைகள் வரக்கூடாது என்று சொல்லி ஆண்டவரே தகப்பனே, தாங்களும் தங்களுடைய பிள்ளைகளையும் கொண்டு சபை

தொடர்ந்து வருகிற அழிவுகளை காணுகிற பொழுது கர்த்தாவே தகப்பனே ஒரு கொஞ்ச நேரம் மாத்திரம் இந்த ஆண்டவரே பயங்கள் வருகிறது, அதன் பிற்பாடு ஆண்டவரே அதெல்லாம் துணிகரகமாய் மா

ஆண்டவரே உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் இந்த மக்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே காத்துக் கொள்வீராக. ஆண்டவரே அது மாத்திரமல்ல, சங்கமம் ஊடகத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே சங்கமம் ஊடகத்தை ஆண்டவரே நீ காத்துக் கொள்வீராக. நீங்க நூடாக செய்யப்படுகிற ஒவ்வொரு ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே

உங்களோடு கூட அனுப்புகிற அந்த சகோதரியை கர்த்தர் தாமே தொடர்ந்து பாதுகாத்து அவங்க குடும்பத்தையும் ஆசீர்வதித்து கர்த்தர் வழிநடத்தி வருகிற கிருபைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். எண்ணம் பலப்படுத்துவீராக, எண்ணம் ஞானத்தினால் நிரப்பி கர்த்தர் வழிநடத்துவீராக.

உங்களையும் எங்களையும் தொடர்ந்து வழி நடத்தி உண்மை விட்டு நாங்கள் விலகாதபடி உண்மை விட்டு பின்வாங்கி போகாதபடி உண்மை அறிகிற அண்டவரே எண்ணம் அறிகிற அறிவினால் எங்களை நிரப்பி வழி நடத்தும்படியாக நாங்கள்

Recording in progress. Recording stopped.

0: Recording in progress.
1: Amen. Amen. Amen. சங்கம வானொலியின் மாலை நேர நித்திய வெளிச்ச நேரம். இந்த நித்திய வெளிச்ச நேரம் தொண்டு நேரப்படி மாலை 6:45 திங்கள் புதன் வியாழன் வெள்ளி ஆகிய நாட்களிலே மிக சிறப்பாக தேவன் வழிநடத்தி கொண்டு வருகிறார். அதுக்காக நன்றி சொல்லுவோம். இப்ப ஜோம்ப ஆரம்ப ஜபத்தை எடுப்போம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த மாலை வேளையிலே சங்கமா வானொலியிலே நடத்துகின்ற நித்திய வெளிச்ச நிகழ்ச்சியை நீர் இன்று ஆசீர்வதித்து தந்துள்ள வேண்டுமாக செபிக்கிறேன். ஆவியானவரே, உமது பிரசன்னம் வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும், துதித்து ஆராதிக்கிற பிள்ளைகள், தியான பாதையில் நடக்கிற பிள்ளைகள், வார்த்தை தாசர்கள் அனைவர் மீதும் உமது பிரசன்னம் வரகட்டும். ஆண்டவரே, உமது நாமம் ஒன்றே மயப்பட வேண்டும். அந்த ஒன்றான மெத்தேவனை இந்த உலகம் அங்கும் கண்டுகொள்ள வேண்டும் என்று சங்கம வானொலி இரவு பகலாக 24 மணி நேரம் செயற்படுகிற நிகழ்ச்சியை நேரத்தை மறந்துகிற தேவனே, நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாக செபிக்கிறேன். உமது ஆண்பார்ந்த கரத்தால் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாக செபிக்கிறேன். பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சாயம் பண்ணுவேன், நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று வாக்கு தத்தம் தந்த தேவனே, வாக்கு மாறாத தேவனே, நேற்றும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் எங்களுடன் கூட இருப்பேன் என்று சொன்னவர் நீராண்டவர். நீ சொன்னவர் செய்கிற தேவன் நீராண்டவர். ஐயா, இன்றைய நாளிலும் இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொன்றும் நீர் வந்து நடத்த வேண்டுமாக செபிக்கிறேன். தொடக்கம் முதல் முடியும் வரை எந்த வித ஒரு தடைகளும் வராதபடி, வார்த்தை தாசர்களுக்கு தடைகள் வராதபடி, இன்றைய தடைகள் வராதபடி, ஒரு ஆடு பார்த்த கரத்தால் நீர் எங்களை ஆசீர்வதித்து நீர் வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. தொடக்கம் முதல் முடியும் வரை ஆவியானவரே நீரே வழிநடத்தும். ஐயா, வார்த்தையை கொடுக்கிறோம், ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம், சாட்சியில சொல்லுகிறோம். காரணம், நீர் உண்மையான தெய்வத்தை இந்த உலகம் கண்டுகொள்ள வேண்டும். இருளான உலகத்துக்கு அந்த ஒளியை நாங்கள் காண்பிக்க வேண்டும். இருளான குடும்பங்களுக்கு, பின்வாங்கி போன விசுவாசிகளுக்கு நாங்கள் முன்மாதிரியாக இருக்க தேவனே, நீ கிருபை செய்ய வேண்டுமாக செய்யும். தொடர்ந்து நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நீ ஆசீர்வதித்து தந்துள்ள வேண்டுமாக. எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இன்றைய நாளே ஆரம்ப ஜெபத்தை ஜெபம் பாடலை சிஸ்டர் கர்ண அவர்கள் ஸ்காபரோன்ட்ரியாவில் இருந்து எடுத்து வருவார்கள். இப்பொழுது அந்த சகோதரியை நித்திய விழத்து சார்பிலும் சங்கம சார்பிலும் அழைப்போமா. பிரைஸ் சிஸ்டர் கர்ணா, பிரைஸ் பிரைஸ் பிரைஸ் உற்சாகத்தோடு வந்திருக்கிறீர்கள் என்று ஜெபம் பண்ணி வந்திருக்கிறீர்கள். இன்றைய நாளை ஜெபித்து பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மாயப்படுத்துங்கள். ஆமே,
2: அப்பா, வானத்திலும் பூமியிலும் சர்வ வல்லமை உள்ள தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா. உண்மையை நாங்கள் இந்த இடத்துல உயர்த்தரும் ஆண்டவரே, எங்களுக்கு எல்லாம் கத்தா, எங்களுக்கு எல்லாம் உமது நாமத்தின் நிமித்தமும், உம்முடைய சத்தியத்தின் நிமித்தமும், உம்முடைய கிருபையின் நிமித்தமும் கத்தாவே, உம்முடைய நாமத்துக்கே புகழ் உண்டாவதாக. அப்பா தகப்பனே, இந்த பூமியில இருக்கிற காலங்களில் கத்தர் நேரங்களோடு கூட இருந்து ரட்சிப்பை தந்து எங்களை வழி நடத்திருக்கிற தகப்பனாயிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இயேசு கிறிஸ்துவுக்கள் எங்களை அழைத்தது அவன் நீர் உண்மை உள்ளவர் அப்பா. ஒரே சரீரமாய் எங்களை நீர் கூட்டி சேர்த்து இணைத்திருக்கிறீர். தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்பட கிருபை கொண்டிருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய புத்திர சுவீகாரத்துக்காக, புதிய இஸ்ரவேலருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் உண்மை தள்ளின போதிலும் எங்களை நீர் தெரிந்து கொண்டு நினைக்கிறதுக்கு நாங்களும் மாத்திரம் சுவாமி தகப்பனே. அப்பா, உமக்கு நன்றி அப்பா. இந்த இடத்திலும் கத்தாவே, எந்த ஒரு ஆத்மாவும் நரகத்துக்கு செல்லக்கூடாது என்பது உங்களுடைய விருப்பம் ஆண்டவரே. அப்பா, பாவிகளின் எல்லாரையும் நீர் நேசிக்கிறவர், பாவத்தை வெறுக்கிறவராயிருக்கிறீர். ஆனாலும் தகப்பனே, உண்மை அறிய முடியாதபடி தடைபட்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காக செய்யப்படுகிற இந்த ஊழியங்களை ஆசீர்வதித்தருளுங்க ஆண்டவரே. வேங்கல்சம் செய்கிறவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய நாமத்தினாலே கத்தாவே இரத்த சாட்சிகளாய் எத்தனையோ பேர் மறித்திருக்கிறார்கள் ஆண்டவரே. எல்லாருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய இரத்தத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அந்த இரத்த சாட்சிகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் உன்னதத்திலே வாசம் பண்ணுகிறவர். நாங்கள் இந்த பூமியில இருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே எங்களுக்கு குடியிருப்பா இந்த பூமியை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். ஆனாலும் கத்தாவே தகப்பனே இந்த பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு எங்களுக்கு போராட்டம் இல்லை. கத்தாவே தகப்பனே நீர் எங்களுக்காக கொடி பிடிக்கிறவர். சத்தானுடைய எல்லா காரியங்களுக்கு எதிராகவும் நீர் எங்களுக்காக கொடி பிடிக்கிறவராயிருக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த இடத்திலும் கத்தாவே தாளந்தை கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் மன்றாடுகிறோம். அவர்களையும் அவருடைய குடும்பங்களுக்காக மன்றாடு தொடர்ந்து ஊழியத்தை செய்யும்படியாய் எல்லா தடைகளையும் நீக்கி நீர் அவர்களுக்கு முன்பாக உடைய சமூகம் கடந்து போக வேண்டுமாக நாங்கள் மன்றாடுகிறோம். மண்டவரை சவரில் ஸ்ரீபிரதற்காகவும் அவருடைய மனைவி தப்பல்களுக்காக சுமிக்கிறோம். தவைகள் எல்லாத்தையும் சந்தித்து இதுவரை வழிநடத்தின தகப்பனின் வரும் காலங்களில் வழிநடத்து கத்தருமுடைய பாதத்தில் அந்த குடும்பத்தை ஒப்புக்கொடுக்கிறோம். அது போல மாந்திரங்களுக்காக அவருடைய குடும்பங்களுக்காக சுபிக்கிறோம். சுகம்பெல்லாம் ஆரோக்கியம் கொடுத்து வழி நடத்துங்க. தொடர்ந்து இந்த ஊழியத்துக்கு உதவி மொத்த அசையமாயிருக்கும்படியா நீங்க அழைத்த அழைப்பில் அவரை தொடர்ந்து நீர் பாவிக்கிறதுக்காக நாங்கள் தொடர்ந்து சுபிக்கிறோம். ஆண்டவரை அபாயமாக வரப்போகிற ஒவ்வொரு சகோதரிகளுக்காக நாங்கள் சுபிக்கிறோம். பாடல்களை பாடுகிறவர்கள் ஜபிக்கிறவர்கள் கத்தாவை உமக்காக வார்த்தைகளை கொடுக்கிறவர்கள் எல்லாரையும் உடைய திருப்பாத்தில் கொடுக்கிறோம். குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதிங்க. அவர்களுடைய உறவுகளுக்காக ஜபிக்கிறோம் ஆண்டவரே. உறவுகளை மீட்டுக் கொள்ளுங்க. அப்பா பின்மாட்டத்தில் போனவர்களை மீண்டும் கொண்டு வாங்க ஆண்டவரே. உடைய சமூகத்திலே அவன் உம்மிடத்தில் வர முடியாத நம்முடைய வார்த்தை செல்வரது ஆண்டவரே. அன்பின் கயிறுகளால் கட்டி இழுப்பவர் நீர் கத்தாவே. அவர்களோடு பேசுகிறவர் நீர் கத்தாவே. தகப்பனே எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். விசேஷமா ஊழியக்காரர் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரையும் உடைய திருக்கரத்திலே நாங்கள் ஒப்பு வைக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அவர்களோட வார்த்தைகளை கொடுக்கும் போது அநேகமாயிரம் ஆத்துமாக்கள் விடுதலை அடைய செய்ய வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோர் ராஜ்யத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது என்று உடைய வார்த்தை சொல்கிறது ஆண்டவரே. தேவதூதர்கள் கத்தாவே மகிழ்ந்து களை கூறுகிற தருணம் அது. அந்த தருணத்துக்காக நாங்கள் இந்த பூமியிலே ஒவ்வொரு மனிதனும் செய்கிற அந்த ஊழியத்திலே கத்தாவை உமக்காக வேலை செய்கிற ஒவ்வொரு ஊழியத்திலே ஆசீர்வாதத்தை பெருக பண்ண வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். வேறொன்றும் இல்லை கத்தாவே. இந்த உலகத்திலே நாங்கள் எல்லாம் தற்காலிகமாய் வாழ வந்தவர்கள் ஆண்டவரே. இந்த உலகத்திலே நாங்கள் இருந்து எதுவும் கொண்டு போக போவதில்லை. ஆனாலும் இந்த ஆத்துமாக்களுக்காக நாங்கள் தகமாயிருக்கிறோம். ஆத்துமாக்களை தாங்க ஆண்டவரே. தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. எங்களுடைய உறவுகளும் ஒன்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஊழியக்கார குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். பாதுகாத்து வழி நடத்தும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த உலகத்தின் ஆசைகள் இச்சைகளுக்குள்ளே விழுந்து போகாதபடி வேலியடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. சாத்தான் கச்சிக்கிற சிங்கமாயிருக்கிறான் என்று உம்முடைய வார்த்தை சொல்கிறது. ஆனாலும் நீர் கத்தாவை உம்முடைய பலத்தினாலே ஓடும்படியாக எல்லாருக்கும் நீர் ஞானத்தை கொடுக்கிறவராயிருக்கிறீர். உம்முடைய வார்த்தைகள் எப்போதும் எச்சரிக்கிற சத்தமாய் அவருடைய காதலும் கற்கட்டும் ஆண்டவரை. தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இன்னும் கத்தாவே எருசலேம் நகரத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த தேசத்திலே செய்யப்படுகிற அருவறுப்பான காரியங்களிலிருந்து அந்த தேசத்தை விடுதலையாக்கும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எருசலேம் சோதோமை போலும் எகிப்தை போலும் இருக்கும் என்று உம்முடைய வார்த்தை சொல்கிறது ஆண்டவரே. ஆனாலும் நீர் இரக்கமுள்ள தகப்பன் அல்லவா. அவர்களுக்கு மன உருக்கம் உள்ளவராய் மன்னிக்கிறவராய் இதுவரை வழிநடத்தினது போல அந்த மன்னிப்பை கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா சாத்தானுடைய தந்திரங்களுக்கு விழுந்து போகிற அந்த மக்கள் மீண்டும் எழும்பி பிரகாசிக்க அப்பா நீதிமான் ஏழு தடவை விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான் என்று நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அவன் நீதிமானாயிருக்கிறான். ஆனாலும் அவன் விழுந்தாலும் எழுந்திருப்பான் என்று சொல்லி நீங்க சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. அந்த வார்த்தையை நினைத்தருள வேண்டுமாக அந்த அரசு மக்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து நாங்கள் சுபிக்கிறோம். பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, உங்களுடைய வார்த்தைகள் பேசட்டும் ஆண்டவரே. அப்ப அதகப்பனே, சுற்றி இருக்கிற ஒவ்வொரு தேசத்துக்காக மன்றாடுகிறோம். அந்த தேசத்திலே உங்களுடைய சத்தியங்கள் கடந்து போகட்டும் ஆண்டவரே. நீரே தேவன் என்று அமர்ந்திருந்தபடியாய் அந்த ஜனங்கள் மத்தியிலே உச்சபிக்கிறோம் ஆண்டவரே. அப்ப அறியாமே நிரலுக்கள் இருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்ப அதகப்பனே, நீர் மீட்டுக்குள்ள வல்லமுள்ளவர், ஊழியங்களை பெருக பண்ணுங்க. அவருடைய எல்லா பொல்லாத காரியங்கள் இந்த முழுதிலே ஆக்குங்க. அறியாம செய்யற தவறுகளை மன்னிக்கும்படியா எப்பொழுது செபிக்கிறோம். இன்னும் தொடர்ந்து கதாவே, இந்த நாட்டிலே, இந்த தேசத்திலே, கனடா தேசத்துக்காக நாங்க மன்றாடுகிறோம். அப்பா, கிணிக்கு தப்பு வைக்கிற தகப்பன், நீர் இந்த தேசத்துல இருக்கிற எந்த ஒருடமும் நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. அது போல ஒவ்வொரு கண்டத்தையும் நாங்க ஒப்புக்கொடுக்கிறோம். அப்பா, கடைசி நாளில் இந்த பூமி, இந்த வானம், பூமி எல்லாம் வெந்து உருகி போகும் என்ற வார்த்தை உண்டு. ஆனாலும் தகப்பனே, ரட்சிப்புக்கு முன்பாக அந்த ஜனங்களை பாதுகாக்க முடியாது நாங்கள் உறுதி சொல்லிக்கிறோம். அப்பா, கடைசி நிமிடத்தில் ஆகலும் மை தடவியாகலும் அவர்கள் கண்டுபிடிக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க. இன்னும் சிறைச்சாலைகள் இருக்கிறவர்களுக்கு உடைய சத்தியம் கடந்து போகட்டும். வைத்தியசாலையில் இருக்கிறவர்களுக்கு உடைய சத்தியம் கடந்து போய் விடுதலையாக்கி சுகத்தை கொடுக்கட்டும். அது போல போதை வஸ்துகளினால் அடிமையாகிறவர்களை விடுதலையாக்குங்க. உங்களுடைய சத்தியம் எல்லாரையும் விடுதலையாக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இந்த கருவிகள் ஒவ்வொன்றோடும் கூட இருக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீங்களே எல்லாரையும் நடத்துங்க. எல்லாருக்கும் ஞானத்தை கொடுக்கிறவர் நீர். எல்லாவற்றையும் அன்பரிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்.

0: 프레이슬러입니다.
1: 프레이슬러 நன்றாக ஜெபித்து ஒரு அருமையான பாடல், பிரசன்னம் இறங்கக்கூடிய ஒரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை பயப்படுத்துகள். மிக மிக ஆசீர்வாதமா இருந்தது. கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் நீங்கள் கைட்டு செய்யும் சகல காரியங்களையும் தேவன் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்,
0: ஆமென். உங்களையும் ஆசீர்வதிப்பாராக.
1: இதுவரை நேரமும் ஜெபத்தை எடுத்து பாடலை பாடணும் சிஸ்டர் கர்னஸ் காப்ரோன்டாரியோ. நாங்கள் தொடர்ந்து துதி ஆராதனை முடிய வேதத்தியான பகுதியை கொண்டு வருகிற சிஸ்டர் கிரேஸ் காப்ரோ ஒன்டாரியோ அவரை சங்கமா வானொலியின் சார்பிலும் நித்தியவச்ச சார்பிலும் 97 ரேடியோ தொடர்பு கேட்கிற பிள்ளைகள் சார்பிலும் அந்த மகளை ஆரம்பிப்போம். தேவனை நோக்கி துதித்து ஆராதித்து பாடலை பாடி இன்றைய நாளை கொண்டு தியான பகுதியை வாசித்து தேவனுடைய நாமத்தை வாய்ப்படுத்துங்கள். உங்களை ஒப்புக் கொடுப்பேன், வழிநடத்துங்கள்.
2: ஆமீன், ஆமீன். தேங்க்யூ சார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. உம்முடைய வல்லமுள்ள கரம் எப்பொழுதும் எங்களோடு கூட இருந்து வழி நடத்துற நித்தமும் நான் உன்னை நடத்துவேன். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை சொன்ன வார்த்தையின்படி ஒவ்வொரு நேரையும் நடத்தி கொண்டு வர தேவனையும் மக்கள் நன்றி செலுத்துறோம். உம்முடைய வல்லமுள்ள நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தன், நித்திய பிதா, சமாதான பிரபுவே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் அதிசயம், எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம், உன்னத நாமம், உயர்ந்த நாமம், மேலான நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. மனிதர் அல்ல, நாமம், இயேசு நாமம் அதி உன்னத நாமம், உயர்ந்த நாமம், எங்களுக்கு பலத்த துருவம், பலத்த கோட்டை ஆண்டவரே. நீதிமான் அதுக்கு லோடி சுகமாயிருப்பான் சொன்ன வார்த்தைப்படி ஆண்டவரே உமக்குள்ளாக நாங்கள் எப்பொழுதும் வாழ்ந்திருக்க நீர் கிருபை செய்யறபடியா உமக்கு நன்றி. ஆவியானவர் தாமே சகல சத்தியங்களுக்கும் எங்களை வழி நடத்துற சத்திய பரனான தேவ ஆவியானவர், அசைவாடும் ஆவியானவர், விண்ணப்பத்தின் ஆவியானவர், துதியின் ஆவியானவர், வெளிப்பாட்டின் ஆவியானவர், சர்வ வல்லமுள்ள தேவாதி தேவனை உயர்த்துவோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே என் உள்ளத்தின் வாஞ்சையா உமக்காய் வாழ்

துதித்தலுடனேயும் சந்நிதியில் வருகிறோம். சங்கீதங்களாலே ஆர்ப்பரித்து பாடுவோம், துதித்தலுடன்

இருந்தவர் இருப்பவர் முடிவு இல்லாதவர், நேரிருந்தவர் இருப்பவர் துதித்தலுடனேயும் சந்நிதியில் வருகிறோம். சங்கீதங்களாலே ஆர்ப்பரித்து பாடுவோம், வானங்களும் அது சிங்காசனம், இந்த பூமியும் முந்தன் பாதபடி, சர்வலோகமும் பணிந்திடும் சகல சிருஷ்டியின் நாயகனே. வானங்களும் அது சிங்காசனம், இந்த பூமி உமது பாதபடி, சர்வலோகமும் பணிந்திடும் சகல சிருஷ்டி நாயகனே. நீர் அதிசய அற்புத

நான் உண்மையுள்ளவரே உண்மை என்றென்றும் துதித்திடுவேன். உண்மை நேசித்தே நான் வாழ்ந்திட உங்க கேரு

வாழ்ந்திட உங்க கிருபை தந்தேரே. நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துறோம். கிருபையால நாங்கள் வாழுகிறோம், நிலைநிற்கிறோம். ஆண்டவர் உங்களுடைய கிருபை சூழ்ந்திருப்பதற்காய் நன்றி செலுத்தி துதிகன மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தினால என் துதியை ஏறெடுக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். இந்த வேளையில நாங்கள் வேத வசனத்துக்கு ஊடாக எங்களுக்கு விவரிக்கப்பட்ட இந்த வேதத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். 2 கொரிந்தியர் 5:7 நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். தெய்வீக காரியங்களோடு மனுஷனுடைய உறவை குறித்த எங்களுடைய நம்பிக்கை அல்லது விசுவாசத்தோடும் பரிசுத்த பயபக்தியோடும் நாங்கள் எங்கள் வாழ்க்கையை நடத்துகிறதற்கு இந்த வசனம், நாங்கள் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். நல்ல ஒழுக்கமான வாழ்க்கையை வாழ்கின்ற தேவனை தங்கள் முழு இதயத்தோடு நேசிக்கிற ஒவ்வொருவரும் சில பேர் மனச்சோர்வுக்குள்ளாகிறார்கள், உற்சாகம் இழந்து போகிறார்கள். காரணம், எது அவர்களுக்கு வேண்டாம் என்று தேவன் நினைத்திருக்கிறாரோ அதைத்தான் அவர்கள் நாடி தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இதை வேண்டாம், தேவன் இது மனக்கலக்கங்களுக்குள்ள மன சிந்தனைகளுக்குள்ள வேண்டத்தகாத காரியங்களுக்குள்ள ஈடுபடும் போது தேவனோடு உள்ள நெருக்கம் சில நேரம் தூரமா போற தேவனோடு எங்களை உறவில் அந்த உணர்வின் சத்தத்தை வேறு யாரை காட்டில் நாங்கள் அதிகமாக அனுபவித்திருக்க கூடும். ஏனென்றால் சில நேரத்துல தேவ சத்தம் இல்லாமல் எங்களுக்கு என்ன தீர்மானம் எடுக்கிறதுக்கு வந்து ஆண்டவருடைய வார்த்தை எப்பொழுதும் சொல்றது, நாங்கள் தரிசித்து நடவாமல் சூழ்நிலைகளை பார்க்காமல் விசுவாசித்து எங்களுக்குள்ள தேவன் மெத்த வார்த்தை கூடாக நாங்கள் தொடர்ந்து போகும்போது அந்த அப்படியான இதுல நாங்கள் அனுபவித்திருக்கிறோம், விசுவாசிக்கிறோம். ஆனால் பிரகொன்றை நாங்கள் புரிந்து கொண்டோம் ஏனென்றால் அது ஒரு ஆசீர்வாதமாக இருந்தாலும் அதற்காக நாங்கள் தேவனை துதிக்கிறோம், அதில் நாங்கள் களி கூறுகிறோம். ஆனால் ஒரு நாளில் 24 மணி நேரமும் நாங்கள் அதை நீடித்திருக்க செய்ய முடியாது. ஏனென்றால் சில நேரத்துல நாங்கள் போக வேணும், வேலைக்கு போகணும் அப்படியான நேரத்திலும் இருதயம் எங்களை இருதயம் எங்க இருக்கிறதுன்றதை நாங்கள் விசுவாசிக்க வேணும். ஏனென்றால் தேவன் அந்த அவரோடு நாங்கள் எப்பொழுது கர்த்தரோடு நமக்கு இருக்கிற ஐக்கியத்தில் தரிசித்தோ அல்லது தோற்றத்தின் அடிப்படையிலோ அல்ல, உணர்வுகளால் அல்ல, நாங்கள் வந்து அவரோடு நடக்கும் போது கற்றுக்கொள்ள வேண்டுவது என்னென்றால் நாங்கள் தனிப்பட்ட நேரத்துல இருந்தாலும் ஒரு நேரத்துல மாத்திரமில்லை, எங்களை இருதயத்தை எப்பொழுதும் அவருக்கு நேர்படுத்தி அவருக்கு முன்வைத்து நாங்கள் நடக்கும் போது அந்த இந்த சூழ்நிலை என்றாலும் எங்களை வெற்றிகரமாய் வாழக்கூடியதாக உணர்வு பூர்வமான நிலை இருந்து விசுவாசத்துக்கு நாங்கள் இடம் பெற வேண்டியதா இருக்கிறது. ஏனென்றால் அந்த ஒவ்வொரு இடத்திலும் வந்து நாங்கள் இருக்கும்போது தனிமையான இடத்திலேயே அல்லது ஒரு சூழ்நிலையான ஒரு கவலையான துன்பம் வீடுகள்லயோ அல்லது துன்பத்தோட அவையில் இருக்கேக்கையோ எங்களை இருதயம் இப்படித்தான் ஒவ்வொரு காரியங்களும் நடக்கிறது என்று நாங்கள் சிந்திச்சு கொண்டு இருக்காமல் அந்த தேவனுடைய எங்களை நாங்கள் உணர்வுக்குள்ள தேவனோடு நாங்கள் நெருக்கத்துல இருக்கும் போது அவர் எங்களுக்காக வைத்திருக்கிற எல்லாவற்றையும் நாங்கள் அனுபவிக்க முடியும், இந்த பூமியிலேயே நாங்கள் அதை அனுபவிக்க முடியும் என்று அந்த ஒரு இருதயத்துல ஒரு நிறைவு வரும். ஏன்னா மற்ற சூழ்நிலையை பார்க்கும் போது எங்களுக்கு ஒரு கவலை வரும், அந்த இதே மாதிரி நடக்குமா, அதை அல்லாட்டி இது எப்படி அவர்களுடைய காரியத்துல நாங்கள் இப்படி பங்கு கொள்ளும் போது இது எங்களுக்கு அப்படி நடக்குமோ எப்படி. ஆனா தேவன் போக வேணும், வர வேணும், எல்லாரோடும் கலந்து கொள்ளணும். ஆனா எதே எதை நாங்கள் எங்களுக்கு தேவன் சொல்லி இருக்கிறாரோ அதே சூழ்ந்து இருக்கும் போது எந்த ஒரு நெருக்கம் வந்தாலும் இடுக்கங்கள் வந்தாலும் நாங்கள் வெற்றி வாழ்வா நடந்து செல்ல முடியும். தேவனுடைய அன்பை உணர்கிற அந்த நிலையிலிருந்து தேவனுடைய அன்பை விசுவாசத்தினால் அறிகிற ஒரு நிலைக்கு செல்ல ஆரம்பித்தால் எங்கள் உணர்வுகளிடம் நாங்கள் எதிர்பார்த்த திருப்தியையும் உறுதியான ஸ்திரத்தன்மையும் தேவனுடைய வார்த்தை எங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறது. ஒரு உபவாசத்திலேயோ உபவாசிக்கும் போதும் அல்லது தழுத்திருக்கும் போதும் தேவனுடைய நேரத்தை நாங்கள் எடுக்கும் போதும் முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்ப தேவன் எதை எங்களுக்கு முன்வைத்திருக்கிறார், அவருடைய வார்த்தையின்படி நாங்கள் நன்றாக வாழ்கிற தேவனுக்கு விருப்பம், அவர் அன்பாகவே எங்களுக்குள்ள அவருடைய அன்பு, அவருடைய சமாதானம், அவருடைய சந்தோஷம், பரிபூர்ண நன்மை, செழிப்பு எல்லாமே ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிறார். அந்த

0: வெளிப்பாட்டோடு நாங்கள் விசுவாச இதயத்திலிருந்து உண்டாகிறது. நம் உணர்வுகளால் அல்ல, தேவன் மீதுள்ள விசுவாசத்தினால் நாங்கள் வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அந்த விசுவாசம் என்ன? நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவர்கள் நிச்சயம் என்று சொல்லப்படும். அந்த விசுவாசம் கேள்வினாலே வரும். அந்த வார்த்தையை நாங்கள் கேட்க கேட்க அந்த ரேடியோ ஊழியங்கள் வெளிச்சத்தின் அந்த நித்திய வெளிச்சம் என்ற அந்த வார்த்தைகளுக்குள்ளாக எப்பொழுதும் அந்த நாங்கள் தரிச்சிருக்கும் போது வேற வேலை என்று சொல்லாமலுக்கு நாங்கள் வந்து அவரோட தரிச்சிருக்கும் போது எங்கட அந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறிக்கொண்டு போகும். சில நேரம் உலகத்துக்குள்ள பொல்லாங்கன் சூழ்ந்திருக்கிற காரியத்துல இருள் பூமியையும் காருள் வந்து ஜனங்களை மூடிக்கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் உங்கள் மேல் கத்தர் உதிப்பார், உன் வெளிச்சத்திடத்தக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்துக்கு ராஜாக்கள் நடந்து வருவார். அப்ப எங்களுக்கு அந்த வெளிச்சம் எங்களுக்குள்ள இருக்கிறது. நாங்கள் சில நேரம் அதை உணராம இருக்கலாம், ஜனங்களுக்கு தெரியும், மற்றவர்களுக்கு தெரியும், இவர் வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்று. அப்படியாக நாங்கள் அந்த இருதயத்தில் ஒரு இருக்க இருதயத்துல இருக்கிற உணர்வுகளை எப்பொழுதும் வந்து நாங்கள் இருதயத்தை நல்ல திடப்படுத்தி கொண்டு தேவனுக்குள்ள நாங்கள் வாழும் போது அவர் தந்த வார்த்தையின்படி வாழ்கிறோம். எப்படி நாங்கள் அவரை உள்ளான மனிதன் எப்படி வல்லமையாய் பலப்படுகிறதுன்னு சொன்னா, தேவனுடைய வார்த்தையை தியானிக்க தியானிக்க தியானிக்க அந்த உள்ளான மனிதன் வல்லமையாய் பலப்பட கிறிஸ்து எங்கள் இருதயங்களில வாசமா இருக்கும். அவருடைய அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி அவருடைய அன்பின் அகலம் நீளம் ஆழம் உயரம் உண்டு. அந்த அன்பு எவ்வளவு அளவிட முடியாத அந்த அன்புக்குள்ளாக நாங்கள் இருக்கிறோம். அவர் தந்த வார்த்தை எங்களுக்கு துரியது என்று எடுத்துக்கொள்ளும் போது தேவன் எங்களோடு கூட இருக்கிறது. நாங்கள் சூழ்நிலைகளை சார்ந்திருக்காமல் விசுவாசம் ஆவிக்குரிய தளத்தில் இருக்கும் நம் இருதயத்தின் ஒரு விளை பொருளா இருக்கிறது. அந்த விளைஞ்சு கொண்டே இருக்கு. நாங்கள் விதைக்க விதைக்க விதைக்க இருதயத்துக்குள்ள விதைப்பு. அப்ப நாங்கள் அந்த விதையை எடுத்து மற்றவர்களுக்கு நாங்கள் பகிர்ந்து கொள்ளும் போது இன்னும் என்னும் என்னும் வளரக்கூடியதாக தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. உணர்வுகளால் அல்ல, விசுவாசத்தினால் நடக்கிறோம். தேவனுடைய வல்லமான வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் போது மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளும் போது தேவனுடைய எங்களை பூமியில நாங்கள் எப்படி அனுபவிக்க வேணும் என்றதை வார்த்தை கூட. ஏனென்றா நாங்கள் எதிர்மறையான காரியங்களை கணக்க பார்க்கிறோம். ஒரு யூடியூப் கூடாகவோ இன்டர்நெட் கூடாகவோ எந்தெந்த டிபேஸ் எந்தெந்த இதுகளுக்கூடாகவோ நாங்கள் அதை சிந்தனைகளை எடுத்துக்கொண்டு கன நேரம் அதுகளில் மினக்கட்டால் எங்களோட மனநிலை எப்பொழுதும் அந்த இதைத்தான் சாரும். ஆனா தேவனை சார்ந்திருக்கும் போது இந்த இருதயம் கலங்காமலும் அவர் சொல்ற இருதயம் கலங்காமல் இருக்கும் போது தேவன் பேசுறது எங்களுடைய சத்தம் அப்படியே கேட்கும். வேற விதமா அந்த உலகத்துக்குள்ள பெரிய சத்தங்கள் எல்லாம் இருக்குது, அது அப்படியான இதுகளை கேட்காதபடிக்கு அவரோடு தரிச்சிருக்கும் போது தேவன் எங்களுக்குள்ளாக பேசுறது அப்படியே விளங்கக்கூடியதா இருக்கிறது. அதே போல எப்பொழுதும் நாங்கள் வேத தியானம் வேதத்திலே ஆண்டு தியானம் பண்ணும்போது அந்த தியானம் எங்களை வழி நடத்தி கொண்டு போறதுக்காக இந்த வார்த்தையை நான் பகிர்ந்து கொண்டேன். ஆண்டவருக்கே நன்றி, துதிகன மகிமை எல்லாம் செலுத்துறேன் இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென்.
1: ஆமென், ஆமென். நன்றி சிஸ்டர் கிரேஸ். இன்றைய நாளே துதி ஆராதனை பாடி உண்மை உயர்த்துவதே என்று அருமையான பாடலை ஆரம்பத்திலே துவங்கி நன்றாக பாடி தியான பகுதியை நடத்தினீர்கள். அருமையான விளக்கத்தை கொடுத்திருந்தீர்கள். 2 கொரிந்தியர் 5:7 தேவனுடைய உறவு, விசுவாசம், வெளிச்சத்தின் பிள்ளைகள், மனதை திடப்படுத்த வேண்டும், அன்பு என்பதை தியான பகுதியில் தொகுத்து மிக அழகாக எடுத்துரைத்தீர்கள். மிகவும் ஆசீர்வாதமாக இருந்த சிஸ்டர்கிரேஸ், கர்த்தர் உங்களையும் ஊழியங்களையும் ஏறெடுத்து வேதத்தியான பகுதியிலே 2 கொரிந்தியர் 5:7 என்ற பகுதியை தெளிவாக உலகத்தை கொடுத்தவர் சிஸ்டர் கிரேஸ் காப்ரோன்ட்டு அறிவோம். நாங்கள் தொடர்ந்து சிஸ்டர் ரஜினி அலங்காரம் அழைக்க போறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் 97 ரேடியோவில் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், யூடியூப்பிலே ஃபேஸ்புக்கில் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த பிள்ளைகளுக்காக பாடுபட்டு ஜெபிக்கிறது மட்டுமில்லை, இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளும் தாங்களும் இதில் வந்து கலந்து கொண்டு இதனுடைய நாமத்தை மையப்படுத்தவன் அவருக்காக பாடுபட்டு ஜெபிக்க சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி அழைக்க போறோம். பிரைஸ் தி லார்ட். சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி.
2: பிரைஸ் தி லார்ட் பிரதர் மகேந்திரன். காட் பிளஸ் யூ.
1: காட் பிளஸ் யூ டு கோ அஹெட்.
2: Amen, amen, amen. Thank you, thank you, thank you, Lord. Father, Lord, we thank you, Lord, for your wonderful presence, Lord. Lord, without which, Lord Jesus, everything that we say and do will not, Lord Jesus, count for anything. Only your presence, only through your grace, Lord, and mercy, only through your loving kindness, Lord, that we can come, Lord, boldly into the throne of grace, and, Lord, carry ourselves before you, Lord, even though the accuser of the brethren that stands before the Lord, accusing his very children day and night before him, because they know, the devil knows that they belong to the Lord God Almighty, that they have been bought with the price of his blood. They have been sealed unto the day of redemption. That's why he wants to accuse them. But Lord, God Almighty has said in his word in Isaiah, no weapon that is formed against us shall prosper, and no voice that rises against us, Lord, you have said, will be condemned and will be judged, because this is for the servants of the heritage of the Lord. So they have been given such a wonderful word, because we are the head and not the tail, above and not beneath, and highly favored of the Lord. And when you have called us in such a manner, Lord, we are seated together in Christ in heavenly places at this very moment. That is our position in Christ. And so, Lord Jesus, nothing can ever come against us. Nothing can touch us. And so we thank you for that wonderful promises of God that are yea and amen in Christ Jesus. For that wonderful protection you have given us, Lord. That is why you have sealed us by your very Holy Spirit, Lord, unto the day of redemption. So we thank you, Lord Jesus. Lord, we thank you, Lord, for the very way, Lord, that your word has taken resonation, Lord. It has resonated, Lord, in our hearts and lives, Lord, that, Lord Jesus, this is your word. This is the life-giving force that is within us, Lord Jesus. No discouragement, no failures, nothing, Lord Jesus, here on earth, Lord, even though they comes against us, Lord, when the enemy comes like a flood, the Spirit of the Lord lifts up a standard against them. That is what you have given us, Lord. That standard is the living word. That standard is the living word of the living God coming through us. So we thank you, Father, even as the listeners are listening at this time, Lord, and all those other channels, media ways, Lord, that networks that are coming and joining us, Lord, and 97 radio stations, Lord, oh God, Lord, this is, Lord, of the living God Almighty coming through and working and moving and doing his work through the power of the Holy Spirit upon each and every entity that you have provided for us, Lord, emanating, Lord Jesus, broadcasting, Lord, from the headquarters of Toronto, Canada, Lord, under Lord, Brother Leslie, Lord, and Sister Rita working alongside, Lord, even as Brother Mahendran has been hosting, Lord Jesus, today and the rest of the days and now the weekend meetings, Lord. So we thank you, Lord, for that call. Thank you, Lord, for that purpose. Thank you, Lord, for the way in which your wisdom and knowledge and understanding alone can do this, Lord. This is not of man, this is not of us, this is not of the flesh, but of the Spirit of the living God that is coming, working and moving, Lord, through the handmaidens of the Lord that have been already coming and ministering as well. Through Sister Karuna, Sister Grace, and myself, praying, Lord Jesus, for the listeners, Lord, as they are listening, and Brother Mahendran would come and pray for the also the workers, Lord, the participants that are coming and giving forth the word, Lord, the servants of the Lord. So we thank you, Jesus. Now, Lord, we give, Lord Jesus, as the listeners, Lord, are waiting, Lord, eagerly, Lord Jesus, and they have been already ministered by, Lord Jesus, the worship that has been going on through the praises of your handmaidens, and also the devotional that has been shared, Lord. Lord, everything, Lord, that has been shared is for your honor and for your glory. That, Lord, they are building up of the faith, Lord Jesus, of the listeners and edification of the listeners, Lord Jesus. So we thank you for that, Lord. Now also, Lord, pray, Lord, even if the listeners are listening, Father, they might be coming from different situations in different countries with different societies, Lord. It does not matter to you, Lord. You created them all in your image, Father. All five continents were created by you. And, Lord, we thank you, Lord, for every one of them, one of them that were, Lord, created in your own image. And you put your spirit, Lord, even if they want to acknowledge it or not, the very breath that they breathe is from the living God that came into them, Lord. And that is why you are, Lord Jesus, waiting so eagerly, waiting, Lord, with your love and compassion upon them, with your love, grace, and mercy upon them, Lord, that they will seek you and find you, they will know you, and all the servants of the Lord that are lined up, Lord, as they come forth and bring forth the word, Lord, will find a place, Lord, in their hearts and lives, lives, Lord Jesus, to go forward and grow in their spiritual lives, Lord. And to those that do not know you, Lord, this is the very works, Lord, that you're working, that we might work the works of God. It is been said, Lord, only through the power of salvation is through the preaching of the gospel. And therefore, Lord, anoint the servants' lips, I pray, O God, even as they come and share the word of the living God. And Lord, even as peace goes forth, it will not return to us void. That is a promise from you, O God. Thank you, Lord, because it is sharper than a two-edged sword. And it will, Lord, cut asunder with every wild imagination and bring forth that clarity and that power, O God. Only you can do it, Lord, as the anointing power of the Holy Spirit will break through, bring forth victory, bring forth, Lord Jesus, that is of you, O God, at this very moment, Lord. Oh, thank you, Father. Now we, Lord Jesus, give those that are also listening, Lord, despite of their circumstances, Lord, whatever the enemy has been trying to attack them, Lord, they are, Lord, according to the words that they have been receiving, Father, will encourage them, Lord Jesus, upon the most holy faith that you have given them, Lord. That faith is of God. Even if it is a small measure of faith, you said, Lord, size of a mustard seed, if we can work on that faith and put that trust upon the living God with that faith, we will see mighty things, you said, Lord, because you have gone to the Father, and you shall do mighty things that I did because of that, you said, Lord, because you have sent that Spirit upon us, Lord, to work, Lord, the works of God. So we thank you, Father. Lord, we give, Lord Jesus, all the rest of the network that is going to go on, Lord Jesus, with Nithya Velicham at this moment, Lord, right to the end of the segment, Lord, as the listeners are listening, touch them, Lord. Lord, not only just listeners, but doers of the word that have been going on with the word of God, encouraging them how to be doers, how to be, Lord Jesus, be encouraged in their hearts and faith in their lives to grow, Lord, and bring forth much seed that has been sown upon their hearts to bring forth fruit accordingly, I pray. Give them that grace, give them that power, the wisdom, knowledge, and understanding, opening their eyes of understanding. So I thank you, Lord, for the work of the Holy Spirit that is going on even at this very moment. I seal them, Lord, in the name of Jesus. Decree and declare it over in the name of Jesus Christ, even as you are working according to your will and your plan and your purposes. All things work together for the good of those who are called according to God's purposes when they love him. That is what the word says. That is from Romans 8:28. All things work together for the good of those who love God and are called according to his purposes. I pray this in Jesus' name. Amen and amen.
1: Amen. Amen. Thank you, Sister Rajanangar, prayer. Katarungalayam, Luliangalayam, Devanasi Rajparaga. Amen, amen.
2: Amen, amen. God bless you.
1: Idhuvarai Neramum, Kettukondrukkura Pillaikkaga, Paarpattu Jabithavar, Sister Rajanangarmani from Vancouver. Thorandana Uliyarkkaga Jabithavittu, Seidhiyai Karandhu Sellom. Uliyarkkaga Jabikkum, Kadambapattirukkum, Kaaranam, Ulagathile Aneka Desangalile, Nerangal Kaalangal Paradhu, ஓடோடி வந்து இந்த சங்கம வானொலியிலே நித்திய வெளிச்சத்திலே வார்த்தைகளின் வெளிச்சத்திலே துதி உவாச நேரங்களும் கூட வார்த்தை கொடுக்கிறார். இவர்களுக்காரங்கள் பாடப்பட்டு ஜெயிப்போம். அன்பான பரலோக தாவுப்பனி சுவாமி, இந்த மாலை வேலையிலே இந்த கலந்து கொண்ட ஊழியர்களுக்காக பாதப்படுவது ஜெபிக்கும் சுவாமி. ஐயா, உலகத்திலே இருந்து பிரித்தெடுத்த ஊழியர்களுக்கு தந்தவரே அந்த கிருபைக்கா நன்றி. இந்த ஊழியக்காரர்கள் செய்தி கொடுக்கும் பொழுது சுவாமி, அந்த செய்தியின் சத்தம் இந்த நாட்டிலே இந்த உள்ளத்திலே இந்த கிராமத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிறதோ, அந்த இடத்துல ஒரு பிரசனம் வந்து நீரான் உண்மையான தெய்வம், வேறொரு தெய்வம் இல்லை என்பதை நீர் கண்டுகொள்ள வேண்டுமாக ஜெபிக்கும். ஐயா, அந்த சங்கமா வானொலி இரவு பகலாக வார்த்தையை விதைக்கிறாள் சுவாமி. எல்லோரும் அறிய வேண்டும், இந்த ஒன்றான மெய்த்தேவனை எல்லோரும் கண்டுகொள்ள வேண்டும் என்று தாகத்தோடு வாஞ்சியோடு நாங்கள் கையிட்டு செய்கின்ற ஒவ்வொரு காரியத்தாவே நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தையின் விதைகள் உலகமங்கும் விதைக்க, பாலவனத்திலும் கூட விதைக்க நீ கிருபை செய்ய வேண்டுமாக. எல்லாமே இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன்.

0: நாம் செய்யலா மற்றும் நேரம் அல்லவா ஆண்டவரே. நான் வார்த்தைகளை விதைக்கிற நேரம் ஐயா, மற்ற நேரம் துதித்தோம் ஆராதித்தோம் பாடுறே பாடுறோம், இப்பொழுது விதைக்கிற நேரம். நாங்கள் வார்த்தையை விதைக்கும் பொழுது சுவாமி, அந்த விதை எங்கே விழுகுது அந்த இடத்திலே ஆண்டவரே பெரிதாய் எல்லோரும் ரட்சிக்கப்பட கிருபை செய்ய வேண்டுமாக சொல்லி ஐயா. இன்றைய நாளிலே நித்திய விதத்தில் முதலாவது செய்தியை கொண்டு வருகிறார், வார்த்தையை கலக்கும் சுசை ஜஸ்டினா. அவரை நாங்கள் சங்கம வானொலியின் சார்பிலும் நித்திய விதத்தின் சார்பிலும்
1: ஞாயிற்றுக்கிழமை
0: நடக்கிற துதி ஆராதனை அவரை அன்போடு அழைப்போம். பிரைஸ் தி லார்ட். வார்த்தையை கலக்குகின்ற சுவிசேஷி ஜஸ்டினா அவர்களே.
2: எல்லாரும் கத்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பீங்கன்னு நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். கத்த தாமே எங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்,
0: ஆமென். காரணம் உங்களை செய்தி அநேகர் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது ஒரு கலக்கொண்டு கலக்குங்கள், உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். வழி நடத்துங்கள். ஆமென்,
2: ஆமேன், ஆமேன், ஆமேன். இன்றைக்கு நான் இன்றைக்கு சொன்னது மாதிரி நிறைய வார்த்தைகள் கொடுக்காம அநேக ஜபத்திலே நடத்த போகிறேன். ஆனாலும் வார்த்தையை கொடுத்து விட்டு தான் ஜபத்திலே நடத்த போகிறேன். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாங்களை ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு எழும்பி பிரகாசிக்க வேண்டியவர்கள். கர்த்தருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். என்னோடு இணைந்து இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சங்கம் கிறிஸ்தவ வாழனி கூட இணைந்திருக்கிற அத்தனை தேசத்திலே இருக்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதி இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். இப்பொழுது நாங்கள் கண்களை மூடி வார்த்தைகளையும் ஜெபத்துக்களையும் கடந்து செல்வோம். கர்த்தருடைய நாமமே மகிழ்ந்து உயர்ந்திருப்பதாக. ஆமேன். அவரே மகிமைப்படுவாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுடைய வார்த்தை ஆண்டவரே அப்பா கீழே செய்யட்டும். விசுவாசத்திலே தட்டி எழுப்புங்க ராஜா. உண்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை நீங்க செய்ய போறதுக்காய் நன்றி சொல்லுகிறோம் ராஜா. நீங்க மகிமைப்படுகிறாக. நாங்களை தாழ்த்தி உங்களுடைய நாமம் உயர்ந்திருக்கும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். மறுபடியும் ஆய் எங்களுடைய சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆமேன். இந்த கொடுத்த நேரங்கள் கிருபைகளுக்காய் தேவனுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. இந்த நேரத்திலும் நாங்கள் வேதத்தை எடுத்துக்கொள்வோம். யோவான் 16:23. ஆமேன். கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். அநேக காரியங்கள் நிமித்தமாய் நாங்கள் கவலைப்படும் போது ஆவியானவர் கவலைப்படாதே, நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லுவார். என்னோடு இணைந்த வார்த்தைகளை நாங்கள் தியானம் பண்ணுவோமாக. ஆமேன். கர்த்தர் நல்லவர். அவர் மரணத்தையும் பாதாளத்தையும் வென்றவர். ஆமேன். ஜெயித்த தேவன் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே அசைவாட போகிறார். இன்றைக்கு கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். ஆமே. இன்றைய தலைப்பு வந்து நான் உலகத்தை ஜெயித்தேன், அதுதான் தலைப்பு. ஆமேன். அவர் உலகத்தை ஜெயித்திருக்கிறார். ஆமேன். கர்த்தர் தாமே மகிமைப்படுகிறவராயிருக்கிறார். அநேக பேர் அநேக காரியங்கள்ல நாங்கள் இன்னும் பழைய சாத்தானாகிய பிசாசின் வார்த்தைகளைத்தான் நாங்கள் வைத்துக் கொண்டு உலகம் பாவத்துக்குள்ளே இருக்கிறது என்று நினைத்து கொண்டு அதையே பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி. ஆமேன். கிறிஸ்தவ பிள்ளைகள் அதை விசுவாசிக்கணும். எப்படி பாவம் உலகத்துக்குள்ளே வந்தது என்று நாங்கள் நம்புகிறோமோ அதே போல இயேசு உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லும் போது அநேகர் அதை விசுவாசித்து செயல்படுவதில்லை. அதனால் தான் அநேகத்தை நாங்கள் சுகந்தரிக்க முடியாமல் இருக்கிறது. ஆமேன். அவர் உலகத்தை ஜெயித்தேன் என்றுதான் சொன்னார். ஆமேன். உலகத்திலே உபத்திரவம் உண்டு, ஆனாலும் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி. இன்றைக்கும் என்னோடு இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரி, தேவன் உலகத்தை ஜெயித்தது உண்மையான எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் ஜெயத்தை நிச்சயமாய் சுகந்தரிப்போம். ஆமேன். அதைத்தான் நாங்கள் விசுவாசிக்கிறோம். தேவனை விசுவாசிக்கணும், அவருடைய வார்த்தைகளை விசுவாசிக்க வேணும். அவர் சொன்ன விசுவாசத்தின் வார்த்தைகளை நாங்கள் விசுவாசிக்க வேணும். சத்துருவானவன் இயேசு கிறிஸ்துவை சோதிக்கப்படும் போது அவர் தாமே இந்த அவர் அந்த 3 முறையும் சோதிக்கப்படும் போது இந்த உலகத்தை காட்டி கர்த்தர் படைத்த உலகத்தை கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுக்கே காட்டி அவரை கொண்டு அவருக்கென்றும் படைக்கப்பட்டதை அவருக்கே காண்பித்து அதை தன்னை வணங்கும்படியாய் சொன்ன வசனத்தை தான் நிறைய நாங்கள் நிறைய நேரங்களில் பிடித்துக் கொள்கிறோம். இது இந்த உலகம் சாத்தானுடைய உண்மை தான். உலகத்திலே சத்ரு இருக்கிறான், உலகத்துல ஒவ்வொருத்தரும் உண்டு என்று தான் வேதம் சொல்கிறது. ஆனாலும் இந்த உலகத்தை ஜெயித்தேன் என்ற வார்த்தையே நாங்கள் விட்டு கொடுக்கிறோம். ஆமேன். அதனால தான் அந்த விசுவாசம் எங்களுக்குள்ளே வட்டி போகிறது, குறைந்து போகிறது. அந்த ஜெயித்தேன் என்ற வார்த்தையை நாங்கள் பிடித்துக் கொள்ளும் போது நாங்கள் எங்களுடைய விசுவாசம் ஆட்டோமேட்டிக்காய் அங்கே அவருக்குள்ளே நாங்கள் வைராக்கியமாய் எழும்ப கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமேன். இன்றைய நாளும் உலகத்தை ஜெயித்தேன் என்றவர் தான் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். இன்றைய நாளிலும் அநேக அற்புதங்களை அதிசயங்களை தேவன் செய்ய போகிறார். ஆமேன். உலகத்தை ஜெயித்தவர் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே என்னோடு இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளை கலங்காதிருங்கள் என்று சொன்னவர் சமாதானத்தை உங்களுக்கு சமாதானத்தினால் உண்டாயிருக்கும், உங்களுக்கு
1: இறங்கிடுமே
2: சமாதானம் உண்டாயிருக்கும் என்று சொல்லி சமாதான கேட்டை பிசாசன் கெடுக்க தணிக்கிறான். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அவருடைய வார்த்தை சொல்லுகிறது சமாதானத்தை உண்டா உங்களுக்குள்ளே உண்டாயிருக்கும்படியாய் நான் செய்வேன் என்று சொல்லி. ஆமேன். அந்த சமாதான குலைத்தலைத்தான் பிசாசானவன் அநேகர் இடத்துல திருடி போறான். அந்த போராட்டங்களை கொண்டு வந்து அநேக காரியங்களை கொண்டு வந்து தேவன் மேல் இருக்கிற அந்த சமாதானத்தை குறைக்கும்படியாய் பிசாசானவன் போராடி கொண்டிருக்கிறான். இன்றைய நாளில் அன்பு சகோதர சகோதரி, அவர் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லுகிறார். ஆமேன். திடன் கொள்ளுங்கள் என்றார். திடன் கொள்ள வேண்டும். அவருக்குள்ளே நாங்கள் வைராக்கியமாய் எழும்ப வேண்டும். திடன் எந்த சூழ்நிலைகளை பார்க்கலும் தேவனை பார்க்க வேண்டும். ஆமேன். எங்களுடைய பாரங்கள் சுமைகள் எல்லாவற்றையும் இறக்கி வைக்க சொல்லி சொல்லியிருக்கிறார். ஆமேன். அவர் சுமக்க வேண்டிய எல்லா சுமைகளையும் அவர் சுமந்து தீர்த்தார். அதனால் தான் தேவன் சொல்லுகிறார், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆமேன். அந்த உலகத்தை ஜெயித்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். இன்றைய நாளில் அற்புதத்தை செய்ய போகிறார். என் அன்பு சகோதர சகோதரி, நிச்சயமாய் அவர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில விடுதலையை கட்டளையிட போகிறார். ஆமேன். கர்த்தாமே மகிமைப்பட போகிறார். ஆமேன். உலகத்தை ஜெயித்தவர் எங்கள் மத்தியிலே எங்களோடு கூட இருக்கிறார். உங்கள் மத்தியிலே அசைவாட எல்லா சூழ்நிலைகள் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் உங்களுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அவர் ஜெயிக்க வல்லவர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கும் போது நிச்சயமா அங்கே ஒரு அற்புதமும் நடக்கும். அவர் நாமம் மகிமைப்படும். ஆமேன். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். ஆமேன். உலகத்தை ஜெயித்தேன், பயப்படாதீங்கள், திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். ஆமேன். இந்த வேளையில் எபேசியர் ஒரு முதலாவது அதிகாரம் 21-22 வசனத்தை பார்ப்போமாக. எபேசியர் முதலாவது அதிகாரம் 21-22. அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாசு உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்படுத்தி. ஆமேன். உன்னதங்களிலே அவருடைய வலது பாக்கத்தில் பிதாவிடத்தில் வலது பக்கத்திலே வீற்றிருக்கிறார். ஆமேன். அவருடைய பாதங்களுக்கு கீழ்படுத்திருக்க எல்லாவற்றையும் சகலவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்படுத்தி இருக்கிறார். ஆமேன். நாங்கள் பிசாசை பார்த்து பயப்பட தேவையில்லை அன்பு சகோதர சார். அவர் எல்லா போராட்டத்தை எந்த போராட்டத்தை கொண்டு வர மாட்டான்னு சொல்ல முடியாது, கொண்டு வருவான். எங்களை சோதிக்கும்படியா எங்களை விழுத்தும்படியா கட்சிக்கும் சிங்கம் போல யாரை விழுங்கலாம் என்று வகை தேடிக்கொண்டிருப்பான். ஆனாலும் கர்த்தருடைய அவருடைய பாதங்களுக்கு கீழே தான் அங்கே எல்லாம் இருக்கிறது. ஆமேன். அவருடைய அனுமதி இல்லாமல் ஒருவரையும் ஒன்றும் செய்ய முடியாது. ஆமேன். கர்த்தருடைய நாமத்தினாலே இன்றைக்கு உங்களுக்கு விடுதலையை கொடுக்க தேவ ஆவியானவர் விரும்புகிறார். ஆமேன். அவருடைய எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழே சீர்படுத்தின அவரே கீழ்ப்படுத்தின இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். உங்கள் ஜெபங்களுக்கு இன்றைக்கு பதில் கொடுக்க போகிறார். ஆமேன். அதைத்தான் நாங்கள் வெளிப்படுத்துதல் பார்க்கிறோம். ஆவியானவர் தாமே அசைவாடுகிறார். ஆமேன். நாங்கள் பார்க்கிறோம் முதலாம் அதிகாரம் 18 வசனத்திலே அங்கே எவ்வளவு தேவனை வர்ணித்து எல்லாம் தேவன ஜோவானுக்கு அங்கே நாங்கள் பார்க்கிறோம். வெளிப்படுத்துதலே எல்லா காரியங்களையும் வெளிப்படுத்த முன்பதாக அவருடைய ரூபத்தை அவர் அக்னிமயமான கண்களுடைய இருபுறம் கருக்குள்ள பட்டியமுடைய அவருடைய சத்தம் பெரு இறைச்சல் போல இருக்கிறது, பெரு வெள்ளத்து இறைச்சலை போல இருக்கிறது என்றெல்லாம் சொல்லுகிறார். ஆமேன். அவரை பற்றி நாங்கள் பார்க்கும் போது அவருடைய வார்த்தை சொல்லுகிறார், அவரே சொல்லுகிறார். ஆமேன். நான் 18 வசனம், நான் மறித்தேன், நானும் காலம் இதோ சதா காலம் உயிரோடு இருக்கிறேன், ஆமேன். நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவராயிருக்கிறேன், ஆமேன். மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உள்ள திறவுகோல் உடையவர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில அற்புத செய்ய போற அன்பு சகோதர சகோதரி, தேவனை விசுவாசித்து கர்த்தரை விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருக்குள்ளே நாங்கள் ஜெயம் கொள்ளும்படியா, ஆமேன். எப்படி முந்தின ஆதாம் கூடாக பாவம் இந்த உலகத்திலே வெளிப்பட்டதோ அதே போல இயேசு கிறிஸ்து மூலமாய் எல்லாருக்கும் ஜீவன் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்து அவர் எங்களுக்காய் வெளிப்பட்டார், ஆமேன். அதைத்தான் நாங்கள் விசுவாசிக்க வேண்டும், ஆமேன். ஆதாம் பாவம் செய்தான் என்று அதிலேயே நாங்கள் நிற்க கூடாது, நாங்கள் இயேசு கிறிஸ்துவிடத்திலே வர வேண்டும், ஆமேன். அவருக்குள்ளே வர வேண்டும், அவர் செய்த கிரியைகளை பார்க்கணும், அவர் எதற்காக வந்தார், என்னத்துக்காக வந்தார், எங்களை வாழ வைக்கும்படியாய், ஆமேன். ஆவியானவர் ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைய முடியாது, ஜோவான்ல சொல்லப்பட்டிருக்க, ஆமேன். ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைய, ஒருவரையும் கெட்டு போக அழிந்து போக அவர் விடுவதில்லை. உங்கள் வாழ்க்கையில இன்றைக்கு அற்புதத்தை செய்ய போகிறார், ஆமேன். ஜெயித்த தேவன் உங்கள் மத்தியில இன்றைக்கு அசைவாடுகிறார், ஆமேன். திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றவர், மரணத்தையும் பாதாளத்தையும் வென்றவர், அவருடைய அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்பட எல்லாவற்றையும் கீழாக்கி பிதாவானவர் கொடுத்திருக்கிறார், ஆமேன். இன்றைக்கும் என்னோடு இணைந்து அன்பு சகோதர சகோதரி விசேஷமா நான் இன்றைக்கு ஜெபத்தை தான் நேரெடுக்க போகிறேன். கர்த்தருடைய நாமம் உங்களுக்கு விசுவாசத்துக்காண்டி சில வசனங்களை நான் கொடுத்திருக்கிறேன். கர்த்தர் இந்த வேளையில உங்கள் மத்தியில் அசைவாடுவாராக, ஆமேன். விசேஷமா இந்த நாட்களில் நாங்கள் குடும்பங்களுக்காய் ஜபிக்க வேண்டும், பிள்ளைகளுக்காய் ஜபிக்க வேண்டும், வாழ்க்கையிலே வேலைகளுக்காய் ஜபிக்க வேண்டும். எல்லாவற்றிலே சோர்ந்து போயிருக்கிற உங்களை இன்றைக்கு நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னவர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில ஜெயத்தை கட்டளையிட போறார், ஆமேன். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. இன்றவே இந்த வேளையில் நான் ஒரு பாடலை பாடி ஜெபத்துக்குள்ளே கடந்து செல்ல போற, ஆமேன். இன்றைக்கு வித்தியாசமா இருக்கு, நான் வர்ற நாட்கள் வர்ற கிழமை நான் வேதத்தை மெசேஜ் தான் கொடுப்பேன். இன்றைக்கு பெசல ஆவியானவர் என்னோடு இடைப்பட்டபடியா நான் அந்த ஜெபத்துக்குள்ளே கடந்து செல்ல விரும்புகிறேன். அநேகரை தேவன் விடுதலை ஆக்க போகிறார், ஆமேன். கர்த்தர் நல்லவராயிருக்கிறார், ஆமேன். இஸ்ரவேலை பயப்படாதே என்ற வேக்மனுடைய பாதர் பாட்டு அருமையான பாட்டு, அதை என்னோடு இணைந்து நீங்களும் படித்துக் கொள்ளுங்கள். இதுல இணைந்திருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தர் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிப்பாராக, ஆமேன். அதற்கு பின்பதாக நாங்கள் ஜெபத்துக்குள்ளே கடந்து செல்வோம், ஆமேன். இது எல்லாவற்றையும் செய்கிறது உங்கள் விசுவாசத்தை உந்திக்க பண்ணுகிற, உங்கள் விசுவாசம் கட்டப்பட. யாராவது விசுவாசம் இல்லாம இந்த நேரத்திலும் என்னோடு இணைந்திருந்தாவுடைய விசுவாசங்கள் பலப்படுத்த, அதற்கு பின்பதாகத்தான் தேவன் அற்புதத்தை செய்ய விரும்புகிறார், ஆமேன். அவர் பக்கமாய் முழுவதுமாய் சாரும் போது அவர் நிச்சயமா உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்த, உலகத்தை ஜெயித்தவர், மரணத்தை பாதாளத்தையும் வென்றவர், அவருடைய பாதங்களுக்கு கீழா எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தின தேவன் இன்றைக்கு உங்கள் மத்தியில் அசைவாட போற, ஆமேன். நன்றி தகப்பனே, சோத்திரம் அப்பா. நன்றி ஆவியானவரே, நன்றி தகப்பனே, ஆவியானவரே, நன்றி.

വടിയൂറും സത്യമും ജീവനും.

துன்பநேரம் சோர்ந்து விடாதே, ஜீவ கிரீடம் உனக்கு தருவேன், சீக்கிரம் வருவேன் அழ

0: ஆமே, நன்றி தகப்பன. சோத்திரம் ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி தகப்பனே, ஆவியானவரே நன்றி. இந்த வேளையில நான் ஜெபத்துக்குள்ளே கடந்து செல்ல போறேன் கர்த்த. தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க போறேன். எந்தெந்த தேவைகள் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில தடையா இருக்கிறதோ அந்தந்த தேவைகளை கர்த்தர் இப்பொழுது சந்திக்க போற. குடும்பங்களுக்காய், விசேஷமாய் குடும்பங்களுக்காய் ஜெபிக்க நான் விரும்புகிறேன். ஆமேன். ஆவியானவர் தாமே அசைவாடி கொண்டிருக்கிற. நன்றி தகப்பனே, ஆவியானவரே நன்றி. இயேசுவே நன்றி, உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் அப்பா ஒவ்வொரு குடும்பங்களை நீங்க எடுத்து கட்டி தகப்பனே, ஒவ்வொரு குடும்பங்களாய் ஆண்டவரே, ஆவியானவரே உம்முடைய மகிமை கண்டெடுத்து பயன்படுத்துங்க ராஜா. குடும்பத்தில இருக்கிற எல்லா பிசாசின் போராட்டங்களும் ஆவியானவர் தாமே உடை தெரிவீராக. ஜெயம் கொண்டேன் என்று சொன்ன வார்த்தையின்படி மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்த உம்முடைய வல்லமை கடந்து வருவதற்காய் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கணவன் மனைவியாய், பிள்ளைகளாய் ஆண்டவரே, குடும்பமாய் அப்பா நீங்க நினைத்த உம்முடைய திட்டத்தின்படி ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆவியானவரே நீங்க ஆண்டவரே எடுத்து பயன்படுத்துறதுக்காய் நன்றி ஆண்டவரே. குடும்பங்களிலே காணப்படுகிற எல்லா போராட்டங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தகப்பனே, எல்லா வல்லமைகளுக்கும் மேலாக உம்முடைய வல்லமை ஆண்டவரே, ஆவியானவர் எல்லா வல்லமைகளை நீர் ஆண்டவரே உம்முடைய பாதத்துக்கு கீழ்ப்படுத்தினீர் ராஜா. ஆவியானவர் எல்லாவற்றையும் சகல பிசாசின் போராட்டங்களையும் நீங்க உம்முடைய பாதத்தின் கீழே சீர்படுத்துங்க. என்னோடு இணைந்திருக்கிற பிள்ளைகளுக்கு விசேஷித்த கிருபை கொடுக்கிறதுக்காய் நன்றி சொல்லுகிறேன் தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் நீங்க கட்டி ஆண்டவரே தூக்கி நிறுத்துவதற்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா உம்முடைய கரம் நடத்த போறதற்காய் நன்றி. விசேஷித்த சமாதானத்தை சந்தோஷத்தை கொடுத்து ராஜா, உம்முடைய சமாதானத்தை வைத்து போகிறேன் என்று சொன்னவரே அப்பா நீங்க ஆண்டவரே கொடுக்கிறதுக்காய் நன்றி சொல்லுகிறேன் ராஜா. அப்பா இந்த வேளையிலும் தகப்பனே நோய்களில் இருக்கிற பிள்ளைகளுக்காக விசேஷித்த கிருபை நாள் ஆண்டவரே, உம்முடைய கரம் தொட போறதுக்காய் நன்றி. என்னோடு இணைந்து செவிங்க அன்பு சகோதர சகோதரே. வியாதியா இருந்தாலும் எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் கர்த்தருடைய கரம் தாமே நடத்த போகிறது. ஆமேன். ஆவியானவரான சுகத்தை கொடுக்கிற தேவன், ஆவியானவர் தாமே பலத்தை கொடுக்கிற தேவன் உங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டு பிசாசின் கட்டுக்களை அறுக்கத்தக்கதாய் தேவ ஆவியான கரம் இப்பொழுது அசைவாடி கொண்டிருக்கிறது. வியாதியிலே இருக்கிற அன்பு சகோதரன் சகோதரிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுதே சுகமடைவீர்கள். ஒவ்வொருவரையும் சுகத்தை பேசுகிற தகப்பனே, பிதாவே உம்முடைய நாமத்தினாலே, உம்முடைய வல்லமையுள்ள நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆவியானவரே உம்முடைய கரத்தை நீட்டுவதற்காய் நன்றி சொல்கிறாண்டவரே. மரண படுக்கைகள் மாறுவதாக, வியாதியின் கட்டுக்கள் அறுக்கப்படுவதாக, எல்லா பலவீனத்தின் ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடிந்தேட்டி அப்புறப்படுத்துகிற உச்சந்தலை இந்த உள்ளம் கால் வரைக்கும் உம்முடைய சுகமளிக்கும் வல்லமை பாய்வதாக, ஆணி பாய்ந்த கரம் பாய்வதாக ஆவியானவரே நீங்க தொடர்வதற்காய் நன்றி சொல்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே தொடர்வதற்காய் நன்றி அப்பா. முடியாதென்ற இடத்திலே முடிய பண்ணுகிற தேவன் நீங்க தகப்பனே. ஆவியானவரே சுகத்தை விரும்புகிற தேவன், சுகத்தை கொடுக்கிறதுக்காய் நன்றி. வல்லமையாய் இறங்குவதற்காய் நன்றி ஆண்டவரே. கட்டுக்கள் அறுக்கப்படுவதாக, மாந்திரிக கட்டுக்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உடைக்கப்படுவதாக ரப சந்தனம நன்றி ஆண்டவரே. கையை எடுக்கும்படியாய் ஆவியானவரை நீங்க கிரியை செய்யறதுக்காய் நன்றி சொல்லுவோம் தகப்பனே. அப்பா நீங்க ஆண்டவரை மகிமை படுறதுக்காய் நன்றி. அநேக குடும்பங்களுக்கு விரோதமா ஏகப்படுற பில்லி சூனிய ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்கி ஆண்டவரே அப்பா நீங்க விடுதலை கொடுக்கிறதுக்காய் நன்றி. இப்பொழுதே ஒவ்வொரு குடும்பங்களையும் காக்குறதுக்காய் நன்றி. பிள்ளைகள் மேலே ஆண்டவரே உம்முடைய கரம் அசைவாடுறதுக்காய் நன்றி. ஆணி பாய்ந்த கரம் தகப்பனே, ஆணி பாய்ந்த கரம் அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, அவருடைய ரத்தம் இன்னும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. அவருடைய காயமுள்ள தழும்புகளால் சுகமானோம் என்று சொன்ன வார்த்தையின்படி அவருடைய தழும்புகளால் சுகமாகிறீர்கள், சுகம் அடைகிறீர்கள். அன்பு சகோதரனே இப்பொழுதே உங்களுக்குள்ளே சுகத்தை தேவ ஆவியானவர் கட்டளையிட்டுக் கொண்டிருக்கிறார். ஆமே. நன்றி தகப்பனே. எல்லா மரண படுக்கைகளும் மாறுவதாக, எல்லா போராட்டங்களும் மாறுவதாக, எல்லா வியாதி கட்டுகளும் அறுக்கப்படுவதாக, சுகத்தை கொடுக்கிற சகோதரியே, தேவனுடைய கரம் தொடுகிறது, தேவனுடைய வல்லமை கடந்து வந்திருக்கிறது, உங்களை சுகப்படுத்தும்படியா எல்லாம் மறைந்து போகிறது, இருளின் வல்லமைகள் அழிந்து போகிறது, தேவனுடைய வெளிச்சம் உங்கள் மேல் உதிக்கிறது. நன்றி தகப்பனே, ஆவியானவரே நன்றி அப்பா, உம்முடைய வல்லமை கடந்து வந்ததற்காய் நன்றி, உம்முடைய வெளிச்சத்தை கட்டளையிட்டதற்காய் நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. வாலிப பிள்ளைகளை ஒவ்வொரு முறையும் ஆண்டவரே அப்பா, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை பிசாசு எங்கெல்லாம் பிடித்து வைத்திருக்கிறானோ அந்தந்த பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விட்டுவிக்கிறோம் ராஜா. இந்த ஜெபிக்கிற வேளையிலும் அன்பு சகோதரியே, உங்க பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிற உங்கள் ஜெபத்தை தேவ ஆவியானவர் இப்பொழுது கனம் பண்ணி கொண்டிருக்கிறார். உங்களுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்யும்படியா, அவருடைய எதிர்காலங்களை தேவ ஆவியை எடுத்து நடத்தும்படியாய் இப்பொழுது அதிசயமாய் நடத்தி கொண்டிருக்கிறார். உங்கள் மத்தியில இறங்கி கொண்டிருக்கிறார். அற்புத சுகத்தையும் அற்புத வல்லமையும் காணும்படியாய் ஆவியானவர் தாமே உச்ச தலையில இறங்கி உங்களை அபிஷேகத்துக்குள்ளே நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமே நன்றி தகப்பனே அப்பா, நன்றி அப்பா. இந்த வேளையில் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் தொடுகிறதற்காய் நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை கடந்து வந்ததற்காய் நன்றி ஆண்டவரே. உலகத்தை ஜெயித்தேன் என்ற வல்லமை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டவிழ்த்து நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. மரணத்தையும் பாதாளத்தையும் வென்றவருடைய உம்முடைய வல்லமை தகப்பனே அப்பா, நீங்க ஆண்டவரே இருக்கிறவராய் இருக்கிறதுக்காய் நன்றி சொல்லுகிறோம் ராஜா. ஒவ்வொருவரை ஆசீர்வதிக்கிறதுக்காய் நன்றி அப்பா. ஆவியானவரே நன்றி ஆண்டவரே. பிள்ளையுடைய எதிர்காலங்கள், திருமண காரியங்கள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உமக்குள்ளே ஆவியானவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற யாரெல்லாம் இதற்காக ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்காக விசேஷித்த கிருபை நாள் அப்பா நீங்க கொடுக்கிறதுக்காய் நன்றி சொல்கிறோம் தகப்பனே. எல்லா எதிர்காலங்களையும் உம்முடைய கரத்திலே வைத்திருக்கிறீர் ராஜா. உடைய எதிர்காலங்கள் ஆண்டவரே, திருமண காரியங்கள், வேலை வாய்ப்புகள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரத்தில இருந்து நீங்கள் ஆசீர்வதிக்கிறதுக்காய் நன்றி சொல்கிறோம் தகப்பனே. பூமியிலே ஆண்டவரே அப்பா, உங்களுடைய ஆசீர்வாதத்தை கட்டவிழ்த்து இந்த பிள்ளைகள் மேலே ஆண்டவரே அப்பா, நான் ஆண்டவரே ஒரு மனமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டதற்காய் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே, எங்களுக்காய் சுத்தம் பண்ணுகிறவரே, ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே நீங்க அசைவாடுறதற்காய் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. சுகத்தை கொடுத்ததற்காய் நன்றி, விடுதலையை கட்டளையிட்டதற்காய் நன்றி, சிறையிருப்பை மாற்றுவதற்காய் நன்றி, இருளின் வல்லமை அழித்ததற்காய் நன்றி, குடும்பங்களை ஆசீர்வதித்ததற்காய் நன்றி தகப்பனே. பயப்படாதே மகளே, பயப்படாதே, சத்துரு உன்னை தொடுவதில்லை. ஆவியானவர் தாமே வாக்கு பண்ணி கொண்டிருக்கிறார், சத்துரு உன்னை தொடுவதில்லை, உன்னை மேற்கொள்ள நான் விடுவதில்லை, ஒருபோதும் விடுவதில்லை என்று வாக்கு பண்ணி கொண்டிருக்கிறான் சகோதரியே. தேவ ஆவியானவரை மகிமைப்படுத்துங்க, அவருக்கு நன்றி சொல்லுங்க. தேவன் தாமே இன்றைய நாளிலும் அசைவாடி கொண்டிருக்கிறார். அற்புதத்தை அதிசயத்தை படியாய் உங்கள் வாழ்க்கையில இருந்த தடைகளை உடைக்கிறார். வழிகளை செம்மைப்படுத்துகிற தேவன். ஆவியானவர் தாமே கடந்து போய் கொண்டிருக்கிறார். கோணலானவை செம்மைப்படுத்துகிற தேவன். ஆவியானவர் தாமே கடந்து போய் கொண்டிருக்கிறார். வழிகளை திறக்கிற தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். உன்னை பார்த்து அநேகர் ஏளனமாய் செய்த போதும் தேவ ஆவியானவர் உன்னை கைவிட்டதில்லை மகளே. ரபசத்தனம நன்றி ஆண்டவரே. நீ வாழ்க்கைப்பட்டு கர்த்தருக்காய் சாட்சியாய் நிற்பாய். உன்னுடைய குடும்பம் தலைத்து நீ கர்த்தருக்காய் மகிமைப்படுவாய். ஆவியானவர் தாமே ஒவ்வொருவரையும் விடுதலை ஆக்கினதற்காய் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. ஒவ்வொரு குடும்பங்களையும் தகப்பனே நீங்க தூக்கி நிறுத்தினதற்காய் நன்றி ராஜா. இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே ஆவியானவரே நீங்க செய்த அற்புதத்துக்காய் நன்றி ஆண்டவரே. எல்லா ஆண்டவரே கற்பத்தின் கனிகள் ஆசீர்வதிக்கப்பட்டதற்காய் நன்றி. ஆவியானவரே கட்டிகள் கரைந்து போனதற்காய் நன்றி. உம்முடைய வல்லமை வெளிப்பட்டதற்காய் நன்றி ஆண்டவரே. அநேகருக்கு ஆண்டவரே விடுதலை கொடுத்ததற்காய் நன்றி ஆண்டவரே. யார் யாரெல்லாம் பாடுகளோடு இந்த வேளையில் என்னோடு இணைந்து ஜெபித்தார்களோ அத்தனை பேர் மேலும் ஆண்டவரே அப்பா உம்முடைய சுகத்தை நீங்கள் ஆண்டவரே கொடுத்ததற்காய் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. எல்லாரையும் ஆண்டவரே மன மகிழ்ச்சி ஆக்குறதற்காய் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. அப்பா நீங்க செய்த நன்மைகளுக்காய் நன்றி தகப்பனே, ஆவியானவரை அசைவாடினதுக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த வேளையில ஆண்டவரே சங்கம் ரேடியோக்காய் வருகிறோம் தகப்பனே. ஆவியானவரே சிலி பிரதர் அவர் குடும்பத்தை ஆண்டவரே பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உங்களுடைய ரத்தத்தினாலே மூடுகிறோம் தகப்பனே. வெளியேற பெற்ற இந்த ஊழியத்தை கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறீர்கள் அதற்காய் நன்றி. அவர்கள் தேவைகள் பெருகட்டும் ராஜா, அவர்கள் தேவைகள் சந்திக்கப்படட்டும் தகப்பனே. அதற்கான ஆண்டவரே கைகளும் பிரயாசங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துங்க. ஒன்றுக்கும் குறைபடாம ராஜா நீங்க வழி நடத்துறதுக்காய் நன்றி அப்பா. ஆவியானவரே மகேந்திரன் ஐயாவை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. அப்பா நீங்க ஆண்டவரை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தை செய்து உமக்காய் ஆண்டவரே ஓடுகிற ஆண்டவரே சகோதரனே நீங்க வழி நடத்துறதுக்காய் இந்த குடும்பத்தை ஆண்டவரே ஊழியங்களை எல்லாரையும் ஆண்டவரே அப்பா உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஏற்ற பலத்தை கொடுத்து ஆண்டவரே ஆவியானவரை உமக்குள்ளே என்னும் அனல் கொண்டு எழும்பி ராஜா. அப்பா உமக்காய் ஆண்டவரே என்னும் ஆண்டவரே பலமடங்கு இப்ப இருக்கிறது அல்ல ராஜா, பலமடங்கு தகப்பனே ஆவியிலே ஆண்டவரே எழும்பி பிரகாசிக்கத்தக்கதை உம்முடைய ஆண்டவரே வாட்டி அனுப்புகிறேன் தகப்பனே. அப்பா இதோட என்னோடு இணைந்து ஆண்டவரே குழுவாக ஆண்டவரே இந்த ஆண்டவரே ரேடியோவுக்கு ஊடாக செயல்படுகிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் குடும்பங்களிலே தேவைகள் சந்திக்கப்படுவதாக ஆவியானவரே உம்முடைய ஊழியக்காரர்களை ஆசீர்வதிக்கிற தேவன் தகப்பனே. அவர்களை ஒன்றுக்கும் குறையும் இல்லாமல் வராமல் ஆசீர்வதிக்கிற உம்முடைய கரம் கடந்து வந்ததற்காய் நன்றி. கண்ணீரை துடைக்கிறதற்காய் நன்றி. வேதனைகள் துடைக்கிறதற்காய் நன்றி. அப்பா உலகத்தில் ஓத்திரம் உண்டு ஆனாலும் உலகத்தை ஜெயித்தேன் என்றவர் அவருடைய வாழ்க்கையிலே செயல்படுறதற்காய் நன்றி சொல் ரபசத்தன நன்றி அப்பா. ஒவ்வொரு குழுவினர்களையும் ஆண்டவரே குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதிக்கிறேன் தகப்பனே. தடைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் தேய்க்கிறேன் ராஜா. அப்பா உம்முடைய வல்லமை பாய்ந்ததற்காய் நன்றி அப்பா. எல்லாரையும் ஆண்டவரே உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே அநேக ஊழியக்காரரை கொடுத்து அநேக ஆண்டவரே இந்த ரேடியோவில் ஆண்டவரே நீங்க மகிமைப்படுங்க. அநேக இளைய தளங்களிலே ஆண்டவரே கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உம்முடைய அக்கினி பாய்ந்ததற்காய் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அக்கினி சுவாலையுடைய கண்களுடையவரே உம்முடைய கண்கள் ஒவ்வொருவரை நோக்கி பார்த்ததற்காய் நன்றி சொல்லுகிறோம் ராஜா. இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாய் உம்முடைய வார்த்தைகள் வெளிப்பட்டதற்காய் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. ஆவியானவரே பிரகாசிக்கிற ஆண்டவரே சூரியனை பார்க்கல உம்முடைய முகம் பிரகாசம் உள்ளதாய் இருக்கிறதே தகப்பனே. அந்த பிரகாசம் ஆண்டவரே ஒவ்வொரு முகத்திலும் பிரகாசம் அடையத்தக்கதை ஆசீர்வதி ஜெபிக்கிறேன் தகப்பனே. உமக்கே மகிமை செலுத்துகிறோம் ராஜா. இந்த வேளையே ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இணைந்த பிள்ளைகள் ஒவ்வொரு மேலும் உம்முடைய கரம் ஆண்டவரே இறங்கினதற்காய் நன்றி சொல்லுகிற தகப்பனே. சிலுவை நன்றி ருசி பார்த்து உமக்காய் வர்ராக்கியமாயோட நீங்க ஆசீர்வதித்ததற்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன்
1: ஆமேன் ஆமேன் ஆமேன். இந்த சூழ்நிலை ஒரு பிரச்சனை கச்சி அந்த ஷட் டவுன் பண்ணா மீண்டும் திருப்பி வாருங்க. நன்றி. இன்றைய நாளிலே சிஷே ஜஸ்டினா யோவான் 16:23 உலகத்தை ஜெயித்தேன் திடன் கொள்ளுங்கள் என்று வார்த்தையை கொடுத்துவிட்டு திடீரென குடும்பங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்க தோன. காரணம் ஆவியானவர் ஏதோ ஒன்றிலே வழிநடத்தி கொண்டு வருகிறார். சில சமயங்களிலே சில குடும்பங்கள் எங்களுக்காக ஜெபிக்க மாட்டார்களா, என் பிள்ளைகளுக்காக ஜெபிக்க மாட்டார்களா, வியாதியோடு இருக்க எனக்கு ஜெபிக்க மாட்டார்கள் என்று யாரோ குடும்பங்கள் இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டிருக்கலாம். அந்த குடும்பங்களுக்காக ஆவியானவர் சகோதரியை வெளிப்படுத்தி இந்த குடும்பங்களுக்காக பிள்ளைகளுக்காக பாடுபட்டு ஜெபித்து வியாதிகளுக்காக ஜெபித்திருக்கார். இதிலே ஆவியானவர் தான் வழிநடத்தி கொண்டு வருகிறார். காரணம் சகோதரிக்கு இப்படி ஒரு ஆவியானவர் தோன்றினது காரணம் ஏதோ ஒரு குடும்பம் இந்த சங்கம வானொலியிலே 97 ரேடியோவில் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆறாவது ஒரு குடும்பம் இந்த ஜபத்துக்கான எதிர்பார்த்து இருக்கலாம். ஆவியானவர் வழிநடத்திருக்கிறார் மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. உண்மையிலே எனக்கே ஆச்சரியமாக போச்சு. காரணம் இந்த சகோதரி ஜபிக்கும் பொழுது ஏதோ ஒரு குடும்பத்துக்கு கத்தர் விடுதலை கட்டளை கொடுக்கிறார். அந்த குடும்பத்துக்கு உச்சாரத்தை கொடுக்கிறார். அந்த பிள்ளைகளுக்கு வியாதி இருந்த வியாதியை வெளியேற்றுகிறார். அப்படியாக ஒரு சம்பவம் நடந்திருக்கும் சாட்சியில் சொல்லுவார்கள் விசுவாசிக்கிறேன். சாட்சியில் வந்தால் நாங்கள் சொல்லுவோம் கத்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்கள் கையிட்டு செய்யும் சகல காரியங்களையும் தேவன் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன் ஆமேன் ஆமேன் ஆமேன். இதுவரை நேரமும் செய்து கொடுத்த சுவிசேகி ஜஸ்டினா அவர் யோவான் 16:23 எடுத்துரைத்து குடும்பங்களுக்காக, பிள்ளைகளுக்காக, சோர்ந்து போற பிள்ளைகளுக்காக, வியாசிக்காக பாடுபட்டு ஜபித்தார். இந்த ஜபம் கேட்கப்பட்டிருக்கிறது. அவர் குடும்பம் சாட்சி சொல்ல வருவார்கள் விசுவாசிக்கிறேன். கத்தர் கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் அவர் விதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாங்கள் ஒரு நிமிஷம் நின்று கொள்ளுங்கள். இந்த சூமில ஒரு பிரச்சனை ஒன்று வந்திருக்கு. சில சமயங்களை ஷட் டவுன் பண்ணால் மீண்டும் பாருங்கள். ஓகே, சார். அடுத்த நிகழ்ச்சியாக நாங்கள் சிஸ்டர் அருந்ததி அழைக்க போகிறோம். மிகவும் ஒரு ஆசீர்வாதம் செய்து கத்தர் உங்களே ஊழியங்களை ஆசிரியப்பார். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஓகே, அடுத்த நாங்கள் இந்த சிஸ்டரை அழைக்க போகிறோம். தடங்கள் வந்தால், அதாவது இந்த சூமில ஒரு

பிதாவே, உம்முடைய நாமத்தில் ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த சங்கமம் வானொலி ஊழியர்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக உம்மிடத்தில் மன்றாடுகிறேன் சுவாமி. கேட்கிற ஒவ்வொரு இருதயங்களையும் திறந்தருளும்படியாகவும் என் கண்மலையும் மீட்புமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உமக்கு பிரீதியாக இருக்கும்படியாய் ஆண்டவரே, என்னை சிலுவையின் பின்னாக மறைத்துக் கொள்ளும்படி பரிசுத்தாவியானவரே நீங்க பேசும்படியாய் ஒப்பு கொடுக்கிறேன். சகல துதி கனம் மகிமையாவும் உமக்கே செலுத்துகிறேன், இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில். ஆமேன், ஆமேன். இன்று நாங்கள் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஏசாயா 43 அதிகாரம் 18-19 வசனங்கள். ஏனென்றால் மனிதராகிய எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எப்பொழுதும் அதிகமாக ஆண்டவருக்குள்ளே வந்தவர்களும் சரிதான், வராத அறியாத புறஜாதிகளும் சரிதான், பழைய காரியங்களே நாங்கள் அதிகமாக சிந்தித்து கொண்டிருக்கிறோம். ஆகவே எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் புதிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாதபடி அவைகள் எங்களுக்கு தடையாய் காணப்படுகிறது. ஆகவேதான் ஆண்டவர் இந்த வாழ்க்கையிலே அவர் கூறுகிறார், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆனால் மனிதர்களாகிய நாம் இயற்கையாக நாங்கள் பார்க்கும் போது அதிகமாக முந்திய காரியங்களை நினைத்து கொண்டுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். புதிய காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியாதபடி அவைகள் எங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய தடையாக காணப்படுகிறது. பழைய துன்பமான சூழ்நிலைகளை நாங்கள் மறக்க முயற்சித்தாலும் நினைத்து கொண்டே இருப்போம். சில வாலிபரிடம் கேட்டால் பழைய காரியங்களே சொல்லுவார்கள், நான் அந்த இன்டர்வியூக்கு போனேன் அதுல தோல்வி, இங்க போனேன் அதுல தோல்வி, இதுல பார்த்தேன் அதுல வெற்றி இல்லை, இங்கே போனால் அங்கே பஸ் பிந்திட்டு போறதுக்கு டைம் இல்லை, அப்படி இப்படி என்று ஒரே தோல்விகளையே பழைய காரியங்களே பேசுவதையும் நாங்கள் கேட்கிறோம். இயலாமல் போன நேரங்கள், போராட்டம் நிறைந்த வாழ்க்கைகள், பழைய வாழ்க்கையிலே நடந்த வியாதிகள், துக்கங்கள், பிரச்சனைகளை நாங்கள் நினைத்து நினைத்து அங்கே எங்களை நாங்களே குட்டிச்சுவராக்கி கொண்டிருக்கிறோம். இது ஒரு பிசாசின் தந்திரம். ஏனென்றால் பழையவற்றை நாம சிந்தித்து கொண்டிருந்தால் புதிய ஆசீர்வாதங்களை நினைக்க முடியாதபடி, அதை குறித்து செயல்பட முடியாதபடி, அதற்காக நாங்கள் பிரயாயம் பண்ணாதபடி நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை முடக்கி போடுவதுதான் அவனுடைய தந்திரமாக இருக்கிறது. ஆகவேதான் நம்மை பார்த்து தேவன் கூறுகிறார் 19 வசனத்தில், நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஏன் அவர் செய்ய விரும்புகிறார்? நாங்கள் அவருடைய சிருஷ்டிப்பை பார்த்தோம் ஆண்டா, எல்லாம் புதிதாகத்தான் இருந்தது. பார்க்கிறோம் அங்கே பல பல வர்ண நிறங்கள்ல பூக்கள், அழகிய காட்சிகள், வண்ணாத்தி பூச்சிகள், பறவைகள், விதம் விதமா எல்லாம் புது புதுப்புதாதான் ஆண்டவர் படைச்சார். கடைசியாக மனுஷனாகி எங்களை அவர் புது சிருஷ்டியாக புதுவிதமாக அதை செய்ததை பார்க்கிறோம். வார்த்தையினால் நட்சத்திரங்கள், வெளிச்சங்கள், சந்திரங்கள், சூரியன் எல்லாவற்றையும் படைத்த தேவன் அங்கே நாங்கள் பார்க்கிறோம். மனிதனை உருவாக்கும் போது அவர் மண்ணிலே இருந்து தம்முடைய ஜீவ சுவாசத்தை ஊதி, அதாவது அந்த மண் வந்து ஒரு மகிமை உள்ள மண்ணாத்தான் இருந்தது, அந்த மண்ணிலே எடுத்து அவர் தன் சாயல் அகண்டா, அது மகிமையுள்ள சாயல். ஆகவே அவர் ஜீவ சுவாசத்தை ஊதினார், உயிர், இந்த உயிர் ரத்தத்துல உயிர் இருக்கிறது என்று சொல்வார்கள். அவருடைய ரத்தத்தை அவர் எங்களுக்கு ஊதி எங்களை ஜீவ ஆத்மாவாக்கினார். இது ஒரு புதிய படைப்பு, புதிய காரியம். அதைத்தான் நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். தேவன் இவ்விதமாய் படைத்த தேவன் எங்களுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு புதிய காரியங்களை செய்வதற்கு அவர் வல்லமையும் வாஞ்சையும் ஒரு தாகம் உடையவராயிருக்கிறார். அவர் அங்கே சொல்லுகிறார், இசைக்கு அல்ல, அந்த புதிய காரியத்தை செய்வதற்கு முன்பதாக எங்களுக்கு ஒரு காரியம் சம்பவிக்க வேண்டும். 36-26 வசனத்தை பார்ப்போமானால், இசைக்கியலில், உங்களுக்கு நலமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன்.
பாருங்கள், அங்கே அவர் சொல்லுகிறார், புதிய காரியம் செய்வதற்கு எங்களுடைய இதயம் இருதயமானது என்னவாம் சதையாக மாற வேண்டும். ஏன் அந்த இருதயம் கல்லா இருக்கிறது? நாங்கள் பார்க்கிறோம், சவுலை ராஜாவாக்கும் போது, சாமுவேலை சந்தித்த போது அவருடைய இருதயம் அங்கே மாற்றப்படுகிறது. சவுல் அங்கே புதிய மனுஷன் ஆகுறான். அநேக காரியங்களை நாங்கள் உதாரணமாய் சொல்ல முடியும். ஆனால் மனுஷனுடைய இருதயத்தை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கிறவர் யாராம்? உள்ளந்திரியங்களை சோதித்து அறிகிறவர் தேவன். அங்கே எரேமியாவிலே சொல்லுகிறார், ஏனெனில் மனுஷனுடைய இருதயத்தை ஆராய்ந்து உள்ளந்திரியங்களை சோதித்து அறிகிறவராயிருக்கிறேன். ஏனாம் எல்லாவற்றை பார்க்கிலும் இந்த இருதயம் திருக்குள்ளது. அடுத்தது மட்டுமல்ல, மகா கேடுள்ளதாயிருக்கிறது. அதை அறியத்தக்கவன் யார் என்று தேவன் கூறுகிறார். ஆகவேதான் உள்ளந்திரியங்களை சோதித்தறிகிற தேவனுக்கு மட்டும்தான் எங்களுடைய இருதயம் தெரியும், எங்களுடைய இருதயத்தின் எண்ணங்கள் தெரியும். ஆகவேதான் அவர் சொல்லுகிறார், இந்த மனிதன் திருக்குள்ள மகா கேடுள்ளமான இவன்ற இருதயத்தை நான் சதியாக்க விரும்புகிறேன், புதிதாக்க விரும்புகிறேன், மறுரூபப்படுத்த விரும்புகிறேன் என்று சொல்லி அவர் அங்கே புதிய காரியங்களை வைக்கும்படி விரும்புகிறார். இயேசு கிறிஸ்து இருதயத்தை பற்றி சொல்லும் பொழுது மத்தேயு 15:19 வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள். ஆனால் ஏனெனில் இருதயத்துக்குள் இருந்து, மனுஷனுடைய இருதயத்துக்குள் இருந்து பொல்லாத சிந்தனைகள், கொலை பாதகங்கள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், களவுகள், பொய்ச்சாட்சிகள், தூஷணங்கள் புறப்பட்டு வருமாம். இவைகள் என்னவாம் மனுஷனை தீட்டுப்படுத்துகிறது. ஆகவேதான் அவர் நமக்கு இந்த கல்லான இருதயத்தை, இந்த தீய காரியங்கள் தீட்டுப்படுத்தும் இந்த காரியங்கள் உள்ள நம்முடைய இருதயத்தை நம்மில் இருந்து எடுத்து போட்டு அவர் சதியான இருதயமாக மாற்ற விரும்புகிறார். எவ்வளவு அன்புள்ள தேவன் என்று சிந்தித்து பாருங்கள். அன்பான பிள்ளைகளே, தேவ ஜனங்களே, எங்களுடைய இருதயம் மாற்றப்படும் போதுதான் தேவன் நமக்கு செய்கிற புதிய காரியங்களை நாங்கள் உணர முடியும். இன்றைக்கு நீங்கள் அநேகரோடு பேசி பார்த்தால் அவர்கள் புதிய ஆசீர்வாதங்களை பற்றி சொல்ல மாட்டார்கள். ஆண்டவர் இதை எனக்கு செய்யவில்லை, அதை எனக்கு செய்யவில்லை என்று குறைகளைத்தான் கூறுவார்கள். ஆனா ஆண்டவர் நமக்கு என்ன சொல்றார், அவருடைய வாக்கு என்ன சொல்லுகிறது, நான் புதிய காரியத்தை செய்வேன், பழையதெல்லாம் முடிந்து போயிட்டு அதை நீ நினைத்து கொண்டிருக்காது, நான் உனக்கு புதுசை செய்ய போறேன், புதிய இருதயத்தை தரப்போறேன். பாருங்கள்,

நான் தீமை செய்யக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது, பாவத்தை குறித்து, நீதியை குறித்தும், நியாயத்தை குறித்தும் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள இருந்து எங்களை கண்டித்து உணர்த்துகிறார். இது பாவம், இது நீதி, இது நியாயத்தை இருக்கிறது. இயேசுதான் நியாயாதிபதி, அவருக்கு முன்னால நாங்கள் எல்லாரும் இருக்க வேண்டும். எங்களுடைய வீணான வார்த்தைகளுக்கு கூட நாங்கள் கணக்கொப்பிக்க வேண்டும். எங்களுடைய ஒவ்வொரு காரியங்களும் அவருடைய ஆட்டுக்குட்டியானவருடைய புஸ்தகத்துல எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த புஸ்தகத்தின்படிதான் தேவன் நியாயம் தீர்க்கிறவராக இருக்கிறார். தேவனுக்கு பிரியமாக எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்ற உணர்வோடு நாங்கள் வாழ வேண்டும். இயேசுவின் இரத்தத்தினால நாங்கள் கழுவப்பட்டு நீதிமான்களாக நாங்கள் மாற்றப்பட்டிருக்கிறோம். பாருங்கள், ஒன்று யோவான் 4:15 பார்க்கும் பொழுது நாங்கள் தொடர்ந்து பார்க்கும் பொழுது, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். 1 யோவான் 3:9 இருந்து பார்க்கும் பொழுது, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது, அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். இதுதான் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு வந்து பாவம் செய்யக்கூடாது என்று கற்றுத்தருகிறார். இன்னைக்கு நாங்கள் பாவம் இந்த அபிஷேகம் பெற முன்பாக நாங்களும் பாவத்தில தான் வாழ்ந்தோம். அந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள வந்து மறுபடியும் பிறந்த பொழுது நாங்கள் பாவத்தை வெறுத்து விட்டோம். பாவம் பிசாசிடத்தில் இருந்து வருகிறது. பாருங்கள், 1 யோவான் 3:8 பார்க்கும் பொழுது, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். பாருங்கள், ஆதாம் ஏபாளின் பிள்ளைகள் காயின் ஆபேலை கொல்லுகிறான். முதற் கொலை, ஆதாம் ஏபாளை வஞ்சித்த பிசாசு அவனுடைய பிள்ளைகளையும் பாருங்கள் காயின் ஆபேலை கொல்லுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தாய் தகப்பனை வஞ்சித்தவன் பிள்ளைகளை வஞ்சித்தவன் படியாக இந்த மதங்களுக்கு உண்டாக 4000 ஆண்டுகளாக பாருங்கள் இந்த விற்கிற ஆராதனை உள்ள மக்கள் வஞ்சிக்கப்பட்டு வருகிறார்கள். பாருங்கள், கிறிஸ்துவுக்கு பின் 700 ஆண்டுகளுக்கு முன்பாக உருவாக்கப்பட்ட அந்த முகமதியர் மதத்துக்கூடாக இன்றை வரைக்கும் தேவன் மறுதளிக்கப்பட்டு கொண்டு வருகிறார். தவறான கொள்கைகள், தவறான தேவனுக்கு பிரியமில்லாத, தேவனுக்கு விரோதமாக, இயேசுவுக்கு விரோதமான கருத்துக்களை எழுதி பாருங்கள் அந்த முகமதியர் அந்த பரலோகத்துக்கு போகாதபடி ஒரு தடுப்பை அந்த அவர்களுடைய புஸ்தகத்துல எழுதி இருக்கிறார்கள். இயேசு சிலுவையில மரித்தது உண்மை, அவர் உயிர்த்தெழுந்தது உண்மை, மீண்டும் வருகிறது உண்மை, இதெல்லாம் பாருங்கள் அந்த புஸ்தகத்துல மறைக்கப்பட்டிருக்கிறது. பாவம் செய்கிறவன் பிசாசினால உண்டாயிருக்கிறான். இந்த பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். மறுபடியாக தொடர்ந்து இன்றைக்கு மதங்களுக்கூடாக இந்த ரிலிஜியன்ஸுக்கூடாக எல்லா ரிலிஜியன்ஸ்லயும் இந்த பிசாசின் கிரிகைகள் காணப்படுகிறது. பிசாசு எதையும் கருத்து முரடான கருத்தை கொடுப்பான். கிறிஸ்தவர்களுக்குள்ள கூட பிரிவினைகளை அவன் ஏற்படுத்தி இருக்கிறான். டாக்டரேட், பலவிதமான டாக்டரேட்களை கொண்டு சபைகளுக்குள்ள பிரிவை எல்லாம் உருவாக்கி கொண்டிருக்கிறவன் தான் பிசாசு. பாருங்கள், இந்த பிசாசு இந்த கடந்த காலத்துல அவருடைய சிலுவையைத்தான் நாங்கள் நோக்கி பார்க்க வேண்டும். இயேசு எங்களுக்காக சிலுவையில மரித்தார். என் பாவங்களுக்காக இயேசு காயப்பட்டார். என்னுடைய அக்கிரமங்களுக்காக இயேசு நொறுக்கப்பட்டார். எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் வாக்கினியை இயேசு ஏற்றுக்கொண்டார். அவருடைய தள்ளும்புகளால் நாங்கள் குணமாகிறோம். பாருங்கள், இயேசு இந்த உலகத்தில் இருந்த பொழுது பிசாசு இந்த உலகத்தின் அதிபதியாக ஆதாம் ஏபாள் அந்த திறவுகோலை, நாங்கள் மனிதன் ஆண்டு கொள்ள வேண்டிய அந்த திறவுகோலை பிசாசிடத்துல கொடுத்து விட்டான். பாருங்கள், இந்த உலகத்தின் அதிபதி பிசாசாக வந்தான். இயேசு இந்த உலகத்தில பரிசுத்த சரீரத்தோடு வந்திருந்தும் கூட பிசாசினால சோதிக்கப்பட்டான். அப்பொழுது இயேசு சொல்லுகிறார் மத்தேயு 4:4 மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பார் என்று எழுதி இருக்கிறது. இதற்கு தான் தேவனுடைய வார்த்தை வேண்டும். இன்றைக்கு நாங்கள் உணவு உட்கொள்ளுகிறோம். இது சரீர பிரகாரமான உணவு. நாங்கள் இந்த தேவனுடைய பைபிள் தான் தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு,

ஒரு தொடர்பான புத்தகமா இருக்கிறது. பாருங்கள், ஆபிரகாமின் தொடர் பழைய பாடல இருக்கிறது. இயேசு மத்தேயு முதலாம் அதிகாரத்தில் ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சரித்திரம், இயேசுடைய பிறப்பு, சிலுவை மரணம், மூன்றாம் நாள் உயிர்த்தெழுதல், மீண்டும் வருகை, எல்லாம் புதிய ஏற்பாடுல இருக்கு. ஒரு தொடர்பான புத்தகமாக இருக்கிறது. மனுஷ குமாரனாக இயேசு இந்த உலகத்தில வெளிப்பட்டார். இந்த சோலை நீங்கள் இந்த கர்த்தர் சங்கீதம் 23 சொல்லுகிறது, கர்த்தர் என் ஆத்துமாவை தேற்றுகிறார், நீதியின் பாதையில் நடத்துகிறார். நாங்கள் இந்த ஆத்துமாவுக்கு தேவையான உணவுதான் இந்த வேதாகம வார்த்தை. இதை உட்கொள்ளும் பொழுது எங்களுடைய ஆத்மா தேற்றப்படுகிறது, தேற்றப்பட்டு பாருங்கள் துக்கம் சந்தோஷமாக வருகிறது. உங்களுடைய முகத்தில கவலை இருக்குமாக இருந்தால், நாங்கள் மனிதர்களை பார்க்கும் பொழுது அவர்கள் எப்படியான முகத்தோடு வருகிறார்கள் என்று ஓரளவு கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கிறது. துக்கத்தோடு வருபவர்கள், அவருடைய ஆத்மா துக்கத்தில் இருக்கிறது. இந்த ஆத்மா துக்கத்திலே இருக்கிற ஆத்மாவுக்கு தேவனுடைய வார்த்தை வேண்டும். துக்கம் சந்தோஷமாக மாறும். பயத்தில் வாழ்வார்கள் சிலர். இப்படியானவர்களுக்கு தேவனுடைய ஆவி வேண்டும். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுக்கிறார். சில மனிதர்களோடு பேசினால் அவர்கள் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரியாக பேசுவார்கள். இவர்களிடத்துல பிசாசின் கிரிகைகள் இருப்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். கன்ஃபியூஸ் பண்றது பிசாசு. தெளிந்த புத்தியை தருகிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பாருங்கள், நாங்கள் முதலாவது தேட வேண்டியது, பலர் இன்றைக்கு பணத்தை பொருளை முதலாவது தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு வெளிநாடுகளுக்கு வந்தால் எல்லாரும் நேரத்தை இந்த உழைப்பதில தான் எல்லா நேரத்தையும் செலவழித்து விடுவார்கள். பணம், பொருள், பணம், சாப்பாடு, அது, வீடு, இதுகளைத்தான் தேடிக்கொண்டிருப்பார்கள். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது மத்தேயு 6:31, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். பாருங்கள், தேவனுடைய வார்த்தையின்படி செய்யும் பொழுது ஒரு நாள் அவருக்கு கொடுக்க வேண்டும். தேவனுக்காக 7 நாள் 6 நாள் தேவன் வேலை செய்து ஒரு நாள் ஓய்வு நாளாக ஒரு நாள் நாங்கள் தேவனுக்கு கொடுத்து தேவனை, எங்களை உருவாக்கின தேவனை துதிக்க வேண்டும். எங்களை உருவாக்கினதன் நோக்கம், அந்த தேவன் மனிதனை படைத்ததன் நோக்கம், அவரை நாங்கள் உயர்த்த வேண்டும். பாருங்கள், அந்த மெய்யான தேவனை நாங்கள் துதிக்க வேண்டும். அவர் செய்த நன்மைகளுக்கு, நீ பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். பாருங்கள், பரலோகத்தில கேரு மீன்களும் சேரா மீன்களும் 24 மணி நேரமும் தேவனை துதித்து கொண்டிருக்கிறார். பரிசுத்தர். அதே போல இந்த உலகத்தில இருந்து நாங்கள் துதிக்கும் பொழுது அந்த அவங்களுடைய துதி தேவனிடத்துல போய் செல்லுகிறது. ஆராதனைக்கு ஆராதனையில பிரியமுள்ளவர். பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில இருந்த பொழுது தேவன் அவர்களை மோசை மூலமாக பிரித்தெடுத்து ஆராதனை செய்வதற்காக அழைக்கிறார். தனக்கு ஆராதனை செய்யும்படியாக அவருடைய நாமத்தை நாங்கள் துதிக்க வேண்டும். பாருங்கள், இன்றைக்கு இந்து மத மக்கள் கூட சமஸ்கிருதத்தில இயேசுவைத்தான் அவர்கள் போற்றுகிறார்கள். அவர்கள் அறியாமல் செய்கிறார்கள். ஓம் கன்னியாய நமக என்று அவர்கள் சமஸ்கிருதத்தில பேசுகிறார்கள். கன்னி வயிற்றில் பிறந்த தேவனுக்கு போற்றி, ஓம் பவித்ராய நமக, பரிசுத்தமாக வாழ்ந்த இயேசுவுக்கு போற்றி, இப்படி அவர்களுடைய துதிகள் எல்லாம் அந்த மெய்யான தேவனுக்கு தான் செலுத்துகிறார்கள். அறியாமல் அந்த சமஸ்கிருதத்தில் அந்த மெய் தேவனுக்கு அவர்கள் செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதை நாங்கள் தமிழில மொழிபெயர்த்தால் இயேசுவுக்கு போற்றி போற்றி என்று சொல்லி அவர்கள் போற்றுகிறார்கள். பாருங்கள், இப்படியாக இந்த பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் ஒவ்வொருவர்களும் பிசாசை துரத்துற அதிகாரத்தை பெற்றிருக்கிறார்கள். பாருங்கள், நாங்கள் மத்தேயு 12:28 நாம் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியினால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. பாருங்கள், பரிசுத்த ஆவியானவர் பரலோகத்திலே அனுப்பப்பட்டு இன்றைக்கு அந்த ட்ரினிட்டி பிதாவாக, பிதா பரலோகத்திலே இருக்கிறார், இந்த உலகத்தில மனுஷனாக இயேசுவாக வெளிப்பட்டார், சிலுவையில மறித்து இன்றைக்கு பிதாவின் வலது பாக்க பாரசத்தில இயேசு இருக்கிறார். பாருங்கள், இன்றைக்கு எங்களுக்குள்ள
இருப்பவர் பரிசுத்த ஆவியானவர். நாங்கள் தான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். எங்களுடைய ஆலயம், எங்களுடைய சரீரத்தை நாங்கள் பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். தேவனுக்கு பிரியமாக இந்த சரீரத்துல தான் பாவம் செய்கிற இடம். அதற்காகத்தான் பரிசுத்த சரீரத்தில சரீர இரத்தத்தை சிந்தி அந்த பரிசுத்த இரத்தத்தினால எங்களை மீட்டுக் கொண்டார். வெள்ளினாலும் பொன்னினாலும் மீட்காமல் இயேசு கிறிஸ்துவோடைய இரத்தத்தினால நாங்கள் மீட்கப்பட்டோம். பாருங்கள், இப்படியாக எங்களுக்கு ஒரு வாழ்வை தருவதற்காக, ஒரு நித்திய வாழ்வை தருவதற்காக அவர் எங்களை அழைத்திருக்கிறார். இன்றைக்கு மதங்களில வாழுகிறவர்கள் இப்படியான ஒவ்வொரு மக்களையும் அவர் இரக்கத்தினால கிருபையை கொண்டுதான், கிருபையினால இரக்கத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதில்லை, இது தேவன் இலவசமாக தருகிறதாக இருக்கிறது. மார்க்கு 15:15 பாருங்கள், இயேசு பிரசங்கம் பண்ணினார், யோவான் ஞானகன் பிரசங்கம் பண்ணினார். இந்த கடைசி காலத்துல நாங்களும் பிரசங்கம் பண்ணுகிற ஒரே பிரசங்கம், தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிட்டு, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். இந்த கடைசி காலத்துல நாங்களும் அதையே பிரசங்கிக்கிறோம். மனம் திரும்ப வேண்டும், பாவத்தில இருந்து உம்முடைய இரத்தத்தினாலே என்னுடைய பாவங்களை கழுவும், நான் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று விசுவாசத்தோடு உங்களுடைய இருதயத்தில இருந்து பேசும் பொழுது அவர் அந்த ஜபத்தை கேட்டு உங்களுடைய பாவங்களை மன்னித்து உங்களுடைய பரிசுத்த ஆவியினால நிரப்புவார். இப்படியாக பரிசுத்த ஆவியினால நீங்கள் நிரப்பப்படும் பொழுது நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறீர்கள். இன்னும் நீங்கள் மதத்தில வாழ்வீர்களாக இருந்தால் பாருங்கள், மதத்தில வாழ்வர்கள் பிசாசின் பிள்ளைகள் என்று வேதாகம் சொல்லுகிறது. 1 யோவான் 3:1 நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினால் நம்மையும் அறியவில்லை. பாருங்கள், பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம். இப்பொழுது நாங்கள் அந்த மெய்யான தேவனுடைய, இந்த உலகத்தை படைத்த தேவனுடைய, ஆதாம் ஏவாளை உருவாக்கின தேவனுடைய, எங்களுக்கு சுவாசத்தை தந்த அந்த தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் இயேசு வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாக நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். நாங்கள் வேதாகமத்தின்படி வாழும் பொழுது, இயேசுவுக்கு பிரியமாக வாழும் பொழுது, இயேசுவை போல அவர் எங்களை புதிய சரீரத்தை தந்து இந்த மண்ணான சரீரம் மண்ணுக்கு போய் எங்களுக்கு எங்களுடைய ஆவி ஆத்மாவோட இயேசுடைய சரீரத்தை தந்து, இயேசுவை போல நாங்கள் அவருடைய ராஜ்யத்துல நித்திய நித்தியமாக வாழுகிற வாழ்வை பெற்றுக் கொள்ளுகிறோம். 1 யோவான் 3:10 இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனில் நிலைத்திருக்கிறான், அவனும் தேவனில் நிலைத்திருக்கிறான். இப்படியாக மனுஷ குமாரனாக இயேசு இந்த உலகத்துல வந்து எங்களை மீட்டுக் கொண்டார். இன்றைக்கு நீங்கள் மதத்துல வாழுகிறீர்களா, பாவத்துல வாழுகிறீர்களா, சாபத்துல வாழுகிறீர்களா, உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு அழைக்கிறார். அவருடைய ராஜ்யத்திற்கு, நித்திய நித்தியமாக வாழுகிற ராஜ்யத்துக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். நான் உங்களுக்காக ஒரு பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ், அல்லேலூயா. அவரோடு நாங்கள் வாழணும், உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே.

உமதிய மதம் இப்படியான பாவத்தில வாழுகிறார் ஆத்மாக்கள் நரகத்துக்கு போக கூடாது. இறங்கும்படியாக ஆத்ம பார உருக்கத்தோடு அழுது போல பண்ணுமே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில தாகம் தாகம் என்று எங்களுக்காக மனுக்குலத்திற்காக அந்த ஆத்மா தாகத்தில் அந்த ஆத்மா நரகத்துக்கு போக கூடாது என்ற விருப்பத்தோடு தன்னுடைய உயிரை அந்த ஆத்மா அழியக்கூடாது என்று அவர் அழுது உயிரை விட்டதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆத்

0: ஐயாவும்மைப்போல் வாரணுமே. உலகின் ஒளியாய் மலை மேல அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே, ஐயா வெளிச்சம் கொடுக்கணுமே. ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறேன், நீர்தான் இந்த உலகத்தின் ஒளியாக பாபம் உள்ள மனிதனுக்காக, இந்த மதங்களில் வாழுகிற மனிதனுக்காக, அவர்களை ரட்சிப்பதற்காக முடிய உயிரையே அந்த சிலுவையில கல்வார் சிலுவையில கொடுத்து ஆத்ம தாகத்தினால இந்த ஆத்மாக்கள் தேவன் உம்முடைய சாயலாக படைக்கப்பட்ட அந்த ஆத்மாக்கள் நரகத்துக்கு போகக்கூடாதுன்ற ஒரு தாகத்தோடு உம்முடைய உயிரையே கொண்டு தீடி அந்த 33 வாலிப வயதில மீண்டும் வரும் பொழுது ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாக ஒவ்வொரு மக்களையும் மனம் திரும்பும்படியாக, இந்த கடினமான இருதயங்களை சதியான இருதயமாக மாற்றும்படியாக உம்முடைய பரிசுத்த ஆவியை கொண்டு உம்முடைய தரிசனங்களை கொண்டு ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்வீராக. இந்த நேரத்தில் ஒவ்வொருவரோடும் முடைப்படும்படியாக உம்முடைய பரிசுத்த ஆவியினால் உச்சத்திலே இந்த உள்ளங்கால் வரைக்கும் ஒவ்வொருவரை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன். இதுரக்கமுள்ள தேவன், அன்புள்ள தேவன், பரிசுத்தமுள்ள தேவன், இவர்கள் அறியாமல் மதங்களில தாய் மூதாதையர்கள் செய்த தவறுக்கூடாக இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மூதாதையர்கள் எழுதின தவறான புஸ்தகங்களுக்கூடாக, பாவத்துக்கூடாக, சாபத்துக்கூடாக, பிசாசு கிரியைகள் கூடாக கண்கள் குருடப்பட்டு கண்கள் குருடாக்கப்பட்டு வாழுகிறார்கள். இயேசுவின் நாமத்தில் அந்த இருண்ட கண்கள் திறக்கப்படுவதாக, கடினமான இதயங்கள் சந்தையான இதயங்களாக இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக, ஒவ்வொருவரும் மனம் திரும்பவர்களாக, அந்த கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத, அந்த மரணமே இல்லாத ராஜ்யத்தில் இந்த உலகத்திலேயும் 1000 வருட ஆட்சியில வாழுகிற வாழ்வு, அதன் பின்பு நித்திய நித்தியமாக வாழுகிற வாழ்வை அவர்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்து இயேசுவிடத்தில வந்து அந்த நித்திய வாழ்வை பெற்றுக் கொள்வார்களாக. துதிகர மகிமை ஒன்றால் அமைத்தவராய் உமக்கே செலுத்தி ஆண்டவர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதித்து ஜபிக்கிறேன். எங்களை இப்பொழுது நேசிக்கிறேங்க நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்,
1: ஆமீன், ஆமீன். நன்றி பாசா அந்தந்த ஆசனம் அவர்களே. இன்றைய இயேசு கிறிஸ்து பின்பற்றுவோம் பின்பற்ற வேண்டும் என்ற தரப்பிலே நீ அழகாக பிசாசன் கிரியை என்ன என்பதையும், மதங்களின் வாழ்ற மக்கள கிரியை என்ன என்பதையும், இயேசு கிறிஸ்து கிரியை என்பதையும் மிக தெளிவாக வேதாம ரீதியில அநேக வேத பகுதியை தொகுத்து மிக அழகாக எடுத்திருந்தீர்கள். மிகவும் ஆசீர்வமா இருந்த பாசா கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் கைட்டு செய்யும் சகல கொடுத்தவர் பாசாண்டாரியும். நாங்க இப்ப முடிவு எடுக்க போறோம். நாளைய தினத்திலே சனி ஞாயிற்றுக்கிழமையில துதி உவாச ஜபனால் கலந்து கொண்டு ஆசிர்வாதம் பெற்றுக் கொடுங்க. நான் ஜெபம் பண்ணுவோம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இன்றைய நாளே இந்த நித்திய விஜயத்தை துவக்கம் முதல் முடியும் வரை ஆசிர்வதி தந்தீர். இன்றைய நாளே துதித்து ஆராதித்த பிள்ளைகள் வார்த்தை குறித்த தாசர் அனைவரையும் ஆசீர்வதித்து, இந்த வார்த்தைகளுக்கு தந்த சங்கம வானையும் ஆசீர்வதித்து, தொடர்ந்து வரும் மறு வளர்ப்பின் வெற்றியையும் கேட்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து, நாளைய நேரத்தில் நடக்கிற துதி உவாச ஜப நிகழ்ச்சியை நீர் ஆசீர்வதித்து தந்துவிட வேண்டுமாக. எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். எல்லாம் என் ஆத்மாவை சொல்லுவோமா? ஆமேன். ரஜினி மைக் ஆன் பண்ணுங்க. என் ஆத்மாவே
2: கத்திரி
3: அருமையாக வழி நடத்தி உங்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்படைக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களுடனே கூட இந்த வழி நடத்துவாராக. சமாதானத்தோடு நித்திரைக்கு செல்லவும் காலையிலே ஆராதனை நடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. நாங்கள் திரும்பமாக நாளை காலை வேளையிலே சந்திப்போம். அதுவரையும் தேவ சமாதானத்தை கூறுகிறோம்.

அருமையானவர்கள், நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் இரவு நேர நித்திய வெளிச்ச நேரம். இப்போதும் டொரண்டோ நேரம் 9:36. நாளை காலை வேளையில் 8 மணிக்கு அபிஷேக ஆராதனையிலே திரும்பவும் இணைவோம். அதுவரையும் மறுவொலியிருப்பிலே செல்வோம். அது மறுவொலி மட்டுமல்லாமல் பாடல்களோடு துதிகளோடு வழிநடத்த கர்த்தர் உதவி செய்வாராக.

0: ரெண்டு சாமுவேல் 17 அதிகாரம். பின்பு அகித்தோப்பேல் அப்சலோமை நோக்கி, நான் 12,000 பேரை தெரிந்து கொண்டு எழுந்து இன்று ராத்திரி தாவீதை பின்தொடர்ந்து போகட்டும். அவன் விடாய்த்தவனும் கை தளர்ந்தவனுமாய் இருக்கையில் நான் அவனிடத்தில் போய் அவனை திடுக்கிட பண்ணுவேன். அப்பொழுது அவனோடு இருக்கும் ஜனங்கள் எல்லாரும் ஓடி போவதினால் நான் ராஜா ஒருவனை மாத்திரம் வெட்டி ஜனங்களை எல்லாம் உம்முடைய வசமாய் திரும்ப பண்ணுவேன். இப்படி செய்ய நீர் வகை தேடினால் எல்லாரும் திரும்பின பின் ஜனங்கள் சமாதானத்தோடு இருப்பார்கள் என்றான். இந்த வார்த்தை அப்சலோமின் பார்வைக்கும் இஸ்ரவேலுடைய சகல மூப்பரின் பார்வைக்கும் நலமாய் தோன்றினது. ஆகிலும் அப்சலோம் அக்கியனாகிய ஊசாயை கூப்பிட்டு அவன் வாய்மொழியையும் கேட்போம் என்றான். ஊசாய் அப்சலோமிடத்தில் வந்தபோது அப்சலோம் அவனை பார்த்து, இந்த பிரகாரமாக அகித்தோப்பேல் சொன்னான், அவன் வார்த்தையின்படி செய்வோமா அல்லவென்றால் நீ சொல் என்றான். அப்பொழுது ஊசாய் அப்சலோமை நோக்கி, அகித்தோப்பேல் இந்த விசை சொன்ன ஆலோசனை நல்லதல்ல என்றான். மேலும் ஊசாய், உம்முடைய தகப்பனும் அவன் மனுஷரும் பலசாலிகள் என்றும் வெளியிலே குட்டிகளை பறிகொடுத்த கரடியைப் போல மனமெறிகிறவர்கள் என்றும் நீர் அறிவீர். உம்முடைய தகப்பன் யுத்த வீரனுமாயிருக்கிறார். அவர் ராக்காலத்தில் ஜனங்களோட தங்கமாட்டார். இதோ அவர் இப்பொழுது ஒரு கெபியிலாவது வேறே யாதோர் இடத்திலாவது ஒளித்திருப்பார். துவக்கத்திலே தானே நம்முடையவர்களில் சிலர் பட்டார்களேயானால் அதை கேட்கிற யாவரும் அப்சலோமை பின் செல்லுகிற ஜனங்களில் சங்காரம் உண்டாயிற்று என்பார்கள். அப்பொழுது சிங்கத்தின் இருதயத்திற்கொத்த இருதயமுள்ள பலவானாய் இருக்கிறவனும் கூட கலங்கி போவான். உம்முடைய தகப்பன் சௌரியவான் என்றும் அவரோடு இருக்கிறவர்கள் பலசாலிகள் என்றும் இஸ்ரவேலர் எல்லாரும் அறிவார்கள். ஆதலால் நான் சொல்லுகிற யோசனையாவது, தான் முதல் பெயர்செபா மட்டும் இருக்கிற கடற்கரை மணலத்தனை திரட்சியான இஸ்ரவேலர் எல்லாரும் உம் அண்டையில் கூட்டப்பட்டு நீர்தானே கூட யுத்தத்திற்கு போக வேண்டும். அப்பொழுது அவரை கண்டுபிடிக்கிற எவ்விடத்தில் ஆகிலும் நாம் அவரிடத்தில் போய் பனி பூமியின் மேல் இறங்குவது போல அவர் மேல் இறங்குவோம். அப்படியே அவரோடு இருக்கிற எல்லா மனுஷரிலும் ஒருவனும் அவருக்கு மீந்திருப்பதில்லை. ஒரு பட்டணத்திற்குள் புகுந்தாரேயானால் இஸ்ரவேலர் எல்லாரும் அந்த பட்டணத்தின் மேல் கயிறுகளை போட்டு அங்கே ஒரு பொடிக்கல்லும் காணப்படாதே போகமட்டும் அதை இழுத்து ஆற்றிலே போடுவார்கள் என்றான். அப்பொழுது அப்சலோமும் இஸ்ரவேல் மனுஷர் அனைவரும் அகித்தோப்பேலின் ஆலோசனையை பார்க்கிலும் அக்கியனாகிய ஊசாயின் ஆலோசனை நல்லது என்றார்கள். இப்படி கர்த்தர் அப்சலோமின் மேல் பொல்லாப்பை வரப்பண்ணும் பொருட்டு அகித்தோப்பேலின் நல்ல ஆலோசனையை அபத்தமாக்குகிறதற்கு கர்த்தர் கட்டளையிட்டார். பின்பு ஊசாய் சாதோக் அபியத்தார் என்னும் ஆசாரியர்களை பார்த்து, இன்ன இன்னபடி அகித்தோப்பேல் அப்சலோமுக்கும் இஸ்ரவேலின் மூப்பருக்கும் ஆலோசனை சொன்னான். நானோ இன்ன இன்னபடி ஆலோசனை சொன்னேன். இப்பொழுதும் நீங்கள் சீக்கிரமாய் தாவீதுக்கு அறிவிக்கும்படிக்கு செய்தி அனுப்பி, நீர் இன்று ராத்திரி வனாந்தரத்தின் வெளிகளிலே தங்க வேண்டாம். ராஜாவும் அவரோடு இருக்கிற சகல ஜனங்களும் விழுங்கப்படாதபடிக்கு தாமதம் இல்லாமல் அக்கறைப்பட வேண்டும் என்று சொல்லச் சொல்லுங்கள் என்றான். யோனத்தானும் அகிமாசும் தாங்கள் நகரத்தில் பிரவேசிக்கிறதினால் காணப்படாதபடிக்கு இன்ரோகேல் அண்டை நின்று கொண்டிருந்தார்கள். ஒரு வேலைக்காரி போய் அதை அவர்களுக்கு சொன்னாள். அவர்கள் தாவீது ராஜாவுக்கு அதை அறிவிக்க போனார்கள். ஒரு பிள்ளையாண்டான் அவர்களை கண்டு அப்சலோமுக்கு அறிவித்தான். ஆகையால் அவர்கள் இருவரும் சீக்கிரமாய் போய் பகூரிமில் இருக்கிற ஒரு மனுஷன் வீட்டிற்குள் பிரவேசித்தார்கள். அவன் முற்றத்தில் ஒரு கிணறு இருந்தது, அதில் இறங்கினார்கள். வீட்டுக்காரி ஒரு பாயை எடுத்து கிணற்று வாயின் மேல் விரித்து காரியம் வெளிப்படாதபடிக்கு அதன் மேல் நொய்யை பரப்பி வைத்தாள். அப்சலோமின் சேவகர் அந்த ஸ்திரீயினிடத்தில் வீட்டிற்குள் வந்து அகிமாசும் யோனத்தானும் எங்கே என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அந்த ஸ்திரீ வாய்க்காலுக்கு அப்பாலே போய்விட்டார்கள் என்றாள். இவர்கள் தேடி காணாதே போய் எருசலேமுக்கு திரும்பினார்கள். இவர்கள் போன பிற்பாடு அவர்கள் கிணற்றிலிருந்து ஏறி வந்து தாவீது ராஜாவுக்கு அறிவித்து தாவீதை நோக்கி, சீக்கிரமாய் எழுந்து ஆற்றை கடந்து பொங்கள், இன்னபடி அகித்தோப்பேல் உங்களுக்கு விரோதமாய் ஆலோசனை சொன்னான் என்றார்கள். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த சகல ஜனங்களும் எழுந்து யோர்தானை கடந்து போனார்கள். பொழுது விடுகிறதற்குள்ளாக யோர்தானை கடவாதவன் ஒருவனும் இல்லை. அகித்தோப்பேல் தன் யோசனையின்படி நடக்கவில்லை என்று கண்டபோது தன் கழுதையின் மேல் சேணம் வைத்து ஏறி தன் ஊரில் இருக்கிற தன் வீட்டுக்கு போய் தன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தி நான்கு கொண்டு செத்தான். அவன் தகப்பன் கல்லறையில் அவனை அடக்கம் பண்ணினார்கள். தாவீது மக்னாயிமுக்கு வந்தான். அப்சலோமும் சகல இஸ்ரவேலரோடும் கூட யோர்தானை கடந்தான். அப்சலோம் யோவாபுக்கு பதிலாக அமாசாவை இராணுவ தலைவனாக்கினான். இந்த அமாசா நாகாசின் குமாரத்தியும் செருயாவின் சகோதரியும் யோவாபின் அத்தையுமாகிய அபிகாயிலை படைத்த இஸ்ரவேலனாகிய எத்ரா என்னும் பேருள்ள ஒரு மனுஷனுடைய குமாரனாயிருந்தான். இஸ்ரவேல் ஜனங்களும் அப்சலோமும் கீலேயாத் தேசத்திலே பாளையம் இறங்கினார்கள். தாவீது மக்னாயிமில் சேர்ந்தபோது அம்மோன் புத்திரரின் தேசத்து ரப்பா பட்டணத்தானாகிய சோபி என்னும் நாகாசின் குமாரனும் லோதேபார் ஊரானான அம்மியேலின் குமாரன் மாகீரும் ரோஹிலிம் ஊரானும் கீலேயாத்தியனுமாகிய பர்சிலாவும் மெத்தைகளையும் தலங்களையும் மண்பாண்டங்களையும் கோதுமையையும் வாட்கோதுமையையும் மாவையும் வறுத்த பயற்றையும் பெரும் பயற்றையும் சிறு பயற்றையும் வறுத்த சிறு பயற்றையும் தேனையும் வெண்ணையையும் ஆடுகளையும் பால் கட்டிகளையும் தாவீதுக்கும் அவனோடு இருந்த ஜனங்களுக்கும் சாப்பிடுகிறதற்கு கொண்டு வந்தார்கள். அந்த ஜனங்கள் வனாந்தரத்திலே பசியும் இளைப்பும். எரேமியா 21 அதிகாரம். சிதேக்கியா ராஜா மல்கியாவின் குமாரனாகிய பஸ்கூரையும் ஆசாரியனான மாசேயாவின் குமாரனாகிய செப்பனியாவையும் எரேமியாவின் இடத்தில் அனுப்பி, நீர் எங்களுக்காக கர்த்தரிடத்தில் விசாரியும், பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேசார் எங்களுக்கு விரோதமாய் யுத்தம் செய்கிறான், ஒருவேளை கர்த்தர் தம்முடைய எல்லா அற்புத செயலின்படியையும் எங்களுக்கு அனுகிரகம் செய்து அவனை எங்களை விட்டு போக பண்ணுவார் என்று சொல்லி அனுப்பின போது எரேமியா அவர்களை பார்த்து, நீங்கள் சிதேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ உங்களை அலங்கத்துக்கு வெளியே முற்றுகை போட்ட பாபிலோன் ராஜாவோடும் கல்தேயரோடும் நீங்கள் யுத்தம் பண்ணும்படி உங்கள் கைகளில் பிடித்திருக்கிற யுத்த ஆயுதங்களை நான் திருப்பிவிட்டு அவர்களை இந்த நகரத்தின் நடுவிலே சேர்த்து நான் நீட்டின கையினாலும் பலத்த புயத்தினாலும் கோபமும் உக்கிரமும் மகா கடுமையுமாக உங்களோட யுத்தம் பண்ணி இந்த நகரத்தின் குடிகளையும் மனுஷரையும் மிருகங்களையும் சங்கரிப்பேன். மகா கொள்ளை நோயால் சாவார்கள். அதற்கு பின்பு நான் யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியாவையும் அவன் ஊழியக்காரரையும் ஜனத்தையும் இந்த நகரத்திலே கொள்ளை நோய்க்கும் பட்டயத்துக்கும் பஞ்சத்துக்கும் தப்பி மீதியானவர்களையும் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேசாருடைய கையிலும் அவர்கள் சத்துருக்களின் கையிலும் அவர்கள் பிராணனை வாங்க தேடுகிறவர்களின் கையிலும் ஒப்புக் கொடுப்பேன். அவன் அவர்களை பட்டய கருக்கினால் வெட்டுவான். அவன் அவர்களை தப்ப விடுவதும் இல்லை, அவன் மன்னிப்பதும் இல்லை, இறங்குவதும் இல்லை என்று கர்த்தர் உரைக்கிறார் என்றான். பின்னையும் அவர் இந்த ஜனங்களை நோக்கி, இதோ நான் உங்கள் முன்னே ஜீவ வழியையும் மரண வழியையும் வைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நகரத்திலே தரிக்கிறவன் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் சாவான். உங்களை முற்றுகை போடும் கல்தேயர் வசமாய் புறப்பட்டு போய் விடுகிறவனோ பிழைப்பான். அவன் பிராணன் அவனுக்கு கிடைத்த கொள்ளை பொருளைப் போல் இருக்கும். என் முகத்தை இந்த நகரத்துக்கு விரோதமாய் நன்மைக்கு அல்ல தீமைக்கே வைத்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது பாபிலோன் ராஜாவின் கையில் ஒப்புக் கொடுக்கப்படும், அவன் அக்னியினால் அதை சுட்டரிப்பான் என்று சொல் என்றார். யூதா ராஜாவின் குடும்பத்தாரையும் நோக்கி, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், தாவீதின் குடும்பத்தாரே, உங்கள் செய்கைகளுடைய பொல்லாப்பின் நிமித்தம் என் உக்கிரம் அக்னியை போல் புறப்பட்டு அவிக்கிறவன் இல்லாமல் எரியாதபடிக்கு நீங்கள் ஏற்கனவே நியாயம் கேட்டு பறி கொடுத்தவனை ஒடுக்குகிறவனுடைய கைக்கு தப்பிவியுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ பள்ளத்தாக்கில் வாசம் பண்ணுகிறவளே, சமமான இடத்தில் கண்மலையாய் இருக்கிறவளே, எங்களுக்கு விரோதமாய் வருகிறவன் யார் என்றும் எங்கள் வாசஸ்தலங்களுக்குள் வருகிறவன் யார் என்றும் சொல்லுகிற உனக்கு நான் எதிராளியாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் கிரியைகளின் பலனுக்கு தக்கதாய் உங்களை விசாரிப்பேன். நான் அதன் காட்டிலே தீ கொளுத்துவேன், அது அதை சுற்றிலும் உள்ள யாவையும் பட்சிக்கும் என்று. ரோமர் 7 அதிகாரம். நியாய பிரமாணத்தை அறிந்திருக்கிறவர்களுடனே பேசுகிறேன். சகோதரரே, ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணம் அவனை ஆளுகிறது என்று அறியாமல் இருக்கிறீர்களா? அது எப்படி என்றால், புருஷனை உடைய ஸ்திரீ தன் புருஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணத்தின்படியே அவனுடைய நிபந்தனைக்கு உட்பட்டிருக்கிறாள். புருஷன் மறித்த பின்பு புருஷனை பற்றிய பிரமாணத்தினின்று விடுதலையாயிருக்கிறாள். ஆகையால் புருஷன் உயிரோடு இருக்கையில் அவள் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினால் விபசாரி எனப்படுவாள். புருஷன் மறித்த பின்பு அவள் அந்த பிரமாணத்தினின்று விடுதலையானபடியால் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினாலும் விபசாரி அல்ல. அப்படி போல என் சகோதரரே, நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறொருவருடையவர்களாகி தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தவர்களானீர்கள். நாம் மாம்சத்துக்கு உட்பட்டிருந்த காலத்தில் நியாயப்பிரமாணத்தினாலே தோன்றிய பாவ இச்சைகள் மரணத்திற்கு ஏதுவான கனிகளை கொடுக்கத்தக்கதாக நம்முடைய அவயவங்களிலே பலன் செய்தது. இப்பொழுதோ நாம் பழமையான எழுத்தின்படி அல்ல, புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக நம்மை கட்டியிருந்த நியாயப்பிரமாணத்துக்கு நாம் மரித்தவர்களாகி அது நின்று விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். ஆகையால் என்ன சொல்லுவோம்? நியாயப்பிரமாணம் பாவமோ அல்லவே? பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் நான் அறிந்தேனே அன்றி மற்றபடி அறியவில்லை. இச்சையாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேனே. பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று சகலவித இச்சைகளையும் என்னில் நடப்பித்தது. நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் செத்ததாயிருக்குமே. முன்னே நியாயப்பிரமாணம் இல்லாதவனாய் இருந்தபோது நான் ஜீவன் உள்ளவனாய் இருந்தேன். கற்பனை வந்தபோது பாவம் உயிர் கொண்டது, நான் மரித்தவனானேன். இப்படி இருக்க ஜீவனுக்கு ஏதுவான கற்பனையே எனக்கு மரணத்துக்கு ஏதுவாயிருக்க கண்டேன். பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று என்னை வஞ்சித்து அதனாலே என்னை கொன்றது. ஆகையால் நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுதான். கற்பனையும் பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையாயும் இருக்கிறது. இப்படி இருக்க நன்மையானது எனக்கு மரணமாயிற்றோ? அப்படியல்ல, பாவமே எனக்கு மரணமாயிற்று. பாவம் கற்பனையினாலே மிகுந்த பாவமுள்ளதாகும்படிக்கும் அது நன்மையானதை கொண்டு எனக்கு மரணத்தை உண்டாக்கினதுனாலே பாவமாகவே விளங்கும்படிக்கும் அப்படியாயிற்று. மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதாயிருக்கிறது. நானோ பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனாயிருக்கிறேன். எப்படியெனில், நான் செய்கிறது எனக்கே சம்மதியில்லை. நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாயிருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்ளுகிறேனே. ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அது எப்படி எனில், என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாயிருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையையே செய்கிறேன். அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டென்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். உள்ளான மனுஷனுக்கேற்றபடி தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் மேல் பிரியமாயிருக்கிறேன். ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கிக் கொள்ளுகிறது. நிர்பந்தமான மனுஷன் நான். இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆதலால் நானே என் மனதினாலே தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலேயோ.
1: ரோமர் 8 ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிட்டேன். அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனை செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் வலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாய பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படியக்கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதியின் நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஆகையால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளிகள் அல்ல. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானோர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே. தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் ஆமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. அதேனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடு, அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல கீழ்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்பட்டிருக்கிறது. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனை படுகிறது. அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவதென்ன? நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோடே காத்திருப்போம். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியதென்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். அந்தியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இவர்களை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்புக் கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர், ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள

0: ஆமீன் ஆமீன். இன்று 30ஆம் தேதி 7ஆம் மாதம், 30ஆம் தேதி ஜூலை மாதம், 30ஆம் தேதி ஆடி மாதம், 2026ஆம் ஆண்டு வியாழக்கிழமை காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 7:58. அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவன் இந்தந்த நாளிலிருந்து இணைந்து ஒளியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும், இதே வேளையில் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும், சங்கமம் .com, சங்கமம் தமிழ் கஸ்பல் .com ஊடாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும், உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும், சங்கமம் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். வேளையில் நாங்கள் விபவேளைக்காக கடந்து செல்ல இருக்கிறோம். அபிஷேக ஆராதனையுடன் இணையத்த ஊழியர் இணைந்திருக்கிறார். இணைந்திருக்கிற ஊழியர்களோடும் வரவேற்போம். இன்றைய நாளுக்கான வசனம், நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். எரேமியா 1:8 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே அந்த வசனத்துக்கூடாக வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். இன்றைய நாளுக்காக பரிசுத்த வேதா புத்தகத்தை 364 வாசி முடிக்கிற அதிகாரங்கள், 2 சாமுவேல் 16, எரேமியா 20, பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாட்டிலிருந்து, ரோமர் 5:6 அதிகாரங்கள், இதை நாங்கள் பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். அதோடு நாங்கள் ஜீவ வார்த்தையின் ஜீவ மன்னா நற்சிந்தனை வாக்கு தத்துவம் இவற்றையும் நாங்கள் அனுப்பி தந்திருக்கிறோம். அந்த வகையிலே கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. கர்த்தரை கருத்திலேயே போய்ப்போம். நாங்கள் இந்த வேளையில் இணைந்திருக்கிற ஊழியர்களை வரவேற்போம். அதிகாலை வேளையிலே சௌரி டாலி அவர்கள் யுஎஸ்ஏலிருந்து இணைந்திருக்கான சுவாசிக்கிறோம். மாலை வேளையிலே எங்களுடன் சௌரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து இணைந்திருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் வழி நடத்த எங்களுடன் தேவ ஊழியர் சௌரி நகோமி லோகன் அவர்கள் சத்தியவேத திருச்சபை டொரண்டோ கனடாவிலிருந்து காலை வேளையில் இணைந்திருக்கிறார்கள். எல்லோருக்கும் காலை வணக்கங்கள், மாலை வணக்கங்களை கூறிக்கொண்டு இந்த வேளையிலும் அபிஷேக ஆராதனையோடு வழி நடத்த எங்களுடன் தேவ ஊழியர் நகோமி லோகன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரிடம் படைப்போம். துதிகளுக்கூடாக, ஜெபங்களுக்கூடாக, பாடல்களுக்கூடாக, வார்த்தைகளுக்கூடாக, சாட்சிகளுக்கூடாக வழி நடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்படைத்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழியரை வரவேற்போம். அவருக்கும் காலை வணக்கங்களை கூறி கர்த்தரண்டை அபிஷேகமாக வழி நடத்த இணைந்திருக்கிற அவரிடம் ஒப்படைப்போம். வழி நடத்துங்களமாக ஆமேன். உங்களுக்கு காலை வணக்கங்களை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். ஆமேன். காட் பிளஸ் யூ.
1: சகோதரன் சொன்னது போல அவர்களுக்கு நீங்கள் பயப்படுவீர்களாக சொல்லி அந்த வாக்கு தத்தங்கள் தான். அதே அதிகாரம் அல்ல, வேறு அதிகாரங்கள் மூலம் கூட தேவன் என்னோடு பேசினார். ஹாலே லூயா. இந்த வேளையிலும் கூட நாங்கள் அந்த வார்த்தைகளை நாங்கள் உச்சரித்து அதுக்கு பிற்பாடு நாங்கள் கடந்து செல்லுவோம். ஹலே லூயா. அவர்களுக்கு பயப்படுவீர்களாக, உங்கள் தேவனாய் கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொன்னேன். ஹலேலூயா. இன்னும் ஹலேலூயா, இன்னும் அதிகமான வசனங்களை இந்த நாளிலே தேவன் பயப்படுவீர்களாக, பயப்படுவீர்களாக சொல்லி தேவன் அதிகமான வார்த்தைகளை தேவன் கொடுத்தார். ஹலேலூயா. இதோ தேவனாய் கர்த்தர் அந்த

ஹலேலூயாம். கர்ப்பனியை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா ராஜா. ஹலேலூயா. ஆண்டவரே துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா ராஜா. நாதாவும் நாதாவும் சன்னதியில் நாதோறும் நானும் வந்து ஓயாமல் பாடிடுவேன், உமக்கு ஆராதனை செய்கிறேன். ஓயாமல் பாடிடுவேன், உமக்கு ஆராதனை செய்கிறேன். ஆராதனை ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை. ஹல்லேலூயா. இந்த நாளிலே வாக்கு கொடுத்தீர் ஐயா, அவர்களுக்கு நீங்க பயப்படீர்களாக, தளங்காமலும் திகையாமலும் திடமாயிருங்கள் என்று சொல்லி வாக்கு கொடுத்தீரப்பா ராஜா. என் தகப்பனாகிய ஆண்டவரே, அப்பா நீரே தேவன், கத்தரே ஆண்டவர், கத்தரே ஆண்டவர், கத்தரே ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். திரளான தண்ணீர்களின் இறைச்சலை பார்க்கிறோம், வலிமையான சமுத்திரத்தின் அலைகளை பார்க்கிறோம். கத்தர் உன்னதத்திலே வல்லமுள்ள தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா, கண் கண்ட ஆண்டவரே தேவனே, சத்ருவை நீ ஒருபோதும் காண்பதில்லை சொல்லி வாக்களித்த கர்த்தாவே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நிறையங்களுடைய ஆறுதல், நிறையங்களுக்கு அடைக்கலாம், நிறையங்களுக்கு உற்ற துணி அப்பா ராஜா, நிறையங்களுக்கு ஆண்டவரப்பா, உம்மிடத்தில் வல்லமை உண்டப்பா ராஜா. தகப்பனே மட்டும் ஸ்தோத்திரம், நிறைய வல்லமை தகப்பனே. ஹல்லேலூயா. நாதாவும் சன்னதியில் நாள்தோறும் நானும் வந்து ஓயாமல் பாடிடுவேன், உமக்கு ஆராதனை செய்வேன். ஓயாமல் பாடிடுவேன், உமக்கு ஆராதனை செய்வேன். ஆராதனை ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை. நாதாவும் சன்னதியில் நாள்தோறும் நானும் வந்து ஓயாமல் பாடிடுவேன், உமக்கு ஆராதனை செய்வேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை துதிப்பதும் உம்மை ஆராதிப்பதும் தகப்பனே ராஜா, எங்கள் இருதயத்தின் வாஞ்சையா இருக்கிறது அப்பா ராஜா. ஆண்டவரே முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் நீங்க அவரை தேடினீர்களாக இருந்தால் அவர் உங்களை உங்களுக்கு தென்படுவாக சொல்லி இருக்கிறீர்கள் ஐயா. ஆண்டவரே உங்க ஆத்துமாவிலே ஆண்டவரே இருக்கிற குறவுகளை காண்கிற தேவன் ஐயா ராஜா. ஆண்டவரே எங்கள் எண்ணங்களிலே, எங்கள் சிந்தனைகளிலே, எங்களுடைய ஆண்டவரே எடுத்துக்கொள்ளுகிற ஆண்டவரே தேவனே தகப்பனே ராஜா, தெரிந்து கொள்ளுதல்லே இருக்கிற குறவுகளை காண்கிறீர் அப்பா ராஜா. ஆண்டவராகி தேவனே, எங்களுடைய சீயம் ஆண்டவரே தேவனே, எங்களை மேற்கொள்ளாதபடி எங்களை காத்தள்ளும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவராகி தேவனே அப்பா, முழு ஆத்துமாவோடும் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களாக இருந்தால் தென்படுவீர்கள் சொல்லியிருக்கிறீங்க ஐயா. எங்கள் ஆத்துமாவை காத்துக்கொள்ள நீ கிருபதாரம் ஐயா ராஜா. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி உனக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன் சொல்ல தேவனே ராஜா. இந்த வேளையில் இந்த நாட்களிலே உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே என்ன காரியங்களுக்காக ஆண்டவரே உன்னை நோக்கி கையெடுக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில நீங்கள் ஆண்டவரே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து நிறைய ஆண்டவர் என்பதை அவர்களுக்கு வெளிப்படுத்தும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. உனக்கு சோத்திரம் ஐயா, சோத்திரம். ஆராதனை ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை. நாதாவும் சன்னதியில் நாள்தோறும் நானும் வந்து ஓயாமல் பாடிடுவேன், உமக்கு ஆராதனை செய்வேன். ஓயாமல் பாடிடுவேன், உமக்கு ஆராதனை செய்வேன். சம்பாரத்தம் கொடுத்தவரை சொல்லி சொல்லி பாடிடுவேன், சம்பாரத்தம் கொடுத்தவரை சொல்லி சொல்லி பாடிடுவேன். நாதாவும் சன்னதியில் நாள்தோறும் நானும் வந்து ஓயாமல் பாடிடுவேன், உமக்கு ஆராதனை செய்கிறேன். பெயர் சொல்லி அழைத்தவரே, தினம் என்னை காத்தவரே,

நாதாவும் சன்னதியின் நாள்தோறும் நானும் வந்து உயாமல் பாடிடுவேன், உமக்கு ஆராதனை செய்வேன், உயாமல் பாடிடுவேன், உமக்கு ஆராதனை செய்வேன். கண்மணிவு காப்பவரை, கண்ணீரெல்லாம் துடைப்பவரை, கண்மணிவு காப்பவரை, கண்ணீரெல்லாம் துடைப்பவரை, ஆராதனை ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை. நாதாரும் சன்னதியில் நாள்தோறும் நானும் வந்து உயாமல் பாடிடுவேன், உமக்கே ஆராதனை செய்கிறேன். தாய் போல அன்பு வைத்தீர், தந்தை போல சுமந்து கொண்டீர், தாய் போல அன்பு வைத்தீர், தந்தை போல சுமந்து வந்தீர். ஆராதனை ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை, பாடுவோம். ஆராதனை ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை, இன்னொரு முறை. ஆராதனை இயேசுவுக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, எரிக்கோ கோட்டை ஒருவராலும் உள்ளே போக முடியவில்லை, அதை சுதந்திரிக்க முடியவில்லை. ஆனால் தேவன் கொடுத்திருந்த திட்டம் எதுவென்றால், அங்கே அந்த எரிக்கோ கோட்டையை சுற்றி ஆராதனை செய்யும்படி, தேவனை துதிக்கும்படி. ஹல்லேலூயா! எல்லா நாளிலும் ஒரு தடவை தேவனை துதித்தார்கள். ஹல்லேலூயா! தாவீது சொல்லுகிறார் எப்படி என்று சொல்லி சொன்னால், ஹல்லேலூயா! ஒரு நாளிலே தான் ஏழு தடவை தேவனை துதிக்கிறேன் என்று. ஹல்லேலூயா! அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலேயே நாங்கள் ஏழு தடவை ஒவ்வொரு நாளும் எத்தனையோ எத்தனையோ மனத்தியாளர்கள் தேவன் கொடுத்திருக்கிறார். அதிலே ஒரு நிமிஷம், ரெண்டு நிமிஷம், ஐந்து நிமிஷம், பத்து நிமிஷம் என்று சொல்லி நாங்கள் தேவனை ஆராதிப்போம். ஹல்லேலூயா! ஆராதிப்பது தான் நமக்கு விடுதலை. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு கத்தியின்றி ஒரு ரத்தமின்றி ஆராதனை செய்து எரிகோ கோட்டையை தகர்த்தார்கள். ஹல்லேலூயா! அடுத்த லெவலுக்கு சென்றார்கள். ஹல்லேலூயா! அங்கே கானானுக்குள் பிரவேசித்தார்கள். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா! கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. அவர்மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவா. ஆண்டவரே, ஒரு வழியை காண்பியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா! எங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு வழியை காண்பியும் ஆண்டவரே. இந்த கடந்த கட்ட ஒரு வழியை காண்பியும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த ஊழியத்தை பலுத்தமாக்க பெருக்கமாக்க உமக்கு மகிமை செலுத்த எங்களுக்கு ஒரு வழியை காண்பியும் ஆண்டவரே. தடைகளை நீக்க ஆண்டவரே ஒரு வழியை காண்பியும் ஐயா ராஜா. எங்கள் பிள்ளைகளை ஆண்டவரே உங்களுடைய சமூகத்திலே வளர்க்க எங்களுக்கு ஆண்டவரே ஒரு வழியை காண்பியும் ஐயா. கிருபாரம் ஆண்டவரே, தகப்பனேமுக்கு சூத்திரமையா, சூத்திரமையா, சூத்திரமையா, சூத்திரமையா, சூத்திரமையா, சூத்திரமையா, சூத்திரமையா, சூத்திரமையா. அநேகருடைய சூத்திரங்களை நான் கிருப பெருகும். ஹல்லேலூயா! அன்றைக்கு அநேகர் நாங்கள் கூடியிருக்கிறோம். ஹல்லேலூயா! கேட்டுக்கொண்டிருக்கிற உள்ளகம் யாராயிருந்தாலும் ஹல்லேலூயா! சூத்திரம் செலுத்துங்க. சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம். அப்பா சூத்திரம், ஆண்டவரே சூத்திரம், அதிசயமானவரே சூத்திரம், விடுதலை தருகிறவரே சூத்திரம், விண்ணப்பங்களை கேட்கிறவரே சூத்திரம், தகப்பனாய தேவனே, தாயை போல் மார்பு உடையவரே உமக்கு சூத்திரம் ஐயா, தந்தபோல தூக்கி சுமக்கிறவரே சூத்திரம் ஐயா, கிருபையாளரே உமக்கு சூத்திரம் ஐயா, இரக்கமுள்ள தேவமே உமக்கு சூத்திரம், மன்னிக்கிற தேவனே உமக்கு சூத்திரம், மகாபெரியவரே உமக்கு சூத்திரம், மகாபலம் உள்ளவரே உமக்கு சூத்திரம், மகாதேவனே உமக்கு சூத்திரம், ஆண்டவராய தேவனே, தேவனே உமக்கு சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம், சூத்திரம். அற்புதமானவரே, ஹல்லேலூயா! அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் உம்முடைய வார்த்தையை உறுதிப்படுத்துகிறவரே உமக்கு சூத்திரம் ஐயா. வானம் உம்முடைய சிங்காசனம், பூமி உம்முடைய பாதஸ்தலம். ஆண்டவரே, பணிந்து குறிந்து தொழுது கொள்ளுகிறோம் அப்பா பிதாவே, துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. தலைவன் நீங்கும்படி துதிக்கிறோம், கட்டுக்கள் அகலும்படி
நம்மை துதிக்கிறோம், சாபங்கள் நீங்கும்படி துதிக்கிறோம், ஆண்டவராகிய தேவனே நம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா, ஆராதிக்கிறோம், அதிசயமானவரே ஆராதிக்கிறோம், அற்புதமானவரே துதிக்கிறோம் ஐயா, விடுதலை தருகிறவரே நம்மை துதிக்கிறோம், எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளிலே காண்பித்த அதே அதிசயங்களை எங்களை காண செய்கிறவரே நம்மை துதிக்கிறோம், சத்துருவானவனே சந்தோஷப்படாதே, நாங்கள் விழுந்தாலும் விழுந்திருப்போம், நாங்கள் இருளில் இருந்தால் தேவனங்களை வெளிச்சத்திலே கொண்டு வருவார், எங்கள் பிள்ளைகளை வெளிச்சத்திலே கொண்டு வருவார், உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார், அவருடைய சமாதானம் பெரியதாக இருக்கும் என்று சொன்னேன். சோத்ரம் ஆண்டவரே, உங்களை பலகி பெருகி பூமியை கீழ்ப்படுத்தி அது ஆண்டு வரும் என்று சொன்னீரே, சோத்ரம் ஐயா, ஹாலேலூயா, ஆண்டவரே இப்பொழுது இருக்கிறத விட நாங்கள் ஆண்டவரே தேவனே அப்பா ஆயிரம் மடங்கு ஆசீர்வதிக்கப்படுகிறோம், அதற்காக சோத்ரம் ஐயா, ஆண்டவரே துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், அற்புதமானவரே ஹாலேலூயா, ஆண்டவரே துதிப்பதே சால சிறந்ததப்பா, உம்மை துதிப்பதே என்னுடைய வாழ்க்கையின் வாழ்க்கையின் ஒரே நோக்கம் ஐயா ராஜா, ஹாலேலூயா, ஆண்டவரே மக்கு சோத்ரம், ஆராதனை ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை, வார்த்தையாக வந்தவரே, வார்த்தை சொல்லி தந்தவரே, வார்த்தையாக வந்தவரே, வார்த்தை சொல்லி தந்தவரே, ஆராதனை ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை, ஹல்லேலூயா, சாலமோன் தேவனுக்காக கட்டின ஆலயத்திலே ஆயிரம் ஆயிரம் பரிவர செலுத்தினான் ஐயா, ஆண்டவராகிய தேவனே அவனுக்கு தரிசனம் ஆனிருப்பா, எந்த அகப்பனே நாங்கள் உமக்கு ஆயிரம் ஆயிரம் பதினாயிரங்களாக பரிகளை செலுத்துகிறோம் ஐயா, எந்த அகப்பனாகிய தேவனே நம்முடைய பிள்ளைகளுடைய கட்டுக்கள் அகலட்டும் ஐயா, ஆண்டவராகத்திலிருந்து புறப்பட்ட நாளிலே காண்பித்த அதே அதிசயங்களை காண செய்கிற தேவன் ஐயா ராஜா, இயேசு இயேசு இயேசு இயேசு இயேசு, எங்கள் பிள்ளைகளுக்காக, எங்கள் குடும்பங்களுக்காக, எங்கள் திருச்சபை பிள்ளைகளுக்காக ராஜா, எங்கள் சகோதரங்களுக்காக, எங்கள் தேசங்களுக்காக சாபமாயி நியாய பிரமாணத்தின் சாபத்துக்கு எங்களை நீங்க ஆக்கி மீட்டுக் கொண்டீரையா, ஹல்லேலூயா தகப்பனே, ஹல்லேலூயா, ஆராதிக்கிறோம் அப்பா, ஆராதிக்கிறோம், எங்களை ஆண்டு கொள்ளும் ஆண்டவரே, நாங்கள் ஆராதிக்கிறோம், எங்களை வாங்கி ஆண்டவரை ஆண்டு கொள்ளுங்கோ, எங்கள் பிள்ளைகளை ஆண்டு கொள்ளுங்கோ, எங்கள் சரீரங்களை ஆண்டு கொள்ளுங்கோ, எங்கள் நிதி நிலைமைகளை ஆண்டு கொள்ளுங்கோ, உங்கள் பேங்க் அக்கௌண்ட்களை ஆண்டு கொள்ளுங்கோ, உங்கள் சபைகளை ஆண்டு கொள்ளுங்கோ, அன்றவர்களுக்குரிய எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கோ அப்பா, விதாவே அப்பா, விதாவே அப்பா, விதாவே அப்பா, விதாவே அப்பா, விதாவே என்று நாங்கள் ஆராதிக்கிறோம், நாங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெற்றவர்கள் அல்ல ராஜா, அப்பா விதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவியாரின் தன்மையானது தந்திருக்கிறீர் ஐயா, அன்றவரே சோத்திரம் ஐயா ராஜா, தகப்பினை எங்கள் பரிசு தாவியானவரும் வாக்கு தொடங்காத பெருமூச்சுகளோடு ஆண்டவரே தேவனே எங்களுக்காக வேண்டுதல் செய்கிறீரப்பா, என் ஆவியானவரே சூத்திரம், ஆவியானவர் எங்கே விடுதலை உண்டையா ராஜா, உலர்ந்த எலும்புகளை ஆண்டவரே தேவனே அசியப்பண்ண ஆவியானவரே, உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை வெளிப்பட பண்ணது வேறு சொல்லி வாக்களித்த தேவனே எமக்கு சோத்திரம் ஐயா ராஜா, எந்த உடைய பிள்ளைகளை மீட்டு விடும், உம்முடைய பிள்ளைகளை தூக்கி விடும், உம்முடைய பிள்ளைகளை நிலைநிறுத்தும் அற்புதமானவரே, அற்புதமானவரே, அற்புதமானவரே, அற்புதமானவரே, துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா, எந்த உம்மை பாடுவேன், இனி என்றென்றும் சோத்தரிப்பேன், என் இயேசுவே முழு மனதால் சோத்தரிப்பேன், அப்பா எங்கள் இருதயத்தை ஆராய்ந்து பாரும் ஆண்டவே, அப்பா தேவனே அந்நிய தேவர்களை நோக்கி நாங்கள் கையெழுத்திருந்தோமானால் தேவரீர் அதை அறியோ ஆண்டவரே, அப்பா பிதாவே எங்கள் இருதயத்துக்குள்ளே இருக்கிறவர் நீங்க தான் அப்பா ராஜா, என் தகப்பனே துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோமே, ஆராதிக்கிறோம் ஐயா, எங்கள் கைகளை திடப்படுத்தும் ஆண்டவரே, எங்கள் இருதயங்களை திடப்படுத்தும், எங்கள் சிந்தைகளை திடப்படுத்தும் ஐயா, எங்கள் வாழ்க்கையை திடப்படுத்தும், எங்கள் பிள்ளைகளை திடப்படுத்தும் ஐயா, ஆண்டவரே நாங்கள் ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஐயா, ஹல்லேலூயா, என் தேவா உம்மை பாடுவேன்,
இனி என்றென்றும் சோத்தரிப்பேன். என்னுயிரே என்ற இயேசுவே முழு மனதால் சோத்தரிப்பேன். நீங்களும் சேர்ந்து பாடலாம். ஹாலேலூயா. ஆண்டவருக்கு சூத்திரம் செலுத்துங்கள். சூத்திரம் செலுத்துகிறவர்களில் தேவனை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். அவர்தான் ஆண்டவர் என்பதை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். ஹாலேலூயா. ஆண்டவரே சூத்தரிக்கிறோம் ஐயா. ஹாலேலூயா. ஹாலேலூயா. எனக்கு பல

படுவேன் இனி என்றென்றும் சூத்தரிப்பேன். என் தேவா உம்மை பாடுவேன் இனி என்றென்றும் சூத்தரிப்பேன். செய்த நன்மைகள் உலகம் கொள்ளாதே எந்த வாழ்வினிலே. நினைத்து நினைத்து நன்றி சொல்லத்தானே ஆயுள் போதாதே. நினைத்து நினைத்து நன்றி சொல்லத்தானே ஆயுள் போதாதே. மலர் போல் உதிர்கின்ற வாழ்வை நன்றி சொல்லி கழித்திடுவேன். என் தேவா உம்மை பாடுவேன் இனி என்றென்றும் சோத்தரிப்பேன். என் உயிரே எந்தன் இயேசுவே மனதால் சூத்தரிப்பேன். உண்மையாய் உம்மை கூப்பிடும் போது நெருங்கி அருகில் வந்தீர். உருகி உருகி ஜெபித்திடும் போது உன்னத பலன் அளித்தீர். உலகத்தையே நான் மறந்து உம்மையே நினைத்திடுவேன். உலகத்தையே நான் மறந்து உம்மையே நினைத்திடுவேன். உம்மை பாடுவேன் இனி என்றென்றும் சோத்தரிப்பேன். என் உயிரே எந்தன் இயேசுவே முழு மனதால் சோத்தரிப்பேன். ஹாலிலூயா. எந்த பக்கமும் நெருக்கப்பட்டும் நான் ஒடுங்கி போகவில்லை. துன்பத்திலே நான் அமர்ந்துட்ட போடும் கைவிடப்படவும் இல்லை. இயேசுவே என் பக்கபலமே.

0: இயேசுவே முழு மனதால் சூத்தரிப்பேன். ஹலிலூயா தகப்பனே. அப்பா பிதாவே முக்கு சூத்திரம். நம்முடைய தேவனாய் கர்த்தர் நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாயிருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேற பெரிய ஜாதி எது? ஹலிலூயா. நாங்கள் பெரிய ஜாதிகளை பாராச்சா ஆண்டவரே, நாங்கள் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் நீர் எங்களுக்கு சமீபமாயிருக்கிறீரப்பா. ஆண்டவரே முக்கு சூத்திரம் ஐயா. ஆண்டவரே ஒவ்வொருவருடைய கட்டுக்களையும் தடைகளையும் ஆண்டவரே தேவனே அகற்றி அவர்களை நிமிந்து நடக்க பண்ணுகிற கர்த்தர் நீங்கள் தானப்பா ராஜா. ஆண்டவரே முக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் ஐயா ராஜா. அப்பா பிதாவே முக்கு சூத்திரம். இந்நாளிலே நீங்கள் இருக்கிறது போல தமக்கு சுதந்திரமான ஜனமா இருக்கும்படி கர்த்தர் உங்களை சேர்த்து கொண்டு உங்களை எகிப்து என்னும் இருப்பு கால வாயிலிருந்து புறப்பட பண்ணினார். ஹாலேலூயா. ஆண்டவரே இருளின் ராஜ்யத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கி அன்பின் குமார ராஜ்யத்தில் உட்படுத்தி இருக்கிற பிதாவுக்கு சூத்திரம். ஆண்டவரே எகிப்து என்னும் இருப்பு கால வாயிலிருந்து புறப்பட பண்ணினார். ஹாலேலூயா. அப்பா இன்றைக்கு ஆண்டவரே தேவனே உம்முடைய ராஜ்யத்திலிருந்து ஆண்டவரே அந்த எகிப்தின் ஆண்டவரே இருப்பு காலவாயை நாங்கள் நோக்கும் பொழுது அந்த இருளின் ராஜ்யத்தை நாங்கள் நோக்கும் பொழுது இவ்வளவு விகற்பமா இருக்கிறது அப்பா ராஜா. ஆண்டவராகிய தேவனே அந்த ஜனங்கள் அப்பா ராஜா தேவனே எவ்வளவு தூரம் அப்பா ராஜா தேவனே உலக காரியங்களிலும் ஆண்டவரை விக்கிற ஆராதனையிலும் ஆண்டவரை விந்து மடிந்து கொண்டிருக்கிறார்கள் அப்பா ராஜா. நமக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் அப்பா ராஜா. அப்பா உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே வல்லமுள்ள தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். எகிப்திலிருந்து புறப்பட பண்ண கர்த்தரை நாங்கள் ஆராதிக்கிறோம். இருளின் ராஜ்யத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கிற தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். நாங்கள் செய்த கொடிதான பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து எங்களுக்கு வாழ்வு கொடுத்து மீட்பை கொடுத்து ஆண்டவரே தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படி பரலோர் ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படி செய்த கர்த்தரை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே உண்மை எல்லாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் உமக்கு சமீபமாயிருக்கிற பெரிய ஜாதி ஏது? ஆண்டவரே தகப்பனே உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா. உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா. ஹாலேலூயா. உன் கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாது படிக்கும். உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகளை உன் இருதயத்தை விட்டு விலகாத படிக்கும். நீ எச்சரிக்கையாயிருந்து உன் ஆத்துமாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள். அவைகளை உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அறிவிக்க கடவாய். ஹாலேலூயா. ஆண்டவரே ம துதிக்கிறோம் ஐயா, சூத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே ம துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா. எங்கள் சந்ததிகளை நம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. எங்கள் சந்ததிகளே ஐயா ராஜா உமக்காய் நீங்க மீட்டுக் கொள்ளும்படி கேட்கிறோம் அப்பா. ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளின் பிள்ளைகளுடைய சந்ததிகள் ஐயா, எங்கள் வருங்கால சந்ததிகள் ஐயா, உண்மை சேவிக்க வேணும் ஐயா, உண்மை ஆராதிக்க வேணும் ஐயா ராஜா. உம்முடைய உதவி தேவை அப்பா ராஜா. என் ஆவியானவரே தகப்பனே ராஜா, எங்களை ஒருவரும் அழைக்கவில்லை அப்பா. எங்கள் ஆவியானவர் அதுக்குரிய ஆண்டவரே திட்டங்களை போட்டு அதற்குரிய வழிகளை திறந்து அதற்குரிய பாதைகளை திறந்து ஆண்டவரே தேவனே தகப்பனே ராஜா, ஆண்டவரே தேவனே அற்புதமாய் எங்களை உம்முடைய சன்னிதானத்தில் கொண்டு வந்து சேர்த்தீரப்பா. அதே அற்புதத்தை எங்கள் பிள்ளைகள் பிள்ளைகள் பிள்ளைகள் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் கற்பிக்க வேணுமா செபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த தேசத்திலே இருக்கின்ற ஒவ்வொரு குடிமக்களுக்காக செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே பரிசுத்தவான்கள் நடந்து திரிந்த பூமி அப்பா, பரிசுத்தவான்கள் கட்டின ஆலயங்கள் அப்பா ராஜா. ஆண்டவரே தேவனே இந்த ஆலயங்களிலே வந்து ஜனங்கள் தொழுது கொள்ள ஆண்டவரே பாதகள் திறங்கும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே இந்த தேசங்களில் இருக்கிற திருச்சபைகள் நிறைவாய் நிறையும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவராகிய தேவனே நீங்கள் கட்டி கொடுத்த ஆலயங்கள் அப்பா, பரிசுத்தவான்கள் தங்களுடைய பணத்தை போட்டு ஐயா ராஜா ஆண்டவரே இந்த ஆலயங்களை கட்டி இருக்கிறார்கள் ஐயா ராஜா. ஆண்டவரே இந்த ஆலயங்களை ஜனங்களின் நான் நிரப்பும் ஐயா, திரளான ஜனங்களின் நான் நிரப்பும் ஐயா. ஆண்டவரே தேவனே ஆயிரம் ஆயிரம் ஆடுகளின் நான் நிரப்பும் ஆண்டவரே. உங்க சூத்திரம் ஐயா ராஜா. என் தகப்பனே உடைய ஊழியக்காரர்கள் பரிதவிக்கிறார்கள் அப்பா, ஆத்துமாங்களுக்காக பரிதவிக்கிறார்கள் ஐயப்பா ராஜா. ஆண்டவரே முக சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் அப்பா. ஆண்டவரே நீர் நறுமுண்ட நொறுமுண்ட ஆவிய நீர் ஆண்டவரே தள்ளாத தேவனையா ராஜா. உம்முடைய ஜனங்கள் பரிதவிக்கிறார்கள் அப்பா ராஜா. ஆண்டவரே உம்முடைய ஆலயங்கள் யூரோப் தேசங்களிலும் இந்த தேசங்களிலும் இருக்கிற ஆலயங்கள் ஆண்டவரே வெறுமையாயிருக்கிறது அப்பா ராஜா. தேவனே வனாந்திரங்களின் வழிகளையும் அவாந்திர வழிகளின் தன்னத்தடாகத்தையும் உண்டாக்கும் தேவன். ஒவ்வொரு ஆலயத்திலும் ஆண்டவரே ஜீவ நதியாக ஆண்டவரே நாவியானவர் நதியாய் ஓடும்படி செவிக்கிறோம். ஆயிரம் பதினாயிரம் தேவதூதர்களை இயேசுவின் நாமத்தை ரிலீஸ் பண்ணுகிறோம். அறுவடை மீதி அறுவடைக்கு வேலையாட்களை அனுப்பும்படி கிராவாய தேவனிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னீர் ஐயா ராஜா. ஆண்டவரே அறுவடை மீதி வேலியாட்களை அனுப்பும் ஆண்டவரே. ஓ ஆண்டவரே மொத்த சோத்ரம் சோத்ரம் சோத்ரம் சோத்ரம் சோத்ரம் சோத்ரம் அப்பா. ஆண்டவரே பரிசுத்தவான்களுடைய சந்ததிகளை நீர் நோக்கி பாரும் ஐயா. உங்களுடைய நாமத்துக்கு ஆகப்பட்ட பாடுகளை நினைத்தரணும் ஐயா. ஆண்டவரே இந்த தேசத்திலே ஆண்டவரே அந்த காலங்களிலே ஐயா எந்தவித எலக்ட்ரிக் வசதிகளும் இல்லாத காலங்களிலே ஐயா அந்த ஜனங்கள் ஆண்டவரே இந்த குளிர்தான தேசத்திலே ஐயா ஆண்டவரே தேவனி ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணினார்கள். உடைய நாமத்துக்காக பட்ட பாடுகளை நீர் மறந்து விடுகிற தேவன் அல்ல ராஜா. நினைத்தருளும் ஆண்டவரே. நோவாவை நினைந்தருளினீர் ஆண்டவரே. தேவனே காற்றை வீச செய்தீர் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே தேவனை ஜலத்தை அமர பண்ணினீரப்பா ராஜா. அதே போல ஆண்டவரே தேசத்தின் கொடுமைகளை அமர பண்ணும் ஐயா. ஆண்டவரே ட்ரக்ஸ் இருந்து ஜனங்களை விடுதலையாக்கும் ஆண்டவரே. அப்பா பிதாவே மக்கள் சோத்திரம் ஐயா ராஜா. ஆண்டவரே இந்த லெஸ்பியன் காரியங்களிலே ஐயா கே சட்டங்கள் இருந்தது ஜனங்களை விடுதலையாக்கும் ஐயா. ஆண்டவரே தேசத்திலே நல்ல அதிபதிகளை கொண்டு வாரும் ஐயா. தேசத்திலே ஆண்டவரே உடைய ஜனங்களை மீண்டும் கொள்ளும் இழுத்துக் கொள்ளும் ஐயா ராஜா. ஆண்டவரே மக்கள் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அற்புதமானவரே இந்த வாலிபர்களை இழுத்துக் கொள்ளும் ஐயா. ஆண்டவரே அநியாயமாக ஆண்டவரே இந்த வாலிபர்கள் போத வஸ்துகளிலே போய் கொண்டிருக்கிறார்கள் அப்பா. ஆண்டவரே ஆண்டவரே மக்கள் சோத்திரம் ஐயா ராஜா. இந்த ஜனங்களை மீண்டும் கொள்ளும் ஆண்டவரே. இன்னும் இந்த உடை கலாச்சாரத்தில் இந்த மாற்றத்தை கொண்டு வாரும் ஐயா. ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா சோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இந்த சோதோம் குமோரா பாவங்களை இந்த தேசங்களை விட்டு எடுத்து விடும் ஆண்டவரே உமக்கு சோத்திரம் ஐயா. என் தகப்பனாகிய தேவனே இலங்கை தேசத்திலும் ஐயா அந்த வாலிபர்களை நீர் மீட்டுக் கொள்ளும் அப்பா. ஆண்டவரே உமக்கு சோத்திரம் ஐயா ராஜா. ஆண்டவரே இந்த ட்ரக்ஸை விற்கின்ற ஜனங்களை நீர் ரட்சியும் ஆண்டவரே உமக்கு சோத்திரம் ஐயா. என் தகப்பனாகிய தேவனே உம்முடைய கரத்திலே வைக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே விசுவாச குடும்பங்களிலே இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே தேவனே ஊழியக்காருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் சமூகத்திலே நாங்கள் கொடுக்கிறோம் தகப்பனே. அவர்களுக்கு இயேசுவின் சிந்தை உண்டாவதாக ராஜா. நீரே அவர்களுக்கு ஞானமும் நீதியும் மீட்புமாயிருக்கும்படி செவிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அவர்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்காம பலமும் அன்பும் தெளிந்த உள்ள ஆவியை கொடுக்கிறதற்காக சூத்திரம் ஆண்டவராய தேவனே மக்கு சூத்திரம் ஐயா. திமுத்தேக்கு சொன்ன வாக்கு தத்தங்களை இந்த வேளையில் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் நினைப்பூட்டுகிறோம் ஐயா. ஆண்டவராய தேவனே துதிக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே அந்த விசுவாசத்தை ஆண்டவரே இந்த மக்களுக்கு நீர் கொடுக்கும்படி செவிக்கிறோம் தத்தாவே. ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா சோத்தரிக்கிறோம் ஐயா சோத்தரிக்கிறோம் ஐயா சோத்தரிக்கிறோம் ஐயா சோத்தரிக்கிறோம் ஐயா. தகப்பனே அப்பா உடைய கரங்களை ஆண்டவரை வைத்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கும்படி செவிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா ராஜா. அக்காலத்திலே நான் யோசுவாவை நோக்கி உங்கள் தேவனாய் கர்த்தர் அந்த ரெண்டு ராஜாக்களும் செய்த அவைகளை எல்லாம் உன் கண்கள் கண்டது. நீ போய் சேரும் எல்லா ராஜ்யங்களுக்கும் கர்த்தர் அப்படியே செய்வார். ஹல்லேலூயா. அவர்களுக்கு பயப்படீர்களாக. உங்கள் தேவனாய் கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொன்னேன். ஹல்லேலூயா. கர்த்தராகிய ஆண்டவரே நீர் உமது அடியேனுக்கு உமது மகத்துவத்தை உமது வல்லமையை ஆன கரத்தை காண்பிக்க தொடங்கினீர். வானத்திலும் பூமியிலும் உம்முடைய கிரியைகளுக்கும் உம்முடைய வல்லமைகளுக்கும் ஒப்பாக செய்யத்தக்க தேவன் யார்? ஹல்லேலூயா. ஆண்டவரே நீரொருவரே தேவன், நீரொருவரே ஆண்டவர் அப்பா ராஜா. முன்னுடைய கரத்திலும் உடைய பிள்ளைகளை நாங்கள் ஒப்பு தருகிறோம் தகப்பனே. ஐயா நாங்கள் அடிமைத்தனத்தின் ஆவிய புறவில்லையப்பா. அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி எங்களுக்கு தந்திருக்கிறேன் அப்பா என்று கூப்பிடுகிறோம். பிதாவே என்று கூப்பிடுகிறோம். தகப்பனே என்று கூப்பிடுகிறோம். ஆண்டவரே என்று கூப்பிடுகிறோம். எங்களை ஆளுகிறவரே என்று கூப்பிடுகிறோம். ஐயா நாங்கள் அல்ல ராஜா எங்களை ஆளுவது. எங்கள் ராஜாவாகி எங்கள் தேவன் எங்களை ஆளும்படி செவிக்கிறோம். எங்கள் பிள்ளைகளை ஆளுவீராக. எங்களுக்குரிய எல்லாவற்றையும் நீங்கள் ஆண்டு கொள்ளும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. உங்களுடைய சித்தம் எங்களுடைய வாழ்க்கை நிறைவேற்றப்பட வேணும் ஐயா. ஆண்டவரே சுயத்துக்கு ஆண்டவரே நாங்கள் மடிந்து உம்முடைய நோக்கங்களுக்காக நாங்கள் எப்பொழுதும் வாழ. எங்களுக்கு 20 எங்களுக்கு ஆண்டவரே தேவனே முதிர் வயதுல நாங்கள் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாயிருக்க உதவி செய்யும். உமக்காக இன்னும் பெரிய காரியங்களை கேட்டதான் அவனுக்கு ஸ்தோத்திரம் நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நீங்க கைவிட்டு செய்யற காரியம் கையின் பிரியாசங்கள் ஒவ்வொன்றிலும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமென்.
1: ஆமென்.
0: நாங்கள் டொனால் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் பிரதர் நீங்க துன்பப்படுகிற ஊழியர்களுக்காக துன்பப்பட்டு
1: ஆராதனை செய்கிறவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அடுத்தும் அந்த யுத்தங்களினால் அழிவின் பாதையிலே போய்கொண்டிருக்கிற நாடுகள், தேசங்கள், மக்கள் எல்லாருக்காக நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
2: தேவனே, நீங்கள் தெரிந்தெடுத்த ஒரு ஊழியக்காரர்களையும் பொறுப்பிடுங்களா பாபிதா. யார் யார் வேதனையோடு கண்ணீரோடு தேவனே பிதாவே நோய்கள் வியாதியோடு இருந்து தேவனே ஊழியம் செய்கிறாளோ தேவனே அவர்களை பொறுப்பிடுங்களா பாபிதா.

மூடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவருடைய தேவைகளை சந்தியுங்கள் ஆவியானவரே என் தேவனே. நன்றி அப்பா. அவளை ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களாலும் ஆசீர்வதியுங்கப்பா. சர்வத்திலே நல்ல

துயரப்படுகிறவர்கள் ஆறுதல் அடைவார்கள் சொன்ன தேவனே, நீங்கள் விட்டு போன ஆறுதலை கொடுங்க, ஆசீர்வாதத்தை கொடுங்க, பலனை கொடுங்கப்பா பிதாவி இந்த ஊழியக்காரர்களுக்கு. ஓ நன்றி இயேசுவே, நன்றி ராஜாவே, நன்றி அப்பா பிதா. உம்முடைய பலத்தோடு, உம்முடைய அன்போடு, தெளிந்த புத்தியோடு தேவனே பிதா இந்த ஊழியங்களை செய்ய தேவனே வழிநடத்தி செல்லுங்கள் அப்பா பிதாவி. உம்முடைய வரங்களினாலும், உம்முடைய வல்லமையினாலும், உம்முடைய அபிஷேகத்தாவே மோளை நிரப்புங்க அப்பா பிதா, நிரப்புங்க ஆவியானவரே. நன்றி என் தேவனே சோசம் பரிசுத்த ஆவியானவரே, நிரப்புங்கப்பா. அக்னி ஜுவாலைகளாய் உம்முடைய ஊழியக்காலை மாற்றுங்க அப்பா பிதா, அக்னி ஜுவாலைகளாய் மாற்றுங்க என் தேவனே பிதா. உங்களுடைய பாதம் படுமிடங்களிலே அற்புதங்கள் அசியங்கள் நடப்பதாக என் இயேசு ராஜாவி. உம்முடைய சமூகம் தேவனே இவளுக்கு முன் செல்வதாக, தடைகளை நீக்குங்கப்பா பிதா, எல்லா பிரச்சனையும் நீக்குங்கப்பா பிதா. ஓ நன்றி என் தேவனே சொத்தமல், நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. நான் உங்களை கைவிடுவதுமில்லை, விட்டு பிளாவன் சொன்ன தேவனே, தம்முடைய தேவ தூதரை அனுப்பி போக்கிலையும் பலத்திலையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஓ நன்றி ராஜாவே, நன்றி அப்பா பிதாவே. நீங்கள் அப்படியாக தேவனே இந்த ஊழியக்காரர்களை நீங்கள் வழிநடத்தி செல்வதற்காக நன்றி அப்பா. அவருடைய கரங்களினாலே அற்புதங்கள் அதிசயங்கள் அடையாளங்கள் நடப்பதாக, ஆவியினாலே அவளை நிரப்புங்க அப்பா என் தேவனே. சிறப்போற காரியங்களை வெளிப்படுத்துங்கள் அப்பா பிதா, எல்லா பிசாவுடைய தந்திரங்கள் கண்ணிகள் எல்லாவற்றுக்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க, எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்பா, சகல நோய்கள் வியாதிகளுக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்பா பிதா. அக்னி ஜுவாலைகளாய் உங்களுடைய ஊழியக்காலை மாற்றுங்க அப்பா என் தேவன். ஓ நன்றி ராஜாவே, எரிந்து பிரகாசிக்கிற விளக்குகளாய் மாற்றும் அப்பா ஒவ்வொரு ஊழியக்காரர்களே. நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. நீங்கள் அப்படியே அசைய போருக்காய் நன்றி அப்பா, நன்றி என் தேவனே சொச்சம். அதே போல் தேவனே ஒரு தேசங்களையும் புறப்படும் அப்பா, இத்தனைக்கு நாடுகளை புறப்படங்களை இயேசு ராஜா. தேவனே கடைசி காலத்திலே நீங்கள் யுத்தங்களை கேள்விப்படுகிறோம் சொன்னீங்களப்பா, ஜனங்களுக்கு விரோதமா ஜனங்கள், ராஜ்யங்களுக்கு விரோதமா ராஜ்யங்கள் சொன்னீங்க என் தேவனே. என் தேவனே நீங்கள் அப்பா பிதாவே, இந்த மக்களுக்காக நீங்கள் யுத்தம் செய்யுங்க அப்பா பிதா, நீங்கள் இந்த மக்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்பா பிதாவே, எல்லா அழிவென்று பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்பா பிதாவே. இவருடைய மாம்ச கிரிகைகள், பிசாவுடைய கிரிகைகள், உலக கிரிகைகள் தேவனே, இந்த தேச தலைவர்கள் அதிகாரிகளை விட்டு வெளியேறுவதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் தேவனே கிருபை செய்யுங்க அப்பா. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் மூலம் அப்பா பிதாவே இந்த நாட்களை குறைத்திருக்கிறேன் சொன்ன தேவனே அப்பா பிதாவே, இந்த யுத்தங்கள் ஓய பண்ணுங்கள் அப்பா பிதா, பிசாவின் தந்திரங்கள் எல்லா கண்ணிகள் எல்லாம் சுட்டரிக்கப்படுவதாக, மனிதனுடைய தந்திரங்கள் கண்ணிகள் எல்லாம் சுட்டரிக்கப்படுவதாக, மாம்ச கிரிகைகள் பொய்யின் ஆவியல் தந்திரத்தின் ஆவியல் எல்லாம் சேர்ந்து போவதாக, தேச தலைவர் அதிகாரிகள் போடுகிறார் உமக்கு எதிராக போடுற எல்லா திட்டங்களும் எல்லா பாவியல் கோவிலங்களும் இடிந்து விழுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். நன்றி பிதாவே, நன்றி ராஜாவே. தேவனே ஒரு வார்த்தை சொல்லுங்கள் அப்பா, இந்த தேசத்து மக்கள் அழிந்து போகாதபடி அப்பா பிதாவே, உங்களுடைய மக்கள் வேத அறிவில்லாமல் சங்காரமாகாதபடியும் இயேசு உம்முடைய சத்திய வார்த்தை அன்னிப்பு தேவனே இந்த தோபர தேசத்து மக்களை விட்டுறச்சியுங்கள் அப்பா பிதாவி, விட்டுறச்சியுங்கள் அப்பா பிதாவி. அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார், இப்பொழுதோ அனைத்து மக்களும் பூவுள்ள அனைத்து மக்களும் மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் கட்டளை கொடுக்கிறார். தேவனே திரும்ப செய்யுங்க அப்பா பிதாவி, மனம் திரும்பி தேவனே சுவிசேஷத்தை விசுவாசிக்க தேவனே இந்த மக்களுடைய இதயங்களை திறவங்கள் ஆவியானவர்கள் என்று கல்லான இதயத்தை சதையான இதயத்தை கொடுங்க அப்பா பிதா. மாம்ச சிந்தியல் கிரிகள் தவனே இந்த தேச தலைவர் அதிகாரிகள் மக்களை விட்டு வெளியேறுவதாக, ஆவியானவரே ஆவிக்குரிய சிந்தையினால் என்றப்புங்க. ஓ ஆவியானவரே இந்த ஆளுகை நீங்கள் வழிநடத்துங்களப்பா இந்த மக்கள். ஓ நன்றி பரிசுத்த தேவனே, நன்றி அப்பா பிதா. உம்முடைய ஆவிய ஊற்றந்தப்பா மாம்சமான யாவின் தேச அதிகாரிகள் மீது, விசேஷமாய் தேசத்தல் அதிகாரிகள் மீது உம்முடைய ஆவிய ஊற்றுங்க. தேவனே மனக்கண்களை திறவுங்கப்பா, விசுவாசால மனக்கண்களை கூட்டமைப்படுத்திருக்கிறது எல்லா குருட்டுத்தன ஆவிகளும் வெளியேறுவதாக இயேசு பேசுமென்றார். சாத்தானுடைய தந்திரத்தினாலே வஞ்சிக்கப்பட்டது போலப்பா இந்த மக்களும் வஞ்சிக்காதபடி என்று இந்த மக்களை

தேங்க்யூ பிரதர், காட் பிளஸ் யூ. வானத்திலும் பூமியிலும் சகல் அதிகாரம் படைத்த நசுனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். சில நாட்களாக நான் ஒரு சப்ஜெக்டை எடுத்துக்கொண்டு வருகிறேன். அவைகளில் ஆசீர்வாதங்களை தடுக்கும் பாவங்கள். எந்த பாவங்கள் ஆண்டவர் அவர் கோபத்தின் மூலம் தண்டிக்கிறார்? ஒரு மனிதன் பாவம் செய்த பிறகு தேவனுடைய கோபத்தினாலே எப்படி தண்டிக்கப்படுகிறான்? இரண்டாவதாக, எந்த பாவத்தின் மூலமாக ஆசீர்வாதத்தை இழக்கிறோம்? பாவம் செய்த பிறகு ஆண்டவரா அள்ளி கொடுத்து கொண்டே இருக்க மாட்டார் ஆசீர்வாதத்தை? ஆசீர்வாதத்தை இழக்க வேண்டிய சூழ்நிலை வருகிறது. எந்த பாவம் செய்த பிறகு கிருபை விலகுகிறது? இந்த மூன்று காரியங்களை குறித்து நான் தேவனுடைய கட்டளை மீறுவதிலிருந்து பல விதங்களை பேசி வந்தேன் என்னுடைய சபையில். இந்த நாளில் இந்த தலைப்பின் கீழ் பாவம் மற்றும் மனம் திருந்துதல், அது தேவனுடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஒரு மனிதன் பாவத்தை விட்டு விலகி மனம் திறந்த போது அவனுடைய வாழ்க்கையில் தெய்வீக ஆசீர்வாதம் தொடர்கிறது, பாவத்திற்கு முடிவடைகிறது. மனம் திருந்துதலின் மூலமாக, மனம் மாறுதலின் மூலமாக தன் வாழ்க்கையை பாவத்துக்கு விட்டுவிட்டு, பாவத்தை தள்ளிவிட்டு பரிசுத்தத்திற்கு தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த பிறகு அது ஒரு மன திருந்துதல் என்ற விசுவாச வாழ்க்கையில் கடந்து செல்லும் பொழுது அது தெய்வத்திலிருந்து தேவ கோபம் வராது, ஆசீர்வாதங்கள் தொடரும், கிருபையை இழக்க மாட்டேன். அதில் ஒன்றாவது பாயிண்டை உங்கள் மதியிலே நான் பேச ஆசைப்படுகிறேன். இந்த ஒன்றாவது பாயிண்ட் என்னவென்றால், பாவம் தேவனிடத்திலிருந்து நம்மை பிரிக்கிறது. அதை நல்லா புரிஞ்சு கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் பாவம் செய்த பிறகு தன்னுடைய ஆவி ஆத்மா சரீரம் கரைப்படுகிறது. ஆத்மா முதல்ல கரைப்படுகிறது, நம்முடைய சரீரம் கரைப்படுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த காரியத்தை பார்க்கும் போது பாவம் தேவனிடத்திலிருந்து நம்மை பிரிக்கிறது. ஒரு நல்ல உதாரணம் எது என்றால், ஏதன் தோட்டத்தினுடைய ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை ஆதாம் ஏவாளுக்கு, அவர்கள் முற்றிலுமாக கர்த்தருடைய கிருபையிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்திலும் கர்த்தருடைய மகிமையிலும் கர்த்தரோடு சமாதானத்திலும் வாழ்ந்தார்கள். அந்த ஏதேன் தோட்டத்தில் அவர்களுக்காகவே படைக்கப்பட்ட ஏதேன் தோட்டம், ஆண்டவர் எல்லாவற்றையும் படைத்தார், அதற்கு அவர்களை அதிபதியாய் வைத்தார். ஒரே ஒரு கட்டளை மாத்திரம் அங்கு வைத்தார் கர்த்தர், இந்த கனியை மாத்திரம் சாப்பிடக்கூடாது என்று. கர்த்தருக்கென்று கீழ்ப்படிய வேண்டும் என்று தான் ஆண்டவர் எதிர்பார்த்தார்.
தினந்தோடும் அவர்கள் அவர்களிடத்தில் வந்து உறவாடுவது, ஐக்கியம் கொள்வது மிகப்பெரியதான ஒரு கிருபையும் பாக்கியத்தையும் பெற்றார்கள் அந்த காலகட்டத்திலே. ஆதாமியவாள் யாருக்கும் கிடைக்காத ஒரு மகத்துவமான காரியத்தை கர்த்தர் அவர்களோடு இடைப்பட்டார், அவர்களோடு இருந்தார், அவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் தெய்வத்தோடு சமாதானம் இருந்தது. அவர்களுக்கும் ஆண்டவர் எல்லாவற்றுக்கும், அந்த ஏதேன் தோட்டத்தில் இருக்கிற எல்லா மிருகங்களுக்கும் அதிபதியாயிருந்தார்கள்.

அதிபதியாயிருந்த அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையோடு வாழ்ந்திருந்த அவர்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய கட்டளையை மீறும் பொழுது, அந்த கட்டளையை மீறிய பிறகு பாவம் இருவருக்குள்ளும் பிரவேசித்த பிறகு பாவத்துக்கு காரணமாயிருந்தவன் பிசாசு. அவன் வார்த்தைக்கு செவி கொடுத்தபடினாலே கர்த்தருடைய கட்டளையும் கர்த்தருடைய வார்த்தையும் மீறினபடினாலே, கட்டளை உடைத்தபடினாலே அவளுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய இழப்பு என்னவென்றால், எப்போது அந்த பாவம் அவர்களுக்குள் பிரவேசித்ததோ பிசாசின் மூலமாக அவன் தந்திரமாக அவர்களுடைய வாழ்க்கையை இருளடைவதற்கும் கரைப்படுவதற்கும் பாவத்திற்கு அடிமையாகுவதற்கும் அவன் போட்ட பிளான் சக்சஸ் ஆன பிறகு, இவர்கள் கீழ்ப்படிந்த பிறகு, அவனுக்கு கீழ்ப்படிந்த பிறகு இவருடைய வாழ்க்கையில பாவம் என்றான பிறகு முதலாவது தேவ மகிமையை இழந்தார்கள். அவர்களுக்கு இருந்த அந்த ஆசீர்வாதம் இழக்கப்பட்டார்கள். தினந்தோறும் அவர்களோ அவரோடு பேசுகிற அந்த பாக்கியம் இழப்பு, அவரை காண்பதில் இழப்பு, யாருக்கும் இல்லாத ஒரு மிகப்பெரியதான ஒரு பாக்கியத்தை பெற்றவர்கள் ஆதாம் ஏவாள். ஏதன் தோட்டத்தில் பாவம் வந்த பிறகு அவர்களுடைய பெரிய இழப்பு என்னவென்றால் தோட்டத்தை விட்டே வெளியேற்றப்பட்டார்கள். அதான் ஆசீர்வாதம் இழந்தார்கள், தேவ சமாதானத்தை இழந்தார்கள், பாவியாய் மாறினார்கள், பாவத்துக்கு அடிமையாய் மாறினார்கள். அப்ப கர்த்தர் அவர்களோடு தூரமானார், உறவு துண்டிக்கப்பட்டது, தினந்தோறும் அவர்களோடு பேசுகிற பாக்கியம் துண்டிக்கப்பட்டது. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கு உங்கள் தேவனுக்கும் இடையில் பிரிவினையாக்கி, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாத படிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைத்தது என்று ஏசையா தீர்க்கதர்சன புத்தகம் 59:2. வாழ்கிற இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெற வேண்டியமே தவிர ஆசீர்வாதத்தை இழக்க கூடாது. யாராயிருந்தாலும் குற்றம் புரிகிறவன் இழக்கிறான், சமாதானத்தை இழக்கிறான், அன்பை இழக்கிறான். இந்த இடத்தில் இந்த பாவம் வந்து தெய்வத்திற்கும் நமக்கும் ஒரு பிரிவினையும் உண்டாக்குகிறது, அவருக்கும் நமக்கும் சமாதானம் இல்லாமல் போகிறது, உறவு துண்டிக்கப்படுகிறது. பாவத்தை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கும் பொழுது இன்னொன்று, அவர் நம்முடைய ஜெபங்களை கேளாதவராய் இருக்கிறார், அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைத்து. அப்ப அவருடைய முகம் மறைக்கப்படுகிறது. பவுல் அருமையாக எழுதுகிறார் ரோமர் என்ற புத்தகத்தில் 3:23, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையை அற்றவர்களானீர்கள்.
எல்லோரும் பாவம் செய்தான். இப்போ ஒருவருக்குள்ளே பாவம் பிரவேசித்தது, அவருடைய ஜெனரேஷனுக்கே அந்த பாவம் தொடர்ந்தது. எல்லோரும் பாவம் செய்து ஆண்டவருடைய தேவ மகிமை பிறக்கிறவர்கள் எல்லோரும், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள், பாவத்தில் நான் பிறந்தேன், பாவத்தில் வாழ்கிறேன். ஆனால் இந்த சிலுவையின் உபதேசம், எல்லோரும் பாவம் செய்திருந்தாலும் அந்த பாவத்தை மன்னிக்கக்கூடிய ஒரு பலியாகிய கிறிஸ்துவினுடைய பலி நமக்காக அருளப்பட்டது.

0: அருளப்பட்ட கிருபை. இன்றைக்கு நீங்களும் நானும் பாவம் மன்னிக்கப்பட்டவர்களா இந்த செய்தி கேட்கிறோம். நம்முடைய பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே. பசுத்தமாக்கப்பட்டோம், பசுத்த வாழ்க்கை அடைந்தோம். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாமே. எல்லோரும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜாதிகளும் எல்லா தேசத்தாரும் எல்லா பாஷைக்காரரும் சிறியோரோ பெரியோரோ யாரா இருந்தாலும் எவரும் பாவத்தை செய்தவர்கள் எல்லோரும் தேவ மகிமையை இழந்தார்கள், தேவனுடைய உறவை இழந்தார்கள். ஆனால் கிறிஸ்து மீண்டமாக பிதாவோடு குமாரனாகி இயேசு கிறிஸ்து நம்மை இணைப்பதற்காக இந்த பூலோகத்தில் வந்தார். மீண்டும் சமாதானத்தை பெற்றுக் கொள்வதற்காக பாடுபட்டார், தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தார். மீண்டும் நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷம், சமாதானம், கிருபை, அவருடைய ஆசீர்வாதங்கள் தொடர்வதற்கு காரணக்கர்த்தர் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு நம்முடைய வாழ்க்கையில் இல்லாவிட்டால் பாவம், பாவத்தின் விளைவாய் தேவ கோபாக்கின, தேவ கோபாக்கின விளைவாய் தண்டனை, அந்த தண்டனை பெற்று வாழக்கூடிய சூழ்நிலையில் இருந்த நமக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக செய்த பாவத்திற்கு பாவ மன்னிப்பு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கிருபையாய் அருளப்பட்டது. ஆகவே மனம் திருந்துதலும் பாவ மன்னிப்பும் பசுத்தம் அடைதலும் அவருடைய பிள்ளை என்ற அதிகாரத்தை பெறுதலும் கர்த்தர் நமக்கு அருள் இருக்கிறார்.
1: எங்களுக்கு உதவி செய்யும் உடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் உயர்த்தெழுந்த வல்லமுள்ள அதிகாரம் உள்ள நாமத்தினால். ஆமேன், ஆமேன், ஆமேன்,
2: ஆமீன், ஆமீன். இதுவரை நேரமும் ஜெபங்களோடு, துதிகளோடு, பாடல்களோடு, வார்த்தைகளோடு வழிநடத்தி உங்களை கர்த்தர் தாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய கரத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரை ஒப்புவிக்கிறோம். சபை காரியங்கள், பிசினஸ் காரியங்கள், குடும்ப காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் கூட இருந்து வழி நடத்துவாராக. நாளிலும் போக்கிலும் வரத்திலும் உங்களோடு கூட இருந்து ஆசீர்வதித்து உயர்த்தி வழி நடத்துவாராக. உங்களை குடும்பத்தாரை ஒப்புவிக்கிறோம். பாஸ்டர் லோகன் அவர்களையும் பிள்ளைகளையும் அதே வேளையிலேயே மேனுவேலையும் கூட நாங்கள் ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் வழி நடத்துகிறார், கர்த்தர் மென்மேலும் ஆசீர்வதித்து வழி நடத்தி உயர்த்தி வழி நடத்துவாராக. ஆமேன். சங்கமும் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், என் குடும்பத்தின் சார்பிலும், பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும், வானொலி கூட இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஒருவர் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இன்னும் ஒரு நேரடி ஒளிபரப்பிலே நாளை காலை வேளையிலே அபிஷேக ஆராதனையோடு சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி அம்மா. காட் பிளஸ் யூ. ஆமேன். இணைந்து அபிஷேக ஆராதனை வழி நடத்தினார், உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் தாமே அந்த ஜபங்களை, துதிகளை, பாடல்களை நுகர்ந்து அதுக்கு தக்க பலனை அவர்களை
3: கொடுப்பார்களாக.
2: இந்த வேளையிலும் இன்னும் இருப்பது காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரத்திலே ஊழியர்கள் இணைந்து இலங்கை, இந்திய, உலக நாடுகளுக்காக, யுத்த பூமிகளுக்காக, இஸ்ரேல் நாட்டுக்காக ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறார்கள். அந்த வகையிலே முதலிலே நாங்கள் இன்றைய நாளுக்கான வசனத்துக்கூடாக கடந்து செல்வோம். நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். எரேமியா 1:8 கூறப்பட்ட அந்த வசனத்தை நாங்கள் எங்களுக்காக எடுத்துக்கொள்வோம். இன்றைய நாளுக்காக பரிசுத்த வேதாபுத்தத்தை 365 நாளில் வாசித்து முடிக்கத்தக்கதான அதிகாரங்கள் 2 Samuel 16, எரேமியா 20, பழைய ஏற்பாடுந்தும் புதிய ஏற்பாடு Romans 5:6 அதிகாரங்கள் வேறு நாங்கள் பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கு அனுப்பி கொடுங்கள். அத்தோடு வாக்கு தத்துவம், ஜீவமன்னா, ஜீவ வார்த்தை, நற்சிந்தனை இவர்களை கூட, இவைகளை கூட நாங்கள் அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கு அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். இன்று 30ஆம் தேதி 7ஆம் மாதம், 30ஆம் தேதி ஆடி மாதம், 30ஆம் தேதி ஜூலை மாதம் 2026 வியாழக்கிழமை காலை வேளையிலும் இணைந்திருக்கிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் இணைந்திருக்கிற ஊழியர்களை முதல்ல வரவேற்போம். சௌரி டோலி அவர்கள் ஆதிகால வேளையிலே யுஎஸ்ஏலிருந்து இணைந்திருக்கிறார்கள். சௌதரி சௌரன் அண்டன் ராசநாயகம் அவர்கள், பாஸ்டர் அண்டன் ராசநாயகம் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து கால வேளையில் இணைந்திருக்கிறார். இரவு வேளையில் எங்களுடன் சௌதரி மேகலா வாஸ் அவர்கள் கொழும்பு ஸ்ரீலங்காவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். வீட்டிலாம் தொகுத்து வழங்க சௌதரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்தில் இணைந்திருக்கிறார்கள். மெஞ்சான ஊழியர்கள் இணைவார்கள். சௌதரி ஏ வி புஷ்பராஜா நிறைவு ஜெபங்களை எடுத்து வருவார். அந்த வகையில் இணைய போற ஊழியர்களையும் நாங்கள் வரவேற்போம். அவர்கள் வருகின்ற பொழுது நாங்கள் அழைப்பு கொடுப்போம். கத்தர் வழி நடத்துவாராக கத்தரை கரத்திலே ஒப்புவிப்போம். நாங்கள் இந்த வேளையிலும் ஜெப வேலைக்காக கடந்து செல்ல தொகுத்து வழங்க சௌதரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்தில் இணைந்திருக்கிறார். அவரையும் வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். உங்கள் எல்லோரையும் கத்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த ஜபங்கள் உங்கள் வாயிலிருந்து புறப்பட முன்னதாக கத்தர் அறிந்திருக்கிறார். அவற்றை அவர் வழி நடத்தி தருவார். ஏற்ற காலத்திலே எல்லாவற்றையும் செய்து முடித்தார். அந்த செய்து முடித்த காரியங்களை நாங்கள் பெற்றுக் கொள்வோம். ஆமேன், ஆமேன். இந்த வேளையிலும் சௌதரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். பேசலோட்டமா? ஆமேன். இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்தினோம்.
3: சங்க வானொலி நேயர்களை அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்க வானொலியை நடத்தி கொண்டிருக்கும் லேஸ்டி அண்ணா குடும்பம், அவர்கள் பிள்ளைகள் எல்லாரையும் அவர்கள் சந்ததியும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. இணையத்தில் இணைந்திருக்க யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து சகல காரியத்திலும் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிப்பாராக. இன்றைய நாளிலே ரட்சிப்பு, தேவனுடைய ரட்சிப்பு வெள்ளியே வெள்ளியும் பொன்னும் அல்ல, அதை விட வெளியேற பெற்றது விட்டு கடந்து செல்வோம். ஒன்று பேதுரு முதலாவது அதிகாரம் 18 வசனத்திலே, உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையில் நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல்

படி இருந்தோம். விசுவாசிக்கிறதுக்கு முன்னா எங்களுக்குள்ள இருந்த குறைபாடுகள், அதாவது தேவையற்ற காரியங்கள், வீணான காரியங்கள், வேதத்தை புரிந்து கொள்ளவில்லை, அதே நேரம் வானத்தையும் பூமியையும் படைத்த மெய்யான தேவனை நாங்கள் அறியாத அந்த நாட்கள் உண்டுதான். ஆனால் இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் அறிந்த பிறகு இந்த உலகத்தின் மாயைக்கும் வெறுமைக்கும் அங்கு எங்களை நாங்கள் விட்டு தேவனை நாங்கள் கண்டுகொண்டோம். அதனால் நாங்கள் மீட்பு பெற்றோம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏன்னா நாங்கள் குற்றம் உள்ளவர்களாய் இருந்தோம், மாசு நிறைந்தவர்களாய் இருந்தோம், அதில் இருந்து நாங்கள் விடுதலையாகும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவே நித்திய ஜீவன் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். தேவனுடைய நித்திய ஜீவனுக்கு நாங்க பங்கு கொள்ள வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இல்லாவிட்டால் நாங்கள் ரட்சிப்பிலே நிலைக்க முடியாது. ஏனென்றால் நம்மை மீட்கவும் அவருக்கு சொந்தமாக்கி கொள்ளவும் இயேசுவானவர் எங்களுக்காக சிலுவையிலே செலுத்தி இருக்கிற அந்த கிரியம் எங்களுக்கு இன்றைக்கு போதுமானதா இருக்கிறது. ஏனென்றால் எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட அவருடைய இரத்தம் அங்கு போதுமானதா இருக்கிறது. அதுதான் எங்களுக்கு வெளியேற பெற்றது. நாங்கள் எதை இழந்தாலும் எங்கள் ஆத்துமாவை நாங்கள் மீட்டு கொள்வோமா இருந்தால் இன்றைக்கு மட்டுமல்ல மறுமையிலும் கூட நாங்கள் தேவனோடு வாழ கர்த்தர் உதவி செய்வாராக. இன்றைக்கு பணமும் பொருள் நாங்கள் நம்பி இருந்தோம், நாளைக்கு அதை விட மேலான ரட்சிப்பு, அதை வெளியேற பெற்ற அந்த காரியத்தை நாங்கள் இழந்து விடுவோம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் அங்கு அப்போஸ்தலர் 8:20 அங்கு பேதுருவிடம் ஒரு சீமோன் என்ற ஒரு மனிதன் வருகிறான். அவர் சொல்லுகிறார், பரிசுத்தாவிய பெறத்தக்கதாய் அதிகாரம் கொடுக்க வேண்டும் என்று அவர் பணத்தை கொடுக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினால் சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியா உன் பணம் உன்னோடே கூட நாசமாய் போக கடவுதண்டி சொல்லி அப்போஸ்தலர் 8:20 சொல்லப்படுகிறது. பாருங்கள், நாங்கள் எந்த இடத்திலே எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும், எந்த இடத்திலே நாங்கள் புரிந்து கொண்டு நடக்க வேண்டும் என்பது வேதம் தான் எங்களுக்கு கற்றுத் தருகிறது. எந்தெந்த இடத்திலே எங்களுக்கு பாவம் மேற்கொள்ளுகிறது, எந்த இடத்திலே பாவத்தை நாங்கள் மேற்கொள்ளுகிறோம் என்பது தான் அங்கு முக்கியமாய் இருக்கிறது. ஏனென்றால் பாருங்கள், இந்த சீமோனுடைய பாவம், அந்த பேதுருவோடு அங்கு சம்பாசித்த அந்த சியோனுடைய பாவம் எத்தனை பெரியது என்று சொல்லி பேதுருவின் கடும் சொல், அதாவது அந்த சொல் எங்களுக்கு எடுத்து காட்டுகிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், அவனிடத்திலே அந்த சீமோனிடத்திலே மனம் திரும்புதல் இல்லை, விசுவாசம் இல்லை, அவன் தேவனோடு தன்னை சீர்படுத்த வேண்டும் என்றும் இல்லை. ஆனால் பணம் கொடுத்து தேவ அதிகாரத்தையும் தேவ வரத்தையும் பெற நினைக்கிறார் என்று சொல்லி வேதம் எங்களுக்கு சுட்டி காட்டுகிறது. பாருங்கள், எங்களுக்கு பணம் தேவைதான், ஆனால் ஆசை வைத்து அதுக்காக நாங்கள் ஓடக்கூடாது. ஏனென்றால் எல்லாவற்றையும் தருகிறவர் எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அப்போஸ்தலர் 20:28 ஆகியால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்தாவி உங்களை கண்காணியாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். எந்தெந்த இடத்திலே எந்தெந்த பாவம் எங்களை பிடிக்கிறது, எந்தெந்த இடத்திலே நாங்கள் பாவத்தை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் எங்களுக்கு நன்றாய் கேட்டு தருகிறது. அதனால் நாங்கள் மீட்படையக்கூடியதாய் அங்கு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாய் நாங்கள் நடக்கக்கூடியதாய் இருக்கிறது. நாங்கள் ஜபத்துக்காக கடந்து செல்வோம் கர்த்தர். தாமே இந்த நாட்களே அதிக ஜபம் தேவையாயிருக்கிறது. ஏனென்றால் இந்த எண்ணாக்களை தகாத விதமாய் பணம் சேகரிக்க வேணும், சாணம் சம்பாதிக்க வேணும் என்று சொல்லி வீணான காரியங்களுக்கு, தேவையில்லாத பகுதிகளுக்கு கடந்து செல்லுகிறதை நாங்கள் காணக்கூடிய. ஏனென்றால் அந்த பண ஆசை இன்றைக்கு அங்கு மனிதர்களுக்குள்ளே அங்கு பீடிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் அவர்கள் அங்கு சில காரியங்களை செய்து அங்கு பாவத்தை அவர்கள் மேற்கொள்ள முடியாம இருக்கிறார்கள். இவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, இவர்கள் மன்னிக்கப்பட வேண்டும், தேவனிடத்திலே வர வேணும், ரட்சிக்கப்பட வேணும், இவர்களும் திருந்தி வாழ வேணும், சீர்புருந்தி வாழ வேணும் என்று சொல்லி பாஸ்டர் அவர்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்கள்.

0: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தவன் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்ளுகிறோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்த அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி வாழ எங்களுக்கு கற்றுத்தரும்படியாக ஜெபிக்கிறோம் என்று பல மனிதர்கள் பண ஆசையை நோக்கி ஓடுகிறார்கள். உம்முடைய வசனத்தின்படி பண ஆசை எல்லாம் தீமைக்கும் வேறாயிருக்கிறது. ஆண்டவரே, தீமைகள் வருவதற்காக அவர்கள் பாவங்களுக்கு ஊடாக, வீணான தேவர்களுக்கு ஊடாக, வீணான காரியங்களுக்கு ஊடாக பணத்தை சேகரித்துக் கொள்கிறார்கள். உம்முடைய வசனம் சொல்லுகிறது, மத்தேயு 6:33 தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், மிகுதி எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். படியாக நீர் எங்களை எங்களுடைய நாடுகளை ஆசீர்வதிக்கிற தேவர். ஆண்டவரே, தீமை ஒரு நாட்டிலிருந்து அகற்றப்படும் பொழுது அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசமாக மாறுகிறது. இயேசுவை அறிகிற பொழுது அந்த தேசம் மக்கள் நற்குணசாலிகளாக மாறுகிறார்கள். நீர் அவர்களை ஆசீர்வதிக்கிற தேவன். உம்முடைய வசனத்தின்படி பண ஆசையில தவறான பாவ வாழ்வு கூடாக அந்த பண ஆசை வராதபடி நீர் அந்த தேவைகளை சந்திக்கிற தேவனாக இருக்கிறேன். துன்மார்க்கர் வழியில் நில்லாமலும், பாவிகள் உட்காருமிடத்தில் உட்காராமலும், வேதத்தில் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் அந்த ஒன்றான மெய்த்தேவனங்களுக்கு வாய்க்கை செய்கிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு மனிதர்கள் அப்பத்தை தேடி வேலையை தேடி ஓடுகிறார்கள். இயேசு சோதிக்கப்படும் பொழுது மனிதன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இந்த வார்த்தை வாழ்வு தருகிற வார்த்தையாக இருக்கிறது. யோசுவாவுக்கு தேவன் சொல்லும் பொழுது, இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இரவும் பகலும் இந்த வார்த்தைகளில தியானமாயிரு. அப்படியாக அவன் நடந்ததன் நிமித்தம் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த சுதந்திரத்தை பங்கிட்டு கொடுத்தார். காலேபும் யோசுவாவும் உண்மையோடும் உத்தமத்தோடும் தேவனுக்கு கீழ்ப்படுத்த நடந்ததன் நிமித்தம் தேவன் அவர்களை அந்த கானான் தேசத்துக்கு அழைத்து சென்றார். இந்த உலகம் மரணத்தோடு முடிகிற உலகம் அல்ல. இந்த மரணத்துக்கு பின்பு ஒரு வாழ்வு இருக்கிறது. அந்த வாழ்வு உம்முடைய ராஜ்யமாக இருக்கிறது. அந்த ராஜ்யத்துல நீங்கள் பணத்துக்கு ஓட தேவையில்லை, தேவைகளுக்கு ஓட தேவையில்லை. அந்த ஒன்றான இயேசு ராஜா எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத, மரணம் இல்லாத ஒரு ராஜ்யத்தில் 1000 வருடம் வாழ முடியும். அதன் பின்பு நித்திய நித்தியமாக இயேசுவோடு வாழுகிற வாழ்வு. இந்த அற்ப படத்திற்காக எல்லாம், இந்த உலகத்தில் உள்ள அத்தனை சொத்துக்களும் அந்த ஒன்றான மெய்த்தேவனுடைய கிரியேஷனாக இருக்கிறது. உங்கள் ஒவ்வொருடைய ஆத்துமாக்களும் ஆவியும் தேவனுடைய சொத்தாக இருக்கிறது. எங்களுடைய சாயல், மனித சாயல் ஒவ்வொன்றும் தேவனுடைய சாயலாக இருக்கிறது. மனிதன் வீணானவைகளை தெரிந்து கொண்டான், மதங்களை தெரிந்து கொண்டான். ஆண்டவரே, இப்படியான வீணானவைகளுக்கு கூடாக இந்த வீணான பொன்னினாலும் பொன்னையும் வெள்ளியினாலும் நோக்கப்படாமல் இந்த உலகத்தில கிடைக்கப்பெறாத அந்த இயேசுடைய இரத்தத்தினால, பரிசுத்த இரத்தத்தினால எங்களை மீட்டுக் கொண்டீரே. வெள்ளினாலும் பொன்னினாலும் இந்த உலகத்தில தான் பொருட்களை வாங்க முடியும். நீர் அழியாத வாழ்வை எங்களுக்கு தருவதற்காக உம்முடைய அழியாத உயிருள்ள இரத்தத்தை எங்களுக்காக சிந்தி எங்களை மீட்டுக் கொண்டீரே. நன்றியோடு துதிக்கிறோம். நன்றியுள்ள இருதயத்தோடு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவன் தம்முடைய ஒரே புராண குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய வாழ்வை தந்திருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, യേശുവെ അറിഞ്ഞു കൊള്ള വേണ്ടും. അവരുടെ ഇരുന്നുതാൻ രക്ഷിപ്പുണ്ട്, അവരുടെ രക്തം താനുണ്ട്, ജോവാൻ ഉണ്ട്. ചൊല്ലുകിറത് യേശു ക്രിസ്തുവിന്റെ രക്തം സകല പാപങ്ങളെ കള്ളി വിശുദ്ധീകരിക്കും. ആണ്ടവരെയും കേട്ടിക്കൊണ്ടിരിക്കുന്ന മക്കൾ അന്ന് രക്തത്തിലെ നമ്പിക്ക വെച്ച് മതങ്ങളെ വിട്ട് അന്ന് വീണാണ് ദേവരുകളെ വിട്ട് ആണ്ടവരായ യേശു ക്രിസ്തുവിന്റെ രക്തത്തിനാല പാപങ്ങൾ കള്ളുവപ്പെട്ട് അവർ ഒവ്വൊരുവരും രക്ഷിപ്പെ പെറ്റിക്കൊള്ളുവാറുകളാക. വീണാണ് പണ ആശയി കൂടാകെ പാപത്ത് കൂടാകെ അന്ന് സീമോൻ പണ ആശയി പിടിത്തവനാകെ ദേവനുടേ വല്ലമേ പെറ മുനൈന്ന് വാരങ്ങൾ അവൻ പെറ മുടിയാമൽ പോരതെയും പണത്തിനാലെ ഉലക പൊരുട്കളെ മட்டும்தான் வாங்க முடியும். அந்த பரலோக பாக்கியத்தை இயேசு கிறிஸ்து தருகிறார். அந்த பாக்கியத்தை ஒருவரும் இழந்து போகாதபடி அவர் எல்லாரையும் நேசிக்கிறார். நீங்கள் எல்லாரும் தேவனுடைய சாயலாகவன் ரூபத்தின்படியும் படைக்கப்பட்டவர்கள். உங்களுடைய ஆத்மா ஆவி அந்த தேவனுடையதாக இருக்கிறது. ஆண்டவரே, அவர்கள் நாங்கள் ஒவ்வொருவரும் மரிக்கும் பொழுது எங்களுடைய ஆத்மா ஆவியை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்க நாங்கள் இந்த பரலோக பாக்கியத்தை நீ தருகிற பரலோக உடையோடு நாங்கள் பரலோகத்தில் வாழுகிற வாழ்வை ஒவ்வொரு மக்களுக்கும் கொடுக்கும்படியாக, ஒவ்வொருவரோடு நிரட்டப்படும்படியாக, அவர்களுக்கு ஒரு உண்ணார்வுள்ள இதயத்தை கொடுக்கும்படியாக, உம்முடைய பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பும்படியாக. அன்று சகையூர் டேக்ஸ் கலெக்டராக இருந்தார். இவருக்கு பிரியமில்லாத நடந்தான். ஆனால் இயேசு நீர் அந்த சகையோடு இடப்பட்ட பொழுது அவனுடைய இருதயத்தை மாற்றினீரு. அவனுடைய கடினமான இருதயம் தசியாக மாறினது. எனது ஆஸ்திகளில் அரவாசியை நான் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னானே. உம்முடைய இருதயத்தின் ஆவியை கொடுக்கும்படியாக, உம்முடைய பரிசுத்தத்தை கொடுக்கும்படியாக நீர் ஒருவரே அப்போ சில 4:12 ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் இயேசு கிறிஸ்து நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை என்பதை கடைசி காலத்தில வாழுகிற மதத்தில வாழுகிற மக்கள், பாபத்தில வாழுகிற மக்கள், சாபத்தில வாழுகிற ஒவ்வொரு மக்களும் அறிந்து கொண்டு அந்த ரட்சிப்பை சமாதானத்தை சந்தோஷத்தை அந்த 9 விதமான நல்ல கனிகளை அன்பை சமாதானத்தை சந்தோஷத்தை விசுவாசம் தயவு நட்குட சார்ந்த நீடிய பொறுமை ஆகிய இயேசுவின் குணங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டு ஆண்டவரே அந்த பரலோக பாக்கியமும் மரங்களை பெற்றுக்கொண்டு நித்திய நித்தியமாக வாழுகிற வாழ்வு, அந்த பிசாசு கட்டப்பட்டு வாழுகிற வாழ்வு, அவன் சகல தீமைக்கும் பிசாசு இந்த உலகத்துல காரணமாக இருக்கிறது, தீமை காரணமாக இருக்கிறது. மனிதர்கள் இருளை விரும்புகிறார்கள். இயேசுதான் இந்த உலகத்தின் ஒளியாக உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக. ஒவ்வொருவரோடும் இடைப்படுவீராக. இந்த நித்திய வெளிச்சம் சங்கம் ரேடியோ நடத்தி கொண்டிருக்கிறீட்டா குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அவர்கள் இந்த இந்த தமிழ் மக்களுக்கு இந்த ரேடியோ ஊடாக வெளிச்சமாக இருந்து இன்னும் ஞானம் புத்தி அறிவை கொடுத்து உம்முடைய வார்த்தைகளை இன்னும் கேட்க முடியாத நாடுகள் ஒவ்வொருவருக்கும் தவனுடைய வார்த்தை வெளிச்சமாக இந்த ரேடியோ ஊடாக போவதாக ஜெனர்ஸ்காக ஜெபிக்கிறேன். இந்த மகளுக்கு கொடுத்த ஞானத்திற்காக அறிவுக்காக அவர்களோடு கூட இருந்து குடும்பத்தை பாதுகாத்து உடைய இரத்த கொட்டையினால மூடி அவருடைய ஊழியங்களில நீர் முன்பாக போய் ஒவ்வொன்றையும் கோடலானவைகளை சீராக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இடஞ்சேர்க்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியனோ ஆவியானவருடைய வழிநடத்தலோடு நாங்கள் இந்த உலகத்தை இயேசு எப்படி ஜெயித்தாரோ அதே போல நாங்களும் ஜெயிக்க இரங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்யறதற்காக நன்றி. துதிகரம் மகிமை ஒன்றான மித்தவனாயி உமக்கை செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன், ஆமீன்,
1: ஆமேன், ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடும் ஊழியங்களோடும் கூட இருந்து வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்,
0: ஆமேன், உங்களோடும் கூட இருப்பாராக. God bless you sister, God bless you everybody.
1: ஆமேன். நாங்க டோலி சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். டோலி சிஸ்டர்,
2: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
1: எங்களை இந்த நாட்கள்லே அங்கு பூமி அதிர்ச்சிகளால் பாதிக்கப்பட்ட நாடுகளுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கள். அவர்களுக்கு திரும்பமாய் எந்த அழிவும் வராதபடி அவர்களும் மனம் திரும்ப தேவனை சந்திக்க கத்தர் உதவி செய்யணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்கள்.
2: ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இந்த காலை நேரங்களுக்கு கிருபையின் மூலமாக நாங்கள் ஒருமனப்பட்டு ஜபிப்பதற்கு தந்த மகா பெரிதான அன்புக்கும் கிருபைக்கும் நன்றி செலுத்துறேன் அப்பா. இப்பொழுது ஆண்டவரே, எங்கெங்கே ஆண்டவரே எர்த்குவேக் நடைபெறுகிறதோ நடைபெற்று அவர்கள் அப்பா இங்கே போவதை எல்லா விதமான சோதனைகளும் மூழ்கி அமர்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்காண்டி வருகிறேன் ஆண்டவரே அப்பா. அவர்கள் எங்கே போவார்கள், உங்களுடைய கிருபையை மட்டுமே அவர்களுக்கு கொடுத்து அவர்களை பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. அந்த மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுத்து ஆண்டவரே அவர்களுக்கு கேட்பதற்கு அதிகமாக அவங்களை நீங்க ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அவங்களோட போக்கிலும் மரத்திலும் இருந்து அவங்க ஆண்டவரே உங்களை மட்டுமே பற்றி கொள்வதற்கு ஆண்டவரே உங்களோட பரிசுத்தமான ஆவியை அவர்களுக்கு அனுப்பி உங்களோட ரட்சிப்பை அவர்களுக்கு கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன். சுவாசத்தை தொடக்குவர முடிக்கிறமான இயேசுவை நோக்கி பார்ப்பதற்கானவரே உங்களை ரட்சிப்பை உங்களுடைய அன்பையும் கொடுத்து யாவரையும் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. நீங்க வாக்கு தத்தம் பண்ணினவர், வாக்கு மாறாதவர், இன்றும் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிற கிருபைகளுக்கான கிருகைகளுக்கான நன்றி செலுத்துற கர்த்தரன் மேய்ப்பராயிருக்கிறார் அவர் அப்பா. புள்ளுள்ள இடங்களில் அப்பா மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் எங்களை கொண்டு போய் விடுகிறார் ஆண்டவரே. அனுப்படியா மரண பள்ளத்தாக்கில் இருக்கும் ஆத்மாக்களுக்காண்டி வருகிறனப்பா. அவர்களை நீங்க உயிர்ப்பித்து அவர்களுக்கு ஒரு ஜீவனை கொடுத்து நீங்க உயிருள்ள தேவன் என்று அவர்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக அவர்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. வரப்போற சிஸ்டர் பிரதர் யாவருக்கும் ஆண்டவரே பெரிதான கிருகைகளை நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. இன்று ஒரு பெரிதான ஆசீர்வாதமாக யாவரையும் ஆசீர்வாதத்து கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களுடைய நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு தந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி நடக்க போற ஒவ்வொரு கிருகையிலே ஒவ்வொரு காரியங்களையும் உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. இந்த எர்த்குவேக்ல அப்பா மூழ்ந்து இருக்க ஒவ்வொரு மக்களுக்கு ஒரு புதிதான கிருபையும் புதிதான பலனையும் அப்பா கொடுத்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களுடைய நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு இவர்களுக்கு ஒரு புதிதான அன்பையும் கிருபையும் அபிஷேகத்தையும் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிற. புதிதான காரியங்களை செய்யறவர் நீர் மட்டும் தான் அப்பா. ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீர் என்னை மகிமைப்படுத்துவீர் என்று சொன்னபடி ஆண்டவரே நீர் அவர்களை மகிமைப்படுத்து அவர்கள் உங்களை மகிமைப்படுத்துறதுக்கு அவர்களுக்கு நீங்க பெரிதான அற்புதத்தை செய்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உங்களால மட்டும் தான் அற்புதங்கள் செய்ய முடியும். உங்களை வெளியேற பெற்ற ரத்தத்தின் மூலமாக யாவரையும் கழுவி சுத்தியரித்து ஒரு புதிதான அன்பினால் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். சிஸ்டர் ரீட் அவர்கள் செய்யற ஊழியங்களுக்கு ஆண்டவரே நீங்கப்பா அதிகமாக அதிகமாக அவங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் கொடுத்து இப்ப இந்த காலை நேரத்துல வந்திருக்க ஒவ்வொரு சிஸ்டர் பாஸ்டர் யாவருக்கும் பிரதர் பாஸ்டர் நோமி அவர்களுக்கும் சிஸ்டர் ஜெனட் அவர்களுக்கும் அப்பா புதிதான கிருபை கொடுத்து முடிசூட்டி உங்களை மட்டுமே நாங்க மகிமைப்படுத்துறதுக்கு எங்க போனாலும் எங்க இருந்தாலும் உங்களுடைய நாமத்தை மட்டுமே உயர்த்ததுக்கு தந்த இந்த மக்கா அழைப்புக்கு நன்றி செலுத்தி யாவரையுமே அதிகமாக உங்க இரத்த கோட்டைகள் மறுத்தி வைத்து யாவரையும் பாதுகாக்கும்படியாக ஜபிக்கிறேன். உங்களுடைய நாமம் மட்டுமே மகிமைப்படும் என்று கூறி யாவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலமின் பிதாவே நன்றி.
1: நன்றி சிஸ்டர் கத்தர் உங்களோடு கூட இருந்து இன்னுமாய் வழி நடத்தி ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. நாங்க மேகலா பட்சா அவர்களை அழைச்சிருக்கிறோம். மேகலா பிரைஸ் தி லார்ட்.
3: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
1: பிரைஸ் தி லார்ட். இந்த நாட்கள்லே வெப்பம் அதிகமாகிறதுனால் எங்கள் தேசங்கள் அதாவது கிரேக்லாண்டிலே ஸ்பானியன்லே அங்கு காடுகள் எரிகிறது, ஆகவே அணைக்க முடியாமல் தவிக்கிறார்கள். இந்த நாடுகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அவர்களுக்கு வேண்டிய ஞானங்களையும் கொடுத்து அவைகள் அந்த தீப்பிடிக்கிற காரியத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுக்கணும். அந்த தேசங்களின் பாவங்கள் மன்னிக்கப்பட வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க.
4: இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் ஜீவன் உள்ள தேவனே, இந்த வேளைக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய கண்கள் பூமி எங்கும் உலாவுகிறது என்று வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறபடி உம்முடைய கண்கள் பூமி எங்கும் உலாவுகிறபடினாலே நன்றி. முதலாவது உண்மை சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தி இருக்கிறேன், இவர்கள் என்னுடைய துதியை சொல்லி வருவார்கள் என்று சொன்னீர் ஆண்டவரே. ஆண்டவரே, சிறு கூட்டமாய் ஆண்டவரே ஜனங்கள் உண்மை துதிக்கிற வேளையில அநேக ஜனங்கள் பாவத்திலையும் இருளையும் வாழ்கிறதை நீங்க காண்கிறீங்கப்பா. அவர்களை ஆண்டவரே மீட்டெடுக்கும் பொருட்டு நீர் சாமி அநேக ஊழியர்களையும் அநேக விசுவாசிகளையும் ஆண்டவரை கூட்டி சேர்த்து அவர்களுக்கும் உடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி வைத்திருக்கிறீரே. இந்த ஊடகம் கூட அநேகரை ஆண்டவரை உன்னுடைய பக்கமாய் இழுக்கிற கருவியாக மாற்றி இருக்கிறீர், அதற்காக எமக்கு நன்றி. அதே போல் ஆண்டவரே, நம்மை அறியாமல் இந்த ஜனங்கள் செய்கிற பாவங்களை ஒரு விசையும் மன்னிப்பீராக ஆண்டவரே, மன்னிப்பீராக. நீர் மன்னிப்பதில் ஆண்டவரே ஐஸ்வர்யம் உள்ள தேவன் அல்லவோ தகப்பனே? ஐஸ்வர்யம் உள்ள தேவனே, இந்த பாவங்களை எல்லாம் மன்னியும் ஆண்டவரே. நாங்கள் உமக்கு விரோதமாக பாவம் செய்தோம் என்று ஆண்டவரே நாங்கள் உம்மிடத்தில் அறிக்கை எடுக்கிறோம் கெத்தாவே, நீர் மன்னிப்பீராக. அதே போல் ஆண்டவரே, இந்த வேளையில சொல்லப்பட்ட இடங்கள்ல ஆண்டவரே எந்தெந்த இடங்கள்ல தீப்பற்றுகிறதோ ஆண்டவரே, அந்த இடத்துல எல்லாம் ஆண்டவரே அணைக்க முடியாமல் இருக்கிற இடத்துல ஆண்டவரே உம்முடைய கரம் ஆண்டவரே ஒரு விசை அந்த இடத்துல இறங்கி தீகளை அணைக்கும்படியாக உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அந்த ஆண்டவரே அந்த தீ அந்த எரியறதுக்குள்ள ஆண்டவரே எந்த மிருக ஜீவங்களோ மனிதர்களோ அழிந்து போகாதபடி மரத்த கோட்டைக்குள்ளாய் மூடிக்கொள்ளுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த தீயணைப்பு படையினர் அந்த இடத்துல போய் அந்த காரியங்களை செய்கிற வேளையில அவர்களுக்கு கூட ஒரு சேதமும் வராதபடி ஆண்டவரே உம் ரத்தத்தினாலே நாங்கள் ஒவ்வொருவரையும் மூடுகிறோம் அப்பா. ஆண்டவரே, கெத்தாவே, இந்த ஆஸ்திரேலியா பகுதிகளிலையும் அநேகமா எந்த எந்த நேரம் பார்த்தாலும் ஆண்டவரை தீப்பற்றுகிறதை நாங்கள் காண்கிறோமே. அதே போல் ஆண்டவரை ஜெர்மன்ல கூட ஆண்டவரை பல இடங்கள்ல தீப்பற்றி எரிந்ததை நாங்கள் கேள்விப்பட்டோம் கெத்தாவே. ஆண்டவரே ஒரு நாளும் இல்லாதபடி வெயில்கள் ஆண்டவரே வெப்பமான சூழ்நிலைகள் அதிகமாக எல்லா இடங்களிலும் காணப்படுகிறதை நீங்க அறிந்திருக்கிறீங்கப்பா. அந்த இடங்கள் எல்லாம் ஆண்டவரே குளிச்சு வரும்படியாக உம்முடைய கரத்துல நாங்கள் தருகிறோம். அற்புதம் செய்வீராக, அதிசயம் செய்வீராக. உம்முடைய நாமத்துக்கு நிகரான நாமம் இல்லையே. என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாது மட்டாதுமான பெரிய காரியத்தை செய்வேன் என்று சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரை உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஆண்டவரை காக குஞ்சுக்கு கூட நீங்க பதில் கொடுக்கிற தேவன். அதே போல் ஆண்டவரை, இந்த வேளையில நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக ஆண்டவரே இந்த தேசங்களுக்காகவும் ஆண்டவரை நாடுகளுக்காகவும் ஆண்டவரை தீவுகளுக்காகவும் கண்டங்களுக்காகவும் ஆண்டவரே இந்த ஏழு கண்டங்கள் ஆண்டவரே ஆறு கண்டங்களுக்காக உம்மிடத்தில் வருகிறோம் அப்பா. அங்கு இருக்கிற ஒவ்வொரு ஜாதி ஜனங்கள் மத்தியிலும் ஆண்டவரே காணப்படுகிற எல்லா வகையான வறுமையான காரியங்களும் ஆண்டவரே உமக்கு பிரியமற்ற தீமையான காரியங்களும் அகன்று போகும்படியாக ஜெபிக்கிறேன். அதே போல் ஆண்டவரே இந்த ஆப்பிரிக்கா பகுதிகளில் ஆண்டவரே வறட்சியினால் ஜனங்கள் துடிக்கிறார்கள், உணவில்லை ஆண்டவரே, தண்ணீர் இல்லை என்று ஆண்டவரே ஜனங்கள் படுகிற வேதனையை நீங்க கண்டிருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே ஒரு தண்ணி இல்லாமல் எப்படி மனிதன் வாழ முடியும் ஐயா? அந்த சிறு குழந்தைகள் இருந்து அந்த பெண்கள் எல்லாம் ஆண்டவரை அலைந்து திரிந்து அந்த தண்ணீருக்காக அலைகிறதை காண்கிறீங்க ஆண்டவரே. அற்புதம் செய்வீராக. ஆகாருடைய கண்ணீரை கண்டு அந்த இடத்துல நீரூற்றை ஆண்டவரே உண்டு பண்ணின தேவாதி தேவன் ஆண்டவரே, இந்த நாட்கள் அந்த ஆப்பிரிக்கா பகுதிகளை போல எந்தெந்த பகுதிகளில் தண்ணீர் இல்லாமல் ஜனங்கள் அலைகிறார்களோ அந்த இடமெல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படத்தக்கதாக வெள்ளங்கள் வந்து சேதப்படுத்தாதபடி அளவான மழை வீழ்ச்சியை அந்த இடத்துல கொடுத்து நீரூற்றுகளை உண்டு பண்ணி அதிசயம் செய்வீராக. உம்முடைய நாமத்தினாலே ஆண்டவரே ஆறு கண்டங்களையும் உம்முடைய கரத்துக்குள்ள தருகிறோம் ஆண்டவரே. சரியான காலநிலையும் சரியான சூழ்நிலையும் ஆண்டவரே ஒவ்வொரு பகுதிகளிலையும் உலகத்தின் ஒவ்வொரு பகுதிகளையும் காணப்படத்தக்கதாக ஒவ்வொரு கண்டமாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அந்த ஐசா இருக்கிற அந்த அந்த அந்த கண்டங்கள் கூட ஆண்டவரே கெத்தாவை உருகி ஆண்டவர் வேறு கண்டங்களுக்குள்ள வந்து அது சேதங்களை ஏற்படுத்தாதபடிக்கு தகப்பனே நீர் அற்புதம் செய்வீராக. இந்த ஆறு கண்டத்திலையும் இருக்கிற ஜனங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அவர்களுமே அதிகமாய் அறிய தக்கதாக அறிகிற அறிவினால் நிரப்பும் ஆண்டவரே. அவர்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை நீர் இந்த நாட்கள்ல கட்டளையிடும். நீரே ஜீவனுள்ள தேவன் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள ஆண்டவரே யார் யார் எந்தெந்த இடங்களில் சுவிசேஷங்களை அறிவிக்கிறார்களோ அந்த இடத்துல இருக்கிற வசனங்கள் வார்த்தைகள் எல்லாம் ஜனங்களுடைய உள்ளத்தின் ஆழத்துல பாயட்டும் ஐயா. அவர்கள் அதை கேட்டு மனம் திரும்பத்தக்க இருப்பதாக ஒரு மனம் திரும்புதலின் ஆவியை நீர் கட்டளையிடும். ஆண்டவரே, எத்தனையோ வாலிபர்கள், பெண்கள், ஆண்கள் என்று ஆண்டவரே வீதி வீதியாக உலகம் முழுவதும் எந்த பகுதியில பார்த்தாலும் சென்று உம்முடைய வார்த்தையை அறிவிக்கிறார்களே, அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். நீரே கூட இருந்து வழி நடத்தி ஒவ்வொருவரையும் ரட்சித்துக் கொள்ள வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல அருமை தகப்பன். ஆமென்.
1: உளியங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமே. நாங்க நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் பிரதர். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எங்கள் திருச்சபை மக்களுக்காக ஒளிய ஒளியக்கார விசுவாச பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இயேசுவானவர் தன்னுடைய திரு ரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட சபை என்பதை கத்தருக்கு பயப்புற பயம் அவர்களுக்குள்ளே இறங்கவும் அங்கு பாரத்தோடு ஜெபிக்கவும். ஏனென்றா தேசங்கள், நாடுகள், மக்கள், ஜனங்கள் அழிந்து கொண்டு போகிறார்கள். இந்த பாதாள வழியிலிருந்து இவர்கள் விளக்க ரட்சிக்கப்பட கத்தர் உதவி செய்யணும். ஆகவே சபை, திருச்சபை மக்கள் எழும பிரகாசிக்க கத்தர் உதவி
5: செய்யும். மத்தியில் வாசமா இருக்கிறேன் அற்புதமான தேவனே, இந்த அருமையான ஜப வேலைக்காய் உங்களுக்கு நன்றிகள் எடுக்கிறீங்க தாவே. நல்லவரும் வல்லவருமா இருந்து மாறாத தெய்வமா இருந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களை வழிநடத்துகிற தேவனே உங்களுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் பா. இந்த வேலையில் கொடுக்க தாவே கொடுக்கப்பட்ட விண்ணப்பத்திற்காக உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம் தேவன். நீர் ஆண்டவரே எல்லாவற்றையும் ஆண்டவரே அப்பா செய்ய வல்லவரும் நல்லவருமா இருக்கிறீர்கள் கத்தாவே, உங்களுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் பா. இந்த வேலையில் ஆண்டவரே திருசபையும் சமூகத்துல கொண்டு வருகிறோம் தேவனாகி கர்த்தர். இந்த திருசபைகளை நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே அப்பா உம்முடைய ஆண்டவரே பரிசுத்த ரத்தத்தினால் ஆண்டவரே துவக்கப்பட்ட இந்த சரீரத்தை ஆண்டவரே தேவனாகி கர்த்தர் அநேக ஜனங்கள் ஆண்டவரே இதை ஆண்டவரே அப்பா துஷ்பிரயோகம் செய்கிறபடியால் தேவனாகி கர்த்தர் நீர் ஆண்டவரே அவைகளெல்லாம் மாற்றி போட்டு உன்னதமும் உத்தமும் ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் வாழ கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கு பார்த்தாலும் உண்மையில்லாத ஒரு சூழ்நிலை, எங்கு பார்த்தாலும் ஆண்டவரே இதோ வெளிய ஒரு வேஷம் உள்ள ஒரு வேஷமா இருக்கிறது கர்த்தர் தாமே ஆண்டவரே. இந்த திருசபைகளுக்கு ஆண்டவரே அப்பா நீர் ஆண்டவரே வைத்திருக்கிற திட்டத்தின்படி ஆண்டவரே நீர் எந்த நோக்கத்தோடு ஆண்டவரே இந்த திருசபைகள் எல்லாம் துவங்கப்பட்டதோ அந்த நோக்கங்கள் ஆண்டவர் ஒரு நாளும் வீண் போகாதபடிக்கு ஆண்டவரே கர்த்தராகிய தேவன் இதை ஆண்டவரை சரியான முறையில் நடத்தத்தக்க ஆண்டவரே இந்த ஊழியக்காரர்கள் மத்தியிலும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே அவர்களோடு கூட ஆண்டவரே நீர் ஆண்டவரே இடைப்படும்படி ஆயிச்சுபிக்கிறோம் கர்த்தராகிய தேவன். ஏதோ காரியத்திற்காகவும் வீம்புக்காகவும் செய்கிற ஒரு ஊழியம் அல்ல ஆண்டவரே அப்பா. இதோ ஆண்டவரே மரித்து பாதாளத்துக்கு போக கூடாது என்பதற்காக பாவத்தையே பாவம் செய்வது தவறு என்பதை எடுத்து சொல்லி அப்பா இதோ பரிசுத்தமாய் ஒவ்வொரு பிள்ளைகளும் வாழ வேண்டும். ஏனென்றால் என் தேவனாகி கர்த்தர் அவர் பரிசுத்தராய் இருந்தது போல நாமும் கூட அந்த பரிசுத்த வாழ்க்கையை நடத்தத்தக்கதாக ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அப்படியாய் ஆண்டவரே இந்த ஊழிய பாதையில ஒவ்வொருவரும் வழி நடத்துகிறார்கள் கர்த்தாவே. என் தேவனாகி கர்த்தர் ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் நீங்க ஆண்டவரே ஆளுகை செய்யுங்கப்பா. அவர்கள் இரவு ஆண்டவரே இரவும் பகலும் ஆண்டவரே தியானிக்கிற பிள்ளைகளாய் அப்பா அவர்களை நீர் ஆண்டவரை வழி நடத்தும்படியாய் சுபிக்கிறோம் அப்பா. இந்த உலகத்திலே ஆண்டவரே அநேக துன்பங்களை இடைப்பார்கள் ஆண்டவரே, குறுக்கீடுகள், தடைகள், இப்படி எல்லா காரியங்களும் ஆண்டவரே ஊழிக்காரர்களுக்கு எதிர்ப்பாய் ஏற்படுகிறது. ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தர் நீர் ஆண்டவரே உம்முடைய திட்டத்தின்படி அடைத்த தேவன் ஆண்டவர் ஆண்டவரே நீர் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய ஊழியத்துக்காக அழைக்கப்பட்ட தேவன். அப்படியா இந்த ஊழியத்துக்கு அழைக்கப்பட்ட ஒவ்வொருவரும் ஆண்டவரே அதில் உத்தமமாய் ஆண்டவரே உண்மையாய் ஆண்டவரே உமக்கு நேராய் அந்த ஊழியத்தை செய்ய கர்த்தர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். அதே வேளையில் ஆண்டவரே அப்பா அனுதினமும் ஆண்டவரே எப்பொழுதெல்லாம் ஆண்டவரே அவர்களுக்கு சமயம் கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் ஆண்டவரே அந்த ஜபத்தில உறுதியாய் இருக்கவும் கருத்தோடு ஜபிக்கவும் கர்த்தர் இவர்களை ஆண்டவரே அப்பா நீர் அழைத்தவர் என்பதை அறிந்து அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற அந்த பயம் ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய் ஜபிக்கிறோம் கர்த்தர் தாமே ஆண்டவரே. அப்படியாய் ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் ஏற்ப வெளிப்படுத்தி அவர்கள் மூலமாய் இந்த உலகத்தில் இருக்கிற அநேக ஜனங்களை உம்பக்கமாய் அழைக்க இவர்களை ஒரு கருவியாய் நீ பயன்படுத்தி வருகிறது. அளவுக்கு மொக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம் பா. அப்பியாய் கொடுக்கத்தாவே ஆலயத்திற்கு வருகிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் அப்பா விசுவாசியாக விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நம்முடைய சமூகத்துக்கு கொண்டு வருகிறோம்ப்பா. காலம் ஆண்டவரே மிக கொடிதா இருக்கிறதுப்பா. யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்று அறிந்து கொள்வதே மிகவும் கடினமா இருக்கிறது. அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில ஆண்டவரே இந்த ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பெயருக்கு கிறிஸ்துவர்களாகவும் ஆண்டவரே அவர்களுடைய நடத்தையில் ஆண்டவர உலக பிரகாரமான காரியங்களில் ஈடுபட்டு தானையும் கெடுத்து கொண்டு மற்றவர்களை கெடுக்கிற சூழ்நிலையில இந்த பிள்ளைகள் எல்லாம் உருவாகி கொண்டிருக்கிறார்கள் கர்த்தாவே. அப்படியாய் ஆண்டவர் என் தேவனாகி கர்த்த இவர்களுக்கு நல்ல ஞானத்தையும் விவேகத்தை தாங்கப்பா. பரத்தினுடைய ஞானத்தினால் நிரப்புங்கப்பா. விசுவாசத்தில நம்பிக்கையாய் உறுதிபட கர்த்தர் உதவி செய்யுங்க. இவர்கள் ஆண்டவரே எப்போதும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தையே நோக்கி பார்க்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்கப்பா. கர்த்தர் தந்திருக்கிற இந்த ஈவுகளை பயன்படுத்திக் கொள்ள ஒவ்வொரு பிள்ளைகளும் அதற்கு பிரயாசப்பட கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சபிக்கிறோம்ப்பா. நீர் அழைத்தவர் எப்பேற்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சபிக்கிறோம்ப்பா. கர்த்தராகிய தேவன் நீர் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் உம்முடைய சொந்த பிள்ளைகளாய் நீ நேசித்து அன்பு காட்டி ஆண்டவரை அரவணைத்து பாதுகாத்து ஆண்டவரை இம்மட்டமாய் அழைத்து வந்ததை இந்த பிள்ளைகள் எல்லாம் மறந்து ஆண்டவரை உலகத்தின் பின்னால் சென்று கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில அப்பா யாரெல்லாம் ஆண்டவரே உமைக்கு பயந்து உம்முடைய பரிசுத்த நாமத்தை உச்சரிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தராகிய தேவன் நீர் அநேக ஆண்டவரே பாதுகாப்பை தந்து வழி நடத்துகிறீர். அதே போல ஆண்டவரே இதோ ஆண்டவரே தன்னுடைய எண்ணங்களையும் நினைவுகளையும் மாற்றி ஆண்டவரே பேரளவுக்கு கிறிஸ்துவன் என்று ஆண்டவரே அவர் நடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் தேவனாகி கர்த்த அவர்களை மாற்றுங்கப்பா. அவர் மனதை மாற்றுங்க. அந்த பிள்ளைகளுடைய வாழ்வை எல்லாம் மாற்றுங்கப்பா. அந்த பிள்ளைகள் நரகத்துக்கு ஆண்டவரை போகாதபடி உடைய பரிசுத்த தேசத்திற்கு ஆண்டவரை வர கர்த்தர் உதவி செய்யுங்க. இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே இன்று இருக்கிற சூழ்நிலையை மட்டும் பார்க்கிறார்கள் கர்த்தாவே. நான் இறந்தால் நான் எங்கே போவேன் என்பதை ஆண்டவரை அறிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள் கர்த்தாவே. அப்பா இதோ அப்பா நீ எங்களுக்காக ஆண்டவரே பாரமான சிலுவையை சுமந்து அப்பாவுமை துப்பி ஆண்டவரே சாட்டியால் அடைத்து காலால் உதைத்து ஆண்டவரே உம்மை நிர்வாணப்படுத்தி அலங்கோலமாய் நின்ற காட்சி இந்த நாளிலும் ஆண்டவரே மன வேதனையா இருக்கிறது. அப்படியாய் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பாவங்கள் போக்கவும் அவர்கள் ஆண்டவரே நித்திய நித்தமாய் மோடு கூட வாழத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ரத்தத்தை சிந்தி நீரேப்பா. அதை ஒவ்வொரு பிள்ளைகளும் உணரத்தக்கதாய் அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே நீர் ஆண்டவரே எத்தனையோ பாவிகளையும் நீர் நேசிக்கிறீர் ஆண்டவரே. ஆனால் அவர்கள் தான் உம்மை நேசிக்கக்கூடிய அந்த வாஞ்சை இல்லாமல் இருக்கிறார்கள் அப்பா. இந்த பிள்ளைகள் எல்லாம் மாறட்டும். இந்த பிள்ளைகளுடைய வாழ்வெல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. பரிசுத்தமான வாழ்வை தேடி வர கர்த்தர் உதவி செய்யும்படி ஆயிச்சபிக்கிறோம்ப்பா. ஆலயங்களிலும் திருச்சபைகளிலும் வருகிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதித்து ஆண்டவரே அந்த பிள்ளைகள் ஆண்டவரே உண்மையே ஆண்டவரே உண்மையும் உத்தமமா இருக்கிற தேவனை ஆண்டவரை பற்றி கொண்டு ஆண்டவரை வாழ்கிற அந்த வாழ்க்கையை ஆண்டவர்கள் தந்து அவர்கள் வாழ்கிற வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாய் வாழ கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் தேவன். அப்படியே இந்த பிள்ளைகளை ஆசுவதிங்கப்பா. இந்த பிள்ளைகள் எல்லாம் வழி தப்பி போகாதபடிக்கு இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே போய்விட்டு தூரம் போகாதபடிக்கு கர்த்தர் தாமே இந்த பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் அரவணைத்து பாதுகாத்து கொண்டு வருகிறதை இந்த பிள்ளைகளை நினைக்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சபிக்கிறோம். அங்கொன்றும் இங்கொன்றும் ஆக ஆண்டவரே சாத்தான் ஆண்டவரே இவர்களை ஆண்டவரே அழைக்கழைக்கிறார். ஆனாலும் என் தேவன் எல்லாவற்றையும் வெற்றி சிறந்த தேவன். அந்த தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை என்று ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தை உச்சரிக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் இந்த நாளிலே அவர்கள் அழிந்து போனதும் இல்லை ஒழிந்து போனதில்லை அவர்கள் ஏமாற்றப்பட்டதும் இல்லை. ஒவ்வொருவரும் ஆண்டவரே நிலைத்து நிற்கிறவர்களாக இந்த நாள் வரையிலும் இருக்கிறார்கள். அப்படியாய் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து நாமத்தை இயேசுவை பின்பற்றுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் அழைத்தே நீர் அரவணை ஜெபிக்கிறீர் கர்த்தாவே. அது போல ஆண்டவரே, இந்த பிள்ளைகளும் ஆண்டவரே உம் அயறிந்து கொண்டு ஆண்டவரும் உம் சமூகத்தை சேர கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தராகிய தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் ஆண்டவரே ஒன்றுக்கும் ஒரு நாளும் குறைவுபடாத படிக்கு தேவனை நோக்கி பார்க்க பிள்ளைகளாக மாற்றுங்க. திருசபைக்கு வருகிறவர்களும் திருசபை ஆயர்களும் ஊழியக்காரர்களையும் ஆண்டவரே அங்கு இருக்கிறதான ஒவ்வொருவரும் ஆண்டவரே இவர்களுக்கு நல்ல உபதேசத்தை தந்து ஆண்டவரே உத்தம மார்க்கத்தை ஆண்டவரே சொல்லிக் கொடுத்து வளர்க்க கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சபிக்கிறோம். அப்பா ஒரு தா ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஜபத்திலே தரித்திருக்கிறவர்களாக ஆண்டவரே அந்த ஜப வாழ்க்கையை இவர்களுக்கு தந்து ஆண்டவரே வழி நடத்தும்படி ஆய்ச்சபிக்கிறோம். அப்படியா தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் நேசித்து ஆண்டவரே அழைக்கிற தேவன், அழைத்த தேவன் என்பதை அறிந்து கொண்டு இந்த பிள்ளைகள் எல்லாம் வாழ கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய்ச்சபிக்கிறோம். அப்படியா என் தேவன் செய்ய போவதற்காக உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம் எடுக்கிறோம்ப்பா. இந்த வேளையில ஆண்டவரை ஜெபித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளின் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். கர்த்தர் அவர்களை யாசிவை தொழில்நடத்துவீராக. இன்னும் கொடுக்க தாவே ஜெபிக்க காத்திருக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேவனாகி கர்த்தர் அவர்கள் விண்ணப்பங்கள் எல்லாம் ஆண்டவரும் சமூகத்துக்கு ஆண்டவரே எட்டுபடி ஆய் ஆண்டவரே அதற்கு தக்க பலனை தந்து வழிநடத்தும்படி ஆய்ச்சிருக்கிறோம். அப்படியே என் தேவன் செய்ய போவதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம்ப்பா. இந்த வேளையிலும் ஆண்டவரே இந்த சங்கமம் ஊடகத்தின் சமூகத்துல கொண்டு வருகிறோம்பையா. இப்படியாய் ஆண்டவரே இந்த ஜபங்களை மூலமாய் ஆண்டவரே தேவனோடு கூட உறவாடவும் தேவ பிள்ளைகள் ஒன்று சேர்ந்து ஆண்டவரே உமை ஆண்டவரை நோக்கி பார்க்கவும் செய்திருக்கிற அந்த தாயோக்கு முக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இதை நடத்துகிறதான அருமையான ஸ்ரீ சகோதரன் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். மகனுக்கு நல்ல ஆண்டவரே சுகமும் பலனும் தந்த ஆண்டவரை ஆசீர்வதிங்க. இவர்கள் எண்ணங்களில் இருக்கிறது ஆனாண்ட காரியங்கள் கையிட்டுகிற செய்யற வேலைகள் ஒவ்வொன்றும் ஆண்டவரை விருத்தி அடை கர்த்தர் உதவி செய்யுங்க. இவரோடு கூட இவருடைய மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மரவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை யாரெல்லாம் அந்த குடும்பத்தில் இருக்கிறார்களோ ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஆண்டவரை வழிநடத்தும்படி ஆய்ச்சிருக்கிறோம். அப்படியே என் தேவன் செய்ய போவதற்காயும் கொக்கோடான கொடி ஸ்தோத்திரம். நிஜப வேலை ஆண்டவரை தொகுத்து வழங்குறதான ஆண்டவரே சானட் மகளையும் ஆண்டவரே அவருடைய கணவனையும் ஆண்டவரே அவருடைய பிள்ளைகள் ஆண்டவரே மகனையும் மகளையும் சமூகத்துல கொண்டு வருகிறோம். அவருடைய கணவர் கூட ஆண்டவரே நம் மகளுக்கு உரு துணையா இருந்த ஊழியங்களுக்கெல்லாம் ஆண்டவரே உத்வேக செய்ய கர்த்தர் உதவி செய்யுங்க செய்கிறார். அந்த மகனையும் ஆசீர்வதிங்க, அந்த பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. உம்முடைய ஊழியத்திற்கு ஒத்துழைப்பு தந்த ஆண்டவரே உம்முடைய ஊழியத்துக்காகவே இருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு எப்போதும் துணையா இருந்து வழி நடத்துங்கப்பா. அவள் எண்ணங்களில் இருக்கிறதான காரியங்கள் அறிந்து உதவி செய்து வழி நடத்துங்க. அப்படியே என் தேவன் செய்ய போவதற்காய் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். துதியும் கனமும் மகிமை யாவற்றையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான நாமத்தினால இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன். எங்கள் ஜபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதர், கைவிட்டு செய்யற எல்லா காரியத்தையும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஆமேன். அமரியா அவர்களை வரவேற்றுக்கொண்டு எங்கள் இலங்கை காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இலங்கை தேசத்திலே சமாதானமும் வெப்பங்களை எல்லாம் அகற்றி ரட்சிப்பை அவர்களுக்குள்ளே பெருக வைக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களிலே அங்கு பாவ இருள் அங்கு அவர்களை மூடிக்கொள்ளாதபடி காத்து கொள்ளப்பட கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி எங்கள் இலங்கை தேசத்துக்காக ஜெபத்திலே வழி நடத்துங்க.
6: ஹாலேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர ராஜா, துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ரப்பா. சேனைகளின் தேவன் ஆகிய கர்த்தாவே, இந்த அருமையான நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அந்த நாள்ல கூட ஒரு விசையும் பாதப்படியிலே நாங்கள் வந்து சேரக்கூடி ஜெபிக்க நீ செய்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமாய் எங்களை கர்த்தாவே இந்த ஏழாவது மாதம் கடைசி நாட்களிலே கூட எங்களை நீ இருக்குப்பா கண்ணின் மணியை போல பாதுகாத்து ஒரு தாயை போல தீற்றி தகப்பனை போல தோல் மேல சுமந்து வந்த மது தயவு அன்பு கிருபை இரக்கத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இரக்கத்திலே நீர் ஐஸ்வர்யம் நிறைந்த தகப்பனா இருக்கிறீரப்பா. உமக்கு சோத்திரம் அப்பா. ஒவ்வொரு நாளும் உமது பாதுகாப்புக்காக நன்றி. உமது செட்டை நிழலிலே எங்களை மூடி மறைத்துக் கொள்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறப்பா. அப்படியாக கூட இந்த வேலையிலே சகோதரி கொடுத்ததான அந்த ஜெப குறிப்புக்காக உமக்கு சோத்திரம் செலுத்துகிறோம். விசேஷமா இலங்கைக்காக ஜபிக்கிறோம்ப்பா. அப்பா இலங்கை மேல தேவனுடைய ஆசீர்வாத கரம் அமரும்படியா ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம். இலங்கை தேசம் கர்த்தாவே, அந்த தேசம் இழந்த மக்கள் இழந்த யாவற்றையும் தேவன் நீர் திருப்பி தந்து இந்த தேச மக்கள் எல்லாம் செழித்து வாழ கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. ஆமேசப்பா, யோபுவின் முன் நிலைமை பார்க்கிலும் பின் நிலைமை நீர் எப்படி ரத்தத்தனையாய் ஆசீர்வதித்தீரே, அதே போல இலங்கையையும் தேவன் நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஒப்பு கொடுக்கிறப்பா. இலங்கை வாழ் மக்கள் யாவருமாய் ரட்சிக்கப்பட ஜெபிக்கிற தகப்பனே, அவர்களுக்குள்ளே எந்த வேதம் இல்லாதபடிக்கு எந்த வேறுபாடு இல்லாதபடிக்கு அவர்கள் வாழ்ந்திருக்கவும் ஜெபிக்கிறோம். சமாதானத்தின் தேவன் நீர் அவர்களுக்கு நல்ல ஒரு பூரண சமாதானத்தை நீர் கட்டளிடுங்கப்பா. உமக்கு சூத்திரம் முடியாக கூட ஆண்டவரே காணப்படுகிறதான வெறுப்பு எல்லாவற்றையும் விலக்கி போடுங்கப்பா. பிரிவினை நாவியெல்லாம் அகற்றி போடும்படியா ஜெபிக்கிறோம். இந்த மக்கள் எல்லாரும் உமக்கென்று எழும்பி பிரகாசிக்க தேவன் நீர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட இருளிலே வாழ்கிற பிள்ளைகள் எல்லோரும் வெளிச்சத்துக்கு வரும்படியா இந்த வேலையிலே ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கு சூத்திரம். அந்த மக்களின் எல்லா பாவ சாபங்கள் அக்கிரமங்கள் மீறுதலுக்காக கூட நீர் சிலுவையிலேயே ரத்தம் சிந்தியிருக்கிறியப்பா. உமது மகா பரிசுத்தமான திரு ரத்தத்தை இந்த இலங்கை மக்களுக்காக கூட நீ சிந்தியிருக்கிறீர் என்பதை நீ நினைவு கூறும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறதான அந்த பாவ வாழ்க்கையிலிருந்து பாவ இருளிலிருந்து அவர்கள் வெளி வரும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. எல்லாம் ஒரே அப்படியாக அவர்கள் மூட நம்பிக்கையில கூட இல்லாதபடிக்கு எல்லாரும் ரட்சிக்கப்பட கர்த்தர் இந்த வேலையிலே கிருபை செய்யுங்கப்பா. ஒருவரும் கெட்டு அழிந்து போவது உமது சித்தம் அல்ல. எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நீர் விரும்புகிறபடினாலே கர்த்தாவே இந்த வேலையில இலங்கை மக்கள் யாவருமாய் ரட்சிக்கப்படும்படியா நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம்ப்பா. அந்த மக்களின் எல்லா வாழ்வாதாரங்களும் எல்லாம் ஆசீர்வதிங்கப்பா. அவர்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொரு வேலையையும் கர்த்த நீர் ஆசீர்வதிங்க. எல்லாம் கல்டிவேஷன் முதல் கொண்டு ஃபிஷிங் எல்லாவற்றையும் அப்பா ஃபார்மிங் யாவற்றையுமா ஆண்டவர் நீர் ஆசீர்வதித்த ஆயிரம் மடங்கு கர்த்தர் நீர் உயர்த்தும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறாப்பா. எந்த குறைவின்றி எந்த பொருளாதார நிலையிலே கூட அவர்கள் அப்பா அடி கட்டத்திலே போய்விடாத படிக்கிருக்க எல்லாவற்றிலும் மென்மேலுமாய் அவர்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்பா. அந்த இலங்கை தேசத்தை ஆளுகை செய்கிறவர்களை கூட மது கரத்திலே ஒப்பு கொடுக்கணும். மக்களுக்கு நல்ல சட்ட திட்டங்களை கொண்டு வரவும். ஏழை எளிய மக்களுக்கு வேண்டிய எல்லா வசதிகளையும் எல்லா கர்த்தாவே அவர்களுக்கு வேண்டியதான எல்லா காரியங்களையும் செய்து கொடுக்க அவர்கள் முன் வரும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. அப்படியாக தேவன் இந்த இடத்துல கூட எல்லா இயற்கையின் காரியங்களில் எல்லாவற்றையும் நீங்க பொறுப்பிடுங்கப்பா. அப்படியாக இலங்கையில இருக்கிறதான மக்கள் எல்லோரும் சமாதானமாய் வாழ்ந்திருந்து இந்த பாவ வாழ்க்கையிலிருந்து அவர்கள் வெளிவந்து ரட்சிக்கப்பட்டு உமது நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்படியே தேவன் செய்யறதுக்காய் நன்றி செலுத்துகிறப்பா. ஒரு விசை கூட சங்கமம் ஊடகத்தை உமது கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இதனை நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயா, அவருடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார், மருமக்கள் யாவருமாய் ஆசீர்வதிங்கப்பா. அப்படியாக கூட ஆண்டவரே இணைந்து பணிபுரிகிற சகல ஊழியர்களையும் அவருடைய குடும்பங்களையும் கூட தேவன் நீங்க ஆசீர்வதிக்க முடியா ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஜபத்தை தொகுத்து வழங்குறதான ஜானட் மகளையும் மகளுடைய கணவனையும் மகனையும் மகளையும் ஆசீர்வதிங்கப்பா. வாலிப பிள்ளைகள் கூட தன் தாய் தகப்பன் செய்கிறது போல இவர்களும் ஊழியத்திலே இணைந்து பிள்ளைகள் உமக்கு அவருக்கு தாய் தகப்பனுக்கு ஒத்தாசியா இருக்க கிருபை செய்யுங்க. 8ஆம் தேதி தெய்வ மகிமை அந்த புத்தக வெளியீடுலே விளங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த மகள் கடந்து போகும்போது போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்து கொள்ளுங்க. எல்லா தேவைகளையும் எல்லாவற்றையும் அப்பா பண ஒத்தாசிகளையும் வரத்திலிருந்து நீர் அனுப்பி தந்து ஆசீர்வதிக்க முடியா ஒப்பு கொடுக்கிறோம். கொடுத்திருக்கிறதான இந்த வாஞ்சைக்காய் நன்றி செலுத்துகிறாப்பா. அவன் என்னிடத்திலே வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்ற வாக்கு தத்தத்தை இந்த குடும்பத்தின் மீது வைத்து நான் ஜெபிக்கிறேன். தேவன் அப்படியே ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்படியே கூட ஜெபித்த ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக தெய்வ பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறப்பா. நீ ஜெபிக்க வருகிறதான ஒவ்வொருத்தரையும் தேவன் நீர் அளவில்லாமல் ஆசீர்வதிங்க. ஏமி சகோதரியை கூட கர்த்தன் நீர் ஆசீர்வதித்து இன்னும் ஊழிய பாதையில எடுத்து அந்த மகளை கூட வல்லமையாய் வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியாக தேவன் எங்களுடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டு ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு ஒருத்தர் கேரடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையிற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் உங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம், நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து பிள்ளைகளோடு பேர பிள்ளையோடு கூட இருந்து ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாராக. ஆமேன்,
6: ஆமேன். உங்கள் அனைவரையும் அப்படியே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்,
1: ஆமேன். நாங்க குணா பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் பிரதர். நாடுகளிலே ஒரு மாற்றம் வர வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜபம் பண்ணுங்கள். ஏனென்றால் அழிவும் சேதமும் அந்த தேசங்களிலே அதிகமாயி கொண்டு போகிறது, உயிர் சேதங்கள் அதிகமாயி கொண்டு போகிறது. ஆகவே இதற்காக நீங்கள் ஜபம் பண்ணுங்கள். இந்த ஆயுத முனைகள் எல்லாம் கட்டப்படட்டும், அங்கு ரத்தம் சிந்துதல் எல்லாம் நிறுத்தப்படட்டும் என்று சொல்லி, அந்த ரத்தம் சிந்துதலினால் நாடுகள் தேசங்கள் நிலங்கள் பூமி அங்கு சேதப்படுகிறது தீட்டுப்படுகிறது என்று சொல்லி நாங்க பாக்குறோம். ஆகவே கிறிஸ்டவே தேசத்துக்காகவும் அங்கு ஈரான் தேசம், அங்கு ரஷ்யா, இப்படியா உலக தேசத்தில எந்தெந்த இடத்துல இந்த யுத்தங்களினால் பாதிப்புகள் சந்தித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு நிம்மதியும் ஒரு விடுதலையும் உண்டாகும்படி யுத்தங்கள் முறிக்கப்பட கத்தர் உதவி செய்யணும் என்று ஜெபத்திலே வழி நடத்துங்கள்.
7: அன்பின் பரலோக பிதாவே, கத்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிற தேவனுடைய ஒத்தாசையோடும் உங்களுடைய சமூகத்துல வந்து நிற்கிறோம் ஐயா. இப்பொழுதும் ஆண்டவரே சகோதரி சொன்ன விண்ணப்பத்தோடு கூட உங்களுடைய சமூகத்துல வந்து நிற்கிறோம். இந்த உலகத்துல எல்லா இடங்களிலும் ஆண்டவரே யுத்தங்களும் பஞ்சங்களும் கொள்ள நோய்களும் தலைகட்டி கத்தாவே மக்களை ஆண்டவரே கலங்கப்படுத்தி ஆண்டவரே பயப்படுதலோடு கத்தாவே ஆண்டவரே தகப்பின ஒவ்வொரு மக்களும் அனுதினமும் என்ன நடக்கும் ஏது நடக்கும்ங்கிற பயத்தோடும் வேதனைகளோடும் கண்ணீர்களோடும் ஆண்டவரே தகப்பனை தவித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையிலும் ஒவ்வொரு நாடுகளுக்காக நாங்க செபிக்கிறோம் ஐயா. விசேஷமாக யுத்தத்துல இணைந்து துணிகரமாய் ஈடுபட்டு ஆண்டவரே ஜனங்களை அழித்துக் கொண்டிருக்கிற தேசங்களுக்காக தலைவர்களுக்காக நாங்க நோக்கி பார்க்கிறோம் ஐயா. அன்பின் தகப்பனே இரக்கத்தின் சிகரமாயிருக்கிறவரே துன்மார்க்கன் அழிந்து போகிறதையும் விரும்பாத ஜீவனுள்ள தீவனாகிய பட்சபாதம் இல்லாதவரே இந்த வேளையிலும் இந்த தேசங்களுக்காக நாங்க செவிக்கிறோம் ஐயா. இந்த தேசங்களில் யுத்தங்களை நடத்துவதற்காக துணிகரம் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய இருதயங்களும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இலகுவதாக நாங்க செவிக்கிறோம் ஐயா. கடின இருதயங்கள் உடைவதாக நாங்க செவிக்கிறோம் ஐயா. ஜனங்கள் அழிகிறதையும் தேசங்கள் எரிகிறதையும் ஜனங்கள் கத்தாவே பஞ்சங்களினாலும் கொள்ள நோய்களினாலும் வாடுகிறதையும் கத்தாவே அவயங்கள் இழந்து ஆண்டவரே உறுப்புகள் இழந்து ஜனங்கள் தவிக்கிற தவிப்புகளை எல்லாம் பார்த்து ஆண்டவரே ஆண்டவரே தகப்பனே எண்ணம் வெறி கொண்டவர்களாக எண்ணம் தைரியம் கொண்டவர்களாக தேசங்களை அழிப்பதற்காக துணிகரம் கொள்ளுகிற இவர்களுடைய இருதயங்களை கத்தர் உடைக்கும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. இரக்கம் உள்ளவர்களாய் மாற கத்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. அவர்களுக்கு பின்பாக நின்று கத்தாவே அவர்களுடைய இருதயங்களை கடினப்படுத்துகிறதான பொல்லாத சத்ருவின் கிரியைகள் யாவும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவர்களை விட்டு வெளியேறுவதாக செவிக்கிறேன் ஐயா. அவனுடைய கோட்டைகள் உடைந்து விழுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செவிக்கிறேன் ஐயா. அவன் பண்ணுகிற திட்டங்கள் எல்லாம் கத்தாவே ஜனங்களை ஏவுகிற திட்டங்கள் எல்லாம் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உடைந்து நிர்மூலமாக்கப்படுவதாக செவிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே மனித சுபாவங்கள் வெளிப்படுத்தும் நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. உணர்வுகள் கத்தாவே புரிந்து கொள்ளத்தக்கதான உணர்வுகள் காணப்படட்டும் என்று ஒவ்வொரு அதிகாரிகளுக்காக செபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு அதிகாரிகளும் இரக்கம் உள்ளவர்களாய் மாற உதவி செய்யுங்க ஆண்டவரே. அவர்கள் யுத்தத்தை விட்டு கத்தாவே சமாதானத்தையும் தங்களுடைய தேசத்து மக்களுடைய ஆண்டவரே அவல நிலைகளையும் பார்த்து மனம் திரும்பி கத்தாவே இந்த தேசத்தை கட்டி எழுப்புவதற்காக ஆண்டவரே மனம் மாறத்தக்கதான கிருபைகளை ஒவ்வொரு தேசங்களிலும் தேவன் கட்டளையிட்டு தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே.
8: உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எத்தனையோ பேர் தாய் தகப்பனை இழந்து நிக்கிறாங்க, எத்தனையோ பேர் பிள்ளைகளை இழந்து நிக்கிறாங்க, கணவன் மனைவி என்று சொல்லி ஆண்டவரே எத்தனையோ பேர் இழந்து நிக்கிறாங்க. கர்த்தாவே தகப்பனே நிம்மதி இல்லாத வாழ்க்கையோடு இருக்கிற ஒவ்வொரு மக்கள் மீதும் நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு மக்களையும் கர்த்தாமே பாதுகாப்பீராம், காத்துக் கொள்வீராக நாங்கள் செவிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு மக்களையும் உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவரே உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. விசேஷமாக இஸ்ரவேல் தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே உம்முடைய தேசமா இருக்கிறது ஆண்டவரே, உம்முடைய ஜனங்களும் வேதனைகளோடும் ஆண்டவரே எந்த நேரமும் கர்த்தாவே பயத்தோடும் ஆயத்தத்தோடும் இருக்கிற இந்த தேசத்தையும் கர்த்தர் தாமே தொடர்ந்து பாதுகாத்து வருகிறீங்க, இன்னும் பாதுகாப்பீராக ஜெபிக்கிறேன் ஐயா. உம்முடைய மக்களும் சமாதானத்தினால் நிறையப்பட கர்த்தர் உதவி செய்வீராக, தைரியம் கொண்டு வாழத்தக்கதாக சுத்தி இருக்கிற எதிர்ப்புகளை கர்த்தர் விலக்கி கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபி பயம் இல்லாத வாழ்க்கை வாழத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வீராக. உம்மை ஆராதிக்கிற ஜனங்கள், உம்மை ஆண்டவரே உம்முடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிற ஜனங்களாகிய அந்த இஸ்ரவேல் மக்களையும் கர்த்தர் தொடர்ந்து காத்துக் கொள்ளுங்க. நீங்க அந்த மக்களுக்காக திரும்பி வரப்போகிறவர் ஆண்டவரே. இதோ அந்த மக்களை கர்த்தர் தொடர்ந்து பாதுகாக்கும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். தேசம் அழிந்து விடாதபடிக்கு கர்த்தர் காத்துக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் செவிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு மக்களும் உங்களுடைய கருத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவரே உண்மை எண்ணம் அறிந்து கொண்டு ஆண்டவரே தகப்பனை உண்மை ஏற்றுக்கொள்ள உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்களை அறிந்து கொண்டு அறிக்கை பண்ணத்தக்கதான சூழல்கள் அங்கே காணப்பட ஆண்டவரே இந்த வேதத்தை புரிந்து கொண்டு அவர்களுக்கும் கர்த்தருக்கு எண்ணம் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. தேசங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இப்பொழுதும் இந்த தேசங்கள் ஒவ்வொன்றிலும் ஆண்டவரே பட்டினியோடு வாழுகிற மக்களுக்காக செவிக்கிறோம், பஞ்சங்களோடு வாழுகிற மக்களுக்காக செவிக்கிறோம் ஆண்டவரே, வாழ்வாதாரங்கள் இல்லாமல் தவிக்கிற மக்களுக்காக செவிக்கிறோம். அவர்களுக்கு வேண்டிய ஆண்டவரே உதவிகள் சென்றடைய கர்த்தர் உதவி செய்வீராக ஆண்டவரே. மத்திய நாடுகள் அந்த தேசங்களில் இறங்கி இந்த மக்களுக்கு தேவையானவைகளை செய்து கொடுக்கத்தக்கதான சூழல்கள் அந்த தேசங்களில் காணப்படுத்தும் என நாங்கள் செவிக்கிறோம். ஒவ்வொரு தேசங்களையும் கர்த்தர் தாமே பாதுகாத்து ஒரு நல்ல சூழல்களை ஏற்படுத்தி தரும்படியாக மனிதனுடைய ஆட்சி இப்படியான ஆட்சி என்று ஆண்டவரே நாங்கள் புரிந்து கொள்ளுகிறோம், அறிந்து கொள்ளுகிறோம். என் தேவனாகிய கர்த்தர் செய்ய போகிற ஆட்சி ஆண்டவரே சமாதானம் உள்ள ஆட்சி என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஐயா. இப்பொழுதும் ஆண்டவரே அதில் ஒரு கொஞ்சம் என்றாலும் இந்த மக்கள் உணர்ந்து கொண்டு ஆண்டவரே தங்களை மாத்திக்கொள்ள கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. உம்முடைய கருத்துல ஒவ்வொரு தேசங்களும் ஒப்பு கொடுக்கிறோம். காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க, தப்புவீங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே சங்கமம் ஊடகத்துக்காக நாங்கள் செவிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த ஊடகத்தின் ஊடாக செய்யப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டவரே தேவ செயல்களுக்காய் உம்மை சோதரிக்கிறோம். ஆராதனைகள், துதிகள், பாடல்கள், ஜெபங்கள், தேவ வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்காய் உம்மை சோதரிக்கிறோம். இணைந்து செயல்படுகிற ஒவ்வொரு தேவ ஊழியர்களுக்காய் உம்மை சோதரிக்கிறோம். கர்த்தர் தாமே தொடர்ந்து அவர்களை பலப்படுத்தி பாதுகாத்து எண்ணம் அவர்கள் தொடர்ந்து செயல்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இந்த சங்கமம் ஊடகம் எண்ணம் அநேக வீடுகளுக்குள்ளே பிரவேசி பிரவேசித்து அநேகரை தட்டி எழுப்பி தேவ சமூகத்துக்கு நேராக நிக்க கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எண்ணம் அநேகர் இணைந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக நாங்கள் செபிக்கிறோம். லெஸ்லி அனையும் அவருடைய குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தருடைய ஆவி அனுபவ தாமே தொடர்ந்து அவர்களை பாதுகாத்து பலப்படுத்தி இருக்கிற பலத்தோடு எண்ணமோட கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. அது மாத்திரமல்ல கர்த்தருடைய ஆவியானவரே இப்பொழுதும் ஜேன சிஸ்டனுக்காக நாங்கள் செவிக்கிறோம். கர்த்தர் தாமே இதோ அந்த மகளையும் தெரிந்து கொண்டீங்க, அந்த மகளை இந்த இடத்துல கூட்டி சேர்த்தீங்க. அவங்களுக்கு கொடுத்திருக்கிற ஊழியத்துக்காய் சோதரம் தொடர்ந்து கர்த்தாவே எண்ணம் அநேகரை ஆண்டவரே தட்டி எழுப்பி உம்முடைய சமூகத்துல இருக்க பண்ண எண்ணம் கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. ஆர்வத்தோடு கர்த்தாவே வாஞ்ச உள்ள ஜெபக்குறிப்புகளோடு திறப்பு வாசலில் நிக்கிற மகளாக தொடர்ந்து காணப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. அந்த குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். எங்களோடு கூட இணைந்து ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுடைய குடும்பங்களையும் கர்த்தருடைய ஆவியானவர் ஆளுக செய்து கர்த்தாவே தொடர்ந்து பாதுகாக்கும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. எல்லா குடும்பமும் உம்முடைய வருகைக்கு ஆயத்தம் உள்ள மனவாட்டிகளாக நிற்க தேவன் உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம் ஐயா. உம்முடைய உம்முடைய வருகைக்கு முன்பாக நாங்கள் எடுத்துக் கொள்ளப்பட்டாலும் உம்முடைய சமூகத்தில் காணப்படுகிறவர்களாக நிற்கத்தக்கதாக எப்பொழுதும் கர்த்தாவே நீ ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆயத்தப்படுத்தி ஆண்டவரே வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய வருகை தாமதமா இருக்குமா இருந்தால் நாங்கள் இன்னொரு விஷயம் உம்முடைய சமூகத்தில் கூடி உம்மை நோக்கி பார்க்கும் வரைக்கும் உங்களுடைய அன்பும் இரக்கமும் கிருபையும் தயவும் பாதுகாப்பும் எங்கள் ஒவ்வொருவருடன் கூட இருந்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தட்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிற தேவனுடைய ஒத்தாசியோடும் ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே.
1: ஸ்தோத்திரம் நன்றி பிரதர். கர்த்தர் உங்களோடும் கைவிட்டு செய்யற காரியம் ஒவ்வொன்றோடும் கூட.
7: ஆமென். அப்படியே கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து உங்களை வழிநடத்துவாரா.
1: ஆமென். நாங்க சாந்தி சிஸ்டரை வரவேற்றுக் கொண்டு சாந்தி சிஸ்டர் நீங்கள் வந்தோன்னு உங்களோட மைக்கை ஓப் பண்ணி நீங்கள் நல்லா இருக்கும். இப்பொழுது மைக்கை நீங்கள் எடுத்து விடுங்கள். ஜபையுங்கள். பாவ பெருக்கிலே இருக்கிற மக்களுக்காக, நாடுகளுக்காக, சத்துருவின் கிரிகைகள் நடக்கிற நாடுகள் தேசங்களுக்காக, அதிலிருந்து அவர்கள் விடுதலை அடைய மெய்யான இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
9: திருப்பி அவர்கள் சொல்லுங்க சிஸ்டர். சாரி, மன்னிக்கணும்.
1: பாவ பெருக்கத்திலும் சத்துருவின் கிரிகைகளிலும் இருக்கிற மக்களுக்காக நீங்கள் ஜபம் பண்ணுங்கள். இதிலிருந்து மக்கள் ஏற்றுக்கொள்ள வேணும்.
9: கோவில இருக்கு கத்தாவே உமக்கு நன்றி சொல்லுறேன் ஆண்டவரே. இந்த வேலையிலே ஆண்டவரே, இந்த மதிய வேலையிலே எங்களை பாதுகாக்கிறதுக்காக நன்றி. பாதுகாக்கிறதுக்காக நன்றி ராஜா. அப்பா தகப்பனே, பாவங்கள்ல இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீங்க ரசிக்கிறதுக்காக ஆண்டவரே, அவக்காக நீங்க காத்திருக்கிறதுக்காகவும் அதுக்காக நீங்க இரக்கமாய் இருக்க பொறுமையாய் இருக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா துதிக்கிறோம் ஆண்டவரே, உண்மை ஆராதிக்கிறோம் ராஜா, உண்மை ஆராதிக்கிறோம் ராஜா, உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உண்மை போட்டுகிறோம் ஆண்டவரே, உண்மை வாழ்த்துகிறோம் ராஜா. அப்பா நீங்க எங்களை பாதுகாக்கிறதுக்காக உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி நன்றி தகப்பனே. அப்பா நீர் எங்களோட நன்மையாய் இருக்கிறவர், நன்மை செய்யறதுக்காக எங்களை சுற்றி திரியவராய் இருக்கிறீர். எங்களோடு நீர் சுற்றி திரியறதுக்காக உமக்கு நன்றி சொல்லுறேன் அப்பா. பாவங்கள்ல போய் இருக்கிறவர்கள் ஆண்டவரே, தெரிந்தும் தெரியாமலும் ஆண்டவரே, சொல்லாலும் சிந்தனையாலும் செயலாலும் ஆண்டவரே இச்சிக்கப்படுற ஒவ்வொருவரையும் உங்க கரத்துக்களை தருகிறோம் ஆண்டவரே. உமை அறிந்தும் உமை தெரிந்து உண்மை அறிந்தும் தெரிந்தும் ஆண்டவரே அப்பா, உண்மை அறிந்தும் தெரிந்தும் உண்மை ஏற்க முடியாம பாவத்துல இருந்து விழுந்தவர்களை ஆண்டவரே நீர் எடுத்துக்கொள்வதற்காக, தேர்ந்தெடுக்கிறதுக்காக, நேசிக்கிறதுக்காக ஆண்டவரே, மீண்டும் ஒரு அவர்களுக்கு சந்தர்ப்பத்தை கொடுக்கறதுக்காக தகப்பனே அப்பா, விழுந்தவர்களை ஆண்டவரே அப்பா, நாங்க எவ்வளவு உங்களை பற்றி சொன்னாலும் சாட்சிகளை கண்ணால கண்டாலும் தகப்பனே, அவர்களுக்கு உங்கள்கிட்ட வர இயலாம தடையா இருக்கு பாக்குறோம் தகப்பனே. ஆனால் எங்கள்ட்ட சொல்லுவார்கள் எங்களுக்காக ஜெபியுங்கள் சிஸ்டர், ஆனால் நாங்கள் ஜெபிப்போம் அவர்களுக்காக. ஆனா அவர்களும் ஒரு நிமிஷம் ஒரு விசையாவது ஒரு கடுகளவு ஆவது விசுவாசிக்க அப்பா, உண்மை நோக்கி ஜெபம் கேட்கிற ஆண்டவரே, அவர்கள் ஒரு கடுகளவாவது விசுவாசிக்க ஆண்டவரே, அந்த தூண்டுதல் ஆவியானவரே அப்பா, நீங்க தூண்டுறதுக்காக ஆண்டவரே, அவர்களுடைய உள்ளத்துல நீங்க ஆண்டவரே அப்பா, அவங்க உள்ளத்தை நீங்க வாங்கியாய் செய்யறதுக்கு அவங்களை நேசிக்க, உங்களை நேசிக்க ஆண்டவரே. நீர் ஒருவரே இந்த உலகத்துல இருக்க தேவன் என்றும், எங்களுக்காக மரித்தவர் என்றும், எங்களுக்காக பாடுபட்டவர் என்றும், எங்களுக்காக அப்பா சிலுவையில தொங்கினவர் என்றும் அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ராஜா. ஆண்டவரே எங்களுக்காக நீர் சிலுவையில் தொங்கினீரே ஆண்டவரே, எங்களுக்காக நீங்க பாடுபட்டீங்களே ஆண்டவரே, அதுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ராஜா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ராஜா. அப்பா அந்த பாவத்துல விழுந்து இனியும் மற்றவர்கள் அப்பா ரசிக்கப்பட்டும் பாவங்கள்ல திருப்பியும் விழாதபடி ஆண்டவரே, உண்மை இறுக்கி பிடித்துக் கொள்ளும்படியாக ஆண்டவரே அப்பா, இன்னுமா ஜெபத்துல இன்னுமா தருத்திருக்கும்படி நேரங்களை கொடுக்கிறவர் ஆண்டவரே. உலகத்துல நடக்கிற ஒவ்வொரு சோதனைகளும் ஆண்டவரே, அந்த பிரான்ஸ்ல எரிந்து கொழுந்து விட்டு எரியிற அந்த இடங்கள்ல ஆண்டவரே, நீங்க அங்க மழைய வரப்பண்றதுக்காக அதை அனைத்து அந்த ஜனங்களை நீங்க பாதுகாக்கிறதுக்காக ஆண்டவரே அப்பா, உங்கள்கிட்ட ஜெபம் கேட்டு நிக்கிறோம் தகப்பனே அப்பா. ஒவ்வொரு நாடுகளை ஒவ்வொரு பிரச்சனை ஆண்டவரே ஆண்டவரே அப்பா அந்த ஜன்னங்கள் மனம் திரும்புறதுக்காக நீங்க பொறுத்திருக்கிறதுக்காக நன்றி சொல்லுகிறேன் ராஜா. உமக்கு நன்றி நன்றி தகப்பனே. ஐயா நீர் நல்லவராய் இருக்கிறீரப்பா. அப்பா எங்களை சர்வ வல்லவராய் இருக்கிற தேவனாய் இருக்கிறீங்க ராஜா. அப்பா ராப்பனே எங்களை நேசிக்கிறதுக்காக நாங்க பாக்கியசாலியெல்லாம் இதுல கொண்டு வந்து விட்டதுக்காக நன்றி சொல்லுகிறோம் அப்பா. அப்பா அந்த ஜன சிஸ்டர் ஆண்டவரே உங்க கரத்துல தருகிறோம் ராஜா. அப்பா அவர்கள் செய்யற ஊழியங்களை நீங்க கனப்படுத்துறதுக்காக ஆண்டவரே அவங்களை பாதுகாக்கிறதுக்காக அவங்களுடைய ஜெபங்களை நீங்க வழி நடத்துறதுக்காக அவங்களுக்கு நீங்க பலனா இருக்கிறதுக்காக நீங்களே அவங்களுக்கு இடமா இருக்கிறதுக்காக அப்பா சுத்தி வளைச்சு ஆண்டவரே பாத்தி கட்டி அவளை பாதுகாக்கிறதுக்காக அவங்க குடும்பங்களையும் அவங்க சொந்தங்களையும் ஆண்டவரே அவங்க செய்யற ஊழியங்களையும் ஆண்டவரே நீங்க பாதுகாத்து வழி நடத்துறதுக்காக நன்றி சொல்லுகிறேனப்பா. அவங்களுடைய அந்த கரட பயணத்துல நீங்க கூட இருங்க. போயிட்டும் வரைக்கையும் ஆண்டவரே நீங்க கொடுங்க. அவங்க சொல்ற வாக்குகள் ஆண்டவரே அந்த புத்தகங்கள் ஆண்டவரே அப்பா ஜனங்கள் அதை ஆண்டவரே அதை காது கொடுத்து கேட்கும்படியாக நீங்க செய்யறதுக்காக ஆண்டவரே அற்புதம் செய்யறதுக்காக அப்பா அந்த ஜனசிஸ்ல நீங்க கண்டாக்கு கொண்டு போய் விடுறது உங்களோட அற்புதம் தகப்பனே. அப்பா அதுக்காக நன்றி சொல்லுறோம் உங்களோட அற்புதங்களுக்காக. அப்பா அந்த வார்த்தையை காவிக்கொண்டு போற அந்த சகோதரிய உங்க கரத்துல இல்லவா நாங்க தந்திருக்கிறோம் ராஜா. அப்பா நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க தகப்பனே. அப்பா இன்னும் மாய் மீண்டு விழுகிற ஜனங்களுக்காக பாவத்துல தடைக்கு

0: அந்த வேலை எங்களுடன் தொடர்பு கொண்டால் நாங்கள் அவற்றை உங்களுக்கு அனுப்பி தருவோம். எப்படி தொடர்பு கொள்வதென்று அந்த வேலையை கத்தர் வழி நடத்துவாராக. வானொலி கூடாக சங்கமம் .com சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ .com உடாக இணைந்திருக்கிற உங்களையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். வேதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சியில் எங்களுடன் தேவ ஊழியர் சௌரம் மகேந்திரையா விக்டோரியா பிரிட்டிஷ் கொலம்பியாவிலிருந்து அதிகாலை வேளையில் இணைந்திருக்கிறார். அவர்களுக்கு காலை 7:37 ஆக இருக்கிறது. எங்களுடன் மாலை வேளையில் சௌரி ஜானட் அருட்பிரகாசம் இணைந்திருக்கிறார். ஜெர்மன் தேசத்திலிருந்து ஊழியர் சுசேரபின் வானர் அவர்கள் நிவாரண விசுவாசிக்கிறோம். மற்றும் இணைகிற ஒவ்வொருவரையும் நாங்கள் வரவேற்கிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்திரதாமை வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் ஊழியர் சௌரி ஜானட்டிடம் ஒப்படைக்க இருக்கிறோம். அவர் தொகுத்து வழங்குவார். பேசலோடமா
1: அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த கால வேலையிலே சங்கம நிலையத்திலே கேள்பதில் நிகழ்ச்சி நடக்கின்ற நிகழ்ச்சியை கண்ணோக்கி பார்க்கிற தேவநீராண்டோரே, ஐயா இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ற பிள்ளைகள் மறுபடி கேட்கிற பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன். இன்றைய நாளே கேள்வி பதில் நிகழ்ச்சியை தொகுத்து நமக்கு அளித்த சிசு ஜாட்டை நினைவு கூறுறோம். அது மட்டுமல்ல, இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியை உலகமங்கம் கேட்க செய்த சங்கம வானொலி நினைவு கூர்ந்து இந்த நாளில் ஆசீர்வாத நாளாக அநேகர் வந்து கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை ஆசிரியருக்கு நீர் கிருப செய்ய வேண்டுமாக எல்லாம் அல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன்
2: ஆமேன் ஆமேன். கர்த்தாவே, எங்கள் ஜெபங்களை கேட்டு எங்களுடைய கேள்வி பதில் நிகழ்ச்சி நேரத்தை தொடக்கத்தை முடிவரை நடத்தி தருவாராக. ஆமேன்
0: ஆமேன் ஆமேன். நான் ஒரு புது கேள்வி ஒன்று கேட்க போறேன்.
2: சொல்லுங்கள்.
0: சிறகு இல்லை, சட்டை இல்லை. சரியா, இது புது கேள்வி. சிறகு இல்லை, சட்டை இல்லை, வானத்திலே பறக்கிறது, அது என்னது? இந்த கேள்வியை நீங்கள் யோசித்துக்
2: கொண்டிருக்கீங்க.
0: கனடா நாட்டில யூரோப்பிலே பார்த்தா தெரியும் மேகம். இலங்கை இந்தியாவில உன எல்லாம் புளுவாயிருக்கும். அங்க மேகம் இல்லை,
1: சூரியன். சூரியன்
0: ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆமேன். நன்றி நன்றி
2: அருமையான. முதலாவது கேள்வி, கர்த்தருக்கு தான் கட்டின பலிபீடத்துக்கு யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டவர் யார்?
0: சத்தத்தை காணையில்
2: கர்த்தருக்கு தான் கட்டின பலிபீடத்துக்கு யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டவர் யார்?
3: யெகோவா ஷாலோம்.
0: யெகோவா ஈரே என்று கேட்ட மாதிரி கிடக்கு முதல்ல.
2: இல்ல, யெகோவா ஜீரேண்டு இதுக்கு ஆபிராமுக்கு மகேந்திரமண்ணா சொன்னதுக்கு பதில்
0: சொன்னேன்.
3: சொன்னது
0: பவுலா
3: இல்லையா? நியாயாதிபதி 6:24 ஐயா. அது நான் நினைக்கிறேன் என்ன பேரு கிதியோனா இருக்கும்.

0: Ya, qué onda.
1: ഞാനിത് ആറ് 24 ശരി ഓക്കെ
2: രണ്ടുപേരെ
1: സിംസോൺ കിരിയോൻ തന്നെ ന്യായ മുഖ്യമാനാക്കൾ അതില് എന്താ അതില് ഇത്രയും പേര് വന്നാലും അവ രണ്ടുപേരും തന്നെ എന്താ ഒരു മറക്ക മുടിയാത സംഭവം
0: സിംസോൺ
1: ചെയ്യല്ല ടക്കാണ് മൈൻഡിക്ക് വരമാട്ടുണ്ട് ശരിയാ
0: മുഴു കുടുംബങ്ങളെയും കവിത്ത് പോടുകവർകൾ
1: പിരച്ചനോട് ഗ്രന്ഥന കവിത്ത് പോടും
3: ഹലോ
4: இல்ல நான் இதுல வேற இல்ல இன்னைக்கு ராவிக்கு தான் வர்றோம் அந்த மண்டே நீங்க என்ன எடுக்க சொல்றீங்களா மார்னிங் பிரேயர் அண்ட் மார்னிங் ஜெனட்
3: ஆமா சிஸ்டர் ஜெனட் அம்மா கனடாக்கு வாரா புக் ரிலீஸுக்கு வர்ற டைம்ல திங்கள் செவ்வாய் வெள்ளிக்கிழமை நீங்கள் செய்யலும் ஜெனட்
4: கனடாவில்
3: நிக்கிற வேளையில
4: நீங்கள்
3: கனடாவில் இருக்கிற நேரத்தில் சகோதரி டோலியும் சகோதரி மேகலா வாசம் செய்ய இருக்கிறார்கள் காலை நேர பிரியரை ஆமேன் ஆமேன் என்ன கேள்வியம்மா
0: முழு குடும்பங்களையும் கவிழ்த்து போடுகிறவர்கள் யார்

0: ஐயா அவங்க யாரும் இருக்கீங்க அப்படி செய்யறார்கள்.
1: அநியாயக்காரன்
0: அப்படி வருமா?
2: இல்ல
3: புதிய ஏற்பாட்டுல
1: வருதா? அப்ப நீதிமொழி அப்படி என்று சொல்லி சொன்னால் புதுக்குள் பேசிய வா பொருங்குறோம்

0: பழைய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு
1: இல்ல இல்ல புதிய ஏற்பாடு ஐயா.
0: புதிய ஏற்பாடா? புதிய ஏற்பாடுயா, அப்படி சொன்னா கண்டுபிடிச்சிருந்தாங்க.
2: கண்டுபிடிக்க மாட்டீங்க, அடியில கிடக்குது வசனத்தின் அடியில கிடக்கு.
1: அப்ப ஒவ்வொரு ஒவ்வொரு வசனத்தையும் அடியில பாத்தோன்னு பிடிச்சலாம் தானே.

0: எந்த அதிகாரத்துல இருக்கு?
1: சரி, தீத்து முதலாவது அதிகாரத்துல இருக்குது.
2: அது தீத்து 1:11 சரியா?
1: யா, 1:10, 1:11 ரெண்டிலும் இருக்கு.
2: 1:11 கவுழ்த்து போடு, முழு குடும்பங்களையும் கவுழ்த்து போடுவரு.
1: அவர்கள் இழிவான ஆதாயத்துக்காக தகாதவைகளை உபதேசித்து முழு குடும்பங்களையும் கவிழ்த்து போடுகிறார்கள். ஓகே, தன் ஆத்துமாவை பாதாளத்தை போல விரிவாக்குறவர்கள் யார்?
0: துன்மார்க்கர்.
1: இல்ல, பைபிள், பைபிளின் படி
0: தன் ஆத்மாவை
1: பாதாளத்தை போல விரிவாக்குகிறவர் யார்?
2: அது நிமித்தம் பாதாளம் தன்னை விரிவாக்கி
1: இல்ல,
2: விரிவாக்குகிறவர்

0: எப்படி திரும்பி கேளுங்க.
1: தன் ஆத்மாவை பாதாளத்தை போல விரிவாக்குறவன் யார்?
0: சங்கீதம் பயனாவது பார்த்தா

0: அவன் மதுபானத்தினால் அக்கிரமம் செய்து அகங்காரியாகி வீட்டிலே தெரியாமல் அவன் தன் ஆத்மாவை பாதாளத்தை போல விரிவாக்கி திருப்தியாகாமல் மரணத்துக்கு சமமானமாய் சகல ஜாதிகளையும் தன் வசமாய் சேர்த்து சகல ஜனங்களையும் தன்னிடமாய் கூட்டிக் கொண்டாலும் மண்டு முடியுது. அகங்காரி அப்ப அக்கிரமம் செய்த அகங்காரி
1: வேதத்தில் கபடஸ்தன்
2: அது சங்கிலத்தில் வருது சரியா
1: இல்ல
0: அப்சலோம்
1: இல்ல
0: அப்சலோம் இல்லாட்டி இவன் தான் என்ன
1: என்ன
0: பேர்
1: சொன்னீங்களா?
2: அதாவது இறைமையான வசனமா சொல்லுது?
1: இல்லை,
2: இறைமையால தான் வருகுது. அவன் நாவு கூர்மையான அம்பு, அது கபடம் பேசுகிறது.
1: இல்ல, கபடஸ்தன் இருக்குது. அவன் யார்?
2: அவன் கபடஸ்தன்.
1: எப்படிப்பட்டவன் அல்லது
0: அப்படி வரீங்களா?

0: கபடஸ்தன் யாருன்னு அங்கே இருக்கிறீங்க, யாருன்னு கேட்கல. கபடஸ்தன் என்ன?
1: அவன் அப்படிப்பட்டவன்.
2: கபடஸ்தன் என்று சொன்னால் மல்கி உண்டு பதினாலா
1: யா
2: பலியிட கபடஸ்தன், அதாவது வந்து தன் மந்தையில் இருக்கையிலே கெட்டு போனதை ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டு பலியிட கபடஸ்தன் சபிக்கப்பட்டவன். அப்படியா?
1: சபிக்கப்பட்டவன். கிரேக்கரிடத்தில் விற்று போடப்பட்டவன் யார்?
0: நேர்ந்து கொண்டு பலியிடுகிற கபடஸ்தன் சபிக்கப்பட்டவன்.
1: விற்று போடப்பட்டவன் யார்?
0: பவுல்.
1: இல்லை.
3: மத்தேயு.
1: இல்லை.
0: பவுல் இல்லையா?
1: இல்லை.
2: கிரேக்கரிடத்தில் விற்று போடப்பட்ட

0: சோ அப்பொழுது யூதர் கிரேக்கரும்
1: யூதாவையும் குமாரரையுமா
2: யூதாவையும் குமாரரையும் எருசலேமின் குமாரரையும் அவர்களுடைய எல்லைகளுக்கு தூரமாக்கும்படிக்கு கிரேக்கரிடத்தில் விற்று போட்டார்கள். பூமி அதிர்ச்சிய குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்த தீர்க்க தரிசி யார்? நானே அதுக்கு பதில் போடுவார். ஓகே, பூமி அதிர்ச்சிய குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்த தீர்க்க தரிசிகள் யார்?
3: எல்லா இடத்திலும்
2: சகரியா, யோவேல், ஆமோஸ்.
1: யோபு சொல்லிருக்கிறாரா?
2: யோபு இல்ல, யோவேல்.
0: யோபுல சொல்லப்பட்டிருக்கு, மற்ற ஆதிகாமத்தில் சொல்லப்பட்டிருக்கு, சரியா?
2: இல்ல, ஆதிகாமம் இல்ல. அதிகாமத்துல நியாய தீர்ப்பு என்று சொல்லப்படையில தீர்க்க தரிசனம் சொல்லும்
0: பூமி அதிர்ச்சி தானே?
2: பூமி அதிர்ச்சி குறித்து
0: ஒன்று 9-10 வருது நினைக்கிறேன். அதுக்குள்ள சொல்லி போட்டுருக்காங்க.
2: அதுக்குள்ள வராதான். அது பூமி அதிர்ச்சி நடந்திருக்கலாம், ஆனா நான் கேட்டது தீர்க்க தரிசன முறை.
0: மல்கியா சொல்லிருக்கா? மல்கியா சகரியாலும் சொல்லிருக்கா, சரிதானே?
2: மல்கியா இல்ல, சகரியா.
0: சகரியாவா? அப்ப மல்கியா ஒன்று நாள் என்ன சொல்லப்படுது? வாரம் பாத்துருவோம் இருக்கேன்.

0: அதேதோ உயர்நாம் எளிமையாக்கம் எளிமைப்பட்டோம், ஆனாலும் பழைய பாலானவைகளை திரும்ப கட்டுவேன் என்று சொல்லுகிறார். அதுதானே
1: மல்கி அவுண்டனா இல்லையா? பூமியை சென்ற மாதிரி தான் இதில் போட்டுக்கான. என்னது என்னது எப்படி போட்டாங்கன்னு தெரியும். ஏதோ இனியா ஏதோ உண்மையான ஆனால் பல கிடக்கிறவர்கள் திரும்ப கட்டுவேன், கத்தர் அவர்களை கட்டுவார் நட்டுவார், எல்லை துன்மார்க்கிற எல்லைகள்லாம் கத்தர் என்று நினைக்க சின்னம் வைக்கிறார் சொல்லுகிறார். ஓகே சரி ஓகே.
0: ஆதி முதல் தேவன் வாக்கு தத்தம் பண்ணின ஒன்று இருக்கிறது முக்கியமானது, அது என்ன?
1: என்ன ஆதி முதல் டபுளாங்க எனக்கு
0: ஆதி முதல் தேவன் வாக்கு தத்தம் பண்ணின ஒன்று எங்களுக்கு மனுஷராகிய எங்களுக்கு ஒரு வாக்கு தத்தம் பண்ணி இருக்கிறார், அது என்ன?
2: வானவில்
0: இல்லை
1: நித்திய ஜீவனை குறிச்சு தான் புதிய
0: நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று தீத்து ஒன்று மூன்றில இருக்கு கர்த்தர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார் என்று யாரை குறித்து சொல்லப்பட்டுள்ளது?
1: அது சங்கீதம் 107 வருது. ஆனால் யாரை குறித்து சொல்ல போனா சங்கீதம் பத்தி எடுத்தா தான் தெரியும். அதுல சங்கீதம் 107
3: சொல்லுங்க ஐயா.
1: சத்தத்தை காணல, எடுத்து பாருங்க ஐயா.
3: என்ன கேள்வி?
1: நீங்க சங்கீதம் 107 எடுத்து சொல்லுங்க. யாரு பாத்திய அனுப்பி குணமாக்குறாரு சொல்லப்படுது?
3: சங்கீதம்
0: 107 கர்த்தர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார் என்று யாரை குறித்து சொல்லப்பட்டுள்ளது?
3: சங்கீதம் 107 இருக்கா?
1: தங்கள் ஆபத்தை கர்த்தர் நோக்கி கூப்பிடுவார்கள், அவர்கள் ஆத்துமாக்கள் என்னை ஆசரிப்பதில்
3: அவர்கள்
1: சொல்லுங்க தங்கச்சர் சிஸ்டர்.
0: கர்த்தர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார் என்று யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது?

0: ஆஸ்பத்திரியை நோக்கி கூப்பிடுறோம் இல்லையா?
1: ஆமே.
0: சரியா,
2: 19வது வசனம்
0: ஆபத்திரை நோக்கி
3: கூப்பிடுறதும் 20லும் சேர்த்து இருக்குது. ஆபத்திலே கத்தரை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் அவர்கள் இக்கட்டுக்கு அவரை நீக்கலாக்கி
0: ரட்சிக்கிறார்.
3: வேதத்திலே வைத்தியர் என்பதை குறிக்கும் முதலாவது இடம்பெற்ற வசனம் அல்லது இடம் எது? இல்ல
0: இல்ல இல்ல, அது பழைய ஏற்பாட்டில் வருது. என்ன?
3: யா,
0: நானே உன் பரிகாரியாக கத்தர், அதை சொல்றீங்க?
3: இல்ல,
0: வைத்தியர் இருக்கா?
2: தமிழ் வைத்தியரா இங்கிலீஷ் வைத்தியரா?
0: நாட்டு வைத்தியர். ஆதிகாமத்துல வருது. சரியா,
3: ஆதிகாமத்துல வருது.
0: 52 வருது.
3: 52 அன்பின் சீசன் சிறைப்பட்ட தீவு
0: என்ன?
3: தீவுகளில் மிகவும் அழகானது
0: பத்மோஸ் எங்க இருக்குது இப்ப? எக்கச்சக்கமான தீவு இருக்கு, அதுல ஒரு சின்ன தீவு தான் பத்மோஸ் தீவு.
2: கிரீஸ்ல போயலாம், போச்சு அந்த போக்கு.
0: ஆனா அதுல ஃபெரியில போகணும் ஐயா, ஃபெரியெல்லாம் போகணும்னு நினைக்கிறேன்.
2: தீவு தானே ஐயா, தீவுண்டா அப்படித்தானே போகணும்.
0: சில இடங்கள், சின்ன இடங்கள்னா போட்ல கொண்டு போவாங்களா? இந்த டூரிஸ்டோட இந்த கிறிஸ்தவ சம்பந்தமா பாக்கணும், பெரிய எல்லாம் கூட்டிட்டு போற வேலை. சின்ன ஒரு கடையில்
3: எரியுது,
0: கிறிஸ்லாண்ட் எரியுது, மற்றது வந்து ஸ்பானியா எரியுது. ஸ்பானியால அரைவாசி கடல் பக்கம் எரிஞ்சிட்டு குடியல் ஆக்கலாம் செத்து போச்சனும். பிரான்ஸ்ல ஒரு பக்கம் போயிட்டு
3: தீவுகளில் மிகவும் அழகானது எது?
0: அழகான தீவு என்று சொல்லி சொன்னா நீங்க பைபிள
3: வச்சுதான் கேக்குறேன்.
0: அப்படி பைபிள வச்சு கேக்குறேன்னு சொன்னா உண்மையம்படி பாக்க வச்சிருப்பாருன்னா மாலதீவு எடுக்கலாம். அழகான தீவு
3: அழகான
2: தீவு இல்லங்க,
3: வேதத்தின்படி.
0: பின்ன நீங்க அழகான தீவு இல்லங்க சிரிக்கிறீங்க.
3: எசேக்கியேல் 27:3 இருக்கு.
2: எசேக்கியேல் 27:3
4: குடியிருந்து அநேக தீவுகளின் ஜனங்களோடு விசாரம் பண்ணுகிற தீவு நோக்கி கத்திராய ஆண்டவர் உழைக்கிறது என்னவென்றால், தீர்வே நீ உன்னை பூர்ண
0: சௌந்தர்யவதி. ஐயா, இந்த தீர்வை குறி சொல்லப்படுது ஐயா, தீர்வு குமாரத்தி காணிக்க கொண்டு வருவார் சொல்லி ஐயா. ஞாபகம்
2: பூரண சௌந்தர்யவதி,
0: அதான் தீர்வு குமாரத்தி காணிக்க கொண்டு வருவான் சொல்லி பைபிள்லயே சொல்லப்பட்டிருக்கு. அந்த காரியம் வந்து தீர்வு என்று சொல்றது அந்த இடத்தான் குடிக்கும், தீர்த்த தீவத்தை அந்த இடத்துல. அது இப்ப என்ன பேர்ல இருக்கோ தெரியாது, செக் பண்ணி பார்த்தா தெரியும் எந்த தீவுன்னு சொல்லி. கடலின் நடுமையத்தில் தாவரம் இருக்கிறது, உன்னை கட்டினவர்கள் உன்னை பூர்ண வடிவாய் கட்டினார்கள். இது நான் நினைக்கிறேன், எங்க வர போ சைப்ரஸ் அதற்கிட்ட வருமா? சைப்ரஸ் பாப்போம். சரி, அடுத்த வாங்க.
3: ஸ்தேவான் நிமித்தம் எழும்பின உபத்திரத்தினால் அல்லது உபத்திரத்தினாலே சிதறப்பட்டவர்கள் எந்தெந்த நாடுகளில் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது?
2: ஆசியா
3: இல்ல,
2: ஆசியா
4: இல்ல இல்ல, சிரியா
3: என்னன்னா,
4: சிரியா சிரியா
3: இல்ல,
4: என்ன கேள்வி?
0: என்ன கேட்டு என்ன கேள்வி சொல்லட்டா? மறுமொழிய பெனிக்கே நாடு சீப்ரு அந்தியோகியா பட்டணம் வரைக்கும் சுத்தி திரிந்தார். சரியா?
3: அப்போ சில 11-19 ஓகே. ஏழாம் முத்திரை உடைக்கப்பட்ட போது வலோகத்தில் எவ்வளவு நேரம் அமைதி உண்டானது?
0: அரை நிமிஷமும் அரை மணிச்சேரம் வருது.
4: மூன்று மணி நேரம்
0: நேனே அப்படி வராதையா?
2: மூன்று நாட்கள்.
0: மூன்று
2: நாட்கள்
3: இல்ல,
0: அப்படி வராது ஐயா. அது குறைய ஐயா, ஏழாம் முத்திரை
2: மூன்று வாரங்களா?
3: இல்லை.
0: வாரம் பொருங்க, பயவு ஏழாம் நேத்திர அதுல கிட்ட எத்தனை நிமிஷம் என்று சொல்லி சொல்லி இருந்தேன் பார்த்தேன்.
3: சொன்னீங்க
0: சரி. இதுல வந்து ஏழாம் முத்திரை உடைக்கிற வேளையிலே நான்கு திசைகள்
3: சொன்னீங்க தானே,
0: என்ன
3: வெளிப்படுத்தல் 8-1 இருக்குது.
0: வெளிப்படுத்தல் ஒன்று இருக்குது, அரை மணி நேரம் தான் சொன்னேன். அதெல்லாம் நான் அரை மணி நேரம் சொல்லி போட படிப்ப கன்ஃபர்மேஷன் செய்யல. ஒரு மூன்று மணி நேரம் குழப்பமா போயிருக்கேன். நான் படிச்சது வெளிப்படுத்து. ஆமே,
3: ஆபிராமுக்கு 1000 வெள்ளி காசு கொடுத்தவன் யார்? இல்ல, ஆபிராமுக்கு 1000 வெள்ளி காசு
4: கொடுத்தவன் கொண்டு
3: போய்க்கு வராததுனால் சபிக்கப்பட்டவன் யார்?
2: என்ன கேள்வி?
3: கத்தர் பட்சத்தில் துணை நிக்க வராததினால் சபிக்கப்பட்டவன் யார்?

0: கத்துடைய வேலையை அசதியா செய்வோனா
1: இல்ல
2: மோரோசை சபியுங்கள், அதன் குடிகளை சபிக்கவே சபியுங்கள் என்று கர்த்தருடைய தூதனானவர்

0: Moros.
1: Moros.
0: Yeah. Moros தானே நாயில முதல் வந்து தானே ஐயா பேர் வருது
2: ஐயா நாடா
0: இல்லையா மோரஸ் தான் அந்த
1: பேர்
0: அந்த பேர்
2: பேர் என்ன நாட்டுக்கா அல்லது வீட்டுக்கா ஆளுக்கா
1: ஆளுக்கு
2: அதன் குட்டிகளை சபிக்கவே சபையுங்கள் என்றா அது ஒரு நாடு ஐயா
1: அவனையும் அவனுடைய தேசத்தையும்
2: மோரோசை சபையுங்கள் அதன் குட்டிகள் என்றா அந்த நாடு மோரோஸ் நாடு
3: அந்த மோரோஸ் பேர்ல இந்த மோரோஸ் மைனர் கார் வந்தது
0: ஐயா இந்த இதுல ஆங்கில வேத அமைச்சு சொல்லுது சீரூஸ் என்ன மேரூஸ் போட்டிருக்கு ஐயா செட் த ஏஞ்சல் ஆஃப் லார்ட் ரெண்டு தான் அந்த வசனத்துல வருது ஐயா ஆங்கில வேத அமைச்சு போட்டிருக்கு சைரஸ் மோரோஸ் வருது நான் நினைக்கிறேன் ஜெனரல் சொன்ன மாதிரி மோரோஸ் தனிப்பட்டாளர் இருப்பார் மோரோசையும் சாப்பிங்க அதுக்கப்புறம் அவன் குடிகளையும் அந்த அந்த ஜனங்கள் அந்த அந்த இடத்துல குடிகளையும் சாபியுங்கள் என்று கத்தர் தூதரானவர் சொல்லுகிறார் அவர் கத்தருடைய பட்டணத்திற்கு வரவில்லை இருக்கலாம் அப்படி ஏன்னா பராக்கிரமசாலிகளுக்கு விரோதமாக அவர் கத்தருடைய பட்சத்தை துணை நிக்க வரவில்லை சரிதானே ஐயா அப்படின்னா தனிப்பட்ட மனுஷன் தான் சொல்லப்படுது ஐயா
2: நினைக்கிறேன்
1: இல்லையண்ணா அந்த மனுஷனும் அந்த ஊரும் ஊர் மனுஷரும் ரெண்டு பேரும் முதலாவது சொல்லப்படுது மோரோஸ் என்று இரண்டாவதா சொல்லப்படுது நாடண்டு
2: அதான் மோரோஸும் அதன் குடிகளும்
1: குடிகளும் உண்டு மோரோஸும் அவன் குடிகளும்
2: இங்க இருக்கு மோரோஸ் இஸ் எ சிட்டி மென்ஷன்ட் இன் தி புக் ஆஃப் ஜட்ஜஸ் கர்ஸ் ஃபார் ஃபெயிலிங் டு எய்ட் ஃபெயிலிங் டு எய்ட் இஸ்ரேல் சிட்டியும் அதன் குடிகளும் சிசராவோட யுத்தம் பண்ண உதவி செய்யல அந்த நாட்டு மக்கள்
0: நியாயாதிபதிகள் தானே
2: என்ன ஆமா இஸ்ரேலைட்ஸ்
0: பார்வைக்கு செய்தார்கள் குடிகளை சபிக்கவே சபையங்கள் கத்துடைய
1: எலியாவின் பலிபீடத்தில் மொத்தம் எத்தனை தண்ணீர் குடம் தண்ணீர் ஊற்றப்பட்டது
2: Facebookல போட்டது நீங்களா
1: என்னண்ணா
2: Facebookல ஒரு கேள்வி போட்டிருந்தவே இந்த எலியா எத்தனை குடம் தண்ணி என்னன்னு 50 குடமா
1: இல்லை இல்லை
3: 4 குடம்
1: இல்லை
2: 450 குடமா
1: இல்லை
2: கேள்வி ஒன்று போட்டிருந்தது இந்த பேஸ்புக்கில் எத்தனை குடம் மூன்று குடம் ஏழு குடம் ஐம்பது குடம் ஏதோ ஒன்றெல்லாம் போட்டிருந்தது. நான் சொல்ல பார்க்க இல்லை
0: பார்த்து சொல்றேன்னு

0: 2000 கூடமா?
1: இல்லை, ஒன்று ராஜாக்கள் 18:33-35 மட்டும் பார்க்கணும். முதலாவது முறை 4 குடம், இரண்டாவது முறை 4 குடம், மூன்றாவது முறை 4 குடம், 12 குடம் எல்லாமா ஊற்றப்பட்டது.
0: பின்பு அவன், நீங்கள் 4 குடம் தண்ணீரை கொண்டு வந்து சர்வாக தகவல் மேல் ஊற்றுங்கள், பின்பு இரண்டாந்திரம் ஊற்றுங்கள் என்றார்கள். இரண்டாந்திரம் ஊற்றினார்கள், அதன் பின்பு மூன்றாந்திரம் அப்படியே ஊற்றுங்கள். 4×3=12. சரி, ஓகே, 18×24 வருது. 4 குடம் தண்ணீர் கொண்டு வந்து சர்வாங்க தகனின் பலி மேலும் புறகளின் மேலும் ஊற்றுங்கள் என்றான். அப்ப ரெண்டும் கலந்து வருது, ஐயல பலியும் புறகும் வருது. பின்பு ரெண்டாம் தரவும் அப்படியே ஊற்றுங்கள்
1: சொல்லியிருக்காங்க.
2: குற்றமே.
1: வாசானின் ராஜாவாகிய ஓக் என்பவனின் கட்டிலின் நீள மகளன்
0: சொல்லுங்க.
1: என்னன்னா
2: 18?
1: இல்லை,
3: மகிந்தன் ஐயா அந்த கேள்வி கொண்டாரம் வந்து
0: மனிதருடைய கை முளத்தின்படியே 9 முள நீளமும் 4 முள அகலவுமா இருந்தது. அது அம்மோன் புத்தருடைய ராப்பா பட்டணத்தில் இருக்கிறது அல்லவா. 9 முளம் எத்தனை அடி? 9 முதல நீளமும் 4 முள அகலம். 9 முளம் எத்தனை அடி ஐயா?
3: 9 முளமா? 9 முளம் என்றா
0: 9 அடி கூட வரும்.
3: என்ன
0: 2.5
1: எங்கே தேவன் என்று காண்பிக்கிறவனா இருப்பான்?
0: அவன் தேவனுடைய ஆலயத்துல தானே
1: ஆலயத்துல 2 இருக்குது. கடைசி நாட்களில் என்ன சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள் என்று இயேசு கூறினார்.
0: அதாவது இயேசு அங்க இருக்கிறாரு, இங்க இருக்கிறான்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இங்க வாங்க இயேசு இங்க இருக்கிறான்னு. ஆப்பிரிக்கா போகணும், அங்க போகணும், இங்க போகணும், கடைசி அங்க போனான். சரியா,
1: ஆண்டவர் வந்துடுவாரு என்ன?
0: இப்ப அதான் இப்ப வந்து அங்கனேக்க பார்த்து அங்க அந்த அபிஷேக ஊழியக்காரர் இருக்கிறாண்டு ஆப்பிரிக்காவுக்கு விடுறாங்க, அங்க அந்த ஊழியக்காரர்கள் இந்த இடத்துக்கு ஓடுறாங்க. இப்படி ஒவ்வொரு இடத்துக்கு ஓடிக்கொண்டே இருக்கிறாங்க. பேசா கதவை பூட்டி போட்டு முழங்கால் பட்டி அரைக்கா ஜெபம் பண்ணா சரி வராது, அவங்க ஓடி திரியணும்.
3: ஐயா, தீர்க்க தரிசி என்று போட்ட உடனே இன்னும் கூட ஓடி போயிடும்.
0: அது என்ன பிரச்சனை? அவங்க இப்ப பிசாசின் தந்திரம் ஐயா. இப்ப பாருங்க, இவங்க அவங்க ட்ரிக்ஸ் பிசினஸ் கண்டு கொண்டாங்க. பிசினஸ்ல வந்தேன் ஐயா, இப்ப சீக்கிரசி என்று போட்டோம்னா ஓகே, எல்லாரும் வருவாங்க. உடனே ப்ராஃபிட் என்று போடுறது. ப்ராஃபிட் சொல்லி எங்க எந்த இடத்துல போட்டிருந்தது? பழைய ஏற்பாடுல எந்த இடத்துலயும் ஆபிரகாம் தான் ப்ராஃபிட் அண்ட் போட்டவர் இல்லையே. ஆபிரகாம் தீர்க்கதரிசி ஜனங்களால் அழைக்கப்பட்டார். அதுல ஆபிரகாம குறி சொல்லப்படுது. ஏன்னா வந்து தீர்க்கதரிசி என்று சொல்ல

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது.

0: என்று ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 480 வருஷத்திலும், சாலமோன் இஸ்ரவேலின் மேல் ராஜாவான 4 வருஷம் சீப் மாதமாகிய 2 மாதத்திலும் அவன் கர்த்தரின் ஆலயத்தை கட்டத் தொடங்கினான். சாலமோன் ராஜா கர்த்தருக்கு கட்டின ஆலயம் 60 முழ நீளமும் 20 முழ அகலமும் 30 முழ உயரமுமாயிருந்தது. ஆலயமாகிய அந்த மாளிகையின் முகப்பிலே அவன் கட்டின மண்டபம் ஆலயத்தின் அகலத்திற்கு சரியாய் 20 முழ நீளமும் ஆலயத்துக்கு முன்னே 10 முழ அகலமுமாயிருந்தது. பார்வைக்கு குறுகி போகிற ஒடுக்கமான ஜன்னல்களை ஆலயத்திற்கு செய்வித்தான். அவன் தேவாலயத்தின் சுவரும் சந்நிதி ஸ்தான சுவருமாகிய ஆலயத்தின் சுவர்களுக்கு அடுத்ததாய் சுற்றுக்கட்டுகளை கட்டி அவைகளில் அறைகளை சுற்றிலும் உண்டாக்கினான். கீழே இருக்கிற சுற்றுக்கட்டு 5 முழ அகலமும், நடுவே இருக்கிறது 6 முழ அகலமும், மூன்றாவதாய் இருக்கிறது 7 முழ அகலமுமாயிருந்தது. அவைகள் ஆலயத்தினுடைய சுவர்களிலே தாங்காதபடிக்கு ஆலயத்தை சுற்றிலும் புறம்பே ஒட்டுச் சுவர்களை கட்டுவித்தான். ஆலயம் கட்டப்படுகையில் அது பணி தீர்ந்து கொண்டுவரப்பட்ட கற்களாலே கட்டப்பட்டது. ஆகையால் அது கட்டப்படுகிற போது சுத்திகள் வாட்சிகள் முதலான எந்த இருப்பு ஆயுதங்களின் சத்தமும் அதிலே கேட்கப்படவில்லை. நடு அறைகளுக்கு போகிற வாசற்படி ஆலயத்தின் வலதுபுறத்தில் இருந்தது. சுழற்படிகளால் நடு அறைகளுக்கும் நடு அறைகளிலிருந்து 3 அறைகளுக்கும் ஏறுவார்கள். இவ்விதமாய் அவன் ஆலயத்தை கட்டி கேதுரு மர உத்தரங்களாலும் வலைகளாலும் ஆலயத்தை மச்சுப்பாவி முடித்தான். அவன் 5 முழ உயரமான சுற்றுக்கட்டுகளை ஆலயத்தின் மேலெங்கும் கட்டுவித்தான். அவைகள் கேதுரு மரங்களால் ஆலயத்தோட இணைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாலமோனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ என் கட்டளைகளின்படி நடந்து என் நீதி நியாயங்களை நிறைவேற்றி என் கற்பனைகளின்படியெல்லாம் நடந்து கொள்ளும்படிக்கு அவைகளை கை கொண்டால், நீ கட்டுகிற இந்த ஆலயத்தை குறித்து நான் உன் தகப்பனாகிய தாவீதோட சொன்ன என் வார்த்தையை உன்னிடத்தில் நிறைவேற்றி இஸ்ரவேல் புத்திரர் நடுவிலே வாசம் பண்ணி என் ஜனமாகிய இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன் என்றார். அப்படியே சாலமோன் ஆலயத்தை கட்டி முடித்தான். ஆலயத்து சுவர்களில் உட்புறத்தை தளம் தொடங்கி சுவர்களின் மேல் மச்சு மட்டும் கேதுரு பலகைகளால் மூடி இப்படி உட்புறத்தை மர வேலையாக்கி ஆலயத்தின் தளத்தை தேவதாரி விருட்சங்களின் பலகைகளால் தளவரிசைப்படுத்தினான். தளவரிசை தொடங்கி சுவர்களின் உயரம் மட்டும் ஆலயத்தின் பக்கங்களை தொடர்ந்திருக்கிற 20 முழ நீளமான மறைப்பையும் கேதுரு பலகைகளால் உண்டாக்கி உட்புறத்தை மகா பரிசுத்தமான சந்நிதி ஸ்தானமாக கட்டினான். அதன் முன் இருக்கிற தேவாலயமாகிய மாளிகை 40 முழ நீளமாயிருந்தது. ஆலயத்திற்குள் இருக்கிற கேதுரு மரங்களின் மொக்குகளும் மலர்ந்த பூக்களுமான சித்திர வேலை செய்திருந்தது. பார்வைக்கு ஒரு கல்லாகிலும் காணப்படாமல் எல்லாம் கேதுரு மரமாயிருந்தது. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை வைக்கிறதற்கு ஆலயத்திற்குள்ளே சந்நிதி ஸ்தானத்தை ஆயத்தப்படுத்தினான். சந்நிதி ஸ்தானம் முன்புறம் மட்டும் 20 முழ நீளமும் 20 முழ அகலமும் 20 முழ உயரமுமாயிருந்தது. அதை பசும்பொன் தகட்டினால் மூடினான். கேதுரு மர பலிபீடத்தையும் அப்படியே மூடினான். ஆலயத்தின் உட்புறத்தை சாலமோன் பசும்பொன் தகட்டால் மூடி சந்நிதி ஸ்தானத்தின் மறைப்புக்கும் பொன் சங்கிலிகளை குறுக்கே போட்டு அதை பொன் தகட்டால் மூடினான். இப்படி ஆலயம் முழுவதும் கட்டி தீரும் மட்டும் அவன் ஆலயம் முழுவதையும் பொன் தகட்டால் மூடி சந்நிதி ஸ்தானத்திற்கு முன்பாக இருக்கிற பலிபீடத்தை முழுவதும் பொன் தகட்டால் மூடினான். சந்நிதி ஸ்தானத்தில் ஒலிவ மரங்களால் 2 கேரூபின்களை செய்து வைத்தான். ஒவ்வொன்றும் 10 முழ உயரமாயிருந்தது. கேரூபினுக்கு இருக்கிற ஒரு செட்டை 5 முழமும் கேரூபினின் மற்ற செட்டை 5 முழமுமாய் இப்படி ஒரு செட்டையின் கடைசி முனை தொடங்கி மற்ற செட்டையின் கடைசி முனை மட்டும் 10 முழமாயிருந்தது. மற்ற கேரூபினும் 10 முழமாயிருந்தது. இரண்டு கேரூபின்களும் ஒரே அளவும் ஒரே திட்டமுமாயிருந்தது. ஒரு கேரூபின் 10 முழ உயரமாயிருந்தது, மற்ற கேரூபினும் அப்படியே இருந்தது. அந்த கேரூபின்களை உள் ஆலயத்திலே வைத்தான். கேரூபின்களின் செட்டைகள் விரித்திருந்ததினால் ஒரு கேரூபின் செட்டை ஒரு பக்கத்து சுவரிலும் மற்ற கேரூபினின் செட்டை மறுபக்கத்து சுவரிலும் தொடத்தக்கதாயிருந்தது. ஆலயத்தின் நடு மையத்தில் அவைகளின் செட்டைகள் ஒன்றோடொன்று தொடத்தக்கதாயிருந்தது. அந்த கேரூபின்களை பொன் தகட்டால் மூடினான். ஆலயத்தின் சுவர்களையெல்லாம் அவன் சுற்றிலும் உள்ளும் புறம்புமாக கேரூபின்களும் பேரீந்துகளும் மலர்ந்த பூக்களுமான சித்திரங்களும் கொத்து வேலைகளுமாக்கினான். உள்ளும் புறம்புமாயிருக்கிற ஆலயத்து தள வரிசையையும் பொன் தகட்டால் மூடினான். சந்நிதி ஸ்தானத்தின் வாசலுக்கு ஒலிவ மரங்களால் இரட்டை கதவுகளை செய்தான். மேல் சட்டமும் நிலைகளும் மறைப்பின் அளவில் 1/5 ஒலிவ மரமான அந்த இரட்டை கதவுகளில் அவன் கேரூபின்களும் பேரீந்துகளும் மலர்ந்த பூக்களுமான சித்திரங்களை செய்து அந்த கேரூபின்களிலும் பேரீந்துகளிலும் பொன் பதியத்தக்கதாய் பொன் தகட்டால் மூடினான். இப்படி தேவாலயத்தின் வாசலுக்கும் ஒலிவ மர நிலைகளை செய்தான். அது சுவர் அளவில் 4/1 அதன் 2 கதவுகளும் தேவதாரி பலகைகளால் செய்யப்பட்டிருந்தது. ஒரு கதவுக்கு 2 மடிப்பு பலகைகளும் மற்ற கதவுக்கு 2 மடிப்பு பலகைகளும் இருந்தது. அவைகளில் கேரூபின்களும் பேரீந்துகளும் மலர்ந்த பூக்களுமான சித்திர வேலை செய்து சித்திரங்களுக்கு சரியாய் செய்யப்பட்ட பொன் தகட்டால் அவைகளை மூடினான். அவன் உட்பிரகாரத்தை 3 வரிசை வெட்டின கற்களாலும் 1 வரிசை கேதுரு பலகைகளாலும் கட்டினான். 4 வருஷம் சீப் மாதத்திலே கர்த்தருடைய ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டு 11 வருஷம் பூல் என்னும் 8 மாதத்திலே அந்த ஆலயம் முழுதும் சகல சட்ட திட்டத்தின்படியே 1 குறையாமல் கட்டி தீர்ந்தது.
1: எரேமியா 32 நேபுகாத்நேச்சாரின் 18 வருஷத்துக்கு சரியான யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியா அரசாண்ட 10 வருஷத்தில் கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வார்த்தை. அப்பொழுது பாபிலோன் ராஜாவின் சேனை எருசலேமை முற்றுகை போட்டிருந்தது. எரேமியா தீர்க்கதரிசியோ யூதா ராஜாவின் அரமனையில் உள்ள காவற்சாலையின் முற்றத்திலே அடைக்கப்பட்டு இருந்தான். ஏனென்றால், இதோ இந்த நகரத்தை பாபிலோன் ராஜாவின் கையில் ஒப்புக் கொடுக்கிறேன், அவன் இதை பிடிப்பான் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றும், யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியா கல்தேயருடைய கைக்கு தப்பி போகாமல் பாபிலோன் ராஜாவின் கையில் நிச்சயமாக ஒப்புக் கொடுக்கப்படுவான், அவன் வாய் இவன் வாயோடே பேசும், அவன் கண்கள் இவன் கண்களை காணும், அவன் சிதேக்கியாவை பாபிலோனுக்கு கொண்டு போவான், நான் அவனை சந்திக்கும் மட்டும் அங்கே அவன் இருப்பான், நீங்கள் கல்தேயரோடே யுத்தம் பண்ணினாலும் உங்களுக்கு வாய்ப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றும், நீ தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டியது என்ன என்று சொல்லி யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியா அங்கே அவனை அடைத்து வைத்தான். அதற்கு எரேமியா சொன்னது, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், இதோ உன் பெரிய தகப்பனாகிய சல்லூமின் குமாரன் அனாமேயேல் உன்னிடத்தில் வந்து ஆனதோத்தில் இருக்கிற என் நிலத்தை நீ வாங்கிக் கொள், அதை கொள்ளுகிறதற்கு உனக்கே மீட்கும் அதிகாரம் அடுத்ததென்று சொல்வான் என்று உரைத்தார். அப்படியே என் பெரிய தகப்பன் மகனாகிய அனாமேயேல் கர்த்தருடைய வார்த்தையின்படி காவற்சாலையின் முற்றத்தில் என்னிடத்துக்கு வந்து, பென்யமின் நாட்டு ஆனதோத்தூரில் உள்ள என் நிலத்தை நீர் வாங்கிக் கொள்ளும், சுதந்திர பாத்தியம் உமக்குண்டு, அதை மீட்கும் அதிகாரம் உமக்கு அடுத்தது, அதை வாங்கிக் கொள்ளும் என்றான். அப்பொழுது அது கர்த்தருடைய வார்த்தை என்று அறிந்து கொண்டேன். ஆகையால் என் பெரிய தகப்பன் மகனாகிய அனாமையேலின் கையில் நான் ஆனதோத்தில் இருக்கிற அவனுடைய நிலத்தை கொண்டு அதன் விலை கிரயமாகிய 17 சேக்கல் இடை வெள்ளியை அவனுக்கு நிறுத்து கொடுத்தேன். நான் பத்திரத்தில் கையெழுத்தையும் முத்திரையையும் போட்டு சாட்சிகளை வைத்து வெள்ளியை தராசிலே நிறுத்து கொடுத்த பின்பு, நான் சட்டத்துக்கும் வழக்கத்துக்கும் ஏற்றபடி முத்திரை போடப்பட்ட கிரய பத்திரத்தையும் திறந்திருக்கிற பிரதியையும் எடுத்து என் பெரிய தகப்பன் மகனாகிய அனாமேயேலுடைய கண்களுக்கு முன்பாகவும், கிரய பத்திரத்தில் கையெழுத்து போட்ட சாட்சிகளுடைய கண்களுக்கு முன்பாகவும், காவற்சாலையின் முற்றத்தில் உட்கார்ந்திருந்த எல்லா யூதருடைய கண்களுக்கு முன்பாகவும், அதை மாசேயாவின் குமாரனாகிய நேரியாவின் மகனான பாரூக்கினிடத்தில் கொடுத்து, அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக பாரூக்கை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ முத்திரை போடப்பட்ட கிரய பத்திரமும் திறந்திருக்கிற பிரதி பத்திரமும் ஆகிய இந்த சாசனங்களை வாங்கி அவைகள் அநேக நாள் இருக்கும்படிக்கு அவைகளை ஒரு மண்பாண்டத்தில் வை. ஏனெனில் இனி இந்த தேசத்தில் வீடுகளும் நிலங்களும் திராட்சை தோட்டங்களும் கொல்லப்படும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றேன். நான் கிரய பத்திரத்தை நேரியாவின் குமாரனாகிய பாரூக்கினிடத்தில் கொடுத்த பின்பு நான் கர்த்தரை நோக்கி, ஆ கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே

நோக்கமாயிருக்கின்றன. இஸ்ரவேலிலும் மற்ற மனுஷருக்குள்ளும் இந்நாள் வரைக்கும் விளங்குகிற அடையாளங்களையும் அற்புதங்களையும் தேவரீர் எகிப்து தேசத்திலே செய்து இந்நாளில் நிற்கும் கீர்த்தியை உமக்கு உண்டாக்கி இஸ்ரவேலாகிய உமது ஜனத்தை அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரத்தினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி அவர்களுடைய பிதாக்களுக்கு நீர் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட பாலும் தேனும் ஓடிய தேசமாயிருக்கிற இந்த தேசத்தை அவர்களுக்கு கொடுத்தீர். அவர்கள் அதற்குள் பிரவேசித்து அதை சுதந்திரித்துக் கொண்டார்கள். ஆனாலும் அவர்கள் உமது சத்தத்துக்கு செவி கொடாமலும் உமது நியாய பிரமாணத்தில் நடவாமலும் செய்யும்படி நீர் அவர்களுக்கு கற்பித்ததொன்றையும் செய்யாமலும் போனார்கள். ஆதலால் இந்த தீங்கை எல்லாம் அவர்களுக்கு நேரிட பண்ணினீர். இதோ கொத்தளங்கள் போடப்பட்டிருக்கிறது. நகரத்தை பிடிக்க வருகிறார்கள். பட்டயத்தின் நிமித்தமும் பஞ்சத்தின் நிமித்தமும் கொள்ளை நோயின் நிமித்தமும் இந்த நகரம் அதற்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிற கல்தேயரின் கையிலே கொடுக்கப்படுகிறது. நீ சொன்னபடி சம்பவிக்கிறது. இதோ நீர் அதை பார்க்கிறீர். கர்த்தராகிய ஆண்டவரே, நகரம் கல்தேயரின் கையிலே கொடுக்கப்படுகிறதாயிருந்தும் தேவரீர் என்னை நோக்கி, நீ உனக்கு ஒரு நிலத்தை விலை கிரயமாக கொண்டு அதற்கு சாட்சிகளை வை என்று சொன்னீரே என்றேன். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகி அவர், இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? ஆதலால் இதோ நான் இந்த நகரத்தை கல்தேயரின் கையிலும் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரின் கையிலும் ஒப்புக் கொடுக்கிறேன். அவன் இதை பிடிப்பான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நகரத்துக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிற கல்தேயர் உட்பிரவேசித்து இந்த நகரத்தை தீ கொளுத்தி இதை சுட்டரிப்பார்கள். எனக்கு கோபம் உண்டாக்கும்படி எந்த வீடுகளின் மேல் பாகாலுக்கு தூபங்காட்டி அந்நிய தேவர்களுக்கு பான வழிகளை வார்த்தார்களோ அந்த வீடுகளையும் சுட்டரிப்பார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் யூதா புத்திரரும் தங்கள் சிறு வயது முதல் என் பார்வைக்கு பொல்லாப்பானதையே செய்து வந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கைகளின் செய்கைகளினாலே எனக்கு கோபத்தையே உண்டாக்கி வந்தார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் இந்த நகரத்தை கட்டின நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் அது எனக்கு கோபம் உண்டாகவும் எனக்கு உக்கிரம் உண்டாகவும் நான் அதை என் முகத்தை விட்டு அகற்றுகிறதற்கு ஏதுவாகவும் இருந்தது. எனக்கு கோபம் உண்டாகும் படிக்கு இஸ்ரவேல் புத்திரரும் யூதா புத்திரரும் அவர்கள் ராஜாக்களும் அவர்கள் பிரபுக்களும் அவர்கள் ஆசாரியர்களும் அவர்கள் தீர்க்கதரிசிகளும் யூதாவின் மனுஷரும் எருசலேமின் குடிகளும் செய்த எல்லா பொல்லாப்பின் நிமித்தமும் இப்படி நடக்கும். முகத்தை அல்ல முதுகை எனக்கு காட்டினார்கள். நான் ஏற்கனவே அவர்களுக்கு உபதேசித்தும் அவர்கள் புத்தியை ஏற்றுக்கொள்ள செவிகொடாமற் போனார்கள். அவர்கள் என் நாமம் தரிக்கப்பட்ட ஆலயத்தை தீட்டுப்படுத்தும்படிக்கு தங்கள் அருவறுப்புகளை அதிலே வைத்தார்கள். அவர்கள் போலேகுக்கென்று தங்கள் குமாரரையும் தங்கள் குமாரத்திகளையும் தீக்கடக்க பண்ணும்படி இன்னோமுடைய குமாரனின் பள்ளத்தாக்கில் இருக்கிற வாகாலின் மேடைகளை கட்டினார்கள். யூதாவை பாவம் செய்ய பண்ணுவதற்கு அவர்கள் இந்த அருவறுப்பான காரியத்தை செய்ய வேண்டும் என்று நான் அவர்களுக்கு கற்பித்ததும் இல்லை, அது என் மனதிலே தோன்றினதும் இல்லை. இப்படி இருக்கையில் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் பாபிலோன் ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டு போம் என்று நீங்கள் சொல்லுகிற இந்த நகரத்தை குறித்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ என் சினத்திலும் என் கோபத்திலும் என் மகா உக்கிரத்திலும் நான் அவர்களை துரத்தின எல்லா தேசங்களிலும் இருந்து அவர்களை சேர்த்து கொண்டு அவர்களை இந்த ஸ்தலத்துக்கு திரும்பி வரவும் இதிலே சுகமாய் தங்கி இருக்கவும் பண்ணுவேன். அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன். அவர்கள் தங்களுக்கும் தங்கள் பின்னடியாருக்கும் தங்கள் பிள்ளைகளுக்கும் நன்மையுண்டாகும்படி சகல நாட்களிலும் எனக்கு பயப்படும்படிக்கு நான் அவர்களுக்கு ஒரே இருதயத்தையும் ஒரே வழியையும் கட்டளையிட்டு அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின்வாங்குவதில்லை என்கிற நித்திய உடன்படிக்கையை அவர்களோட பண்ணி அவர்கள் என்னை விட்டு அகன்று போகாதபடிக்கு எனக்கு பயப்படும் பயத்தை அவர்கள் இருதயத்திலே வைத்து அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் சந்தோஷமாயிருந்து என் முழு இருதயத்தோடும் என் முழு ஆத்மாவோடும் அவர்களை இந்த தேசத்திலே நிச்சயமாய் நாட்டுவேன். நான் இந்த ஜனத்தின் மேல் இந்த பெரிய தீங்கை எல்லாம் வரப்பண்ணினது போல அவர்களை குறித்து சொன்ன எல்லா நன்மையையும் அவர்கள் மேல் வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனுஷனும் மிருகமும் இல்லாதபடிக்கு பாழாய் போயிற்று என்றும் கல்தேயரின் கையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டு போயிற்று என்றும் நீங்கள் சொல்லுகிற இந்த தேசத்திலே நிலங்கள் கொல்லப்படும். பென்யமின் தேசத்திலும்

0: எருசலேமின் சுற்றுப்புறங்களிலும் யூதாவின் பட்டணங்களிலும் மலைக்காடான பட்டணங்களிலும் பள்ளத்தாக்கான பட்டணங்களிலும் தென் திசை பட்டணங்களிலும் நிலங்கள் விலை கிரயமாக கொள்ளப்படுகிற பத்திரங்களில் கையெழுத்து போடுகிறதும் முத்திரை இடுகிறதும் அதற்கு சாட்சி வைக்கிறதும் உண்டாயிருக்கும். அவர்கள் சிறையிருப்பை
1: மார்க்கு 6 அதிகாரம். அவர் அவ்விடம் விட்டு புறப்பட்டு தாம் வளர்ந்த ஊருக்கு வந்தார். அவருடைய சீஷரும் அவருடைய கூட வந்தார்கள். ஓய்வு நாளான போது ஜெப ஆலயத்தில் உபதேசம் பண்ண தொடங்கினார். அநேகர் கேட்டு ஆச்சரியப்பட்டு, இவைகள் இவனுக்கு எங்கே இருந்து வந்தது? இவன் கைகளினால் இப்படிப்பட்ட பலத்த செய்கைகள் நடக்கும்படி இவனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் எப்படிப்பட்டது? இவன் தச்சன் அல்லவா? மரியாளுடைய குமாரன் அல்லவா? யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் என்பவர்களுக்கு சகோதரன் அல்லவா? இவன் சகோதரிகளும் இங்கே நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா என்று சொல்லி அவரை குறித்து இடரல் அடைந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் இனத்திலும் தன் வீட்டிலுமே அன்றி வேறெங்கும் கனவீனமடையான் என்றார். அங்கே அவர் சில நோயாளிகள் மேல் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினதே அன்றி வேறொரு அற்புதமும் செய்யக்கூடாமல் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு கிராமங்களிலே சுற்றித் திரிந்து உபதேசம் பண்ணினார். அவர் 12 பேரையும் அழைத்து அசுத்த ஆவிகளை துரத்த அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து, வழிக்கு பையையாகிலும் அப்பத்தையாகிலும் கச்சையில் காசையாகிலும் எடுத்துக்கொண்டு போகாமல் ஒரு தடியை மாத்திரம் எடுத்துக்கொண்டு போகவும் பாதரட்சைகளை போட்டுக்கொண்டு போகவும் 2 அங்கிகளை தெரியாதிருக்கவும் கட்டளையிட்டார். பின்பு அவர்களை நோக்கி, நீங்கள் எங்கே ஆகிலும் ஒரு வீட்டில் பிரவேசித்தால் அவ்விடத்தை விட்டு புறப்படுகிற வரைக்கும் அங்கே தானே தங்கியிருங்கள். எவர்களாகிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் வசனங்களை கேளாமலும் இருந்தால் நீங்கள் அவ்விடம் விட்டு புறப்படும் போது அவர்களுக்கு சாட்சியாக உங்கள் கால்களின் கீழே படிந்த தூசியை உதறி போடுங்கள். நியாய தீர்ப்பு நாளிலே அந்த பட்டணத்திற்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதோம் கொமோரா பட்டணத்துக்கு நேரிடுவது லகுவாயிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்களை 2 பேராக அனுப்பினார். அவர்கள் புறப்பட்டு போய் மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கித்து அநேகம் பிசாசுகளை துரத்தி அநேகம் நோயாளிகளை எண்ணெய் பூசி சொஸ்தமாக்கினார்கள். அவருடைய பெயர் பிரசித்தமானபடியினால் ஏரோது ராஜா அவரை குறித்து கேள்விப்பட்டு, யோவான் ஸ்நானன் மரித்தோரிலிருந்து எழுந்தான், ஆகையால் அவனிடத்தில் இந்த பலத்த செய்கைகள் விளங்குகிறது என்றான். சிலர் அவர் எலியா என்றார்கள். வேறு சிலர் அவர் ஒரு தீர்க்கதரிசி அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவனை போல் இருக்கிறார் என்று சொன்னார்கள். ஏரோது அதை கேட்டபொழுது, அவன் நான் சிறைச்சேதம் பண்ணின யோவான் தான், அவன் மரித்தோரிலிருந்து எழுந்தான் என்றான். ஏரோது தன் சகோதரனாகிய பிலிப்புவின் மனைவி ஏரோதியாளை தனக்கு மனைவியாக்கி கொண்டபோது யோவான் ஏரோதை நோக்கி, நீர் உம்முடைய சகோதரன் மனைவியை வைத்துக் கொள்வது நியாயமல்லவென்று சொன்னதின் நிமித்தம் ஏரோது சேவகரை அனுப்பி யோவானை பிடித்து கட்டி காவலில் வைத்திருந்தான். அவனுக்கு சதி நினைத்து அவனை கொன்று போட மனதாயிருந்தாள். ஆகிலும் அவளால் கூடாமற் போயிற்று. அதேனென்றால் யோவான் நீதியும் பரிசுத்தம் உள்ளவன் என்று ஏரோது அறிந்து அவனுக்கு பயந்து காத்து அவன் யோசனையின்படி அநேக காரியங்களை செய்து விருப்பத்தோட அவன் சொல்லை கேட்டு வந்தான். பின்பு சமயம் வாய்த்தது. எப்படி என்றால், ஏரோது தன் ஜென்ம நாளிலே தன்னுடைய பிரபுக்களுக்கும் சேனாதிபதிகளுக்கும் கலிலேய நாட்டின் பிரதான மனுஷருக்கும் ஒரு விருந்து பண்ணின போது ஏரோதியாளின் குமாரத்தி சபை நடுவே வந்து நடனம் பண்ணி ஏரோதுவையும் அவனோட கூட பந்தியிருந்தவர்களையும் சந்தோஷப்படுத்தினாள். அப்பொழுது ராஜா சிறுபெண்ணை நோக்கி, உனக்கு வேண்டியதை என்னிடத்தில் கேள், அதை உனக்கு தருவேன் என்று சொன்னதுமல்லாமல், நீ என்னிடத்தில் எதை கேட்டாலும் அது என் ராஜ்யத்தில் பாதியானாலும் அதை உனக்கு தருவேன் என்று அவளுக்கு ஆணையமிட்டான். அப்பொழுது அவள் வெளியே போய் நான் என்ன கேட்க வேண்டும் என்று தன் தாயினிடத்தில் கேட்டாள். அதற்கு அவள், யோவான் ஸ்நானனுடைய தலையை கேள் என்றாள். உடனே அவள் ராஜாவினிடத்தில் சீக்கிரமாய் வந்து, நீர் இப்பொழுது 1 தாலத்தில் யோவான் ஸ்நானனுடைய தலையை எனக்கு தர வேண்டும் என்று கேட்டாள். அப்பொழுது ராஜா மிகுந்த துக்கமடைந்தான். ஆகிலும் ஆணையின் நிமித்தமும் கூட பந்தி இருந்தவர்களின் நிமித்தமும் அவளுக்கு அதை மறுக்க மனதில்லாமல் உடனே அவனுடைய தலையை கொண்டு வரும்படி சேவகனுக்கு கட்டளையிட்டு அனுப்பினான். அந்தபடி அவன் போய் காவற்கூடத்தில் அவனை சிரசேதம் பண்ணி அவன் தலையை 1 தாலத்திலே கொண்டு வந்து அதை அந்த சிறு பெண்ணுக்கு கொடுத்தான். அந்த சிறு பெண் அதை தன் தாயினிடத்தில் கொடுத்தாள். அவனுடைய சீஷர்கள் அதை கேள்விப்பட்டு வந்து அவன் உடலை எடுத்து 1 கல்லறையில் வைத்தார்கள். அப்பொழுது அப்போஸ்தலர் இயேசுவினிடத்தில் கூடி வந்து, தாங்கள் செய்தவைகள் உபதேசித்தவைகள் யாவையும் அவருக்கு அறிவித்தார்கள். அவர் அவர்களை நோக்கி, வனாந்தரமான ஒரு இடத்தில் தன்னித்து சற்றே இளைப்பாறும்படி போவோம் வாருங்கள் என்றார். ஏனெனில் வருகிறவர்களும் போகிறவர்களும் அநேகராய் இருந்தபடியினால் போஜனம் பண்ணுகிறதற்கும் அவர்களுக்கு சமயம் இல்லாதிருந்தது. அப்படியே அவர்கள் தனிமையாய் ஒரு படவில் ஏறி வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போனார்கள். அவர்கள் புறப்பட்டு போகிறதை ஜனங்கள் கண்டார்கள். அவரை அறிந்த அநேகர் சகல பட்டணங்களிலும் இருந்து கால்நடையாய் அவ்விடத்திற்கு ஓடி அவர்களுக்கு முன்னே அங்கே சேர்ந்து அவரிடத்தில் கூடி வந்தார்கள். இயேசு கரையில் வந்து அநேக ஜனங்களைக் கண்டு அவர்கள் மெய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார். வெகு நேரம் சென்ற பின்பு அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்திரமான இடம், வெகு நேரமும் ஆயிற்று, புசிக்கிறதற்கும் இவர்களிடத்தில் ஒன்றுமில்லை, ஆகையால் இவர்கள் சுற்றி இருக்கிற கிராமங்களுக்கும் ஊர்களுக்கும் போய் தங்களுக்காக அப்பங்களை வாங்கிக் கொள்ளும்படி இவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் போய் 200 பணத்துக்கு அப்பங்களை வாங்கி இவர்களுக்கு புசிக்கும்படி கொடுக்கக்கூடுமோ என்றார்கள். அதற்கு அவர், உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு, போய் பாருங்கள் என்றார். அவர்கள் பார்த்து வந்து, 5 அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு என்றார்கள். அப்பொழுது எல்லாரையும் பசும்புல்லின் மேல் பந்தி பந்தியாக உட்கார வைக்கும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டார். அப்படியே வரிசை வரிசையாய் 100 பேராகவும் 50 பேராகவும் உட்கார்ந்தார்கள். அவர் அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு அவர்களுக்கு பரிமாறும்படி தம்முடைய சீஷர்களிடத்தில் கொடுத்தார். அப்படியே 2 மீன்களையும் எல்லாருக்கும் பங்கிட்டார். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மேலும் அப்பங்களிலும் மீன்களிலும் மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். அப்பம் சாப்பிட்ட புருஷர் ஏறக்குறைய 5000 பேராயிருந்தார்கள். அவர் ஜனங்களை அனுப்பிவிடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி அக்கறையில் பெத்சாயிதாவுக்கு எதிராக தமக்கு முன்னே போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு ஜபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறினார். சாயங்காலமான போது படவு நடுக்கடலில் இருந்தது. அவரோ கரையிலே தனிமையாயிருந்தார். அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராயிருந்தபடியினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு ராத்திரியில் 4 ஜாமத்தில் கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்து அவர்களை கடந்து போகிறவர் போல் காணப்பட்டார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை அவர்கள் கண்டு ஆவேசம் என்று எண்ணி சத்தமிட்டு அலறினார்கள். அவர்கள் எல்லாரும் அவரை கண்டு கலக்கமடைந்தார்கள். உடனே அவர் அவர்களோட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்று சொல்லி அவர்கள் இருந்த படவில் ஏறினார். அப்பொழுது காற்று அமர்ந்தது. அதனால் அவர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள். அவர்களுடைய இருதயம் கடினம் உள்ளதாக இருந்தபடியினால் அப்பங்களை குறித்து அவர்கள் உணராமல் போனார்கள். அவர்கள் கடலை கடந்து கணேசரேத் என்னும் நாட்டிற்கு வந்து கரை பிடித்தார்கள். அவர்கள் படவிலிருந்து இறங்கின உடனே ஜனங்கள் அவரை அறிந்து அந்த சுற்றுப்புறமெங்கும் ஓடித் திரிந்து பிணியாளிகளை படுக்கைகளில் கிடத்தி அவர் வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டங்களிலெல்லாம் சுமந்து கொண்டு வந்தார்கள். அல்லாமலும் அவர் பிரவேசித்த கிராமங்கள், பட்டணங்கள், நாடுகள் எவைகளோ அவைகளின் சந்தை வெளிகளிலே வியாதிக்காரரை வைத்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்.

நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலி, டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். தமிழ் கிறிஸ்தவ வானொலி கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகிறது.

0: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டு எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் ஆக்கினீர். வெளிப்படுத்தல் 5:9-10. பிரியமானவர்களே, பரிசுத்தவான்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நித்தியத்திலும் கூட நினைவு கூர்ந்து நன்றியினால் நிரம்பி தேவனை ஸ்தோத்தரிக்கின்றார்கள். பரலோக தேவன் எமக்காக பூமியில் இறங்கி வந்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார் என்றால் அது எவ்வளவு மேன்மையானது என்பதை சிந்தித்து பாருங்கள். அது விலையேற பெற்ற இரத்தம் என்று பேதுருவும் குறிப்பிடுகின்றார். ஒவ்வொரு நாளும் அந்த சிலுவை அண்டை வந்து பயபக்தியோடும் ஜெபத்தோடும் நாம் நிற்க வேண்டும். எங்கள் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை கிறிஸ்துவின் இரத்தம் கடந்து சென்று கழுவி பரிசுத்தப்படுத்தி நீதிமானாக்கட்டும் என்று நாள் முழுவதும் நினைவு கூறுவது நல்லது. இன்றைய நாளிலும் நாம் இந்த இரத்தத்தின் வல்லமையில் நிரம்பி வாழ எங்களை ஒப்புக் கொடுப்போம். கெத்செமனே தோட்டத்தில் இயேசு ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது அவருடைய வியர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாக விழுந்தது என்று பார்க்கின்றோம். அந்த கெத்செமனேயின் இரத்தம் என்னுடைய உள்ளத்தில் விழும் என்றால் அந்த ஜெப ஆவி என் இருதயத்தை இன்னும் பற்றி எறிய வைக்கும். அத்தோடு விண்ணப்பத்தின் ஆவியையும் மத்தியஸ்த ஜெப ஆவியையும் எனக்குள் கொண்டு வரும். கிறிஸ்து எமக்காக சிலுவை மரத்தில் தன்னுடைய இரத்தத்தை சிந்தினாரே. குற்றமற்ற மாசற்ற இரத்தம் எங்களுக்கு நித்தியத்தை காண வைத்தது. கர்த்தத்தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.
1: கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கு என்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை ஏசாயாவின் புஸ்தகம் 35:10. நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் உங்களின் கசப்பான கண்ணீரின் அனுபவங்கள் எதுவாக இருந்தாலும் அவற்றை களிப்பாய் மாற பண்ணுகிற நாளாய் ஆசீர்வதிக்கின்றார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையை பார்க்கையில் ஏதோ ஒரு வகையில் கசப்பான அனுபவங்களை தினம் தினம் சுமந்து கொண்டுதான் பயணப்படுகின்றனர். பயணத்தின் நடுவில் பல மேடு பள்ளங்களும் கரடு முரடுகளும் காணப்படுகிறது, சகஜமாகவே உள்ளது. கசப்பான பயணத்தில் பாதைகள் வேறு வேறாக இருந்தாலும் கண்ணீரின் அனுபவங்கள் ஒன்றுதான். சிலருக்கு குடும்ப உறவுகளில், சரீரத்தில் என்றும், சிலருக்கோ பொருளாதாரத்தில், பிள்ளைகளை குறித்ததில் என்றும், வேறு சிலருக்கோ எதிர்கால வாழ்க்கையை குறித்து என்றும் காணப்படுகிறது. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகின்றார், உங்களின் இந்த அழுகையின் பள்ளத்தாக்குகள் எல்லாம் நீரூற்றுகளாய் மாற்றுவேன் என்று. இனி நீ அழுது கொண்டீராய் என்றும் வாக்கு பண்ணி ஆசீர்வதிக்கின்றார். ஆகவே இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் உங்களின் கண்ணீரின் அனுபவங்கள் மாறும், களிப்புண்டாகும். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து சஞ்சலத்தையும் தவிப்பையும் கர்த்தர் நித்திய மகிழ்ச்சியாய் மாற்றியதை குறித்து தியானிப்போம். பார்க்கலாம், 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் 9 நாம் வாசிக்கையில், அங்கே அன்னாளை குறித்து பார்ப்போமானால் அன்னாள் நீண்ட நாட்களாய் இல்லாதாள். இதனால் அவள் தன் நாச்சியாரினாலும் சமுதாயத்திலும் குடும்ப உறவுகளின் மத்தியிலும் மிகவும் நொறுக்கப்பட்டவளாய், காயப்பட்டவளாய், கசப்பு நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாள். ஆனாலும் அவள் கர்த்தரை தேடுவதையும் நம்பிக்கையையும் உறுதியான விசுவாசத்தையும் விடாதவளாய் வருடந்தோறும் கர்த்தரின் சமூகத்திற்கு, ஆலயத்திற்கு சென்று மிகவும் மனம் கசந்து கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி அழுது வந்தாள். கர்த்தர் அன்னாளின் கண்ணீரை கண்டார், பதில் கொடுத்தார். சாமுவேல் என்னும் தீர்க்கதரிசியை தான் முதல் பெயர் சபா வரையில் பிரசித்தம் பெறும்படியாய் ஆசீர்வதித்துக் கொடுத்தார். சாமுவேலினால் இஸ்ரவேலரின் ராஜ்யங்கள் நிலை பெற்றது என்பதை வாசித்தருகின்றோம். இன்றைக்கு மங்களின் வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்டதான கசப்பான அனுபவங்களுடனும் உங்களை சுற்றி காணப்படுகின்ற சூழ்நிலைகள் உங்களை காயப்படுத்தியும் கட்டுப்படுத்தியும் வைத்திருக்கிறதே என்றும், தேவ சமூகத்தில் அனுதினமும் கண்ணீர் வடிக்கிறேனே, என் கண்ணீருக்கு பதில் என்றைக்கு என்று காத்திருக்கிறவர்களே, கர்த்தர் உங்களின் கண்ணீரின் அனுபவங்களை இன்றைக்கு மாற்றுகின்றார், பதில் கொடுக்கின்றார். இரண்டாவதாக பார்க்கலாம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21 அதிகாரத்தை நாம் வாசிக்கையில், அங்கே ஆகாரை குறித்து பார்க்கையில், ஆகாரை ஆபிரகாம் பிள்ளையுடன் ஒரு துருத்தி தண்ணீரையும் கொடுத்து வீட்டை விட்டு அனுப்பிவிடுகிறார். ஆகாரோ பெயர்சபா வனாந்தரத்திலே அலைந்து திரிகிறாள். தண்ணீர் செலவழிந்த பின்பு கர்த்தரிடத்தில் அழுகிறாள். தன் பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று. அப்பொழுது கர்த்தர் பிள்ளையின் சத்தத்தையும் ஆகாரின் அழுகுரலையும் கேட்டு பதில் செய்கின்றார். ஜீவ நீரூற்றை வனாந்தரத்திலே உண்டு பண்ணுகின்றார். உன் பிள்ளையை பெரிய ஜாதியாக்குவேன் என்று வாக்கு பண்ணி ஜீவனை தந்து பெரிய ஜாதியாக்கி ஆசிர்வதிக்கிறதை வாசித்தருகின்றோம். எனக்கருமையானவர்களே, இன்றைக்கு உங்களின் வாழ்க்கையை கூட ஆகாரை போன்று எல்லாராலும் கைவிடப்பட்டும் வனாந்தரத்தை போன்ற வறண்ட சூழ்நிலைகளுடன் காணப்படுகிறவர்களே, உங்களின் வனாந்தர சூழ்நிலைகள் இன்றைக்கு கத்த தம் ஜீவ நீரூற்றினால் மாற்றுகின்றார். தனித்து விடப்பட்ட, தள்ளப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலைகளின் மத்தியில் கர்த்தர் இடைபடுகின்றார். எவைகளெல்லாம் உங்களை தாழ்த்தும்படி தரைமட்டம் ஆக்க வேண்டும் என்று எண்ணியதோ அவைகளின் மத்தியில் உங்களை பெரிய ஜாதியாக்குகின்றார். உங்கள் பெயரை பெருமைப்படுத்தி ஆசிர்வதிக்கின்றார். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை விசுவாசிப்பீர்களானால் உங்களின் வாழ்க்கையில் நித்திய மகிழ்ச்சியை காண்பீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் மறைத்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள், விசுவாசியுங்கள். இயேசு உங்களின் சூழ்நிலைகளையும் மாற்றி விடுவித்து வாழ வைப்பார், ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
2: இன்றைய வேத வார்த்தை இன்றைய நாளிலும் 10 ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை 2026 ஆண்டு கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக சொல்லுகிறது. ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 66 அதிகாரம் 14 வசனம் சொல்லுகிறது, நீங்கள் அதை காணும் போது உங்கள் இருதயம் மகிழ்ந்து உங்கள் எலும்புகள் பசும்புல்லை போல் செழிக்கும். அப்பொழுது கர்த்தருடைய ஊழியக்காரிடத்தில் அவருடைய கரமும் அவருடைய சத்துருக்களிடத்தில் அவருடைய சினமும் அறியப்படும் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, இந்த நாளிலும் இந்த வார்த்தை எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த நாட்களை சொல்லப்பட்டது, இந்த வாக்குத்தத்தம் என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமா இருந்தால், இங்கே எருசலேமை குறித்து இந்த நாட்களை ஆண்டவர் இந்த நாட்களை சொல்லுகிறார். எருசலேமிலே இந்த நாட்களே அங்கே தான் சமாதானத்தை இந்த நாட்களை கட்டளையிடுவன் என்றும், அதே வேளையிலே பாருங்கள், ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள் என்று சொல்லி இந்த நாட்களே அந்த இடத்திலே தேவன் ஒரு காரியத்தை சொல்லுகிறதையும் பார்க்கிறோம். அப்படியாக சொல்லிவிட்டு தான் இந்த வார்த்தை சொல்லுகிறார், நீங்கள் அந்த தேற்றுதலையும் அந்த ஆற்றுதலையும் நான் சேர்த்து கொள்ளுகிற அந்த காரியத்தையும் நீங்கள் காணும் போது உங்கள் இருதயம் இந்த நாட்களில் என்ன செய்யுமாம், மகிழ்ந்து உங்கள் எலும்புகள் பசும்புல்லை போல் இந்த நாட்களில் செழிக்குமாம் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, அப்பொழுது கர்த்தருடைய ஊழியக்காரரிடத்தில் அவருடைய கரமும் அவருடைய சத்துருக்களிடத்தில் அவருடைய சினமும் இந்த நாட்களிலே அறியப்படும். அருமை பிள்ளைகளே, ரெண்டு காரியங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது இந்த நாட்களை பாருங்கள், அங்கே வேதம் சொல்லுகிறது, அவருடைய ஊழியக்காரரிடத்திலே இந்த நாட்களிலே என்னத்தை இந்த நாட்களிலே தேவன் இந்த நாட்களிலே அறியப்படும் என்று சொல்லுகிறார் என்றால், அவருடைய கரம், அவருடைய ஓங்கிய புயமும் பலத்த கரமும் எப்படியாக ஊழியக்காரிடத்திலே கூட இருக்கிறது என்பதைத்தான் இந்த நாட்களிலே அங்கே அறியக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. பாருங்கள், மோசேயை ஆண்டவரிடத்திலே கேட்கிற வேளையிலே, ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை உம்மை உம்முடைய சமூகத்தை உம்மை நான் காண வேண்டும் என்ற வேளையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னண்டையிலே ஒரு கண்மலை இருக்கிறது, அந்த கண்மலையின் வெடிப்பில் வைத்து நான் உன்னை என்ன செய்வேன் என்றால் கரத்தால் மூடி இந்த நாட்களிலே நான் கடந்து செல்வேன் என்று சொல்லி இந்த நாட்களில் வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு மகத்துவமான கரம் ஆண்டவருடைய கரம், அந்த கரம் இந்த நாட்களிலே அவருடைய பிள்ளைகளை இந்த நாட்களிலே மூடி பாதுகாத்து அவருடைய பிரசன்னம் இந்த நாட்களிலே கடந்து செல்லும் என்பதைத்தான் இந்த வார்த்தையில் இந்த நாட்களில் அறியக்கூடியதாக இருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனால் அதே வேளையிலே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அவருடைய சத்துருக்களிடத்திலே அவருடைய சினம் அறியப்படும் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய சினம் இந்த நாட்களிலே சத்துருக்களை இந்த நாட்களில் என்ன செய்யுமாம், சங்காரம் பண்ணுமாம் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அரும பிள்ளைகளை பாருங்கள், இந்த நாட்களிலே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பாருங்கள், அவர் நம்முடைய இருதயத்திலே ஒரு மகிழ்ச்சியையும் நம்முடைய எலும்புகளை இந்த நாட்களே பசும் புல்லை போல் இந்த நாட்களிலே அங்கே அப்படியாக இந்த நாட்களிலே அதாவது செழிப்பாக இந்த நாட்களில் நாங்கள் இருக்கும்படியாக தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறது மட்டுமல்ல, தேவனுடைய கரம் இந்த நாட்களிலே நம்மோடு கூட இருந்து நடத்துவதை கூட உணரக்கூடியதாக இருக்கும். ஆண்டவருடைய பிள்ளைகளை, இந்த நாட்களிலே சில வேளைகளில் நம்முடைய நெருக்கத்தின் மத்தியிலும் நம்முடைய உபத்திரவங்கள் துன்பங்கள் மத்தியிலும் ஆண்டவருடைய கரம் இருக்கிறதை நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கும். அந்த ஆண்டவருடைய கரம் இருக்கிற வேளையிலே தான் அந்த உபத்திரவங்கள் அந்த நெருக்கங்கள் எல்லாம் லேசாக இந்த நாட்களை நம்மை விட்டு அகன்று போகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, லேசான உபத்திரவம் இங்கே பவுலடிகள் சொல்லுகிறார், இந்த லேசான உபத்திரவம் அது சீக்கிரத்தில் இந்த நாட்களிலே நீங்கிவிடும் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் ஆண்டவருடைய கரம் இந்த நாட்களில் அவர்களோடு இருக்கிறபடியால் தான் அவர்கள் சொல்லுகிறார்கள், அது ஒரு லேசான உபத்திரவம் என்று சொல்லி அந்த உபத்திரவத்தை இந்த நாட்களே ஒரு பெரிசாக இந்த நாட்களே எண்ணவில்லை. அருமையான அன்பு பிள்ளைகளே, ஆண்டவருடைய கரம் நம்மோடு இருக்க வேண்டும், அணு தினமும் இந்த நாட்களே இருக்க வேண்டும். அப்படியாக இருக்கிற வேளையிலே நமக்கு எதிராக எழும்புகிற ஆயுதங்கள், நமக்கு எதிராக செயல்படுகிற காரியங்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த நாட்களிலே அந்த கரம் கூட இருந்த நாட்களிலே நம்மை இந்த நாட்களிலே எப்படியாக அந்த வெடிப்பின் கண்மலையின் வெடிப்பிலே வைத்து மோசையை மூடி பாதுகாத்தது போல நம்மையும் மூடி பாதுகாத்து அவருடைய பிரசன்னம் இந்த நாட்களிலே நம்மை கடந்து செல்லும். இந்த வாக்கு தத்தம் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கேட்கிற ஒவ்வொருவர்களுக்கும் இந்த நாட்களிலே ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வாக்கு தத்தங்களை விசுவாசியுங்கள், தேவனுடைய மகிழ்ச்சிக்குள்ளேயும் அவருடைய சந்தோஷத்துக்குள்ளேயும் கடந்து செல்லுங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். Recording stopped.

0: ஆமீன் ஆமீன். இன்று 10ஆம் தேதி, 8ஆம் மாதம், 10ஆம் தேதி ஆவணி மாதம், 10ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம், 2026ஆம் ஆண்டு திங்கட்கிழமை காலவேளையில் இணைந்திருக்கிறோம். புதிய நாளையும் புதிய வாரத்தையும் கர்த்தர்தாமே ஆசீர்வதித்து தருவாராக. கர்த்தருடைய கரத்தில் இந்த நாட்களையும் ஒப்புவிப்போம். கர்த்தர்தாமே ஒவ்வொன்றையும் வழி நடத்துவாராக. ஆமீன் ஆமீன். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும், அதே வழியிலே வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும், சங்கமம் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், என் குடும்பத்தின் சார்பிலும், பிதா குமாரர் சுத்தாவியானவன் நாமத்தினாலும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். நாங்கள் இந்த வேளையிலும் இன்றைய நாளுக்கான வசனம், கர்த்தர் தருகின்ற வசனம், சாந்த குடமுள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள், கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள், உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும். சங்கீதம் 22:16 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். இந்நாளிலே வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் பரிசுத்த வேதா புத்தகத்தை 365 வாசித்து முடிக்கத்தக்கதாக தொகுத்து வழங்குகின்ற அதிகாரங்கள், 1 ராஜாக்கள் 4:5, எரேமியா 31, பழைய ஏற்பாடுலேருந்தும் புதிய ஏற்பாடுலேருந்தும், மார்க்கு 5வது அதிகாரம். இவற்றை நாங்கள் பதிவு செய்து உங்களுக்கு நேற்றைய நாளில் அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். அத்தோடு ஜீவமன்னா, ஜீவ வார்த்தை, வாக்கு தத்தம், நற்சிந்தனை இவற்றையும் நாங்கள் நேற்றைய நாளில் அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். அதே வேளையில் இன்றைய நாளுக்கானவற்றை காலையிலே நான் பதிவு செய்திருக்கிறேன், உங்களுக்கு அனுப்பி தருகிறோம். கேளுங்கள் கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள் சத்தியவேத திருச்சபையிலிருந்து இணைந்திருக்கிறார். அபிஷேக ஆராதனையோடு வழி நடத்துவார். புதிய வாரத்தையும் கர்த்தர் தாமே புதிய ஆசீர்வாதங்களோடு வழி நடத்த உதவி செய்வாராக. அவர் வழி நடத்துவார் தேவ செய்திகளோடு, துதிகளோடு, ஜெபங்களோடு, பாடல்களோடு, வேத வார்த்தைகளோடு வழி நடத்துவார். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். இந்த வேளையில் இணைந்திருக்கிற ஊழியர்களை முதல்ல வரவேற்போம். அதிகால வேளையிலே சகோதரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். சகோதரன் குணபாலன் அவர்கள் லண்டன் ஒன்டாரியோவிலிருந்து இணைந்திருக்கிறார் கால வேளையிலும். அதே வேளையில் எங்களுடன் சகோதரி ஜெனட் அவர்கள் கூட இணைந்திருக்கிறார்கள். டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அவர்கள் சனிக்கிழமை அவர் புத்தக வெளியீட்டிலே அருமையாக வழி நடத்தினார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அந்த புத்தகங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். நாங்கள் இந்த வேளையிலிருந்து ஊழியர் பாஸ்டர் நகோமி லோகன் அவர்களை வரவேற்றுக்கொண்டு அவர் மீதியான அபிஷேக ஆராதனை வழி நடத்துவார். அதனைத் தொடர்ந்து நாங்கள் ஜெபங்களுக்கு ஊடாக கடந்து செல்வோம். கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் பாஸ்டர் நகோமி லோகன் அவர்களுக்கும் காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். பிரீஸ்லோட்டம்மா,
1: எப்பொழுதுமே எங்களுக்கு நல்லவரை பாராச்சா தகப்பனே. தகப்பன் தன் பிள்ளைகளை ஆண்டவரே தேவை தகப்பனே தூக்கி சுமக்கிறது போல எங்களை தூக்கி சுமக்கிற எங்கள் தெய்வமே உண்மை துதிக்கிறோம் ஐயா, உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா ராஜா. தகப்பனே, உடைய கிருபையுள்ள கரத்திலே இந்த நாளை நாங்கள் ஒப்பு தந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்கள் வாழ்க்கையில செய்ய நினைக்கிறது ஒரு நாளும் தடைப்படாத பாராச்சா. தகப்பனே, சர்ப்பங்களை திகழ்களை மிதிக்கவும் சத்ருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாதுன்னு சொன்ன தேவனே. அப்பா, இந்த நாளிலும் உடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. யோசுவா 1:8 சொல்லப்பட்டதன்படி ஆண்டவராகிய தேவன் யோசுவாவுக்கு சொல்லுகிறார், இந்த நியாய பிரமாணத்தின் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்ட வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் தியானம் செய்யும்படி. ஹல்லேலூயா. அப்பொழுது புத்திமானாக நீ விளங்குவாய், வா அங்கே எல்லா காரியங்களிலும் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவேன்னு சொல்லி வாக்கு தத்தம் கொடுத்தார். ஹல்லேலூயா. நாங்கள் வேதத்தை படிப்பது மட்டுமல்ல, வேதத்தை வாசிப்பது மட்டுமல்ல, வேதத்தை நாங்கள் மெடிடேட் பண்ணும்படி தேவனங்களை ஹல்லேலூயா அழைக்கிறார். ஹல்லேலூயா. எங்களுடைய இருதயம் பாருங்கள், நல்ல நிலம். இருதயம் என்பது ஒரு ஸ்டோர் ஹவுஸ் போல. அங்கே நாங்கள் வேத வசனங்களை நாங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்க வேண்டியவர்களாயிருக்கிறோம். ஹலேலூயா. இப்படி எங்களுடைய களஞ்சியங்கள், எங்கள் பேங்க் அக்கவுண்ட்களிலே எங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படுகிறது. அதுபோல இந்த ஸ்டோர் ஹவுஸ் ஆகிய அந்த இருதயத்திலே நாங்கள் சேமித்து வைக்கின்ற நல்ல வார்த்தைகள் சந்தர்ப்ப நேரங்களிலே, சந்தர்ப்ப சமயங்களிலே அந்த வார்த்தை வெளியிலே துள்ளி கொண்டு வரும். ஹலேலூயா. ஆண்டவர் ஏசாயா 55 சொல்லப்பட்டதன் பிரகாரம் அந்த வார்த்தைகள் வெறுமனவே திரும்புவதில்லை. ஹலேலூயா. அங்கே காஞ்சோரிக்கு பதிலாக மிருதி செடி எழும்பும். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஹலேலூயா, வாழ்க்கைகள் மாற்றப்படும். அதனுடைய ராம் முழுவதும் நான் தியானம் செய்த அந்த வார்த்தை, போன வாரத்திலும் இந்த வார்த்தையை நான் சொன்னேன், இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாருடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவராமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹலேலூயா. இந்த வசனத்திலே இருளின் ராஜ்யம், அங்கே அன்பின் குமாரனுடைய ராஜ்யம். ஹலேலூயா. ரெண்டு ராஜ்யங்கள் உண்டு. இருளின் அதிகாரம் உள்ள ராஜ்யம், ஹலேலூயா, இருளுக்கு ஒரு அதிகாரம் உண்டு, அது இருளைத்தான் வெளிப்படுத்தும். ஆனா அன்பின் குமாரோட ராஜ்யம் அன்பை வெளிப்படுத்தும், வெளிச்சத்தை வெளிப்படுத்தும், நன்மைகளை செய்யும். ஹலேலூயா. இப்போ நாங்கள் இருளுக்கும் அங்கே இருளின் ராஜ்யத்துக்கும் உரியவர்கள் அல்லன்னு சொல்லி பவுல் அப்போ சொல்லுவார். இருளின் அதிகாரத்தினின்று எங்களை விடுதலையாக்கி, ஒரு காலத்திலே இருளிலே இருந்தோம், அதில் எப்பொழுது நாங்கள் இயேசு என்கிற ஆண்டவரை நாங்கள் ஏற்றுக்கொண்ட வேளையிலே அந்த இருள் விலகி போய்விட்டது. இப்பொழுது நாங்கள் அன்பின் ராஜ்யத்திலே இருக்கிறோம். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆனபடினா அந்த வார்த்தைகளை நாங்கள் ஒருவேளை நம்முடைய சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் கூட, அதில் இருள் போன்ற சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் கூட, ஆனால் அந்த இருளுக்கு நாங்கள் உரியவர்கள் அல்ல, அந்த இருளின் அதிகாரத்துக்கு நாங்கள் ஆட்பட்டவர்கள் அல்ல. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, ரா முழுவதும் இந்த வசனத்தையே நான் தூங்குற நேரம் எல்லாம், விழிக்கிற நேரம் எல்லாம் இந்த வசனத்தையே தியானித்துக் கொண்டிருந்தேன். இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி அன்பின் குமாரிய ராஜ்யத்தில் உட்படுத்தி இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். தேங்க்யூ அப்பா, இருளின் அதிகாரத்தை நீர் எங்கள் வாழ்க்கையில நீக்கிவிட்டீர். ஹலிலி, அன்பின் குமாரிய ராஜ்யத்தில் உட்படுத்தப்பட்டிருக்கிறேன். அன்பின் குமாரிய ராஜ்யம் என்பது சல்வேஷன் மட்டுமல்ல, நித்திய ஜீவன் மட்டுமல்ல. ஹலிலூயா. என்னென்ன காரியங்களில் சத்துருவானவன் நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகளை கொண்டு வருகிறான், அதெல்லாம் இருளின் ராஜ்யம்தான். நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காரியங்களுக்கும் பின்னணியாய் இருப்பது அந்த இருளின் ராஜ்யம்தான். ஹலேலூயா. ஆனபடி நான் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளிலே நாங்கள் மெடிடேட் பண்ணுவோம். அது மட்டுமல்ல, அருமையான சௌரன் சொன்னது போல அந்த வசனத்தை போன வாரம் முழுவதும் நான் தியானம் செய்தேன். சாந்த குணம் உள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள், சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நான் போன வாரத்திலே மெடிடேட் பண்ணியது சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஹாலேலூயா. ஆண்டவர் சொன்னார், ஹாலேலூயா, நீ காலடி மிதிக்கும் உபிடத்தை உனக்கு நான் சொந்தமாக்கிறேன். இங்கே சொல்லப்படுகிறது சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரிப்பார்கள், சாந்தம் உள்ளவர்கள் அங்கே புசித்து திருப்தி அடைவார்கள். ஹாலேலூயா. பிரச்சனை, வேதனை, கண்ணீர், சண்டைகள் இது இருக்குமாக இருந்தால் புசிப்பும் குடிப்பும் நமக்கு அது ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்க முடியாது. ஆனால் சாந்த குணம் ஆய் நாங்கள் எதையும் எதிர்நோக்குகின்ற வழியிலே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, புசிப்பு இன்பமாயிருக்கும், குடிப்பு இன்பமாயிருக்கும். அது மட்டுமல்ல, சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஹலேலூயா. இந்த வசனங்களை எடுத்து இந்த நாட்களிலே நாங்கள் மெடிடேட் பண்ணுவோம். இருளின் ராஜ்யத்திலிருந்து, இருளின் அதிகாரத்திலிருந்து, இருளின் ராஜ்யம் அல்ல, இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரிய ராஜ்யத்தில் உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பெரியும் துதிக்கிறோம். ஆண்டவரே, மக்கு சோத்திரமையா, சோத்திரமையா, சோத்திரமையா, ராஜா இரக்கத்தின் பிதாவே, இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை நாங்கள் மனனம் செய்திருக்கிறோம், இந்த வார்த்தைகளை நாங்கள் மெடிடேட் பண்ணியிருக்கிறோம். தகப்பனே, ஆண்டவராகிய தேவனே, சோத்திரம் ஐயா, எங்கள் வாழ்க்கையில், எங்கள் குடும்பங்களிலே, எங்கள் சபைகளிலே இருள் அகன்று போகிறது ஐயா, வெளிச்சம் வருகிறது அப்பா ராஜா. இந்த நாள் முழுவதும் உடைய வார்த்தைகளை தியானம் செய்ய எங்களுக்கு கிருபதாரும். ஆண்டவராகிய தகப்பினே, முக்கு சூத்திரம், எங்கள் சிந்தன மண்டலங்கள் உங்களுடைய வார்த்தையினால் நிரம்பி இருக்கும்படி செபிக்கிறோம். கர்த்தாவே, உங்களுடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹலிலூயா. ஆண்டவரே, மக்கு சூத்திரம் ஐயா ராஜா, ஹலேலூயா. அப்பாமை துதிக்கிறோம், அப்பாமை துதிக்கிறோம் ஐயா. ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு என் ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. எந்த நாத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. அன்புள்ள ஆண்டவரே, அப்பா இந்த கால வேளையில் ஆண்டவரே எங்கள் இருதயம் நோக்கி பார்க்கிறதப்பா ராஜா, ஆண்டவரே இங்கு செய்த நன்மைகளை நினைக்கிறதப்பா. ராம் முழுவதும் தேவரீர், எங்களோடு கூட இருந்தீர் ஆண்டவரே, சுகவிலன் ஆரோக்கியத்தை தந்தீரப்பா ராஜா, பிள்ளைகளை காத்து கொண்டீர் ஆண்டவரே, சபையை காத்து கொண்டீர் ஆண்டவரே, தேவைகளை சந்தித்து கொண்டிருக்கிறபடி ஆளுமக்கு நன்றி சொல்லுகிறோம். தேங்க்யூ அப்பா, உம்முடைய கிருபை பெரியதப்பா, உம்முடைய இரக்கம் பெரியதப்பா ராஜா, இரக்கத்தின் தெய்வமே கிருபையின் ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் தகப்பனே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. எந்த நாத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு, குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, படுகுழியே நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே, நம்மை படுகுழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாரே. ஓரலர பகர பகரலர பகாரப ஓர பகர பக, எந்த நாத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. நன்றி ஐயா, நன்றி ஐயா ராஜா, சரீரத்திலே கொடுத்திருக்கிற சுகத்துக்காக நன்றி ஐயா. ஆண்டவரே தேவனே, உம்மை நினைக்கின்ற நினைவை கொடுத்திருக்கிறேன் நன்றி ஐயா. உங்களுடைய ராஜ்யத்தில் எங்களை உட்படுத்திருக்கிறேன் நன்றி ஐயா. நாங்கள் கூப்பிடும் போதெல்லாம் ஆண்டவரே எங்களுக்கு பதில் தந்து ஆண்டவரே தேவனே, எங்களை ஆண்டவரே எங்கள் மேல் உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறீரே, உமக்கு நன்றி ஐயா ராஜா. ஹலிலுயா. கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகிறார், கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகிறார், வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார், என்னை வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. எங்கள் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. எந்த நாத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு, கர்த்தர் தம் வழிகள் எல்லாம் மோசேக்கு வெளிப்படுத்தினார், கர்த்தர் தம் வழிகள் எல்லாம் எங்களுக்கு வெளிப்படுத்தினார், அதிசய செயல்கள் காண செய்தார் நாங்கள் காண செய்தார், இன்று அதிசய செயல்கள் காண செய்தார் ஜனங்கள் காண செய்தார். என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. எந்த நாத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஹல்லேலூயா. ஆண்டவரே மை துதிக்கிறோம், அப்பாமை துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், மகாதேவனே துதிக்கிறோம், அற்புதமானவரே துதிக்கிறோம் ஐயா, ஆறுதல் தருகிறவரே மை துதிக்கிறோம் ஐயா, எங்களை பெருக பண்ணுகிறவரே மை துதிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறீர், சரித்திரனுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க தேவன் என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறீர். ஹாலேலூயா. ஆண்டவராய தேவனே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் ஆண்டவரே, முக சோத்திரம் ஐயா. சர்வத்திலே நல்ல பிடம் தந்த ஐயா, உம்முடைய வார்த்தைகளை உம்முடைய சுவிசேஷத்தை அறிவிக்க ஆண்டவரே பாவிகள் மனம் திரும்ப ஆண்டவரே கிருபை பாராட்டும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவராகிய தேவனே தடைகளை நீக்கிவிடும் ஐயா ராஜா. ஆண்டவரே தேவனே பேதுரு விரித்த வலையிலே ஐயா மீன்கள் தானாய் வந்து குவிந்ததப்பா ராஜா. அதே போல நாங்கள் இருக்கின்ற இடத்திலே ஆண்டவரே உம்முடைய மீன்களை கொண்டு வந்து சேர்க்கும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே பாவிகள் மனம் திரும்ப உதவி செய்யும்படி செபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவராகிய தேவனே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா. உமக்காக ஜனங்களை ஆதாயப்படுத்தி கொள்ள ஆண்டவரே அந்த கிருபியை தாரும் அந்த ஞானத்தை தாரும் ஆண்டவரே. உமக்கு சோத்திரம் ஐயா. எங்களை வழி நடத்தும் ஐயா ராஜா. தகப்பனே அப்பா பிதாவே உமக்கு சோத்திரம் ஐயா ராஜா. ஹலேலூயா. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமானவரே. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமானவரே. உன்னதமானவரே எங்கள் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறேன் உம்மை வாழ்த்துகிறேன் உயர்த்துகிறேன் உம்மை வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன் உம்மை போற்றுகிறேன். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமானவரே. ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே நெருக்கடி வேளையில் புகலிடமே. ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே நெருக்கடி வேளையில் புகலிடமே. நெருக்கடி வேளையில் புகலிடமே. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன் உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமானவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே நீர் சிலுவையில் சிந்திய ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் உமக்கு ஆண்டவரே உம்மூலமாக உமக்கு உப்புரவாக்கி கொள்ளவும் ஆண்டவரே உமக்கு பிரியமாயிற்று அப்பா ராஜா. ஆண்டவரே தேவனே பூலோகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களின் ரட்சியும் ஆண்டவரே. எங்கள் சொந்த ஜனங்களை ரட்சியும் ஆண்டவரே. அப்பா ஸ்காபரோ தேசம் ரட்சிப்பை பெற்றுக் கொள்வதாக ராஜா. ஆண்டவராகிய தேவனே இந்த சொந்தோ தேசம் ஆண்டவரே தேவனே உம்முடைய ரட்சிப்பை பெற்றுக் கொள்வதாக ராஜா. தகப்பனே எங்கள் தமிழ் ஜனங்களுக்கு ஆண்டவரே பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்கும்படி செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவராகிய தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவராகிய தேவனே கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் மேல் இருக்கிறீர் ஐயா. கரித்திரனுக்கு ஆண்டவரே பிரசங்கம் பண்ண சுவிசேஷத்தை பிரசங்கிக்க ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தரும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே உமக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் ஐயா. தகப்பினையும் துதிக்கிறேன் ஐயா. எழுந்தருளும் இந்த ஆண்டவரே எதிரி கையோங்க விடாதேயும். எழுந்தருளும் இந்த ஆண்டவரே எதிரி கையோங்க விடாதேயும். எதிரியின் கையோங்க விடாதேயும் எதிரி

உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன் அதிசயமானவரே. ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் ராஜா. எங்கள் வாயின் வார்த்தைகள் தியானம் சமூகத்திலே பிரதியாயிருப்பதாக ராஜா. அப்பா, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். அதிசயமானவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா. அப்பா, இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே உம்முடைய தியானமாயிருக்கட்டும் அப்பா ராஜா. ஆண்டவரே, எங்கள் களஞ்சியங்கள் நிரம்பட்டும். கற்பத்தின் கனிகள் கைட்டு செய்யும் வேலைகள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் அப்பா. எதிரி ஒரு வழியா வந்தவன் ஏழு வழியா ஓடி போவானாக ராஜா. ஆண்டவரே, இற்ற காலத்தில் மழை பெய்வதாக ராஜா. என் தகப்பனே, நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா. இருளின் ராஜ்யத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்தில் ஆண்டவரை உட்படுத்தியிருக்கிற பிதாவுக்கு சோத்திரம் உண்டாவதாக ராஜா. இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி இருளுக்கு ஆண்டவரே எங்களுக்கும் சம்பந்தம் இல்லையப்பா ராஜா. தேவனே, தேவனுடைய பிள்ளைகளுக்கும் பெரியாளுக்கும் சம்பந்தம் இல்லையப்பா ராஜா. ஆண்டவரே, விக்கிரகங்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லையப்பா ராஜா. நீர் எங்கள் நடுவிலே உலாவுகிற தேவன் அப்பா ராஜா. ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். அதிசயமானவரே ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா தகப்பனே, ஹல்லேலூயா.

தளர்ந்து விட்டு விடாரே, துணிந்து நீ ஓடு, துதித்து தினம் பாடு, நிச்சயமாகவே முடிவுண்டு, நம்பிக்கை வீண் போகாது. எரிச்சலை விட்டுவிடு, பொறாமை கொள்ளாதே, அன்பு நாடையாகணு, பம்புகள் மறைந்து போகணும், சோர்ந்து போகாதே, தளர்ந்து விட்டு விடாதே, துணிந்து நீ ஓடு, துடித்து தினம் பாடு. நாவு நல்லதையே நாள்தோறும் பேசினால், நாவு நல்லதையே நாள்தோறும் பேசினால், கத்தரின் திரு இருதயம் களி கூறுமே.

தினம் பாடு ஹாலேலூயா. ஆண்டவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, நல்லவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலை ஆக்கி அன்பின் குமாரை ராஜ்யத்தில் உட்படுத்தி இருக்கிற பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நாங்கள் சார்ந்த குணம் உள்ளவர்கள், நாங்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம், நாங்கள் சார்ந்த குணம் உள்ளவர்கள், புசித்து திருப்தி அடைகிறோம் ஐயா. ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாக, எங்கள் சபைகளுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதம் வாய்க்காதே போகிறது ராஜா. ஆண்டவராக தேவனே துதிக்கிறோம் ஐயா. ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். ஆத்து மாதாயம் செய்கிற பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். தேவ கிருபி அவர்களோடு கூட இருப்பதாக ராஜா. ஆண்டவரே தேவனே சகல அதிகாரம் உள்ளவர்கள் நல்ல தகப்பனையுமே சோத்திரிக்கிறோம் ஐயா. துரத்தரங்கள் அதிகாரங்களுக்கு மேலானவரையுமே துதிக்கிறோம் ராஜா. ஆவி மண்டலங்களில் இருக்க சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வைத்திருக்கிறவரையுமே சோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே பாழான செலவுகளை பைநிலமாக மாற்றுகிறார்கள், மறுபடி கட்டுகிறவர்களா இருக்கிறார்கள், அதற்காக சூத்திரம் ஐயா. இந்த அகப்பெரிய இருளின் அதிகாரம் ஆண்டவர் எங்களை விட்டு நீக்கப்பட்டது. இருளின் அதிகாரம் எங்கள் திருச்சப மக்களை விட்டு நீக்கப்பட்டது. இருளின் அதிகாரம் எங்கள் பிள்ளைகளை விட்டு நீங்கப்பட்டது அப்பா ராஜா. ஆண்டவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா ராஜா. பரலோக தேவனே.

0: இந்த அகிலத்தை ஆள்பவரே உம்மால் ஆகாதது எதுவும் இல்லையே.
1: இதயங்கள்
0: சர்வ வல்ல தெய்வமே உம்மை உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன்.

இந்த அகிலத்தை ஆள்பவரே உம்மாலாகாதது எதுவும் இல்லை. இந்த அகிலத்தை ஆள்பவரே உம்மாலாகாதது எதுவும் இல்லையே.

பரக்ரமம் உள்ளவரே பரலோக தேவனே, பரக்ரமம் உள்ளவரே இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மாராகாதது எதுவும் இல்லை இந்த அகிலத்தை ஆள்பவரே.

உம்மை உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா ராஜா. ஆண்டவரே இந்த வேளையில கேட்டுக் கொண்டிருக்கிறவர்கள் யாராயிருந்தாலும் கூட ஆண்டவரே உடைய கரத்தை வையும் ஆண்டவரே. அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாகிறார்கள். என் ஆவியானவரே அவருடைய சரீரத்திலே அசவாடுவீராக ராஜா. சத்துருவின் வல்லமகள் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் முறிக்கப்படுவதாக. சோத்திரமையா, சோத்திரமையா, சோத்திரமையா, சோத்திரமையா, சோத்திரமையா, சோத்திரமையா. அற்புதமான ஆண்டவரே மக்கள் சோத்திரமையா. உம்மை விட்டால் ஆண்டவரே எங்களுக்கு வேறு வழி இல்லையப்பா ராஜா. தகப்பனாய தேவனே துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, இந்த அகிலத்தை ஆள்பவரே,

இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மையும் நம் குடும்பங்களை, நம் பிள்ளைகளை, நம் திருச்சபையின் பிள்ளைகளை, எங்களோடு கூட இருக்கிறவர்களை ஆண்டவர் இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலை ஆக்கி அன்பின் குமாரர் ராஜ்யத்தில் உட்படுத்தி இருக்கிற பிதாவே சோத்திரம். இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலை ஆக்கி அன்பின் குமாரர் ராஜ்யத்தில் உட்படுத்தின பிதாவேமை சோத்தரிக்கிறோம் ஐயா. ஆண்டவராகிய தேவனே உமக்கு சோத்திரம் ஐயா. இருளின் அதிகாரம் எங்களை விட்டு நீங்கப்பட்டதப்பா ஆண்டவரே. ஜோபுவை அவனை சுற்றி ஆண்டவரே தேவனே அப்பா ரத்தத்தினால் வேலி எடுத்து பாதுகாத்த தகப்பனே, அவருடைய சம்பத்து பெருகிச்சப்பா ராஜா ஆண்டவரே. அவருடைய ஆண்டவரே முன்னிலைமையை விட பின்னிலைமையை ரெண்டு மடங்கு ஆசீர்வித்த தேவனே. நாங்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல கடற்கரை மணலை போல பெருகிறோம் ஐயா. ஆண்டவராகிய தேவனே நாங்கள் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருக்கம் அடைகிறோம் ஐயா. ஆண்டவராகிய தேவனே தடைகளை நீக்கி போடுகிறவரே உமக்கு சோத்திரம் ஐயா. அப்பாமை துதிக்கிறோம், அப்பாமை துதிக்கிறோம், அப்பாமை துதிக்கிறோம், அப்பாமை துதிக்கிறோம் ஐயா ராஜா. ஓர பக்கர் துருவர பர பர பக்கருமனே அப்பாமை துதிக்கிறோம் ஐயா. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. நல்லவரே நன்றியோடு நன்றியோடு நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. என் தகப்பனாகிய தேவனே இந்த நாள் முழுவதும் கிருபை கூட இருப்பதாக இந்த நாளின் வாக்கு தத்தங்களை நினைவு கூறுகிறோம். சாந்த குணமுள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள் அப்பா. சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்கிறார்கள். இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி அன்பின் குமாரர்கள் ராஜ்யத்தில் உட்படுத்தி இருக்கிற பிதாவுக்கு சூத்திரம் ஐயா ராஜா. அப்பா இந்த வேளையிலும் ஆண்டவரே தேவனே அப்பா என் பேர பிள்ளைக்காக செபிக்கிறேன் கத்தாவே, என் மூத்த மகளுக்காக செபிக்கிறேன் கத்தா. அவருடைய பிறந்த நாட்கள் ஆண்டவரே தேவனே அந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படி செபிக்கிறேன் ஆண்டவராக தேவனே. அந்த பிள்ளைகள் ஆண்டவரே உமக்கு என்று ஊழியம் செய்ய ஆண்டவரே அவர்களை நீர் காத்து கொள்ளும்படி செபிக்கிறேன். உடைய ரத்தத்தை எடுத்து என் பேர பிள்ளை மேல் தெளிக்கிறேன், உடைய ரத்தத்தை எடுத்து என் மகள் மேல் தெளிக்கிறேன் ஐயா. சத்துடைய வல்ல மகள் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் முறிக்கப்படுவதாக தகப்பெனே. அவர்கள் உமக்கென்று ஊழியம் செய்ய உம்முடைய நாமத்தை மயமப்படுத்த ஆண்டவரே கிருபை தரும்படி செபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே என் பேரம்பிள்ளை வளருகின்ற வேளையிலே

0: கொள்வார்கள். தாங்கள் கர்த்தருடையவர்களும் கையெழுத்து போட்டுமே தொழுது கொள்வார்கள். தகப்பினே உமக்கு சோத்திரம் ஐயா ராஜா. ஆண்டவரே இந்த வார்த்தைக்கு ஆண்டவரே வானத்தையும் பூமியையும் இயேசு நாமத்தை நான் சாட்சி வைக்கிறேன் தகப்பனே. நீர் சொன்ன வார்த்தையின் பிரகாரம் உம்முடைய வார்த்தை வெறுமனவே திரும்பாதப்பா. அது செய்ய வேண்டியதை செய்துவிட்டு திரும்பும் என்றா வாக்கு தத்தத்தின்படி ஐயா ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும்படி செவிக்கிறோம் இயேசு நாமத்தினால். ஆமேன், ஆமேன், ஆமேன் ஐயா,
1: ஆமீன், ஆமீன். இதுவரை நேரம் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துகிறீர்கள். கர்த்தர் தந்த தாளந்துகளை கர்த்தருடைய நாம மகிமைக்காகவும் ஆத்மாதாயத்துக்காகவும் எடுத்து வந்து வைத்திருக்கிறீர்கள். பாடல்களுக்கூடாக, துதிகளுக்கூடாக, ஜெபங்களுக்கூடாக, வேத வார்த்தைகளுக்கூடாக வழி நடத்தி ஆசீர்வதித்து உங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். திரும்பவும் நாளை காலை வழியிலே கர்த்தர் சித்தமான சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். போக்கலும் வரத்திலும் பிஸ்னஸ் காரியங்கள், குடும்ப காரியங்கள், விசேடமாக சபை காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் தாமே கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாரா என்று வாழ்த்தி கொண்டு நாங்கள் நேரடி ஒளிபரப்பிலே நாளை காலை வழியில் சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி வசரமா. காட் பிளஸ் யூ.
2: ஆமேன்,
1: ஆமேன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் வசன ஹோமி லோகன் அவர்கள் சத்தியவேத திருச்சபையிலிருந்து இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகளை விதைத்திருக்கிறார்கள். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இருந்து வழி நடத்துவாராக. பாடல்கள் கூடாக, துதிகள் கூடாக, அபிஷேக ஆராதனை கூடாக வழி நடத்தினார் கர்த்தர் தாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். நாங்கள் இந்த வேளையிலும் அடுத்த நிகழ்ச்சி கூட கடந்து செல்ல இருக்கிறோம். ஜெப வேளை இலங்கை இந்திய உலக நாடுகளுக்கான ஜெப வேளையிலே இணைந்திருக்கிறோம். அந்த வகையிலே கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். ஆமேன், ஆமேன். இன்று 10ஆம் தேதி 8ஆம் மாதம், 10ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம், 10ஆம் தேதி ஆவணி மாதம், 2026ஆம் அன்று திங்கட்கிழமை காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 8:32 அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை இந்தந்த நாடுகளில் இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும், அதே வேளையிலே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் சங்கமம் .com, சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ .com உடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும், சங்கமம் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், குடும்பத்தின் சார்பிலும், பிதா குமாரன் பரிசுத்தாவியான நாமத்தினாலும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இன்றைய நாளுக்காக கர்த்தர் தருகின்ற வசனம், சாந்த குணம் உள்ளவர்கள், சாந்த குணம் உள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள். கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள், உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும். சங்கீதம் 22:26 கூறப்பட்டிருக்கிறது. ஆமேன், உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும், அவரை துதிக்கின்ற பொழுது அவர் எங்களை புசித்து திருப்தியாக்க வைக்கிறார். அதே வேளையிலே அன்பு என்ற ஒன்று சார்ந்த குணத்தை கர்த்தர் தருகிறார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். இன்றைய நாளுக்காக பரிசுத்த வேதாம் புத்தகத்தை 365 வாசித்து முடிக்கத்தக்கான அதிகாரங்கள், 1 Kings 4:5, எரேமியா 31 பழைய ஏற்பாளிருந்தும் புதிய ஏற்பாளிருந்தும், மார்க்கு 5 பற்றி நாங்கள் நேற்று நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. அத்தோடு ஜீவமன்னா, ஜீவ வார்த்தை, நற்சிந்தனை, வாக்கு தத்துவம் இவற்றையும் நாங்கள் அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். இன்றைய நாளுக்கான காரியங்களையும் அனுப்பி தந்திருக்கிறோம். கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் இணைந்திருக்கிற ஊழியர்களை முதல்ல வரவேற்போம். எங்களுடன் காலை வேளையிலே சவரன் குணவாலன் அவர்கள் லண்டன் ஒன்றியோலிருந்து இணைந்திருக்கிறார். பசரன் ராசனயம் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து காலை வேளையில் இணைந்திருக்கிறார். கர்த்தர் தாமே அவர்களுடன் கூட இந்த வழி நடத்துவாராக. இதையெல்லாம் தொகுத்து வழங்க சௌரி டோலி அவர்கள் இணைந்திருக்கிறார். மிகுதியான ஊழியர்கள் இணையும் பொழுதும் அவர்களையும் வரவேற்போம். நேற்றைய நாளிலே மன்னிக்க வேண்டும், சனிக்கிழமை நாங்கள் புத்தக வெளியிட்டு கடந்து சென்றோம். சௌரி ஜானட் அவருடைய புத்தக வெளியீடு அருமையாக வழி நடத்தப்பட்டோம். அதனுக்கான புத்தகங்கள் என்னிடம் இருக்கிறது, அனுப்பித்தர எங்களுடைய விலாசங்களை தருவீர்களானால் நாங்கள் அனுப்பி தருவோம். கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். பாசரன் ராசனை கூட அருமையான தேவை செய்தி எடுத்து வந்தார், மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் தாமே அந்த மகளை ஆசீர்வதிப்பாராக. அவர் கனடாவிலே தங்கியிருக்கின்ற பொழுதும் அவருக்கு அவருக்கு அந்த

0: முகம் சுகம் பலன், வழி நடத்துவாராக, பாதுகாப்பாக வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். ஒரு செய்தி, அவர் ஜெர்மன் தேசத்திலிருந்து விமானத்திலே புறப்படுகின்ற பொழுது அந்த விமானத்திலே அவர்கள் பொம்மை வைத்து விட்டார்கள். அதனாலே அவர்கள் 4 மணித்தியாலம் அந்த பொம்முக்காக கிளிய பண்ணி அந்த பொம்மை எடுத்து அந்த பொம்மை வைத்த ஒரு பெண் அவரையும் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறார்கள். அதனாலே கத்தர் அவருடைய பாதுகாப்பு, வருகையின் பாதுகாப்பை வழி நடத்தினார். ஆமேன். கத்தருடைய பிள்ளைகள் மூலமாக, கத்தருடைய பிள்ளைகளை பாதுகாப்பாக இங்கு வந்து கூட்டி வந்து அந்த புத்தக வெளியீட்டை செய்கிற மிகுந்த நோக்கத்துக்காக கத்தருந்த பொம் காரியத்தை கண்டுபிடிக்க உதவி செய்தார். கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலே பாஸ்டர் வானர் அவர்கள் தனது வெட்டிங் அனிவர்சரியை கொண்டாடுகிறார். அவருக்காக ஜெபித்துக் கொள்வோம். நாங்கள் இந்த வேளையிலும் சௌரி டோலியிடம் அப்படைப்போம். அதிகால வேளையிலே சௌரி இணைந்திருக்கிறார். பேசலோட்டமா? உங்களிடம் ஒப்படைக்கிறோம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். மீதியானவற்றை தொகுத்து வழங்குங்கள். கத்தர் வழி நடத்துவாராக. ஆமேன்.
1: நன்றி நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இந்த கசிறு ஜெபத்தோடு ஆரம்பிப்போம். நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இந்த காலை நேரம் அப்பா ஜெப வேண்டுகளை நீங்கள் கேட்டருளிய யாவருக்கும் ஆசீர்வாதமாக கொடுக்க போகிற இந்த நாளைக்காணி நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே அப்பா, சேனையிலின் கத்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவரானபடியாக நீங்கள் அடைக்கலமாக இருந்து எங்களுடைய விண்ணப்பங்களுக்கு ஆண்டவரை செவி கொடுத்து ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் உரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து அவர்களை ஆசீர்வதி படியாக ஜெபிக்கிற இந்த நாளை ஆசீர்வாதமான நாளாக கொடுத்து அப்பா பிரதர் பாஸ்டர் பானவர் அவர்களுக்கு ஆண்டவரே இந்த அனிவர்சரியை கொண்டாடுவதற்கு கொடுத்த இந்த நாளுக்கான நன்றி செலுத்துறேன். இன்னும் அதிகமாக அவங்களை ஆசீர்வதிங்க. வரப்போற ஒவ்வொருத்தரும் உங்கள் ரத்த கோட்டைகளை வைத்திருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். எங்களை நாம மட்டுமே மகிமைப்பட வேண்டும் என்று கூறி இந்த ஜெப வேண்டுதலுக்கு எங்களுக்கு 1000 கோடியாக உன்னதமான மறைவில் இருக்கிற சர்வ வல்லருடன் இடத்தில் நாங்கள் தங்கியிருக்கும் பொழுது அவர் எங்களுக்கு கேட்கறதுக்கு அதிகமாக அவருடைய வல்லமையின் கிருபையை கொடுத்து புதிதான கிருபையின் மூலமாக இந்த காலை நேரம் யாவரையும் ஆசீர்வதித்து அவர்களை அவர்களுடைய விண்ணப்பங்களை கேட்டு எங்களை எங்களுக்கு ஆசீர்வாதமாக கொடுக்கிற நாளுக்கு நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் இயேசுவி நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவி, நன்றி நன்றி. இப்போ இந்த அங்க பாஸ்டர் ஆண்டன் ராசநாயகம் அவர்களை வரவழைப்புமாக. பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். நீங்க இந்த காலை நேரம் இந்த தேவனோட அன்பு, நாங்க ஊழியக்காரர்களா இருந்தாலும் எங்களுக்குள்ளேயும் அது கொஞ்சம் மங்கி கொண்டு போறது. ஏனென்றா இந்த பிரச்சனையில இந்த இந்த உலகத்து வருஷத்துக்கு தரிக்காமைக்கு கத்தருக்குள்ள நாங்க இன்னும் அதிகமாக வேரண்டு நிற்பதற்கு எல்லா ஊழியர்களுக்கானும் இலங்கை தேசத்துல உள்ள ஊழியர்களுக்கானும் வானொலி சங்கம் வானொலியில வானொலி சங்கமும் வானொலியில் இருக்கிற ஊழியர் காரர்களுக்காகவும் ஜெபிக்கும்படியா ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய அந்த அந்த அவருடைய வல்லமையும் அவருடைய அபிஷேகத்தை பெற்றவர்கள் மங்கி போகாத வேண்டுமாக கர்த்தர்களின் அதிகமாக வேரண்டு நிற்பதற்காக ஒரு ஜெபாவியை கொடுக்கும்படியா ஜெபிங்க பாஸ்டர்.
2: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, கடைசி காலத்தில் அன்பு தணிந்து போகும் என்று வசனம் சொல்லுகிறது. ஆனாலும் உம்முடைய ஊழியத்தை செய்கிற எங்களுக்கு ஆண்டவரே உம்மை போன்ற அன்பை எங்களுக்கு தரும்படியாக, ஒவ்வொரு ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் சில வீடுகளில் நாங்கள் வேறு வேறு காரியங்களையும் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் உம்முடைய அன்பில நாங்கள் குறையாதபடிக்கு நாங்கள் வாழ ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் உதவி செய்வீராக. ஆண்டவரே உம்மில நாங்கள் எப்பொழுதும் இணைந்திருக்க, பரிசுத்த ஆவியானவரில் நாங்கள் இணைந்திருக்க, இலங்கையில் உள்ள ஊழியக்காரர்கள், இந்தியா, ஒவ்வொரு தேசங்களில் ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் உம்முடைய பூரண அன்பை கொடுக்கும்படியாக. நீர் சம்பூரண அன்புள்ளவர். நம்முடைய அன்பு அகல ஆழ உயரமில்லாத அன்பு. அந்த அன்பில நாங்கள் வாழ ஆண்டவரே உம்மை போன்று வாழ, நீர் எப்படி எல்லா மக்களையும் நேசித்தீரோ, மார்த்தா மரியாள் லாசரஸ் 3 பேரையும் ஒரே மாதிரி நேசித்தது போல, அதுவரே நாங்கள் ஒவ்வொருவரையும் எல்லாரையும் நேசிக்க, எந்த மத இனமாக இருந்தாலும் எங்களுடைய எங்களுடைய மாம்ச கிரியைகள் அந்த இடங்களில் செயற்படாதபடி உம்முடைய ஆவியின் கனிகலங்களில செயற்பட நீர் ஒவ்வொரு ஊழியக்காரருக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். உம்முடைய யோவான் 15 அதிகாரத்தின் படி என்ன நிலைத்திருங்கள், நீங்கள் கனி கொடுப்பீர்கள். உம்முடைய கனிகளை கொடுக்க, அன்பை கொடுக்க, பிரதானமான கனியாக அன்பு, சமாதானம், சந்தோஷம், இக்கியடக்கம், விசுவாசம், தயவு, நற்குணம், சார்ந்த நீடிய பொறுமை, இந்த கனிகளை எங்களை காண்கிற மக்கள் உண்மையில நாங்கள் இணைந்திருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள எங்கள் ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் இந்த கடைசி காலங்களில் உதவி செய்வீராக. ஆண்டவரே, இந்த நித்திய வெளிச்ச சங்கம் ரேடியோவை நடத்தி கொண்டிருந்தவர்கள் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அவர்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறதற்காக நன்றி. இன்னும் ஒவ்வொரு தேசங்களுக்கும் ஊடகம் கிடைக்கக்கூடிய ஊடகம் எல்லாம் தேசங்களுக்கும், தமிழர்கள் எங்கெங்கு வாழ்கிறார்கள் அத்தனை தேசங்களுக்கும் போக நீர் உதவி செய்யும்படியாக தொழில்நுட்பத்தில அவருக்கு ஞானம், புத்தி, அறிவை அதிகரித்து கொடுத்து இந்த தொழில்நுட்பத்தை கூட கடைசி நாட்களில் தொழில்நுட்பம் அதிகரித்திருக்கிற காலத்தில் வாழ்கிறோம். ஆண்டவரே, இந்த தொழில்நுட்பங்களை கொடுத்து எல்லா தேசங்களுக்கும் உம்முடைய வசனம் விதைக்க இந்த சுவிசேஷ பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட அப்பொழுது முடிவு வரும் என்ற வசனத்தின்படி ஞான புத்தி அறிவை கொண்டு வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். ஜெபிக்கிறேன் ஒவ்வொரு பிரதேசத்துக்காக ஜெபிக்கிறேன். ஜெனட் சிஸ்டருக்காக ஜெபிக்கிறேன். புத்தக வெளியீட்டுக்காக வெளியீட்டு முறையில் நடத்தி கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஜெனட் குடும்பத்தோடு கூட இருந்து ஆசீர்வதிக்கும்படியாக இந்த இணைப்பில் இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அன்பில இவர்கள் இந்த கடைசி காலங்களில் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று அன்பில வாழ கிருபை செய்வீராக. அன்பில நிலைத்திருக்க ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் துதிகன மகிமை ஒன்றான மித்தவனாய் உமக்கு செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன், ஆமீன்.
1: ஆமென், ஆமென். நன்றி, நன்றி பாஸ்டர். உங்களையும் கர்த்தர் மேலும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளெஸ் யூ. ஆமென். இப்பொழுது மறுபடியாக பிரதர் அர்ஜுனா அவர்களை வரவழைப்போம். பிரைஸ் லார்ட் பிரதர். நீங்க ஸ்ரீலங்காவில் அரசாங்கத்துக்குள் இருக்க மற்ற அதிபதிகளுக்காண்டி ஜெபிங்க. அது மட்டுமில்ல, அங்க ஒரு சிறைச்சாலை உள்ளவர்களுக்கு பெரிய போராட்டம் சண்டைகளும் நடந்துகிட்டு இருக்கிறது நிகம்புல. அது அந்த அங்க உள்ள அங்க கத்த பெரியதான ஒரு சமாதானத்தை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிங்க பிரதர்.
3: அன்பின் பரலோக பிதாவே, கத்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிற தேவனுடைய ஒத்தாசையோடும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்த்து நன்றி சொல்லுகிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த காலை ஒளியை காண தந்த கிருபைகளுக்காய் உமை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், உமை புகழுகிறோம். இப்பொழுதும் இந்த விண்ணப்பத்துக்காக உங்களை நோக்கி பார்க்கிறேன் ஐயா. ஸ்ரீலங்கா தேசத்துல அரசு அதிகாரிகள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அந்த தேசத்துல சட்ட திட்டங்கள் என்று ஒன்று இருக்கிறது கட்டாவே. அந்த தேசத்துல இருக்கிற சட்ட திட்டங்களுக்கு இந்த அதிகாரிகள் யாவரும் கீழ்படிய உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அரசாங்கத்துல ஆண்டவரே வேலை செய்கிற ஒவ்வொருவரும், ஒவ்வொரு பகுதிகளிலும் வேலை செய்கிற ஒவ்வொரு அதிகாரிகளையும் கர்த்தருடைய ஆவியானவர் ஆளுகை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ராஜாக்களை தாண்டி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவனாகிய கர்த்தாவே, நீங்க ஏற்படுத்தின இந்த அதிகாரிகள் ஆண்டவரே அந்த தேசத்தின் சட்டங்களுக்கும் ஆண்டவரே அந்த ஒழுக்கங்களுக்கும் தங்களை கீழ்ப்படுத்தி கொள்ள உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். துணிகரமாய் தங்களுடைய முடிவுகளை எடுக்காதபடிக்கு, மாம்சத்துல தங்களுடைய முடிவுகளை எடுக்காதபடிக்கு, முன்னோர்களின் ஆண்டவரே தகப்பனே அறிவுகளுக்கு தக்கதாக அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற தேவன் கொடுத்திருக்கிற சட்ட திட்டங்களின்படி அவர்கள் தங்களை மாத்தி கொண்டு ஆண்டவரே அந்த தேசத்தை ஒழுங்கா நடத்த நல்ல கிருபைகளை கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. வேண்டாத காரியங்களையும் தங்களுடைய அதிகாரங்களையும் தவறாக பயன்படுத்தி ஜனங்களுக்குள்ளே கலகங்களை உண்டு பண்ணி ஜனங்களுக்குள்ளே கர்த்தாவே போராட்டங்களை எழுப்பி விட்டு ஆண்டவரே தகப்பனே அவர்கள் செய்கிற துணிகரமான பாவங்களில் இருந்து அவர்கள் மனம் திரும்பவும் ஆண்டவரே தகப்பனே விளங்காமல் இந்த காரியங்களை செய்கிறவர்கள் விளங்கிக் கொள்ள உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். மறுபக்கத்தில் இருந்தும் ஆண்டவரே தாங்கள் அரசாங்கத்துக்கு கீழ்ப்படிய வேண்டிய பொறுப்பு தங்களுக்கு உண்டு என்பதை உணர்ந்து ஆண்டவரே அவர்களும் கர்த்தாவே தகப்பனே ஞானமாய் செயல்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். அந்த தேசத்துல நல்ல சூழல்கள் காணப்படட்டும் என்று நாங்கள் செவிக்கிறோம். எத்தனையோ மனித உயிர்கள் பறிக்கப்பட்டது, எத்தனையோ மனித உயிர்கள் அழிக்கப்பட்டது, ஆண்டவரே எத்தனையோ கொடூர சம்பவங்கள் அங்கு நிகழ்த்தப்பட்டது என்பதை எல்லாம் நாங்கள் அறிந்திருக்கிறோம். இப்பொழுதும் இருக்கிறவர்கள் காக்கப்படத்தக்கதாக தகப்பனே எல்லாரும் ஒருமனப்பட்டு ஆண்டவரே அந்த தேசத்துல நல்ல சூழல்களை கொண்டு வர கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஐயா தேசத்தின் வளர்ச்சிக்காக அவர்கள் தங்களுடைய கண்களை ஆண்டவரே திறந்து பார்த்து எல்லா மக்களையும் சரிசமமான ஆண்டவரே ஒரு நோக்கத்தோடு நோக்கி பார்க்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே எல்லா மக்களுடைய வாழ்வியல்களையும் கவனித்து அவர்களுடைய போராட்டங்களை கவனித்து இதோ அந்த தேசத்துல நல்ல சூழல்களையும் நல்ல சமாதான நிலைமைகளையும் கொண்டு வர அவர்களுக்கு வேண்டிய ஞானங்களை கொடுங்கப்பா. தகப்பனே ஒருமனப்பட்டு செயல்பட கத்தர் உதவி செய்யுங்க. நல்ல அறிவுள்ளவர்களாக காணப்பட கத்தர் உதவி செய்யுங்க. தங்களுடைய சொந்த குடும்பத்துக்காக ஆண்டவரே தகப்பனே அவர்கள் தங்களுடைய சொந்த குடும்பத்துக்காக அவர்கள் ஆண்டவரே தாங்கள் வேலை செய்யாமல் எல்லா மக்களுக்காகவும் தாங்கள் வேலை செய்கிறோம். எல்லா மக்களும் சமாதானத்தோடு இருக்க வேண்டும். எல்லா மக்களுடைய வாழ்வையும் தாங்கள் கவனிக்க வேண்டிய பொறுப்பு தங்களுக்கு உண்டு என்று ஒவ்வொரு அதிகாரத்தில் இருக்கிறவர்களும் ஆண்டவரே கவனித்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். ஐயா ஆயுதங்களை தூக்கினவர்கள் மற்றவர்களை அழிப்பதற்காக அல்ல, அவர்களை காப்பதற்காகவும் அவர்களுக்கு நல்ல சூழல்களை உருவாக்கி கொடுப்பதற்காகவுமே என்பதை அவர்கள் விளங்கிக் கொண்டு ஆண்டவே இந்த அரச பணிகளில் இராணுவங்களாய் இருக்கட்டும், காவல்துறைகளா இருக்கட்டும், கடற்படைகளா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் கர்த்தாவே அதிகாரங்களுக்கு கீழ்பட்டு ஆண்டவரே காரியங்களை கண்டறிந்து திருத்தி கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். இந்த தேசத்தை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். தேசத்துல நல்ல சூழல்கள் காணப்படட்டும், சுதந்திரமான ஆண்டவரே வாழ்க்கைகள் அமைய கர்த்தர் உதவி செய்யும்படியாக தீமைகளை தேசங்களில விட்டு அகற்றி கர்த்தரை அறிகிற அறிவுகள் பெருக கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். ஐயா அது மாத்திரமல்ல இப்பொழுதும் இந்த சங்கமம் ஊடகத்துக்காக செபிக்கிறோம். இந்த ஊடகத்தினூடாக இணைந்து ஆண்டவரே தேவ ஊழியங்களை செய்து வருகிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் ஆண்டவரே ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் தம்மை தொடர்ந்தும் அவர்களை பாதுகாத்து பலப்படுத்தி உம்முடைய சத்தியத்துல அவர்கள் ஆண்டவரே இந்த ஊடகத்தை நடத்த ஆண்டவரே அவர்களுக்கு எண்ணம் கிருபைகளை கொடுத்து கர்த்தர் வழி நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எந்த சூழ்நிலையிலும் இந்த ஊடகத்துக்கு கலங்கம் வராதபடிக்கு, தவறான ஊழியம் என்று சொல்லாதபடிக்கு எல்லாரும் நல்ல ஞானத்தோடு செயல்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அது மாத்திரமல்ல லெஸ்லி என்ன குடும்பத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் தான் அந்த குடும்பத்தை தொடர்ந்து பாதுகாத்து அவர்களுக்கு கொடுத்த ஊழியங்களை தொடர்ந்து அவர்கள் செய்வதற்கு வேண்டிய ஆண்டவரே பக்க பலன்களையும் தேவைகளையும் கர்த்தர் சந்திக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே எங்களோடு கூட இணைந்து செயல்படுகிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காகவும் ஆண்டவரே ஊழியக்காரர்களுக்காகவும் நாங்கள் செபிக்கிறோம். ஜேனர் சிஸ்டர் குடும்பங்களுக்காக செபிக்கிறோம். கர்த்தர் தாமே அவர்கள் இருக்கிற இடங்களில பாதுகாத்து வெகு சீக்கிரத்துல அவங்களையும் இந்த இணைப்பு இணைத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். ஆண்டவரே இணைந்து செயல்படுகிற ஒவ்வொரு தேவ குடும்பங்களையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவங்க குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு குடும்பங்களும் சுகபல ஆரோக்கியங்கள் சமாதானங்களோடு இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செவிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் மறுபடியும் உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கும் வரைக்கும் உங்களுடைய அன்பும் இரக்கமும் கிருபையும் தயவும் பாதுகாப்பும் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்தங்களை வழி நடத்திட்டு மண்டங்கள் ஆண்டவரும் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து ஆகிய தேவனுடைய நாமத்திலும் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிற தேவனுடைய ஒத்தாசையோடும் ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே.
1: ஆமென் ஆமென். அருமையா ஜெபித்தீர்கள். கர்த்தர் எங்கள் விண்ணப்பங்களை கேட்டார், அதுக்கு நன்றி செலுத்துவோம். மறுபடியாக இப்பொழுது சிஸ்டர் டெபோரா பிரைஸ்லா சிஸ்டர்
4: பிரைஸ்லா
1: ஆமேன் ஆமேன். பிரேஸ்லா பிரேஸ்லா. நீங்க ஊழியக்காரர்களுக்குள்ள அந்த ஊழியக்காரர்களுக்குள்ள இருக்கிற குடும்பங்களுக்கான ஜபிங்க பிள்ளைகள், வாலிபர்கள், சிறு பிள்ளைகளுக்குள்ள கத்த பெரிதான அற்புதங்களை இந்த கடைசி காலத்துல இரட்சிப்பை கொடுத்து வழிநடத்த வேண்டும் என்று கூறி அவர்களுக்கு அவனு ஜபிக்கிறேன், ஜபிக்கும்படி கேட்டுக்கொள்றேன். நன்றி.
4: அன்பான பரலோக பிதாவே, தந்தையப்பா, சோதரம் சோதரம் தந்தையே, இந்த நேரத்துக்காக நன்றியப்பா. பிதாவே அப்பா, இந்த சொல்லப்பட்ட விண்ணப்பத்தை தந்தையின் திருப்பாதத்தில ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. அப்பாவின் பிள்ளைகளாக இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்திலையும் அப்பா இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களையும் அப்பா உங்களை திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. ஆண்டவரே அப்பா, வாலிபர்கள் அப்பா தாங்கள் எந்தெந்த இடங்களுக்கு செல்லுகிறார்களோ, தங்களோடு சேருகிற நண்பர்களையும் அப்பா அவர்கள் ரட்சிப்புக்குள் கொண்டு வரவும், அவர்கள் செல்லுகிற இடத்திலே அப்பா தந்தையின் பாதத்தில் தந்தையின் வார்த்தைகளை அவர்கள் உச்சரிக்கவும் அப்பா. வார்த்தையின்படி நடக்கிற பிள்ளைகளாக அப்பா எந்த தேசத்துக்கு போனாலும் அப்பா அவர்கள் சாட்சியாக வாழ கிருப செய்யுங்கப்பா. தந்தையப்பா, கட்டளைக்கு கீழ்படுகிற பிள்ளைகளாகவும் இருக்கணும் அப்பா. தந்தையப்பா, அதிகாலையில் அப்பா எழுந்தப்பா அப்பாவின் பாதத்தில் இருந்து யோகம் பண்ணி அப்பா எல்லா காரியங்களையும் செய்யத்தக்கதாக ஒவ்வொரு பிள்ளைகளோட நீங்கள் இடைப்படுங்கப்பா. வாலிபர்களை அப்பா நீங்கள் பொறுப்பிடுங்கப்பா. தந்தையப்பா, அப்பாவின் பாதத்தில் இருக்கின்ற குடும்பங்களுக்கு, ஊழியக்கார குடும்பங்களுக்கு இருக்கிற வாலிப பிள்ளைகள் அப்பா அப்பா நீடிய சமாதானத்தை கொடுங்கப்பா. தந்தையப்பா, கோபங்களை எடுத்து போடுங்க. அமைதியான பிள்ளைகள், நல்ல நல்ல மக பிள்ளைகளாக அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா இருக்க ஒவ்வொருத்தரும் நீங்கள் கரம் பிடித்து நடத்துங்க அப்பா. தந்தைய பிள்ளைகள் போக்கிலும் வரத்திலும் கூட இருங்கப்பா. தகப்பரையப்பா, செல்லும் இடமெல்லாம் அப்பா அப்பா உங்கள் கரம் அப்பா அவர்களோடு கூட இருக்கிறேப்பா. அப்பாவின் வார்த்தைகளை கை கொண்டு நடக்கிற பிள்ளைகளாகவும், தந்தையப்பா உலகம் முழுவதிலும் இருக்கின்ற தந்தைய எல்லா வாலிபர்களையும் அப்பாவின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. அப்பாவின் பிள்ளைகளாக இருக்கின்ற ஒவ்வொரு ஊழியக்காரர் உதவ பிள்ளைகளுக்குள்ளாக இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களை நீங்கள் பொறுப்பிடுங்க, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க அப்பா. அப்பா ஊழியக்காரரை அப்பாவின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. இந்த கடைசி காலத்திலே அப்பா எல்லாரும் இணைந்து செயல்பட, இணைந்து ஊழியங்களை செய்யப்பா. ஒவ்வொருத்தரோடு நீங்கள் இடைப்படும்படியாய் சொல்லிக்கிறேன் அப்பா. ஒற்றுமையப்பா தகப்பனே, ஒற்றுமையோட அப்பா எல்லாரும் கைகோர்த்து எல்லாருமே அப்பா அன்போடு இருக்க கிருப செய்யுங்கப்பா. அப்பா எங்களாலே அப்பா ஒரு ஆத்மாவும் விலகி போகக்கூடாது என்று ஒவ்வொரு ஊழியர்களும் அப்பா தகப்பனே ஒவ்வொருத்தரும் அப்பா இணைந்து செயல்பட கிருப செய்யுங்கப்பா. தனித்து செயல்படாதபடிக்கு அப்பா தகப்பனே கட்டி எழுப்புகின்ற எனமாய் மாறணும் இயேசுவின் நாமத்தினாலே அப்பா. குழப்பத்தின் ஆவிகள் அப்பா, எரிச்சல் ஆவிகள், பொறாமை ஆவிகள் அப்பா எல்லா ஆவிகளையும் குடும்ப எல்லா ஏவல் ஆவிகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினால எல்லாம் அகற்றி போடுகிறான் தந்தையப்பா. குடும்பங்களுக்குள்ள அப்பா தகவனே, சபைகளுக்குள்ள எந்த சத்துருக்களும் அப்பா செயல்படாதபடிக்கு தந்தையை நீங்கள் அப்பாவின் வார்த்தை மாத்திரம் அப்பா நிலைத்திருக்க கேர்வ செய்யுங்கப்பா. வார்த்தையின்படியப்பா தகப்பிரேப்பா எல்லாரும் இணைந்து செயல்பட நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியா சொல்லிக்கிறேன்ப்பா. ஒவ்வொருத்தரையும் நீங்கள் பொறுப்பெடுங்க, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. பொல்லாத மனித கண்கள்ல இருந்தும் அப்பா இவர்களை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. தகப்பிரையப்பா, ஊழியங்களுக்கு செல்லும் போது மனித கண்கள்ல தயவிறக்கத்தை கொடுங்கப்பா. தகப்பிரையப்பா, அன்பாக இவர்களோடு பேச கிருப செய்யுங்க தந்தையப்பா. தந்தையப்பா எத்தனையோ இடங்களுக்கு போக விடாமலப்பா தடுத்து தடைகளை நீக்கி போடும்படியாய் சொல்லிக்கிறேனப்பா. எல்லா தடை தந்தையே எல்லாவற்றையும் அப்பாவின் பாதத்திலே ஒப்பு கொடுத்து இந்த அடிமையை தாழ்த்தி இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.
1: ஆமேன் ஆமேன். நன்றி நன்றி நன்றி சிஸ்டர். அருமையாக ஜெபித்திருக்க கத்தங்களின் விண்ணப்பங்களை கேட்டார். அவரங்களை யாவரையும் ஆசீர்வதித்து அந்த ஜனங்களுக்குள்ள ஒரு அற்புதத்தை செய்வார். நன்றி சிஸ்டர், காட் பிளெஸ் யூ. ஆமேன். இப்போ பாஸ்டர் போயிட்டேன். ஓகே, நான் ஜெபிக்கிறேன் ஊழியர்களுக்காக. அங்கே உள்ள இலங்கை தேசத்தில் நோயினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வந்து ஜெபிக்கிறேன். நன்றி நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. எங்கள் விண்ணப்பங்களுக்கு நீங்கள் பதில் கொடுக்கிற தகப்பனாக இருக்கப்படியா நன்றி. உங்களுடைய வாக்கு தத்தத்தின்படி ஆண்டவரே நீங்கள் அனைவரும் உங்கள் சித்தத்தின்படி நடத்துங்க. அந்த நோய்களில் இருந்து பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்குள்ள ஒரு பெரிதான அற்புதத்தை செய்து வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. நீங்கள் அப்பா நோய்களை குணமாக்குற தகப்பனாக இருக்கிறபடியா நன்றி. கோடி கோடி நன்றி அப்பா. அப்பா ஜனங்களுக்குள்ள ஆண்டவரே உங்களுடைய கிரிகைகளை காண்பிக்கும்படியாக ஜபிக்கிறேன். சொன்னேன். இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்று உண்டோண்டு கூறிய வாக்குத்தத்தின்படி உங்களுடைய அதிசயமான காரியங்களையும் மறைவில் இருக்கிற அதிசயமான இரகசியங்களையும் ஆண்டவரே அவர்களுக்கு கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. ஆகையால் ஆண்டவரே பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அப்பா உங்களுடைய கிருபையினால நீங்க முடிசூட்டி நடத்தி அவர்களுக்கு ஒரு பெரிதான அற்புதத்தை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களுடைய நாமம் மட்டுமே மகிமைப்படத்தக்கதாக அவர்கள் ஒரு காலம் உங்களுக்கு முன்பாக சாட்சியா இருப்பதற்கு அவர்கள் யாவரையும் அப்பா உங்களை திருக்கரத்தினால தொட்டு உங்கள் ரத்தத்தினால உங்கள் ரத்தத்தை தெளிச்சு அங்குள்ள நாடுகள் கிராமங்கள் அப்பா எல்லா இடத்துலையும் உங்கள் ரத்தங்களை தெளித்து அங்குள்ள மக்களுக்குள்ள ஒரு பெரிதான அற்புதத்தை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களுடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவனும் என்று கூறி ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன். டெபரா, நீங்க இப்பொழுது அங்க பொருள் ஆராதனைக்குள்ள அந்த பொருள்கள் எல்லாம் அதிகமாக இருக்கிறபடியா மக்கள் கஷ்டப்படுகிறார்கள், அவர்களுக்காக ஜெபிக்கும்படியா கேட்டுக்கொள்றேன். ஜெபிக்க முடியுமா டெபோரா? திருப்பி ஒருக்கா ஜெபிக்க முடியுமா? ஓ ஏமி, நன்றி சிஸ்டர், நன்றி பிரதர். ஓகே கொஞ்சம் போருங்க, நான் இந்த சிஸ்டர் எமிக்கு கொடுத்து விட்டு நீங்க அது அப்புறம் ஜெபிங்க. நன்றி சிஸ்டர் எமி. நீங்க வந்து அங்க உள்ள அந்த பொருள் ஆராதனைகள் எல்லாம் கூடி கூடிக்கொண்டே போற என்று மக்கள் கஷ்டப்படுகிறார்கள். அவர்களுக்குள்ள கர்த்தம் ரெண்டு மீனே அஞ்சு அப்பங்களை ஆசீர்வதித்து கொடுத்த கர்த்தர் அதிகமாக அவங்கள குறைவுகளை எல்லாம் நிறைவாக்கி கொடுக்க வேணும் சொல்லி ஜெபிங்க சிஸ்டர்.
5: சோத்ரம், இந்த நேரத்திலும் இந்த தந்த விண்ணப்பங்களுக்கா ஜபங்களுக்கா எங்களுக்கு சோத்திரம். இந்த நேரத்திலும் அப்பா அந்த இலங்கை தேச மக்களை எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். அந்த இடத்திலும் இயேசு சுவாமி அந்த பொருளாதார நெருக்கடியினால் இவ்வளவு குடும்பங்கள் ஆண்டவரே இந்த தத்தளித்து நிற்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் பாதா. ஆண்டவரே எங்களை கிருபைக்கிறோம், அவர்களை தாங்க வேணுமா, எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், ஆசிர்வதிக்க வேணுமா, எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த இடத்திலும் இயேசப்பா வேலைகள் திக்கட்டவர்கள் வயோதிபர்கள் ஆண்டவரே குழந்தைகள் ஆண்டவரே இந்த இடத்திலே இந்த பொருளாதார நெருக்கடி கூட கடந்து போகாதபடிக்கு ஒவ்வொரு குடும்பங்களிலும் செழிப்புக்காய் சேமத்துக்காய் நாங்க ஜெபிக்கிறோம். அந்த தேசம் முழுவதும் ஆண்டவரே இயேசு சுவாமி ஆண்டவரே இந்த தேசம் மக்கள் முழுபேரும் ஆசீர்வதிக்கப்பட வேணுமா, எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே இந்த இடத்திலே வடக்கிலும் தெற்கிலும் கிழக்கிலும் மேற்கிலும் ஒரு சமாதானத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த இடத்திலும் ஆண்டவரே இந்த தேசம் ஆண்டவரே ஒரு ஒளிப்பொழியை காண வேணுமா, எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த தேசத்திலே தடைகள் உடைய வேணுமா, எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே இந்த தேச அரசாங்க அதிகாரிகளை ஒப்பு கொடுக்கிறோம், அவர்கள் மக்களுக்கு உதவி செய்யத்தக்கதாக ஆண்டவரே அவர்களுக்கு இன்னுமாக ஆண்டவரே இந்த தேசங்களில் இருந்து ஒவ்வொரு பொருளாதாரங்கள் ஆண்டவரே உதவிகள் ஒத்தாசைகள் கிடைக்க வேணுமா, எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். அந்த தேசத்தில் இல்லாத காரியங்களே இருக்கிறவைகளாக நீங்கள் மாற்ற வல்ல தேவன் ஆண்டவரே. அந்த ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் ஆண்டவரே 5000 பேருக்கு நீங்கள் கொடுத்து உணவளித்த தேவன் ஆண்டவரே, எலியாவை காகம் கொண்டு போஷித்த தேவன் ஆண்டவரே, இயேசு சுவாமி உங்களால கூடாத காரியம் என்று ஒன்றும் இல்லை கர்த்தாவே சுவாமி, உங்களால கூடும் ஆண்டவரே இயேசப்பா, அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அந்த ஜனங்கள் பொருளாதார நெருக்கடி கூடாக கடந்து போகாதபடிக்கு ஆண்டவரே அந்த பிள்ளைகள் ஆண்டவரே குழந்தைகள் ஆண்டவரே வாய்வ பிள்ளைகள் பசியினால் வருந்தாதபடிக்கு ஆண்டவரே உங்களை நோக்கி வேண்டி நிற்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேட்டு நிற்கிறோம் எங்கள் நல்ல தாத்தனே. ஆமென்,
1: ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோட கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக உங்களையும் உங்களோட குடும்பத்தாரே. நன்றி சிஸ்டர். ஆமே, என் வாக்கு தத்தம் செய்தவர் வாக்கு மாறாதவர். இப்பொழுது சிஸ்டர் டெபோரா. பிரேசலா, நீங்க சிஸ்டர் சுபா அவர்களுடைய கணவனாருக்காகவும் அங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற வியாதியாக படுக்கையில் இருக்கிற மக்களுக்காகவும் ஜபிக்கும்படியா கேட்டுக்கொள்றேன்.
4: அன்பான பரலோக பிதாவே அப்பா, தகப்பனே மீண்டுமா இந்த விண்ணப்பத்தை அப்பா அவங்களை திருக்கரத்துல ஒப்புக்கொடுக்கிறேன் அப்பா. ஆண்டவரேப்பா சுபாசிஸ்டரப்பா பாதத்துல ஒப்புக்கொடுக்கிறேன். நீங்க பொறுப்படுங்க, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க அப்பா. தந்தையப்பா என்ன பிரச்சனை நாம் அறியாமப்பா, நீங்கள் அறிந்திருக்கிற தேவாதி தேவனப்பா. பிதாவே அப்பா எல்லா தேவைகளையும் சந்திங்கப்பா. எல்லா தகப்பனே பொல்லாத மனிதர்களே நீங்கள் பாதுகாத்து வழி நடத்தும்படியாக தகப்பனே நீங்கள் பொறுப்படுங்கப்பா. அவர்கள் எங்க செல்லுகிறார்களோ அப்பா செல்லும் இடமெல்லாம் என் தந்தையை நீங்கள் தூதர்களை அனுப்பி பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. அப்பாவின் பாதத்தில ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. தந்தையப்பா அப்பா நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் அப்பா மனிதர்கள் கைவிட்டாலும் கைவிடாத தகப்பன் நீங்கள் அப்பா. தந்தையப்பா மனிதர்கள் அப்பா உங்களால முடியாது, நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போங்க என்று சொன்னாலப்பா நீங்கள் அப்பா நல்லா நடந்து வர செல்லுங்கப்பா. அப்பா உங்கள் வார்த்தைகளை அனுப்பியப்பா. கர்த்தனருக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணியன் காயங்களை ஆற்றினார் ஏசாயா 30:17 வார்த்தை அப்பா. ஒவ்வொரு படுக்கையில இருக்கிற நோயாளர்களையும் அப்பா தொட்டு கிரிய செய்யட்டும் அவர்கள் நோய் என்று இல்லை, எனக்கு அப்பா இயேசுப்பா எனக்கு சுகம் தந்தார் என்று சொல்ல தகுதாகப்பா. ஒவ்வொருத்தரையும் அப்பா நீங்கள் தொடுங்கப்பா. ஸ்திரியானவளப்பா தந்தையே 12 வருடமாகப்பா எல்லாராலே ஒதுக்கப்பட்டப்பா இருந்த ஒரு ஸ்திரியானவளப்பா தந்தையின் வஸ்திரத்துல ஒரு ஓரத்தை தொட்டப்பா அற்புத சுகமடைந்தது போலே அப்பா. எல்லா நோயாளர்களையும் அப்பா நீங்கள் இன்றைக்கு அற்புத சுகத்தை கொடுத்து சாட்சியாய் நீங்கள் நிறுத்த போறதற்காய் நன்றி அப்பா. நீங்கள் ஜெபத்தை கேட்டு ஒவ்வொருத்தரையும் நீங்கள் கரம் அப்பாவின் கரம் தொடுகிறதற்காக நன்றி அப்பா. அனைத்து நோயாளர்களை அப்பா நீங்கள் எழும்ப செய்யுங்கப்பா. தந்தையப்பா சிறு குழந்தை உட்பட அப்பா படுக்கையிலே அப்பா 3 வருடங்களாக 2 வருடமாக அப்பா எழும்பி இருக்க முடியாமல் தலை நிமித்த முடியாமல் படுத்திருக்கிற ஒவ்வொரு குழந்தைகளையும் அப்பா நீங்கள் தொடுங்க அப்பா. இன்றைக்கு அப்பா பிள்ளைகளை எழுந்து உற்சாகமாக அவர்கள் பாடசாலைக்கு செல்ல சண்டே ஸ்கூலுக்கு போக பிள்ளைகளுடைய ஆசைகள் கனவெல்லாற்றையும் நீங்கள் மாற்றுங்க அப்பா. எல்லா நோய்களையும் இருந்து பரிபூர்ண சுகத்தை கொடுத்து ஒவ்வொருவரும் நீங்கள் சாட்சியாய் நிறுத்துங்க அப்பா. எந்தெந்த தேசத்துல எந்த மாவட்டத்துல எந்த கிராமத்துல இருக்கிறார்களோப்பா அந்த இடத்துல அவர்களை சாட்சியாக நீங்கள் நிறுத்துங்கப்பா. இந்த பிள்ளைகளூடாக கைவிடப்பட்ட ஆண்டவரே இப்படியான நோயில இருக்கிறவர்களை இன்றைக்கே நீங்கள் எழுப்புற போறதற்காய் நன்றி அப்பா. ஜெபத்தை கேட்டதற்காய் நன்றி தந்தையப்பா. ஒவ்வொருத்தரையும் அப்பாவின் கரம் தொடுகிறதற்காக நன்றி தந்தையப்பா. அப்பா அவ்வருதர்கள் வாக்கு மாறலாம், என் தந்தை வாக்கு மாறாத தேவன். அப்பா ஒரு வாக்கை கொடுத்தால் தாமதமானாலும் அதை நிறைவாக ஆசீர்வதிக்கிறேன் தந்தை அப்பா. அப்பா ஒவ்வொருதரையும் அப்பா நீங்க சுகப்படுத்துங்கப்பா. ஒளிம்பி நடக்க செய்யுங்கப்பா. என் தந்தை அப்பா அப்பாவின் பாதத்திலே அப்பாவின் கரம் பிடித்து நடக்கிறவர்களுக்கு ஒரு குறைவில்லையே அப்பா. அப்பா தந்தையே அப்பா நீங்கள் ஒவ்வொருத்தரையும் தொடுங்கப்பா. இன்றைக்கு அப்பா அற்புதமாய் நடத்துங்கப்பா. தந்தையப்பா இதுல யோபிக்க வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் யாராவது அப்பா நோயில இருந்தால் இன்றைக்கு அவர்களுக்கு அப்பா நீங்கள் அற்புத சுகத்தை கொடுங்கப்பா. இந்த நிமிஷமே அவர்கள் எழும்பி அப்பா எனக்கு ஒன்றுமில்லை என்று சாட்சி சொல்லத்தக்கதாக அப்பா. தந்தையே நீங்கள் அப்பா சுகம் கொடுங்க அப்பா. ஒவ்வொருதரையும் அப்பா செட்டைகளாலே மூடி பாதுகாத்து கொள்ளுங்க அப்பா. நீங்கள் பாதுகாக்கிறதற்காக நன்றி தந்தையப்பா. அனைவரையும் அப்பாவின் பாதத்திலே ஒப்பு கொடுத்து அப்பா நீங்கள் அப்பாவின் முதுகிலே உள்ள தள்ளும்பினாலே அப்பா அப்பாவின் அந்த தள்ளும்பு மாறாத வடுவாய் இருக்கிறது அப்பா. அந்த தழும்பு அப்பா காண்பிக்கிறார் அப்பா. அந்த தழும்பு போல எல்லா நோயாளரையும் நான் சுகப்படுத்துவேன் என்று அப்பா சொல்லுகிறீங்களப்பா. அதற்காக கோடான கோடி நன்றி தந்தை அப்பா, எல்லாரையும் அற்புத சுகம் கொடுத்ததற்க நன்றி அப்பா. எல்லாரையும் அப்பாவின் பாதத்திலே ஒப்பு கொடுத்து இந்த அடிமையை தாழ்த்தி அப்பா இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்,
1: ஆமென், ஆமென். அருமையா ஜெபித்திருக்கிறேன். கர்த்தர் வார்த்தை ஒரு போதும் வீணா போகாது. அப்படியே அவர் எங்கள் அவருடைய வாக்கு தத்தத்தை எங்களுக்கு நிறைவேற்ற தகப்பனா இருக்கப்படியா நன்றி செலுத்துறேன். நன்றி சிஸ்டர், காட் பிளஸ் யூ. ஆமென். உங்களை உங்களை கூட கர்த்தர் இருந்து உங்களோட தேவையை சந்தித்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி, நன்றி, நன்றி. ஆமென். இப்பொழுது எல்லாரும் விடுதலையில் இருக்கிறபடியினால் இருந்தாலும் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த சங்கமும் வானொலியை நடத்தி கொண்டிருக்கிற பிரதர் லெஸ்லி, சிஸ்டர் ரீட்டா அவர்களை உங்களுடைய இரத்த கோட்டைக்குள்ள மறைத்து வைக்கிறேன் அப்பா. உங்களுடைய நாமத்தை உயர்த்துற அவர்கள் ஆண்டவரே, இந்த வானொலியை திறந்து கொடுத்து உங்களுக்கு உங்களோட மகிமையை அப்பா, உங்களோட ரட்சிப்பை ஆண்டவரே அடங்கி வருவதற்கு அழைத்து வந்த ஊழியர்களுக்காண்டு ஜெபிக்கிறப்பா. யாவரையும் உங்களுடைய திருக்கரத்துல வச்சு ஆண்டவரே, ஒரு தடையும் இல்லாத வண்ணமாக அவர்கள் செய்யற ஒவ்வொரு ஊழியத்தையும் ஆண்டவரே நீங்க கண்ணோக்கி பார்க்கிறீர்கள் ஆண்டவரே. அவர்களை அவர்கள் குடும்பத்தார்களே அப்பா, அந்த பிள்ளைகளையும் ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிற ஒவ்வொரு வேண்டுதலையும் அவர்களுடைய பர்சனல் தேவைகளையும் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. அப்பா உங்களை நோக்கி கூப்பிடும் பொழுது நீங்க எங்களுக்கு அதிசயங்களை செய்து அற்புதங்களை செய்து வழிநடத்துற தகப்பனா இருக்கிறபடியா நன்றி செலுத்துறேன். சிஸ்டர் ஜெனட்டு காண்டி வருகிற ஆண்டவரே, அவர்கள் தூரமாயிருந்து வந்திருந்த பொழுதும் போக்கிலும் வரத்திலும் இருந்து அவர்கள் செய்யப்பட்ட அந்த புஸ்தகத்தின் வெளிப்படுத்துதலுக்காண்டி அப்ப புத்தகத்தின் அந்த அந்த ஃபெஸ்டிவலை கொண்டாடுவதற்கு வந்து அப்பா நீங்க ஆசீர்வதித்து கொடுத்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. அப்ப அந்த புஸ்தகத்தில் ஆண்டவரே வெளிப்பட போகிற ஒவ்வொரு மக்களும் அதை எடுக்கும் பொழுது உங்களோட வார்த்தை அவர்களை காண, உங்களோட ஜீவன் உள்ள தேவன் அவர்களுக்கு ரட்சிப்பை கொடுத்து அவர்களுக்கு ஒரு ஜீவனை கொடுத்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. அவங்களோட இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. மறுபடியும் திரும்பி போகும் பொழுது உங்களோட அப்பா உங்களோட பிரசனத்தை அப்பா முன்பாக நீங்க the Lord's presence will go before you என்று கூறியபடி உங்களோட பிரசனத்தை ஆண்டவரே அவர்கள் காணக்கூடியதாக ஒவ்வொரு நேரத்திலும் அவங்க கூட இருந்து அவர்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா தேவன் நமக்கு அடைக்கலம் பெல்லனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாக இருக்கிறபடியா நன்றி செலுத்துற அவரே எங்களுக்கு துணை. அப்படியே அவர்களுக்கு நான் ஜெபிக்கிறேன் சிஸ்டர் பாஸ்டர் நோமி லோகனுக்கான் ஜெபிக்கிறேன். காலை நேரம் எழுந்து வந்து ஆண்டவரே அவர்களுக்கு மாலையா இருந்தாலும் அப்ப அவர்கள் டொரண்டோல இருந்தா இருக்கிறார்கள் அவர்களும் காலையில ஏர்லி மார்னிங் வந்து ஆண்டவரே ஆராதனை செய்து ஜெபித்து எங்களை ஆசீர்வதித்து கொடுக்கிற கிருபைகளுக்கு நன்றி. அவருடைய ஊழியங்கள் கூட இருந்து அவர்களையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த காலை நேரம் ஆண்டவரே அநேகருக்கு நீங்க ஒளியை கொடுத்து உங்களோட ரட்சிப்பை கொடுத்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீங்க மாமிசமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் அவர் எங்களுக்குல இந்த சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சம் வார்த்தையின் வெளிச்சம் எல்லாற்றிலும் எல்லா எல்லா ஊழியங்களும் ஆண்டவரே நீங்க தான் வழிநடத்துறீங்கள். பலத்தினாலும் இல்லை, பராக்கிரமத்தினாலும் இல்லை, உங்களோட நாமத்தை மட்டும் உயர்த்துவதற்கு எல்லாருக்குள்ள ஒரு புதிதான வல்லமையை இந்த கடைசி காலத்தில் ஆண்டவரே உள்ளான மனிதர் நாளுக்கு நாளாக புதிதாக படுவதற்கு புதிதான பலனையும் சத்துவத்தையும் கொடுத்து வழிநடத்தும்படியா ஜெபிக்கிறேன். வருகிற ஆண்டவரே மற்றும் நான் கூற முடியாமல் இருக்க ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் ஆண்டவரே யாவரையும் ஆசீர்வதித்து அவருக்கு அவர்களுடைய தேவையையும் சந்தித்து அவர்களுக்கு புது பலனை கொடுத்து இன்றொரு பெரிதான ஆசீர்வாதமாக்கி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். என் கணவனுக்காக ஜெபிக்கிறேன். அவர்கள் பலவீனத்தில் உங்களோட பலன் கூட இருந்து போக்கில் வரத்தில் நீங்கள் கூட இருந்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. உங்களுக்கு நாம இனிதான நாம உங்களை நாங்க உயர்த்தும் பொழுது நாங்க பலவீனத்துல எங்களுக்கு பலனை கொடுக்கிற நண்பரா எங்களுக்கு நண்பரம் அப்பா எங்களை அப்ப தகப்பனமா இருக்கிற ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. இந்த காலை நேரம் ஆண்டவரே ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் எங்களுக்கு கேட்டு எங்களுக்கு ஆசீர்வாதமா கொடுக்கிற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். உங்களுக்குள்ள நாங்க மக்கள்ந்து அப்பா உங்களுக்குள்ள நாங்க பலனா இருப்பதற்கு அப்பா எங்களுக்கு நீங்க செய்யற கிருபைகளுக்காண்டி நன்றி அப்பா. எல்லா தீமையானவைகளையும் நன்மையாக செய்து முடிக்கிறதகப்பனா இருக்கப்படியா நன்றி. வாக்கு தத்தம் செய்தவரே ஒவ்வொரு வார்த்தையும் வீண் போகாத வண்ணமாக யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இன்னும் அதிகமாக ஆண்டவரே அநேகர் வராமல் இருந்தாலும் ஆண்டவரே உங்களோட சித்தத்தின்படி யாவரையும் ஒரு புதிதான நாளாக ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
0: ஆமேன், ஆமேன், ஆமேன். இதுவரை நேரம் வழி நடத்தி உங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் சௌர் ஏமி புஷ்பராஜ நிறைவு ஜெபங்களை எடுத்து வருவார். இன்றைய நாளிலே விசேடமாக பாஸ்வானர் அவர்கள் தனது வெட்டிங் அனிவர்சரியை கொண்டாடுகிறார். அவருக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். சௌதரி ஜானட்டுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். அவர் கனடாவில் தங்கி இருக்கின்ற பொழுதும் கர்த்தர் தாமே ஒவ்வொன்றையும் வழி நடத்தி கொடுக்க வேண்டும். அதற்காக ஜெபியுங்கள். மீதியான ஜெபங்கள் கூட ஆக வழி நடத்துங்கள் சௌதரி ஏமி. ஆமென்.
5: நன்றி சொல்லுறோம், நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என்னுடைய வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை என்று சொன்னவரே, எங்களை துதிக்கிறோம், எங்களை சோதிக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே இந்த விண்ணப்பங்களை எங்களை பாதத்தில் ஏற்பணிக்கிறோம். சாதரி ஜனத்துக்காய் ஆண்டவரே, கனடாவில இருக்கிற இந்த நேரங்களை பொருட்படுத்த அந்த புத்தகங்களை வாங்குகிறவர்கள் கர்த்தாவே சுவாமி, அந்த புத்தகங்களில் உள்ள வார்த்தைகள் வசனங்களை வாசித்து அவற்றை ஏற்றுக்கொண்டு இயேசப்பா உங்களுடைய பிள்ளைகளா எங்களுக்கு சாட்சியா அவரை ஜீவிக்க நீங்கள் உதவி செய்ய வேணுமா, எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே கணவரை பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். தேவைகள் சந்திக்கப்பட ஜெபிக்கிறோம். குடும்பத்தில் உள்ள தேவை சந்திக்கப்பட ஜெபிக்கிறோம். திரும்பமாக அந்த ஜெர்மனி தேசத்துக்கு ஆண்டவரே சுவப்பல் ஆரோக்கியத்தை அவர்களை கொண்டு வந்து சேர்க்க வேணுமா, எங்களை கரத்தில் ஒப்படைக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த ஊழியர் சுசேஷரை பின்வானரையா அவர்களை ஒப்பு கொடுக்கிறோம். அந்த வெட்டிங் அனிவர்சரிக்காய் எங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். ஒரு வருடத்தை கூட்டி கொடுத்து ஆசீர்வதித்ததுக்காய் ஸ்தோத்திரம். அநேகம் ஆண்டவரே இந்த குடும்ப வாழ்க்கையிலும் ஊழிய பாதையிலும் அவர்களோடு அநேக வருஷங்கள் கூட இருந்து கண்மணி போல காத்து அவர்களை நடத்தினது போல வரப்போன்ற இந்த புதிய வருஷத்திலும் காக்க வேணுமா, எங்களை கரத்திலோ படைக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளும் சாதரி டாலி சிஸ்டருக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவருடைய கணவருக்காய் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அவருடைய சரீர பலவனங்களிலிருந்து அவருக்கு ஒரு விடுதலைக்காய் ஜபிக்கிறோம். இந்த நாளிலும் இவ்வளவு நேரமாக சகோதரி இந்த ஜப கூடுகையை நடத்த நீங்க செய்த உதவிக்காய் ஸ்தோத்திரம். அதே போல சகோதரி நிர்மலா மரியா பாச சார்ஸ் குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம். அவள் இருக்கிற பெங்களூர் மாநிலத்தை ஒப்பு கொடுக்கிறோம். அந்த இடத்துல ஊழியங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தாப்பனே சந்ததியை காத்துக்கொள்ளும்படியா எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சகோதரி தயாவுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே செய்கின்ற ஊழியங்களுக்காய் ஸ்தோத்திரம். கனிஷ்டாவை ஒப்பு கொடுக்கிறோம். பாடசாலை மாணவர்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே கூட இருந்து நீங்க நடத்த வேணுமா, எங்களை கரத்தில் ஒப்பு கொடுத்து இவர்களுடைய தேவைகள் ஒவ்வொன்றிலும் கூட இருக்க வேணுமாய். அந்த குடும்பத்தில் பொருளாதார சரிவுகளோ பொருளாதார நெருக்கடிகளோ வந்து விடாமல் நீங்கள் தாங்க வேணுமா, எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே பிரதர் குணாவை ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய ஊழியங்கள், அவருடைய ஜபங்கள், பிசினஸ் காரியங்கள் ஒவ்வொன்றிலும் உங்களுடைய கரம் கூட இருக்க வேணுமாய், உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பிரதர் டானாலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே இருக்கிற தேசத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். குடும்பத்தாருக்காய், அவருடைய ஊழியங்களுக்காய் எங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அவருடைய வாழ்க்கையிலும் அநேக சுவிசேஷ வாசகர்கள் திறக்கப்படும்படியாய் அநேக ஆத்துமாக்களை அவர் ஆதாயப்படுத்த வேணுமா, எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சௌதரி வினோவுக்காய் ஜெசிமாவுக்காய் நன்றியப்பா. ஜெசிமாவுடைய அந்த திருமண காரியங்களுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே அந்த திருமணத்தில் உங்களுடைய கரம் கூட இருக்க வேணுமா, எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகளை ஆசிர்வதிக்க வேணுமா, எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே வேலை இடத்திலும் ஜசிமாவை பாதுகாக்க வேணுமாய். ஆண்டவரே குடும்பத்தையும் ஆண்டவரே நன்றாக நடத்த நல்ல தேவ ஞானத்தை கொடுத்து நீங்க வழி நடத்த வேணுமாய், உங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளும் சாதரி கலாசீலன் குடும்பத்தாரை ஒப்பு கொடுக்கிறோம். கலாசீலனுடைய பிள்ளைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். சாதரி ராதி பாலசிங்கம் குடும்பத்தாருக்காய் நன்றி சொல்லுகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலும் கூட பிள்ளைகள் மருமக்கள் பேர பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளும் சாத்திய வேத திருச்சபை பாச சகோதரி நகோமி லோகனுக்காய் நன்றியப்பா. பாச எல்சா லோகனுக்காய் நன்றி. அவருடைய ஊழியங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். பிசினஸ் காரியங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட பாச பவர் லூயிஸ்வரனுக்காய் ஸ்தோத்திரம். அவருடைய ஊழியங்களுக்காய் ஸ்தோத்திரம் தகப்பனே. நன்றியோடு துதிக்கிறோம். அவருடைய ஊழியங்களிலும் இளைக்கிற பயங்கரம் கூட இருக்க வேணுமா, எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிக்க வேணுமா, எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தாயார் பத்மாதி ஜேம்ஸ் அம்மா, தாயார் குளேந்திரனம்மா இவர்கள் எல்லோரையும் ஒப்பு கொடுத்து இந்த தாய்மாரோடு உங்களுடைய கரம் கூட இருந்து அவர்களை ஆசீர்வதிக்க ஜபிக்கிறோம். இந்த நாளும் ஆண்டவரே சாதரி சுபாலங்கவுக்கா ஜபிக்கிறோம். கணவருக்கா ஜபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே கணவருக்கு ஏற்பட்டிருக்க அந்த சரீர பலவீனத்திலிருந்த ஒரு விடுதலைக்காய் ஆண்டவரே சகோதரியுடைய ஊழிய பாதையை ஆசீர்வதிக்க வேணுமா, எங்களை கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த குடும்பத்திலே சமாதானத்துக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்கள் பாடசாலை காரியங்கள் ஒவ்வொன்றையும் உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து சகோதரி சுபாவுக்கும் ஆண்டவரே நல்ல தேவ சமாதானத்துக்காய் மன ஆறுதலுக்காய் ஆண்டவரே உங்களை நோக்கி ஜெபிக்கிறோம். அந்த மகனுடைய ரட்சிப்புக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். நித்திய வெளிச்சத்திலே இந்த நாளிலே இணைய போகின்ற ஒவ்வொரு ஊழியர்களுக்காய் வருகிறோம். பாசாண்டன் ராஜநாயகத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். அவருக்கு தருகின்ற வார்த்தைகள் வாக்கு தத்த வசனங்கள் ஒவ்வொன்றுக்காய் நன்றியப்பா. சாதாரண மகேந்திரன் ஐயாவுக்காய் நன்றி சொல்லுகிறோம். கல்வாரி ரத்த கோட்டைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே இந்த பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்திலும் ஆண்டவரே ஏற்பட்டிருக்க அந்த இமர்ஜென்சி காரியங்கள் அந்த ஆண்டவரே அந்த ஃபயர் காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கூட இருந்து அந்த இடத்திலே நீங்கள் ஒரு நல்ல மலையே அந்த மக்களுக்கு கட்டளையிட வேணுமா எங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த இடம் பெயர்ந்த மக்களையும் எங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதிக்க வேணுமா ஆண்டவரே அவருடைய தேவைகள் சந்திக்கப்பட வேணுமா எங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த இடத்திலும் ஆண்டவரே இன்னுமாக சுவாச பிரச்சனையோடு இருக்கிறவர்களையும் உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் வந்து விடாதபடி பாதுகாக்க வேணுமா எங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளிலும் தாப்பனே அதே போல ஆண்டவரே இன்னும் சாதரி ரஞ்சினி அலங்காரம் மணி ஒப்புக் கொடுக்கிறோம். சாதரி கருணாவை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே இன்னும் வரப்போன்ற ஊழியர்கள் வார்த்தையோடு வருகின்றவர்கள் பாடல்களை பாடுகின்றவர்கள் இன்னுமாக துதிகள் ஆராதனைகளோடு வருகின்றது பிள்ளைகள் வசனங்கள் வாக்கு தத்தங்கள் சிந்தனை துளிகளை எடுத்து வருகின்றது பிள்ளைகள் எல்லோரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். சாதரி ஐரினே ஒப்புக் கொடுக்கிறோம். அவளுடைய ஊழியங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். சாதரி கான்சிக்காய் சோத்திரமப்பா ஊழியப்பா அதை ஆசிர்வதிக்க ஜபிக்கிறோம். அதே போல சாதரி ஜான்சி ஆண்டனுக்காய் நன்றி சொல்லுகிறோம். சாதரி வாணி வெங்கட்டுக்காய் நன்றி சொல்லுகிறோம். அருமையாக தந்த இந்த ஊழியர்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். சங்கமம் வானொலி சாபகர் இந்த ஊழியர்களாசிரியர் எங்கள் குடும்பத்தாரை ஒப்புக் கொடுக்கிறோம். வீட்டாண்டியை ஒப்புக் கொடுக்கிறோம். மகனை தந்து ஜபிக்கிறோம். பிற குழந்தைகளை உங்களுடைய பாதத்தில் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே இவருடைய தேவைகள் விருப்பங்கள் மனவாஞ்சைகள் ஒவ்வொன்றையும் ஆசிர்வதித்து இவருடைய தேவைகள் சந்திக்கப்பட ஜபிக்கிறோம். இன்னுமாக அந்த வேலையிட ஊழியங்களுக்காய் நன்றியப்பா. அந்த வேலையிடத்திலே ஆண்டவரே அதிகாரிகள் எல்லோரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். மேலிடத்திலே இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அதே போல அந்த வேலையிடத்திலே வேலை செய்கின்ற ஒரு உறவுகளையும் குடும்பமாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த இடத்திலே ஒரு ரட்சிப்பு வர வேணுமா எங்களை கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். அந்த இடத்திலே உங்களுடைய வார்த்தைகளை அநேகர் கேட்க வேணுமா எங்களை கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். உங்களுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அவருடைய வாழ்க்கையிலும் அவருடைய வீடுகளிலும் கிரியை செய்ய வேணுமா உங்களுடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் இந்த வானொலியை கேட்கிறவர்கள் மறு ஒளிபரப்பை கேட்கிறவர்கள் வானொலியோடு இணைந்து ஜபிக்கிறவர்கள் எல்லோரையும் எங்களுடைய பாதத்தில் ஒப்படைக்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். இந்த விண்ணப்பங்கள் வேண்டுதலை எங்களுடைய பாதத்தில் ஒப்படைத்து எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்.
0: ஆமேன் ஆமேன். இதுவரை நேரம் இணைந்து நிறைவு ஜபங்களை எடுத்து வந்து ஆசீர்வதித்து உங்களையும் கத்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. கத்தருடைய கரத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் ஒப்புவிக்கிறோம். எல்லா காரியங்களிலும் கத்தருடைய கரம் பாதுகாப்பின் கரம் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாக. நன்றிகளை வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். நாளை காலை வேளையிலே இதே வேளையிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி அம்மா. காட் பிளஸ். ஆமேன் ஆமேன். அருமையானவர்களை இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் சௌதி ஏமி புஷ்பராஜ் அவர்கள் நிறைவு ஜபங்களை எடுத்து வந்தார். கத்தர் தாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன் ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் இதுவரை நேரமும் இலங்கைக்காக உலக நாடுகளுக்காக எல்லா காரியங்களுக்காக ஜபங்களுக்கு கூட வழிநடத்தினார்கள். சௌதரி டோலி அவர்கள் தொகுத்து வழங்கினார். கத்தர் தாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வத்து வழிநடத்துவாராக. ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் வீத ஆராய்ச்சி கூட கடந்து

0: வேதம் வேத ஆராய்ச்சி அன்பர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம்.
1: துதிகளின் மத்தியிலே வாசமணுகிற எங்கள் ஜீவனுள்ள தேவநாய கர்த்தாவே, எங்கள் பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமுள்ளவரே, நேற்று மின்றும் என்றும் மாறாதவரே, இந்த அருமையான நேரத்திற்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே புதிய ஒரு மாதத்திற்குள்ளே பிரவேசிக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, கடந்த மாதம் முழுவதும் நீர் எங்களுக்கு தந்த ஜீவனுக்காக, சுகத்திற்காக, பலத்திற்காக, ஞானத்திற்காக, கிருபைகளுக்காக, பாதுகாவலுக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, இந்த நாளிலே தொழிலாளர்களுக்காக நாங்கள் விசேஷமாய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு வகையான ஞானத்தை நீர் கொடுத்திருக்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரும் செய்யும் தொழிலுக்கு ஏற்ற சரீர பலனை கொடுத்து வருகிறீர், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். உண்மை உள்ள பணியாளர்களாக மனிதனுக்கென்று பணியை செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் தங்கள் கடமைகளை செய்கிற ஒவ்வொரு தொழிலாளர்களுக்காகவும் நாங்கள் முழு இருதயத்தோடு உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அவர்கள் முயற்சிக்கு ஏற்ற பலனை கர்த்தர் கட்டளையிட்டாலும் அவர்கள் செயலுக்கு ஏற்ற விளைவுகளை கர்த்தர் நிச்சயமாய் அவர்களுக்கு தருவீர். நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம் ராஜா. தொழிலாளர்களுடைய குடும்பங்களுக்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, அவர்கள் தொழில் செய்து களைத்து வரும்பொழுது குடும்பத்தின் பிள்ளைகள் அவர்களுக்கு ஏற்ற உதவியை செய்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். குடும்பத்தில் நீர் கொடுத்திருக்கிற அன்பிற்காக, ஐக்கியத்திற்காக, சந்தோஷத்திற்காக, சமாதானத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கணவனின் கடினமான உழைப்பை புரிந்து கொண்டு அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சந்தோஷமாய் செய்கிற ஒவ்வொரு மனைவிகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவ்வாறு செயல்படாமல் இருக்கிற சகோதரிகள் யாராவது இருப்பார்கள் என்றால் தங்கள் கணவனுடைய முக்கியமான பணியை உணர்ந்து கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சந்தோஷமாய் செய்ய கர்த்தர் உதவி செய்யும், கிருபை செய்தரலும். அன்றுவரே, தொழிலின் நிமித்தமாக பல்வேறு நேரங்களிலே தூரமான இடங்களுக்கு பயணம் செய்து குடும்பத்தோடு செலவு செய்யும் நேரங்களை அவர்கள் தியாகம் செய்திருக்கிறார்கள். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நேரங்களுக்கு தக்க பலனை கர்த்தர் கட்டளையிட்டாலும் குடும்பத்தை விட்டு தூரமாய் தொழிலாளர்கள் செல்வதனாலே குடும்பங்கள் பாதிக்கப்படாதபடி, பிள்ளைகள் வளர்ப்பிலே கஷ்டமில்லாதபடியும் கர்த்தர் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலேயும் பற்பல விதமான சிறுவர் சேவை மையங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பல்வேறு நிலைமைகளிலே குடும்பத்தோடு வாழ முடியாத சூழ்நிலையிலே கல்வி அறிவு பெற்றுக் கொள்ள முடியாமல் இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே அவர்களை தொடர்ந்து பராமரிக்கக்கூடிய நல்ல இல்லங்களை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்று முதல் பல்வேறு இடங்களிலே ஆரம்பமாகும் விடுமுறை வேதாம பள்ளிக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்றுவரே, ஆசிரியர்களாக தங்களை அர்ப்பணித்திருக்கிறவர்கள் ஒவ்வொரு நாளும் சரியான நேரத்திலே தங்கள் பள்ளியிலே வந்து சேரவும், தங்கள் கடமைகளை சரியான ஆயத்தத்தோடு அர்ப்பணிப்போடு நிறைவேற்றவும் கர்த்தர் உதவி செய்யும், கிருபை செய்தல்லும். அப்படியே எல்லா மாணவ மாணவிகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த விடுமுறையிலே அவர்கள் கற்றுக்கொள்கிற பாடங்கள் அவருடைய வாழ்க்கையிலே உண்மை அறிகிற அறிவிலே வளரும் நாட்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அருமையான மாணவ செல்வங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றம் ஏற்படும் பொழுது அதன் மூலமாக அந்த குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் கிருபை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலேயும் இந்த வாரத்திலேயும் தங்கள் பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் நினைவு கூறுகிற ஒவ்வொருவரோடும் நாங்கள் இணைந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தாமே அவர்கள் ஆரம்பித்திருக்கிற புதிய ஆண்டிலே ஒவ்வொரு நாளும் உம்முடைய பிரசன்னத்தை கொடுத்து பாவங்களுக்கு சோதனைகளுக்கு விலக்கி காத்துக்கொண்டு வியாதி விக்னங்களுக்கு விலக்கி காத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் ஒரு வாழ்க்கை வாழ கிருபை செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். இந்த மாதம் முழுவதும், குறிப்பாக இந்த வாரம் முழுவதும் உம்முடைய மாறாத பிரசன்ன மகிமை எங்கள் ஒவ்வொருவருக்கும் போதுமானதாக இருக்கட்டும். இயேசு இரட்சகரின் வல்லமையுள்ள நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துக்குள் பெரியமானவர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே இறுதியாக 1 யோவான் 4:1 சிந்தித்தோம். அங்கே நான் வாசித்தது என்ன கவனியுங்கள். பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்க தரிசிகள் தோன்றியிருப்பதனால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். பலவிதமான ஆவிகளை குறித்து இந்த உலகத்திலே நாம் கேள்விப்படுகிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் காலத்திலேயும் அசுத்த ஆவிகளையும் பொல்லாத ஆவிகளையும் குறித்து நாம் படித்திருக்கிறோம். இன்று நம்மை சுற்றிலும் பிசாசின் கிரியைகளை நாம் பார்க்கிறோம். பொருளாதாரத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் இக்காலத்திலேயும், இயற்கைக்கு மாறான காரியங்களை மக்கள் எதிர்பார்க்காத இந்த காலத்திலேயும் பிசாசின் வணக்கத்துக்குள்ளே மக்கள் இருக்கிறார்கள். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை ஒருவர் நம்புகிறார் என்றால் அவர் அறிவிலே குறைந்தவர் என்று கணக்கெடுக்கும் காலம் மாறி அநேகர் வேதத்தை சரியாக கற்றுக்கொள்ளாததினாலே தீமையான காரியங்களுக்குள் சென்று விட்டார்கள். யோவான் நிருபத்திலே யோவான் விசுவாசிகளிடத்திலே பேசுகிறார். ஒருவரை ஒருவர் எப்படி நேசிக்க வேண்டும், ஒருவருக்கொருவர் எப்படி உதவி செய்ய முடியும் என்று சொல்வதோடு நாம் எப்படி கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். பிலிப்பியர் 9:9 பவுல் சொல்லும்பொழுது, உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகம் அதிகமாய் பெருகவும் என்று ஜெபிக்கிறார். அன்பு என்பது சிறந்த காரியம்தான். ஆனால் நாம் கேடான ஒரு உலகத்திலே இருக்கிறோம். இது நம்மை ஏமாற்றக்கூடியது. எனவே நாம் கவனமாயிருக்க வேண்டும். பிலிப்பியருக்காக ஜெபிக்கும் பொழுது அவருடைய அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் பெருக வேண்டும் என்று ஜெபிக்கிறார். பிரியமானவர்களே, கள்ள போதகர்களை குறித்தும் கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்தும் நாம் கவனமாயிருக்க வேண்டும். ஒரு ஞாயிற்றுக்கிழமையிலே ஒரு ஆலயத்திலே அருமையான செய்தி கொடுக்கப்பட்டது. இறுதியிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறவர்கள் அல்லது ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவர்கள் ஆராதனைக்கு பின்னர் இருந்து ஜெபித்துவிட்டு செல்லலாம் என்று கூறினார்கள். அநேகர் இருந்தார்கள். ஒருவர் மட்டும் நான் போதகரைத்தான் பார்த்து பேச வேண்டும் என்று கூறினார். எனவே போதகரும் அவருக்கு நேரம் கொடுத்து அவரிடத்திலே பேசினார். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதை குறித்து மிக உற்சாகமாய் அவர் காணப்பட்டார். எந்த வசனத்தை சொன்னாலும் உடனடியாக அதை எடுத்து வாசித்தார். முழங்கால் படியிட்டு ஜெபிப்போமா என்று கேட்டதற்கு முழங்கால் படியிட்டு கண்ணீர் சிந்த பாவத்தை அறிக்கை செய்து இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். அவர் புறப்பட்டு போகும்பொழுது நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டதற்கு அவர், நான் வெளியூரிலிருந்து வந்திருக்கிறேன் என்றும், ஒரு லாட்ஜிலே பெட்டியை வைத்திருப்பதாகவும், லாட்ஜை காலி செய்வதற்கு இன்னமும் 300 ரூபாய் பணம் கொடுத்தால்தான் பெட்டியை எடுக்க முடியும் என்று கூறினார். போதகரும் அவன் மேலே இறக்கப்பட்டு 300 ரூபாய் கொடுத்தார். பின்னர் வெளியே காத்திருந்த மனைவியிடத்திலேயும் உற்சாகமாக தனது உதவியை குறித்து அவர் பேசினார். 2 வாரங்கள் உருண்டு ஓடியது. அன்று அவர் எந்த மனிதனோடு பேசினாரோ அந்த மனிதனின் புகைப்படம் செய்தித்தாளிலே வந்தது. அவன் காவல் அதிகாரிகளாலே கைது செய்யப்பட்டிருந்தான். அது மட்டுமல்ல, 6 மாத காலமாக பல ஆலயங்களிலே சென்று இவ்வாறு போதகர்களை ஏமாற்றி பணம் பறித்ததாகவும் ஒத்துக்கொண்டான். இதை குறித்து வயது முதிர்ந்த மற்றும் ஒரு போதகரிடத்திலே இந்த போதகர் கேட்டபொழுது, நான் அதிக காலமாக இந்த பட்டணத்திலே இருக்கிறேன், இப்படிப்பட்டவர்களை பொதுவாக நான் இனம் கண்டுகொள்வேன் என்று கூறினார். ஆமர்மையானவர்களே, நம்மை ஏமாற்றக்கூடிய எத்தனையோ பேர்கள் இன்றும் இருக்கிறார்கள். யோவான் கூறும் அறிவுரை என்ன? நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள் என்று சொல்கிறார். இன்று அநேகர் கள்ள தீர்க்கதரிசிகளாக இருக்கிறார்கள். உண்மையாக கள்ள தீர்க்கதரிசிகள் என்று சொல்லப்படுகிறவர்கள் கள்ள போதகர்கள். 1 கொரிந்தியர் 14:3 பாருங்கள். தீர்க்கதரிசனம் சொல்லுகிறவனோ மனுஷருக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாகத்தக்கதாக பேசுகிறான். தீர்க்கதரிசனங்களை குறித்து இன்று அநேகர் விருப்பமுள்ளவர்களாய் காணப்படுகிறார்கள். இன்று பலர் தீர்க்க தரிசனம் என்ற பெயரிலே வேத புத்தகம் கூறாத அநேக காரியங்களை கூறுகிறவர்களாயும் இருக்கிறார்கள். எனவே நாம் கவனமாய் இருக்க வேண்டும். ஒரு மனிதன் கர்த்தாவே கர்த்தாவே என்று கூறுவதனாலே நாம் அவனை நேசிக்க வேண்டும் என்பதல்ல. அவன் கட்டுவிரியனை விட ஆபத்தான ஒரு மனிதனாய் இருக்கிறான். தவறான போதனை செய்பவனாயும் இருக்கிறான். தன் கரத்திலே ஒரு பெரிய வேத புத்தகத்தை வைத்திருந்தாலும் வேத புத்தகத்திலிருந்து எதையுமே கற்றுக் கொடுக்காமல் இருக்கிறான். 1 யோவான் 4:2 பாருங்கள். தேவ ஆவியை நீங்கள் எதினாலே அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, பெத்லேமிலேதான் எல்லாம் ஆரம்பமாகிறது. அதாவது அவர் மனுஷ அவதாரம் எடுத்ததிலிருந்து ஆரம்பமாகிறது. தேவ குமாரனா இல்லாமல் இருந்திருப்பார் என்றால் கல்வாரியும் தோட்டத்தில் உள்ள திறந்த கல்லறையும் அர்த்தமற்றதாகிவிடும். கள்ள போதகர்களை கண்டுகொள்ளும் ஒரு வழி, அவர்கள் மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை மறுதளிப்பார்கள், இயேசு கிறிஸ்துவின் தெய்வீகத்தை மறுதளிப்பார்கள். இப்படி நான் கூறுவதால் இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர்கள் பேசவே மாட்டார்கள் என்பதல்ல. இயேசு ஒரு அருமையான வாலிபர் என்றும், இந்த உலகத்திலே பிறந்த குழந்தைகளிலே சிறந்தவர் என்றும் சொல்வார்கள். இயேசு தனது கொள்கைகளிலே சிறந்தவர் என்றும், கடவுளோடு நெருங்கிய தொடர்புள்ளவர் என்றும் சொல்வார்கள். எந்த மனிதனை காட்டிலும் கடவுளை பற்றி அதிகமாக அவர் தெரிந்திருக்கிறார் என்றும் சொல்வார்கள். ஆனால் மனிதனாய் வந்த தேவனுடைய குமாரன் என்று ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். யோவான் தனது சுவிசேஷத்திலே வார்த்தையை குறித்து சொல்கிறார். வார்த்தையாய் இருந்தது யார்? அவர்தான் தேவன். அவரே எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர். அவரே மனு உரு எடுத்தார். எங்கே? பெத்லகேமிலே. இயேசு கிறிஸ்து மனு உருவாய் இந்த உலகத்திற்கு வந்தார் என்பதை மறுதளிக்கிறவர்கள் சிலுவையிலே அவர் நமக்காக மரித்ததையும் மறுதளிக்கிறார்கள். ஏனென்றால் அவர் யார் என்பதிலேதான் எல்லாம் அடங்கியிருக்கிறது. இயேசு கிறிஸ்துக்கு பல நல்ல பெயர்களை சூட்டி பேசுகிறவர்கள் அவருடைய தெய்வீகத்தை மறுதளிக்கிறார்கள். இது அநேக இடங்களிலே இன்றைக்கும் நடைபெறுகிறது. அவர் என்னை கண்டவன், பிதாவை கண்டவன் என்று கூறியிருக்கிறார். யோவான் குறிப்பாக ஸ்தோயிக்கர்களின் வேத பொருட்களை குறித்து பேசுகிறார். அவருடைய கொள்கை என்ன? ஏசு ஞானஸ்நானம் பெறும்பொழுது கிறிஸ்து அவர் மேல் வந்ததாகவும் கல்வாரியிலே கிறிஸ்து அவரை விட்டு சென்று விட்டதாகவும் சொல்கிறார்கள். ஆனால் வேத புத்தகம் இவ்வாறு போதிக்கவில்லை. பெத்லேமிலே பிறந்த இயேசு பாலனே வெறும் குழந்தையை விட வித்தியாசமானவர். சிலுவையிலே அவர் மரித்தது சாதாரண மரணம் அல்ல. அவர் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்த பின்பு அவர் சரீரத்தோடு உயிர்த்தெழுந்தார். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார் என்று ரோமர் 4:25 பவுல் சொல்கிறார். ஏசாயா இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும்பொழுது 9:6 நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேலிருக்கும், அவர் நாமும் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும் என்று கூறியிருக்கிறார். இயேசு கன்னிகையின் வயிற்றிலே தோன்றியவர். அப்பொழுது சில மெய்ப்பொருளும் சில ஞானிகளும் அவரை தரிசித்தார்கள், தொழுது கொண்டார்கள். விலையேறப்பெற்ற ஒரு குழந்தையை விட அவர் மேலானவர். அவர் சமாதான பிரபு. சிலுவேளை அவர் சிந்திய ரத்தத்தினாலே யுத்த வெறி நிரம்பிய இந்த உலகத்திலே சமாதானத்தை கொண்டு வரப்போகிறார். அருமையானவர்களே, ஒரு மனிதன் கள்ள போதகம் செய்கிறானா இல்லையா என்பதற்கு இதுதான் அடையாளம். மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டானது. இது மிகவும் முக்கியமானது. இப்பொழுது 1 யோவான் 4:3 பாருங்கள். மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. வருமென்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி அதுவே. அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது. இங்கே 3வது முறையாக யோவான் அந்தி கிறிஸ்துவை பற்றி சொல்கிறார். அந்தி கிறிஸ்துவை பற்றி பேசுவது யோவான் மட்டும்தான். அதுவும் இந்த நிருபத்திலேதான்.

என்று சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே அந்தி கிறிஸ்து என்பவனை பற்றி இரண்டு வழக்கங்களை பார்த்தோம். ஒன்று, அவன் கிறிஸ்துவுக்கு எதிரானவன். மற்றொன்று, அவன் கிறிஸ்துவை போல போலியானவன். மத்தேயு 24:5 என்ன சொல்லியிருக்கிறார்? அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக் கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். இதுதான் அந்தி கிறிஸ்து. பிரியமானோர்களே, வெளிப்படுத்தின சேஷம் 13 நாம் பார்க்கும்பொழுது கடைசி காலத்திலே காணப்படக்கூடிய இரண்டு மிருகங்களை குறித்து வாசிக்கிறோம். முதலாவதாக, ஒரு அரசியல் தலைவராக அவன் வருவான், உலகத்தை ஆள வரும் அந்தி கிறிஸ்து. இரண்டாவதாக, கள்ள தீர்க்கதரிசியாக சமய ஆளுநராக வருகிறவர். இந்த இரண்டாவது நபர் முதலாவது அந்தி கிறிஸ்துவை வழிபடும்படியாய் உலகத்தை தூண்டுவான். அவன் ஆட்டுக்குட்டியின் தோலை போர்த்திய ஓநாய் போல இருப்பான். அவன் கிறிஸ்துவை போல தன்னை காண்பித்து ஏமாற்றுகிறவன். அந்தி கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை காரியங்களையும் இந்த இரண்டு நபர்கள்தான் நிறைவேற்றப் போகிறார்கள். 1 யோவான் 2:18 பாருங்கள். இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துக்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நாம் வாழும் இந்த காலத்திலேயும் அநேகர் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அந்தி கிறிஸ்து அல்ல, அவர்கள் கள்ள போதகர்கள். இவர்கள் அந்த அந்தி கிறிஸ்து வரும் நாளுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக உலகத்தை அந்த நாளுக்காக ஆயத்தப்படுத்துகிறவர்கள். 1 யோவான் 4:1-6 ஒரு சிவப்பு விளக்கை, ஒரு எச்சரிப்பு ஸ்தம்பத்தை யோவான் ஆட்டுகிறார். நெல், பார், கவனி என்னும் விளக்கை அங்கே எரியவிடுகிறார். அன்பானது நியாயத்தோடும் அறிவோடும் செயல்பட வேண்டும் என்று சொல்கிறார். நாம் மற்ற விசுவாசிகளை நேசிக்க வேண்டும். விசுவாசிகள் என்று சொல்கிறவர்கள் கள்ள போதகர்களாய் இல்லாமல் இருக்கிறார்களா என்பதை குறித்து நிச்சயமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தவறான போதனைகளை செய்யும் கள்ள போதகர்கள் இருப்பதனாலே ஆவிகளை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். யோவான் காலத்திலேயே இயேசு கிறிஸ்துவின் மனித பிறப்பை நிராகரித்த கொள்கையுடைய மக்கள் வாழ்ந்தார்கள். இவ்வாறு அவர்கள் செய்யும் பொழுது கிறிஸ்துவின் தெய்வீகத்தையும் புறக்கணிக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை ஒரு வினோதமான, வித்தியாசமான தனி மனிதனாக காட்ட முயற்சித்தார்கள். ஏதோ ஒரு காரணத்தினாலே கடவுளுடைய பிள்ளைகள் அநேக வேளைகளிலே எதையும் நம்பும் மனிதர்களாக எளிதாக ஏமாற்றப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். டாக்டர் ஏ டி ராபர்ட்சன் சொல்வது போல, இந்த அநேக விசுவாசிகள் ஆவிக்குரிய உலகத்திலே வரும் ஏமாற்றுக்காரர்களை நம்புகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட அநேக காரியங்கள் இந்த நாட்களிலேயும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவேதான் கிறிஸ்துவின் மனித அவதாரத்தை மறுக்கும் கள்ள போதகர்களை குறித்து எச்சரிக்கையாயிருக்கும்படி யோவான் சொல்கிறார். அருமையானவர்களே, கன்னியின் பிறப்பு அத்தனை முக்கியமானது அல்ல என்று நீங்கள் கூறாதிருங்கள். கிறிஸ்துவின் கன்னி பிறப்பை மறுதளித்து ஒருவன் கிறிஸ்தவனாய் இருக்க முடியாது. கிறிஸ்துவின் கன்னிப்பிறப்பை மறுக்கிறவன் கள்ள போதகனாய் இருக்கிறான். கிறிஸ்துவின் கன்னிப்பிறப்பை நாம் நிராகரிக்கும் பொழுது உலகத்தின் பாவத்திற்காக அவர் சிலுவையிலே மரித்ததையும் சரீரத்தோடு உயிரோடு எழும்பியதையும் நாம் நிராகரிக்கிறோம். ஆனால் அதுதான் கிறிஸ்தவ அடிப்படை விசுவாசங்கள். இந்த காரியங்களை நிராகரிக்கும் மனிதனே கள்ள போதகன். யோவான் மீண்டும் மீண்டும் சொல்வது என்ன? கடவுளுடைய பிள்ளைகள் கள்ள போதகர்களால் ஏமாற்றப்பட்டுவிடக்கூடாது. தொடர்ந்து 1 யோவான் 4:4 பார்ப்போம். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். கிறிஸ்துவின் தெய்வீகத்தை மறுக்கும் பிசாசின் போதனைகளுக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் என்று அவசியமில்லை. ஒருமுறை ஒரு சகோதரன் கூறினான், நான் ஒரு திருச்சபையில இருந்தேன், அங்கே நல்ல பதவியில இருந்தேன், ஆனால் நான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினாலே ரட்சிப்பை பெற்றேன். அவர் என் கண்களை திறந்தார். அப்பொழுதுதான் நான் இருப்பது தவறான இடம் என்பதை அறிந்து அங்கேயிருந்து வெளியேறினேன். ஏனென்றால் அவர்கள் கிறிஸ்துவின் தெய்வீகத்தை மறுதளிக்கவர்களாய் இருந்தார்கள். இந்த சகோதரன் இவ்வாறு வெளிவர காரணம் என்ன? அவருக்குள்ளே இருந்த பரிசுத்த ஆவியானவர் சத்தியத்தை அவருக்கு விளக்கி காட்டியிருக்கிறார். பிரியமானவர்களே, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். எனவே கள்ள போதகர்களால் நீங்கள் ஏமாற்றப்பட வேண்டிய அவசியமில்லை. நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? நம்மிலே வாசமாயிருக்கிற பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கற்றுக் கொடுக்கவும் நம்மை வழிநடத்தவும் நாம் அவரிடத்திலே கேட்க வேண்டும். தேவனோடு நல்ல ஐக்கியமுள்ளவர்களாய் நாம் இருப்போம் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் எந்த காரியத்தையும் நமக்கு தெளிவுபடுத்துகிறவராய் இருக்கிறார். வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியை கேட்ட ஒரு சகோதரி ஆரம்ப காலங்களிலே அதை குறித்து குறை கூறினார்கள். அந்நாட்களிலே அவர்கள் தனி மனிதர்களை சார்ந்த சமய கோட்பாட்டை பின்பற்றிக் கொண்டிருந்தார்கள்.
எனவே வேதாரண்

0: சிலை கற்றுக் கொடுக்கிற சத்தியங்கள் அங்கே அவர்கள் கற்றுக்கொள்ளும் சத்தியங்களுக்கு முரண்பாடாய் தோன்றியிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, அப்படித்தான் இருக்கும். ஆனால் வேத வசனத்தை கொண்டே ஒவ்வொன்றாய் பரீட்சை செய்து பார்த்தார்கள். அவர்கள் ரட்சிக்கப்பட்டு தவறான ஒரு கூட்டத்தோடு இருந்தபடினாலே பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் கண்களை திறந்து எது சத்தியம் என்பதை புரிந்து கொள்ள உதவி செய்தார். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவராய் இருக்கிறபடினாலே தவறான போதனைகளை நீங்கள் மேற்கொள்ள முடியும். காரணம் என்ன? பரிசுத்த ஆவியானவர் உங்களிலே வாசமாயிருக்கிறார். ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலேயும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அப்போஸ்தலனாய பரிசுத்த பவுல் சொல்கிறதை சற்றே கவனியுங்கள். ரோமர் 8:9. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாயிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. ரோமர் 5 பார்ப்போம் என்றால், விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்ட பின் இக்காலத்து விளைவை குறித்து சொல்கிறார். கவனிங்கள், ரோமர் 5:5. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அது மட்டுமல்ல, 1 கொரிந்தியர் 6:19 நான் வாசிக்கிறது என்ன? உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாயிருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? இங்கே அப்போஸ்தலனாய பரிசுத்த பவுல் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உயர்ந்த நிலைமையிலே வாழும் ஒரு பரிசுத்தவானாகவா இதை எழுதுகிறார்? இல்லை பிரியமானவர்களே, அவர் கொரிந்து திருச்சபையிலே உள்ள மக்களுக்குத்தான் எழுதுகிறார். அவர்கள் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகளாகவும் உலகத்திற்கடுத்த காரியங்களிலே எளிதிலே இழுப்புண்டு போகிறவர்களாகவும் தான் இருந்தார்கள். கொரிந்து திருச்சபையினுடைய வாழ்க்கையிலே தேவையில்லாத அநேக காரியங்கள் காணப்பட்டன. ஆனாலும் பரிசுத்த ஆவியானவர் அவர்களிலே இருந்தார். ஒவ்வொரு கடவுளுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலேயும் பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். எனவேதான் இந்த இரவிலே ஒரு தேவதூதன் தோன்றி நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. ஆனால் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தேவை. அவர் கர்த்தருடைய வசனங்களை எடுத்தே நமக்கு போதிக்கிறார். வேத வசனங்களை புறக்கணித்துவிட்டு அதை குறித்த அறிவு இல்லாமல் பரிசுத்த ஆவியானவர் உங்களை வழிநடத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கக்கூடாது. பிரியமானவர்களே, இந்த வேதாராய்ச்சி நிகழ்ச்சியிலே நாங்கள் செய்ய முற்படுவது என்ன? எல்லாரும் கர்த்தருடைய வசனத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான். ஏனென்றால் கர்த்தருடைய வசனத்தை அறிந்து கொள்ளும்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் இருதயங்களிலே எளிதாக கிரியை செய்ய முடியும். இந்த உலகத்திற்கடுத்த காரியங்களிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் அவர்களை பாதுகாக்க முடியும். மிகவும் கேடான ஒரு உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே தவறான போதனைகளை குறித்து நாம் எச்சரிக்கை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். யோவான் சொல்லும் காரியம் என்ன? எந்த ஒரு போதனையையும் நாம் பரிசோதிக்கலாம். இந்த பரிசோதனை எப்படி இருக்கிறது என்றால், ஒரு கரைசலானது அமிலமா காரமா என்பதை கண்டறிய லிட்மஸ் பேப்பரை நாம் பயன்படுத்துவோம் அல்லவா, அதை போல என்று சொல்கிறார். இது தெளிவாக காட்டிவிடும். ஒரு போதனை தேவன் மனிதனானார் என்பதை நிராகரிக்கும் என்றால் இது அந்தி கிறிஸ்துவின் ஆவி. அதை நீங்கள் பின்பற்ற தேவையில்லை. அது கிறிஸ்துவுக்கு எதிரானது. பொதுவாகவே இந்த கள்ள போதகர்கள் மிகவும் வசீகரிக்கும் தன்மை உள்ளவர்களாய் இருப்பார்கள். ஆனால் உங்களில் இருக்கும் பரிசுத்த ஆவியானவர் வேத வசனங்களை கொண்டு இவர்களை சோதிக்கும் பொழுது எளிதாக கண்டுகொள்ளலாம். சரி, இப்பொழுது 1 யோவான் 4:5 பார்ப்போம். அவர்கள் உலகத்துக்குரியவர்கள், ஆகையால் உலகத்துக்குரியவைகளை பேசுகிறார்கள், உலகமும் அவர்களுக்கு செவி கொடுக்கும். கள்ள போதனை செய்கிறவர்களுக்கும் ஒரு கூட்ட மக்கள் பின் செல்கிறார்கள். கிறிஸ்தவ சமயம் வளர்வதை விட கிறிஸ்துவின் பெயரை சொல்லி தனி மனிதர்களை சார்ந்த சமய கோட்பாடுகளை உடையவர்கள் வளர்ச்சி அடைகிறார்கள். காரணம் என்னவென்றால், மாம்சத்துக்கடுத்த காரியங்களை வசீகரிக்கும் காரியங்களை அவர்கள் உடையவர்களாய் இருக்கிறார்கள். ஆனால் உண்மையாய் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் அவ்வாறு இல்லை. அருமையானவர்களே, கிறிஸ்துவை அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறவர்கள் அழிந்து போகிற மாம்சத்திற்கடுத்த காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மக்கள் கூட்டத்தை தங்கள் பக்கம் இழுக்கிறார்கள். நாம் பயன்படுத்தும் முறைகளை குறித்து கவனம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இப்படிப்பட்டவர்கள் செய்கிற காரியங்களை பின்பற்றுவோம் என்றால் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது. கர்த்தருடைய வசனத்தை மக்களுக்கு கொடுப்பதை குறித்து நாம் கவனம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். எவ்வளவு கூட்ட மக்கள் வருகிறார்கள் என்பது முக்கியமல்ல, கொடுக்கும் செய்தி முக்கியம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வசனம் உங்கள் திருச்சபைகளிலே பிரசங்கிக்கப்படுகிறதா? பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையோடும் அதிகாரத்தோடும் கர்த்தருடைய வார்த்தைகள் கொடுக்கப்படுகிறதா? அப்பொழுதுதான் தூய ஆவியானவர் அதை எடுத்து பயன்படுத்துவார். கேள்வி என்னவென்றால், உங்கள் திருச்சபையிலிருந்து கர்த்தருடைய வசனம் புறப்பட்டு போகிறதா? திருச்சபைக்கு வரும் மக்கள் கிறிஸ்துவை அறிய வேண்டியபடி அறிந்து கொள்கிறார்களா? அருமையானவர்களே, ஒரு தொழிற்சாலையானது பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கிறது, அதன் தலைவர் பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறார். இந்த காரியங்களுக்காக உங்கள் பணத்தை அங்கே முதலீடு செய்வீர்களா? செய்ய மாட்டீர்கள் இல்லையா? எங்கே நமக்கு வருமானம் வருகிறதோ, விளைவு இருக்கிறதோ, அங்குதான் நம் பணத்தை நாம் போடுவோம். நமது சமய கொள்கை குறித்து யோசிக்கும் பொழுதும் சரியான மனநிலையிலே இருக்க தேவன் விரும்புகிறார். இங்கே வசனம் என்ன சொல்கிறது? அவர்கள் உலகத்துக்குரியவர்கள், ஆகையால் உலகத்துக்குரியவர்களை பேசுகிறார்கள், உலகமும் அவர்களுக்கு செவி கொடுக்கிறது. காயின் ஆவேல் உதாரணத்தை குறித்து 3வது அதிகாரத்திலே யோவான் சொல்லும் பொழுது, காயின் நீதிமானாக இல்லை, அவன் தேவனுடைய பிள்ளையாக இல்லை என்பதை வெளிப்படுத்தினார். காயின் சமயத்தை பின்பற்றவில்லை என்று சொல்ல முடியாது. காயின் ஒரு காணிக்கையை கொண்டு வந்தான், உண்மைதான். சொல்ல வேண்டுமென்றால் காயினுடைய காணிக்கை பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்திருக்கும். ஆபேலின் காணிக்கை இரத்தமாய், சில மக்களுக்கு விருப்பமில்லாத ஒன்றாய் அது இருந்திருக்கும். ஆனால் ஆபேலின் காணிக்கையை தான் தேவன் ஏற்றுக்கொண்டார். ஏனென்றால் அது மனிதனுடைய பாவத்தன்மையை குறித்தும் ஒரு இரட்சகர் தேவை என்பதை குறித்தும் வெளிப்படுத்துகிறதாய் இருந்தது. இந்த சத்தியத்தை காயின் உணர்ந்து கொள்ளவில்லை. மாம்சமானது தன்னில் தானே சார்ந்திருக்கிறதே தவிர கர்த்தரை சார்ந்திருப்பதில்லை. ஒருவர் இயேசு கிறிஸ்துவை யார் என்று சொல்கிறார்கள் என்பதுதான் முக்கியமானது. அதுவே ஒரு போதனை சரியானதா தவறானதா என்பதை கண்டுபிடிக்க உதவி செய்கிறது. சரி, 1 யோவான் 4:6 பாருங்கள். நாங்கள் தேவனால் உண்டானவர்கள், தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான், தேவனால் உண்டாயிராதவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறதில்லை. இதனாலே சத்திய ஆவி என்னவென்றும் வஞ்சக ஆவி என்னவென்றும் அறிந்திருக்கிறோம். பூமியிலே யுரேனியம் இருக்கிறதா இல்லையா என்பதை பார்க்க ஒரு சிறு கருவி உண்டு. அதை பயன்படுத்தும் பொழுது அது எங்கே இருக்கிறது, எங்கே இல்லை என்பதை கண்டுகொள்ளலாம். அதேபோல ஒரு கூட்டத்திலே வேத புத்தகத்தை நாம் பயன்படுத்தும் பொழுது அதற்கு செவி கொடுக்கிறவர்கள், பதில் கொடுக்கிறவர்கள் இருப்பார்கள் என்றால் அவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். கர்த்தருடைய பிள்ளைகளாய் இல்லாதவர்கள் வசனத்திற்கு பதில் சொல்லுகிறதில்லை. ஊழியத்திற்கு பணம் கொடுப்பார்கள் என்பதற்காக அவர்களை சார்ந்திருக்க வேண்டியதில்லை. கர்த்தருடைய பணியானது கர்த்தருடைய பிள்ளைகளினாலே தாங்கப்பட வேண்டும். பழைய ஏற்பாட்டிலே உடன்படிக்கை பெட்டியை ஆசாரியர்கள் சுமந்தார்கள். அது கிறிஸ்துவை நமக்கு காட்டுகிறது. கிறிஸ்துவை உலகத்திற்குள்ளே எடுத்துச் செல்ல வேண்டுமென்றால் நமது தோள்களிலேதான் அவரை எடுத்துச் செல்ல வேண்டும். பிரியமானவர்களே, தெரிந்து கொள்ளப்பட்ட கடவுளுடைய பிள்ளைகள் தொடர்ந்து ஏமாற்றப்பட்டுக் கொண்டிருக்க முடியாது. யோவான் 1:14 இயேசு யார் என்று தெளிவாய் எழுதியிருக்கிறார். யோவான் சுவிசேஷத்தை ஏன் எழுதினார் என்ற காரணத்தை யோவான் 20:30-31 சொல்லியிருக்கிறார். பிரியமானவர்களே, இயேசு யார் என்பதை இன்று நாமும் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். 1 யோவான் 4:7 வாருங்கள். பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவோம், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது, அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். இங்கே தேவன் அன்பாயிருக்கிறார் என்பதை அடிப்படையாக கொண்டு அவருடைய பிள்ளைகள் எப்படி ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்கிறார்கள் என்பதை சொல்லுகிறார். கள்ளப்போதகர்களை நேசிக்கக்கூடாது என்பதை சொல்லிவிட்டு விசுவாசிகள் ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இங்கே அன்பு என்று சொல்லப்படுகிற வார்த்தைக்கு கிரேக்க வார்த்தை அகப்பே என்பதாகும். இதுதான் தெய்வீக அன்பு. பரிசுத்த ஆவியானவரே இந்த அன்பை உங்கள் உள்ளத்திலே வைக்க முடியும். பரிசுத்த ஆவியானவரே இந்த அன்பை கொண்டு மற்றவர்களையும் நேசிக்க உங்களுக்கு உதவி செய்ய முடியும். ஒரு கல்லூரி மாணவன் ஒரு பெண்ணை நேசிப்பதை குறித்து சொல்லும்பொழுது, இந்த வசனத்தின்படி நான் உன்னை நேசிக்கிறேன் என்று கூறினானாம். பிரியமானவர்களே, இது அந்த அன்பு அல்ல, மற்றொரு விசுவாசியை நேசிக்கும் அன்பு. வசனத்தின் இறுதியிலே என்ன பார்க்கிறோம்? அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். தன்னை விசுவாசி என்று சொல்லுகிற ஒரு மனிதன் உங்களையும் மற்ற விசுவாசிகளையும் நேசிப்பதை நீங்கள் பார்க்கும்பொழுது உண்மையாகவே அவர் கர்த்தருடைய பிள்ளை என்பதை அறிந்து கொள்ளலாம். சில விசுவாசிகள், ஐயா நான் உங்களை நேசிக்கிறேன் என்று சொல்வார்கள். ஏனென்றால் அவருடைய பிள்ளைகள் இந்த நிகழ்ச்சி மூலமாய் கர்த்தருக்குள் வந்திருப்பார்கள். ஆம் பிரியமானவர்களே, அவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள். அவருடைய அன்பு உண்மையானது. உங்கள் வாழ்க்கையிலே உள்ள அன்பு உண்மையானதா என்பதை ஆராய்ந்து பாருங்கள். கர்த்தருடைய கிருபை உங்களோடும் உங்கள் திருச்சபையோடும் தங்கியிருப்பதாக. ஆமேன்.
1: நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி TWR தபால் பெட்டி எண் 134 திருநெல்வேலி 2 தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460406. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமுமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். ஏசாயா 29:14. இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமுமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். ஏசாயா 29:14.

0: ഹലോ
1: இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் வேளையிலும் இணைந்து ஜபங்களுக்கூடாக வழி நடத்த கத்தர் உதவி செய்வாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. இன்றைய நாளிலே விசேட ஜபமாக பாஸ்டர் வார்னர் அவர்கள் தனது வெட்டிங் அனிவர்சரியை கொண்டாடுகிறார். அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஜெர்மன் தேசத்திலே அதே வேளையிலே நேற்றைய நாளிலே, அதாவது சனிக்கிழமை, நாங்கள் பெண்களுக்கான ஒரு புத்தகத்தை வெளியிட்டார். ஜெர்மன் தேசத்திலிருந்து இங்கே வந்து என்ன ஒரு சபையிலே வழி நடத்தினார். அந்த குடும்பத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். பெண்ணே வழித்திடு என்ற அந்த புத்தகத்தை வெளியிட்டார்கள். நான் உங்களுக்கு நேற்று கொண்டு மறந்துவிட்டேன், அடுத்த வாரத்திலே தருகிறேன். அவருக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவருடைய பேர் வந்து ஜானட். அவருக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். மீதியான ஜெபங்களுக்கு கூட வழி நடத்த கத்தர் உதவி செய்வாராக. உங்களோட கரத்திலே போய்க்கிறோம். வழி நடத்துங்களம்மா. காட் பிளஸ். ஆமென்.
2: துதிக்கிறோம் இந்த நாளுக்கா ஸ்தோத்திரம், இந்த இவ்வளைக்கா ஸ்தோத்திரம், இந்த நேரத்துக்கா ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. கிருபை அப்பா, கிருபை கிருபை கிருபை கிருபை எல்லாம் கூட கிருபை எங்களை தாங்கி வளர்ந்துறோம் சுவாமி. நாங்கள் மாத்திரம் சுவாமி, நாங்கள் மாத்திரங்களை தரை மட்டும் தாழ்த்துறோம் சுவாமி. உடைய கிருபை கிருபை கிருபை அப்பா பிதாவே, தகுதியிட்டு எங்களுக்கு கிடைத்த கிருபை கிருபை கிருபை கிருபை அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திரிய சுயாரம் தந்தவரே, கிருபை கிருபை கிருபை கிருபை காணக்கூடாதவளை சேரக்கூடாதவளை அப்பா. சோத்திரிக்கிறோம் சோத்திரிக்கிறோம் சோத்திரிக்கிறோம் சோத்திரிக்கிறோம் அப்பா. எங்களை தகுதிப்படுத்தி, எங்களை பரிசுத்தப்படுத்தி, இந்த ஜபங்களூடாக எங்களை நடத்துறபடினால் நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். அவரை கிருபைதானப்பா, எங்களை மனுஷிகமெல்லாம் ஆண்டவர், எங்களை மனுஷபெல்லாம் போதாதான் தவிர, தகப்பனே உங்களுடைய வேளாண் உங்களுடைய கிருபை எங்களை தாங்கி வந்துபடினால் நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுகிறோம். கிருபை அப்பா கிருபை, நாங்கள் மாத்திரம் சுவாமி, உங்கள் கிருபை எங்களை தாங்கி நடத்துற அப்படின்னால் நன்றி ஆண்டவரே. நான் வன்னை போலும் இரக்கங்களும் ஆண்டவரே கிருபைகளும் உங்களுக்குத்தான் உண்டு சுவாமி அப்பா. எங்களை தாத்தி உங்களுக்கு மண்டாக நிற்கிறோம். மண்ணேங்க சுவாமி, மண்ணேங்க சுவாமி, மண்ணேங்க சுவாமி, கிருபை செய்யுங்க சுவாமி, கிருபை செய்யுங்க சுவாமி, கிருபை செய்யுங்க காலங்களுக்காக, இந்த சூழ்நிலைகளுக்காக உங்களுக்கு ஜெபிக்க வந்திருக்கிறோம் சுவாமி, ஜெபிக்க வந்திருக்கிறோம். காலங்களில் இருக்கிற ஜனங்களுக்காக உங்களுக்கு வந்திருக்கிறோம் சுவாமி. ஜனங்கள் தங்களை தாழ்த்தட்டும், தங்களை பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பட்டும் சுவாமி. இந்த ஜனங்களுக்காக வேண்டி கல்லூரம் இந்த கிருபையின் காலத்தில், அனுக்கிற காலத்தில் அப்பா நாட்களை கடத்தி கொண்டு போகாதபடி, இன்றைக்கு ரட்சிப்பி நாள், இன்றைக்கு ரட்சணியத்தின் நாள் என்று சொல்லி ஆண்டவரை கீழ்ப்படிவார்களாக, கீழ்ப்படிவார்கள் ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்றோம். பூமியின் கடையாந்தங்களை ஒவ்வொருவரையும் காண்கிறீங்க சுவாமி, காண்கிறீங்க சுவாமி. எங்கு பார்த்தாலும் ஆண்டவரே கொடுமைகளும் அக்கிரமங்களும் பாவங்களும் நிறைந்திருக்கிற சுவாமி ஐயா, அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். மன்னிப்பு இறக்கங்களும் வேணும், மனம் திரும்ப வேணும் சுவாமி, கீழ்ப்படிய வேணும் சுவாமி. காலங்களை பார்த்து நேரங்களை பார்த்து ஆண்டவரே உணர்வுள்ளவர்களாய், ஆண்டவரே வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறவளாய், இன்றைய நாட்களில் வார்த்தைகள் உண்டு சுவாமி, ஆண்டவரே சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறவளாய், அதன்படி நடக்கிற தங்கள் தாத்துகளாய் மாறட்டும் சுவாமி, மாறட்டும். கூட வருகையின் காலத்துக்கு முன்பு ஆண்ட ஒரு விஷயம் ஆண்டவரே, இவர்கள் மனம் திரும்பி ஆண்டவரே ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள வேணும் ஜெபிக்கிறோம் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி, வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி, வேண்டிக் கொள்ளுவோட கண்ணீர் ஆண்டவரே அலைச்சல் ஒவ்வொன்றையும் நீங்க காண்கிறீங்க சுவாமி. தகப்பனே தங்களோட வழிகளில் நடந்து, தங்களோட சித்தன்படி நடந்து ஆண்டு மக்கள் ஆண்டு சாசானவனுடைய வலையில் ஐயாசிக்கப்பட்டு கட்டுண்டு கிடக்கிற மக்கள் ஆண்டவரே, ஒரு விசைவர்களுக்கு ஒரு விடுதலை உண்டு கொள்ளும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் தகப்பனே. யுத்தங்கள் அப்பா தேசங்களை காண்கிற தேவனே, யுத்தத்தினே அல்லப்பட்ட ஜனங்கள் கண்ணீரப்பா, உயிரிழப்பா, வாழ்வாதாரம் இல்லையப்பா, பொருட்களை எல்லாம் வீடு வாசல்கள் இல்லாமல் எல்லா இளைகிற மக்கள் அப்பா ஆண்டவரே, இவருடைய வழி ஆண்டவரே உங்களோட வழிகள் மாறட்டும் மாறட்டும். இவர்கள் தங்களை தாழ்த்தி கீழ்படிந்து ஆண்டவரை வார்த்தைக்கு கீழ்படிந்து ஆண்டவரை உங்களோட சத்தியத்துக்கு கை கொண்டு ஆண்டவரை நடந்து ஆண்டவர் ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று யுபிக்கிறோம். பாதுகாப்பை பெற வேண்டும் என்று யுபிக்கிறோம். தேவைகளை சந்திக்கும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. மக்களுக்காக வேண்டிக் கொள்ளும் கீழ்படிவு இவர்களுடைய வாழ்க்கையில் வரட்டும் சுவாமி. அதுதான் ஆசீர்வாதம், ஆசீர்வாதம், அதுதான் ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை இவர்கள் பெற்றுக் கொள்ளட்டும் சுவாமி. அந்த யுத்தத்திலே எல்லப்பட்டு ஆண்டவரே கண்ணீரோடு மக்கள் ஆண்டவரே ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. அப்பனே நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் ஐயா. உங்களுடைய யோகிக்கத்தானப்பா முடியுமா ஆண்டவரே ஐயா? உங்களுடைய இறக்கத்துக்காக மாண்டாட முடியுமா ஆண்டவரே அப்பா? இறக்கம் செய்யற தேவன், இறக்கம் செய்யற தேவன், காரியங்களை எல்லாம் பண்ற தேவன் நீங்க ஆண்டவரே. இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம் சகப்பனே, வேண்டிக் கொள்வோம். வியாதியப்பா, வியாதியின் கொடுமை ஆண்டவரே, வியாதியஸ்தர்கள் ஆண்டவர் எங்கும் வியாதியஸ்தர் பெருகிக் கொண்டே போகிறார்கள். சொல்ல முடியாத வியாதிகள் ஆண்டவரே தகப்பனே. இந்த வியாதியில் அவல்லப்படுகிற ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அதிகாரியாய காத்த நீங்க என்று சொல்லி ஆண்டவங்களை நோக்கி இவர்கள் கூப்பிடுவார்கள். ஆனால் உங்களுக்கு வியாதி குணம் கொடுக்கிறது நீங்க ஆண்டு சொல்வது அப்பா. நாட்களில் ஆண்டவன் கொடுத்து வந்த வியாதியஸ்தர் ஒவ்வொருவரையும் வந்தவர்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாக்குற தேவன் சுவாமி. அதே பிரகாரம் இந்த வியாதிப்படுத்தல் இருக்கிற ஒவ்வொருவரும் உங்களை நோக்கி வரட்டும் சுவாமி. உங்களை நோக்கி கூப்பிடட்டும். தங்களோட பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பட்டும். தங்களோட வழிகள் எல்லாரும் இருந்து மனம் திரும்பட்டும் தகப்பனே. இந்த வியாதி படிக்கல் இருக்கிற ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. வியாதியின் கொடுமை ஆண்டவரே, தத்தளிக்கிற ஜனங்கள் கண்ணீரோடு இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் இறங்குங்கப்பா, இறங்குங்கப்பா. கூப்பிடுற ஒவ்வொருவருக்கும் சோத்தி கொடுங்கப்பா, கொடுங்கப்பா, கொடுங்கப்பா. செலுவையிலே ஆண்டவரே நீங்க எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்த தேவன் என்றும் மாறாதவராய் இருக்கிறீங்க சுவாமி. ஆண்டவரே நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். இந்த வியாதியை சொற்களா வேண்டிக் கொள்வோம் ஐயா. முதியோர்கள் ஆண்டவரே, கனாகரவாய் கிடக்கிற முதியோர்கள் அப்பாவலோன்று சுவாமி வைத்தியசாலைகளில் நிரம்பி வழிகிறாள் சுவாமி ஐயா. இவர்களுடைய ஆறுதல் நீங்க தான் சுவாமி. இறக்கம் செய்யுங்கப்பா, இறக்கம் செய்யுங்கப்பா. இந்த முதியோர்களை காண்கிற தேவன் நீங்க ஆண்டவரே. இவர்களுடைய கண்ணீரை காண்கிற தேவன் நீங்க ஆண்டவரே. இறக்கம் செய்யுங்கப்பா, இறக்கம் செய்யுங்க. இவர்களுக்காக வேண்டி கல்லூரம் ஆண்டவரே. இந்த முதியோர்களுடைய தேவைகள் உதவிகளை எல்லாம் செய்கிற மக்களை எழுப்பி கொடுங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டி கொள்வார்கள் இந்த வண்ணிங்க ஆண்டவரே. அப்பா யார் கைவிட்டால் நான் கைவிடாத வார்த்தை ஆண்டவரே அப்பா நீங்க சொன்ன தேவன் சுவாமி. அதன்படி ஆண்டவரே இவர்களை நாங்கள் நடத்துறபடினால் நன்றி சொல்லுவோம். வாக்கு மாறாதவர் நடத்துகிறீங்க பாசர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வியாதியஸ்தர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் அப்பா. அந்த மரண தருவாய் இருக்கு வியாதியஸ்தர் உபர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் அப்பா. அவருடைய ஆத்மா ஆண்டவரே, என்னுடைய ஆத்மாவிலேறப்பெற்றேன், ஆத்மாவிலேறப்பெற்றேன். இந்த ஆத்மாவை ஆண்டவரே அவர்கள் தங்களிடமாய் தங்களுடைய குற்றங்கள் குறைகள் உள்ளவற்றை உங்களிடமாய் மன்னிப்பு கேட்டு அப்பா அப்போ கொடுப்பார்களாக, அப்போ கொடுப்பார்களாக, அப்போ கொடுப்பார்களாக. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்வோம் தகப்பனே. நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிற தலைவர்கள் மத்தியில் இருக்கிற குழப்பங்கள் ஆண்டவரே இந்த நாட்களில் ஆண்டவரே அப்பா இருக்கிற சுவாமி. தலைவர்களுடைய வழிகளில் ஆண்டவரே தேவ பயன் தேவ நீதி ஆண்டவர் உண்டாகட்டும் சுவாமி, உண்டாகட்டும், உண்டாகட்டும். வாழ்கையை கொடுத்த தேவன் நீங்க சுவாமி. தேவ பக்தியோடு பயத்தோடு ஜனங்களை ஆளுகிறதான இறுதி அவர்களுக்கு உண்டாகட்டும் சாமி. என்னென்ன தீர்மானங்கள் எடுக்கிறார்களோ அதெல்லாம் அவர்கள் தேவனுக்கு பயந்து கேட்படிந்து ஆண்டவரே தீர்மானங்களை செய்கிறவர்களாக இருக்கட்டும் சாமி. தங்களுடைய மனம் போன போக்கில் ஆண்டவரே அழாதபடி அவர்களை வழி நடத்துங்க சுவாமி. இவருடைய கரங்களில் இந்த நாட்களில் வேதம் இருக்கட்டும் சுவாமி. அந்த வேதத்தில் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிற சுவாமி அதன்படி நடத்துகிறவர்களாய் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க சகப்பனே. இவர்களுக்கு வேண்டிய ஞானம் புத்தி வல்லமை ஆண்டவர் எல்லாவற்றையும் தேவ பருவத்திலிருந்து கட்டளை விடுங்க சுவாமி. தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிற தலைவர்கள் ஒவ்வொருவருக்கா மண்டிக்கொள்ளுவோம் ஐயா. தேசங்களில் நீதி இல்லாமல் அழப்படுகிற ஜனங்கள், கண்ணீரோடு தவிக்கிற ஜனங்கள், நீதிகள் புரட்டப்பட்ட நிலையில் ஆண்டவரே அங்கலாய்க்கிற மக்கள் இறக்கம் செய்யுங்க. இவர்களுக்கெல்லாம் ஆண்டவரே நல்ல நீதி செய்கிற தலைவர்களாக இவர்கள் மாறட்டும். அவர்களுடைய கண்ணீரெல்லாம் துடைக்கப்படட்டும் சுவாமி. நீதி உள்ளவர்வோ ஆண்டவர் ஆளுகை தேசங்களை ஆளுகை சேர்த்து அவனே அவருடைய குற்றங்கள் குறைகள் எல்லாம் மன்னிக்கும்படியாய் வந்து கொள்ளுறோம் சுவாமி. அவப்பனே இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். தேசத்தில் உள்ள அதிகாரங்கள் எல்லாவற்றுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். ஆண்டவரை ராணுவ வீரர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். எங்கெல்லாம் தேசத்தை ஆண்டவரை காத்து கொண்டு நிற்கிறார்கள் சுவாமி. இவர்கள் எல்லாம் நீங்க வைத்த தேவ ஊழியர்கள் ஆண்டவர். இவர்களுக்காக வேண்டிக்க வேண்டிய வெள்ளத்தை சுகத்தை சமாதானத்தை கட்டளையிடுங்க சுவாமி. கொடுத்த பொறுப்பை உத்தரவாதத்துடன் செய்ய ஆண்டவரை இவர்களை நடத்துங்க சுவாமி. இவர்களுடைய குடும்பங்கள் ஒவ்வொன்றுக்காக வேண்டிக் கொள்வோம். இந்த நாட்களில் குடும்பங்கள் எல்லாம் மனந்திரும்பட்டும் ரசிக்கப்படட்டும் தகப்பனி. அங்கிருந்தாலும் ஆண்டவரை அவரை பாதுகாத்து நடத்துங்க சுவாமி. இப்படியாவது தேசத்தில் உள்ள தலைவர் அதிகாரங்கள் ஒன்றுக்காம் வேண்டிக் கொள்வோம் ஐயா. தேசங்களில் பஞ்சங்கள் ஆண்டவரே தகப்பனே அந்த நாட்களில் பெருகிக்கொண்டே போகும். வாழ்வாதாரங்கள் இல்லையப்பா, வேலை இல்லையப்பா, ஜனங்களுடைய போராட்டங்கள் அப்பா, கூக்குரல் அப்பா, வறட்சிகள் அப்பா ஆண்டவரே. ஏற்றுக்கு காரணமாயிருக்கு எல்லா குற்றங்களும் சாபங்களும் கர்த்தாவை முறிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. தகப்பனே இந்த தேசத்தின் மக்களுக்கு ஆண்டவரே பாவங்கள் குற்றங்கள் குறைகள் மன்னிக்கப்பட தேசத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என ஜெபிக்கிறோம் சுவாமி. இவர்களுடைய கூப்பிடுதல், இவர்களுடைய கூக்குற போராட்டங்கள் தேவனே எங்களை நோக்கி கூப்பிடுறதாய் மாறட்டும். சிரமத்தை கொடுக்கிற தேவன் நீங்க ஆண்டு இவர்கள் உங்களை நோக்கி பார்த்தா சிரமத்தை கொடுப்பேன்னு சொன்னவரே நீங்க சிரமத்தை கொடுக்கிற தேவன் ஆண்டவர்கள் உங்களை நோக்கி பார்க்கட்டும் பார்க்கட்டும் ஆண்டவர். தேசங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், தேசங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், தேசங்களுக்காக வேண்டிக் இரவே செய்யுங்கப்பா, இறக்கம் செய்யுங்கப்பா. பஞ்சங்கள் ஆண்டவரே ஒரு நேர உணவு இல்லாம தவிக்கிற மக்கள் அப்பா கூடியப்பா எங்கெல்லாம் தவித்து கொண்டுக்கிறார்கள் தகப்பனே. கண்ணோக்கி பாருங்கப்பா சீன் கொடுமை ஆண்டவர். இறக்கத்தின் தேவன் நீங்க ஆண்டவரே வனாந்தரத்துல பசினா ஜனங்கள் தொய்ந்து போவார்கள் என்று சொல்லி அவர்களை போகி தனுப்பின தேவன் மாறாதவர் அப்பா. நீங்க மாறுவதில்லை ஆண்டவர். இருக்கிறவரா இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் அதன் அதன் காலத்தில் நேத்திரியாய் நடப்பிக்கிற தேவன் சுவாமி. நீதியின் நியாயம் உங்களுடைய சிங்காசனமா இருக்கிற சுவாமி. தகப்பனே தோணவில்லாமல் தவிக்கிற மக்களை ஒரு விசை மன்னித்து மன்னித்து இறக்கும் செய்யுங்கப்பா. இவர்களுக்கு வேண்டிய போஷக்கள் இவர்களுக்குரிய உணவை ஆண்டவரே கட்டளையிடுங்க சுவாமி. உணர்வுகளை அறிந்த தேவன் சுவாமி, இவர்களுடைய பசியின் உணர்வுகளை அறிந்த தேவன் சுவாமி, இவர்களுக்கு அக்கம் செய்யுங்க. வேதத்தை இவர்கள் கற்றுக்கொண்டு ஆண்டவரே ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வார்களாக கீழ்படிவார்களாக. இவர்களுக்காக வேண்டி நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். இந்த நாட்களில் நிற்கிற இந்த பொல்லாங்கான காலத்தில், இந்த கொடுமையின் காலத்தில், இந்த அக்கிரமமான காலத்தில் ஆண்டவரே நிற்கிற ஊழியர்களுக்காக வேண்டிக் கொள்ளணும் ஐயா. இந்த ஊழியர்கள் எல்லாம் உண்மையோடும் காரத்துவத்தோடும் ஊழியன் சீர்களா இருக்கட்டும், ஊழியன் சீர்களா இருக்கட்டும் சுவாமி. எல்லா போராட்டங்கள், மனுஷ போராட்டங்கள், பிசாசின் போராட்டம், வஞ்சனையான போதனைகளின் போராட்டம் எல்லாவற்றிலும் இருந்து ஆண்டவரே இவர்களை காத்து கொள்ளும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. எல்லாவற்றிலும் நிற்கத்தக்க வெள்ளத்தை காட்டலிடுங்க சுவாமி, வெள்ளத்தை காட்டலிடுங்க சுவாமி, வெள்ளத்தை காட்டலிங்க சொந்த ஊழியர்களுக்காக வேண்டிக் கொள்றோம். இந்த நாட்களில் ஆண்டவரே, இந்த நாட்களில் இரட்டிப்பான வல்லமையினால் அபிஷேகித்தனாலும் ஆண்டவர் ஊழியர் செயலாய் மாறட்டும். இவருடைய வழிகளில் உள்ள காரியங்கள் எல்லாம் மறக்கப்பட்டு தேவனுக்கு ஊழியம் செய்கிறவளாய் ஆண்டவரே தேவராஜ்யத்தில் நிற்கிறவர்களாய் எப்பொழுது நிற்கட்டும் சுவாமி. இந்த ஊழியக்காரர்களுக்காக நிற்கிறோம், எங்கெல்லாம் நிற்கிறார்கள் சுவாமி, சிட்டிப்பான வல்லமையோடு நிற்கட்டும் சுவாமி. அத்தாவே இவர்களுக்காக வேண்டிக்கிறோம், இவருடைய குடும்பங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஆண்டவரே, இவருடைய வழிகளுக்காக வேண்டிக்கொள்ளும். வெலப்படுத்தும், வெலப்படுத்துங்க, ஆசீர்வதி சகப்பனே. நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம் அப்பா. விழுந்து போனவர்கள் ஆண்டவரே இந்த நாட்களில் அப்பா வஞ்சிக்கப்பட்டு ஆண்டவரே விழுந்து போற ஊழியர்களையும் விசுவாசிகள் உண்டு சுவாமி. சகப்பனே இந்த நாட்களில் ஆண்டவரே பெருகிக்கொண்டே போறவர்கள் சுவாமி, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். தாங்கள் நின்ற நிலையில் திரும்பமாக இவர ஆண்டவரே இவர்களை ஆண்டவரே நடத்தும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. பெற்றோரட்சிப்பை காத்துக் கொள்ளவும், விசுவாசத்தை காத்துக் கொள்ளவும் ஆண்டவரே, ஊழியத்தை காத்துக் கொள்ளவும் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. நீங்க சுவாமி திரும்பமா எங்களுக்கு வரட்டும் சுவாமி. தங்களோட வழிகளை ஆண்டவரே எங்களோட மாப்பு கொடுக்கட்டும் சுவாமி. சகப்பனே இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், இவர்கள் குடும்பங்கள் பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். சத்ருவாகனன் வஞ்சித்து போ இவர்களை கொள்ளை கொண்டு போய்விடாதபடி வெள்ளத்தை கொடுங்க சுவாமி, சத்துவத்தை கொடுங்க சுவாமி, சமாதானத்தை கொடுங்க சுவாமி. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே. நன்றி சொல்லு, நன்றி சொல்லு தகப்பனே. இந்த நாள் சபைகளுக்காக வேண்டிக் கொள்ளுறோம்ப்பனே. சபைகளுக்கு நீங்க கொடுத்ததில்லை அதிகமாண்டவன் கிரகத்தினால் கொல்லப்பட்ட சபைகள் சபைகளை கொண்டுக்காம வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. எங்கெல்லாம் ஆண்டவரே கூட சபைகள் இருக்கிறது சுவாமி, நீங்க தானப்பா சபை சபைக்கு தலைவரா இருக்கிறீங்க. இந்த சபைகளுக்காக வேண்டிக் கொள்ளும் தகப்பனே. இவட வருகையில் எடுத்துக் கொள்ளப்பட ஆயத்தமல்ல சபைகளாக மனவாட்டி உள்ள மனவாட்டியான சபையாக பரிசுத்தமுள்ள சபையாக கரைகுறையற்ற சபையாக ஐயா நீங்க எடுத்துக் கொள்ளப்பட வருகிற சபையாக ஆண்டவரே, ஒவ்வொரு சபையும் ஒவ்வொரு சபையும் இந்த நாட்களில் ஆயத்தப்படட்டும் சுவாமி. சபையில் நிற்கிறவர்கள் ஆண்டவரே ஒரு மனமும் அன்பும் உள்ளவர்கள், சபையை கட்டுகிறவர்களாய் பரலோகத்தை நோக்கி பார்க்கிறவர்களாய் ஆயத்தப்படட்டும். உட வருகை எதன் நோக்கிறவர்களாய் ஆயத்தப்படட்டும். குடும்பம் குடும்பமாய் ஆயத்தப்படட்டும். ஒவ்வொரு சபைக்காக வேண்டிக் கொள்ளுறோம், சபைக்காக வேண்டி சபையில் நிற்கிற போதொரு மாறுக்காக உதவி ஊழியர்களுக்காக வேண்டிக்கு தாங்குங்கப்பா, வெலப்படுத்துங்கப்பா, பரிசுத்தத்துல நடத்துங்கப்பா, சபையை மேய்க்கத்தக்க பலனை கொடுங்கப்பா, ஞானத்தை கொடுங்கப்பா. இவர்களுக்காக வேண்டி இவருடைய குடும்பங்களுக்காக வேண்டி ஆண்டவரே சாட்சியுள்ள குடும்பங்களாக மற்றவர்களுக்கு முன்மாதிரியான குடும்பங்களாக இந்த நாட்களில் ஆண்டவர் ஒவ்வொருவரு குடும்பங்களும் ஊழியக்காரரும் குடும்பங்களும் போதர்மாரோட குடும்பங்களும் விசுவாசிகளின் குடும்பங்களும் மாற வேண்டும் அனுப்பிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொருவருக்காக வேண்டிக்கிறோம் தகப்பனே. நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். எல்லாம் கூட கிருபையப்பா, கிருபையப்பா, கிருபைதானப்பா. அப்பா எங்களுடைய நீதி அல்ல சுவாமி, மனுஷருடைய நீதி அல்ல ஆண்டவரே, இவட கிருபை, இவட கிருபைதானப்பா. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம், வேண்டிக் கொள்ளாண்டவரே. இந்த நாளில் ராஜ்யத்தின் சுவிசேஷம் சாலையாதிகளுக்கு அறிவிக்கப்படவன் அப்பா பலவன்புள்ள தேவன் சுவாமி. ஒருவர் தான் கெட்டு போதும் சித்தம் அல்ல ஆண்டவர், நீங்க ஆண்டவர். அதற்காக ஒரே குமார் இந்த பூமிக்கு தந்தீங்க சுவாமி. அக்கா நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம் ஆண்டவரே. ஜனங்கள் ஆண்டவே இந்த கடைசி நாட்களில் மனந்திரும்ப வேணும் சுவாமி, மனந்திரும்ப ஆண்டவரே ராஜ்யத்தின் சுவிசேஷம் எங்கெல்லாம் அறிவிக்கப்பட வேண்டும் அந்த இடங்களில் எல்லாம் நீங்க அனுப்பி கொண்டிருக்க அப்படின்னால் நன்றி சொல்லுகிறோம். அதுக்குரிய காலங்களை தந்திரால் வளர்ந்து பகமாய் ஆண்டவரே மீடியாக்கு ரேடியோக்கு டெலிவிஷன் போன்கள் இந்த ஆண்டவரே எவ்வளவு காரியங்களை நீங்க இந்த காலத்தை தந்திருக்கிறீங்க சுவாமி, எவ்வளவு விதமாய் ஆண்டவரே எங்களை வார்த்தை சொல்ல முடியும் அவ்வளவா செல்லுறபடினால் நன்றி சொல்றது. நடத்துறவர்கள் ஒவ்வொருவருக்காக வேண்டி கொள்ளணும், வேண்டி உண்மையோடும் மேதியோடும் தங்களை தாழ்த்தி ஆண்டவரே இந்த ஊழியங்களை செய்யட்டும் சுவாமி, இந்த ஊழியங்களை செய்யட்டும், தேவைகளை நீங்க பார்த்துக் கொள்ளுங்க சுவாமி, பார்த்துக் கொள்ளுங்க. இன்னுமாய் அடைக்கப்பட்ட கொத்தனா கிராமங்கள் உண்டு சுவாமி, இவைகளுக்கெல்லாம் நிக்கிற ஊழியர்கள் வேண்டும் சுவாமி. நீ ஆண்டவரே இங்க உள்ள ஊழியர்கள் ஒவ்வொருவருக்காம தாங்குங்கப்பா, கண்ணீரோடு எவ்வளவு தேவைகளோடு நிக்கிறவர் சுவாமி, நிக்கிறவர் சுவாமி, நிக்கிறவர் தேவைகளை சந்திக்கிற மக்களை எழுப்பி கொடுங்கப்பா. தேவைகள் உண்டு சுவாமி, தேவைகள் உண்டு சுவாமி, தேவைகளோடு நிற்கிற ஊழியக்காரர்களுக்கு தேவைகளை சந்திக்கிற தேவன் நீங்க, ஆசீர்வதிங்க கொடுக்கிற ஜனங்களை ஆசீர்வதிங்க, ஆரத்து மூல மக்களை ஆசீர்வதிங்க. அப்போ அந்த காலங்கள் இருக்கிற மக்களுக்காக வந்து அன்பு தணிந்து போன காலம் தகப்பனே, அன்பு தணிந்து போன காலத்தில் ஆண்டவரே ஜனங்களுடைய வாழ்க்கை, ஜனங்களுடைய வாழ்க்கை தாரமகளான வாழ்க்கை, கீழ்படியாத வாழ்க்கை, இறக்கமற்ற வாழ்க்கை ஆண்டவரே இறக்கம் செய்யுங்கப்பா. இவர்களை மாற்ற வல்ல தேவன் நீங்க தானப்பா, இவர்களுக்காக வேண்டி தகப்பனே, இவர்களுக்காக வேண்டி கொள்ளுறோம். பிரிந்த குடும்பங்கள் ஆண்டவரே, பிரிந்த பெற்றோர், பிறந்த பிள்ளைகள், கண்ணீர் ஆண்டவர், கண்ணீர் ஆண்டவர், கண்ணீர் ஆண்டவர். உங்களுக்குத்தான பாறுதலும் சகாயமும் உண்டு சுவாமி, இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். தங்களை தாழ்த்துவார்களாக, தங்களை தாழ்த்தி ஆண்டவர், உங்களிடமாய் திரும்பி ஆண்டவர், ஐயா மன்னிப்பை பெற்று சமாதானத்தை பெற்று குடும்பத்தில் ஒப்புரவாமிக்கிறோம் சுவாமி, இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். தகப்பனே வேண்டிக் கொள்ளுறோம், இந்த குடும்பங்களுக்காக உறவுகளுக்காக வேண்டிக் கொள்வோம். ஒரு விசை ஆண்டவரே பின்னாரியாக உங்களோட அன்பை உங்களோட வருகைக்கு முன்பாக ஜனங்கள் மேல் ஊற்றும்படியா, உங்க அன்புதானப்பா சாலத்தையும் தாங்கும், சாலத்தையும் சகிக்கும், எல்லாவற்றையும் செய்ய வல்லவது உங்களுடைய அன்பு ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா. மன்னிப்பு அப்பா, மன்னித்து ஆண்டவரே இவருடைய குடும்ப பாவங்கள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து ஒரு சீரக்கம் செய்யுங்கப்பா, இவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். தகப்பனே நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். தகப்பனே இந்த விளையம் ஆண்டவரே, இந்த வாலிப பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி, இந்த வாலிப பிள்ளைகளை கண் நோக்கிப்பாங்கப்பா. இந்த வாலிப வயதில் ஆண்டவரே, இந்த காலத்தில் ஆண்டவரே, இந்த கடைசி நாட்களில், இந்த கொடுமையான காலத்தில் ஆண்டவர், இந்த வாலி புள்ளிய கட்டல் இந்த ஆண்டவர் இசைக்கு சிதறப்பட்டு போய் கொண்டிருக்கிறார் சுவாமி. என் தகப்பனே திருப்பி கொண்டு வாங்க சுவாமி, திருப்பி கொண்டு வாங்க. மனிதனால் முடியாத ஆண்டவர், மனிதனால் ஒத்தராயங்களை நான் சகலம முடியும், சகலமணி மன்னிப்பு இறக்கம் ஆண்டவர் உங்களிடத்தில் உண்டு சுவாமி. இந்த வாலிப புள்ளிகள் மேல் இறங்கி ஆண்டவர் கத்தாவே இவர்களை திருப்பி கொண்டு வாங்க. இவருடைய பெற்றோர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தகப்பனே, இந்த பெற்றோர்களும் குறிப்படியாமையினால் ஆண்டவரே இருக்கிற குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து இந்த பிள்ளைகளை மீட்டுக் கொள்ளும்படியாய் வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி, மீட்டுக் கொள்ளும்படியாய் வேண்டிக் கொள்ளும். இந்த பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே, இந்த வாழ பிள்ளைகள் வாலிப பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். கிருபை கிருபை அப்பா, கிருபை அப்பா, கிருபை அப்பா. தேசங்களுக்காக வேண்டி இரண்டு தேசங்கள் அநேகம் உண்டு சுவாமி, இந்த தேசங்கள் எல்லாம் வெளிச்சத்தை காண வேணும், வெளிச்சத்தை காண வேணும் ஆண்டவரே. நீங்க போவரிடமெல்லாம் வெளிச்சம், உங்களோட வார்த்தை சொல்கிறவங்களிடம் வெளிச்சம். அப்படியான காலம் ஆண்டவரே, இந்த தேசங்களுக்காக வேண்டி கொள்கிறோம். தேசங்கள் எல்லாம் வெளிச்சத்தை கண்டு இடங்கள் எல்லாம் ரசிக்கப்பட்டு மனம் திரும்பி ஆசீர்வாதத்தை பெற்று உங்களோட வருகை காத்தம் உள்ளவர்களாய், உங்களோட வருகை சேர்க்கப்படுவதாய் மாறுவேன். ஜனங்கள் எல்லாருக்கும் இரண்டு தேசங்கள் அநேகம் உண்டு சுவாமி, இந்திய தேசத்துக்காக வேண்டிக் கொள்ளவும், இந்திய தேசத்தில் இருக்கிற கோடி மக்கள் ஆண்டவர், கோடி மக்கள் ஆண்டவர் இருளின் ஆதிக்கத்தில் இருந்து அந்தகாரத்தில் இருந்து அவர்கள் எல்லாம் சிறைப்பட்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. காலங்களில் இருந்து எல்லாரும் விடுதலையாக வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி, எல்லாரும் விடுதலையாக வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வேண்டிக் கொள்வோம் இலங்கை தேசத்துக்காக வேண்டிக் கொள்வோம். தகப்பனே தகப்பனே தகப்பனே, எங்கள் இலங்கை தேசம் மாற வேணும், சிறையிருப்பு உடைக்கப்பட வேணும் சுவாமி ஆண்டவரே. அதுக்கு நீங்க தானப்பா வேணும், எல்லா சிறையிருப்புகளை மாற்றி தேசம் வாழ்வடைய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி, வாழ்வடைய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி. தேசத்துக்காக வேண்டிக் கொள்வோம், தேசத்துக்காக வேண்டும் ஜனாதிபதி ஆண்டவர் மந்திரி சபையை பாதுகாத்துக் கொள்ளும், நீதியிலும் நியாயம் ஆண்டவர் ஆளுகையில் வரட்டும் சுவாமி, வரட்டும் சுவாமி. காத்து கொண்டிருக்கிறோம் சுவாமி ஆண்டவரே, நீங்க செய்யறபடி நான் நன்றி சொல்கிறோம் சுவாமி. நன்றி செய்வர்களுக்காக வேண்டி பிரியா இலங்கை தேசத்துக்காக வேண்டி அப்பா அந்த கடல் தேசத்துக்காக வேண்டி நாங்கள் வாழ்ற தேசம் ஆண்டவரே. இருவர் கிறிஸ்தவ நாடாண்டவர் மிஷனரிகளின் ஆள் ஒழியக்காரர்களும் அந்த தேசத்துக்காக கண்ணீர் விட்டார்கள் சுவாமி, அலங்காலி நின்றார் சுவாமி, திருப்பி கொண்டு வாங்க சுவாமி. இங்கு உள்ள எல்லா விக்கிரக ஆராதனைகளும் பாவங்களும் பொய்களும் கலியாட்டுகளும் காம விகாரங்கள் போலிகளும் தேசத்தை மூடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் அசுத்தமான காரியங்களும் என் தகப்பன் என் தகப்பன், எங்களுடைய நாமத்தினால் எங்களுடைய நாமத்தினால் இயேசுன்ற நாமத்தினால் தேசத்தை விட்டு நீங்க முடிய வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. நீங்க முடிய வேண்டும் தேசத்து மக்கள் இங்க இருக்கிறார்கள் சுவாமி ஆண்டவரே, எங்களுடைய உறவுகள் இருக்கிறார்கள் சுவாமி, அவர்கள் எல்லாருடைய கண்களும் திறக்கப்படட்டும், ரட்சிப்பை கண்டு கொள்ளட்டும் சுவாமி, வாழ்வை கண்டு கொள்ளட்டும் சாமி. எங்கெல்லாம் சிறப்பட்டு இருக்கிறார்கள் அவருடைய வாழ்க்கையில உதவி செய்யுங்க சாமி. நன்றி சொல்லுறோம் அப்பா, நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், ஜெபிக்கிறோம் சுவாமி, ஒரு மனமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்களுடைய ஜெபத்தை கேட்கிறவரே நன்றி சொல்லுறோம் ஆண்டவரே. நாங்கள் சொந்த போகாம எப்பொழுதும் ஜெபிக்கிறோம் சுவாமி, ஜெபிக்கிறோம் சுவாமி, ஜெபத்தை கேட்கிறவரே நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம் தகப்பனே. இந்த வேலையிலும் ஆண்டவரே அந்த அனுவசரியை கொண்டு அந்த ஊழியருக்காக வேண்டிக் கொள்ளுவோம் ஆண்டவரே. இதுவரை ஆண்டவரே ஒரு குடும்பத்தை நீங்க நடத்தி வந்தீங்க சுவாமி, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவரை நான் கனப்படுத்துவேன் என்று சொன்ன தேவன், இம்மட்டுமா நீங்க கனப்படுத்தி இந்த ஊழியத்தில் வைத்திருக்கிறபடினால் நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் இப்படி கருத்து தருகிறோம், சமாதானமும் சந்தோஷமும் ஆண்டவரே. இந்த நாட்கள் இந்த கடைசி நாட்களில் அப்பா அவங்களுடைய வருகை நாட்களில் ஆண்டவரே அவர்களை பலப்படுத்தி ஆசீர்வதித்து தேவைகளை சந்தித்து உங்களுக்காக ஓட்டத்தை ஓடி மடி கிருபசிங்க எனக்காக வேண்டிக் கொள்ளும், ஊழியக்காரனுக்காக வேண்டிக் கொள்ளும், ஊழியக்காரனுக்காக வேண்டிக் கொள்ளும். அப்பனே நேற்றைய நம்ம ஆண்டவர் புத்தக வெளியிட்டு இருந்த ஆண்டவரே சௌகரிக்காக வேண்டிக் கொள்ளும், வேண்டிக் கொள்ளும், வேண்டிக் கொள்ளும் அப்பா. எந்த காரியமா இருந்தாலும் ஆண்டவரே ஐயா உங்களோட வழிகள் தானப்பா ஆசீர்வாதம், உங்களோட வழிகள் தானப்பா ஆசீர்வாதம், உங்களோட வழிகளின்படி உங்களோட சித்தத்தின்படி நடக்கிற ஒவ்வொரு ஊழியங்களுக்காக நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி அதுக்காக நன்றி சொல்லி ஆண்டவரே அதை நீங்க மயமைப்படுத்தின அப்படின்னால் நன்றி சொல்லுறோம் ஆண்டவரே. சங்கமன் ரேடியோக்காக வேண்டிக் கொள்ளுறோம், தேவைகள் சந்திக்கப்படட்டும், சமாதானத்தை பெற்றுக் கொள்ளட்டும், சுகத்தை பெற்றுக் கொள்ளட்டும் கர்த்தாவே. இந்த ஊழியத்துக்கு தேவையான காரியங்களும் ஆவியானவரை நீங்க வழிவகுத்து கொடுங்க சுவாமி. ஒரு மனுஷ வழி வேணா சுவாமி, ஒரு மனுஷனுடைய வழி வேணா ஆண்டவரே. ஆவியானவரே நீங்க எதை அனுமதிக்கிறீங்களோ அதை செய்து முடிக்க கிருபை செய்யுங்க. தேவைகளை சந்தி எங்களோட பிள்ளைகள் குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தகப்பனி. ஒவ்வொரு நிமிடம் ஒவ்வொரு சிக்கனம் தகப்பனே. இந்த பூமியில ஆண்டவரே போய்கொண்டிருக்கிற காலத்தை ஆண்டவரே நீங்க நடத்தி கொண்டிருக்கிறீங்க சுவாமி, நடத்தி கொண்டிருக்கிறீங்க சுவாமி. உங்களோட காலத்துல எல்லாவற்றையும் தந்திருக்கிறோம் சுவாமி, தந்திருக்கிறோம் சுவாமி. எங்களை பூரண சமாதத்தோடு காத்துக்கொள்ளுறீங்க சுவாமி, காத்துக்கொள்வோம். நாங்கள் நன்றி சொல்லுவோம், கோடி நன்றிகள் அப்பா, கோடி நன்றிகள் அப்பா. எங்களை தரை மட்டும் தாழ்த்தி நன்றி சொல்லுறோம்.

0: கரத்திலே உங்களை ஒப்புவித்துக் கொண்டு நாளைய நாளிலே நீங்கள் எண்ணிய முடியாதுன்னு சொல்லியிருக்கிறீங்க. அப்போ தங்களை திரும்பமாக சந்திப்போம். கோட் பிளஸ் அம்மா. ஆமேன்.
1: ஆமீன். கர்த்தருங்களையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமீன்.
0: ஆமீன். ஆமீன். ஆமீன். ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் சகோதரி பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா அவர்கள் மிசாக்கா கனடாவிலிருந்து இணைந்தார்கள், ஜெபித்தார்கள். கர்த்தரே அவருடனும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமீன். ஆமீன். நாங்கள் இந்த வேளையிலும் ஸ்கை பிரேம் மினிஸ்ட்ரி 11வது வருடத்துக்களே கடந்து செல்கிறது. அவருடைய செலிப்ரேஷன்லே கலந்து கொள்ள ஊழியர்கள் வழி நடத்துவார்கள். கேட்போம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுவோம். ஆமென்.
2: எங்கள் ஊழியத்தின் மூலமாய், குடும்பத்தின் மூலமாய் எஸ்பி ஊழியங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கிருபை பெறுகிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஆமென். காட் பிளஸ். கர்த்தரோடு இருப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவாராக. எங்களுக்கு அந்த நல்ல ஒரு நேரத்தை கொடுத்ததற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.
3: தேங்க்யூ பிரதர். கத்திரங்களையும் அதிக அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. அப்படியாக எஸ்பிஎம் இன்டர்நேஷனல் ஊழியங்களோடு கூட இணைந்து தொடர்ந்து கத்துடைய நாமத்தையும் மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிற உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஊழியங்களையும் தெய்வ நிறைவாய் ஆசீர்வதித்து இன்னும் மகிமையாய் வருகிற நாட்களிலே ஊழியத்தின் பாதையில் எடுத்து பயன்படுத்தும்படியாக தொடர்ந்து நாங்கள் உங்களுக்காகவும் உங்கள் ஊழியங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ ஐயா. நல்லது நேர்களை, இப்பொழுதும் நீங்கள் இணைந்திருப்பது எஸ்பிஎம் இன்டர்நேஷனல் ஊழியங்கள் மற்றும் காஸ்பல் தமிழ் டிவி இணைந்து நடத்தி கொண்டிருக்கிற சிறப்பு நேரலை ஆராதனை. தன்னுடைய பெரிதான கிருபையினாலே எஸ்பிஎம் இன்டர்நேஷனல் ஊழியங்கள் 10 ஆண்டுகளை நிறைவு செய்து புதிய ஆண்டுக்குள்ளாய் பிரவேசிக்கும்படியாக தேவன் கொடுத்த மகா பெரிய அந்த கிருபையை எண்ணி அவருக்கு நன்றி செலுத்தும்படியாக தெய்வ ஊழியர்கள் இணைந்து இந்த ஊழியத்தை வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபித்து வருகிறார்கள். அப்படியாக தொடர்ந்து புதிய ஆண்டுக்குள்ளாய் பிரவேசித்திருக்கிற ஊழியங்களை ஆசீர்வதித்து வாழ்த்தி ஜெபிக்கும்படியாக நம்மோடு கூட இணைந்திருக்கிறார்கள். இந்திய தேசத்திலிருந்து எசபனே பிரேயர் ஹவுஸுடைய சாவகராயிருக்கிற அன்பு ஊழியர் பாஸ்டர் அகஸ்டின் சாலமன் ஐயா அவர்கள் ஒரு குடும்பத்தோடு கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே இந்த சிறப்பு நிரலை நிகழ்ச்சிக்கு நேராக அவர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர், நீங்க தொடங்குங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.
4: பிரைஸ் லார்ட் சிஸ்டர்.
3: பிரைஸ் லார்ட் பாஸ்டர்.
4: நன்றி சிஸ்டர். இந்த நல்ல நாளிலே இந்த ஆனிவர்சரி மீட்டிங்கை நம்ம அனுசரிக்கிற இந்த நாட்களிலே ஆண்டுடைய பெரிதான கிருபையில ஆண்டுடைய ஆண்டுக்கு நாங்கள் நன்றி சொல்றோம். இந்த ஆரம்பத்தில் ஒரு பாடலை பாடி ஆண்டுடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தலாம். இம்மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவே அத்தி அன்பு இன்பமாய் ஸ்தோத்தரிப்போமாக என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடலாம்.
5: இம்மட்டும் ஜீவன் தந்த கர்த்தாவே அத்தி அன்பு மாய் ஸ்தோத்தரிப்போமாக.

0: என்ன மாய் ஸ்தோத்தரிப்போ மாறே.
1: இந்த ஸ்கைப்ரே இன்டர்நேஷனல் எப்ப முடியும், 10 ஆண்டுகளை முடித்து 11வது ஆண்டுக்குள்ளே கால் எடுத்து வைத்திருக்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இந்த நாளில் கிருபையாக ஆண்டவர் கரம் பிடித்து நம்மை வழி நடத்தி இருக்கிறார். இந்த ஊழியத்தில் ஆரம்பத்தில் ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்பாக சுவிசேஷகர் அமல்ராஜா அவங்க இதில் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஆரம்பத்தில் உலக அளவில் இந்த செய்தியை கொடுக்கணுன்றது என்னை சின்ன வயசுல 22 வயசுல நான் ரட்சிக்கப்பட்ட போது ஆண்டவரிடத்துல பல மணி நேரங்கள் நான் ஜெபித்து இருக்கிறேன். என்னுடைய ஜப நேரமே காலை விடியற்கால 2 மணிக்கு 2 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் ஜெபிப்பேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ போல உணாந்திரமான இடத்துக்கு போய் ஜெபிப்பேன். அந்த நாட்களில நான் ஜெபித்த அந்த ஜபம் அந்த நாட்களில தரிசனமாக அங்கே நிறைவேறுகிறத நான் பார்க்கிறேன். அந்த கால உலகம் முழுவதுக்கும் சுவிசேஷத்தை சொல்லணும், ஏ சாண்டவரை போலவே இந்த ஊழியத்தை செய்யணுன்றது என்னுடைய விருப்பம். ஆனால் அமல்ராஜ் ஐயா, அந்த நானும் என்னுடைய மனைவியும் இங்கே ஆம்பூர் பகுதியில் இந்தியாவில் தமிழ்நாட்டில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் கெச்சமேன பிரேயர் ஹவுஸ் ஏற்கனவே ஒரு 37 ஆண்டுகளாக இயங்கி வருகின்றன. அநேக ஊழியர்கள் இதிலிருந்து எழும்பியிருக்கிறாங்க. அதில் ஒரு அமல்ராஜ் ஐயாவும் இங்கே ஊழியக்காரராக இருந்து இந்த அருமையான இந்த ஸ்கைப்ரே இன்டர்நேஷனல் எஃப்எம் மூடியும் மற்றும் காஸ்போல் எஃப்எம் மூடியத்தோடு இணைந்து இதை இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கு. வேதாகமத்தை முறையாக கற்கவும், வசனங்களை நல்லா மெமரி பண்ணவும், செய்திகளை நன்றாக கொடுக்கவும், இதன் மூலமாக அநேகருடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது எங்களுடைய வாழ்க்கையில் சாட்சியாக நாங்கள் கண்டிருக்கிறோம். திருச்செல்வம்மையாவோடும் மஞ்சள் அம்மாவோடும் ஸ்டல்லம்மாவோடும் எபினேஸ்வரையாவோடும் நிறைய அதிகமான ஜப பங்குதாரர்களாக நாங்கள் ஜெபித்து இந்த ஊழியத்தை நடத்தும்படியான ஒரு பெரிய கிருபை. உலக அளவில் அநேகர் எங்களோட கூட தொடர்பு கொள்ளும் போது அது நிச்சயமாக அது எங்களுக்கு ஒரு சவாலாக இருக்கிறத நாங்கள் உணர்கிறோம். கிட்டத்தாமே இந்த ஊழியத்தை வருகிற 11வது ஆண்டு நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாராக. இந்த இந்த ஆண்டுக்கான புதிய ஆண்டுக்கான ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். உபாகம புத்தகத்துல 11வது அதிகாரம் வசனங்கள் 10, 11, 12 வாசிக்கும் போது, நீங்க சுதந்திரிக்க போகிற தேசம் விட்டு வந்த எகிப்து தேசத்தை போல இராது. அங்கே விதையை விதைத்து கீரை தோட்டத்தை நீர்ப்பாய்ச்சுகிறது போல உன் காலம் நீர்ப்பாய்ச்சலாய் நீ கடந்த சுதந்திரிக்க போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம். அது வானத்தின் மழையை தண்ணீரை குடிக்கும் தேசம். அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன்னுடைய தேவனாகிய கர்த்தருடைய கண்கள் அதன் மேலே வைக்கப்பட்டதாக இருக்கும் என்று சொல்லி, இந்த வருஷத்தின் துவக்கத்துக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் நான் என்ன பேசணும்னு சொல்லி காத்திருக்கும் போது ஆண்டவர் இந்த வசனத்தை அழகாக கொடுத்தார். இந்த புதிய ஆண்டில் இந்த ஊழியமானது அந்த மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள ஒரு தேசம், அது வானத்தின் மழையை தண்ணீரை குடிக்கிற தேசம், அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற ஒரு தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் உன் தேவனாகிய கர்த்தருடைய கண்கள் இந்த புதிய ஆண்டில் எப்பொழுதும் இந்த ஊழியத்தின் மேல இருக்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இது ரொம்ப அழகான ஒரு 4 காரியங்கள். இதுல ஆபிரகாமுக்கு 7 வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் கொடுத்திருந்தா கூட இதுல பார்க்கும்போது ரொம்ப சிறப்பான வாக்குத்தத்தங்கள். இந்த புதிய ஆண்டுல கர்த்தர் நமக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆண்டவர் கட்டளையிடுவாராக. நித்திய ஜீவனையும் பரம காணனையும் புதிய எருசலேமையும் அந்த பரலோக பாக்கியத்தையும் ஆண்டவர் வாக்களித்து இருக்கிறார். ஆமென். அதை நம்ம சுதந்திரத்துக்கு கொள்ள போகிறோம். எப்படின்னா நம்முடைய விசுவாசத்தினால. இந்த புதிய ஆண்டு நமக்கு ஒரு நன்மையின் ஆண்டாக, ஆசீர்வாதத்தின் ஆண்டாக, தேசங்களை ஆண்டவருடைய பக்கமா திருப்புகிற ஆண்டாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அந்த என்னன்னா இந்த இன்னொரு காரியம் கூட ஆண்டவர் இதுல பார்க்கிற காரியம், இந்த நான்கு காரியங்களும் அந்த ஆசீர்வாதங்களும் வரும்போது ஆண்டவர் நம்ம கிட்ட என்ன சொல்றாருன்னா, பிரியமானவனே உன்னுடைய ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க வேண்டும் என்று நான் வேண்டுகிறேன் என்று சொல்லி மூன்று யோவான்ல சொல்லியிருக்கிற வண்ணமாக இந்த ஊழியம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இதுல நம்ம பார்க்கிற காரியம் என்னன்னா, மலைகள் உள்ள ஒரு தேசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம பார்க்கிறோம். இது ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் அந்த சுதந்திரத்துக் கொள்ளும்படியாக அழைக்கப்பட்டிருக்கும். இந்த மலைகள் பள்ளத்தாக்குகள் என்று சொல்லும் போது ஆவிக்குரிய அர்த்தத்துல பார்க்கும்போது உன்னதமான ஜப ஜீவியத்தை இது காண்பிக்கிறது. ஆண்டவராகிய இயேசு மலைகளுக்கு சென்று இரவு முழுதும் ஜபித்ததை நாம பார்க்கிறோம். அதிகாலையில மாலையில எப்போ நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பார்க்கும் போது அவர் ஜபத்துல தரித்திருக்கிற ஒரு இடம். ஆகவே இந்த ஆவிக்குரிய அர்த்தத்துல நம்ம பார்க்கும்போது மலைகள் உள்ள தேசம் என்று சொல்லும் போது நம்முடைய உன்னதமான ஜப ஜீவத்தை காண்பிக்கிறது. ஜபிக்கிறவர்களாக தேசங்களை சுதந்திரித்துக் கொள்ள ஆண்டவர் நம்ம இந்த புதிய ஆண்டுல எடுத்து பயன்படுத்துவராக. இதுல பார்க்கும்போது இந்த மலைகள் உள்ள தேசம் அப்படின்னு சொல்லும் போது கிறிஸ்துனுடைய முதலாவதாக காணப்படுகிற ஒரு ஆசீர்வாதம் என்ன, தேவனுடைய வலது பாரசத்துல விற்றிருக்கிறவுடைய மேலான ஒரு இடத்தை தேட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இங்க சொல்லுகிறத பார்க்கிறோம். இரண்டாவது உலகத்துக்கும் அந்த பாவத்துக்கும் மறித்த அந்த அனுபவம் பாதுகாத்துக் கொள்ளும்படியான ஒரு அனுபவமாக இருக்கின்றன. மூன்றாவது இதுல பார்க்கும்போது நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவோடு கூட தேவனுக்குள்ள மறைக்கப்பட்டதை இந்த வாக்குத்தத்தத்துல நம்ம பார்க்கிறோம். இரண்டாவது இதுல நம்ம பார்க்கிற இன்னொரு காரியம்னா, இது பள்ளத்தாக்குகள் உள்ள ஒரு தேசம் என்று அங்க சொல்லப்பட்டிருக்கின்றன. பள்ளத்தாக்குகள் என்று சொல்லும் போது நம்முடைய தாழ்மையை காண்பிக்கிறது. இயேசு கிறிஸ்து பாருங்க, அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையை ரூபம் எடுத்து மனுஷ சாயலாய் மாறி, அதாவது சிலுவையின் மரண பரியந்து தன்னை தாழ்த்தினதை பார்க்கிறோம். அப்போ அந்த பள்ளத்தாக்குகள் உள்ள தேசம் என்று சொல்லும் போது தாழ்மை உள்ளவங்க, அந்த சாந்த குணம் உள்ளவங்க, தேவ அன்பினால நிரப்பப்பட்டவர்களாக ஆவிக்குரிய கனிகளை அவங்க கொடுக்கிறவர்களா இருப்பாங்க என்று சொல்லி இந்த இரண்டாவது காரியத்துல ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறத பார்க்கணும். தாழ்மை எப்பொழுதுமே நம்ம தரித்து கொள்ள வேண்டும். இதுதான் ஆண்டவர் விரும்புகிறார், கிறிஸ்துவனுடைய தாழ்மை. ஆண்டவர் அவர் எவ்வளவு மரண பரியந்தம் தன்னை கீழ்ப்படுத்தினார். ஆமே, அவர் தேவாதி தேவன் தான், ஆனா அவர் தன்னை தாழ்த்தினதை பார்க்கணும். மூன்றாவது வானத்தின் தண்ணீரை மழையை குடிக்கிற ஒரு தேசம் என்று சொல்லும் போது இது பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படுகிற ஒரு அனுபவத்தை காண்பிக்கிறது. ஜபம் மாத்திரமல்ல, தாழ்மை மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படுகிற ஒரு அனுபவத்தை இது காண்பிக்கிறது. இது பாருங்க, அநேகர் என்ன பண்றாங்க, பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படுறேன்னு சொல்றாங்க, ஆனா அவங்களுடைய வாழ்க்கை காய்ந்து வறண்டு போயிருக்கிறத பார்க்க. ஆனா ஆண்டவருடைய வாக்குத்தத்தை என்ன சொல்லியிருந்தா, தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவங்க வானத்தின் அந்த தண்ணீரை அந்த குடிக்கிற ஒரு தேசம், அந்த பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டு ஆவியின் வரங்களினாலும் ஆவியின் கனிகளினாலும் இந்த புதிய ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமா தருகிறேன்னு சொல்றார். அது மாத்திரமல்ல, அது விசாரிக்கிற தேசம் என்றும் சொல்றார். அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற ஒரு தேசம். கர்த்தர் நம்ம கருத்தோடு விசாரிக்கிறார். இந்த புதிய ஆண்டுல, இந்த 2026 நம்ம இருந்தாலும் கூட, இந்த ஸ்கைப்ரேயர் இன்டர்நேஷனல் எஃப்எம் ஊழியத்துக்கு இது 11வது ஆண்டு. ஆண்டவர் சிறப்பாக இந்த ஆண்டுல அண்ணம்மை விசாரிக்கிற ஆண்டவரா இருக்கிறார். ஆமே, இதுல நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு பண்றார். கர்த்தர் நம்மை விசாரிக்கிற ஆனப்படினாலே நம்முடைய எல்லா பாரங்கள், நம்முடைய கவலைங்க எல்லாவற்றையும் அவர் மேல நம்ம வைத்துவிடும் போது ஆண்டவர் நம்ம பாதுகாக்கிறவரா இருக்கிறார். ஆமென். உங்களை கவலைகள் எல்லாம் அவர் மேல வச்சிருங்க. சங்கீதக்காரன் கூட சொல்றாரு, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார் என்று சொல்றார். அப்போ கர்த்தர் நமக்கு விசாரிக்கிறவரா இருக்கிறதுனால நம்ம எதை குறித்தோம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஐந்தாவதாக கர்த்தருடைய கண்கள் இந்த நம்ம பதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி சொல்றாரு. இன்றைக்கு பாருங்க, உலக பிரகாரமா பார்க்கும்போது உன்னுடைய கர்த்தர் விசாரிக்கிற தேசம் வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தருடைய கண்கள் உன் மேல நோக்கமா இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறத நான் பார்க்கிறேன். இன்றைக்கு விஞ்ஞானிகள் எல்லாம் பார்க்கும்போது நிறைய அந்த ராடர் அந்த கருவியை வச்சு வெளியே இருந்த உள்ள என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. ரொம்ப பூமிக்கு அடியில என்னென்ன இருக்குதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா இந்த சாதாரணமா மனுஷனுக்கு கொடுத்த இந்த ஞானத்துல இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் எல்லாம் இருக்குன்னு சொன்னாக்கா, ஆண்டவருடைய கண்கள்ல எப்பொழுதுமே நம்ம பதிந்திருக்குன்னு சொன்னா நமக்கு ஒருவேளை எதிரிங்க சத்துருக்கள் வராங்கன்னா நம்ம பாதுகாப்பாரு. அதே நேரத்துல நம்ம பலவீனம் போடும் போது நம்ம பலப்படுத்துவாரு. இந்த ஊழியத்தின் பாதையில திரளான ஜாதி ஜனங்களை நமக்கு கொடுப்பாரு. இது ரொம்ப ஆண்டவர் நமக்காக சொல்லப்படுகிற ஒரு காரியம். இதுல சகரியா புத்தகத்துல கூட ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிறதுன்னா, ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனத்துல, துக்கத்தோட அல்ல மகிழ்ச்சியோட என்று சொல்லப்பட்டிருக்கு. பூமி எங்கும் உள்ள சுற்றி பார்க்கிறவைகள் ஆகிய கர்த்தருடைய ஏழு கண்களும் அந்த செர்வாபாலியனுடைய கையில இருக்கிற அந்த தூக்கு நூல சந்தோஷமா பார்க்கிறது என்று சொல்லுகிறார். அப்போ நம்ம எந்த காரியத்தை குறித்தும் இந்த புதிய ஆண்டுல பயப்படாம கர்த்தருடைய கண்கள் நம்ம நோக்கி இருக்கிறபடினாலே வசனம் அந்த 2:4 கூட 16:9 சொல்லப்பட்டிருக்கிற வண்ணமாக, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி பூமி எங்கிலும் அவருடைய கண்கள் உலாவி கொண்டு இருக்கிறது. அப்படி அப்படின்னு சொன்னாக்கா நம்முடைய கர்த்தருடைய பார்வையில நம்ம எப்பொழுதுமே இருக்கிறோம். ஆகவே இந்த ஊழியம் சிறக்கும், ஆசீர்வதிக்கப்படும், திரளான ஜாதி ஜனங்க ரட்சிக்கப்படும். ஆண்டவர் இந்த ஊழியத்தை மென்மேலும் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. கடைசியாக என்னுடைய துணைவியார் அவங்க ஜெபிப்பாங்க. ஜெபித்து இந்த காரியங்களை நம்ம முடிக்கலாம்.
2: நாமத்தினாலே எஸ்பிஎம் இன்டர்நேஷனல் மினிஸ்ட்ரி நடத்தி கொண்டிருக்கிறதான அருமையான சகோதரி மஞ்சுளம்மா, திருச்செல்வம் ஐயா இணைந்து இந்த ஊழியத்தை முன்னின்று செய்து கொண்டிருக்கிறதான காஸ்பல் ஊழியத்தின் ஸ்தாபகர்கள் செல்லம்மா, எர்னேஸ்ட் ஐயா, இவர்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் இயேசுவின் நாமத்தில் இந்த புதிய ஆண்டிலே நாங்கள் வாழ்த்துகிறோம், நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த ஊழியத்தில் இணைந்த பிறகு நாங்கள் உண்மையிலேயே பெரிய ஒரு ஆசீர்வாதங்களை பார்த்திருக்கிறோம். ஆண்டவர் சமீபத்திற்கு மாத்திரம் தேவன் அல்ல, அவர் தூரத்திற்கும் அவர் தேவனா இருக்கிறார் என்பதை இந்த ஊழியத்தின் மூலமாக அதிகமாக உணர்ந்து கொள்ள முடிகிறது. ஏன்னா எங்கோ இருக்கிற எந்த தேசத்திலயோ இருக்கிற அநேகரோடு கூட தொடர்பு கொள்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அவர்களோடு கூட இணைந்து அவருடைய பாரங்களை நாங்கள் கேட்டறியும்படியாக, எங்களுடைய பாரங்களை அவர்களுக்கு சொல்லும்படியாக, அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கும்படியாக, எங்களுக்காக அவர்கள் ஜெபிக்கும்படியாக என்று பல தேசங்கள் இருக்கிற நிறைய ஊழியக்காரர்களோடு கூட நாங்கள் தொடர்பு கொண்டு இந்த ஊழியத்தின் நிமித்தமாக அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம். அது உண்மையிலேயே ஒரு பெரிய ஆசீர்வாதமாக, ஒரு பெரிய கிருபையாக இருக்கிறது. அநேகருக்காக ஜெபித்திருக்கிறோம், அநேகர் எங்களுக்காக ஜெபித்திருக்கிறார்கள். உண்மையிலே ஒரு சாதாரணமான ஒரு காரியம் இல்ல. அழைக்கப்பட்டால் ஒழிய இந்த கனமான ஊழியத்தை யாராலும் செய்ய முடியாது. உண்மையிலேயே எஸ்பிஎம் இன்டர்நேஷனல் ஊழியத்தின் ஸ்தாபகர்கள் கர்த்தரால் அழைக்கப்பட்டவர்கள், அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், கர்த்தருக்கென்று கர்த்தரால் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். உண்மையிலேயே இந்த புதிய ஆண்டு அவர்கள் மிகுந்த ஆசீர்வாதமாயிருக்கும். கடந்த ஆண்டுகள் முழுவதுமாக நம் ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய கண்ணின் மணியை போல உங்களை பாதுகாத்து வந்தார். இனி வரப்போகிற இந்த புதிய ஆண்டு உண்மையிலே இத்தனை ஆண்டுகளை காட்டிலும் ஒரு வித்தியாசமான ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்ப்பீர்கள், அற்புதங்களை பார்ப்பீர்கள். இதையெல்லாம் கடந்த ஆண்டிலே நீங்கள் எதிர்பார்த்தீர்களோ அந்த காரியங்கள் எல்லாம், தடைப்பட்ட அத்தனை காரியங்களும் இந்த புதிய ஆண்டிலே உங்களுக்கு நிச்சயமாக அது வந்து சேரும். கத்தரப்படியா உங்களை மேன்மேலும் உயர்த்துவார். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு புறமை ஸ்தோத்தரிக்கிறப்பாம். ஆண்டவரே, கடந்த 10 முழுவதுமாக முழுமையாய் ஆண்டவரே இந்த எஸ்பிஎம் இன்டர்நேஷனல் ஊழியங்களே கர்த்தர் ஆசீர்வதித்து வந்தீரே, அதற்காக உம்மை நன்றியோடு கூடமை ஸ்தோத்தரிக்கிறப்பா. நன்றி ராஜா, எங்கள் உள்ளத்தின் ஆழத்திருந்து உம்மை நன்றியோடு கூடமை ஸ்தோத்தரிக்கிறோம். முழு இருதயத்தோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம், முழு ஆத்துமாடுமை ஸ்தோத்தரிக்கிறோம், முழு பலத்தோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம், முழு மனதோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம், முழு அன்போடுமை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. கடந்து வந்த பாதையில திரும்பி பார்த்து கர்த்த நீ செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் நினைத்து நினைத்து நினைத்து நாங்கள் கோடி கோடி நன்றிகளை அளிக்கிறோம் அப்பா. நன்றி ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம். புதிய ஆண்டை காண கிருபை செய்திருக்கிறப்பா, உமக்கு நன்றி. ஆனால் இந்த புதிய ஆண்டிலே பிரவேசித்திருக்கிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் அவர்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த புதிய ஆண்டு ஒரு சிறப்பான ஒரு ஆண்டாக, மகிமையின் ஆண்டாக, கிருபையின் ஆண்டாக, உன்னத ஆண்டாக அவர்களுக்கு கர்த்தனை கூட்டி கொடுக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். பரலோகத்தின் தேவனான தாமே அவருடைய எல்லா வேண்டுதல்களையும் கேட்டு எல்லா தேவைகளையும் சந்தித்து எல்லாவற்றையும் நிறைவான பாதையிலே நடத்தி செல்கிறீராக தகப்பனி. வருஷங்களை நன்மையால் முடிசூட்டுகிற எங்கள் தேவனாகிய கர்த்தர் இந்த 11வது ஆண்டை உம்முடைய நன்மையினாலே முடிசூட்டுவீராக. கர்த்தர் தாமே பிள்ளைகளுக்கு முன்பாக நீ கடந்து போகும்படியாய் செபிக்கிறேன் தகப்பனே. ஆமா ஆண்டவரே, நீர் கடந்து போனால் எல்லா பள்ளங்களும் நிரப்பப்படும் ஆண்டவரே. ஆண்டவரே, கரடுமுரடானவைகள் சமமாக்கப்படும் ஆண்டவரே, குன்றுகள் தகர்க்கப்படும் தகப்பனே. ஆமா ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு அப்படியாக தகப்பனே முன்னே போய் கோணனால எல்லாவற்றையும் செவ்வையாக்கி பாதையை கர்த்தர் இவளுக்கு சமப்படுத்தும்படியாய் செபிக்கிறோம் தகப்பனே. ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம். மறைவு கட்டப்பட்ட தோட்டமாய், முத்திரிக்கப்பட்ட கிணறாய் இந்த புதிய ஆண்டிலே இவர்கள் பிரகாசிக்க கர்த்தனை கிருபை செய்யும்படியாய் செபிக்கிறப்பா. முத்திரை மோதிரமாக திகழ கிருபை செய்யும்படியாய் செபிக்கிறோம். எச்சமனை செபுக்குழுவாக தகப்பனி நாங்கள் இணைந்து பிள்ளைகள் இந்த புதிய ஆண்டிலே இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து உணர்த்துகிறோம். தகப்பனியும் ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக, எல்லா எதிர்ப்புகளும் இயேசுவின் நாமத்தினாலே முறியடிக்கப்படுவதாக, எல்லா சத்ருவின் கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக, எல்லா நிந்தைகள் போராட்டங்கள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினை கடிந்து விரட்டி அடிக்கிறோம். இந்த கிருபை சூழ்ந்து கொண்டு இந்த புதிய ஆண்டு விடுதலையோடு கூட கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் துணையோடு கூட ஆண்டவரே உம்முடைய மகிமையோடு கூட இந்த ஆண்டை நீ நடத்தி செல்லும்படி ஆயிச்சபிக்கிறப்பா. நன்றி ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம். நன்றியோடு புதுமை துதிக்கிறோம் ஆண்டவரே. வேதத்தின் அத்தனை வாக்குத்தங்களும் பிள்ளைகளுக்கு நிறைவேறும்படி ஆயிச்சபிக்கிறோம். இணைந்து பயணிக்கிற ஆண்டவரே, காஸ்பல் டிவி ஆண்டவரே, ஊழியர்களுக்காக நிறுவனங்களுக்காக செபிக்கிறோம். கர்த்தரவளை ஆசீர்வதிக்கும்படி ஆயிச்சபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவர் இந்த ஊழியத்தின் ஊழியர்கள் அதிகமாக தேவை. கர்த்த சந்தியம் எல்லா தேவைகளையும் சந்தியம் கர்த்தர் முழு பொறுப்பை எடுத்துக்கொள்ளும்படி ஆயிச்சபிக்கிறோம். ஆம் தகப்பனே, மேலே வானத்திலிருந்து தகம் ஆசீர்வாதத்தினாலும், கே பூமியிலிருந்து ஆழத்திருந்து வாங்கும் ஆசீர்வாதத்தினாலும் கர்த்தரைகளை ஆசீர்வதிக்கும்படி ஆயிச்சபிக்கிறோம். துதிகன மகிமையாக உமக்கே சேர்த்துவோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ சிஸ்டர் பிரதர்.
3: ஆமென் ஆமென். தேங்க்யூ பாஸ்டர், தேங்க்யூ சிஸ்டர். கர்த்தரங்களே அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. அப்படியாக இந்த சிறப்பு நேரலை ஆராதனையிலே நம்மோடு கூட இணைந்து புதிய ஆண்டுக்குள்ளாய் பிரவேசித்திருக்கிற எஸ்பிஎம் இன்டர்நேஷனல் ஊழியங்களை வாழ்த்து ஆசீர்வதித்து ஜெபித்த ஊழியர்களுக்கு காஸ்பல் டிவியின் சார்பாக எங்கள் நன்றிகளையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே தொடர்ந்து உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் இந்த எஸ்பிஎம் காஸ்பல் ஊழியத்தோடு கொடுத்திருக்கிற இந்த ஐக்கியத்திலும் தொடர்ந்து நிலைத்திருக்க தேவன் கிருபை செய்வாராக. இன்னும் மகிமையாக ஊழியத்தின் பாதையில் எடுத்து பயன்படுத்தும்படியாக உங்களுக்காகவும் நாங்கள் ஜெபித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ பாஸ்டர், தேங்க்யூ சிஸ்டர். நல்லது நேர்களே, இப்பொழுது நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது எஸ்பிஎம் இன்டர்நேஷனல் ஊழியங்கள் மற்றும் காஸ்பல் தமிழ் டிவி இணைந்து நடத்தி கொண்டிருக்கிற சிறப்பு நேரலை ஆராதனை. நமது எஸ்பிஎம் இன்டர்நேஷனல் ஊழியங்கள் கடத்தலுடைய பிரிதான கிருபையினாலே 10 ஆண்டுகளை நிறைவு செய்து 11வது ஆண்டுக்குள்ளாய் பிரவேசிக்கும்படியாக தேவன் பாராட்டிய மகாபெரிய தயவை எண்ணி தெய்வ ஊழியர்கள் இணைந்து இந்த ஊழியங்களை வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபித்து வருகிறார்கள். தொடர்ந்து இந்த ஊழியங்களை வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கும்படியாக நம்மோடு கூட இணைந்திருக்கிறார்கள். இந்தியா தேசத்திலிருந்து வேலூர் பகுதியிலே கர்த்தருடைய ஊழியங்களை செய்து வருகிற கிறைஸ்ட் சபையினுடைய போதகராயிருக்கிற ரெவரன் ராஜதுரை ஐயா அவர்கள் குடும்பத்தோடு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே அன்பு ஊழியர்களே, இந்த சிறப்பு நேரலை ஆராதனைக்கு நேராக நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். பிரைஸ் லார்ட் ஐயா, நீங்க தொடங்குங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
4: கேமரா வரல சிஸ்டர், வீடியோ வரலீங்களா சிஸ்டர்?
3: பிரைஸ் லார்ட்,
4: வீடியோ வரல சிஸ்டர். ஹலோ,
3: வீடியோ உங்களுக்கு தெரியுதா பாஸ்டர்?
4: வீடியோ எனக்கு வரலையே, உங்களுக்கு வருதா? எனக்கு வரல
5: வீடியோ. ஆன் பண்ணுங்க.
4: வீடியோ ஏன் வீடியோ ஆன்ல தான் இருக்கு?
3: வீடியோ தெரியுதா பாஸ்டர்ோடது?
4: சிஸ்டர் இங்க வீடியோ இல்ல, உங்க இதுதான் வருது, உங்க டிஸ்ப்ளே தான் வருது, வீடியோ வரலையே. வீடியோ வரல, என்ன பண்ணலாம் சார்? மற்றும் காஸ்பல் எஃப்எம் மினிஸ்ட்ரியானது 10 ஆண்டுகள் நிறைவடைந்து இந்த 11 ஆண்டிலே காலெடுத்து வைக்க தேவன் கிருபை செய்தார். இது தேவனுடைய அநாதி கிருபையினாலே இந்த ஊழியம் கர்த்தர் அவர்களை கரம் பிடித்து நடத்துகிறார். தேவ கரம் அவர்களோடு இருக்கிறது, அருமையான இந்த தேவ பிள்ளைகளோடு இருக்கிறது. இந்த நாளிலும் இந்த 10ஆம் ஆண்டு நிறைவை தேவனுக்கு நன்றி செலுத்தும் வகையாக கூடியிருக்கிற இந்த வழியிலே தேவனுடைய அநாதி கரம் நம் ஒவ்வொருவருமே இருப்பதாக. இந்த நாளிலும் நன்றி செலுத்தும் வண்ணமாக ஒரு பாடலை பாடி பின்பு நாங்கள் வாழ்த்துறை செய்து அடுத்தொடர்ந்து ஜெபத்தோடு கூட இந்த வேளையை நாம் கடக்கிறோம்.

கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. இந்த நாளிலும் இந்த அருமையான ஊழியத்தினுடைய காரியங்களை நாம் பார்க்கும்போது, கடந்த 10 வருடங்களாக தேவன் நம்முடைய அநாதி கரத்தினாலே இந்த ஊழியத்தை நேர்த்தியாய் நடத்தி வந்திருக்கிறார். தரிசனங்களை கொடுக்கிற ஆண்டவர் எப்பொழுதும் தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கான பலத்தையும் ஞானத்தையும் கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த ஊழியத்தின் பாதையை நாம் யோசிக்கும் பொழுது, அருமையான எங்கள் தாயார் மஞ்சுளாம்மா அவர்களுக்கும் திருச்சிரமய்யா அவர்களுக்கும் இந்த பெரிய தரிசனத்தை கொடுத்த ஆண்டவர் 10 ஆண்டுகளாக அவர்களை கரம் பிடித்து தேவன் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். ஒரு சமயம் இந்த ஊழியத்தினுடைய காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது, கர்த்தர் எவ்வளவாய் போதுமானவராய் இருக்கிறார், எத்தனை ஆறுதலற்ற பிள்ளைகளுக்கு ஆறுதலையும், சமாதானம் இல்லாத பிள்ளைகளுக்கு சமாதானையும், விடுதலை இல்லாதவர்களுக்கு விடுதலையும், நம்பிக்கிழந்தவர்களுக்கு நம்பிக்கையும், மன சஞ்சலத்தில் இருக்கிறவர்களுக்கு மன சஞ்சலத்தை போக்கக்கூடிய ஆறுதலின் மருந்தையும், அநேகருக்கு இப்படிப்பட்ட வாழ்வு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு மறுமலர்ச்சியும் உற்சாகத்தையும் பின்மாற்றத்திலிருந்து விடுதலையும் கொடுக்கக்கூடிய இந்த மாபெரும் உன்னதமான பணியை செய்யும்படியாய் தேவன் தெரிந்து கொண்ட அருமையான மஞ்சுளாமாவுக்காகவும் திருச்சிலமையாவுக்காகவும் கர்த்தருடைய சமூகத்திலே நன்றி செலுத்துகிறேன். தேவன் இப்படிப்பட்ட அழைப்புக்காக கொடுத்த அந்த அழைப்பு, அவர் வாழ்க்கையில் கொடுத்த அழைப்புக்காக தேவனை துதிக்கிறேன். ஒரு சமயம் வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது, ஆண்டவர் எரேமியாவை அழைக்கும் பொழுது, நான் உன்னை தாயின் கருவில் நீ உருவாகுவதற்கு முன்னே உன்னை அறிவேன் என்று சொல்லி இறைமை குறித்து சொல்லுகிறார். இறைமையா 1:5 வாசிக்கிறோம். அப்படியாக அருமையான திருச்சிரமய்யா மஞ்சுளாம்மா அவர்கள் தாயின் கருவிலே உருவேற்பதற்கு முன்பாகவே இந்த ஊழியத்தை அவர்கள் செய்யும்படியாக தேவன் அவர்களை முன்குறித்திருக்கிறார். ஒரு சமயம் அவர்கள் அழைக்கப்பட்ட நாளிலே அநேக தடைகள் அவர்களை பார்ந்திருக்கலாம், அநேக சோர்வுகள் வந்திருக்கலாம். இது எப்படி ஆகும், இது எப்படி நடக்கும் என்று சொல்லி அநேக உணர்வுகள் அவர்களுக்குள்ளாக தோன்றியிருக்கலாம். வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது, ஆண்டவர் மோசே அழைக்கும் போது, நான் திக்கு வாயும் மந்த புத்தி உள்ளவனே என்று சொல்லி எப்படியோ அவர் தன்னுடைய பலவீனத்தை தேவ சமூகத்திலே அறிக்கையிடுகிறார். அப்படியே இறைமையை ஆண்டவர் அழைக்கும் பொழுது இறைமை சொல்கிறார், நான் சிறு பிள்ளையா இருக்கிறேனே என்று சொல்லி இறைமையை சொல்லுகிறத பார்க்கிறோம். ஆனாலும் தேவன் யாரை தாயின் வயிற்றிலே அல்லது முன்குறித்தாரோ அவர்களை கொண்டு அந்த காரியங்களை நிறைவேற்றுவரை அவருக்கு எல்லா விதமான ஒத்தாசைகளையும் உதவிகளையும் செய்யும் தேவனாக இருக்கிறார். அப்படியாக இந்த நாளிலே பார்க்கும் பொழுது, மோசேவை ஆண்டவர் சொல்ல உன்னோடு இருப்பேன், உனக்கு வாயாக இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் மோசையோடு இருக்கிறார், இறைமையோடு இருக்கிறார். அப்படிப்பட்ட தன்னுடைய பலவீனங்களை அறிக்கைட்டு அவர்களை கொண்டு தான் உன்னதமான அவருடைய பணிக்காக அவர் பயன்படுத்தினார். அப்படியாக இந்த நாளிலும் அருமையான தெய்வ பிள்ளைகள் மஞ்சுளாமையும் திருச்சிலமையும் அவர்களையும் இந்த உன்னதமான பணிக்கென்று அவர் அழைப்பில் இன்னும் கரம் பிடித்து இந்த 10 ஆண்டுகளாக நடத்தியிருக்கிறார். ஒரு சமயம் மனித பலத்தினால் இந்த காரியத்தை நாம் செய்திருப்போம் என்றால் அது கூடாத ஒரு காரியம். தேவனுடைய அனுக்கிரமும் தேவனுடைய பாதுகாப்பும் தேவனுடைய வழி நடத்துதலும் அவர்களோடு இருந்தபடியினால்தான் இந்த மகிமையான காரியத்தை தேவன் 10 ஆண்டுகள் கடந்து வரும்படியாக செய்தார். ஆம், தேவன் பயன்படுத்தும் பாக்கியம், பாத்திரங்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இவர்கள் தேவனால் பயன்படுத்தக்கூடிய ஒரு பாத்திரங்களாக இருப்பதனாலே இவர்கள் பாக்கியவான்களாக இருக்கிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, எத்தனை பெரிய ஒரு அருமையான ஊழியத்தை தாகத்தோடு செய்யக்கூடிய பிள்ளைகள், பரிசுத்த ஆவியினுடைய ஆளுகையினாலே நடத்தப்படக்கூடியவர்கள். இவர்கள் தன்னுடைய காரியங்கள் எதை எடுத்தாலும் செபிப்போம் செபிப்போம் என்று திறப்பில் நிற்கப்பட்டு செபிக்கக்கூடிய ஒரு மகிமையின் பாத்திரங்களாக இருக்கிறார்கள். ஆம், பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்படக்கூடியவர்கள் எல்லாமே செபத்திலே தரித்திருப்பார்கள். அவர்கள் அசதியாயிராமல் ஜாக்கிரதையாக இருப்பார்கள், ஆவியிலே அனலாய் இருப்பார்கள், கர்த்தருடைய ஊழியத்தை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். இதைத்தான் பவுல் ரோமருக்கு எழுதும்போது, நீங்கள் அசதியாயிராமல் ஜாக்கிரதையாக இருங்கள், அனலாய் இருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் என்று சொல்கிறார். ஆம், அநேக நேரங்களிலே காலையில் 5 மணிக்கு எல்லாம் சமயத்திலே அம்மா அவர்கள் ஐயா அவர்கள் என்னோடு பேசுவார்கள். நான் என்ன நேரம் என்று கேட்கும் பொழுது 2 மணி என்று சொல்வார்கள். அப்படி என்றால் தூக்கம் ஏக்கம் எல்லாம் அவருடைய நினைவுகள் எல்லாம் இந்த ராஜ்யத்தை கட்டும் இந்த ஊழியத்தை செய்யும் உன்னத பணிக்கென்று தன் அர்ப்பணித்தவர்களாக இருக்கிறார்கள். கர்த்தரை இந்த நாளிலே அவர்களை அபீர்வதமாக ஒரு மிகுந்த ஆசீர்வாதத்தினால் நிரப்பி உன்னதமான இந்த பணியை செய்து ஜீவ கிரீடம் பெற்றுக்கொள்ளக்கூட இந்த ஓட்டத்திலே இன்னும் பலமையாக செயல்பட்டு மகிமின் கிரீடத்தை பெறக்கூடிய பாக்கியவான்களாக இருக்க தேவனவர்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் அவர்களுக்கென்று நான் செபித்த போது கிடைத்த ஒரு வாக்கு தத்தம் இயேசாயா 58:12 வாசிக்கிறோம். உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வம் முதல்
பாழாய் கிடந்த இந்த ஸ்தலத்தை கட்டுவார்கள். தலைமுறை தலைவரையாக இருக்கும் அஸ்திவாரத்தின் மேல் நீ கட்டுவாய். ஆம், திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திறக்கிறவன் என்றும் நீ பெயர் பெறுவாய். ஆம் பிரியமானவர்களே, எத்தனையான அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதிலே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டதோடு மாத்திரமல்ல, தன் சந்ததிகளையும் இந்த ராஜ்யத்தை கட்டும் மாபெரும் ஓட்டத்துக்காக அர்ப்பணித்துக் கொண்டு செயல்படுகிறார்கள். ஆம், அதன்படி இந்த வார்த்தையின்படி தேவன் அவர்களுக்கு நல்ல இப்படிப்பட்ட பெயர், பாதைகளை திருத்துகிறவன் என்றும் திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் இவர்கள் பெயர் பெறுவார்கள். தேசத்திலே எழுப்புதலையும் மாறுதலையும் கொண்டு வரும் மகிமையின் பாத்திரங்களாக தேவன் இவர்களை தொடர்ந்து பயன்படுத்துவார். இவர்களோடு கை கோத்து நிற்கிற அருமையான ஸ்டெல்லா அம்மாவர்கள், இவினைசெய்யவர்கள் மற்றும் சங்கமும் அதர் எல்லா ஊழியங்களையும் தேவனுடைய கரம் இந்த நாளிலே விசேஷ விதமாக ஆசீர்வதிக்கும். ஆம், 10 ஆண்டுகளிலே இவர்கள் செய்திருக்கிற சேவை எத்தனையோ பிள்ளைகளுக்கு ஆறுதலை கொடுத்திருக்கிறது, சமாதானத்தை கொடுத்திருக்கிறது, விடுதலை கொடுத்திருக்கிறது, நம்பிக்கை கொடுத்திருக்கிறது, மன கவலைகளிருந்து போராட்டத்திலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறது. ஆம், எத்தனை பிரிந்த குடும்பங்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. உபத்திரத்தின் மத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் அவர்கள் ஆறுதல் அடைந்திருக்கிறார்கள். சோர்ந்து போன மக்கள் பலனடைந்திருக்கிறார்கள். பின்வாங்கி போனவர்கள் ஆண்டோருக்குள் பலன் பெற்றிருக்கிறார்கள். எத்தனையாய் தேவன் கிருபை செய்து கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, தேவனை துதிக்கும் துதியின் ஒரு பாத்திரமாக அவர்களை இந்த மீடியாவை தேவன் பயன்படுத்துகிறார்.

0: Praise the Lord, Pastor.
1: Praise the Lord,
2: Recording in progress.
0: Amen. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் இணைந்திருக்கிறீர்கள். இன்று 10ஆம் தேதி 8ஆம் மாதம், 10ஆம் தேதி ஆவணி மாதம், 10ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2026 திங்கட்கிழமை காலை வேளையிலும் இணைந்திருக்கிறீர்கள். காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரத்திலே கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து வந்து விதைக்க இணைந்திருக்கிறவங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். அருமையான வளையங்களுடன் இந்த ஊழியர் பாஸ்டர் புல்லூயிஸ் கரன் அவர்கள் பின்னியல் திருச்சபை சார்பாக கோலார் தங்கோயில் பகுதி கர்நாடகா இந்தியாவிலிருந்து இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்போம், அவருடைய கரத்தில் ஒப்புவிப்போம். இந்த வேளையிலே நாங்கள் அவருக்கூடாக எடுத்து வரப்போகிற வார்த்தைக்காக முன்னதாக நன்றி கூறிக்கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம், வார்த்தைகளை பெற்றுக்கொள்வோம். இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் சார்பிலும் பிதா குமாரன் பரிசுத்தாவியான நாமத்தினாலும் இந்த ஊழியரை வாழ்த்தி வரவேற்று கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். வழி நடத்துங்க பாஸ்டர். காட் பிளஸ் யூ. ஆமென்.
1: God bless you, brother. Amen. Thank you. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசுரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இந்த நாளில கூட உங்கள் மதிலே ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக கர்த்தருடைய நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இந்த வேளையில் நான் எடுத்துக்கொண்ட வேத பகுதி என்னவென்றால், திருவசனத்தை கேட்கிறவர்கள் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாய் இருங்கள் என்ற தலைப்பில் யாக்கோபு எழுதின புத்தகம் 1:22 இவ்விதமாக வாசிக்கிறோம். நீங்கள் உங்களை வஞ்சிக்காதபடிக்கு திருவசனத்தை கேட்கின்றவர்கள் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாய் இருங்கள். நீங்கள் உங்களை வஞ்சிக்காது படிக்கு. இந்த வஞ்சிக்கின்ற என்ற வார்த்தை நாம் அனுபவ ரீதியிலே அனுபவித்திருக்கிறோம். இந்த அனுபவ ரீதியிலே அநேகர் நம்மை வஞ்சித்திருக்கலாம். அந்த வஞ்சனையில் நாம் மாட்டிக்கொண்டிருக்கலாம். இன்னொன்று, பிசாசு நம்மை வஞ்சிக்கிறவனாய் மாறலாம். சில நேரங்களில், பெரும்பாலுமான நேரங்களில் நாமே நம்மை நாமே வஞ்சித்துக் கொள்கிறோம். இந்த வேத வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் உங்களை வஞ்சிக்காத படிக்கு. இந்த வஞ்சிக்கிறது முதல்ல நாம் பார்ப்போமானால், பிசாசு நம்மை வஞ்சிக்கிறான். நம்முடைய விசுவாச பாதையில் நடக்காதபடி அவன் நம்மை திசை திருப்பி நம்மை வஞ்சிக்கிறான். பசுத்தத்தில் இருக்காதபடி நம்மை திசை திருப்பி நம்மை வஞ்சிக்கிறான். ஆசைகளும் துராசைகளும் கொட்டு அவன் நம்முடைய வாழ்க்கையை தலைக்கீழாய் மாற்றுவதற்கு அவன் போடுகிற திட்டங்கள் எல்லாம் செயல்பட வேண்டும் என்று கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல அவன் நம்மை தாக்குவதற்கு வருகிறான். அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். உங்களை நீங்கள் வஞ்சித்துக் கொள்ளாதிருங்கள். இந்த தேவ வசனத்தின் மூலமாக நாம் எதை வஞ்சிக்க கூடாது, நாம் எவ்விதமாக நம்முடைய ஆத்துமா நம்முடைய இதயம் வஞ்சிக்கப்படக்கூடாது, வஞ்சனையில் தள்ளப்படக்கூடாது. சில நேரங்களில் நம்மை நாமே வஞ்சிக்கின்றவர்களாய் மாறிவிடுகிறோம். ஒரு மனிதன் தன் ஆத்மாவை தானே வஞ்சித்துக் கொள்வது மிகப்பெரிய ஆபத்தானது. தன் ஆத்மாவை வஞ்சிப்பது எவ்விதமாக வஞ்சித்துக் கொள்ளுகிறான், எந்த சூழ்நிலையில் வஞ்சித்துக் கொள்ளுகிறான், எவ்விதமான வஞ்சனை என்ற அந்த சர்க்கிள்ல போய் அவன் மாட்டி விடுகிறான், மாட்டிக்கொள்ளுகிறான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. அவர் கர்த்தர், அவர் மாறாதவர், அவர் ஜீவிக்கிறவர். அந்த ஜீவனுள்ள தெய்வம் நம்மை வஞ்சிக்காதபடி, நாம் வஞ்சனையில் சிக்கிக்கொள்ளாதபடி, பிசாசினுடைய வஞ்சனைக்கு அடிமையாகாதபடி, நம்முடைய ஆத்மாவை வஞ்சனையில் அவன் தள்ளி பாவத்தில் பாவத்திலும் இருளிலும் குற்றத்திலும் கரையிலும் நம்மை மாட்டி விடாதபடி நம்மை காப்பதற்காக அவரே இந்த பூலோகத்தில் வந்து நம்முடைய ஆத்மாவை மீட்பதற்காக இரத்தத்தை சிந்தினார், வாழ்க்கையை கொடுத்தார். அதற்கு மேலாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் அதிலே இயேசு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு, பரிசுத்த ஆவி நமக்கு வாக்குத்தத்தமாய் அருளப்பட்ட ஆவி இன்றைக்கு சபையிலும் வீடுகளிலும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கிரிய செய்து கொண்டிருக்கிறார், நம்மை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார், நம்மை கண்டித்து கொண்டிருக்கின்றார், நமக்கு உயிர் மீச்சு கொடுக்கிறார், நம்மோடு கூட போராடி ஜெபிக்கிறவராய் இருக்கிறார், நமக்கு துணையாய் நிற்கிறார், பரிசுத்தத்திற்கு போராடுவதற்கு நமக்கு உதவி செய்கிறார், விசுவாசத்தில் நிலைத்து நிற்பதற்கு உதவி செய்கிறார். இதுதான் மனிதன் எவ்விதமாக வஞ்சிக்கப்படுகிறான். நான் என்னை என்னுடைய ஆத்மாவை நான் வஞ்சித்தால், என் பரிசுத்தத்தையும் என்னுடைய விசுவாசத்தையும் எடை போடுவான் பிசாசு. தேவனுக்கு முன்பாக சரியாக இருக்கிறேனா என்று நினைத்து கொண்டு உண்மையில் பாவத்தில் வாழ்வதே சுய வஞ்சனை. தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அவருக்கு முன்பதாக நாம் எதையுமே மறைக்க முடியாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாதாம். ஆண்டவருக்கு விரோதமாய் நீ எதையும் செய்யவே முடியாது. அவருக்கு அவருடைய கண்ணை நீ மூடவே முடியாது. நீ பாதாளத்தில் படுக்கு, நான் பாதாளத்தில் படுக்க போட்டால் அங்கேயே இருக்கிறேன். ஆமா, உமக்கு மறைவாய் நான் எங்கே ஓடுவேன், எங்கே ஓட முடியாது. கர்த்தருடைய கண்கள் எல்லோரையும் பார்க்கிறது, தீயோரையும் துர்மார்க்கனையும் பசுத்தவானையும் விசுவாசத்தில் இருக்கிறவன் எல்லோரையும் பார்க்கிறது கர்த்தருடைய கண்கள். துர்மார்க்கன் எவ்விதமாக ஓடுகிறான், பசுத்தவான் நீதிமான் எவ்விதமாக அவரை பின்பற்றி அவருக்கு கீழ்ப்படிந்து ஓடுகிறான் என்பதை அறிகிற பசுத்தாவி நம்மோடு கூட இருக்கிறார். பார்க்க வேண்டும், சிந்தனையில் நம்முடைய வாழ்க்கையை கொண்டு வந்து நிறுத்த வேண்டும். ஆகவே ஒரு மனிதன் தன் ஆத்மாவை தானே வஞ்சித்துக் கொள்வது மிக பெரிய ஆபத்து. ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஆபத்து, விசுவாச வாழ்க்கைக்கு ஆபத்து. ஆபத்தில் போய் விழுந்து விடுகிறான். ஏனென்றால் எரேமியா 17:9 இவ்விதமாக சொல்லுகிறது, எல்லாவற்றையும் பார்க்கலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடு உள்ளதுமாய் இருக்கிறது. அதை அறியத்தக்கவன் யார்? மகா கேடு உள்ளது எது? நம்முடைய இதயம். நம்முடைய வாழ்க்கையில் நல்லதை எத்தனை பர்சன்ட் இதயத்தில் நினைக்கிறோம், எத்தனை பர்சன்ட் கேடு உள்ளவைகளை நினைக்கிறோம், எவ்வளவு சீரியஸாக தேவ வசனத்தை வாசிப்பதில் நாம் இருக்கிறோம். யோசித்து பார்க்க வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சூத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவன் அவர் மகா பசுத்தமுள்ள தேவன், மாறாத தேவன், ஜீவிக்கிற தேவன். இந்த இதயத்தை காத்துக்கொள். ஆகவே தான் கத்து சொல்லுகிறார், மகனே உன் இதயத்தை எனக்கு தா. ஏனென்றால் அவருக்கு வல்லமை உண்டு காத்துக்கொள்வதற்கு, அவருக்கு வல்லமை உண்டு நம்மை பலப்படுத்துவதற்கு. இந்த பத்தாம் வசனத்தில் கத்தர் யார் என்பதை சொல்லுகிறது. கத்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கத்தை கொடுக்கும்படி இருதயத்தை ஆராய்ந்து வருகிறவரும் உள்ளும் திரையங்களை சோதித்து அறிகிறோமாயிருக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. அவர் பெரியவராயிருக்கிறார், அவர் மாறாதவராயிருக்கிறார், அவர் ஜீவனுள்ளவராயிருக்கிறார். அவருடைய நாமம் மகிமையின் நாமம். நம்முடைய உள்ளந்திரையங்களை சோதித்து அறிகிறவர். நானே வஞ்சித்துக் கொள்ளுகிறனா என்று அவருக்கு நன்றாக தெரியும். அவருடைய கட்டளையை உடைப்பேனானால் என் ஆத்துமாவுக்கு விரோதமாக வஞ்சனையில் ஈடுபடுகிறேன், வஞ்சிக்கிறேன், நானே வஞ்சிக்கிறவனாய் மாறிவிடுகிறேன். தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்முடைய ஆத்துமாவை வஞ்சிக்க கூடாது. ஏனென்றால் இந்த ஆத்துமாவுக்காகத்தான் வந்தார், இந்த சரீரத்திற்காக வரவில்லை. இந்த ஆத்துமா மீட்கப்பட்டு இந்த ஆத்துமா தான் பரலோகத்திற்கு போக வேண்டும். இந்த சரீரம் மண்ணில் இருந்து எடுக்கப்பட்டது, மண்ணுக்கு திரும்புகிறது. ஆனால் இயேசு வரும்போது நாம் மறுரூபமாக்கப்படுகிறோம். நம்முடைய ஆத்மா இந்த பாவ சரீரம் இந்த பூலோகத்தில் அழிந்துவிடும். பாவமில்லாத ஒரு மறுரூபத்தை நமக்கு கொடுத்து நம்மை நித்தியத்தில் சேர்த்து கொள்ளுகிற கர்த்தராய் இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. அவர் ஜீவன் உள்ளவர், அவர் மாறாதவர், அவர் ஜீவிக்கிறார். ஒன்று யோவான் 1:8 இந்த வஞ்சனையை குறித்து சொல்லுகிறது. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. யோவான் கர்த்தரோடு நெருங்கி வாழ்ந்தவர், பரிசுத்தத்தில் வாழ்ந்தவர். அவருக்கு நன்றாக தெரியும் கர்த்தரோடு நெருங்கி வாழ்ந்த அந்த பரிசுத்தவான் அப்போஸ்தலர் யோவான் கர்த்தருக்காக அநேக துன்பங்களை அனுபவித்தார். அவர் நம்மோடு பேசுகிற வார்த்தை என்னவென்றால், நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், பாவம் இல்லை. அநேகர் வாதாடுறோம், பாவம் செய்துட்ட பிறகு அதை அப்படியே கடந்து போறோம், அது ஆட்டோமேட்டிக்கா அந்த பாவம் நமக்கு மன்னிக்கப்படுகிறது என்று யோசனையில் மனிதன் ஓடுகிறான். எனக்குள்ள பாவம் இல்லை. பசுத்தவான் என்று காட்டிக்கொள்ளுகிறோம், நீதிமான் என்று காட்டிக்கொள்ளுகிறோம். ஆனால் திரைக்கு பின்னாக இருளில் வாழ்கிற விசுவாசிகள் எத்தனை பேர்? யோசித்துப்பார், சிந்தித்துப்பார். கர்த்தருடைய கட்டளையை உடைக்கிற பிள்ளைகள் எத்தனை பேர், கட்டளுடைய கர்த்தருடைய கட்டளைகளை மீறுகிற பிள்ளைகள் எத்தனை பேர், சிந்தித்து பார்க்க வேண்டும். நீ உன் ஆத்மாவை வஞ்சித்தால் நித்திய ஜீவனை இழக்கிறாய். பரலோக ராஜ்யத்தில் போகக்கூடிய அந்த பாக்கியத்தை விட்டு விடுகிறோம். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. சத்தியம் நமக்குள் இராது. அப்போ பாவம் எங்க இருக்கிறதோ அங்க சித்தம் இருக்காது. சத்தியம் எங்க இல்லையோ அங்க பசுத்தம் இருக்காது. பசுத்தம் எங்க இல்லையோ அங்க விசுவாசத்தில் நிலைத்து நிற்கிற உறுதியான வாழ்க்கை இருக்காது. ஒருவன் தன் ஒன்றும் இல்லாதிருந்தோம் தன்னை ஒரு பொருட் என்று எண்ணாமல் தன்னைத்தானே வஞ்சித்துக் கொள்ளுகிறான். ஒன்றும் இல்லாதிருக்கிறான். படிப்பறிவில்லாவிட்டால், செல்வம் இல்லாவிட்டால், வாழ்க்கையில பதவிகள் இல்லாவிட்டால், அவன் தள்ளப்பட்ட நிலையில் வாழ்ந்து கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. அவர் ஒருவர் மகா பசுத்தமுள்ள தேவன். அந்த பசுத்தமுள்ள தெய்வத்தை நாம் அவருடைய வசனத்தை வைத்து வாழ்ந்தால் ஒழிய நம்முடைய ஆத்மா காக்கப்படாது. காக்கப்பட வேணும் என்றால் அவருடைய வசனத்தை வைத்து வாழ்வேன். நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான். தன் வழிகளில் தாறுமானவனோ அவரை அலட்சியம் பண்ணுகிறான். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகின்ற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான். நம்முடைய ஆத்மாவை நாம் வஞ்சித்துக் கொள்ளாதபடி பசுத்தத்தில் நிதானமாய் கடைபிடிக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை வைத்து வாழ்கிற பிள்ளையாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. அவரை நாம் பற்றி கொள்ளுகிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். இப்படி இருக்க நீ கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாதானதை செய்தது என்ன என்றார். ஒரு 100 நபர்களை 3 பேரை உங்கள் மத்தியிலே கொண்டு வந்து நிறுத்த ஆசைப்படுகிறேன். அவர்கள் யார் என்றால் தன்னைத்தானே வஞ்சித்துக் கொள்ளுகிறவர்கள், வஞ்சித்தவர்கள். பழைய ஏற்பாட்டில் ஒருவரும், புதிய ஏற்பாட்டில் ஒருவரும். புதிய ஏற்பாட்டில் ஒரு ஊமையை குறித்து கர்த்தர் பேசியிருக்கிறார் இயேசுவானவர். பழைய ஏற்பாட்டில் 2 பேரை பார்க்கிறோம். ஒன்று சவுல். அவனுடைய கோத்திரத்தில் அவன் தள்ளப்பட்ட நிலையில் ஏழ்மையில் இருந்தவனை தூக்கி எடுத்து ஒரு ராஜ்ய பாரத்தை கர்த்தர் கொடுத்தார். அந்த ராஜ்ய பாரத்தை அவன் ஆளுகை செய்வதற்கு கர்த்தர் கிருபை கொடுத்தார். இந்த ராஜ்ய பாரம், ராஜா என்ற ஒரு பதவி வந்த பிறகு தன் வாழ்க்கையில் ஜாக்கிரதையாக கர்த்தருக்கு முன்பாக இருக்க வேண்டும் என்பது உண்மை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம்டா. இதிலே நடந்த ஸ்டோரி என்னவென்றால், சாமுவேல் தீர்க்கதரிசி வருகிறார். அவர் பலிப்பிடத்தை கட்டி பலி செலுத்துவதற்காக, ஜனங்களுக்காக கர்த்தர் சமூகத்தில் நிற்பதற்காக வருகிறார். அமிலேக்கியர் பிரச்சனை பண்ணுகிறார்கள் என்று இஸ்ரவேல் ஜனத்தார் இவரை அதிகமாக பேசி சாமுவேல் தீர்க்கதரிசி வருவதற்கு முன்பதாக பலியை செலுத்திவிட்டார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம்டாதாக. தன்னைத்தானே வஞ்சித்துக் கொண்டா. இவ்வளவு பெரிய குற்றத்தை செய்தவர், ஆசாரியன் செய்ய வேண்டியதை ஒரு ராஜா, ராஜாவினுடைய அதிகாரம் வேறு, ஆசாரியன் தீர்க்கதரிசியினுடைய அதிகாரம் வேறு. ரெண்டு பேரும் கர்த்தரால் கொடுக்கப்பட்ட அதிகாரம் இருந்தாலும், ராஜாவை விட தீர்க்கதரிசியை மேலாக கர்த்தரோடு பேசுகிற ஒரு தாசர், கர்த்தருடைய வார்த்தையை வாங்கி இஸ்ரவேல் ஜனத்திற்கு கொடுக்கிற ஒரு தீர்க்கதரிசி. ராஜா கர்த்தரால ஆசீர்வதிக்கப்பட்ட ராஜ்யபாரத்தை பெற்று ஜனங்களை நியாய தீர்க்கவும், ஜனங்களுக்கு வாதாடவும், ஜனங்களுக்காக யுத்தம் பண்ணவும் கர்த்தர் நியமித்தார். இந்த உலகத்துக்குரிய காரியங்களில் ஆண்டவர் சவுலோடு கூட இருந்தார். சவுல் இந்த தவறை செய்த பிறகு சாமுவேல் தீர்க்கதரிசி செய்ய வேண்டியதை இவர் செய்துவிட்டார். இங்கதான் பார்க்க வேண்டியது, ஆண்டவருக்கு விரோதமான காரியத்தை இவர் செய்தார், கீழ்ப்படி ஆமினார். சாமுவேல் சொல்லுகிறார், பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் நல்லது என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் உன் பலி, அது வேற. கீழ்ப்படிதல் வாழ்க்கையில் முக்கியம். இதுதான் நாமும் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த செய்த தவறுக்காக அவர் மன்னிப்புக்கு, இப்போது நீர் என் பாவத்தை மன்னித்து நான் கர்த்தரை பணிந்து கொள்ளும்படி என்னோடு கூட திரும்பி வாரும் என்றான். நீர் என்னை மன்னித்து, பாவத்தை மன்னித்து. அப்போ இவன் பாவம் அறிக்கை இடுகிறான். கர்த்தருடைய கட்டளையை மீறினபடினாலே, கட்டளை உடைத்தபடினாலே, கீழ்ப்படியாமையின் ஆவி இவனுக்குள்ளே பிரவேசித்தபடினாலே இவனே தன்னை வஞ்சித்து கொண்டபடியினால், தன் ஆத்துமாவை வஞ்சித்தான், தன் வாழ்க்கையை வஞ்சித்தான். அதன் விளைவு என்னவென்றால், இவன் மன்னிப்பு கேட்டாலும் அவனுக்கு மன்னிப்பு கிடைக்கவில்லை. சாமுவேல் சவுலை பார்த்து, நான் உம்மோடு கூட திரும்பி வருவதில்லை, கர்த்தருடைய வார்த்தை புறக்கணித்தீர், நீ இஸ்ரவேல் மீது ராஜாவாய் இராதபடிக்கு

அறிவிக்கப்பட்டவனவாய் பிறந்தான், அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் பிறந்தான், கர்த்தரால தெரிந்து கொள்ளப்பட்டவனாய் பிறந்தான். இஸ்ரவேல் ஜனத்திற்கு ஒரு நியாயத்தை செய்கிற ஒரு நியாயாதிபதி. ஆகவே தான் இந்த புஸ்தகம் நியாயாதிபதிகள் புஸ்தகம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இவ்வளவு செய்த இவனுடைய வாழ்க்கையில் எவ்வளவு அருமையாக அபிஷேகத்தை பெற்று கர்த்தருடைய சித்தத்தின்படி வாழ்ந்த இவனுடைய வாழ்க்கையில் இந்த வேதம் சொல்லுகிறது, அவன் தன்னுடைய தாய் தந்தை பேசிய கேட்காமல் அந்நிய தெய்வத்தை வணங்குகின்ற அவனுடைய கண்ணுக்கு பிரியமாயிருந்த ஒருவளை தேர்ந்தெடுத்தான், அவனுடைய இதயத்திற்கு ஏற்றவள் என்று அவன் நினைத்தான். எத்தனை முறை தாய் தந்தை பேசினாலும் அவளுடைய அன்புக்கு அடிமையாகி அந்த இச்சைக்கு அடிமையாகி அவளுடைய அழுகைக்கு அடிமையாகி அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே பெற்றெடுத்தது என்னவென்றால், தெரிந்து கொண்டது என்னவென்றால், அந்நிய தெய்வத்தை வணங்குறவள் அந்நிய ஜாதி உடையவளை தெரிந்து கொண்டான். கர்த்தரால அபிஷேகம் பண்ணப்பட்டு கர்த்தருடைய பெலனை பெற்று வாழ்கிற ஒரு நியாயாதிபதி என்ற ஸ்தானத்தில் இருக்கிற இவனுடைய வாழ்க்கையில் வேதம் சொல்லுகிறது, அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமயிரின் ஏழு ஜாடிகளை சிறைப்பிடித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினாள். அவன் பலன் அவனை விட்டு நீங்கிற்று. அவனுடைய ரகசியத்தை அவன் வெளிப்படுத்தி விட்டான். பாவம் என்ற மடி என்ற அந்த உலகம், பாவத்தினுடைய உலகம் படுத்து கொண்டிருந்தான். அவனால் முடியாதது என்ன என்றால், அவன் பலனை இழந்து விட்டான். கர்த்தரால சொல்லப்பட்ட வார்த்தை பிறந்ததிலிருந்து சவரன் கத்தி அவன் தலையிலே படக்கூடாது, மூச்சு இருக்கிற வரையிலும் அது எடுக்கக்கூடாது என்று கத்த சொல்லியிருந்த வார்த்தை, அந்த ரகசியத்தை அவன் அவளுக்கு வெளிப்படுத்தி விட்டான். ஏனென்றால் அவள் அதிகமாக உபத்திரப்படுத்தி அவன் வாய் சொல்லை பிடுங்கி விட்டால் அவன் சாவதற்கு ஏதுவான ஒரு துக்கமான காரியத்தில் தள்ளப்பட்டான். இந்த பாவம் எந்த அளவுக்கு கொண்டு போய் அந்த மனிதனை சேர்க்கிறது, எந்த அளவுக்கு என்றால், ஒரு அழகில் வீழ்ந்தவன் தன் ஆத்மாவை தானே வஞ்சிப்பதற்கு ஒப்பு கொடுத்து விட்டான். அவள் அவனுடைய அழகுக்கும் அவனுடைய அந்தஸ்துக்கும் அவனுடைய பலத்திற்கும் அவளுடைய அன்பு பாசத்திற்கும் அவள் அவனோடு சேர்ந்து வாழவில்லை. பணத்தை வாங்கி கொண்டால் காட்டி கொடுத்து விட்டாள். விளைவு என்ன? பெலிஸ்தர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு இரண்டு வெங்கல விலங்கு போட்டு சிற

0: சாலையிலே மாவரைத்து கொண்டிருக்க வைத்தார்கள். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், எவ்விதமாக மாவரைத்தார்கள்? கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சூத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவன், மகா பசுத்தம் உள்ள தெய்வத்தை யாரும் எவரும் திசை திருப்ப முடியாது. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு சூத்திரம் உண்டாவதாக. அவர் ஒருவரே மாறாதவர், அவர் ஒருவரே ஜீவிக்கிறவர், அவர் ஒருவரே பசுத்தம் உள்ளவர். பெலிஸ்தர் அவனை பிடித்து என்ன செய்தாங்க? முதலாவது அவனுடைய கண், எந்த கண்ணாலே அவனை நேசித்தாலோ, அவளை நேசித்தானோ இச்சித்தானோ, எந்த கண்ணால அவன் பாவம் செய்வதற்கு துணிந்தானோ, அவள் அழகாய் இருக்கிறார் என்று அவளுடைய அழகில் அவன் மயங்கி விழுவதற்கு அந்த கண்களே அது முக்கியமாயிருந்தது. அந்த கண்களினாலே நியாயம் தீர்த்தான், அநேகரை கொன்றான், இஸ்ரவேல் ஜனத்திற்காக வாதாடினான். முதல்ல எடுத்ததோ அவனுடைய கண்ணை பிடுங்கி விட்டார்கள். வெங்கல விலங்குகள் போட்டு இழுத்து செல்லுகிறார்கள். சிறசாலிலே மாவு அறைவதற்கு அவனுக்கு அந்த நிலையில் தள்ளப்பட்டான். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், இதன் மூலமாக என்ன நடந்தது என்றால், ஒரு பெரிய அரண்மனையாய் இருக்கிற ஒரு வீட்டுக்குள்ளே 3000 பேர் கூடியிருந்தார்கள். அப்பா அவனை வழி நடத்துகிற ஒரு சிறுவனை அவன் கேட்கிறான், நான் கையை வைப்பதற்கு ஒரு தூண் இருக்கிற இடத்தை கொண்டு போய் நிற்க வேண்டும். அந்த சிறு பிள்ளை அந்த தூணை அவனுக்கு காட்டுகிறான், தூணின் மீது கையை வைக்கிறான். பாருங்கள், சவுல் செய்த விண்ணப்பத்தை, பாவத்தை மன்னியும் என்று சொன்னதை ஆண்டவர் கேட்கவில்லை, அவனை தண்டித்து விட்டார். இங்கே கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு சிறிய ஜெபத்தை கேட்டிருக்கிறார், என்னை ஒரு முறை மாத்திரம் நினைத்தருளும், என் பாவத்தை மன்னிச்சுடு, நான் உமக்கு விரோதமாக பாவம் செய்த, என் பலனினோடு கூட வருவதற்கு என்னை பலப்படுத்தும். பலன், இவனுடைய ஜபத்தை கேட்ட கர்த்தர் இவனுக்கு மீண்டும் பலனை, கர்த்தருடைய பெலன் இவன் மீது இறங்கி வந்தபடினாலே பிடித்து கொண்டிருந்த அந்த தூணை அவன் அசைத்த பிறகு இதெல்லாம் விழுந்து அவன் இருந்த நாட்களில் மரித்தவர்களை காட்டிலும் அவன் மரிக்கும் போது அதிகமாக 3000 பேர் மரித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தன்னைத்தானே வஞ்சிப்பதற்கு பாவத்தில் விழுந்தான், தன் ஆத்மாவை இச்சைக்கு ஒப்பு கொடுத்து தன்னை வஞ்சித்துக் கொண்டான். ஆண்டவர் ஒரு எக்ஸாம்பிளை சொல்றாரு, நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ, அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பான், ஒப்பிடப்படுவான். தன் வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் யாராயிருப்பான்? மணலின் மேல் கட்டப்பட்ட ஒரு வீடா இருக்கும். வீடு வந்து யாரும் மணலின் மேல் கட்ட மாட்டார். மணல் மேல் கட்டுறனாக்கா அந்த வீடு அழியும் என்று தெரிந்தோ உன்னையே உன் குடும்பத்தையே நீ வஞ்சித்துக் கொள்ளுகிறாய், உன் ஆத்மாவே வஞ்சித்துக் கொள்ளுகிறாய். அதுதான் அவன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை செய்தது, பெருவளம் அது, காற்று அடித்து மேல் மோதின போது அவன் அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். நம்முடைய வீடு, வீடாகிய இந்த இதயம், வீடாகிய தேவனுடைய ஆலயமாய் இருக்கிற நம்முடைய ஆத்மா அழியாதிருக்க வேண்டும் என்றால் இந்த சத்தியத்தை கேட்டு அந்த சத்தியம் நமக்குள்ளே வாழ வேண்டும். அப்போ நம்முடைய ஆத்மாவை யாராலும் அழிக்க முடியாது. ஏன் என்றால் நீ கண்மலையாகிய கிறிஸ்துவின் மீது கட்டப்பட்டவளாய் இருக்க, மணல் இல்ல. இந்த சத்தியம் என்னும் கேடகத்தை எடுத்துக்கொண்டு கிறிஸ்து என்னும் கண்மலையாகிய அந்த கிறிஸ்துவின் மீது உன்னுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பும் போது உன் வாழ்க்கையை யாராலும் அசைக்க முடியாது, யாராலும் வஞ்சிக்க முடியாது. நீ நிரந்தரமாய் கர்த்தருக்காய் வாழ்கிற வாழ்க்கையை கர்த்தர் கொடுப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஆத்மாவை எப்பொழுதும் தேவனுடைய வார்த்தையால் பரிசோதிக்க வேண்டும். நானே வஞ்சிக்கிறேனா, நான் என்னுடைய வலையிலே நான் விழுந்து விடுகிறேனா, சிந்தித்து பார்க்க வேண்டும். வெளிப்புறம் பக்தி போதாது. பக்தி வெளிப்புற பக்தி எப்படி என்றால் ஆக்ஷன் மாதிரி காட்டுறோம், பசுத்தமா இருக்கிற மாதிரி, விசுவாசியா இருக்கிற மாதிரி, விசுவாசத்தில் நிலைத்து நிற்கிற மாதிரி. ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலோ நம்முடைய நாடகக்காரராய் வாழ்கிற வாழ்க்கையாய் மாறுகிற இல்லை. நீதிமான் என்று
1: அழைக்கப்பட்டேடலும்படிந்து
0: உன் ஆத்மாவை நீ வஞ்சிக்காதபடி அந்த திருவசனத்தினாலே உன்னுடைய ஆத்மா காக்கப்படுவதற்கு அந்த ஆத்மா நித்தியத்திற்கு போகிறது. அது கர்த்தருக்கு சொந்தமானது. அந்த ஆத்மாவின் நேசர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆகவே உள்ளம்
1: இதயங்கள் மாறும்,
0: அதுதான் முக்கியம். ஆகவே இந்த வா ஒன்னாவது தலைப்பின் பிரகாரம் உங்கள் நீங்கள் உங்களை நீங்கள் வஞ்சிக்காதீர்கள். நம்முடைய ஆத்மாவை நாம் வஞ்சிக்க கூடாது, நம்முடைய பசுத்த வாழ்க்கையை நாம் வஞ்சிக்க கூடாது, நம்முடைய விசுவாசத்தை நாம் வஞ்சிக்க கூடாது. கிறிஸ்துவோடு ஐக்கப்பட்டிருக்கிற நிலையிலிருந்து விலகி செல்லக்கூடாது. பிசாசு நம்மை வஞ்சிப்பதற்காக அநேக திட்டங்களை போடுவார். இயேசு உன்னோடு கூட இருக்கும் போது உன்னை காப்பாற்றுகிறவராய் வருவார். அப்படி நாம் ஜெபம் செய்வோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசுரனாய் இயேசுவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்காய் ஸ்தோத்திரம். நீர் மாறாதவர், நீர் ஜீவிக்கிறவர், நீர் வல்லமுள்ளவர், நீர் போதுமானவர். உம்முடைய நாமத்தை உயர்த்தி துதிக்கிறன்.

0: வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள்
1: திரும்பமாக சந்திப்போம் பாஸ்டர்.
2: இது வந்து 1வது பாயிண்ட், உங்களை நீங்கள் வஞ்சிக்காதீர்கள். ஆனா தலைப்பு வந்து திரிவசனத்தை கேட்கிறவர்கள் மாத்திரம் அல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் தலைப்பு
1: திரிவசனத்தை கேட்கிறவர்களாய். ஆமென். நன்றி பாஸ்டர், நன்றி பாஸ்டர்.
2: ஓகே,
1: காட் பிளஸ்.
2: ஓகே, காட் பிளஸ்.
1: அருமையானவர்கள், இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் பால் லூயிஸ் கர்ன் அவர்கள் பெரியல் திருச்சபை சார்பாக கர்நாடகா இந்தியாவிலிருந்து இணைந்தார்கள். கத்திரதாமே அவருடன் கூட இருந்து ஆசீர்வாதம் எடுத்துவாராக. கத்திரிய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் சபையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் புதன்கிழமை திரும்பமாக சந்திப்போம். அதுவரையும் தேவச மாதம் கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி
3: பாஸ்டர்.
1: ஆமே. நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்சங்கள். நாங்கள் இந்த வேளையிலும் ஸ்கை பிரைம் மினிஸ்டர் ஊழியங்களின் செலிப்ரேஷனோடு கலந்து கொள்வோமா? ஆமேன்.
4: அதோடு மாத்திரமில்லை, திறப்பில் நின்று தேசங்களுக்காக ஜெபித்தும் தேசம் சேமங்களை வருவிக்கத்தக்கதாக இந்த மீடியாக்கின் மூலம் தேவன் நடத்துகிறான். அற்புதங்களை எல்லாம் பார்க்கும்போது தேவன் எவ்வளவாய் நேசிக்கிறார். ஆண்டவரை நன்றுள்ள இருதயத்தோடு நான் துதிக்கிறேன்.
5: இந்த நாளில் இணைந்து இந்த உழைத்தி ஆசிர்வதித்து வாழ்த்தி ஜெபித்த ஒவ்வொரு தெய்வம்
0: உலகம் எங்கும் போய்
5: ஊழியர்களையும் அவருடைய குடும்பத்திற்கிறோம். இன்னும் ஆண்டவரை இந்த ஊழியத்தோடு கூட இணைந்து ஆண்டவரே கத்தாவே பாசத்தும் இத்தனை ஆண்டு காலம் ஆண்டவரே இந்த ஊழியத்தில் நிலைத்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக உங்களை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாளைய தினத்திலே இந்த சிறப்பு நேர்களை ஆராதனையிலே வந்து கலந்து கொள்ள போகிற உங்களுடைய பிள்ளைகளையும் கத்த தடைகளை மாற்றி கத்தர் கொண்டு வந்து எடுத்து பயன்படுத்துங்கப்பா. எங்களோடு கூட சேர்ந்து கத்தரை மகிமைப்படுத்துங்க. நாம் ஒருமித்த அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக என்று சொல்லி சங்கீதகாரன் சொன்னது போல நாங்களும் இணைந்து ஆண்டவரே தேவன் எங்களுக்கு செய்த ஒவ்வொரு பெரிய காரியங்களையும் நினைத்து நன்றி சொல்ல உங்க நாமத்தை மகிமைப்படுத்த கத்தர் உதவி செய்யுங்க. தொடர்ந்து எல்லா தடைகளையும் மாற்றி இந்த நிரலை ஆராதனையை கத்தரை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் நடத்தி கொடுத்தீங்க. நமக்கு கோடான கொடி சோத்திரமையா. நிகழ்ச்சியை பார்த்துக் கொள்ள போகிற ஒவ்வொரு நேயர்களுக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறேன். அவர்கள் குடும்பங்களையும் கத்தர் அபரோதமாய் ஆசீர்வதிங்க. அவருடைய மன விருப்பங்கள் வாஞ்சைகளை கத்தர் நிறைவேற்றி கொடுங்க ஏசப்பா. வியாதியோடு போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த வியாதியின் கூறிலிருந்து கத்தர் ஒரு விடுதலை கொடுங்கப்பா. தோல்வியினால ஆண்டவரே குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் நிமித்தமாய் சமாதானம் இல்லாமல் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் தேவ சமாதானம் கடந்து வரட்டும் ரட்சா. ஆண்டவரே அப்பா எனக்கு யாரும் இல்லையே என்று சொல்லி தவித்துக் கொண்டிருக்கிற அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே நீரே போதுமானவராய் இருங்க. தகப்பனை திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீரே சகாயராய், நீரே தகப்பனாய், நீரே உச்ச துணையாய் இருக்கீங்களே. உமக்கு கோடான கொடி ஸ்தோத்ரே சப்பா. உம்முடைய வார்த்தைகள் எப்படியாவது அந்த பிள்ளைகளுக்குள்ளாய் கடந்து சொல்லட்டும். அந்த பிள்ளைகளுக்குள்ளாய் ஒரு நம்பிக்கையை கொடுக்கட்டும் தகப்பனே. தொடர்ந்து ஆண்டவரே கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற விசுவாசத்தோடு கூட இந்த பிள்ளைகள் கடந்து செல்ல உதவி செய்யுங்க. தெய்வ சமாதானம் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆளுகை செய்யட்டும். நன்மையும் கிருபையும் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் இந்த பிள்ளைகளை தொடரட்டும். எல்லா துதி கன மகிமையும் உமக்கு செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயித்து எடுக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். எல்லாம் கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். நல்லது நேயர்களே, எஸ்பிஎம் இன்டர்நேஷனல் ஊழியங்கள் மற்றும் காஸ்பல் தமிழ் டிவி இணைந்து நடத்த மற்றொரு சிறப்பு நேரலை ஆராதனை உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் இந்தியா தேசத்திலிருந்து உங்கள் அன்பு சகோதரி காஸ்பல் டிவியில் இருந்து ஸ்டெல்லா எபினேசர். அது வரைக்கும் கர்த்தருடைய கிருபையின் பிரசன்னம் உங்கள் அனைவரோடும் கூட இருந்து வழி நடத்துவதாக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல்.

அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த போது 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கிராமங்களிலே கிராமமாக அவர் சென்று கால்நடையாக சுவிசேஷத்தை சொல்லி அநேகரை வழி நடத்தினார். பசியுற்றோருக்கு ஆகாரம் கொடுத்த மலை பிரசங்கங்களை செஞ்சார். அது மாத்திரமல்ல, நோய்வாய்ப்பட்டு சுகவீனத்தோடு இருக்கிற மக்களை அவங்களை சென்று அவங்களுக்கு சுகத்தை கொடுத்தார். குஷ்ரோகியா இருந்தவங்களை தொட்டு சுகப்படுத்தினார். மறித்து போனவங்களை உயிரோடு எழுப்பினார். அது மாத்திரமல்ல, அவர் சிறந்த செய்த ஒரு காரியம் என்னன்னா, அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மறித்து கிடந்த நம்ம அவர் உயிர்ப்பித்திருக்கிறார். கைகளை தட்டி நம்ம தேவனை ஸ்தோத்தரிக்கலாமா? ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்ததின் நோக்கமே ஊழியம் கொள்ள வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தன் ஜீவனை கொடுக்கும்படியாக வந்த ஆமே அந்த பணியை செய்யும்படியாக இந்த பாடல் கூட, பசியற்றோருக்கு பிணியாளிகளுக்கு பட்சமாக நாம் உதவி செய்ய வேண்டும். ஆமே. இன்னொரு பாடலை நம்ம சேர்ந்த பாடலாம், எண்ணி எண்ணி துதி செய்வாய் எண்ணில் அடங்காத நன்மைகளுக்காய் என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடலாம்.

அல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மைகளை எண்ணி எண்ணி நம்ம செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம் என்னன்னா, அவருக்கு நன்றி மட்டும்தான் சொல்லணும். அவருக்கு நம்ம கொடுக்கிறது இனிமே கிடையாது.

0: கைகளை தட்டி தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா? ஹல்லேலூயா. எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பருமாகிய கர்த்தாவே, எங்களுடைய வாயின் வார்த்தைகளும் எங்கள் எல்லாருடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியா இருப்பதாக ஆமே. ஸ்கை பிரேயர் இன்டர்நேஷனல் எஃப்எம் மூலம் நடத்துகிற இந்த சிறப்பான ஆப்பிரிக்க தேசத்துக்காக ஒளிபரப்பப்படுகிற சிறப்பான நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவரும் இரட்சிக்கருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கின்றோம். ஆப்பிரிக்கா, சவுத் ஆப்பிரிக்காவில் சமீபத்தில் கடுமையான பஞ்சத்தின் நிமித்தமாக ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்குது, 34,000 பீப்புள்ஸ் ஆர் டைட், 34,000 பேர் மரித்திருக்கிறாங்க. இந்த கோர சம்பவங்கள் பயங்கரமா இருக்கு. நீங்க உங்களுடைய தனி ஜபங்களில இதுல லைவ்ல இருக்கிற பிள்ளைங்க ஆப்பிரிக்கா தேசத்துக்காக ஜெபிங்க. இன்றையில இருந்து இந்த ஸ்கை பிரேயர் இன்டர்நேஷனல் எஃப்எம் மூலம் அந்த ஆனிவர்சரி மீட்டிங்காக ஸ்பெஷல் ப்ரோக்ராம் எல்லாம் நடத்துறாங்க. இதுல எல்லாரும் நீங்க பங்கு பெறும்படி உங்களை அன்போடு அழைக்கிறோம். இந்த ஊழியமானது துவங்கி 10 ஆண்டுகள் முடித்து 11வது 11வது ஆண்டுக்குள்ள பிரவேசிக்கிறாங்க. இந்த சந்தோஷமான இந்த அக்கேஷன்ல இன்றைக்கு திங்கட்கிழமையிலிருந்து இந்த ஸ்பெஷலாக ஒரு ப்ரோக்ராம் காஸ்பல் டிவி மூலமாக இந்த லைவ்ல ஒளிபரப்புறாங்க. நீங்க இங்க இருக்கிற இடங்களில நீங்க உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய உறவினர்கள் எல்லாரும் இந்த காஸ்பல் டிவியில வந்து நேரலையில பங்கு பெறும்படியாக உங்களை அன்புடன் அழைக்கிறோம். குறிப்பாக இந்த ஊழியத்துக்காக நீங்க ஜெபிங்க. அருமையான மஞ்சளம்மாவுக்காக, திருச்செல்வம் ஐயாவுக்காக, எபினேசர் ஐயாவுக்காக, செல்லம்மாவுக்காக, இந்த ஊழியத்துல ஏற்கனவே 10 ஆண்டு காலமாக 24 மணி நேரமும் ஊழியத்துல கலந்து கொண்ட ஒவ்வொரு தேவ ஊழியர்களுக்காக நீங்க ஜெபிங்க. இது 11வது ஆண்டு உண்மையாக இது ஒரு விசேஷத்தின் ஆண்டாக அது இருக்கும்படியாக நாம் செபிக்கலாம். 10 ஆண்டு ஒரு சிறப்புக்குரிய காரியம் இல்லையா? ஆண்டவர் பெரிதான காரியங்களை ஆண்டவர் இந்த ஊழியத்துக்கு செஞ்சிருக்கிறாங்க. நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி தேவனை சொந்தரிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம பார்க்க இருக்கிற ஒரு காரியம் என்னன்னா, உபாகம புத்தகத்துல 33வது அதிகாரம் 12வது வசனம். உபாகமம் 33வது அதிகாரம் 12வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். பென்யாமினை குறித்து கர்த்தருக்கு பிரியமானவன், அவனோட சுகமாய் தங்கியிருப்பான், அவனை என்னாலும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைகளுக்குள்ளே அவன் வாசமாக இருப்பான் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோட சுகமாய் தங்கியிருப்பான். கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோடு கூட சுகமாய் தங்கியிருப்பான், அவனை என்னாலும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைகளுக்குள்ளே வாசமாயிருப்பார் என்று சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு தேவனுடைய மனுஷனாகிய மோசே தான் மரணம் அடை முன்னே இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் ஆசீர்வதித்தார். அதுல யாக்கோபுக்கு கடைசி மகனாய் பிறந்த பென்யாமீன் அந்த கோத்திரத்துக்கு கொடுத்த ஆசீர்வாதம் தான் இப்ப நம்ம வாசித்த அந்த வசனம். அந்த பென்யாமீன் என்ற இடத்தில் நம்முடைய பெயரை வைத்துக் கொண்டு அகஸ்டின் சாலமோன் என்ற பெயரை வச்சுக்கலாம் இல்லையா? பென்யாம் அகஸ்டின் சாலமோனை குறித்து கர்த்தருக்கு பிரியமானவன், அவனோட சுகமாய் தங்கியிருப்பான், அவனை எதனாலும் அவன் காப்பாற்றி அவன் எல்லைகளுக்குள்ளே வாசமாயிருப்பார் என்று சொல்லி வேதாகமத்தில் இருக்கிற எல்லா வாக்குத்தத்தையும் அவைக்குரிய சிறுமிலர்களாகிய நீங்களும் நான் நம்மை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். கர்த்தர் என்று நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். பென்யாமீன் என்பதற்கு வலதுகரத்தின் மகன் என்று அர்த்தம். அவன் வந்து ராகேலினுடைய 2வது மகன். இந்த பென்யாமின் அந்த கானான் தேசத்திலே பெத்லகேமுக்கு அருகிலே பிறந்தவர். அவனுடைய காலம் ஏறக்குரிய கிறிஸ்துக்கு முன்னாடி 1720. ஆமென். அவனுடைய தாயாகிய ராகேல் கடுமையான அந்த பிரசவ வேதனையில மரித்து அந்த மரிக்க போகும்போது இவன் துக்கத்தின் மகன் என்று சொல்லி பெனோனி என்று பெயரிட்டார். அவன் யாகோபுக்கு தன்னுடைய தன் மகன் துக்கத்தின் மகன் என்று அழைக்கப்படுவதை விரும்பாம பென்யாமீன் என்று சொல்லி யாகோபு தன்னுடைய மகன் துக்கத்தின் மகன் என்று அழைக்கப்படுவது விரும்பாம அந்த பென்யாமீன் என்று சொல்லி எனது வலது கரத்தில் உள்ள பராக்கிரமத்தின் மகன் என்று பெயரிட்டான் என்று சொல்லி பார்த்தான். என் மகன் பராக்கிரமசாலியாய் செல்வான், பலத்து யுத்த வீரனாய் விளங்குவான் என்பதுதான் யாக்கோபுடைய எதிர்பார்ப்பா இருந்தது. யாக்கோபு மிகவும் அதிகமாக பென்யாமீனை நேசித்தாரு. அது குறித்து யூதா சொல்றாரு, என் தகப்பனாகிய யாக்கோபுடைய ஜீவன் அந்த பென்யாமீனுடைய ஜீவனோட ஒன்றா இணைக்கப்பட்டிருக்கிறபடினால இவர் இளையவன் அந்த வரவில்லை என்ற அந்த இளையவன் வரவில்லை என்ற அந்த மாத்திரத்தில் அவன் இறந்து போவான். இப்படி உமது அடியானாகிய நாங்கள் எங்கள் தகப்பனுடைய நலமேறு வியாகுலத்தின் பாதலத்தில் இறங்க பண்ணுவோம் என்று சொல்லி ஆதியாகமத்தில் 44 அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். அல்லேலூயா. என்ன மாதிரி ஒரு வாக்குத்தத்தம், என்ன மாதிரி ஒரு ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? யோசேப்பு கூட நம்ம பார்க்கும்போது அவன் எகிப்துக்கு அதிபதியாக இருக்கிறார் என்று சொல்லி யாக்கோபு கேள்விப்பட்ட போது யாக்கோப்பும் அவருடைய பிள்ளைகளும் பேர பிள்ளைகளுமாக 70 பேர் எகிப்து தேசத்துக்கு வந்தாங்க என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். 430 வருடங்கள் எகிப்தில் அவங்க தங்கியிருந்தாங்க. அப்பொழுது பென்யாமின் குடும்பம் அந்த 45,600 குடும்பங்களாக பெருங்கின. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து மீட்டு 40 வருஷங்களாக வழிநடத்தி வந்த மோசே மரிப்பதற்கு முன்பாக இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் அந்த குடும்பங்களையும் குடும்பம் குடும்பமாக ஆசீர்வதிக்கும்படி மோசே தீர்மானித்தார். மோசே மீது தேவனுடைய ஞானத்தின் ஆவியும் தீர்க்க தரிசனத்தினுடைய அபிஷேகமும் இருந்தது என்று சொல்லி உபாகம புத்தகத்தில் 34:9 வசனத்தில் நம்ம அதை வாசிக்கிறோம். மோசே மீது ஞானத்தின் ஆவியும் தீர்க்க தரிசன அபிஷேகமும் இருந்தது. ஏசியா தீர்க்க தரிசன புத்தகத்தை நாம் எடுத்துக்கொள்ளும் போது 60:22 வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, சின்னவன் 1,000 சிறியவன் பலத்த ஜாதியும் அவன் என்று சொல்லி கைகளை தட்டி தேவனை ஸ்தோத்தரிக்கலாமா? ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் அப்படிதான், சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி எடுத்து ராஜாவாக மாற்றுகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். இந்த ஏசியா தீர்க்கதரிசி மூலமா சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னா, சின்னவன் 1,000 சிறியவன் பலத்த ஜாதியும் அவன் என்று சொல்லி இந்த இளைய மகனாகிய அந்த பென்யாமீன் பெரிய ஜாதியாக மாறுவான் என்பதை கண்டுதான் அப்படியே ஆண்டவர் அவங்க தகப்பனார் அவனை ஆசீர்வதித்ததை பார்த்து அந்த பென்யாமீனுடைய ஆசீர்வாதத்தில் 4 விதமான ஆசீர்வாதங்கள் இருக்கின்றன. ஆமென். அந்த பென்யாமீன் கர்த்தருக்கு பிரியமானவன். ஆமென். முதலாவது நம்ம பார்க்கிறோம், பென்யாமீன் வந்து கர்த்தருக்கு பிரியமானவன் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. இரண்டாவது ஆசீர்வாதம் என்னன்னா, அவன் அவரோட சுகமாய் தங்கியிருப்பான். மூன்றாவது அந்த வசனத்துல பார்க்கிற மூன்றாவது ஆசீர்வாதம் என்னன்னா, அவனை என்னாலும் காப்பாற்றுவார் என்று சொல்லியிருக்கு. அது மாத்திரமல்ல, நான்காவதாக அவன் எல்லைகளுக்குள்ளே கர்த்தர் வாசமாய் இருப்பார். என்ன மாதிரி வாக்குத்தத்தம் பார்த்தீங்களா? பென்யாமீனுக்கு கர்த்தருக்கு பிரியமானவன். இரண்டாவது, அவன் அவரோட சுகமாய் தங்கியிருப்பான். மூன்றாவது, அவனை என்னாலும் காப்பாற்றுவாரு. நாலாவது, அவன் எல்லைகளுக்குள்ள கர்த்தர் வாசமாயிருப்பார். கைகளை தட்டி நம்ம தேவனை ஸ்தோத்தரிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுல நம்ம முதலாவது காரியம் மாத்திரம் இன்னைக்கு நம்ம பார்த்து ஜெபித்து முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். அந்த பென்யாமீன் வந்து கர்த்தருக்கு பிரியமானவன். ஒரு குடும்பத்துல நான்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க என்று பொதுவாக நம்ம பார்க்கலாம். நான்கு பிள்ளைங்க, ரெண்டு பிள்ளைங்க இருக்கும்போது தகப்பனர் என்ன பண்றாருன்னா, இந்த குடும்பத்துல பெண்யாமின் அதிகமா நேசித்தார் என்று சொல்லி பார்க்கலாம். தாய்மார்கள் பெரும்பாலும் எப்பொழுதுமே ஆண் பிள்ளைகளை நேசிப்பாங்க. அப்படி இல்லை சொன்னா பொதுவாக வீட்டில கடைசியாக பிறக்கிற கடைக்குட்டிய அவங்க அப்பா அதிகமா நேசிப்பார். ஏன்னா அவங்க அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து ரெண்டு பேரும்
1: சர்வ சிருஷ்டிக்கும்
0: கடைக்குட்டி பிள்ளை நேசிப்பாங்க. அது போலதான் பெண்யாமினுக்கு பெற்றோரையினுடைய பிரியமும் இருந்தது, அதே நேரத்தில் கர்த்தருடைய பிரியமும் அளவில்லாமல் கிடைத்தது நம்ம பார்க்கணும். அல்லேலூயா. இதுல பாருங்க, கர்த்தர் உங்கள் மேல பிரியமா இருப்பது எவ்வளவு பெரிய ஒரு காரியம் இல்ல. அப்போ நம்ம என்ன பண்ணணும், கர்த்தரை பிரியப்படுத்துவது எவ்வளவு பாக்கியம் என்பதை நம்ம பார்க்கணும். முதல் முதல்ல பார்க்கும்போது ஏனோக்கு ஆண்டவருக்கு பிரியமானவன் என்று சொல்லி சாட்சி பெற்றது நம்ம பார்க்கிறோம். எபிரேயர் புத்தகத்துல 11 அதிகாரத்துல 5 வசனத்துல அதுதான் சொல்லியிருக்கீங்க. எங்க ஏனோக்கு ஆண்டவருக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றான். இன்னொரு காரியம், எபிரேயர் 11 அதிகாரத்துல 6 வசனத்துல விசுவாசம் இல்லாம தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்போ குடும்பத்துல நம்ம எடுத்துக்கொள்ளும் போது கணவனை பிரியப்படுத்துவது எப்படி, மனைவியை பிரியப்படுத்துவது எப்படி என்று கணவனுக்கு தெரியும். மனைவி கணவனை பிரியப்படுத்துவது எப்படி என்று சொல்லி மனைவிக்கு நல்லா தெரியும் இல்லையா. அவன் சந்தோஷமாக பிரியமாக இருக்கும்போது பெற்றோருங்க அந்த அன்பு பாசத்தை பார்க்கும்போது பிள்ளைகளும் கூட அப்படிப்பட்ட பாசத்துக்குள்ள வளர்க்கப்படுகிறது நம்ம பார்க்கலாம். அது போலதான் நம்முடைய அருமை ஆண்டவர் கூட நம்ம உள்ள அந்த பாசத்தை காண்பிக்க விரும்பினார். அவர் சொல்றாரு, என் பிரியமே என்று அழைக்கிறார். தானியல பாருங்க, பிரியமான புருஷனாகிய தானியலே என்று அழைக்கிறத நம்ம பார்க்கலாம். தானியல் எழுதின அந்த புஸ்தகத்துல 10 அதிகாரம் 11 வசனத்துல தானியல பிரியமான புருஷனாகிய தானியலே என்று அழைத்தார். ஆனவர் நம்ம பிரியமானவனாக பார்க்கிறார், பிரியமானவன் என்று அழைக்கிறார். இது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பெரிய சாக்கியம் இதுதான். இஸ்ரவேல் ஜனங்க கர்த்தர் அளவற்ற அனுபவித்திருந்தார். எகிப்தின் அடிமந்தனத்திலிருந்து அவங்களை அவங்க பார்வனுடைய கடலிலிருந்து விடுதலை செஞ்சார். ஒவ்வொரு நாளும் மேகஸ்தம்பம் அக்னி சம்பவத்தினால அவங்களை பாதுகாக்க முடிய கட்டளையிட்டார். ஆனா இஸ்ரவேலின் அந்த பெரும்பாலானோர் என்ன பண்ணாங்கன்னா, அந்த அந்த அன்புக்கு பாத்திரமானா இருக்கவில்லை. அவங்க முறுமுறுத்தாங்க, அவிசுவாசப்பட்டாங்க. பண்ணாங்கன்னா அவர்களை அதிகமான பேரிடத்துல தேவன் பிரியமா இருந்தது இல்லை. இல்ல கர்த்தர் எவ்வளவு நேசிக்கிறாரு, எவ்வளவு அன்பா இருக்கிறாரு, எவ்வளவு ஃபாலோ பண்றாரு. ஆனா இவங்க பாருங்க, முறுமுறுக்கிறதும் அவங்க அவிசுவாசம் இருக்கிறதும் வனாந்தரத்தில் அவங்க அழிக்கப்பட்டாங்க என்று சொல்லி நம்ம கொரிந்தியர் 1 புத்தகத்துல 10 அதிகாரம் 5 வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். அப்போ இதுல இந்த டெக்ஸ்ட்ல இந்த பாடத்துல நம்ம கற்றுக்கொள்ளுகிற காரியம் என்ன, கர்த்தருக்கு பிரியமா இருப்பது எப்படி என்பது முன்மாதிரியாக இயேசு கிறிஸ்து நமக்கு காண்பித்த அவருடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கிறோம். எபிரேயர் 10 அதிகாரம் 5-7 வசனங்களை வாசிக்கும் போது, பிதாவினுடைய சித்தத்தின்படி பிரியமாய் நடக்கவே ஒரு சரீரத்தை ஏற்றுக்கொண்டு பூமிக்கு வந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆமே, தன்னை தாழ்த்தி கீழ்ப்படைந்து ஞானத்தையும் எடுத்து அங்கே கரையேறின போது பிதாவானவர் என்ன சொன்னார்னா, அவருக்காக வானத்தை திறந்து இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன் என்று கூறுகிறத பார்க்கலாம். மறுரூப மலையில கூட இவர் என்னுடைய நேசுக்குமாரன் என்று சொல்றார். யோர்தானில் ஞானஸ்தானம் எடுக்கும் போது கூட வானம் திறக்கப்பட்டு பரிசுத்த ஆவியின் அவர் மேல இறங்கி இவரில் நான் பிரியமா இருக்கிறேன், இவர் என்னுடைய நேசுக்குமாரன் என்று சொல்லுகிறத நம்ம பார்க்கலாம். இவருக்கு செவி கொடுங்க, அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டானதை கூட நம்ம பார்க்கலாம். அல்லேலூயா. அது இயேசு சொன்னாரு. என்ன சொன்னாரு? யோவான் எழுதின சுவிசேஷத்துல எட்டாம் அதிகாரம் 29வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, பிதாவுக்கு பிரியமானவர்களை நான் எப்பொழுதும் செய்கிறபடியா அவர் என்ன எப்பொழுதும் தனியே இருக்க விடவில்லை என்று சொல்றார். பிதாவுக்கு பிரியமானது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு பிரியமானது நம்ம செய்யும் போது அவர் நம்மோடு கூட இருக்கிறது. நம்ம எல்லா ஹாங்கிலும் எல்லா சூழ்நிலைகளும் நம்ம பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையிலும் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் தேவனை பிரியப்படுத்த வேண்டும் என்பதாக தான் இருந்தது. இன்னைக்கு அநேக பாருங்க, அந்த பிலாத்துவை போல மனுஷரை பிரியப்படுத்த விரும்பி இயேசுவை சிலுவையில் அரைமடி ஒப்பு கொடுத்தார் இல்லையா? அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தரை நம்ம துக்கப்படுத்துகிற பாவத்தையும் கர்த்தரை துக்கப்படுத்துகிற அக்கிரமத்தையும் நம்ம விட்டு அகற்ற வேண்டும். உங்கள் அக்கிரமங்களை உங்களுக்கும் உங்கள் பிதாவுக்கும் தேவனுக்கும் நடுவாக பிரிவினையா இருக்கிறது. ஏசியாவில் நம்ம வாசிக்கிறோம் 59வது அதிகாரம் 2வது வசனத்தில், கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும். கர்த்தருக்கு பிரியம் இல்லாத பாவம் நம்ம கிட்ட இருக்குன்னா அதை உடனே விளக்கணும். அல்லேலூயா. இங்கே தாவீத பாருங்க, 40வது 8வது வசனத்தில், கர்த்தர் தன் இருதயத்துக்கு ஏற்றமாக கண்டார். அதனுடைய ரகசியம் என்னன்னா, என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய நான் விரும்புகிறேன்னு சொல்றாரு. சங்கீதம் 143:10 வாசிக்கும் போது, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தரணும் என்று ஜெபிக்கிறார். ஆமென். ரொம்ப நல்ல ஒரு காரியம். அப்ப நம்ம இப்படி இதெல்லாம் நம்ம கேட்கும் போது கர்த்தர் அன்போடு நம்முடைய அருகில வந்து அவர் சொல்லுவாரு. 3 யோவான்ல 1:2, அதாவது 1வது அதிகாரம் 2வது வசனத்துல, பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. பிரியமானவனே, பிரியமானவளே, ஆண்டவரிடத்தில் அன்புக்குறவங்களுக்கு ஆண்டவருடைய சுத்தத்தை செய்கிறவங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன, எனக்கு பிரியமானவன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் இதுதான் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். நம்ம ஆண்டவர் மேல, ஆண்டவருக்கு பிரியமானது நம்ம செய்ய ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் என்ன பண்றாரு, அவரே சொல்றாரு. இயேசு கிறிஸ்துவர் சொன்னாரு, இவர் என்னுடைய நேசுக்கு பாரு, இவர்களை பிரியமா இருக்கிறேன் என்று சொன்னார். இன்னைக்கு நம்ம கூட அப்படித்தான் ஆண்டவர் அழைக்கிறார். ஆமென். அப்போஸ்தலன் பவுல் கொரிந்து சபை மக்களை பார்த்து என்ன சொன்னார்னா, 1 கொரிந்தியர் 4:14-15 வாசிக்கும் போது, நீங்கள் எனக்கு பிரியமான பிள்ளைகள், சுவிசேஷத்தினால கர்ப்ப வேதனை பட்டு உங்களை பெற்றேன் என்று சொல்றாரு. அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து மூலமா நம்ம தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளா இருக்கிறோம். எபேசியர் 1:6 தான் வாசிக்கிறோம். இனிமேல் அவரை நம்ம பிரியப்படுத்தி அவரே நம்ம சார்ந்திருக்கும் போது ஆண்டவர் என்ன பண்றாரு, உன் ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கு சொல்றாரு. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோகப்பிதாவே, இந்த அருமையான இந்த மத்தியான நேரத்துல ஆப்பிரிக்கா தேசத்துக்காக ஒளிபரப்பப்படுகிற இந்த சிறப்பான நிகழ்ச்சியில ஆண்டவரே, இந்த ஸ்கைப் பிரேயர் ஊழியத்துக்கும் ஆண்டவரே சிறப்பான விதத்துல ஆண்டவர் நமக்கு பிரியமானதை செய்யும் போது எங்களுடைய ஆத்மா வாழ்வது போல நாங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆசீர்வாதத்தின் ஊடாக ஆண்டவரே நீரங்களை எடுத்து செல்வீதாக. துதிகன மகிமாவுக்கு நாங்கள் செலுத்துகிறோம். அருமரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.
1: பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சிஸ்டர் ஜெயந்தி இருக்கீங்களா? பிரைஸ் தி லார்ட்.
2: பாஸ்டர், பிரைஸ் லார்ட். பாஸ்டர் சோதியம்மா, பிரைஸ் லார்ட். ஸ்டெல்லா நிக்கிறீங்களா ஐயா? சோத்திரம் ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றியோட மெத்துதிக்கிறோம் ஆண்டவரே. கத்தாவே சோத்திரம் ஐயா, பரிசுத்தரே சோத்திரம், சர்வ வல்லவரே சோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளுக்காய் நாங்கள் உங்களை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே, சோத்தரிக்கிறோம் ஐயா. கத்திரை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் தேவாதி தேவனே, எங்கள் ராஜாதி ராஜாவே, அப்பா இந்த அருமையான நாளுக்காய் தேவனுக்கு துதிக்கான மகிமையை பிள்ளைகள் ஆற்றி நாங்கள் செலுத்துகிறோம். நன்றி சொல்லி ஆண்டவரை உயர்த்துகிறோம். நன்றி சொல்லி கத்திரை நாங்கள் இயேசுவே மகிமைப்படுத்துகிறோம். ஐயா பெரியவராக இருக்கிறீங்க, நல்லவராக இருக்கிறீங்க இயேசுவே, நீங்கள் வல்லவராக இருக்கிறீங்க இயேசப்பா, போதுமானவர் ஐயா. தகப்பனே நன்றி உள்ள மனதோடு துதிக்கிறோம், நன்றி உள்ள இதயத்தோடு துதிக்கிறோம் ஐயா. ஆவியானவரே துதிக்கிறோம், ஆவியானவரே நன்றி நன்றி. பரிசுத்தரே அப்பா பிதாவே, நிலைக்கிற உரிமையை தந்தவரையா இயேசையா நன்றி. சோத்திரம் சோத்திரம், வல்லமுள்ளவரே சோத்திரம், மங்களை வழி நடத்துகிற ஆண்டவரே சோத்திரம், வாக்கு மாறாதவரே சோத்திரம் ஐயாப்பா. நீதிபர் ஐயா கத்தரை உயர்த்துகிறோம், நியாயாதிபதி கத்தரே உங்களை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவருக்கு நன்றி நன்றி நன்றி அப்பா இயேசுவே, நன்றி அப்பா. அம்மா பிரைஸ் லோட்டம்மா, கமலேசம்மா
3: பிரைஸ் லோட்டம்மா, பிரைஸ் லோட்
2: தொடர்ந்து பாக்குறீங்களாம்மா கத்திர.
3: இந்த
2: லைவ் ப்ரோக்ராம் இருக்காம அதுக்கு ஜெபிங்க, நாளைக்கு உங்களுக்கு டர்ன் போட்டு இருக்கிறேன் சோதியம்மா சொல்லியிருப்பா. நாளைக்கு இந்த டைம் இப்ப அங்க இப்ப நாலரை அம்மா, அங்கத்த டைம் 7 மணிக்கு இருக்குது. நான் உங்களை கூப்பிடுறேன் எல்லாருமே. கலாம்மா வந்துட்டாங்களா?
3: ஓகே
2: கலாம்மா, எல்லாரும் நாளைக்கு ரெடியா இருங்க. இலங்கை டைம் இந்திய டைம் 7 மணிக்கு பாசிபிலிட்டியில இருக்கு, இன்னைக்கு போய் இருக்கு. நான் லைவ் போடுறேன், அதுல நீங்க வந்து பாத்து கொண்டிருந்தா நாளைக்கு எப்படி செய்யணும்னு தெரியும் உங்களுக்கு. ஒவ்வொருவருக்கும் 20 நிமிஷம் கொடுத்துருக்கோம்மா. நன்றி அம்மா. ஒரு நன்றி பாடல் பாடிட்டு நீங்க உங்களோட சாட்சியை எப்படி ஸ்கைப்ல வந்தீங்க, எப்படி ஆசீர்வாதம் சொல்லிட்டு ஒரு வாக்குத்தத வசனத்தையும் சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. 20 நிமிஷம் அவர் இருக்கும்.
4: நன்றி. என்னம்மா
2: உங்களுக்கு இப்ப அங்க 4:30 அம்மா, கணக்கு பாருங்க.

0: நீரங்களோடு அப்பா எங்கள் மடியில் தவழுகிற வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களோடு கூட இருந்து எங்களதே ஐயா சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்ற வார்த்தையின்படி எங்களோடு இருக்கிற கர்த்தரே இந்த சேனைகளின் கர்த்தாவே நீர் எங்களோடு இருந்து நடத்தி கொண்டிருக்கிறார் ஐயா. இந்த நாள் முழுவதும் நடத்தி இருக்கிற இனிவின் நடத்த போறதற்காக நன்றி ஐயா. இந்த இடத்தில் நாங்கள் வாசிக்க போற வசன பந்திகள் எல்லாம் உங்களுடைய கரத்தில் ஒப்புக்கொண்டிருக்கிறோம். வாசிக்கிறங்களை தியானிக்கிறங்களையும் ஆண்டவரே தகப்பனை நீர் பொருட்படுத்திக்கொள். எந்த தடைகளும் இல்லாதவாறு ராஜா இந்த இடத்தில் நாங்கள் இதை செய்வதற்கு நீ கொடுத்த கிருபைக்காக நன்றி என்று சொல்லுகிறேன் தகப்பனே. கூட இருந்து வழி நடத்தும் ஐயா தகப்பனே. கலாமாவை சோதியம்மாவை நிமிடம் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்களுடைய ரத்தத்தினால் மூடி மறைத்து ராஜா இன்னும் அநேக ஆசீர்வாதங்களையும் விளக்கங்களையும் நீ தரும்படி இயேசுவின் நாமத்தில் மன்றாடி ஜெபித்து நிற்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன். நன்றி.
1: ஓகே நடுப்பர் கோபன் நீ கூடியாருனே.
0: ஓகே ஓகே ஓகே நான் வாசிக்கிறேன் எடுக்கிறேன் வா.
1: நன்றி
0: ஆண்டவரே தகப்பனே. பின்னும் கர்த்தர் மோசேயும் ஆரோனை நோக்கி ஒரு மனிதனுடைய சரீரத்தின் மேல் குஷ்டரோகம் போல் இருக்கிற ஒரு தடிப்பாவது அசராவது அசராவது வெள்ளை படராவது உண்டானால் அவன் ஆசாரியனாகிய ஆரோனிடத்தில் ஆகிலும் ஆசாரியனாகிய அவன் குமாரரில் ஒருவரிடத்தில் ஆகிலும் கொண்டு வரப்படக்கடவன். அப்பொழுது ஆசாரியன் அவன் சரீரத்தின் மேல் இருக்கிற ரோகத்தை பார்க்க வேண்டும். ரோகம் இருக்கும் இடத்தில் மயிர் வெளுத்தும் ரோகமுள்ள இடம் அவனுடைய மற்ற சரீரத்தை பார்க்கிலும் அதிகமாய் குளிந்தும் இருந்தால் அது குஷ்ட ரோகம். ஆசாரியன் அதை பார்த்த பின்பு அவனை தீட்டுள்ளவன் என்று தீர்க்க கடவன். அவன் சரீரத்தின் மேல் வெள்ளை படர்ந்திருந்தாலும் அவ்விடம் அவனுடைய மற்ற தோலை பார்க்கிலும் அதிக பள்ளமாயிராமலும் அதன் மயிர் வெள்ளியாக மாறாமலும் இருந்தால் ஆசாரியன் அவனை 7 நாள் அடைத்து வைத்து 7ஆம் நாளில் அவனை பார்க்க கடவன். தோளில் ரோகம் அதிகப்படாமல் அவன் பார்வைக்கு ரோமன் நின்றிருந்தால் ஆசாரியன் 2ஆம் தரம் அவனை 7 நாள் அடைத்து வைத்து 2ஆம் தரம் அவனை 7ஆம் நாளில் பார்க்க கடவன். தோளில் ரோகம் அதிகப்படாமல் சுருங்கி இருந்தால் ஆசாரியன் அவன் சுத்தமுள்ளவன் என்று தீர்க்க கடவன். அது அசரு. அவன் தன் பத்திரங்களை தோய்த்து சுத்தமா இருப்பான் ஆகாமே.
1: அதிகாரத்துல இருக்கிற இந்த காரியம் எல்லாம் ஒரு குஷ்ட ரோகத்தை குறிச்சு எழுதியிருப்பார் ஆண்டவர். குஷ்ட ரோகம்டா அது என்ன காட்டுது என்று நாங்க பார்த்தோம்டா. அது பாவம். பாவம் குஷ்ட ரோகம் எப்படி ஜனங்களுக்குள்ள மெல்ல மெல்லவா பரவி அது அவங்கள சமூகத்தை விட்டு விலக்குதோ செவில் மக்களுக்குள்ள அதே மாதிரிதான் இந்த பாவம்ன்றது எங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அது எப்படி பிரவேசிக்குது. அவைக்குரிய மனுஷன் இல்லாம பொதுமக்களா இருந்தாலும் அப்படி பாவம் அடிமைப்படுத்துது என்றதை குறிச்சுதான் இந்த 13ஆம் அதிகாரத்துல நாங்க கற்றுக்கொள்ள போறோம். இந்த 13ஆம் அதிகாரம் உண்மையாகவே இது நமக்கு தேவையானது தான். இந்த காலத்துல நடக்கிற காரியங்களை குறிச்சு நாம எப்படி இந்த ஆவிக்குரிய விதமா விளங்கி கொள்ளலாம்ன்றத இதுல நாங்க பார்க்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரத்துல இருந்து நாங்க இதெல்லாம் அறிஞ்சு கொள்ளலாம். எபேசியர் 4:19 நினைக்கிறேன் பாருங்க. அந்த 4:19 இருக்கு அடுத்து
0: சுவிசேஷத்துக்காக சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிற ஸ்தானம் அதை பற்றி பேச வேண்டிய உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படி காம விகாரத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார்கள். நீங்களோ விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. 4:19 அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள்.
1: அதான் இப்ப என்ன அத மக்கள் எல்லாம் எப்படி இந்த உணர்வில்லாதவர்களா இருக்கிறபடியா தான் இந்த பாவம் அவங்களுக்கு பிரவேசிக்குது. இது குஷ்ட ரோகத்தை போடன்றது இதுல இருக்கு. ஆசாரியன் அப்படி குஷ்டரோகத்தை காண்றான் கண்டு அவன் கொண்டு வர வேணும். ஆசாரியன் கடவுளுக்கு அவர் தான் எங்களை பிரதான ஆசாரியன். பிரதான ஆசாரியன் எடுத்து ஒருவர் வர்றதாலதான் அந்த பத்துமே அந்த குஷ்டரோகி அப்படி ஒரு தொட்டு குணமாக்கினார். அவரிடத்துல வந்தபடியினாலதான் அவன் அந்த குஷ்டரோகம் நீங்க சொச்சமானான்னு எல்லாம் பாக்குறோம் புதிய ஏற்பாடுல. அத போலதான் இந்த பழைய ஏற்பாடுல அந்த ஆசாரி

0: இடத்துலதான் அவங்க முதலாவது கொண்டு வரணும். ஆசாரியன் தான் நியாயந்திருக்கிறவர். இவன் குஷ்டம் ரோகம் இருக்குது, இல்லாட்டி இவன் அடைச்சி வைங்க, இவனை புறம்பே தள்ளுங்க, இவன் சோமாயிட்டான், இவன் சுத்தமாயிட்டான், வீட்டை போங்க அப்படியெல்லாம் சொல்றது இந்த ஆசாரியன் தான். இப்போ ஒன்று தீமைத்து நாலு உண்டுலையும் அந்த மனச்சாட்சியிலே சூடுண்டவர்களாக என்ற ஒரு வசனம் இருக்கும் பாருங்க. ஒன்று தீமத்தையும் நாலு உண்டு.
1: நாலா?
0: நாலாம் அதிகாரம் முதலாம் வசனம்.
1: ஆனாலும் ஆவியானவர் வெளிப்படையா சொல்லுகிறார், பிற்காலங்களில் மனச்சாட்சி சூடுண்ட பொய்யுடன் சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களும் செவிகொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள்.
0: இதெல்லாம் ஒரு குஷ்டரோகத்துக்கு போல சாமா. இப்ப அவங்க நல்ல உபதேசங்களை கேட்டுக்கொண்டு வாரம், அதே நேரத்தில் ஒரு துஷ்ட மனச்சாட்சியில நமக்கு அதெல்லாம் பாவம் இல்லை அப்படி என்று தெரிய வைக்கிறது, அல்லது மெட்டாக்கள் உபதேசம் கள்ள உபதேசங்களை கேட்டு பின்வாங்கிறது, இதெல்லாம் இந்த குஷ்டரோகம் போல ஒரு காரியம் தான் அது. இதெல்லாம் நம்ம வாசிக்க வாசிக்க பின்னுக்கு விளங்க முடியும். இதை நாம இந்த குஷ்டரோகம் என்றது இது பரம்பரை பரம்பரையாண்டுதான் எண்ணப்படுது அந்த காலத்துல, பரம்பரை நோயிலே அந்த மாதிரி. ஆனா இது என்னத்தை காட்டுது, இந்த அண்டா பரம்பரை பரம்பரையா சாபத்தை காட்டுது. இது சாபம் அப்படி மனிதனுக்குள்ள பிரவேசித்து, அப்படி முதலாம் ஆதாம் செய்த பாவத்தினூடாக மனித குலத்துக்குள்ளே இந்த பாவம் பிரவேசித்ததோ அதை போலதான் இந்த குஷ்டரோகம், இது ஒரு பாவம் பாவமான காரியமா இருக்குது என்று சொல்லப்படுது. இது என்னண்டா ஏழு எட்டு என்ன இது ஏசாயா 59:2 வாசிச்சு பாருங்க. 59:2 வசனம், 59:57, 59 வாசிச்சு பாருங்க. 59 அந்த முகத்திரையே இன்னொன்று ஒரு வசனம் இருக்கும். ஏசாயா
1: 59:9 அதெல்லாம் நாங்கள் கூடவே போல தூரம் பண்ணி காட்டுகிறேன் போல அக்கிரமங்கள் அக்கிரமங்களே.
0: அதான் அந்த வசனம் தான் அக்கிரம.
1: உங்கள் அக்கிரமங்களை உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்குறது, உங்கள் பாவங்களை உங்களுக்கு செவி கூடாதபடி முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது.
0: அப்ப அந்த ஆண்டவரை நம்ம திருட விடாம இருக்கிறது, அல்லது ஆண்டவருடைய முகம் எங்களுக்கு வெளிப்படாம இருக்கிறது, இல்ல நாங்க எவ்வளவுதான் வாழ்த்தான அபிஷேகத்துல நிறைய முடியாம இருக்கிறது, பிரசன்னத்தை உணர முடியாம இருக்கிறது, எல்லாம் இந்த பாவம் என்ற காரியம்தான். அதே மாதிரிதான் இந்த குஷ்டரோகம், இந்த குஷ்டரோகம் வந்தவர்கள்னா சமூகத்துக்கு தேவ சமூகத்துக்கு அவன் வரையலாது, திருட்டுப்பட்டவன். அப்ப அவனுக்கு தேவந்த அந்த பிரசன்னத்தை அவன் பெற முடியாது, ஆசரிப்பு கூடாதுல இருந்து விலக்கப்பட்டவன். அதே மாதிரிதான் இந்த பாவம் இருக்கிற ஆக்களுக்கு, பாவம் பிடிச்ச ஆக்கள் இந்த ஏசாயா 59:2 படிக்கு அவன் வந்து அவன் முகத்தை தேவன் மறைக்கிறது காரணம் அந்த பொருள் இருக்கிற பாவம். அப்ப அந்த பாவத்தை கழுவுறதுக்கு தான் ஆண்டவர் எங்களுக்கு ரத்தத்தை சிந்தினார். நம்ம தூரத்துல இருந்த எங்களை அவர் மீட்டு கொண்டு வெளிப்படுத்த 21:22 நாம வாசிக்கலாம். அப்படி அந்த கழுவப்படாத பாவி பரலோகத்துக்கு போகலாம். வெளிப்படுத்த 21:27 வாசிச்சு பாருங்க. அது நேரத்துல 22 இருக்கு அந்த படிக்க ஒரு வசனம். 21:27
1: வீட்டுள்ளதும் அறிவறுப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமே ஒன்று மதில் பிரவேசிப்பது அட்டுக்குட்டியானவரின் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரமே
0: அதில் பிரவேசிப்பார்கள். அப்ப இதுல நமக்கு விளங்கணும், இந்த பாவத்தோடு நம்ம விளையாடி கொண்டு கடைசி வரையும் நம்ம ஜீவ புத்தகத்துல அவர் தூக்கி போடுற நம்மளை பேரன்னு சொல்றாரு. அப்ப திருட்டுள்ளது இந்த குஷ்டரோகம் போல இருக்கிற பாவம், இதுவும் அறுவறுப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. அப்ப நாங்க எவ்வளவுதான் செய்தாலும் இந்த காரியங்கள் நம்ம ஒட்டி கொண்டிருக்கோம்டா, ஆனாலும் ஆண்டவருடைய சுத்த கிருபையினாலதான் அவர் அதுக்கு பின்னுக்கு நம்ம வாசிக்கலாம் இந்த அதிகாரத்துல அவர் 7 நாள் 14 நாள் அப்படியெல்லாம் நாள்களை கூட்டி கூட்டி கொடுத்து வரேன்டா. அவர் இரக்கமுள்ள தெய்வம், அவர் பொறுமை உள்ள தெய்வம், நியாயந்திக்க மாட்டார் உடனே. மெல்ல மெல்ல வாப்ப இந்த பிள்ளை மனந்திரும்பும் என்று விட்டு விட்டு கொடுத்து வார தெய்வம் தான் ஆண்டவர். 22:13 அந்த வசனம் இருக்குது பாருங்க. நான் அல்பாவும் ஒமேகாவும்
1: ஆதியும் வாசல் வழியா நகரத்தில் பிரவேசிப்பவர்கள் கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள்.
0: ஆமேன் ஆமேன் அதான். நாய்களும் சூனியக்காரரும் பிச்சாரக்காரரும் கொலைபாதரும் விக்கிரகாரன் பொய்ய விரும்புகிறவரும் அதை செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். பதினஞ்சாம் வசனம். அப்போ அதில் அர்த்தம் என்ன? நாங்கள் ஆண்டவர் ரத்தத்தினால கழுவப்பட்டு மீட்கப்பட்டு அவர் போல நாங்கள் வாழ எத்தனைக்கிற பொழுதுதான் நாங்கள் இந்த காரியங்கள் எல்லாம் விட்டுருவோம். நாய்கள் ரெண்டாவது காக்குனதை திரும்பி சாப்பிட்ற சாமான். அப்ப அப்படியான ஒரு குணாதிசயங்களுக்குள்ள இருக்க கூடாது. சூனியக்காரர், நாங்க சூனியத்தை நம்புற ஆக்கள் இல்லை, மந்திர சூனியங்களை அப்படி செய்கிறார்கள். விபச்சாரக்காரர்கள், கொலைபாதகர்கள், விக்கிர ஆராதனைக்காரர்கள், பொய்யை விரும்பி அதில் நடத்திக்கிறவர்கள் எல்லாரும் புறம்பே தள்ளப்படுவார்கள். அப்ப இங்கே நாங்க லேவிய ராமத்துல பாக்குற புறம்பே தள்ளப்படுகிறவன் குஷ்டரோகி. அப்ப அந்த குஷ்டரோகி என்று சொல்றவன் இவ்வளவு காரியங்களையும் கொண்டிருப்பான். இப்ப நம்ம வெளிப்படத்துல வாய்ச்ச காரியங்களை எல்லாம் கொண்டவன் தான் இந்த பாவத்துல கட்டுப்பட்டவன். அப்ப இந்த பாவத்துல கட்டுப்பட்டதனால தான் ஆண்டவர் முன்னே அந்த குஷ்டரோகத்துக்கு அடையாளமாக வச்சு நமக்கு வழி கற்றுக்கொள்ற கட்டுத்தாராங்க. சரியா? அப்ப அதுல என்ன, நமக்கு ஆண்டவர் ரத்தம் நம்ம கழுவுது, அது உண்டு. நம்ம தூரத்துல இருந்த எங்களை அவர் எப்படி செய்யறாரு, கிட்ட அவர்கிட்ட அழைச்சு கொண்டு வர்றாரு. அப்ப அதே மாதிரிதான் இங்க தூரத்துல இவன் இருக்கிறான் குஷ்டரோகி, அவனை ஆசாரியத்துல அழைத்து கொண்டு வாங்கன்னு சொல்லுவாரு. இதுல அழைச்சு கொண்டு வந்துதான் அந்த அவங்க நியாயந்திப்பாங்க, இவன் குஷ்டரோகியா இல்லையா, வழியில விடுங்க என்று சொல்லி. இப்ப நாங்க இதை வாய்ச்சதை பார்ப்போம். இன்னும் கர்த்தர் மோசையும் ஆரோனி, அப்ப கர்த்தர் தான் இதுல சொல்ற, ஒரு மனிதனுடைய சரீரத்தின் மேல் குஷ்டரோகம் போலிருக்கிற ஒரு தடிப்பாவது அசராவது வெள்ளை படராவது உண்டானால் அவன் ஆசாரியனாகிய ஆரோனிடத்தில் ஆகிலும் ஆசாரியராகிய அவன் குமாரர் ஒருவரிடத்தில் ஆகிலும் கொண்டு வர கடவன். அப்ப சபைக்கு அவன் கொண்டு வரான், சபைக்குலதான் அவனுக்கு சுகம் அளிக்கிற வார்த்தைகள் வரும், அபிஷேகம் வரும், பிரசன்னம் வரும், ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்துருவன், இப்படியான காரியங்கள் எல்லாம் சபை என்ற கூடாரத்துக்குள்ள அவன் வருவானா இருந்தால் அவனுக்கு பாவத்தை அறிக்கை செய்யறதுக்கு இலகுவா இருக்கும். தனிப்பட்ட ஒருவனுக்கு தனியே இருந்து நம்ம சொல்றதை விட அவன் ஒரு கூட்டா நம்ம ஒரு இடத்து சபைக்குள்ள அவனை கொண்டு வருவோம்டா. அந்த ஆசாரியன் அதாவது மேய்ப்ப அவனை அதுக்கேத மாதிரி நடத்த வல்லவராக இருப்பேன். அப்ப அதுதான் இங்க பழைய ஏற்பாடுல ஆண்டவர் காட்டு காரியம். ஏன்னா ஆசாரியன் இடத்துல முதல் கொண்டு வரணும், அவன் தான் அவனை வழி நடத்துறவன். அவன் நீ சுகமாயிட்டா நீ இந்த ஊழியத்துக்கு தகுதி என்று சொல்லி அவ மேய்ப்பன் தான் கொடுக்கணும். நாங்க போய் இந்த பிள்ளைங்க நல்லா பாட தெரியும் விடுங்க பாஸ்டர் வந்து நாங்க சொல்லா அது இந்த மாம்சத்துல போறதா முடியும். அப்ப நாங்க பாவத்தோட இருக்கிற பிள்ளைய கொண்டு போய் அது நல்லா கிட்டார் வாசிக்க வேண்டாக்காக நாங்க கொண்டு விட்ட வேண்டாம், அது ஈனமானது நாங்க பள்ளிக்கூடத்துல ஏற்ற மாதிரி முடிஞ்சிடும். அப்ப அதுக்காக தான் ஆண்டவர் சொல்ற ஆசாரியனத்துல கொண்டு வாங்க, அவர் தான் அவனை கற்பிக்கிறான், குஷ்டரோகியா இருக்கிறான், சுத்தமாயிட்டானா, அவனுக்குரிய ஜீவியம் எப்படி இருக்குது, அவனுக்குள்ள எப்படி அவன் குடும்ப வாழ்க்கை தனிப்பட்ட வாழ்க்கைன்றெல்லாம் அவன் அவதானிப்பான் அந்த ஆசாரியன். அது மாதிரி தான் இந்த மேய்ப்பர்மாரும் அவதானித்து பல பேருடைய சாட்சிகள் அவருக்கு போகும், இந்த பிள்ளை நல்ல பிள்ளை, வீட்டிலையும் அடக்கம், அப்படி இப்படி எல்லாம் ஆக்கல்ற இதெல்லாம் வரும் அவருக்கு. அது கடவுள் தான் செய்ய வைக்கிறவர். ஜீசஸ் அவன் ஒருவன் எடுத்து உயர்த்தணும்டா அப்படித்தான் செய்வார். அந்த சாட்சி அவன் மறைவா செய்யறது அந்த ரங்கத்துல நடக்கிறத வெளியரங்கமா கொண்டுருவேன் ஆண்டு. அதுதான் இங்கேயும் நடக்குது. அப்ப இதுல இருந்து நாங்க விளங்கணும், என்ன ஆசாரிய இடத்துல கொண்டு வரேன் படக்கடவன். மூன்றாவது, அப்பொழுது ஆசாரியன் அவன் சரீரத்தின் மேல் இருக்கிற ரோகத்தை பார்க்க வேண்டும். அப்ப அவன் வெளிப்பிரகாரமாக அவன் பார்ப்பான் முதலாவது அவன். அப்ப ரோகம் இருக்கும் இடத்தில் மயிர் வெளுத்தும் ரோகம் உள்ள இடம் அவனுக்கு மற்ற சரீரத்தை பார்க்கிலும் அதிகமாக குளிர்ந்தும் இருந்தால் அது குஷ்டரோகம். ஆசாரியன் அவனை பார்த்த பின்பு அவனை தீட்டுள்ளவன் என்று தீர்க்க கடவுள். அப்ப ஒருவன் நல்ல வறியார்னா வாரான், ஒரு நல்ல நல்லா குடிச்சிட்டு வரான், அவனை கொண்டு வரான். அவனை கொண்டு வந்து அண்டைக்கு அவன் பார்த்து அடுத்த நாள் நீ நல்லா பாடுற ஒரு மனுஷன் இவ்வளவு காரியத்தோடையும் பாறார் என்று வைப்பமே, அவனை கொண்டு போய் அடுத்த நாள் அல்லது ஒரு விபச்சாரம் செய்கிறவன் நல்ல இந்த நாளும் சாட்டர்டே சண்டே அவனுக்கு வேலை முழுக்க விபச்சார விடுதியில் இருக்கிறது. அப்படியான ஒருவனை கொண்டு வந்து சபையில அவன் நல்லா பாடுவான், நல்லா இந்த சினிமாவில் பாடுற ஆக்கள் மாதிரி அப்படியான ஆக்களை கொண்டு ஜீசஸ் பாட்டு பாடுறவன் நல்லா பக்தியா பாடுறாரு கழிபடத்துல ஏற்றுவோம்டா இதான் நடக்கும். அப்ப அவனை என்ன நடக்கும்டா, அந்த எப்படி அவன்ட குஷ்டரோகம் கண்டுபிடிக்கிறவர் பரிசுத்தாவியான இப்ப அவரே எங்களுக்கு சொல்லி எப்படியான நீயா சப்பிடால் போய் சொல்ல ஆண்டவர் பரிசுத்தாவியான சொன்னாரோ அது மாதிரி இந்த காலத்துல ஆண்டவர்களுக்குள்ள பரிசுத்தமா வாழ்கிற ஊழியக்காரன் அவருடைய பிரசனத்துல வாழ்கிறவன் உடனே கண்டுபிடிப்பான் பாவத்தை செய்ய ஒருத்தர் வந்திருக்கான் அவருக்கு தெரியும். அவர் சொல்ல இப்ப இல்ல சிஸ்டர் என்ன ஒரு ரெண்டு மூணு நாள் போடுறேன் புருஷனுக்காக அவர் ரெக்கமெண்ட் பண்றான்னு எப்பவுமே அவர் நல்லா செய்வார் அப்படி என்று சொன்னா, அவர் விட நல்ல ஊழியக்காரன்டா, மனுஷத்தை முகத்தை பார்க்காம அவர் சரீரத்தை பார்க்காத நோக்கி அவர் உள்ளத்தை பாக்குறவர் தேவன் மேல இருக்கிறார். அவர் சொல்லுவேன் தகுதியா இருக்கான்னு சொன்னா, அதுக்கு பிறகு அந்த ஆசாரியன் அந்த சம்பவத்துல வந்து அவன் சுத்திகரிக்கப்பட்டு சுகமாகும் வரைக்கும் அவர் உண்டுலையும் அவனை பயன்படுத்த மாட்டார். நீ திருட்டுள்ளவன் மேல் பேசாம வாய்ப்புச்சிட்டு சொல்ற மாதிரி தான் சொல்லுவேன். அப்படி சொல்லித்தான் அவனை மெல்ல மெல்ல மெல்லவா அவனை சுத்தமாக்கித்தான். அந்த திருட்டில்லாதவன் என்று கணிக்கப்படுறது போலதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இப்ப புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் பரிசுத்த இரத்தத்தினால கழுவி எங்களை ரட்சித்து வைத்திருந்தாலும் நாங்க அந்த பாவத்துக்கு லேசா துணை போக முடியும். வண்டிக்கு நாங்க ஒரு வருஷம் நல்லா ஓடலாம்னா வண்டியில் நல்லா பெட்ரோல் ஊத்தி ஓடும். ஓடின பிறகு அந்த பாவ சமூகத்துல பாவ பிரசனத்துக்குள்ள நம்ம இழுத்து கொள்றதுக்கு இந்த மாமிசம் ஒரு காரியம் இருக்குது. அந்த காரியம் அப்படியும் நம்ம இழுத்து கொண்டு போறது இலகுவா இருக்கும், அதான் மிகவும் கவனமா இருக்கணும் மட்டும் பின்னுக்கு நாங்க வாசிக்கலாம். இப்ப நீங்க என்ன வாய்ச்சி நாம இப்ப 4 அதிகாரம் அப்ப குஷ்டரோகம் கண்டுட்டவன்டா அவனை தீட்டுள்ளவன் என்று தீர்த்து விடுவான். தீட்ட உடனே அவன் சரீரத்தின் மேல் வெள்ளை படர்ந்திருந்தாலும் அவ்விடம் அவனுடைய மற்ற தோலை பாக்கிலும் அதிக பள்ளமாயிராமலும் அதன் மயிர் வெள்ளையாக மாறாமலும் இருந்தால் ஆசாரியன் அவனை 7 நாள் அடைத்து வைத்து 7ஆம் நாளில் அவனை பார்க்க கடவன். 7 நாள் என்னண்டா, ஒரு ஆள் வந்த உடனே டக்கண்டு அவனுக்கு நியாயம் தீர்க்கிறான். ஒரு பெண்ணுக்கு ஒரு வெள்ளையா படலமோ தேமலோ அப்படி வந்ததுண்டா, பார்க்க துஷ்டரோ மாதிரி ஆக்களுக்கு தெரியுதுன்றதுக்காக அவன் என்ன செய்வான், அவன் ஒரு கட்ஜஸ்ட் பண்ணி பார்ப்போம், இது உண்மையாக படராம இருந்தா அது குஷ்டம் இல்லாது இயற்கையா தோல்வியாது என்று சொல்லி விடலாம். கிரீம்களை பூசி பூசியோ மாற மாதிரி அது உண்மையா குஷ்டமா இல்லையான்னு பாக்குறது தான் அவர். அந்த மாதிரிதான் இயேசு கிறிஸ்து ஒரு பாவி என்று அழைச்சாலும் அவர் விவசாய மனுஷிய பார்த்து என்ன எல்லாரும் கல்லறிகிறாங்க, நீ பாவம் இல்லாதவங்க கல்லறிய கடவுள் அவர் சத்தம் விடாம இருக்கிற அவன் அவள் மனம் திரும்பத்துக்கும் சந்தர்ப்பம் கொடுக்குறான். அது மாதிரி தான் இந்த இதுலயும் ஒரு 7 நாள் அவ அந்த மனுஷனோ மனுஷியோ ஒரு வீட்டுல இப்ப நாங்க கோவிட் வந்தா அப்படி நாங்க தனியை படுத்திருக்கிறோமோ அது மாதிரி அடைச்சி வைக்க கடவுள். 7ஆம் நாளில் அவனை பார்க்க கடவன் தோளில் ரோகம் அதிகப்படாமல் அவன் பார்வைக்கு ரோகம் நின்றிருந்தால் ஆசாரியன் 2ஆம் தரம் அவனை 7 நாள் அடைத்து வைத்து அப்ப இவனுக்கு சரியா இருக்குது. அட இந்த 7 நாளுக்கும் அவன் இருந்த மாதிரியே இருக்குது, ஒன்றும் மாற்றம் இல்லை அப்படி இருக்குதுடா. இன்னும் ஒரு 7 நாள் விட்டு பாக்குறது. இயேசுவும் அப்படித்தான், எங்களுக்கு ஒரு பாவம் மதுமக்கள் இருக்குதுண்டா என்ன மறந்து திரும்புறதுக்காக சொல்லி சொல்லி பாப்பாரு. இப்ப பாவத்தை செய்தாங்கடா ஆண்டவர் மகளே இதை மனம் திரும்புமானே இதுல மனம் திரும்புன்னு சொல்லி நமக்கு பல விதமான உபதேசங்களையோ. இன்றைக்கு நானும் பெரிய பாரத்தோட இருந்தான் காலமே இன்னமும் தெரியாது தக்கண்டு அவரு அமர்த்தின ஒரு பிரசங்கம் வந்து எனக்கேதான் பேசுங்க அந்த பிரசங்கம். அப்படி என்ன அந்த நேரம் தேவன் என்ன ஆற்ற விதத்தை நான் பார்த்தேன். உண்மையாவே மனுஷனால எங்களுக்கு கிடைக்கவே மாட்டேது அந்த ஆறுதல். அதை கேட்ட உடனே நான் உண்மையா உடைஞ்சு போனேன். அவ்வளவு தூரமாண்டவருக்கு தூரமா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு வந்தது. அப்ப கட்டாயமா நாம இவ்வளவு என்ன பிரச்சனையான நாங்க பிள்ளைகளாயின்னு நம்ம சொல்லக்கூடாதுன்றதை நான் கற்றுக்கொண்டேன். அன்றைக்கு என்னதான் மனதுல பாரமா இருந்தாலும் நாங்க ஓடி போக வேண்டிய இடம் ஆண்ட ஒரு சமூகம் நல்லா உணர்ந்து கொண்டேன். நமக்கு வயதும் போயிட்டு அதோட நான் இப்ப ஒரு விடுவாவும் இருக்கிறேன். அப்ப நம்மளோட கதையில இடுபடாத மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்குள்ள இருந்தது.
2: எங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்து
0: அப்ப நான் யோசிச்சேன் எல்லாம் இருந்து நான் இவ்வளவு காசாலியோ வடிப்பாரியோ வேலையா எல்லா ஒன்றும் குறைவு இல்லாம தான் இப்ப அந்த தனிமை மாதிரி ஒரு அப்படி ஒரு ஃபீலிங் கொண்டு வந்த உடனே டக்குண்டு ஆண்டு என்னதுக்கு இந்த பிரசங்க நான் ஒரு நாள் காசு பிரசங்கத்தை காத்தான் எனக்கு அந்த உடனே நான் நினைச்சேன். அதுவும் குறிப்பா அது சொல்லி சொல்லி செய்கிறார் அந்த அந்த நான் நினைச்ச காரியம் திருப்பி திருப்பி சொல்றாரு. திருப்பி திருப்பி சொல்ல சொல்லதான் நான் நினைச்சேன் ஆண்டு என்ன எவ்வளவு நேசிக்கிறார். சோ
2: முரட்டாட்டம் உள்ளவைக்கு நீ பயப்படத்தான் வேணும். உண்மையா பண்ற நான் பெரிய ஒரு அலுவலம் பாக்க போனோம் இந்த முரட்டாட்டம் அட்டாங்க போகணும்ன்ற ஒரு ஆளுக்கு ஆண்டி சரியோ சரியான கவலை மாட்டேங்க. நான் இப்படி ஏதாவது முட்டி வெட்டுக்கணும் போய் டாக்டர்கிட்ட போனோம் அங்க இன்ஜின்ல எண்ணி கொண்டு வந்து பைபிள் திறந்து நிறைய சொல்ல டக்குன்னு பேதுரு வந்து ஒன்று பேதுரு டக்குன்னு
0: சும்மா எடுத்தோடு சாத்திரம் மாதிரி வந்தது. அது ஆண்டவர் அவங்க எப்படி அந்த நேரத்துக்கு ஏற்ற சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை இருந்தது உங்களை தேற்று வேற வார்த்தை இருக்குதான். என்ன செய்வான் என்று சொல்லுவான் சொல்லலாமே என்று சொன்னவன்
2: அவனும் கூட இருந்து நாங்க தனிமை ஆயிட்டு நீ ஒன்று இல்லாம போயிட்டேன் எங்களுக்கு சும்மா போட்டுக்கொண்டே இருக்கிறது என்ன?
0: ஓ, அது பிசாசு செய்கிற வேலை அப்படி. அப்ப இப்ப எனக்கு தெரியும் நாம ஆறுங்களை நம்ம கூட பின்னால கண்ட முன்னா ஒருவருமே வர போறது இல்லடா. பிள்ளையும் வராது, புரிஜனும் வராது, பேர பிள்ளையும் வராது, சொந்தம் நம்ம பாசா காசாவ கூடி வராது. நமக்கு ஜீசஸ் மட்டும்தான் எங்களோட இருக்க போறான். அவர் ரசித்தது நாம நடந்துட்டு போவோம். இவ்வளவு நாள் சூழல் எல்லாம் தவறுகள் இருந்த ஆண்டவரையும் மன்னிங்கன்ட்டு ஓட வேண்டியதான் அந்த வேண்டியது. அப்ப அவர் செய்வார் நமக்கு. அதோட வேலை நாள் அங்க அவசரப்பட்டு நம்ம தீர்ப்பு சொல்லக்கூடாதுன்றது இதுல விளங்குது.
2: இரண்டாம் முடிஞ்சதோ
0: அதான். அப்ப என்னண்டா அந்த மனிதன் மனம் மாறுறதுக்கு ஆண்டவர் சந்தர்ப்பத்தை கொடுக்குறார். ஏன்னா யாத்திராம 34:6 நினைக்கிறேன் அதோட வசனம் இருக்கு. அவர் இறக்கம் உள்ள தேவன் வடிவாளி இருப்பார் பாருங்க. 34:6 யாத்திராம எனக்கு ஞாபகம் இருக்கு. 34:6
2: கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்த உயர் கர்த்தர் நான் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தம் மகாபிரிவை சத்தியம் உள்ளதேவன் 1000 தலைமுறை இரக்கம் காக்கிறவர்.
0: அப்ப ஆண்டவர் இரக்கம் காக்கிற தேவன் அந்த அதே ஆண்டவர் தான் நம்ம இன்றைக்கும் வழிபடுற தெய்வம். இரக்கம் உள்ளவர் அந்த இரக்கத்தின் காரணமா தான் அந்த கிருபையின் காரணமா தான் எங்களை விலை கொடுத்தவர் வாங்கி வச்சிருக்கிறார். அப்படி வாங்கின தேவன் டக்குன்னு நீ அந்திக்க மாட்டார் எங்களுக்கு. அப்ப பிள்ளை மனது என்னண்டா அவன் ஆதாமுக்கு சவால் விட்டுதான் ஆண்டவர் வந்தவன். இந்த ரோமர்ல நாங்க பாக்குறோம் அவர் முதலாம் 2 ஆதாமாக வந்து மனித குலத்தமிழ்க்க வந்தவன். அப்ப அப்படிப்பட்ட என்னண்டா 2 பேதுரு 3:9 நினைக்கிறேன் அவர் தாமதமா இருக்கிறன்றதுக்காக நாங்க
2: 2 பேதுரு 3:9
0: வாசிங்கிறாங்க.
2: தீமைக்கு 2 பேதுரு 3:9 வாசிக்கிறேன். 2 பேதுரு 3:9 தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி நமது வாக்குத்தத்தை குறித்து கர்த்தர் தமது வாக்குத்தத்தை குறித்து தாமதமா இடாமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் விரும்பி நம்மே நீடிய பொறுமை உள்ளவரா இருக்கிறார்.
0: ஆமே பாத்தீங்களா இதுல என்ன செய்யறார் அவர் நீடிய பொறுமை உள்ளது. நீடிய பொறுமை உள்ளவர் அர்த்தம் என்ன? நாங்க மனம் திரும்ப வேணும் என்று அவர் ஆவலா
2: காத்திருக்கிறேன்.
0: அப்ப ஆவலா காத்திருக்கிற ஒரு தெய்வத்துக்கு முன்னால நாங்க பாவம் செய்யாதபடி எங்களை பரிசுத்தமா நாங்க வச்சுக்கொள்றது எங்கட கடமை. புதிய ஏற்பாட்டுல அந்த பழைய ஏற்பாட்டுல அவன் குஷ்டரோகியா இருக்கிறான். அந்த அவனுடைய சரீரத்துல வருகிற குஷ்டம் அதுக்காக அவன் விளக்கப்படுறான். விளக்கப்பட்டு அவனுக்கு நே பூசி அதை செய்தி இதை செய்து அவனுக்கு நடக்கும் வைத்தியம். ஐயே நடந்து அவன் சுத்தமாகின பிறகு அவன் ஆசாரி எனக்கு உன்னால கொண்டு வர கடவுள் கொண்டு வர கட்டு அவன் சுத்தி பட்டா அந்த சுத்தம் அவன் தீர்ப்பானான்.
2: தன்னை சுத்தமுள்ளவன் என்று தீர்க்கிறதுக்கு அவன் தன்னை ஆசாரியனுக்கு காண்பித்த பின்பு அசறு தோளில் அதிகமாய் படர்ந்திருந்தால் அவன் மறுபடியும் ஆசாரியனுக்கு தன்னை காண்பிக்க வேண்டும். அப்பொழுது அசறு தோளின் மேல் படர்ந்தது என்று ஆசாரியன் கண்டால் அவனை
0: வேளாந்தரம் விட்டு அதுல ஒன்று நடக்கல மற்ற தினம் வேளாந்தரம் அதுலதான் அதிகப்படாமல் சுருங்கி இருந்தால் அது என்னவாம் உள்ளவன் என்று தீர்க்கட்டாமாம். அது என்ன செய்யாம அவனுக்கு அந்த அசரு என்று சொல்லிட்டு அந்த வஸ்திரங்களை தோய்த்து அவன் சுத்தமாயிருக்கான். அவன் ஓகே தெரியலாம். தன்னை சுத்தமுள்ளவன் என்று தீர்க்கிறதுக்கு அவன் தன்னை ஆசாரியனுக்கு காண்பித்த பின்பு அசறு தோலில் அதிகமாக படர்ந்திருந்தால் அவன் மறுபடியும் ஆசாரியனுக்கு தன்னை காண்பிக்க கடவுள். இது என்னத்தை
2: வெளிப்படுத்துள்ளவன் என்று தீர்த்து விட்டா பிறகும் அசறு தோலில் திருப்பியும் அவன் அந்த பாவத்தை செய்திருந்தான். அவன் பாவம் அவனோட இருக்குமா இருந்தால் திருப்பியும் அவன் பாவிதான்.
0: அதுதான் அப்ப அதுதான் நாங்க மிச்சம் கவனமா இருக்கணும். அவசரப்பட்டு நம்ம தீர்ப்பு செய்யக்கூடாது. அது நேரத்துல அப்படி ஒரு ஆண் செய்தா அதுக்குதான் ஒன்று தீமைத்தையோ 5:19 நினைக்கிறேன் இல்ல சொல்ற 2-3 சாட்சியோட நிரூபிக்கணும் எல்லாம் இருக்கு. அந்த வசனம் 1 தீமைத்தையோ 5:19 இருக்கிறாரு. அப்படியே அவன்
2: 3 சமூக விரோத

0: விரோதமாக ஒருவன் பிறாத இரண்டு மூன்று சாட்சியம் இல்லாமல்
1: ஆ
0: ஏற்றுக்கொள்ளக்கூடாது.
1: ஆமே. அப்ப அது மாதிரி ஒரு திருப்பியும் அது ரட்சிக்கப்பட்டு ஊழியங்களை செய்த ஒருவர் மறைவாக ஒரு பாவம் செய்கிறான்டா, அவன் கண்டுபிடிக்கப்பட்டான்டா, அவனை நாங்கள் நீக்கி வைக்க வேண்டும் என்று அதை பற்றி சொல்றாரு.
0: மற்றவர்கள் பயம் உண்டாகும்படி.
1: அதுதான். அப்ப அவனை ஒரு சுத்தமுள்ளவனா இருந்த பாரம் வசனத்தின்படி அவனை நாங்கள் பிரித்து வைக்க தேவையில்லை. சரியா? அப்ப ஏனண்டா, இது குணமாக்க கூடாத ஒரு வருத்தம் இல்லைன்றது மட்டும் நமக்கு விளங்குது.
0: அப்ப
1: பாவியலுக்காக தான் ஆண்டவர் வந்தார்.

0: வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் கர்த்தர் தாமே உங்களுடனே கூட இந்த ஆசீர்வாதத்தை வழி நடத்துவாராக. இந்த வேளையிலும் ஜெப வேலை கூட கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்வாராக. இன்றைய நாளிலே பாஸ்டர் வானர் அவர்கள் தனது வெட்டிங் அனிவர்சரியை கொண்டாடுகிறார், அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். மீதியான ஜெபங்களை கூட வழி நடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. உங்களிடம் படைக்கிறோம், வழி நடத்துங்கள். ஆமீன். காட் பிளஸ்.
1: அன்பும் கிருபையும் இரக்கம் நிறைந்த பரிசுத்ததேவரே, இந்த நேரத்துக்காக நன்றி ராஜா, இந்த நாளுக்காக நன்றி, இந்த நாளை நீங்க காண செய்த மட்டத்த கிருபைக்காக நன்றி ராஜா. இந்த நேரத்தை எங்களுக்கு பிரித்தெடுத்ததுக்காக, உலகம் கொள்ள கொண்டு போகாதபடி பிரித்தெடுத்து உங்களோட பாதத்தில் வந்து நன்றிகள் துதிகள் ஸ்தோத்திரங்கள் விண்ணப்பங்கள் வேண்டுதலை ஒப்படைக்க எங்களுக்கு தந்த இந்த பெரிய சலாக்கியத்துக்காக, அழைப்புக்காக, இந்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். நாங்க நிற்பதே உங்களோட சுத்த கிருபை ஐயா, நிர்மூலமாகாமல் காக்குற இந்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி. யார் மறந்தாலும் நான் இன்னும் மறவேன் என்று உங்களை நேசிக்கிற பிள்ளைகளை நீங்க மறக்காதபடி இருக்கிறதுக்காக, எங்களை உள்ளங்களில் வந்து எங்களை சிறுசன் மயிரே மண்ணி அவ்வளவு அன்பாக எங்களை நேசித்து வழிநடத்துற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி. நாங்க வெக்கப்பட்டு போகாதபடி சாட்சி அடையாதபடி உங்களோட நீதியின் விளக்கிறதுனால எங்களை வழிநடத்துறதுக்காக, எங்களுக்கு வெலப்பக்க நாயில் இருந்து எங்களுக்கு எல்லாமாயிருந்து போதுமானவராயிருந்து எங்களை வழிநடத்தி கொண்டு வந்த கிருபைக்காக, வழிநடத்த வல்லவராயிருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். நன்றி, நன்றி, நன்றி என்று சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, துதித்திருக்கிறோம். இந்த வாரத்தின் முதல் நாளில் காலை தொடங்கி இந்த சங்கமம் ஒலி எளிய நீங்கள் தொடக்கி
2: நடத்தி
1: கொண்டு வந்த கிருபைக்கு நன்றி தாங்க. நன்றி வாசிக்கப்பட்ட ஜீவன் உள்ள வார்த்தைக்காக நன்றி சொல்லுகிறோம். இருபுறமும் கருக்குள்ளப்பட்டு என் போல வார்த்தையை வாசிக்க வேண்டும் என பார்த்து கொடுத்து, தொடத்துக்கு தொடக்கத்தில் இந்த வார்த்தைகளை வாசிக்கத்தக்கதாக நீங்கள் ஆண்டவரை வழிநடத்தி கொண்டு வர கிருபைக்காக நன்றி. வார்த்தை ஆகிய தேவனே, உங்களோட வார்த்தையை போல உண்மையும் உத்தமம் ஆறுதலும் சமாதானம் கொடுக்கிற வார்த்தை ஒரு இடமுமே பெற முடியாது ஐயா. இருபுறமும் கருக்குள்ள பட்டியம் போல வார்த்தைகள் ஐயா, இந்த வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகளுடைய உடம்பை மூனையும் மூலவே மூடி சென்று என்னும் என்னும் அவர்களை பரிசுத்தப்படுத்தி எங்களையும் என்னென்ன விதமாக பரிசுத்தப்படுத்தணுமோ இந்த வார்த்தைகள் எங்களை பரிசுத்தப்படுத்தி கீழ்ப்படியத்தக்கதாக விசுவாசிக்கத்தக்கதாக செய்து கொண்டு வர பெரிய கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு ஆத்மாவையும் தொட்டு தொட்டு தொட்டு குணமாக்குகிறாயா, குணமாக்கி பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரையும் கூட வருகையில் நாங்கள் எல்லாரும் உங்களோடு கூட ஈடுபடத்தக்கதாக, ஆண்டு ஈடுபடத்தக்கதாக, நித்திய நித்தியமாக உங்களோடு வாழத்தக்கதாக உங்களை கிருபியை ஊற்றி இந்த வார்த்தைகள் கிரிய செய்ய வர்ற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து பாடலுக்கூடாகவோ செய்தி கூடாகவோ எந்தெந்த ஆத்மாவுக்கும் உங்களை மாமப்படுத்த நீங்க சந்தர்ப்பத்தை கொடுத்தீங்களோ அந்த ஆத்மா ஒவ்வொரு தரையும் ஆசீர்வதிங்கோ ராஜா, அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்கோ, அவையோட சபையை ஆசீர்வதிங்கோ. எல்லா எந்த விதத்தில் எங்க அக்கியப்பட்டாலும் உங்களோட பிள்ளைகள் என்று கண்டுகொள்ளத்தக்கதாக உலகத்துக்கு ஒத்த வேஷம் ஒன்றும் போட்டு விடாதபடி தாழ்மையாக உண்மையாக இருந்து வாழத்தக்கதாக, உங்களுடைய அன்பை வெளிப்படுத்துறவர்களாக இருக்கத்தக்கதாக, உங்களோட ஒளியவர்களில் மங்காதபடி ஒளி வீசுறவர்களாக இருக்கத்தக்கதாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்தி கொண்டு வர வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாவற்றையும் உறங்காமல் தூங்காமல் விழிப்போடு பார்த்து கொண்டிருக்கிறவரே உங்களுக்கு நன்றி. உங்களுக்கு மரபொருளாக ஒன்றுமே இல்லையா ஐயா, அதுக்காக எங்களை அவற்றுக்கு மேலாக எங்களை செய்ய பேச்சுக்களை உலகம் எல்லாம் கேட்கும், எல்லாரும் கேட்பார்கள், எல்லாரும் பார்ப்பார்கள். ஆனால் எங்களோட சிந்தனை ஒன்றை நீங்கள் ஒருவர் தான் ஐயா அறிவீங்க. உங்களோட பிள்ளைகளாகி நாங்கள் உங்களுடைய சிந்தனையையும் எங்களோடு கூட இருக்க தந்த பரிசுத்தாவியானவரை ஆராய்ந்து வேதனைகளக்கூடிய காரியங்களையும் நாங்கள் சிந்தித்து விடாதபடி ஆண்டவரே நீங்கள் தான் எங்கள் ஒவ்வொருவரையும் உங்களோட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உணர்த்தி உணர்த்தி வழிநடத்த முடியும். பரிசுத்த பாதையில் வழிநடத்த முடியும். பரிசுத்தத்தை விரும்புற பரிசுத்த தேவனே, உங்களால் முடியும். அதுக்காக உங்களை துதிக்குறமையா ஸ்தோத்திருக்கிறோம். இத்தனை வருஷ காலம் அன்பின் தேவனே, இந்த சங்கம மொழியலையே பொறுமையோடும் தாழ்மையோடும் அன்போடும் ஆண்டவரே நீங்க கொடுத்த அன்பு கூடாக நடத்தி கொண்டு வரும் சகோதரனுக்காகவும் சகோதரிக்காகவும் நாங்கள் நன்றி சொல்லுவோம். என்ன நோக்கத்துக்காக நீங்கள் அவர்களை தேர்ந்தெடுத்தீங்களோ ராஜா, உங்களோட பிள்ளைகள் என்று முத்திரை போட்டு வழிநடத்துறீங்களே, அந்த நோக்கத்தை அவர்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிறைவேற்றி நாங்கள் அறிந்த உண்மையுள்ள தேவனை, உயிர் உள்ள தேவனை, எங்களுடைய இனசன பந்துக்கள் சந்ததிகள் அன்பானவர்கள் அறிந்த அறியாத எங்கள் நாட்டு மக்கள் எல்லாரும் அறிய வேண்டும் என்ற மனப்பாரத்தை பொறுத்து அவர்களுக்கூடாக நீங்க இந்த சங்கமம் வானல் பேரையும் நீங்க கொடுத்து சங்கமம் என்ற பேரையும் கொடுத்து இத்தனை வருஷ காலமாக நடத்தத்தக்க பிள்ளைனே வல்லமைய நேரம் சுகலம் பாதுகாப்பு வழிநடத்த ஆலோசனை ஞானம் எல்லாம் நீங்க தான் அவர்களுக்கு கொடுத்து வழிநடத்துறீங்க ராஜா. அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம். உங்களுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தையும் கிணமை துதியையும் கிணமை கிணத்தை மகமையும் அவர் கொடுத்து நடத்தக்கதாக நீங்கள் உங்களுடைய நீதியின் விளக்கருத்தினால் அவர்களை வழிநடத்தி கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி ராஜா, நன்றி. எந்த விதத்திலும் அவர்கள் சுயத்தில் எதையும் செய்து விடாதபடி இந்த சங்கம மொழிகளை நடத்துவதே சுயத்தில் எதையும் இனத்து செய்து விடாதபடி பரிசுத்தாவியானவரே நீங்கள் அவர்களை இடகட்டி வழிநடத்தி கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். மகனே ஆசீர்வதிங்கோ ராஜா, சகோதரி ஆசீர்வதிங்கோ, கொடுத்த மகளுக்காக நன்றி சொல்கிறோம். அவருடைய நேரத்தை நீங்கள் உண்டு அவ உங்களுக்கு செய்யத்தக்கதாக ஏதோ விதத்தில் அவையும் உங்களோட நீங்க பாவித்து கொண்டு வர்றதுக்காக உடைய நேரங்களை கொள்ள கொண்டு வழிநடத்துற கிருபைக்காகவும் தள்ளாதபடி காத்து கொண்டு வர கிருபைக்காகவும் உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். மகனை மருமகளை ஆசீர்வதிங்கிற ஐயா, அந்த பேர பிள்ளைகளை ஆசீர்வதிங்கோ, வாழ்வ சந்ததி ஐயா வலுதப்பி போவிடாதபடி கடிவாளம் போட்டு கட்டி காலூன்றி கல்வாரியாக இயேசுவே உங்கள் காலூன்று நிற்கத்தக்கதாக வருங்காலத்தில் கனிதரும் திராட்சை செடி போலும் பலன் கொடுக்கும் ஒலிவு மரக்கன்றுகள் போலும் வளரத்தக்கதாக ஆசீர்வதிக்க ஆசீர்வதிக்க வல்லதேவனே, ஆசீர்வதித்துக் கொண்டு வரவரே உங்களை துதிக்குறமையா ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக தகப்பனே, இந்த கனடா தேசத்தின் விடுமுறை நாட்களில் அவர்களுக்கு பொழுதும் அவளுடைய நேரங்களை நீங்க கொள்ள கொண்டு ராஜா ஆண்டு உங்களுக்கு அந்த நேரத்தை வீணாக்காதபடி திரும்ப இந்த நேரம் வராதென்று எண்ணத்தோடு நடக்கத்தக்கதாக அவர்களை தூக்கி சுமந்து தோல் சுமந்து நீங்க வழிநடத்தி கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். அவர்களுக்கு நீங்க நல்ல மேப்பராயிருந்து மகனுக்கு மருமகளுக்கு பேரப்பிள்ளைகளுக்கு குடும்பத்துக்கு சகோதரி மகளுக்கு எல்லாருக்கும் நீங்க நல்ல மேப்பராயிருந்து அவர்களை நீங்க புல்லுள்ள இடங்களில் மேய்த்து கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். ஆசீர்வதிங்கோ ராஜா, ஆசீர்வதிங்கோ, ஆசீர்வதிங்க தகப்பனே. அவர்கள் வாசம் பண்ணும் கூடாரம் ஓடும் வாகனங்கள் வேலை ஸ்தலமாயிருந்தாலும் வேலை ஸ்தலமோ ரெண்டு பேரும் வாலண்டியர் செய்கிறமாயிருந்தாலும் எதுவாயிருந்தாலும் எல்லாவற்றையும் கூட ரத்தத்தால் மூடி காத்துக்கொள்ளுங்கிறார்கள். என்னும் சகோதரன் சகோதரி வாசம் பண்ணும் கூடாரம் மகளும் வாசம் பண்ணும் கூடாரம் ஓடும் வாகனம் ஒவ்வொன்றையும் இந்த சங்கம் நடத்தும் ஸ்டூடியோ ஒவ்வொன்றையும் உங்களோட ரத்தத்தால் மூடி காத்து கொள்ளும் ராஜா, மூடி காத்து கொண்டு வாரது இவனே என்னும் உங்களுக்கென்று என்னென்ன விதத்தில் உங்களுடைய அன்பை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேணும், அதில் மத்தியில் அன்பான மத்திய சகோதரங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள வேணும் என்று ஆண்டு வாஞ்சியை போடுவீங்களோ அந்த வாஞ்சிகளையும் உங்களுடைய நேரத்தில் நீங்கள் நிறைவேற்றி ஆசீர்வித்து காத்துக்கொள்வீங்க ராஜா, ஆசீர்வித்து காத்துக்கொள்ளுங்களுடைய கையின் பிரயாசங்களையும் சந்தித்து அவளுடைய தேவைகளையும் நீங்கள் சந்தித்து இந்த சங்கம மொழிகளையும் நடத்துவதற்கும் எல்லா விதமான ஞானம் ஞானத்தை கொடுத்து நடத்தி கொண்டு வர கிருபைக்காக என்னும் மனதில் கொண்டு கொன்ற வாஞ்சியை நிறைவேற்றி உங்களை நாம மகமப்படுத்தக்கதாக வழிநடத்த வல்லுங்கள் தேவனே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்னும் உங்களுக்குள் தாழ்மையோடும் உண்மையோடும் ஐக்கியப்படும் ஒவ்வொருவரோடும் அன்பாக பேசி உங்களுடைய அன்பை பாராட்டத்தக்கதாக ஆண்டவரே, யாராக உங்களுடைய அன்பை அவர்களுக்குள்ளாலும் வாழ்ந்து உலகத்தில் எந்தெந்த பாகத்திலிருந்து தொடர்ந்து தொடர்பு கொண்டாலும் அவர்களின் தொட்டு குணமாக்கி கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். மட்டும் காத்த இம்மானுவேலரே, இனிமேலும் காக்க வல்லவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் அப்பா விசேஷமாக வெறுங்க இருவசரிய கொண்டாடும் ஆண்டவரே, பாஸ்தவானருக்காக மனைவிக்காக உங்களை அன்றை வருகிறோம். அந்த மனைவியை தொட்டு போல அற்புதத்தை கொடுத்தவர் ஆண்டவரே, ரெண்டு பேரும் கைகொடுத்த வண்ணம் உங்களோட நாமத்தை மாமப்படுத்தத்தக்கதாக ஒரு கூடாரத்துக்கு வாழத்தக்கதாக அவர்களை நீங்க வழிநடத்தி கொண்டு ஆசீர்வாதத்து கொண்டு வர கிருபைக்காக நன்றி. இன்னுமேனே சந்தோஷமான வருஷங்களை கண்டு ஆண்டவரே, இன்னும் உங்களோட ராஜ்யத்தை கட்டி எழுப்பத்தக்கதாக என்னென்ன விதத்தில் உங்களோட ராஜ்யத்தை கட்டி எழுப்பவோ கட்டி எழுப்பத்தக்கதாக உங்களை மகப்படுத்தி வாழத்தக்கதாக கிருபை செய்யுங்க ராஜா, கிருபை செய்ய வல்லவர். சந்ததியும் ஆசீர்வாதத்து காத்துக்கொள்ளுங்க ராஜா. பாசவானருக்கு நீங்க கொடுத்த ஞானத்துக்காக நன்றி ராஜா, வெளிப்பாடுகளுக்காக நன்றி ராஜா. உங்களோட பொக்கிஷங்களை ஆராய்ந்து உங்களோட பொக்கிஷங்களை வெளிப்படுத்தத்தக்கதாக நீங்கள் அவரை உங்களோட ஒரு கருவியாக ஆயுதமாக பாய்த்து கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி. ஆண்டவரே, அவருடைய சபையை அவர் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமான தகப்பனாக தாயாகவும் சபைக்கு ஒரு ஆசீர்வாதமான சாட்சி உள்ளவர்களாகவும் இருக்கத்தக்கதாக, சகோதரங்களுக்கு சந்ததிகளுக்கு எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதம் உள்ளவர்களாக இருக்கத்தக்கதாக ஆண்டவரே, அவர்களுடைய எல்லாவற்றையும் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வாதத்தை ஐயாயிரம் பேருக்கு பங்கிட்டு கொடுக்கத்தக்கதாக உங்களோட பரலோகத்தை திறந்து அவர்களை ஆசீர்வதிங்கோ ராஜா, ஆசீர்வதிங்கோ. பொறுப்படுங்க ராஜா, பொறுப்படுங்கோ. அவருடைய வாழ்க்கையில் இருக்கும் இடத்திலோ அயலார் மத்தியில் அன்பான மத்தியில் உங்களை கண்டு உள்ளத்துக்காக சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ற யான ஒளியே, உங்களோட ஒளி அவர்களுக்கால் பாயத்தக்கதாக வீசி மற்றவர்களையும் தொடத்தக்கதாக நீங்கள் அவர்களை ஆசீர்வாதத்து காத்து கொண்டு வர கிருபைக்காக நன்றி. இந்த சங்கம மொழியலையில் அவர்கள் நன்றிருந்து உங்களை மகமப்படுத்தத்தக்க சந்தர்ப்பத்தை நீங்கள் கொடுக்கறதுக்காக இந்த சங்க சந்தர்ப்பத்துக்கூடாக இந்த சங்கம மொழியிலே வரலாற்றை மற்றவர்களுக்கும் அவர்கள் அவர் சொல்லி வெளிப்படுத்தத்தக்கதாக இன்னும் அநேக பேர் சேரப்பட்டு உங்களோட அன்பை ருசிக்கத்தக்கதாகவும் இது கொத்துழைப்பு கொடுக்கத்தக்கதாகவும் அவரையும் நீங்கள் ஒரு கருவியாக பாவித்து ஆசீர்வாதமான ஒரு சகோதரனாக அவரையும் அவரை மனைவியையும் ஆசீர்வத்து காத்துக்கொள்ளுங்கோ. ஆபிராமின்ற ஆசீர்வாதம் அத்தனை அவர்களுக்குரியது ஐயா. அந்த ஆபிராமின்ற ஆசீர்வாதத்தை ஊட்டி அவர்களை உங்களால் வழிநடத்த முடியும், வழிநடத்தி கொண்டு வாருங்கள். வழிநடத்த வல்லவர், அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். எனும் இப்படி ஆறாறு ஆண்டவரே அனிவர்சரி நாட்களை கொண்டாடுகிறார்கள் உங்களோட பிள்ளைகள், எங்களுக்கு தெரியாது ஐயா. ஆறாயிருந்தாலும் அப்படி ஆண்டவரே அவர்களுக்கு நீங்கள் கொண்டாடத்தக்க அந்த ஆண்டவரே நாளை நல்ல நாளை நீங்கள் காபித்தக்காக நன்றி உள்ளது. உங்களை மகப்படுத்தி உங்களுக்கு முதலிடம் கொடுத்து நடக்கத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும், செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த நாளை கொண்டாடும் பிள்ளைகளை ஒவ்வொருவருக்காக உங்களண்டில் வருகிறோம். ஒவ்வொரு நிமிஷத்தையும் ஒவ்வொரு நாளை ஆண்டவரே, ஒவ்வொரு மனுத்தியாலும் ஒவ்வொரு நாள் ஒரு வருஷத்தையும் உங்கள் ஒருவரால் தான் ஐயா கூட்டி கொடுக்க முடியும். அதை கூட்டி கொடுத்து உங்களோட பிள்ளைகளுக்கு அதுக்கு நன்றி சொல்லி உங்களை துதிக்கத்தக்கதாக இங்கிருந்து பிறந்த நாளை கொண்டாடினாலும் எந்தெந்த நாளில் அவர்கள் கொண்டாடினாலும் அவர்களை ஆசீர்வதிங்க ராஜா. அவர்கள் உங்களுக்கு மகம் செலுத்தி உங்களுக்கு சாட்சியாக எங்கள் தேவன் இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வித்து எங்கிற நாட்களை கூட்டினாரே இந்த உலகத்தில் வாழ்வதற்கு என்று சொல்லி உங்களை துதித்து உங்களை மகமப்படுத்தத்தக்கதாக சுயத்தில் உங்களுக்கு பிரியமில்லாத எதையும் செய்து விடாதபடி எதுக்கும் இச்சப்படாதபடி ஆண்டவரே இச்சையடக்கம் உள்ளவர்களாக இருக்கத்தக்கதாக உட கற்பனைகளையும் கட்டளைகளையும் கீழ்ப்படிந்து நடவிருக்கிறவர்களாக இருக்கத்தக்கதாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதித்து உங்களோட பிள்ளைகளை ஆசீர்வதித்து இந்த உலகத்தில் ஒளியாக இருக்கத்தக்கதாக, உப்பாக இருக்கத்தக்கதாக, சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ற மெய்யான ஒளியே ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். நேற்றைய தினம் உங்களோட பிறந்த நாளை ஆண்டவரே, நேற்றைய தினம் பிறந்த நாளை கொண்டு நவமி லோகன்ற மகள் பியூலாக்காக நன்றி சொல்கிறோம். எப்படி அற்புதமாக நீங்கள் தொட்டு ஆண்டவரே சாட்சி உள்ள பிள்ளையாக ஒரு ஆண்டவரே கொடுத்த வினவுக்காக நன்றி சொல்கிறோம். அந்த வினவே ஆண்டவரே பிரபஞ்சத்திலிருந்து உங்களை நேசிக்கத்தக்கதாக அவ்வளவு ஒரு கருவியாக பாவித்து நீங்களுக்காக நன்றி. அது மட்டுமல்ல, ரெண்டு பேரையும் ஒரே மாம்சமாக நினைத்து அந்த சந்ததியை பெருக பண்ணி நீங்களே ராஜா, நாலு பிள்ளைகளை கொடுத்து அந்த சந்ததியை பெருக பண்ணீங்களே, அதுக்காக நன்றி. இதுதான் இவ்வளவு அற்புதமாக லோகனையும் லோகனை நாமியே நீங்கள் தொட்டு உங்களோட பிள்ளைகள் ஆக்கி உங்களோட ஊழியத்துக்கு என்று பாவித்து ஐர கயிறு பிரியாசங்களே ஆசீர்வதித்து உலகமே பார்த்து மெச்சக்கூடியதாக நீங்கள் ஆசீர்வதிக்கின்றதுவினையும் இந்த சந்ததியையும் ஆசீர்வதிங்கோ. வீதுலா வினோ நாலு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து அவர்களும் உங்களோட ராஜ்யத்தை கட்டி எழுப்புறவர்களாக இருக்கத்தக்கதாக, அவர்களையும் உங்களோட கருவிகளாக உங்களால் பாவிக்க முடியும். பாவிக்க வல்லவரே உங்களை துதிக்கும் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். பொறுப்படுங்க ராஜா, உங்களோட பிள்ளைகள், உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் சாட்சியாக வைத்து எங்கு இருந்து என்னத்தை செய்தாலும் அவர்கள் உங்களுக்கென்று கனிதரும் திராட்சை செடி போலும் பலன் கொடுக்கிற ஒளிவு மரப்பு கன்றுகள் போலும் வளரத்தக்கதாக அவர்களையும் அவருடைய சந்ததி எல்லாரையும் உங்களால் ஆசீர்வதிக்க முடியும். உலகம் கொடுக்க முடியாத சந்தோஷத்தை கொடுத்து ஆசீர்வாதத்தை கொடுத்து இந்த ஆசீர்வாதத்தை கூடாக இன்னும் அநேக பேர் உங்களை காணத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்தில் பலவீனமாய் சுகவீனமாய் இருக்கும் ஒவ்வொருவருக்காக உங்கள் ராஜா பரம வைத்தியனே பரிகாரியான தேவனே, உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லையா. உங்களோட கட்டளைகளையும் கற்பனைகளையும் கீழ்படும் பொழுது நான் எய்த்தியருக்கு வரப்பண்ணேன், வியாதி ஒன்றையுமே வரப்பண்ணேன் என்று வாக்கு தந்ததுனையா. உங்களோட பிள்ளைகள், உங்களை நேசிக்கும் பிள்ளைகளாயிருந்து உங்களோட ஊழியத்தை செய்த பிள்ளைகளுக்கே எவ்வளவு பலவீனம் சுயனத்திற்குள்ளால் அடிமையாக இருக்கிறார்கள் ஐயா. நாங்கள் ஆரிடம் கேட்க முடியும், எங்களுக்கு அந்த பலவீனத்துக்குள்ளாக இன்றைக்கு தூக்கி எடுத்து நீங்க நிக்கத்தக்க பிள்ளை தந்து வழிநடத்துற சேவனே, நாங்கள் எங்களால் கூடாது, உங்களால் கூடும். நீங்க தான் ஐயா அவர்களை கற்பத சுகத்தை கொடுத்து வழிநடத்த உங்களால் முடியும். உங்களை நேசிக்கிற பிள்ளைகள் ஐயா, ஆண்டமரமான ஆண்டவரே டேனியலுக்காக உங்களும் எப்படி ஐயா உங்களோட ஊழியத்தை ஓடி ஓடி ஓடி செய்தவர், சாட்சியாக செய்தவர், அவர் கூட மனைவியையும் ஆண்டவர் பிரபஞ்சத்தின் மாற்றி உங்களோட பிள்ளையாக மாற்றி உங்களோட சாட்சியாக அந்த சபையில் வைத்து வழிநடத்தீங்களே, இப்பொழுது அவருக்கு இருக்கும் செலவினத்தை உங்களுக்கு தெரியும் ஐயா. அன்பின் தேவனே உங்களோட காயப்பட்ட கரசினால் தொட்டு ஆண்டவர் இந்த வைத்தியருக்கு வேண்டிய பரலோக ஞானத்தை கொடுத்து திரும்பவும் மருத்துவ சொத்தை கொடுத்து உங்கள் சபையில் சமுதாயத்தில் உங்களை பிள்ளைகள் மத்தியில் மருமக்கப்படுத்தி பேரப்பிள்ளைகள் மத்தியில் உங்களை மாமப்படுத்தி சாட்சி சொல்லத்தக்கதாக அற்புதமாக விருத்தோட்டு உங்களால் மல் நடத்த முடியும். மல் நடத்த முடியுமே வானிக்கு நல்ல சொத்தை கொடுத்து செய்ய வேண்டியதை ஆண்டவர் எப்படி தொட்டீங்களே பரிசுத்தப்படுத்தினீங்கள் ஐயா. இன்னும் சாட்சியான ஒரு மனைவியாக இருந்து கடமையை செய்யத்தக்கதாக அந்த பிள்ளைகள் மத்தியில் மருமக்கள் மத்தியில் பேரும் பத்து பிள்ளைகள் மத்தியிலும் இனசன மத்தியிலும் சாட்சியாக இருக்கத்தக்கதாக அப்பா பிரபஞ்சத்துக்கு துவேசம் போட்டு விடாதபடி அவையும் காத்து வழிநடத்துங்க ராஜா. காத்து வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இஸ்மவேல் சந்ததியிலிருந்து தூக்கி எடுத்தீங்கள் இயேசு, எங்களோட பிள்ளையாக மாற்றினது வாணி சாட்சியாக இருக்கத்தக்கதாக ஆசீர்வாதம் உள்ள அன்புள்ளதா மனைவியாக இருந்து ஆண்டவரே கடம் செய்யத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இப்படி அடுத்த வருஷம் கொடுத்து வழிநடத்தி கொண்டு வரது சிறுக்கிலே இருந்து ஆராதித்து கொண்டு வந்த மிஸ் செல்லத்துறைக்காகவும் சௌதரி லீடியாக்காகவும் உங்கள் வருவோம் ஆண்டவரே. அவர் சௌதரி லீடியாக்கு நீங்க கொடுத்த சோத்துக்காக நன்றி. எலும்பி நடமாடத்தக்க பலனை கொடுத்து ராஜா சாட்சியாக வைத்திருக்கிற கிருபைக்காக நன்றி நன்றி ஐயா நன்றி. என்னும் பூர்ண சோதை கொடுத்து உங்களை மாமப்படுத்து சாட்சி சொல்லத்தக்கதாக கிருபை செய்யுங்க ராஜா. அந்த கணவனை வெகு விரைவில் இப்போ கால் ஊன்றி நடக்கத்தக்க பலனை கொடுத்ததுவனே வெகு விரைவில் ரீகப்பிலிருந்து வீடு வந்து ரெண்டு பேரும் உங்களை துதித்து பாடத்து பாடி மாமப்படுத்தத்தக்கா ஆலயத்தை சென்று உங்களை சாட்சி சொல்லி மாமப்படுத்தத்தக்கதாக ஒரு அற்புத விடுதலே அற்புத சுகத்தை கொடுத்துங்கிற பரிகாரியான இயேசுவே உங்களால் செய்ய முடியும் செய்ய வரலவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்தில் ஐயா ஆண்டவரே 17 வயது நிறைந்த ஒரு பிள்ளை கனடா தேசத்துக்கு படிப்பதற்காக வந்திருக்கும் பொழுது ஆண்டவரே ஒரு பலவீனம் என்று கண்டு அவருக்கு ஆண்டவரே டியூமர் இருக்கிறது என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள் ஐயா. அன்பின் தேவனே அந்த 17 வயது பிள்ளை வாழும் வழி வாழ்வதற்கு வாஞ்சியாக படித்து முன்னேற வேண்டும் என்று வாஞ்சியோடு ஆண்டவரே இந்த உடலை கடந்து இங்கு வர இருந்த அந்த பிள்ளைக்கு இப்படி ஒரு வியாதி அடிமையாயிருக்கிறது என்று கேள்விப்பட்டோம். அந்த நாதன் என்ற பிள்ளையை வாழ்வ பிள்ளையை தொடுங்கும் ராஜா தொடுங்கும் ஒரு அற்புதத்தை செய்து அந்த பிள்ளை வாழ்நாள் எல்லாம் உங்களை மகப்படுத்தி உங்களுக்கு சாட்சியாக உங்களை ஊழியத்தை செய்யத்தக்கதாக அந்த நாதனுக்கு ஒரு அற்புதத்தை செய்து விடுதலை கொடுக்க உங்களால் முடியும் விடுதலை கொடுக்க வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே இன்னும் படித்து பட்டம் பெற்று ஆண்டவரே வைத்தியராக டாக்டராக வேலை செய்த அந்த சகோதரி 42 வயது நிறைந்த சகோதரி ஐயா அவட பேரு தெரியவிட்டாலும் உங்களுக்கு அவ தெரியும் அவட பிலவீனத்தை உங்களுக்கு தெரியும். அப்பா அந்த மகளோட வாழ்க்கையிலும் 4 வயது குழந்தை இருக்குது ஐயா அவ தயாராக திரும்ப குழந்தை வளர்த்தக்கத்தக்க சுகத்தை கொடுத்து உங்களால் அந்த மகளை தூக்கி எடுக்க முடியும் தூக்கி எடுக்க முடியும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா சோதிக்கிறோம். நல்ல செய்தியை எங்கள் காதுகளால் கேட்டு உங்களை மாமப்படுத்தத்தக்கதாக எங்கள் பரம வைத்தியனை பரிகாரியான இயேசுவே தொடங்கும் ராஜா தொடங்கும். எப்படி எத்தனையோ பிள்ளைகளும் சிறு பிள்ளைகள் வாழ்வ பிள்ளைகள் வாழ்வு வந்தவர்கள் எல்லாரும் வியாதியினாலும் நோயினாலும் கஷ்டப்பட்டு தவிக்கும் ஒவ்வொரு தரையும் ஆண்டுகளுக்கு பேர் தெரியாவிட்டாலும் உங்கள் கரத்தில் ஒப்படைக்கும் உங்களை நேசிக்கும் பிள்ளைகளுக்கு என்னென்ன விதத்தில் நீங்கள் அற்புதம் கொடுக்க முடியுமோ கொடுங்க ராஜா உங்களால் முடியும் என்றும் ஜீவனோடு உயிரோடு இருக்கிற தேவன் சப்பானியை எழுப்பின தேவன் ஐயா குருடனுக்கு பார்வை கொடுத்த தேவன் ஊமியை பேச பண்ணின தேவன் குஷ்டரோகத்தை மாத்தின தேவன் ஐயா உங்களால் முடியும் உங்களால் முடியும். ஆனக்காக உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். அற்புதங்களை செய்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம். உங்களோட பிள்ளைகளோட வாழ்க்கையில் நீங்க செய்த அற்புதத்துக்காக நன்றி. என்னும் விடுதலை கொடுத்து சந்ததி பாவங்களோ தோஷங்களோ ஆண்டவரே உங்களை நேசிக்கிற பிள்ளைகளை அணுகாதபடி உங்களோட ரத்தத்தால் முத்திர போட்டு உங்களோட ரத்தத்தால் பாவங்களை கழுவி ஆண்டவரே வாழத்தக்கதாக உங்களோட கிருபியை ஒட்டி உங்களோட பிள்ளைகளும் விடுதலையும் உங்களால் வழிநடத்த முடியும் வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். உடல் உலக நாடுகள் ஒவ்வொன்றுக்காக உங்கள் அண்டல் வருகிறோம் ஆண்டவரே. இந்த நாடுகள் ஒரு நாட்டுக்கு எதிராக ஒரு நாடு எழும்பி தனது ஊக்கிய ஆண்டுக்கு கொண்டிருக்கும் ஆண்டவரே இந்த பொல்லாத விசாசன் தந்திரத்துக்கள் இந்த தலைவர்கள் அகப்படாதபடி காத்துக்கொள்ளும் ராஜா. தலைவர்கள் ஒவ்வொருவருக்காக உங்களிடம் வருகிறோம். விசேஷமாக இஸ்ரேல் தலைவர் பெஞ்சமின் நத்தாக்குக்காக உங்களிடம் வருகிறோம் ஆண்டவரே. அவர் எப்படி உங்களை நேசிக்கிற புள்ளி என்று மகிமைப்படுத்தி அந்த எடுத்தவர் ஐயா எந்த விதத்திலும் அவர் உங்களுக்கு பிரியமில்லாத எதையும் செய்து விடாது எதையும் தீர்மானிக்காதபடி உங்களுக்கு பிரியமுள்ள விதத்தில் அவர் தீர்மானம் எடுக்கத்தக்கதாக எங்களுக்காக போராட இருக்கிற தேவன் எங்களுக்காக போராடுவர் என்ற எண்ணத்தோடு அவர் நடக்கத்தக்கதாக நீங்கள் கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு தேசத்தோடும் சமாதானமாக வாழத்தக்கதாக தேச தலைவர்களோடு சமாதானமாக வாழத்தக்கதாக நல்ல சமாதானத்தின் ஆவியை ஊற்றி நல்ல பரலோக ஞானத்தை கொடுத்து வழிநடத்துங்க ராஜா. கேள்விப்படும் செய்திகளை கேட்டு நாங்கள் மனம் எங்களுக்கு எல்லாம் தெரியாது ஐயா. உங்களுக்கு ஒன்றுமே மர பொருளாக இல்லை. உங்களுக்கு பிரியமில்லாத செய்து ஆண்டவரே செய்யாதபடி தீர்மானிக்காதபடி காத்துக்கொள்ளுங்கோ எல்லா தேசத்துக்குள்ளும் நல்ல ஐக்கியங்களை உண்டு பண்ணி பயன்படுத்துங்க ராஜா. அந்த இஸ்ரேல் தேசத்தை வேலி அடைத்து காத்து கொண்டு வர கிருபைக்காக நன்றி. அங்கே வாழும் மக்களை நீங்கள் ஆசீர்வத்து உங்களை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு வளர்த்தத்தக்கதாக ஜூத மக்களை நீங்கள் ஆசீர்வதித்து அவர்களுக்கு கொடுத்த ஞானம் ஐஸ்வர்யத்துக்கூடாக உங்களை மகமப்படுத்தி வாழத்தக்கதாக ஆண்டு தொட்டு தொட்டு தொட்டு ஆசீர்வதித்து கூட பிள்ளைகளாக நீங்கள் அவர்களை மாட்டிக்கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் ஆண்டு வெளியே அமெரிக்கா தேசத்தலைவரை டொனால்டு ட்ரம்புக்காக உங்களை தெல்வருகிறோம். உங்களை நேசிக்கிறமான ஐயா எந்தெந்த விதத்தில் உங்களை எந்த அளவில் நேசிக்கிறாருன்னு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு கொடுக்கிறது மிக கனத்த மாமிய நேரத்துக்கு வேறு ஒன்றுக்கும் கொடுத்து விடாதபடி அவரையும் ஆண்டு விரை பிரசுத்தாவி அனைவரை கிடட்டி நடத்துங்கோ. அந்த தேசத்தை உங்களுக்கு பிரியமுள்ள விதத்தில் ஆளத்தக்கதாக எந்த விதத்திலும் ஐயா உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்களையும் செய்து விடாதபடி அவரையும் உணர்த்தி உங்களால் நடத்த முடியும். எத்தனை கோடி மிஷனர் மேலே எழுப்பின தேசம் ஐயா, சந்ததி சந்ததியாக உங்களோட ஊழியத்தையும் அவர்கள் செய்து கொண்டு வர ஒவ்வொரு சந்ததியையும் பொருட்படுத்து பணத்துக்கு பொண்ணுக்கு பேருக்கு அவர்களிடம் கொடுக்காதபடி உங்களோட ராஜ்யம் உண்டு வளர வேணும், உங்களோட நாமம் ஒன்றே மாமப்பட வேணும் என்ற எண்ணத்தோடு ஊழியத்தை செய்யத்தக்கதாக அங்கிருந்து ஊழியம் செய்யும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரிசுத்தாவியானவரே விடகட்டி உங்களோட அபிஷேகத்தினால் நிரப்பி ஆசீர்வதிங்க ராஜா, ஆசீர்வதிங்கோ. எத்தனை சதவீதம் ஆண்டுதிரே உங்களை நேசித்த பிள்ளைகள் இப்பொழுது 65% தான் உங்களை நேசிக்கிறார்கள் என்று இடை போட்டு பார்க்கிறார்கள். எங்களுக்கு தெரியாது ஐயா, எங்களை கண்களால் நாங்கள் பார்க்கவில்லை. உங்களுக்கு எல்லாம் தெரியும். உங்களோட பிள்ளைகள், உங்களை நேசிக்கும் பிள்ளைகள், உங்களோட ஊழியத்தை செய்தவர்கள், சந்ததி சந்ததியாக இன்னும் ஊழியம் செய்தவர்கள் பின்வாங்கி போய்விடாதபடி என்னும் உங்களுக்கு நிலத்திலிருந்து உங்களோட ராஜ்யத்தை கட்டி எழுப்ப வேணும், உங்களோட ராஜ்யம் ஒன்றை வளர வேணும் என்ற எண்ணத்தோடு அவர்கள் செய்யத்தக்கதாக நடை போட்டு வெற்றி நடை போட்டு நடக்கத்தக்கதாக எழுந்து பிரகாசிக்கத்தக்கதாக சந்ததி சந்ததி ஒவ்வொன்றையும் உங்களால் ஆசீர்வதிக்க முடியும். ஆசீர்வதிங்க ராஜா, ஆசீர்வதிங்கோ. அபிஷேகத்தினால் நிரப்புங்கோ. ஆரோனே அபிஷேகம் பண்ணது போல் அன்பின் தேவனே அந்த சந்ததி சந்ததி அபிஷேகத்தினால் நிரப்பி என்னும் அந்த அபிஷேகம் மற்றவர்களை தொட்டு குணமாக்கத்தக்கதாக உங்களாக செய்ய முடியும். இஸ்மவர்கள சந்ததியையும் நீங்கள் ஆசீர்வதித்திருக்கிற தகப்பன் ஐயா, என்னும் அவர்கள் உங்களை நேசிக்காமல் மாப்போடு இருக்கும் அந்த இஸ்மவேல் சந்ததியையும் நீங்க தொட்டு குணமாக்க உங்களால் முடியும். தொடுங்கோ ராஜா, தொடுங்கோ. எந்த விதத்திலும் அவர்கள் பணத்தாலியோ அதனால பெருமைப்படாதபடி தாழ்மையாக இருக்கத்தக்கதாக எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களோட பிள்ளைகளுக்கு எதிராக எழும்பாதபடி ஆண்டவரே அவர்களை உணர்த்தி அவர்களை உடைத்து தள்ளி நீங்கள் உங்களோட பிள்ளைகளாக மாற்ற உங்களால் முடியும். மாற்ற வல்லவர், அதுக்காக உங்களை துதிக்கிறோம். மாற்றிக்கொண்டு வாழவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் ஒவ்வொரு தேசத்து தலைவர்களுக்காக உங்களை அஞ்சல் வருகிறோம். எல்லா உங்களை நேசிக்கும் தலைவர்கள் ஒவ்வொருவரையும்
2: ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம்
1: ரத்தத்தால் மூலங்களுக்கு அந்த தேசங்கள் உங்களுக்கு பிரியம் உள்ள விதத்தில் ஆளத்தக்கதாக உங்களோட வார்த்தைக்கு இடம் கொடுத்து ஆண்டவரே ஆளாதவர்களாக இருக்கத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். ரஷ்யாவுக்கும் ஆண்டவரே யுக்ரைனுக்கும் இருக்கிற போராட்டத்தை உங்களால் நிப்பாட்ட முடியும். வல்லவரையும் உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என்னும் உங்களை நேசிக்கும் பிள்ளைகளுக்கு வரும் கஷ்டங்கள் நட்டூரங்கள் ஆண்டவரே அவர்களை அழித்து கொண்டிருக்கும் அந்த பிசாசுகளையும் தந்திரமாக அழித்துக் கொண்டிருக்கும் அந்த பிசாசுகளையும் உங்களால் நொறுக்க முடியும். ஈரான் தேசத்து பிள்ளைகள் உங்களை சுதந்திரமாக ஆராதிக்கத்தக்கதாக, ஈரான் தேசத்து மக்கள் உங்களை சுதந்திரமாக ஆராதிக்கத்தக்கதாக, ஆண்டவரே நைகீரியா தேசத்து மக்கள் உங்களை சுதந்திரமாக ஆராதிக்கத்தக்கதாக ஆண்டவரே நீங்கள் விடுதலை கொடுத்து உங்களால் காத்துக்கொள்ள முடியும். காக்க வல்லவர் அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, சுதந்திரிக்கிறோம். சீனா தேசத்திலும் ஆண்டவரே அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் காண்கிறீர்கள். அந்த சீனா தேசத்து மக்களும் எத்தனையோ கோடி கோடி மக்கள் உங்களை நேசித்துக் கொண்டு வர்றவர்களுக்கு அந்த தடையும் வராதபடி அவர்களை சுதந்திரமாக உங்களை ஆராதிக்கத்தக்கதாக ஆண்டவரே அந்த தேசத்தை உங்களால் ஆட்கொள்ள முடியும் ஐயா, ஆட்க முடியும். அதுக்காக உங்கள் அண்டில் வருகிறோம். எல்லாம் அறிந்த தேவனை உறங்காமல் தூங்காமல் விழித்த வண்ணம் தேவனுடைய வலது வாசத்திலிருந்து பெருத்து பேசிக் கொண்டிருக்கிற இயேசுவே உங்களோட வருகை சமீபம் ஐயா, உங்களை வருக சமீபம். ஆனால் எல்லாரும் மனம் திரும்ப வேணும், உங்களை அறிய வேணும், நேசிக்க வேணும் என்று பொறுமையாக வலது பார்சத்திலிருந்து பருந்து பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் இயேசுவே. விசேஷமாக உங்களோட ஊழியத்தை செய்யும் பிள்ளைகள் எங்கெங்கு எந்த தேசத்தில் எந்த இடத்தில் இருந்து செய்தாலும் உங்களோட வார்த்தையை மாத்திரம் பயந்து கொள்றவர்களாக அல்ல, அன்பினால் ஆண்டு விரும்ப போறேன் நேசி என்று உடுப்பில்லாதவர்களுக்கு உடுப்பை கொடுத்து, உணவு இல்லாதவர்களுக்கு உணவை கொடுத்து, இருக்க இருப்பிடம் இல்லாதவர்களுக்கு இருப்பிடத்தை அகற்றப்படுத்தி கொடுத்து ஆண்டவரே கடமை செய்யும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. உங்களோட ரத்தத்தால் மூடி பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவர். சொந்த சொந்த இடங்களை விட்டு பிரயாணம் பண்ணி ஆண்டவர் உங்களோட அன்பை பகிர்ந்து கொள்ளும் பிள்ளைகளையும் நீங்கள் அவர்களுக்கு வேண்டிய பாதுகாப்பை கொடுத்து அவர்களை கூட்டிக்கொண்டு போய் திரும்ப சுகத்திரமாக உள்ள இருப்பிடங்களுக்கும் சபை மத்தியிலும் உங்களால் கொண்டு சேர்க்க முடியும். ஒவ்வொரு சபை தலைவர்களையும் ஆசீர்வதிங்க ராஜா. அவர்கள் சபைகளை, அவருடைய குடும்பத்தை, உள்ள சபைகள் ஒவ்வொன்றையும் உடலத்தால் முத்திர போட்டு மூடி காத்து கொள்ளுங்க ராஜா. காற்று வந்தோ புஷல் வந்தோ அசைக்கப்படாதபடி கல்வாரியாக இயேசுவை உங்குள்ளே கால் ஊன்றி நிற்கிறவர்களாயிருந்து கடமைகளை ஊழியத்தை செய்யத்தக்கதாக தாழ்மையோடும் உண்மையோடும் செய்யத்தக்கதாக பரிசுத்தாவியானவரே உடக ஒவ்வொருவரே விடகட்டி உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். என்னும் இந்த மீதியான சங்கமம் ஒலியலியை உங்களோட திருக்கரத்தில் ஒப்படைக்கிறோம் ராஜா. ஆண்டவரே இதை வெற்றியோடு உங்களோட பிள்ளைகள் கூடாக ஒத்துழைப்பு கூடாக உங்களால் நடத்த முடியும். எங்கெங்கு இந்த இடத்திலிருந்து இரவோ பகல் ஒன்று நாளோடு ஒத்துழைப்பு கொடுக்கிற பிள்ளைகள் நேரத்துக்கு வந்து தங்களை தாழ்த்தி உங்களை மகிமைப்படுத்தி ஆண்டவரே அவர்களுக்குள்ளால் நீங்க பெரிய காரியத்தை செய்து உங்களோட நாமம் மகிமைப்படுத்தக்கதாக உங்களோட ராஜ்யம் வளர்த்தக்கதாக நீங்க செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறதுக்காக எங்களுக்காக இந்த உயிரோடு உலக மக்களுக்காக உங்களோட பிள்ளைகளுக்காக இன்னும் பிறந்தி பேசிக்கொண்டிருக்கிறோங்க இயேசுவே. உங்கள் ஒருவருக்கே நாங்கள் நன்றி துதி கனமாய் செலுத்தி இயேசுவின் உயிருள்ள நாமத்தில் மிகவும் தாழ்மையாக கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
0: ஆமீன், ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஜபித்து ஆசீர்வதித்திருக்கிறீர்கள் ஒருவரையும், அதே போல உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் கத்திரதாமே ஆசீர்வத்து வழிநடத்துவராக கத்திரி கரத்திலே ஒப்புவிக்கிறோம். நாளைய நாளிலே திரும்பமாக சந்திப்போம். அதுவரை இந்த வசமாத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்திரி கரத்திலே ஒப்புவித்துக் கொண்டு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். God bless you. Amen. அருமையான இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் சகோதரி குலேந்திரம் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்து ஜபங்களுக்கூடாக வழிநடத்தினார். கத்திரதாமே அவருடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. கத்திரக்கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் அடுத்த நிகழ்ச்சி கூடாக கடந்து செல்ல கத்திர உதவி செய்வாராக. இந்த வேளையில் நாங்கள் ஸ்கைப் பிரைம் மினிஸ்ட்ரி ஊழியங்களோடு இணைவோம். அதனைத் தொடர்ந்து பாஸ்டர் ஆண்டனி சிட்லி ஏப்ரஹாம் அவர்கள் வழிநடத்துவார்கள். ஆமேன்.
3: அவர் பாவத்தை வருகிறவர், ஆனா பாவியை நேசிக்கிறவர். அந்த அந்த தெய்வம் என்ன அவருக்கு இந்த பெரிய கொடும் பாவியான பாவிகளையே ஆண்டவர் எழுமி நட என்று சொன்னாலும் திமிர்வாரக்காரனப்பா லூகா லூகா 5:21 மனுஷகுமாரனுக்கு பாவம் மன்னிக்கிறதுக்கு அதிகாரம் உண்டு
4: சொல்றேன். எழுமி நட என்று சொன்ன.
3: ஓ அப்ப அவருங்க குஸ்ரோகிகளை அவர் தொட்டு குணமாக்குறதை நாங்க பாக்குறோம். கண்ணக்கா கண்ணக்கா செய்யறா குஸ்ரோகிகளுக்கும் செய்யறா சூரிய கையோட உடையவங்களுக்கு அன்பு செய்யறா கூனிகளுக்கு செய்யறா செத்தவன விற்கிறார் ஜவீன் மாலை இது அப்படி அநேக வைத்து இதுகளை நோய் நாளில் செய்யறார். இப்படி எல்லாம் அற்புதங்களை செய்யற தெய்வம்.

0: அப்ப நாங்க அவர் சொல்ற ஒவ்வொரு வார்த்தைக்கு நாங்க சாட்சியா நடக்கிறது. அதுக்குதான் ஏசாயா 8:18 நினைக்கிறோம் ஒரு வார்த்தை இருக்குது, நானும் எனக்கு தந்த பிள்ளைகளும் சியோன் பர்வதத்திலே அவருக்கு அற்புதங்களாகவும் இருப்போம் இஸ்ரவேலின் நாங்க இருப்போம் சொல்றேன். அப்ப அது மாதிரி தான் எல்லா இடத்துல நாங்க சாட்சியா இருக்கிறதுக்கு காரணம் நாங்க தேவனுக்கு பயந்து பயந்து நாங்களும் நல்லா இருக்கணும், அதே பிள்ளைகளையும் நாங்க அப்படி வளர்க்கறதுக்கு நாங்க அக்கறை எடுக்கணும். அப்ப அப்ப அது இதுல பாருங்க, மூன்றாம் தரவும் ஆசிரியன் அதை கவனிக்கிறான். முதலாம் தரம் ஏழு நாள் பார்த்து அதுல ஓகேண்டு பற்ற ஏழு நாள் பார்த்து அதுலயும் அவர் ஓகே ஆயிருக்கிறார். மூன்றாம் தரம் பார்த்துதான் 100% ஓகே. தேவன் 1000 வாய்ப்பு கொடுக்குறாரு நமக்கு, 1000 தரம் டபுள்ல திரும்பிடணும் திரும்பிடணும் திரும்பிடணும்னு செய்யறேன். அப்படியும் செய்யாத போடுதான் அவர் சமுதாயத்தை விட்டு பிறகு புறமாக்குறார் மூன்றாம் முறை. அதே போலதான் எங்களுக்கு தேவன் செய்யறது, அவர் நம்மை விட்டு ஒன்று 19 ஒரு வசனம் இருக்கு பாருங்க, அவங்க நம்மை விட்டு பிரிந்து போனார்கள் ஒரு வசனம் இருக்கும்.
1: நம்முடைய பாவங்களை நம்ம பிரிபாதார பலியவரே நம்முடைய
0: 1 John 2:19
1: அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள், ஆகிலும் நம்முடையவர்களா இருக்கவில்லை, நம்முடையவர்களா இருந்தார்களா நம்முடனே நிலைத்திருப்பார்களே, எல்லாரும் நம்முடையவர்கள் அல்ல என்று வெளியாகும்படிக்கே பிரிந்து போனார்கள்.
0: சமூகத்துல வாரத்துக்கு அவங்களுக்கு குற்ற மனச்சாட்சியே விடாது. அவங்க மெல்ல மெல்ல வாசாவில முன் வாங்கல இருந்தவங்க இரண்டாம் வாங்க மூன்றாம் வாங்க கடைசியா போய் விட்டு இருந்துருவாங்க, சபைக்கு போய் என்ன செய்யற அப்படி ஒரு சுபாவத்துல வந்துருவாங்க. ஏன்னா அவங்க பாவம் செய்யறது ஈஸி மாதிரி. அப்ப அப்படியான நிலைமைக்குள்ள போற ஒரு ஆளண்டா அது அர்த்தமா உங்களுக்குள்ள பாவம் உங்களுக்குள்ள பிரவேசிட்டு நம்ம வெளிப்படையாவே காணலாம். அப்படியான ஆட்கள் தான் நம்ம விட்டு பிரிஞ்சு போறாக்கள். சரியா, பிரிஞ்சு போறாக்கள் என்று அவங்க வேறொரு சபைக்கு போறதை பற்றி நான் சொல்லல, பின்மாற்றத்துல போறோம்.
1: பின்மாற்றம் பின்மாற்றம் சாட்சி குறைவு வந்து ஜனங்கள் வர்றதுக்கு பயப்படுதல் அந்த கதையை கேட்டு அதை தூக்கி வைக்குதல் முன்னுக்கு
0: நாங்க
1: பைபிள சொல்ல அதுகள் அந்த கதை சொல்லுதுகள் உங்களுக்கு
0: அதுதான்டா முக்கியம். நம்ம அந்தவருக்குள்ள சாட்சி சமுதாயத்தை விட்டு நம்ம மூன்றாம் தினம் தள்ளி விட்டுருவேன். நம்ம விட்டு பிரிந்து போறாக்களை பத்தி நம்ம அந்த 1 John 2:19 பார்த்தது போல நடக்குது. ரெண்டு பேரும் ரெண்டுலயும் இருக்கு அதை பத்தி. அப்ப நெடுநாளா அந்த ஒரு வியாதி உள்ளவனை பற்றி இந்த 9:11 நாங்க வாசிக்கலாம். என்ன அவன் சரீரத்துள்ள நாள்பட்ட குஷ்டத்தை பற்றி 11 இருந்து வாசிங்க.
1: அவன் சரீரத்தில் 9 வாசிக்கணும். ஒரு குஷ்டரோகம் இருந்தால் அவன் ஆசாரியத்தில் கொண்டு வர, அப்பொழுது ஆசாரியன் அவனை பார்த்து தோலிலே வெள்ளையான தடிப்பிருந்து அது மயிர வெண்மையாக மரப்பண்ணிட்டென்றும் அந்த தடிப்புள்ள இடத்தில் ரணமாம்சம் உண்டனும் கண்டார். ஓகே, அவன் சரீரத்தில் உள்ள நாள்பட்ட குஷ்டம் அது, அவன் தீட்டுள்ளவன், ஆதலால் ஆசாரியன் அவனை அடைத்து வைக்காமல் தீட்டுள்ளவன் என்று தீர்க்க
0: கடவன். வெளிப்படையாகவே தெரிகிற பாவம் இது, அவன் மாத்திரம் ஒழிக்க கூடாத ஒரு வெளிப்படையாக எல்லாருக்கும் தெரியும்.
1: அடைத்து வைக்காமல் தீட்டுள்ளவன் என்று தீர்க்க கடவன்.
0: அப்ப அதாவது அந்த சிரணம் உள்ளதென்றால் சீலே வலியுது அப்படியேனா எல்லாருக்கும் பார்க்க தெரியும். ஜோபுக்கு வந்த மாதிரி ஒரு ஒரு வியாதியா இருப்பாங்க. அவங்கள பார்த்தா யாரும் சொல்ல தேவையில்ல, அழுகளை நாள் அடைச்சு வச்சாலும் சுகமாக போடல, ஏழு வருஷம் இருந்தாலும் இப்படித்தான் இருப்பாங்க. அவ்வளவு வேண்டானோ அதுல பின்னுக்கு ஒரு வசனம் வேற, முகத்தை மூடி மூக்கல் அழி போயிருக்கும் கால் விரல் எல்லாம் அழி இருக்கும் அப்படியான ஒரு வியாதி தான் அது. அப்ப அப்படியான ஆளை அவன் போக வேண்டியது.

0: ஆசாரியன் பார்க்கிற இடங்களும் தோளில் குஷ்டம் தோன்றி அந்த ரோகம் உள்ளவனுடைய தலை தொடங்கி கால் மட்டுமது தேகம் முழுவதை மூடியிருக்க கண்டால், அப்பொழுது ஆசாரியன் பார்த்து குஷ்டரோகம் சரீரம் முழுவதை மூடியிருந்ததால் அவனை சுத்தமுள்ளவன் என்று தீர்க்க வரும் முழுவதையும் மூடியிருந்தார். அப்பொழுது ஆசாரியன் பார்த்து குஷ்டரோகம் சரீரம் முழுவதை மூடிதால் அவனை சுத்தமுள்ளவன் என்று தீர்க்க கடன் என்று அப்பொழுது ஆசாரியன் பார்த்து குஷ்டம் அவன் சரீரம் முழுவதையும் மூடியிருந்தால்
1: குஷ்டம்
0: தோன்றி அந்த ரோகம் உள்ளவனுடைய தலை தொடங்கி கால் மட்டுமது தேகம் முழுவதையும் மூடியிருக்க கண்டால், அப்பொழுது ஆசாரியன் பார்த்து குஷ்டம் அவன் சரீரம் முழுவதையும் மூடியிருந்தால் அவனை சுத்தம் உள்ளவன் என்று தீர்க்க கடவன். அவன் உடம்பெல்லாம் வெண்மையாக போனபடியால் அவன் சுத்தம் உள்ளவன்.
1: பேனண்டா அது வெண்மையாக போயிட்டு. இப்ப சிலருக்கு அந்த வியாதி பாத்தீங்கன்னா, சிலருக்கு அந்த வெள்ள வந்தா அவன் ஃபுல்லா வெள்ளையாயிருப்பான். அவனுக்கு அந்த அழுகியோ அல்லது அப்படி இருக்காம அவன் அதுக்குதான் ஆண்ட சொல்ற தலையை முழுகினவன் முழுதுமாய் முழுக கடந்து. அப்ப அந்த முழுமையாக வெள்ளையாது. அந்த ஏசாயில ஒரு வசனம் எனக்கு என்னண்டாது, ஏசாயா 1:18 வாசிச்சு பாருங்க.
0: உங்கள் பாவங்கள் சிவேலன்றிருந்தாலும் உறைந்த மலையை போல வெண்மையாகும், அவைகள் ரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் பஞ்சை போல் இருக்கும். 19:18 நீங்கள் மனம் பருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை ஒன்றுதானே அம்மா
1: அந்த வசனம் இருக்குது. அத போல இன்னொரு வசனம் இருக்கு, இந்த முழுமையாண்டா ஏசாய 1:5 வாசிங்கிற,
0: இன்னும் ஏன் அடிக்கப்பட வேண்டும், அதிகம் அதிகமாய் விலை போகிறீர்களே, தலையெல்லாம் வியாதியும் இருதயம் எல்லாம் பலட்சியமாய் இருக்கிறது, உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் சுகமே இல்லை, அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற இடனாம் உண்டு, அது சீல் விதிக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது, உங்கள் தேசம் பாழாயிருக்கிறது.
1: அப்ப என்ன அர்த்தம், உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரையும் மாதிரி அவன் பாவம் அவனுக்குள்ள நிறைஞ்சு போயிருக்குது. அதை சீல் பிதுக்கப்படுறதுன்றா அந்த அர்த்தம் வந்து ஆண்டவர் காயங்கற்றது, அவர் ரத்தத்தினால கழுவி அவர் அபிஷேகத்தை கொடுத்து அவங்களுக்குள்ள அவர் பாவ மன்னிப்பின் சந்தோஷத்தை எங்களை தர்ற நேரம் நாங்க அந்த சீல் பிதுக்கப்பட்டவர்களால் தான் அந்த நாங்க பாதிச்ச 1:18 வசனம். அவர் எப்படி பாவம் செக்க செவேல் அதை பஞ்ச போல வெண்மை ஆக்குவாராம் ஆண்டவர். எங்களை கொடூரமா கொலை செய்துட்டு இன்றைக்கு நாம ஒருவனை கொலை செய்து போட்டு ஆண்டவர் பார்த்து ஐயோ ஆண்டவரே நான் தெரியாம செய்தான்னு சொன்னமெண்டா, அந்த கொடும் பாவிய கூடி மன்னிக்கிறவர் தான் நம்ம ஆண்டவர். அதுதான் இதுல சொல்லப்பட்டது இந்த இந்த காரியம். என்ன 2 முழுவதையும் மூடியிருக்க கண்டால், அப்பொழுது ஆசாரியம் பார்த்து குஷ்டம் அவன் சரீரம் முழுவதையும் மூடியிருந்தால் அவனை சுத்தம் உள்ளவன் என்று தீர்க்க கடவன். அவன் உடம்பெல்லாம் வெண்மையான் போல
0: இருக்கிறான்,
1: நசிதலோ அப்படி ஒன்றும் இல்ல, தோல் எல்லாம் பியோவல்லையா,
0: தோல் பியோ வைட்டா வந்தால் சுத்தமானவன். ஓகே ஓகே,
1: சுத்தமாக.
0: ஆனாலும் ரணமாம்சம் அவனில் காணப்பட்டால் அவன் தீட்டுள்ளவன்.
1: ஓ, அப்ப அதுக்குள்ள நமக்கு சிதல் வந்து இல்லை தண்ணி ஒழுகி அப்படி இருந்ததுதான் வந்து விட்டுப்பட்டான். ஒன்றும் இல்லாம நல்ல ஸ்மூத்தான வெள்ளை சரீரம் இங்க அப்படி இருக்கிறாங்க. எனவே அப்படி இருந்தாங்கன்னா அவங்க வெள்ளக்கார மாதிரி இருப்பாங்க.
0: ஆசாரியன் காணும் போது அவனை தீட்டுள்ளவன் என்று தீர்க்க கடவன். அது ரணமாம்சம் தீட்டுள்ளது, அது குஷ்டம்.
1: ரணம் இருந்தா ரணமண்ட சிதல், அந்த
0: அல்லது ரணமாம்சம் மாறி வெண்மையானால் அவன் ஆசாரியிடத்துக்கு வர வேண்டும். திருப்பியும் பாவம் சின்ன பாவம் இருந்தா திருப்பி வருவான். ஆசாரியன் அவனை பார்த்து ரோகம் உள்ள இடம் வெண்மையாக மாறினது என்று கண்டால் ஆசாரியன் அவனை சுத்தம் உள்ளவன் என்று தீர்க்க கடவன். அவன் சுத்தம் உள்ளவன்
1: அப்படிதான். திருப்பி அவன் எல்லாம் அந்த சிதல் எல்லாம் மாறி காயப்படாமல் சுத்தம் உள்ளவன்.
0: சரீரத்தின் மேல் புண்ணுண்டாயிருந்து ஆறி போய் அவிடத்தில் ஒரு வெள்ளை தடிப்பாவது சிவப்பு கிடந்த வெள்ளைப்படராவது உண்டானால் அதை ஆசாரியனுக்கு காண்பிக்க வேண்டும். இந்த சின்ன பாவம் வந்தாலும் உடனே ஆசாரியிட்ட வந்துடும்னாங்க ஆண்டவர்கிட்ட. ஆசாரியன் அதை பார்த்து அவ்விடம் அவ்விடம் மற்ற தோலை பார்க்கிலும் குளிந்திருக்கவும் அதன் மயிர் வெள்ளையாய் மாறி இருக்கவும் கண்டால் ஆசாரியன் அவனை தீட்டுள்ளவனிடம் இருக்க வேண்டும், அது புண்ணில் எழும்பின குஷ்டம்.
1: இது என்னத்தை காட்டுதண்ணா, நமக்கு மாம்சம், மாம்சம் என்ற காரியம் தேவனை பிரியப்படுத்தாத ஒரு நாள் தெரியும். அது இப்ப அது 22-23 வசனத்துக்குள்ள போக்குல வரும். அது இவ்வளவுலயும் நம்ம பார்த்ததுல இருந்து விளங்குது, அந்த சீதால் இல்லாம வெள்ளியாகனா அது சுத்தம் உண்டு.
0: ஆசாரியன் அதை பார்த்து அது வெண்மை வெள்ளைமயிர் இல்லை என்றும், மற்ற தோலை பார்க்கலும் குளிந்திராமல் சுருங்கி இருக்கிறது என்றும் கண்டானாயில் அவனை 7 நாள் அடைத்து வைத்து அது தோலில் அதிகமாக படர்ந்திருக்க கண்டால் அவனை தீட்டுள்ளவன் என்று இருக்க கடவுள், அது குஷ்டரோ குஷ்டந்தான். அந்த வெள்ளைப்படர் அதிகப்படாமல் அவ்வளவில் நின்றிருக்குமாயில் அது புண்ணின் தழும்பா இருக்கும். ஆகையால் ஆசாரியன் அவனை சுத்தம் உள்ளவன் இருக்க கடவன். அந்த புண்ண தழும்பு மாதிரி இருந்தா அது மாறிட்டு தானே, குஷ்டரோகம் இல்ல, பாவம் இல்லையா?
1: அதே நேரத்துல அந்த பெண்ணுக்கு வசனம் வேறு, அப்ப எல்லாம் எல்லாம் மாறுபட்டு போயிட்டு. யூதா 23 வசனத்தை வாசிங்க.
0: யூதா மாமிசத்தில் கரைபட்டிருக்கிற வஸ்திரத்தையும் பறித்து தள்ளுங்கள்.
1: அதான் அந்த மாமிசம் என்ற காரியம் பாவத்தை பிறப்பிக்கும். மாம்சம் தேவனுக்கு விரோதமான பகை, அந்த மாமிசம் தான் நம்ம பாவம் செய்ய வைக்கிறது. ஆவியோ உற்சாகம் உள்ளது, மாமிசமோ பலவீனமானது. அப்ப இதெல்லாம் அன்னத்தை காட்டுதண்டா, லேசா நம்ம பாவத்துக்கு விழுறதுக்கு இந்த சரீரம் தான் முக்கியமான காரியம். இந்த சரீரம் தான் சொல்லும் பசிக்குதண்டு, இந்த சரீரம் தான் சொல்லும் கொஞ்சம் படம், இந்த சரீரம் தான் சொல்லும் விபச்சாரத்த போல், சரீரம் தான் சொல்லும் பொய் சொல்லு கலவடு எல்லாம் செய்யற காரியம் இந்த சரீரம் தான். அப்ப இந்த சரீரம் தான் அந்த பாவத்துக்கு முக்கியமா துணை போற
0: காரியம். சரீரம் கரைபட்டிருந்தால் வஸ்திரத்தை உறுத்து தள்ளுங்கள், வஸ்திரத்தையா.
1: அப்ப அந்த வஸ்திரம் என்றது நீதியின் வஸ்திரம், அதாவது ரட்சிப்பின் வஸ்திரம், இதெல்லாம் கரைபடாம நம்ம பார்த்து கொள்ளணும். எபேசியர் 2:3 அதான் இருக்குது. பிலிப்பியர் 3:3 நாங்க பாக்கலாம், மாம்சத்தினால மேல நம்ம நம்பிக்கை வைக்க கூடாது என்ற விதியெல்லாம் அவருக்கு கொண்டு 2:15-5 எல்லாம் மாம்சத்துக்குரிய காரியங்கள் அங்க இப்படியாக வருத்தோட வந்து பற்றி சுட்டி காட்டியிருப்பார். ஆனால் இப்படியெல்லாம் நம்ம வந்துட்டோம், அந்த 23 வசனத்துல இருக்கு பாருங்க, வெள்ளைப்படல் அதிகப்படாமல் அவ்வளவு நின்றிருக்குமாயில் அது புண்ணில் தழும்பா இருக்கும், ஆகையால் ஆசாரியன் அவனை சுத்தம் உள்ளவனை நீக்க கடவன் அப்படி தீர்த்துட. ஆனாலும் நாங்க பின்னுக்கு அந்த நம்முடைய குற்றம் இல்ல, நீ சரி ஆண்டவருக்குள்ள நீ நல்லா தெரிஞ்சாய், நீ ஊழியங்களை செய்யலாம் என்று சொல்லி அந்த சபையில அவனை சாட்சியா நடத்தி இருக்கிறாங்கன்னு எப்பவுமே அவன் என்ன செய்யறான், அந்த பழைய பாவம் அவனை இந்த பிசாசு இருக்குதே அது என்ன செய்யமண்டா, ஒருவன் மனம் திரும்பி ஆண்டவருக்கு வைராக்கியம் அழும்புறான்டா, அந்த பாவத்தை தான் சுட்டி சுட்டி காட்டி கொண்டு
0: இருப்பான்.
1: சதவாணி அடே நீ போன முறை எங்களோட பாட்டியில இருந்து அடிச்சு நீ கொஞ்சம் அப்படிதான் கொடுத்து அவனுக்கு அந்த பழைய அந்த இன்பத்தை காட்டுறது. சரியா? அப்ப என்ன காரியம், கொடிய மட்டுமில்ல எல்லா காரியம். அப்ப நம்ம முந்தி என்ன அந்த பொம்பளைகளோட சேர்ந்து சும்மா தேவையில்லாம அம்பு கதைகள் குறுக்கு கோசிப்பு கதைகள் அதெல்லாம் கேட்டு கொண்டிருந்த ஒரு க்ரௌடோட நாங்க திரும்பி போவோமா இருந்தா அந்த நமக்கு லேசா பிடிச்சிடும். உடனே அது பிடிக்கல, இப்படி ஆதாம் ஏவாளுக்கு மெல்ல மெல்ல அந்த பிசாசு ஒரு நல்ல செய்யலையே, மெல்ல மெல்ல கதைச்சு கதைத்தான் கொண்டு வந்தது. மேத்தானுங்களுக்கு மனம் திரும்பி நம்ம ஆண்டவர பிள்ளைகளாக இப்படியாக ஆதாம் ஏவாள் படைக்கப்பட்ட நாள்ல இருந்து இவ்வளவு காலத்துக்கு கர்த்தரோட உறவாடி கொண்டிருந்த சனத்துக்கு பிசாசு மெல்ல தந்திரமா மெல்ல மெல்ல வந்து கதைச்சமே தான் எங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கையில நாங்க ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்கா வைராக்கியமா விளிம்பி செய்து கொண்டு வர்றதுக்கு இல்ல, அவனுக்கு தெரியும் எவ்வளத்தை விழுத்தலாம் இந்த ஸ்பாட்ல கலர்ஞ்சா விழுவாங்கன்னு தெரியும் அவனுக்கு. அப்ப அதுக்காக தான் நாங்க மிச்சவங்க அவனவா இருக்கணும், எப்படி விழுந்து போக விட மாட்டார் ஆண்டவர். ஏனென்றா அவர ரட்சிப்பு முடிவு பெரியும் காத்துறதுக்கு தான் தேவன் நம்ம அவர பிள்ளைகளாக அழைச்சவர். அப்ப நம்மட பிள்ளைய உண்டு வழி தப்பி போவோம், கடைசி வரையுமே விட மாட்டார். ஏன்றால் ஒரு வசனம் ஏசாயாவிலான் இருக்குது, ஏசாயா 35:1 இருக்க ஒரு வசனம், என்னோட அவருக்காக நம்ம இருக்க இருக்க இருக்க அவற்ற பிள்ளையன் ஒரு நாளும் சோர்ந்து போக விட்டுற மாட்டார், அவரை தூரத்துல இருந்தவர் டக்குன்னு கிட்ட வந்துடுவார். இப்படி யாக்கோபு என்ன செய்யறான், லாபானை கண்டு, லாபானில அவனோட அண்ணாக்கு ஏசாவுக்கு கண்டு பயத்துல ஆதியாமம் 28-28
0: கர்த்தரால் வெட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள், நித்திய மகிழ்ச்சியோடு மேல் இருக்கும் சந்தோஷம் மகிழ்ச்சியும் சஞ்சலம்
1: முடிப்போம். அதுக்கு முந்தின வசனங்கள் அது என்னண்டா, அவர் வரக்கில்ல பயத்தோட வாரா, நடுக்கத்தோட நமக்கு ஒரு பயம் வருதுன்னு வைப்பேன், அந்தவரை என்ன விட்டுட்டீங்களோ பயம், ஆனா நமக்கு தந்த சொத்துகள் ஒன்றையும் அவர் எடுக்க மாட்டார். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களா இருந்தாலும் சரி, உலக ஆசீர்வாதங்களா இருந்தாலும் உண்டு மங்கட கையில இருந்து ஒரு ஆடும் என்னிடத்திலிருந்து பறிக்கப்படுவதில்லை என்று ஜோவான்ல நாம் வாசிக்கிறோம்.
0: ஆடுகளை நான் அறிந்திருக்கிறேன்.
1: ஐயா அந்த 6:49 நினைக்கிறேன், அந்த வசனம் 39 அதுல சொல்லியிருப்பேன், இந்த கையில இருந்து ஒரு ஆடு பறிக்கப்பட்டு போவதில்லை. அப்ப என்ன அது ஆடுகள் அந்த ஒன்றுமண்டு வருது, ஒன்று மண்டலத்துல எல்லாம் வரும். அதுக்குள்ள பிள்ளைகளா இருந்தாலும் சரி, நம்மட வேலைகளா இருந்தாலும் சரி, உலக செல்வங்களோ ஊழியங்களோ என்னவோ, நம்ம தேவன் பறிக்கப்பட்டு போயிருவோம், ஐயோ எங்கட பிள்ளைகளை கைய விட்டு போயிருங்களோ, எங்கட இந்த சொத்துக்கள் போயிருமோ, நாங்க பயந்து இருக்கிறோம்மே. தேவனுக்கு பயந்தோரால் இப்படி பயப்பட மாட்டா, அவர் தூரத்துல இருக்க மாட்டார். முந்தி யாக்கோபு இப்படித்தான் பயந்து இருக்க, அவர் மேல இருந்து காய்ச்சாரு, இன்னைக்கு மேல மனம் பதறி கொண்டு நாம் இருப்போம்டா, ஆண்டவர் என்ன செய்வார், தூரத்தில இருந்து பதிலளிச்சவர் முதல், பிறகு என்ன செய்யறார், கிட்ட
0: வந்துட்டார்.
1: இப்போ போல என்ன பாவம் வந்தாலும் உடனே நம்ம ஆண்டவட்ட போயிட்டோம், கிட்ட வந்துடுவார். அதுதான் நமக்கு நான் கிடைச்ச பெரிய ராக்கியம், அதே அதுக்குதான் நாம பாடுபடணும். அந்த ஆவியான சொல்ல சொல்ல நாங்க கீழ்படிய நமக்கு கிடைக்கிற பெரிய ஸ்லாக்கியம் இதை விட நமக்கு வேறொன்றும்
0: இல்லை. 24 வசனம், இவருடைய சரீரத்தின் மேல் நெருப்புப்பட்டதானால், வெள்ளைப்படதான் இப்ப பாத்துறாங்க, ஒருவனுடைய சரீரத்தின் மேல் நெருப்புப்பட்டதானால் வெந்து அந்த வேக்காடு ஆறி போன இடத்துல சிவப்பான படராது வெண்மையான படராவது உண்டானால் ஆசாரியனரை பார்க்க கடவன், அந்த படரிலே மயிர் வெண்மையாக மாறி அவட மற்ற தோலை போல பார்க்கலும் பள்ளமாயிருந்தால் அது வேக்காட்டினால் எழுப்பின குஷ்டம், ஆகையால் ஆசாரியன் அவனை தீட்டுள்ளவன் என்று தீர்க்க கடவன், அது குஷ்டந்தான், குஷ்டரோகம்தான். ஆசாரியர் அதை பார்க்கிற போது படரிலே வெள்ளமயிர் இல்லை என்றும் அது மற்ற தோலை பார்க்கிலும் குளிந்திராமல் சுருங்கி இருக்கிறது என்றும் கண்டானாகில் அவனை 7 அடைத்து வைத்து 7 நாளில் அவனை பார்க்க கடவன், அது தோலில் அதிகமாய் படர்ந்திருந்தால் ஆசாரியர் அவனை தீட்டுள்ளவன் தீர்க்க கடவன், அது குஷ்டரோகம். படரானது தோலின் மேல் பெருகாமல் அவ்வளவில் நின்று சுருங்கி இருந்தது, ஆகில் அது சூட்டினால் உண்டாக தழும்பு, ஆசாரியன் அவனை சுத்தம் உள்ளவன் தீர்க்க கடவன், சூட்டினால் அந்த வேக்காடு.
1: இதுல என்னண்டா, இது வந்து இன்னொரு குஷ்டம் ஒரு விதமான இருக்குது, அது வந்து அதுவும் பாவனால் தீ தீப்புண்ணு சொல்லுவோம், தீப்புண்ணால வந்த குஷ்டம். அது அதை நாங்க என்ன காரணம் இதுல நமக்கு விளங்கப்படுத்துறாரு ஆண்டவர்ன்னா, சரீரத்தை நம்ம கட்டுப்பாடா வைக்கணும், அதான் இல்ல எங்களோட மாம்சத்தை நாங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கணும், அந்த ரோம்
0: பாதுகாக்கணும்.
1: அதான் அந்த தீ என்றது ஒரு நெருப்பு, அந்த
0: நெருப்பு
1: ரோமர் 6:19 இருக்குது பாருங்க, அவை அவங்களை நீதிக்கு அடிமையாக நோண்டு வாசனம் இருக்கும், ரோமர் 6:19-18 தெரியாது பாருங்க, இங்கிலீஷ்ல 18:19 இருக்கணும்,
0: ரோமர் 6:18 உங்கள் மாமிச பலவீனத்தை நிமித்தம் மனுஷர் பேசுறவரா பேசுற 18 பாவத்தின் விடுதலை ஆக்கப்பட்டு நீதிக்கு அடிமையானீர்கள் அடிமைகளானீர்கள்.
1: 19 என்ன சொல்லு,
0: உங்கள் மாமிச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன், அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்துக்கும் அக்கிரமத்துக்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமையாக ஒப்பு கொடுங்கள்.
1: அப்ப ஒரு காலத்துல நாங்க எப்படி இருந்தோமே பேச, 2 அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்க, முந்தி பாவத்திலும் அக்கிரமத்திலும் மறித்து போயிருந்தோம், அவங்களுக்கு அடிமையா இருந்தோம், ஆராதனையில இருந்தோம், இப்படி இருந்தோம். ஆண்டவர் ரத்தத்தினால் கழுவி அவற்றை பிள்ளையெல்லாம் மாற்றி வச்சிருக்க, அந்த அது நாம நீதிக்கு அடிமையலாக எங்களை அவயவங்களை கொடுக்கட்டாமாம். நம்ம எந்த அவயங்களால ஒரு பாவம் வருகிறது என்று நம்ம செய்ய போறோம் என்றா உள்ளுக்கு இருக்கிற ஆண்டவர் டக்குன்னு சிக்னல் ஒண்ணு
0: போடுவேன்,
1: ரத்து இல்லை அது செய்யறது இல்லை, இல்லாட்டி ஒரு கோவம் வந்துட்டுன்னா சிலவள நம்ம அடக்க முடியாம அது விழிக்கிட்டுரும் சிலவள இந்த பாவம். அப்படி வந்துட்டேன்டா அதை நாங்க என்ன செய்தோம், நீதிக்கு அடிமையாக நாங்க ஒப்பு கொடுத்துறோம். ஆண்டவரே என்னால முடியுதுலப்பான்னு தெரியாம உடனே நாம செய்ய செய்ய உள்ளுக்கு இருக்கிற ஆவியான நம்ம விட்டு போகலன்றதுக்கு அதான் தாச்சு. நம்ம மனச்சாட்சியில சூடுண்டவர்களுக்கு அங்க பொய்ய நடப்பிக்கலாம் ஈஸியா, அது ஆண்டவர் சொல்லி சொல்லி நீ அது ஆண்டவர் போயிட்டாருன்றா அவங்களுக்கு தெரியாது, அபிஷேகம் போயிட்டதுன்றா அவங்களுக்கு தெரியாது. உள்ளுக்கு அவங்க இப்பவும் கருத்துற பிள்ளையின் மாதிரி தான் ஊழியம் செய்து கொண்டிருப்பாங்க, ஆனா ஆண்டவர் பிரசன்னம் போயிடும், ஆண்டவர் மகிமை அவங்கள விட்டு போயிடும், ஆனா அவங்களுக்கு செய்து கொண்டிருப்பாங்க. அப்ப அதுதான் அந்த நீதிக்கு அடிமைகளாக நாங்க ஒப்பு கொடுக்காட்டி வார ஆபத்து. அப்ப அதான் நாங்க சரீரங்களை கீழ்படுத்த பழகிக்கொள்ள, அதான் ஒன்று குருந்தியர் 9:27 நினைக்கிற சரீரங்களை நம்ம கீழ்படுத்த பழகிக்கொள்ள வேணும். அதான் அந்த சரீரங்கள் என்றா சரீரம் தேவனை பிரியப்படுத்தாது ஒரு நாள், அதை எப்படி என்னன்னு இழுத்து கொண்டு போய் மாமிசத்துக்குள்ள நம்ம இறுக்கி கட்டுறதான் அவனுக்கு வேலை. வீட்டுல ஒரு வாழ்க்கை சபையில ஒரு வாழ்க்கை வந்தா ஆண்டவர் நல்ல ஒரு படி ஒரு ஆடியோண்டு பயிரங்களை கொடுப்பேன். அப்ப ஏனண்டா அப்ப சரீரங்களை நாங்க மற்றவங்களை பிரசங்கம் பண்ணிட்டு நாங்க தலைகளா நடந்தவன்டா விக்கடமனை சாட்சியும் கொல்லும் ஒரு பக்கம் பரிசுத்தாவியங்களை விட்டு வெளியில போயிடுவேன். அப்ப நாங்க அதுக்காக தான் நாங்க சரீரங்களை எல்லா விதத்தையும் நாங்கள் படித்து வச்சிருக்கணும் என்ற முக்கியமான காரியம் இதுதான். அப்ப அப்ப அதுல என்ன சொல்றேன்டா, இது 29 பிறகு அது எப்படி 7 வச்சிருந்து அப்புறம் 14 வச்சிருந்து உண்மையா அவனுக்குள்ள இது இருக்கமெண்டா நீ குஸ்தரோகம் தீர்ப்பு கொடு. அப்படி என் சுகமாயிருந்தா நீ அவனுக்கு குஸ்தரோகம் இல்லை என்று அவனை அடரானது தோழி பெருகாமல் இருந்தா சுருங்கி இருந்தா அது சூட்டினால் வந்த புண் என்று சொல்லி அவனை தலை பெருகிறானே சுருக்கினால சொல்லி சீத்து விடு. 29 வாசி,
0: புருஷனுக்காவது ஸ்திரிக்காவது காலி தலையிலாவது தாடியிலாவது சொறி உண்டானால் ஆசாரியன் அதை பார்த்து அப்படி மற்ற தோலை பார்க்கலும் பள்ளமும் அதிலே மயிர் பொன்னிறமும் மிருதுவாகவும் இருக்க கண்டால் ஆசாரியன் அவனை தீட்டுள்ளவன் என்று இருக்க கடவன். அது தலையிலும் தாடியிலும் உண்டாகிற சொறி குஷ்டம்.
1: மறைவான பாவத்தை குறிக்குது சொறி குஷ்டம், இது சொல்ற சொறி குஷ்டம் தீன பாவத்தினால வந்த குஷ்டம், தீயினால வந்த குஷ்டம், அது மாதிரி இதால வந்த குஷ்டம் என்னென்ன சொல்லி கொண்டு வந்து நாம வியாதியினால
0: வந்தால வந்த குஷ்டம் எல்லாம்
1: அப்படி குஷ்ட ரோகங்கள் பல விதத்திலயும் இருக்குது. பாவத்தால கரணால்
0: இருக்குது,
1: சரீரத்தை நம்ம கீழ்படுத்தாததால வந்தது. இப்படி அநேக குஷ்டம் வந்த மாதிரி இது சொறியினால வந்த குஷ்டம். சொறியா இது என்னன்னா மறைவான பாவம். இதுக்கு அப்படிதான் இந்த ஜோபுட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்க சொல்றாங்க, நீ ஏதோ மறைவா செய்திருக்கா அதுக்கு வந்தன்று சொல்லி சொல்லுவாங்க. அப்ப இது என்ன செய்யுமெண்டா, இந்த இந்த குஷ்டம் சபைக்குள்ள வழியில தெரியாது சரியா, பெரிய பெரிய சபை இருக்கணும் அசம்பிளி ஆஃப் கார்டன் வெப்பம் இல்லாத ஒரு திருச்சபையில உயர் மட்டத்தில் இருக்கிற நிர்வாகிகள் அவங்க அந்த காசுகள் உள்ளே அடிக்கிறது அல்லது காணிக்கைன்ற பேர்ல வாங்கி அவங்களோட சொந்த வேலையில செய்யறது இதெல்லாம் அதாவது மறைவாக இருந்தது விபச்சாரம் செய்யறது டிவோர்ஸ் எடுக்கிறது இப்படியான காரியம் எல்லாம் அந்த பாவத்துக்குள்ள வரும், இந்த சொறி குஷ்டத்துக்குள்ள வரும். அதான் அந்த சாட்சியை குறைக்கிற காரியம். தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சாட்சி குறைகிறதும் சபை வாழ்க்கையில அல்லது அட்மினிஸ்ட்ரேஷன் வாழ்க்கையில நிர்வாகங்கள்ல வார அந்த 30 சண்டைகள் பாசர்கம் விசுவாசிகளுக்கும் சண்டை பிடிக்கிறது இதெல்லாம் அந்த குஷ்டரோகத்துக்குள்ள அடங்கும். இது என்ன செய்ய வேண்டாம், மற்ற இடத்துலயும் இது பரவும் சரியா. இது ஒரு ஆள் அந்த சபையில இப்படி செய்யறாங்க, எங்கட சபையில அப்படி சொல்ற காரியம் தான் இந்த குஷ்டத்துல
0: விளையாட்டு.
1: இது வந்து எல்லாருக்கும் பிடிக்கும், இப்ப சொறி பிடிக்க ஆக்கிற சட்டையை வாங்கி போட்டவன கட்டா எங்களுக்கும்
0: கிடைக்கும். இந்த சபையில நடக்குதானே நானும் செய்தா என்ன செய்யும்,
1: அதான் இந்த சொறி சொறியாதங்க சொல்லுவாங்க சிலவளை சொறிச்சாண்டா இது இதுதான் அந்த குஷ்டரோகத்தை முக்கியமான குணாதிசயம். இது எல்லாருடைய சாட்சியும் இது குறைச்சு போடும். அப்ப இது என்ன, மற்ற இடத்திலையும் இது பரவுறதால இது தீட்டுள்ளதா இருக்கலாம்,
0: மறைவான பாவம்
1: அதான். இது என்னண்டா, இதுக்கு இதையும் ஆண்டவர் என்ன செய்யறார், கால தாமதம் பண்ணி கவனத்துடன் பார்த்து தீர்மானம் எடுக்கட்டுமா அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர். இதுக்கு நீங்க டக்கண்டு ஒரு பெரிய ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு பாவம், ஒரு ரெண்டு மூப்பர் மேர் இப்படி பாவம்
2: வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் கத்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கத்தருடைய ஆசீர்வாத கரம் உங்களோடு கூட இருந்து வழிநடத்துவாராக. பரிசுத்தாவியானவர் தாமே எல்லாவற்றையும் வழிநடத்துவாராக என்று வாழ்த்திக்கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் வார்த்தைகளுக்கு கூட கடந்து செல்ல உங்களை அழைக்கிறோம். சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் குடும்பத்தின் சார்பிலும் பிதா குமாரன் பரிசுத்தாவியாரன் நாமத்தினாலும் வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு உங்களிடம் பிழைக்கிறோம் பாசம் வழி நடத்துங்கள். ஆமென், காட் பிளஸ்.
3: இயேசு கிறிஸ்துவின் நினைவாச்சி நாமத்தினால் உங்களை அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு மேன்மையான மகிமையான வெளியேறப்பெற்ற ரட்சிப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமேன். ஆகவே நாங்கள் என்றென்றைக்கும் சந்தோஷமாய் இருக்க முடியும். ஏனென்றால் வெளியேறப்பெற்ற ரட்சிப்பு, எவ்வளவு மணி கொடுத்தாலும் எவ்வளவு சொத்துக்களை கொடுத்தாலும் பூமியில் இருக்கிற அவ்வளவு ஐஸ்வர்யத்தை கொடுத்தாலும் பெற்றுக்கொள்ள முடியாத மேன்மையான மகிமையான ரட்சிப்பை எங்களுக்கு இனாமாக இலவசமாக கொடுத்திருக்கிறார். ஆமேன். ஜெபம் பண்ணும். அன்பின் பிதாவே, இந்த வேலைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தைக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை எங்களை மேற்கொள்ளட்டும், விடுதலை ஆக்கட்டும், உயிர்ப்பிக்கட்டும், எல்லா விதத்திலும் பலிகி பெருக பண்ணட்டும். இயேசுவின் இணையற்ற நாமத்தினால் ஆமேன். எடுப்போம், வாசிப்போம். ஜோஷுவா முதலாம் அதிகாரம் 8 வசனம். கவனியுங்கள், இந்த நியாய பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதி இருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படிக்கு இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயா. இப்ப கவனியுங்கள், நிறைய தேவனுடைய பிள்ளைகள் நாங்கள் என்ன செய்கிறோம், வேதத்தை பின்பற்ற வேண்டும் என்ற வாஞ்சை இருக்கிறது. வேதத்தை அநேக வேளைகளிலே பிள்ளைகள் படிக்கிறார்கள், தேவ வசனத்தை கேட்கிறார்கள். ஆனால் கவனியுங்கள், அது எப்படி நம்மை மேற்கொள்ளுகிறது, எப்படி நமக்குள்ளே கிரியை செய்கிறது, அந்த வார்த்தைகள் எப்படியா எங்களுக்குள் கிரியை செய்ய முடியும் என்பதை குறித்து இந்த வார்த்தைகள் நமக்கு அழகாக கற்பிக்கின்றன. கவனியுங்கள், இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன்வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதி இருக்கிறவர்கள் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி. எழுதி இருக்கிறவைகளை செய்ய வல்லமை உள்ளவர்களாய் இருக்கும்படி, எழுதி இருக்கிறவர்களை செய்ய முடியுமானவர்களாய் இருக்கும்படிக்கு இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயால். அப்ப கவனியுங்கள், தியானிப்பதுதான் எங்களுக்கு என்னத்தை கொடுக்கிறது, தேவ வல்லமையை கொடுக்கிறது. தேவ வசனத்தை வாசிப்பதனால் மாத்திரம் அல்ல, நாங்கள் அநேக உலைகளிலே வாசிக்கிறோம் ஆனால் தியானிக்கவில்லை. இங்கே தேவன் சொல்லவில்லை நீ என்ன செய், வசனத்தை வாசி என்று சொல்லவில்லை, தியானித்து கொண்டிருப்பாயாக, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். கவனியுங்கள், 2 மில்லியன் பீப்புள் என்றால் 20 லட்சம் பீப்புளை நடத்த வேண்டி இருக்கிறது. அப்ப அவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பிலே இருக்கிறார் யோசுவா. ஆனால் தேவன் சொல்லுகிறார் நீ என்ன செய்ய வேண்டும், தேவனுடைய வார்த்தையை இரவும் பகலும் தியானிப்பாயாக என்று சொல்லுகிறார். இது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். இரவும் பகலும் ஜெபம் பண்ணுவாயாக என்று அவர் சொல்லவில்லை. ஈவன் நாங்கள் சரியாக ஜெபம் பண்ண வேண்டும் என்றால் கூட சரியான தியானம் இல்லாமல், சரியான தேவனை குறித்த அறிவில்லாமல் எங்களால் என்ன செய்ய முடியாது, சரியாக ஜபம் பண்ண முடியாது. தேவனை சரியாக அறிந்து கொள்ளாவிட்டால் நாம் சரியாக ஜபம் பண்ண முடியாது. தேவனை சரியாக அறிந்து கொள்ளாவிட்டால் எங்களுடைய ஜபத்திலே எங்களுக்கு விசுவாசம் இராது. நான் ஜபித்தது நிச்சயமா நடக்கும் என்ற நிச்சயம் இருக்காது. அப்ப முதலாவது தேவன் என்ன சொல்லுகிறார், அவரை பார்த்து அதிகமாய் 20 லட்சம் பேரை நீ நடத்த வேண்டி இருக்கிறது, 2 மில்லியன் பீப்புளை நீ நடத்த வேண்டி இருக்கிறது, ஆகவே நீ என்ன செய், அதிகமாய் ஜபி. முதலாவது நாங்க என்ன அப்படித்தான் செய்யிருக்கோம். ரெண்டாவது அதிகமாய் உபவாசம் பண்ணு. மூன்றாவது அதிகமாய் துதி. நாலாவது அதிகமாய் சக்ரிஃபை பண்ணு, அலி செலுத்து என்று தேவன் சொல்லாமல், கவனியுங்கள், தேவன் சொல்லுகிறார் இரவும் பகலும் வசனத்தை தியானியுங்கள். ஏனென்றால் இந்த தியானம்தான் எங்களை சரியான வழியிலே நடத்த போகிறது. இன்றைக்கு அநேக வேளைகளிலே எங்களுடைய ஜபங்கள் நிறைவேறாமல் இருப்பதற்கு காரணம் எங்களுடைய நினைவுகள் தவறாயிருக்கிறது, எங்களுடைய ஜபங்கள் அதிலிருந்து விடுதலையாக வேண்டும் ஆண்டவரே என்பதாக இருக்கிறது. கானான் தேசத்துக்கு போங்கள், கானான் தேசத்தை உங்களிடத்தில் ஒப்பு கொடுத்தேன் என்று சொன்ன பிறகும் அவர்கள் போய் மறுபடியும் வந்து அவருடைய சிந்தையிலே அவர்கள் மரணத்தை பார்த்தார்கள். என்னத்தை தியானித்தார்கள், தேவ வசனத்தை அல்ல. நீங்கள் போங்கள், உங்களிடத்திலே நான் என்ன செய்தேன், கானான் தேசத்தை ஒப்பு கொடுத்தேன் என்று சொன்ன பொழுது அந்த வசனத்தை இரவும் பகலும் தியானிக்காமல் அவர்கள் கடந்து சென்றபடியினால் இப்பொழுது அவர்கள் தியானிப்பது என்ன என்று சொன்னால் வேத வசனம் அல்ல, மாறாக அவர்கள் மரணத்தை தியானிக்கிறார்கள். அவர்கள் என்னத்தை தியானித்தார்களோ அது அவர்களை வந்து மேற்கொண்டது. ஆகவே எங்களுடைய தியானம் மிகவும் முக்கியம். அவர்கள் பார்த்து விட்டு வந்து நாங்கள் அழிய போகிறோம் அரிக்க போகிறோம் என்று இரவிரவாய் ஜபித்தார். அங்கேதான் முழு இரவு ஜபம் ஆரம்பித்தது. இரவு முழுவதும் அழுது குளறி கண்ணீர் வடித்து ஆண்டவரே நாங்கள் மரிக்க போறோம் என்று ஜபித்தார். அப்படி அவர்கள் ஜபித்தும் ஒன்றும் நடக்கவில்லை. ஏனென்றால் அவருடைய சிந்தையில என்னத்தை பார்க்கிறார்கள், விடுதலையை அல்ல, தேவன் கொடுத்த வெற்றியை அல்ல, தேவன் தங்களோடு இருக்கிறார் என்பதை அல்ல, உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர் பெரியவர் என்பதை அல்ல. அநேக வேளைகளிலே வாய்களினால் சொல்லுகிறார்கள், ஆனால் அவருடைய தியானத்திலே அது இல்லை. தியானத்திலே இருந்தால் இம்மீடியட்டா அதுதான் என்ன வரும், இதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அது தியானத்தினால் இருந்திருந்தால் அது இதயத்திலே இருந்திருக்கும். ஆனால் அவர்கள் தியானிக்காதபடியினால், தேவ வார்த்தைகளை தியானிக்காதபடியினால், தேவ வசனத்தை வாசிப்பது மாத்திரம் இல்லை அது போதாது, கேட்பது மாத்திரம் போதாது, அதை தியானிக்க வேண்டும். அநேக வேளைகளிலே கேட்கிறோம் வாசிக்கிறோம் ஆனால் தியானிப்பதில்லை. ஆனால் எவ்வளவுக்கு அதிகமாக தியானித்து அந்த தியானத்தின்படி நாங்கள் பேச ஆரம்பிப்போமானால் நிச்சயமாய் உனக்கு என்ன கிடைக்குமா, வெற்றி கிடைக்கும் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. எவ்வளவுக்கு அதிகமாய் நாங்கள் தியானிக்கிறோமோ அப்பொழுது உன் வழிகளை வாய்க்க பண்ணுவாய், உன்னுடைய வாழ்க்கை வெற்றிகரமாயிருக்கும், சுகம் உள்ளதாயிருக்கும், ஆசீர்வாதம் உள்ளதாயிருக்கும், சமாதானம் உள்ளதாய், சந்தோஷம் உள்ளதாயிருக்கும். ஆமே, வாய்க்க பண்ணுவாய், இரவும் பகலும் தியானிக்கும். ஆனால் அநேக வேளைகளிலே நாங்கள் ஒரு வசனத்தை எடுத்து எங்களுக்கு சுவையீனம் என்று வைத்துக் கொள்வோம். ஒரு வசனத்தை எடுத்து ஆண்டவரே உம்முடைய தலம்புகளினால் குணமானோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், இந்த சுவையினத்திலிருந்து எனக்கு ஒரு சுகத்தை தாரும் ஆண்டவரே, அப்ப சுகையினத்தை பார்த்து கொண்டு சுகத்தை தாரும் என்று கேட்கிறோம். எங்களுடைய தியானத்திலே என்ன இருக்கிறது, சுவையீனம் இருக்கிறது. இயேசுவினிடத்திலே ஐந்து அப்பங்களையும் ரெண்டு மீன்களையும் கொடுத்த பொழுது அவர் என்ன செய்கிறார்? பிதாவே நன்றி என்று மாத்திரம்தான் சொன்னார். ஏனென்றால் நீர் பலிகி பெருக பண்ணுகிற தேவன். அப்ப அவருடைய தியானத்திலே என்னத்தை பார்க்கிறார்? பலிகி பெருக பண்ணுகிற தேவன் என்பதை பார்க்கிறார். இந்த அஞ்சு அப்பங்களையும் இந்த ரெண்டு மீன்களையும் வைத்து நான் என்ன செய்வது பிதாவே? 20,000 மேற்பட்ட ஜனங்கள் இங்கே இருக்கிறார்களே, புருஷர்கள் மட்டும் 5,000, அதற்கு பிறகு மனைவிகள், அதற்கு பிறகு பிள்ளைகள், அப்ப 20,000-25,000 பேர் இங்கே இருக்கிறார்களே, எப்படி இவர்களை நான் போஷிப்பேன்? ஏதோ செய்யும் ஆண்டவரே என்று இயேசு ஜெபிக்கவில்லை, மாறாக தேங்க்யூ ஃபார், நன்றி. இவர்கள் பலிகி பெறுகிறதற்காய் நன்றி. அப்ப இயேசு என்னத்தை பார்க்கிறார்? பலிகி பெறுகிறார்கள் என்று பார்க்கிறார். மரித்து போனார்கள் என்று சொன்னவர்களை பார்த்து இயேசு என்ன சொல்லுகிறார்? அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள், வாங்கள் எழுப்ப போகிறோம், லாசரு தூங்கிக் கொண்டிருக்கிறார், வாருங்கள் போய் அவனை எழுப்புவோம். அப்ப அவருடைய தியானம் என்ன? இயேசுனுடைய தியானம் என்ன? அவர் மரணத்தை தியானிக்கவில்லை, பிரச்சனைகளை தியானிக்கவில்லை, போராட்டங்களை தியானிக்கவில்லை. மாறாக தேவன் எல்லாவற்றையும் நன்மையாக மேன்மையாக மாற்றி போட்டார், செய்து முடித்தார் என்பதை இயேசு பார்த்து செயல்பட்டார். அதுதான் அவருடைய தியானமாய் இருந்தது. இத்தனை கோடி ஜனங்களை, இத்தனை லட்சக்கணக்கான ஜனங்களை விடுதலையாக்க வேண்டுமானால் முக்கியமாக தேவன் யோசுவாக்கு சொன்ன ஆலோசனை என்ன? தியானி. எத்தனையோ ராஜாக்களை மேற்கொள்ள வேண்டியிருந்தது, ஆனால் அவனுக்கு சொன்ன ஆலோசனை என்ன? தியானி, வார்த்தையை தியானி. அப்படி தியானிக்கும் பொழுதுதான் தேவ வல்லமை எங்களை மேற்கொண்டு எங்கள் மூலமா கிரியை செய்ய ஆரம்பிக்கும். ஆமென். தேவ வல்லமை எங்களுக்கூடாக கிரியை செய்ய ஆரம்பிக்க வேண்டுமானால் தியானிக்க ஆரம்பிங்க, தேவ வசனத்தை எடுத்து வைத்து தியானிக்க ஆரம்பிங்க. ஒரு வசனத்தை எடுத்து வைத்து அந்த வசனத்தை மறுபடியும் மறுபடியும் மறுபடியும் தியானி. ஒவ்வொரு நாளும் ஒரு வசனமோ ரெண்டு வசனமோ மூன்று வசனமோ எடுத்து வைத்து அதை தியானி. எவ்வளவு நேரம்? இரவு பகலாய் தியானி. உங்களால் முடிந்த வரைக்கும் அதை நினைத்து தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள். இப்படியாய் நீர் செய்து முடித்தீர். என்னிடத்தில் இல்லை, என்னுடைய சுகயினம் இனிமேல் என்னிடத்தில் இல்லை, உம்முடைய சரீரத்தில் வந்து விட்டது. நீர் சிலுவையில உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது எல்லாவற்றையும் இழுத்துக் கொள்வேன் என்று சொன்னீரே, அதன்படி நீர் எல்லாவற்றையும் இழுத்துக் கொண்டீர். இப்பொழுது இந்த சுகயினம் என்னிடத்தில் இல்லை, உம்மிடத்தில் வந்து விட்டது என்பதை நீங்கள் தியானிக்க வேண்டும். அப்படி தியானித்துக் கொண்டே இருக்கும் பொழுது இரவும் பகலும் என்று சொன்னால் அட்லீஸ்ட் ஒரு நாளாவது முழுமையாக பூரணமாக அந்த வார்த்தையை பூரணமாய் காலை தொடக்கம் மாலை வரை நித்திரைக்கு போகும் வரை அதையே தியானித்துக் கொண்டு இருப்போமானால் அவைகள் நம்மை மேற்கொள்ளும். அல்லேலூயா. அப்ப தியானம் என்பது அந்த வசனத்தோடு ஒரு இணைப்பை ஏற்படுத்தி கொள்ளும். அந்த வசனத்தோடு நாங்கள் இணைப்பை ஏற்படுத்தி கொண்டு விட்டோமானால் இம்மீடியட்டா எங்களுடைய வாழ்க்கையில நடக்கிறது என்ன? சமாதானம், சந்தோஷம். அவருடைய சரீரத்திலே என்னுடைய சுகயினங்கள் கடந்து சென்று விட்டது, என்னுடைய பிரச்சனைகளை அவர் ஏற்றுக்கொண்டார், அவர் மேல் நம்முடைய பாரத்தை வைக்க சொல்லிவிட்டார். ஆகவே இனிமேல் நாங்கள் சுமக்கிறதில்லை, அவர் சுமந்து தீர்க்கிறவராய் இருக்கிறார். உண்மையை சொல்ல போனா சுமந்து தீர்த்தவராய் இருக்கிறார். ஆகவே நாங்கள் விட்டுதலையானோம் என்பதை தியானிக்கும் பொழுது, மன கண்களிலே பார்க்கும் பொழுது இமீடியட்டாய் நமக்கு வர வேண்டியது சமாதானம், சந்தோஷம். இதை நம்புவோமானால், அவருடைய வார்த்தையை நம்புவோமானால் நாங்கள் தியானிக்கும் பொழுது இமீடியட்டா எங்களை வந்து சமாதானம், சந்தோஷம் மேற்கொள்ளும். அல்லேலூயா. ஒரு வார்த்தையை நம்புகிறேன் என்பதற்கான சைன் என்ன, அடையாளம் என்ன என்றால் சமாதானம், சந்தோஷம். அவருடைய தழும்புகளை நான் குணமானேன் என்று நான் நம்பும் பொழுது எனக்குள்ள இம்மீடியட்டா வர வேண்டியது சமாதானம், சந்தோஷம். அப்படி வரவில்லை, நான் இப்பொழுதும் ஸ்ட்ரகிள் பண்ணி கொண்டிருக்கிறேன், இப்பொழுதும் ஐயோ ஆண்டவரே பெயின் இருக்கே ஆண்டவரே அஸ்தமா இருக்கே ஆண்டவரே என்று சொல்லி கொண்டு இருப்பேனானால் நான் நிச்சயமாய் என்ன செய்யவில்லை, அந்த வார்த்தையோடு இணைக்கப்படவில்லை. நான் இணைக்கப்படுவேனானால் எனக்குள்ளே பெரிதான சமாதானம் சந்தோஷம் என்னை வந்து மேற்கொள்ளுகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. கவனியுங்கள், அமெரிக்காவிலே ஒரு ஃபுட்பால் ப்ரோக்ராம் மேட்ச் நடக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். ஆனால் யூகேல இருக்கிறவர் அதை என்ன செய்கிறார், டிவியிலே பார்க்கிறார், ரெண்டு பேர் பார்க்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். ஆனால் ஒருவரை பார்க்கிறானால் அவர் விசிலடித்து காய்தட்டி உச்சாமாய் சந்தோஷப்பட்டு அடிச்சுட்டாங்க கோல் என்று சொல்லி என்ன செய்வார், ரொம்ப சந்தோஷப்படுவார். ஆனால் மற்றவரோ பேசாமல் உட்கார்ந்து பார்த்துட்டு இருப்பார். இவர்கள் ரெண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்று சொன்னால், இவ்வளவுக்கு ஒருவர் சந்தோஷப்படுகிறாரா, அவர் அந்த மச்சோடு தன்னை இணைத்து கொண்டார், அங்கே பெற்ற வெற்றியை தன்னுடைய வெற்றியாக அவர் கொண்டாடுகிறார். அல்லேலூயா. அதனால் அவரால் சாதாரணமாய் இருக்க முடியவில்லை, துள்ளி குதித்து என்ன செய்கிறார், ஆர்ப்பரிக்கிறார், விசிலடிக்கிறார், கைதட்டுகிறார். ஆனால் மற்றவரோ இது என்னுடைய வெற்றி அல்ல, எவனோ அடிச்சுட்டு இருக்கிறான், எவனோ ஜெயிச்சுட்டு போறான், நமக்கு என்ன என்ற எண்ணத்தில் இருக்கிறபடினால் அது அவரை அசைக்கவில்லை. அப்ப இயேசு கிறிஸ்து செய்தவைகள் எல்லாம் எனக்காக செய்யப்பட்டவைகள் என்று என்னை இணைத்துக் கொள்வேனானால் என்னால் சும்மா இருக்க முடியாது. நான் என்ன செய்கிறவனா இருப்பேன், துள்ளி குதித்து ஆர்ப்பரிக்கிறவனா இருப்பேன். ஜோவானும் பேதுருவும் ஆலயத்தை நோக்கி கடந்து செல்லும் பொழுது அங்கே அலங்கார வாசலிலே அலங்கோலமாய் ஒருவன் உட்கார்ந்திருக்கிறான். அவன் விடுதலையை கூட எதிர்பார்க்கவில்லை, அவன் என்ன செய்கிறான், பிச்சை கேட்கிறான். ஆனால் அவர்களோ பொன்னோ ஒளியோ என்னிடத்தில் இல்லை, எனக்குள் இருக்கிறது. கவனியுங்கள், எனக்குள் தேவன் இருக்கிறார் என்று விசுவாசித்தார்கள். தேவன் எனக்குள்ளே இருக்கிறார், அவர் எப்பொழுதும் கிரியை செய்கிற தேவனாயிருக்கிறார், எப்பொழுதும் உயிர்ப்பிக்கிற தேவனாயிருக்கிறார். இப்பொழுதும் அவன் கேட்காவிட்டாலும், அவன் எப்பேற்பட்ட பாவியாயிருந்தாலும் சரி, அவன் கேட்காவிட்டாலும் தேவன் இப்பொழுதே கிரியை செய்வார், இப்பொழுதே அவனை குணமாக்குவார் என்ற எண்ணம் அவர்களுக்குள் இருந்தது, என்ற அறிவு அவர்களுக்குள் இருந்தது.
4: உலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும்.
3: ஆகவே இரு வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர், அவர்கள் அதை விசுவாசித்தார். மாத்திரம் அல்ல, அதில் உட்கார்ந்திருக்கிறவன் எவ்வளவு பெரிய படும்பெரும் பாவி, ஆகவேதான் இப்பேற்பட்ட காரியங்கள் அவனை மேற்கொண்டு இருக்கிறது என்று அவனுடைய பாவங்களை தியானிக்காமல், தங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர், அதிசயங்களை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர், எவனையும் மறுரூபப்படுத்துகிறவர் என்று சொல்லி அவர்கள் என்ன சொன்னார்கள், எனக்குள் இருக்கிறதை உனக்கு கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால் எழுந்து நட என்று கட்டளையிட்டார். அப்ப முதலாவது எப்பொழுதும் எனக்குள்ளே தேவன் இருக்கிறார் என்று விசுவாசித்தார்கள். தியானம் அப்படியாக இருந்தது, எனக்குள்ளே தேவன் இருக்கிறார், எனக்குள்ளே தேவ வல்லமை இருக்கிறது. அவர் எப்பேற்பட்ட பாவியையும் விடுதலையாக்குற தேவனாய்.
4: அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது
3: இருக்கிறார் என்று அவர்கள் விசுவாசித்தார்கள். அவனை பார்த்து நீ பாவ மன்னிப்பு கேட்பாயானால் இயேசு உன்னை குணமாக்குவார் என்று அவர்கள் சொல்லவில்லை. நீ அழுது குளறி கண்ணீர் வடிப்பாயானால் இந்த சூழ்நிலையில் இருந்து தேவன்
4: 24 மணி நேரமும் ஒளிபரப்பாக
3: உன்னை விடுவி, உன் பாவத்தில் இருந்து இனி மனம் திரும்புவாயானால் இன்றைய நாளிலே தேவன் உன்னை குணமாக்குவார் என்றும் சொல்லவில்லை. மாறாக எனக்குள் இருக்கிறவர் உன்னை குணமாக்குற தேவனாய், உன்னை நேசிக்கிற தேவனாய், உன்னை விடுதலை ஆக்குற தேவனாய் இருக்கிறார். ஆகவே இயேசுவின் நாமத்தினால் எழுந்து நட என்று கட்டளையிட்டார். அப்ப எப்பேற்பட்ட அறிவுடையவர்களா, எப்பேற்பட்ட தியானம் உடையவர்களாய் நாங்கள் இருக்கிறோம் என்பது மிக அவசியம். அதை வைத்துத்தான் நாங்கள் ஜபிக்க போகிறோம். எங்களுடைய தியானங்கள் சரியா இல்லாவிட்டால் எங்களுடைய ஜபங்கள் சரியாக இருக்க முடியாது. எங்களுடைய ஜபங்கள் சரியாக இல்லாவிட்டால் அதனுடைய பிரதிபலன் எங்களை வந்து சேரா. எவ்வளவுதான் ஜபித்தாலும், எவ்வளவுதான் உபவாசித்தாலும், எவ்வளவுதான் ஆராதனை செய்தாலும், எவ்வளவுதான் பொறுத்தல்கள் செய்தாலும் என்ன செய்யாது, விடுதலை எங்களை வந்து மேற்கொள்ளாமல் இருக்கிறது. அதனால் அநேகர் நாங்கள் தேவனை குறித்து இருதயத்தில நொந்து போயிருக்கிறோம். ஏன் நடக்கவில்லை, ஏன் கிடைக்கவில்லை என்று நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் தேவனுடைய வாக்கு தத்தங்களை எடுத்து நான் தியானிப்பேனானா, தேவன் செய்து முடித்தார். ஆமேன். அவர் என்னோடு கூட இருக்கிறார். ஆமேன். உலகத்தின் சதானார்களிலும் முடிவு பரியும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் உண்மை உள்ளவர், என்னோடு இருக்கிறார் என்று நீங்கள் இந்த வார்த்தையோடு இணைத்துக் கொள்வீர்களானால் நீங்கள் தியானிக்கும் பொழுதே கொண்டாடுகிறவர்களாய் இருப்பீர். ஆமேன். உங்களுடைய தியானம் சரியா இருந்தால் நீங்கள் உங்களை அறியாமலேயே நன்றி செலுத்துகிறவர்களாய் தேவனை ஆராதிக்கிறவர்களாய் மாறி முடியும். ஆராதனை எவ்வளவோ மகிழ்ச்சிகரமான, வெற்றிகரமான, சந்தோஷமான ஒரு ஆராதனையா இருக்குமே அல்லாமல் அழுந்து குளறி கண்ணீர் வடி குற்றப்படுத்துகிற, வேதனைப்படுத்துகிற பாடல்கள் எடுத்து பாடுகிறவர்களா இருக்க மாட்டோம். ஏனென்றால் வெற்றியை காணும் பொழுது, எங்களுடைய தியானத்திலே நாங்கள் வெற்றியை காணும் பொழுது, எங்களுடைய தியானத்திலே தேவன் செய்து முடித்தார் என்பதை காணும் பொழுது, எங்களுடைய தியானத்திலே தேவனே எல்லாவற்றையும் செய்து, தேவனே உலகத்தை ஜெயித்து அந்த ஜெயித்து எனக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை நான் தியானிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காய் அந்த ஜெயம் என்னை வந்து மேற்கொள்ளுகிறது. கவனியுங்கள், யோசுவா எத்தனையோ சேலஞ்சஸ் மேற்கொள்ள வேண்டி இருக்கிறது. அதற்காக தேவன் என்ன செய்யவில்லை, யுத்த மட்பை கீறி கொடுக்கவில்லை, யுத்தத்துக்கான யுக்திகளை அவனுக்கு டீச் பண்ணவில்லை. மாறாக என்னுடைய வார்த்தையை தியானிப்பாயான யூ வில் ஹேவ் குட் சக்சஸ். நீ வந்து என்ன செய்வா, உன்னுடைய வழியை வாய்க்க பண்ணுவான், உன்னுடைய வழி வெற்றிகரமா இருக்கும். ஆமென். இதைத்தான் நாங்கள் சங்கீத முதலாம் அதிகாரம் முதலாம் வசனத்தில் இருந்து மூன்றாம் வசனம் வரைக்கும் நாங்கள் வாசிக்கிறோம். துன்மார்க்குடைய ஆலோசனை
5: நடவாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம்.
3: வழியை குறிக்கிறது என்றால் அறிவை குறிக்கிறது. துன்மார்க்கனுடைய வழியில் நடவாமலும், அப்ப துன்மார்க்கனுடைய வழி எனக்கு ஒரு அறிவை தருகிறது. இப்படி செய்யலாம், அப்படி செய்யலாம், இப்படி செய்தால் நான் வெற்றியாவேன், இப்படி பொய் சொன்னால் நான் விரும்புகிறதை பெற்றுக்கொள்வேன், இப்படியாக என்ன செய்கிறது, பயத்தின் நிமித்தம் ஆலோசனை எனக்குள்ளே வருகிறது. அவனுடைய வழிகள், பாவுடைய வழிகள், துன்மார்க்கனுடைய ஆலோசனைகள், உட்காரும் இடத்தில் உட்காராமல் என்றால்
5: வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கம்
3: மக்களை பற்றி குறை கூறுவது, தேவசாயலாய் தேவரூபமாய் படைக்கப்பட்டவர்களை குறித்து குறையாய் பேசுவது, இவைகள் எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையிலே தடைகளையும் தாமதங்களையும் கொண்டு வரும். மாறாக கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருக்கும். யாரால் பிரியமாயிருக்க முடியும், தேவன் எனக்காக யாவற்றையும் செய்து முடித்தார் என்றவரால் தான் வேதத்தில் பிரியம் இருக்க முடியும். தேவனுடைய வார்த்தை எனக்கு எல்லா விதமான வெற்றியும் எனக்கு பெற்றுக் கொடுக்கிறதா இருக்கிறது. பார்க்கிலும் வெள்ளிய பார்க்கிலும் அது வெளியேற பெற்று இருக்கிறது என்று
5: அறிவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.
3: அறிவுடையவன் தான். ஆனால் சுகமும் வெற்றியும் ஆரோக்கியமும் நீடித்த தேவனோடுள்ள உறவும் எல்லாமே இந்த வேதத்துக்கூடாகத்தான், அவருடைய வார்த்தை கூடாக இருக்கிறது என்று நினைக்கிறவனால், நம்புகிறவனால் மாத்திரமே கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருக்க முடியும். அப்ப பிரியமா இருக்கிறது மாத்திரமல்ல, அந்த வார்த்தையை வாசிக்கிறது மாத்திரமல்ல, கேட்கிறது மாத்திரமல்ல, இரவு பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவன் என்றால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆங்கிலத்திலே அப்படித்தான் சொல்லி இருக்கிறது, பாக்கியவான். அப்ப தேவனுடைய வார்த்தை எவ்வளவுக்கு அதிகமாய் நீங்கள் தியானிக்கிறீர்களோ அவ்வளவுக்கு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தேவன் ஆயத்தம் பண்ணின, தேவன் செய்து முடித்த சகல ஆசீர்வாதங்களும் உங்களை வந்து நிச்சயமாய் மேற்கொள்ளும். எப்பொழுதென்றால் அவருடைய வார்த்தையை தியானிக்கும் போது, இதை செய்து முடித்திருக்கிறேன் நன்றி ஆண்டவரே, உம்முடைய தழும்புகளினால் நான் ஏற்கனவே குணமாகிவிட்டேன் நன்றி, நீ சகல ஆசீர்வாதங்களினால் என்னை ஆசீர்வதித்திருக்கிறீர். ஆமென். ஈவன் ஆதியாகமத்திலே நீ சொல்லிவிட்டீர், பலிகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லிவிட்டீர். நிறைய ஈவன் அவவிசுவாசி கூட பலிகி பெருகுகிறான், ஈவன் ஆடு மாடுகள் பலிகி பெறுகின்றன, செடி கொடி கனி எல்லாம் பலிகி பெறுகிறது. நீர் அன்று சொன்ன வார்த்தையிலே இன்று வரைக்கும் உண்மை உள்ளவரா இருக்கிறீர். அன்று சொன்னீர் பலிகி பெறுகின்ற, ஆகவே நானும் என்னுடைய குடும்பமும் என்னுடைய சபையாரும் என்னுடைய தேசமும் நிச்சயமாய் உம்முடைய நண்பனால் கிருபையினால் உம்முடைய ஆசீர்வாதத்தினால் சமாதானத்தினால் சந்தோஷத்தினால் சுகத்தினால் பலத்தினால் பாதுகாப்பினால் உண்மை அறிகிற அறிவினால் இன்னும் அதிகமாய் பலிகி பெருகுவோம். அல்லேலூயா. அதற்காக நன்றி. நீ சொன்னது சொன்னதுதான், இதை மாற்ற யாராலும் முடியாது, எந்த பிசாசானாலும் முடியாது. எங்களுக்கு முன்பாகவே சாட்சியா இருக்கிறது, ஈவன் அவவிசுவாசிகள் பலிகி பெருகுகிறார்கள், பிள்ளைகளை பெறுகிறார்கள், நல்ல ஸ்கூல்களிலே படிக்க வைக்கிறார்கள், எல்லாருக்கும் சூரியனை தேவன் அனுப்புகிறார், எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறார், எல்லாருக்கும் என்ன செய்திருக்கிறார், ஈவன் மழையை கொடுத்திருக்கிறார். இவைகள் இல்லாவிட்டால் எதுவுமே இந்த உலக
6: வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள்
3: பிழைக்க முடியும், எல்லாவற்றாலும் கலிக்கு பெருகுவோம் என்ற எண்ணம் எங்களுக்கு வர வேண்டும். அது எண்ணத்திலே வரும் தியானிக்கும் பொழுது, யாருக்கெல்லாம் என்னெல்லாம் தேவன் செய்திருக்கிறார் என்பதை தியானிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ள விசுவாசம் பெருகும். தேவன் யாரையும் பார்க்காமல் இவ்வளவு செய்திருப்பாரானா, நிச்சயமாக சிலுவையில எல்லாவற்றையும் செய்து முடித்து எல்லாம் முடிந்தது என்று சொல்லிவிடு. இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீக்கம் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் அணியை தந்து இல்லை.
6: இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒளிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து
3: மரத்தை போல் செய்வதெல்லாம் வாய்ப்பு. எப்பொழுதும் ஆசீர்வாதம் உள்ளவனாயிருக்க, குறைவற்றவனா இருப்பான், நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு என்றால் அவனுக்கு எந்த குறைவும் இருக்காது. தன் காலத்தில் தன் கனியை தந்து எந்த தடையும் இல்லை, எந்த தாமதமும் வர முடியாது. தன் காலத்தில் தன் கனியை தந்து என்றால் தடைகள் இல்லை, தாமதங்கள் இல்லை. தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிறவனுக்கு தடைகள் இல்லை, தாமதங்கள். அல்லேலூயா. சங்கீதம் 119 அதிகாரம் 9 வசனம், வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணும். வாலிபன் எப்படி பரிசுத்தமாய் வாழ முடியும், பரிசுத்தம் இல்லை குறைவா இருக்கிறவர்கள் எப்படி பரிசுத்தமாய் வாழ முடியும். அநேகர் ஜெபிக்கிறார்கள், ஓஷி பண்ணுகிறார்கள், உவாசிக்கிறார்கள், பொறுத்தல்கள் பண்ணுகிறார்கள்.
6: 24 மணி நேரமும் ஒளிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.
7: சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட்.
3: ஆனால் வேதமேல் அவன் சுத்தமாக மாற்றப்படுகிறான். ஆமென். நாங்கள் ஜோவானிலே வாசிக்கிறோம், இயேசு சொல்லுகிறார், என்னுடைய வசனத்தை நீங்கள் கேட்டபடியினால், அதை நம்பினபடியினால், அதை தியானிக்கிறபடியினால் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள். அல்லேலூயா. அசுத்த வாழ்க்கை எங்கே வருகிறது? அவருடைய வசனத்தை தியானிப்பதனால் வருகிறது. வெற்றிகரமான வாழ்க்கை எங்கிருந்து வருகிறது? அவருடைய வசனத்தை தியானிப்பதனால் வருகிறது. எத்தனை எளிமை வந்தாலும் அவர்களை எல்லாம் மேற்கொண்டு வெற்றி சிறக்க பண்ணுகிறது எது? அவருடைய வார்த்தையை தியானிப்பது, அனுதினம் தியானிப்பது. அல்லேலூயா. ஆகவே அவருடைய வார்த்தைகளை, வாக்கு தத்தங்களை எடுத்து வைத்து அவையெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறி விட்டது என்பதாக நாங்கள் பார்ப்போம், எங்களை இணைத்துக் கொள்வோம். அப்பொழுது அவைகள் வந்து நிச்சயமாய் நம்மை மேற்கொண்டு நம்மை வெற்றி சிறக்க பண்ணும். ஆமென். ஜெபம். அன்பின் பிதாவே, இந்த வார்த்தைகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய வார்த்தையின்படி எங்களுடைய சிந்தைகள் மாறட்டும், எங்களுடைய தியானங்கள் மாறும். ஆகவே நீர் செய்து முடித்தது, அப்பொழுது நீர் செய்து முடித்தவைகள் எங்களை வந்து மேற்கொள்ளுகிறது, அழுகி பெருக பண்ணுகிறது. நன்றி. இப்போ எல்லா நன்மையினால், எல்லா கிருபை வரங்களினால் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறேன். ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படி உண்மையே கொடுத்திருக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதம் எங்கள் ஒவ்வொருவரையும் வந்து மேற்கொள்ளுவதாக. உங்களை அறிகிற அறிவிலே, உங்களுடைய வார்த்தையை தியானிப்பதிலே இன்னும் அதிகமாக நாங்கள் பள்ளிக்கு பெருக்குவோமாக. இயேசுவின் ஆமீன்.
2: அடுத்து வரப்பட்ட வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய வார்த்தையில் தியானமாய் இருக்கிறவன் பாக்கியவான். ஆமீன். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய கரத்தை ஒப்புவிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து வந்து விதைத்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். சபையையும் ஆசீர்வதிக்கிறோம். குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய சித்தமானால் நாளைய நாளிலே திரும்பமாக இணைவோம். கர்த்தர் வழி நடத்துவாராக. அருமையான ஊழியர்களுடன் ஊழியர் பாஸ்டர் அண்டனிஸ் லேபிரஹாம் அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்து இணைந்து பிசி சார்பாக கர்த்தருடைய வார்த்தையை விதைத்திருக்கிறார். கர்த்தர் வாரி தியானமாக இருக்கிறவன் பாக்கியவான். ஆமேன். அனுதினமும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று கூறப்பட்ட வழி கர்த்தர் தாமே அந்த வார்த்தைகளுக்கூடாக ஊழியரையும் அவர் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பாராக. கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே அந்த வார்த்தைகளுக்கூடாக வழி நடத்துவாராக. அன்னதினமும் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வாராக. நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி இருந்து விடைபெறுவோம். நன்றி பாஸ்டர். குட் பை. ஆமென். ஆமென்.
8: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.
2: சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துவோம். நாங்கள் இந்த வேளையிலும் தொடர்ச்சியாக ஸ்கைப் மினிஸ்ட்ரி ஊழியங்கள் அவருடைய 11வது ஆண்டு செலிப்ரேஷன் கூட கடந்து செல்ல இருக்கிறோம். தொடர்ந்து கேட்போம்.
1: அமேன். அந்த மீட்பர் டக்கன் எடுக்காம சரியா தீர ஆலோசிச்சு விசாரிச்சு அதுக்கு அநேகருடைய சாட்சியோட தான் அந்த ப்ரூஃப கொண்டு போகணும். அத்தாட்சியோட இப்ப ஒரு பெரிய ஒரு கம்பெனியோட பாவம் செய்யட்டா புதிய ஏற்பாடுல ஆண்டவர் நமக்கு விளங்கப்படுத்துற அநேக சாட்சிகளோட நீங்க அதை நிரூபிச்சு நீங்க அவனை ரொம்ப தள்ளி விடுங்க.
0: மூன்று நாலு சாட்சிகளை கொண்டு போய் சொல்றேன்
1: சொல்றேன். அதுதான் இந்த சொரி குஷ்டத்துல விளையாட்டு.
0: நாளைக்கு
1: மூணு மணி என்றா வரலாம் தானே?
0: நாங்கள் வந்துட்டு போலாமோ?
1: ஓகே. சரி அப்ப ஜெபிச்சு முடியுமா?
0: தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி. எவ்வளவு நேரம் ஆண்டவரே தகப்பனே, இந்த இடத்தில் நாங்கள் எங்கள் பாவங்களை கண்டித்து உணர்த்துகிறவராய் நீர் வந்திருந்த ராஜா தகப்பனே, இதற்காக இந்த பாவ ரோக நிவாரணியாய் நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம் தகப்பனே. இன்னும் ஆண்டவரே எங்கள் பாவங்களை விட்டு நாங்கள் மனம் திரும்பவும் ஆண்டவரே தகப்பனே. ஐயா தகப்பனே, எல்லாத்தையும் சுகந்த வாசனையா நீர் ஏற்றுக்கொண்ட தகப்பன் ஆண்டவரே ஆவியானவரே, நாங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பி ராஜா இன்னும் மனம் திரும்ப நீர் கிருபை செய்து கொண்டிருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி தகப்பனே. இந்த கிட்டத்துல நாங்கள் சொன்ன ஒவ்வொரு கிட்ட வார்த்தைகள் ஆண்டவரே, ஒவ்வொன்றும் ஆண்டவரே அநேகருக்கு பிரயோசனம் உள்ளதா இருந்ததற்காக நன்றி ஆண்டவரே. கேட்டவர்களும் ஐயா நாங்கள் கேட்ட நானும் ஆண்டவரே இந்த இடத்துல ஆண்டை விட்டு விடாதபடி, இந்த இடத்தில் வந்தது நல்லதென்று சொல்லத்தக்கதாய் ஆண்டவரே இந்த வார்த்தைகள் எங்களுக்கு நினைப்பினபடியால் நன்றி தகப்பனே. ஐயா கலாமாவை முழுமையாக இருத்த கோட்டைகள் ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. மன அமைதியை கொடுங்க ராஜா தகப்பனே. மனதில் உள்ள சஞ்சலங்களை எல்லாம் நீக்கி போடுங்க ராஜா. சொல்லாத சாத்தானின் திட்டங்கள் இயேசுவின் நாமத்தினால் சத்ருவங்களை மேற்கொள்ளாதனால் தேவன் ஜெயம் கொடுக்கிற தேவன் நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆப்பா சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்று வாக்கு தந்தீங்களே ராஜா. நீர் எங்களோடு இருக்கிறபடியா எந்த பொல்லாங்கனுங்கள் சிந்தனைகளை தொட்ட முடியாதென்று அறிக்கை இடுகிறோம் ஆண்டவர். ஏனெனில் நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் அப்பா. அப்பா பிதாவே என்று நான் நீங்கள்

0: பங்குக்காக நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவர். தொடர்ந்து வந்த பிள்ளைகளோடு நீ கூட இருக்க வேண்டும் ஆண்டவர். இந்த காரியத்தை 11 ஆம் ஆண்டிலும் நிறைவே செய்து முடிக்க அநேக உதவிக்கரம் நீட்டும்படி, அநேகர் வந்த இடத்தில் அந்த வரை தகப்பனை ஆசீர்வாதத்தை பெறும்படி நீர் இருவை செய்கிறபடியால் நன்றியையா சோதியம்மாவே. என்னை ஆண்டவரை உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொண்டுக்கிறேன். சோதியம்மா குடும்பத்திலே ஆண்டவரே தகப்பன் இருக்கிற தடைகளில் உடைத்து இந்த அபிஷேகங்களை பெற்றுக் கொள்ளத்தக்கதா அப்பா அந்த மகளை நீர் நிறைக்கிறபடியால் நன்றியையா இன்னும் ஆவியால் நிரப்புமையா இன்னும் வரங்களை கொண்டு அநேகருக்கு ஆசீர்வாதமா அநேக ஆத்துமாக்களை தேடி செல்லுகிறவளாய் ஹாலேலூயா சுவிசேஷ பாரமுள்ளவளாய் மாற்றி நன்றி. இன்னும் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. என்னை என் குடும்பத்தை உடைய ரத்த கோட்டைக்குள் மறைத்துக் கொள்ளுங்க. சத்துருவால் வருகிற எல்லா திட்டங்கள் எல்லாம் முறியடிக்கப்படுகிறதற்காய் நன்றியையா. பொல்லாதவரின் கூட்டங்கள் சூழ்ந்து வந்தாலும் என் தகப்பன் தூக்கி எடுக்கிற தகப்பனா நீர் இருக்கிறபடியால் நன்றி என்று சொல்லி மன்ன சஞ்சலங்களை நீக்கி போடுற பதம் புதர்களை பார்த்து சொல்லுகிற இயேசு திரும்பி வந்தங்களுக்கு ஆறுதல் தருகிற தெய்வமாய் நீர் திரும்பி வந்து கொண்டிருக்கிறபடியால் ஒருபோதும் எங்களை விட்டு விலகாத தேவர், மறுபடியும் எங்களை கட்டுகிறது, மறுபடியும் எங்களை தேற்றுகிறதுனா இருக்கிற முடியாது நன்றி என்று சொல்லி எல்லா கனவும் துதியும் மகிமையும் அக்கே செலுத்தி மீண்டுமா இந்த இடத்தில் நாங்கள் வரும்பறையும் ஆண்டவர் எங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் இவன் கேட்டு நிற்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன். பிரியம்மா என் ஆத்மாவே கர்த்தரி இயேசு கர்த்தரியே சுவஸ்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களை ஒருபோதும் மறவாதே. ஆமேன். நன்றியம்மா. நாளைக்கு இந்த நிறைவை சந்திப்போம்.
1: பாட்டு
0: போடுறா சரியா? நீங்க சொல்லுங்க. ஓகே ஓகே.

0: இல்ல கொள்ள போட்டு வரீங்களாப்பா.
1: வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய
2: இரக்கம் செய்வ தேவனாய் ஜெபம் வெல்ல ஒப்புகளை கிடைக்கவில்லை என்று சொல்லி நாங்கள் ஒரு நாளும் சோர்ந்து போய்விடாது. அப்படிங்க தொடர்ந்து நாங்கள் நன்றி சொல்லுவோம். இந்த காலங்களிலும் கத்ததாமையும் மட்டுமா எங்களோட குழந்தை அவர்களை பதிவுகளும் ஜெப வேலைகளோடும் ஆண்டு ஆசை தக்கிரவைக்காக நன்றி. அப்படியா தொடர்ந்து நாங்கள் ஆண்டோட வார்த்தைக்கு நேராக நாங்கள் கடந்து சொல்லுவோம். இந்த நாளும் கூட என்னோட பேசும்படியா நான் வேத வார்த்தையானது அங்கேயும் நாங்கள் ஜெபம் பண்றதுல ஒரு நாளுமே அங்கே என்னவாம் சோர்ந்து போகக்கூடாது. நாங்கள் சோர்ந்து போகாமல் எப்பொழுதுமே நாங்கள் ஜெபம் பண்ணுற வழியில நான் ஆண்டு எங்களை தவிர இறக்கம் செய்கிறவன் ஆயிருக்கிறதாகவே நாங்கள் எங்கள் ஜெபங்கள்ல ஒன்று எங்களுக்கு கிடைக்கவில்லைன்னு சொல்லி நாங்கள் ஒரு நாளும் சோர்ந்து போய்விடாது. அப்படிங்க தொடர்ந்து நாங்கள் ஆண்டு சமூகத்துல இந்த விண்ணப்பத்தை வைத்து விட்டு நாங்கள் அவருக்கு நன்றி சொல்லி சோத்திரம் பண்ணி கொண்டிருக்கிற வேலையில அங்க வேதம் சொல்லுறது நீங்கள் எல்லாவற்றையும் குறித்து ஒன்றுக்கும் கவலைப்படாமல் சோத்திரத்தோடும் விண்ணப்பத்தோடும் ஜெபத்தோடும் கூடிய வேடுதலை எனக்கு தெரியப்படுத்துங்க. அப்பொழுது எல்லா பத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களை ஆளுகை செய்யும். உங்கள் இதயங்களை ஆளுகை செய்யும் என்று பாருங்க. இன்றைக்கு அநேகர் ஆணையில சமூகத்துல வந்தங்க விண்ணப்பங்களை வைப்பார்கள். ஒவ்வொன்று சொல்லி போவாங்க. அடுத்த நாள் வந்து அதே திருப்பி திருப்பி அதே காரியங்களையே பேசிக் கொண்டிருப்பாங்க சொல்லி கொண்டிருப்பாங்க. அங்க வேதம் சொல்றது விசுவாசம் விசுவாசிக்கிறவன் தான் எல்லாம் கூட விசுவாசிக்கிறவன் அங்கே தகர மாட்டான்னு சொல்லியிருக்கேன். அப்ப நாங்க எப்பொழுது

0: அவங்க என்ன செய்யணும் சார், நீங்க சோர்ந்து போகாமல் ஆண்டவர்கிட்ட கொடுத்த விண்ணப்பத்துல அந்த நம்பிக்கை அனுப்பணும். கத்தர் எனக்கு ஒரு காரியத்தை செய்வார், கத்தர் அந்த காரியத்தில் எனக்கு ஒரு அனுகூலமான காரியத்தை செய்வார்னு சொல்லி அவங்க வேதம் சொல்றது கேளுங்கள், அப்பதான் உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லி அப்ப கேட்கிற தேவன் அதை பெற்றுக்கொள்ளும்படியா நாங்கள் விசுவாசித்து அங்கே ஜெபிக்கிற வெளியில நிச்சயமா ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் அதை அவர் அங்கே எனவா செய்ய அவர் அங்கே ஒரு வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். இன்றைக்கு அநேகர் அநேகருடைய காரியங்கள் விண்ணப்பங்கள் கேட்கப்படாதபடிக்கு அங்கே தோற்று போறது காரணம் அங்கே விசுவாசம் இல்லாமல் இருக்கிறது. விசுவாசத்தை நாளுக்கு நாள் அங்கே வர்த்திக்க பண்ண வேணும். அங்கே சீசர்கள் கூட அங்கே விசுவாசம் அங்கே குறைகிற வேலையில அங்கே என்ன செய்யறேன்னு சொன்னா அந்த சீசர்களுக்குள்ள ஆண்டவர் கடிந்து கொண்டு இயேசு கடிந்து கொண்டு விசுவாசத்தை அவர்களுக்கு அங்கே வர்த்திக்க பண்ணும்படியான உறுதியான வார்த்தைகளை சொல்ற பொழுது அவர்களே கேட்கிறார்கள் ஆண்டவர் எங்களுக்கு செடிங்க எங்கள் விசுவாசம் குறைந்து போகாதபடிக்கு அங்கே சொல்ற. ஆனா வேதத்திலும் பார்க்கிறோம் அங்கே அங்கே ஆண்டவர் சொல்ற காரியம் அங்கே உங்கள் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு அங்கே என்னவா நீங்கள் கவனமா இருங்கன்னு சொல்லி ஆண்டவர் அவர்களுக்கு அங்கே ஜெபிக்கிறத நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இந்த அருமையான தேவனுடைய பிள்ளைகள் இந்த காலவெளியிலும் எங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் இந்த பெற்றுக்கொள்வதான விசுவாசம் அற்று போகாதபடிக்கு எப்பொழுதுமே நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபித்து ஆண்டு விசுவாசத்தோடு கத்தடை கத்தில் நாங்கள் ஒவ்வொரு காரியங்களை பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்வோம் சொல்லி நாங்கள் எப்பொழுதுமே அந்த ஜெபத்துல நாங்கள் வந்து உறுதியா இணைத்தவனாகவே அப்படியா ஜெபிக்கிறவர்கள் ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் அங்கே காரியங்களை நடப்பித்து நாங்கள் வாழ எனக்கும் உங்களுக்கும் ஆண்டவர் உதவி செய்வார். எங்க வேதத்துல பார்க்கிறோம் லூக்கா 18 சில ஒரு சில வசனங்களை நாங்கள் பார்ப்போம். அங்கே ஒரு நீதியுள்ள அநீதியுள்ள ஒரு நியாயாதிபதியிடத்தில் ஒரு தாய் தனக்கு நியாயம் பெற்று வருகிற வழியில அவன் அங்கே தன்னை வந்து அந்த மகள் அலட்டாதபடிக்கு ஒரு நன்மையை செய்வோம்னு சொல்லி ஒரு காரியத்தை அங்க அவனுக்கு அந்த விண்ணப்பத்துக்கு செவி கொடுத்து அந்த விண்ணப்பத்தை அவர் அங்கே செய்து முடிக்கிறதே ஒரு உவமையாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த பூமியில வாழ்ந்த நாட்களில் அப்படியே அவர் உவமையை சொல்றேன் நாங்கள் பார்க்கலாம். நாங்கள் எடுத்து வாசிப்போம் லூக்கா 18:6 வசனத்திலிருந்து சோர்ந்து போகாமல் எப்பொழுது ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு நான் அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷனை மதியாதவனுமா இருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தால் அவள் அவனிடத்தில் போய் எனக்கும் என் விரோதிகளுக்கும் இருக்கிற காரியத்திலே எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாயிருந்தது. பின்பு அவன் நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான் என்றார். பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவராகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்படவுடைய விஷயத்தில் நேரிய பொறுமையுள்ளராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பேன் என்ற அன்றியும் நீங்கள் நீதிமன்றங்களை நம்பி மற்றவர்களை அற்பமாக குறித்து அவர் உவமையே சொன்னார். ராமேன் அல்லேலூயா பார்க்கிறோம். நாங்க பாருங்க இந்த நாள்ல நாங்கள் எப்பொழுதுமே அங்கே ஜெபம் பண்றது என்னவா அங்கே சோர்ந்து போய்க்கூடாதுன்னு சொல்லி அங்கே மீண்டுமாக ஆண்டவர் மறுபடியும் ஒரு உவமையை அங்கே சொல்லி அந்த ரெண்டு மனுஷர்கள் ஜெபம் பண்ற காரியத்தையும் அங்கே அவர் அப்படியாக இந்த விசுவாசத்தோடு எப்படியா நாங்கள் ஜெபிக்கணும்னு சொல்லி எப்படியா நாங்கள் தாழ்மையோடு ஜெபிக்கணும் எப்படியா ஆண்டவர்கிட்ட எங்களை ஜெபத்துக்கு பதில் வரும்படியா நாங்கள் நடக்கணும்னு சொல்லி ஆண்டு அழகாக இந்த லூக்கா 18 அருமையான உவமைகளை ஆண்டு சொல்லுறேன் நாங்கள் பார்க்கிறோம். பாருங்க இதுல நாங்கள் வாசித்தபடி அங்கே முதலாவது வசனத்திலே அங்கே சோர்ந்து போகாமல் எப்பொழுது நாங்கள் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர்கள் உவமையை அங்கே சொல்லி அவங்க வெளிப்படுத்துறதை பார்க்கிறோம். சில காரியங்களை பாருங்க அனைவருக்கும் வேதத்தின்படி அந்த வார்த்தைகளின்படி சொன்னா விளங்காது. ஒரு சின்ன கதைகளை சொல்லி எக்ஸாம்பிளுக்கு ஒரு உதாரணங்களுக்கு ஒரு காரியங்களை சொல்லி சொன்னா அவர்களுக்கு நன்றாகவே புரியும். அது மாதிரி ஆண்டவரும் பாருங்க நாங்கள் எப்பொழுதும் ஆண்டு இடத்துல அங்கே பற்றி கொண்டு அவரிடத்துல வச்ச விண்ணப்பங்கள் செவி சாய்க்கப்படணும்னு சொன்னா கேட்கப்படணும்னு சொன்னா நாங்கள் என்ன சொல்லணும் சொன்னா உறுதியா அந்த வச்சு அந்த விண்ணப்பத்துல நாங்கள் கூடுதலாக வாஞ்சியோட விருப்பத்தோடு விசுவாசத்தோட அங்கே காத்திருக்க வேணும். அப்படி காத்திருக்கிற வழியில ஆண்டவர் செய்வார் நிச்சயமாக. அவருடைய வாசனம் ஒரு நாளும் அங்கே போய்க்கு அதை சொன்னார் நீங்க கேட்கறீங்க எதுவும் அதை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக விசுவாசத்தோடு இருக்கிறவங்க அப்படியா இந்த பெற்றுக்கொள்ற விசுவாசம் உங்களுக்கு இருக்கிறவர்கள் நிச்சயமா ஆண்டவர் எங்களுக்கு செய்வாரே. அவர் அந்த ஜெபத்துல பாருங்க, நீங்க சோர்ந்து போயிடாதீங்க, விலங்குண்டி போயிடாதீங்க, உங்களை விட்டு உலகாதீங்க, அதுல உருவாக்கி நீங்க பற்றிக்கொள்ள சொன்னா பாக்குற மனையமான ஜனங்கள் ஒரு காரியம் தங்களுக்கு கிடைக்கவில்லை சொன்னா உடனடியாக அந்த இடத்துல இருந்து அங்க விலகி போறது நாங்கள் பாக்குறோம். ஒளி மேசலத்துல போய் ஒரு காரியங்களை நாங்கள் கேட்போம், அவர்கள் எங்களுக்கு செய்ய மாட்டோம் அப்படி இப்படி சொன்னா உடனடியாக அவர்களோட கதைக்கிறதையே நாங்க விட்டுடுவோம், அவர்களோட செய்யறதையே விட்டுடுவோம், அவர்களோட டெலிபோன் பண்றதையே நாங்க விட்டுடுவோம் சொன்னா அவர்கள் அந்த இல்லையான்னு சொல்லிட்டு சொல்ற கோபத்தினால அப்படியா செய்து தங்களோட காரியங்கள்ல தங்களுக்கு எப்படியா கிடைக்கணும்னு சொல்லிட்டு தெரிவார்கள். ஆனா அது கிடைக்கல சொன்னா அப்படியே சோர்ந்து போய் அப்படியே வெளியில போறதை நாங்கள் பார்க்கிறோம். அதுமாட்டால் இன்னைக்கு ஆண்டு விடத்திலும் வந்து அநேகர் அநேக காரியங்களை வைத்தாலும் ஆண்டவர் அங்கே ஏற்ற நேரத்தில் அது எங்களுக்கு என்னவா அவருக்கு சித்தமானது அவருடைய கையினால வாய்க்கப்படும்படியாய் அவருங்களுக்கு எல்லாவற்றையும் அங்கே தந்தாலும் நன்மையாக தருகிற தேவனாயிருக்கிற அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்படுகிறவர்களுக்கு சகலதும் அங்கே நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறேன்னு சொல்லி எழுதியிருக்கிறபடி ஆண்டவர்களுக்கு அங்கே நன்மையான காரியங்களை அவர் அங்கே அனுமதிக்கிற தேவனாயிருக்க அந்த நன்மையானவைகளை நாங்கள் ஏற்ற நேரத்தில் பெற்றுக்கொள்ளும்படியா அங்கே நாங்கள் காத்திருப்பது அவசியமாயிருக்கிறது. எங்கள் ஜெபத்துக்கு நாங்கள் பொறுமையோடு இங்கே காத்திருக்க வேண்டியது அவசியமாயிருக்கு. பாருங்க அந்த ஒரு மனுஷனை குறித்து அங்க ஒரு அநீதியான ஒரு மனுஷனை குறித்து அங்கு உவமையாய் சொல்லி அந்த யுகத்துக்கு அப்படியா நாங்கள் சோர்ந்து போவாமல் ஜபிக்கணும்னு சொல்லி ஆண்டு அங்கே அவங்களுக்கு ஒரு கற்றுத்தரவு நல்ல பாடமா இருக்கும், நல்ல ஒரு கற்றுக்கொள்ளுதல் ஆயிருக்காங்க. பாருங்க அந்த அந்தபடியே பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள்னு சொல்லி அந்த விதவை கூட அங்கே போய் அவனிடத்துல அங்கே எப்படியா பெற்றுக்கொள்ளோம்னு சொல்ல விசுவாசத்தோட அங்கே என்னவா அவன் அங்கே அலட்டி அதையாவது தன்னிட்ட வந்ததை அதற்காக படிக்காத இந்த மனுஷிக்கு ஒரு நல்ல செய்வோம்னு சொல்லி அந்த அநீதியான அந்த மனுஷன் அங்கே நன்மை செய்த நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே தேவையான அங்கே ஒரு பட்டத்தில் ஒரு நியாயாதிபதி இருந்தான், அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷனை மதியாததுமாய் இருந்தான். அவன் பாருங்க அந்த பட்டணத்துல அந்த மனுஷன் ஒரு மனுஷனே அவன் மதிக்காதவன், ஒரு அநீதியான காரியங்கள் நன்மை செய்கிற மனுஷனாய் கூட இல்ல. ஆனால் இயேசு கிறிஸ்து பாருங்க நன்மை செய்கிறவர் அந்த பூமியில அங்கே அவர் சுற்றி திருந்தார்.
1: அப்பா போறீங்களா?
0: நாங்கள் பார்க்கிறோம் அப்ப சொல்லப்பட்ட நேரத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் என்று அவங்களுக்கு நன்மை செய்யற தகப்பனா இருக்க நன்மை செய்யும்படியாக

0: காயம் கட்டாமல் கிடக்கிறது, காயம் கட்டுவார் இல்லாமல் இருக்கிறது. ஆகவே அதை கட்டுகிற மனிதர்களை ஆண்டவர் தேடுகிறார், சுவாசிகள். அதே போல உலகத்தார் உழைந்து போன ஆடுகள் நிறைய உண்டு. இவைகளுக்கு நாம் எந்த அளவுக்கு அர்ப்பணித்து செய்கிறோம் என்பதுதான் முக்கியம். இதனை அடிப்படையாக வைத்து பல மிஷனரிமார்கள் வெளிநாடுகள் இருந்து இதை செயலாக பயன்படுத்தி பல நாடுகளுக்கு போயிட்டு ஊழியர்களை செய்தார்கள். அவர்கள் ஒரு அடிமைகளை போல வெறுமை எல்லாவற்றையும் வெறுத்தவர்களாக போயிட்டு இந்த ஆசா பாசங்கள் வசதி வாய்ப்புகள் எல்லாவற்றையும் இழந்து ஒழுங்காக படித்திருக்க இடமில்லாமல், குடியிருக்க இடமில்லாமல், வசதி வாய்ப்புகள் இல்லாமல், குழம்பு கடியில் கொசு கடியில், அத்தோடு கூட நல்ல ருசியான உணவு இல்லாமல், பல்வேறுபட்ட இன்னல்களுக்கு உபத்திரவங்களுக்கு மத்தியில் வைத்து ஆண்டவருக்காக சேவை செய்தார்கள். ஆண்டவர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். சார், இப்படி இவ்வாறாக நாங்கள் பிறருக்கு நாங்கள் என்ன செய்கிறோம் அதுதான் மிக முக்கியம். நாம் எப்பொழுதும் ஆண்டவரிடத்தில் ஆண்டவரே சாங்க சாங்கன்னு சொல்லி கேட்போம், எனக்கு தாரும் ஆண்டவர் என்று. ஆனால் வேதம் என்ன சொல்றது, வாங்குவதை பார்க்கலும் கொடுப்பதே வாங்கியம். நாம் கொடுக்க கொடுக்க ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார், இன்னும் அதிகமாக கொடுப்பார். ஆகவே அந்த கொடுக்கிற கிடைக்கும் என்று சொல்லி கொடுக்காத படிக்கை நல்ல மனப்பான்மையோடு பிறருக்கு நாம் நன்மை செய்வோம், அந்த நன்மைகள் நமக்கு பலிக்கும். நான் எங்களுடைய ஜனங்களுக்கு நேற்று தினத்தில் நான் கூறினேன், நாங்கள் நன்மை செய்ய வேணும், இப்பொழுதோ நன்மை செய்ய வேணும், நல்லதை யோசிக்க வேணும், நல்லதை சிந்திக்க வேணும், நல்லதை பேச வேணும், நல்லதை செய்ய வேணும். அதனுடைய பலன் எங்களை தேடி வரும். ஏனென்றால் நாங்கள் எதை விதைக்கிறோமோ அதுதான் அறுப்போம். சரி, ஏதோ ஏவப்பட்டபடினாலும் இந்த வார்த்தை வைக்கணும். சரி, இந்த ஆதியாகமம் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனத்துல பார்க்கிறோம், ஆதியில தேவர் வானத்தையும் பூமியையும் படைத்தார் என்று சொல்லப்படுகிறது. எங்களுடைய தியானத்திற்கு நாங்கள் பிறகு கடந்து செல்வோம், அதாவது கொடுத்துட்டு ஆழமாக நாங்கள் தியானிப்போம். சிறு காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம், இந்த ஒரு முன்னுரையாக அறிமுகமாக பார்க்கிறோம். இந்த புத்தகத்தை ஆதியாகமம் என்பது வேதாகமத்தில் ஆதியில் நடந்த சம்பவங்களை விவரித்து சொல்லுது. அப்ப இந்த ஆதியில் நடந்த சம்பவங்கள், உதாரணத்துக்கு ஆதாம் எவால் சிருஷ்டிக்கப்பட்ட காலத்துல நடந்த விடயங்கள் எல்லாம் இதுல எழுதப்பட்டிருக்கு. அப்ப அந்த யார் எழுதுனது, அந்த சம்பவங்களை பார்த்தது யார், அவைகளை கூட நின்று எழுதுனது யார், அந்த சம்பவங்கள் நடக்கும் பொழுது ஆதாம் எவாலை தவிர மற்ற மனிதர்கள் எவரும் கிடையாது, எப்படி அதை எழுதினார்கள், யார் அவருக்கு சொன்னது, இது கற்பனை கதையா அல்லது உண்மையான நிகழ்வா, இது யாரும் வந்து மிகைப்படுத்தி எழுதியிருக்கிறார்களா, இதெல்லாம் வந்து பல தர்க்கங்கள் கிறிஸ்தவ மக்கள், யூத மக்கள், கிறிஸ்தவ யூத அல்லாத மக்கள், விஞ்ஞானிகள், இப்படியாப்பட்ட பலரினாலே தர்க்கங்கள் முன்வைக்கப்படுகின்றன. ஆனால் குற்றம் பிடிக்கணும் என்ற ஒரு நோக்கத்தோடு யாராவது வேதத்தை வாசித்து பார்த்தார்கள் என்றால் நிச்சயமாக அவர்களுடைய கண்களுக்கு அது குற்றமாகத்தான் தெரியும், குறையாகத்தான் தெரியும். ஆனால் விசுவாசத்தோடு யார் வாசிக்கிறார்களோ, தேடுகிறார்களோ, ஆராய்ச்சிக்கிறார்களோ அவர்களுக்கு வெளிப்பாடாக கிடைக்கும். வேதம் என்பது தேவனுடைய வெளிப்பாடு. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். நாங்கள் இந்த அதிகம் முதலாம் அதிகாரத்தை தியானிக்கும் பொழுது அதிகமான விடயங்களை பார்க்கலாம். இப்ப இந்த புத்தகத்தின் ஆசிரியரும் பஞ்சாகமம் என்று சொல்லப்படுகிற ஆதியாகமோ யாத்ராகமோ லேவியராகமோ எண்ணாகமோ உபாகமோ இந்த ஐந்து புத்தகங்களையும் தொகுத்து எழுதிய அல்லது வரலாற்று சம்பவங்களை உள்ளடக்கி அவைகளை சிரமமாக எழுதுனதெல்லாம் யார் என்கிற ஒரு கேள்வி யூத மக்கள் மத்தியிலையும் கிறிஸ்தவ மக்கள் மத்தியிலையும் ஆதிகாலம் தொட்டு விவாதங்கள் இருந்துள்ளது. இந்த புத்தகங்கள் எல்லாம் பிறகு ஆய்வு பண்ணி பார்த்து தேடி பார்த்து ஒரு முடிவு வந்தார்கள், வந்து மோசையினால் எழுதப்பட்டது என்று சொல்லி. அப்ப ஆ ஆதியாகமம் சம்பவங்கள் நடக்கும் பொழுது மோசே பிறக்க இல்லை. அப்ப அவருக்கு எப்படி சம்பவங்கள் கிடைத்தது, எப்படி அவர் எழுதினார், இப்ப வாய் மூலமான செய்திகள் உண்டு அவைகளை கேட்டு எழுதினார்கள். இதே போல நீங்க லூக்காவின் சுவிசேஷத்தை எடுத்துக்கொண்டு பார்த்தால் லூக்காவின் சுவிசேஷத்திலும் வாய் மூலமாக சொல்லப்பட்ட பல விடயங்களை பிறகு கேட்டு கண்ணார கண்டு கேட்டு என்று சொல்லுகிறார். அதே போல முதலாம் யோவான்லையும் யோவான் குறிப்பிடுகிறார் இதே வண்ணமாக நாங்கள் கேட்டு. அப்ப வாய் மூலம் வார்த்தைகளின் மூலமாக யாராவது சொல்ல கேட்டு எழுதினது. அப்ப அப்படி சொல்லும் பொழுது அந்த வார்த்தைகள் கூடலாம் குறையலாம் அல்லது மிகைப்படுத்தப்படலாம். அது எந்தெந்த எப்படியாப்பட்ட நபர்களுக்குள்ள அந்த வார்த்தைகள் போகிறதோ அதே போல இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு சாந்த சொருபியாக வெட்க சுபாவத்தை கொண்ட ஒரு மனிதனிடத்தில் ஒரு விடயத்தை கொடுத்து செய்ய சொல்வதற்கும் சிவாஜி கணேசனை போன்ற நல்ல நடிப்பு திறமை உள்ளவர்களிடத்தில் சொல்லி ஒரு விஷயத்தை செய்வதற்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. அதே போல இந்த விடயங்கள் யார் வாயிலிருந்து வந்தது என்பது மிக முக்கியம். அந்த வந்த அல்லது சொல்லப்பட்ட வார்த்தைகளுக்கு பின்னால நாங்கள் விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல தேவனும் எங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். அது ஒரு வசனம் ரெண்டு வசனம் அல்ல, நிறைய வசனங்கள் இணையாக இருக்கிறது, ஆதாரமாக இருக்கிறது. அவைகள் வெளிப்பாட்டோடு கூட மோசே எழுதினார், மோசேக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார் என்றும் பார்க்கிறோம். இது சில விஷயங்கள் வந்து தேவன் ஒரு தெய்வீக ஞானத்தை கொடுத்துக்கிறார், தெய்வீக ஞானத்தை. இப்ப வாழ்க்கை என்றால் என்ன என்பதை நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னகப்பாட்டு இந்த புத்தகங்கள் வாசித்து அறியலாம். வாழ்க்கை என்றால் என்ன என்பதை இந்த மாயை மாயை மாயன்னு சாலமோன் ஞானி சொல்லுகிறார். அப்ப சாலமோனுக்கு இது எப்படி தெரிய வந்தது அப்படின்னு பார்த்தால் சாலமோன் ஞானம் உள்ள தெய்வீக ஞானத்தை உடைய தேவ ஞானத்தை பெற்ற நபராக இருந்தார். அந்த ஞானம் அவருக்கு பல விடயங்களை அறிந்து கொள்வதற்கு சந்தர்ப்பமாக இருந்தது, காரணமாக இருந்தது. அப்ப இந்த தெய்வீக ஞானத்தினாலே எல்லாவற்றையும் தேவன் கண்டறிந்தார். நம்முடைய தேவனும் கூட சர்வ ஞானியாக இருந்தார், முழுமையான ஞானியாக இருந்தார். அப்ப உலக ஞானத்தை விட தெய்வீக ஞானம் ஒரு மனிதருக்குள் இருக்கும் என்றால் அவருக்குள்ள சித்திக்கிற, கண்டறிகிற, தேடி ஆராய்ந்து பார்க்கிற பல விடயங்களும் கூட சத்தியங்கள் வெளிப்படும், சத்தியங்களை கண்டறிவார்கள். அப்ப மனிதனுடைய வாழ்க்கையில இதைகளை பார்க்கிறோம். மாய மாயாட்சிகள் சொன்னாலும் கூட இந்த சாலமோன் வந்து தன்னுடைய வாழ்க்கையில வந்து எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்த்தா பிறகு அவர் இவைகள் எழுதுகிறார். அந்த காலத்துல வந்து நீங்க பாத்தீங்கன்னா கிமு 1950 அளவுல தான் சாலமோன் வாழ்கிறார். அந்த கால பகுதியில வந்துதான் அதற்கு பிறகு கிட்டத்தட்ட 400 வருடங்களுக்கு பிறகு, அதாவது கிறிஸ்துக்கு முன் 500 வருடத்துல புத்தர் பிறந்து அவர் வளர். அப்ப அவர் இந்த மாதிரியான விடயங்களை வாசிக்கிறதுக்கு கிடைத்திருக்கலாம். அப்ப அவர் சொல்ற விடயம் என்னென்றால் வாழ்க்கை என்பது ஒன்றுமே இல்லை. ஒரு மனிதன் இருக்கிறான், மிகவும் கஷ்டப்படுகிறான், பிறகு அவர் வேதனைப்படுகிறான், துன்பத்தோடு வாழ்கிறான், கடைசியில படுக்கையில கிடக்கிறான், அவனை கவனிப்பாடு கிடக்கிறான், துன்பத்தை அனுபவிக்கிறான். வாழ்க்கையில் அவன் கண்டவைகள், கொண்டு வந்தவைகள், சம்பாதித்தவைகள் எல்லாம் மாயமாக இல்லாமல் போகிறது, அவனுக்கு அனுபவிக்க முடியாமல் போய்விடுகிறது, கணக்கில் எழுப்ப முடியாத அவன் செத்து போகிறான். இப்போ வாழ்க்கை என்பது ஒரு மாயமான காரியம் என்று சொல்லி இந்த புத்தரும் வந்து அந்த சாலமோன் ஞானி பிரசங்கத்தில் சொல்லப்பட்ட விடயங்களை ஒப்பாக அவரும் சொல்லி இருக்கிறதே பார்க்கிறோம். அப்ப இந்த தேவனுடைய வெளிப்பாடுகள் எல்லாம் வந்து ஆதியாகமத்தை எழுதினது யார் என்பதற்கான ஆதாரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். அதற்கு பல வசனங்கள் உண்டு. மோசே எழுதினார் என்பதற்கான ஆதாரங்கள் வேதத்தில் உண்டு. அது மாத்திரமல்ல வேதாகம கல்லூரிகளிலே வந்து ஆய்வு பண்ணி பார்த்த பல இறையாளர்கள் மோசையினால் எழுதப்பட்டது என்பதாகவே சொல்லுகிறார்கள். அது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதையே யூதர்களும், ஆதிகாலத்தில் இருந்த யூதர்களும் கூட அவைகளை விசுவாசித்து அதுதான் என்று சொல்லி அங்கீகரிச்சிருக்கிறார்கள். இதனை இந்த புத்தகத்தின் ஆசிரியரை பற்றி பார்க்கும் பொழுது பஞ்சாகமத்தின் மற்ற நான்கு புத்தகங்களும் தீர்க்கதரிசியான மோசேயினால் எழுதப்பட்டது என்று யூத பாரம்பரியம் சொல்லுகிறது. இவன் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து விட்டவர், எகிப்தின் அரண்மனையில் கற்பிக்கப்பட்டவர் என்று அப்போஸ்தலர் 7:22 பார்க்கிறோம். மோசேயை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற விடயங்களை பார்க்கிறோம். மோசே என்பவர் கல்வியில் தேறினவராகவும் ராஜ வம்சத்தில் ராஜ சிறப்புகளோடு வளர்ந்தவரும் நபராகவும் காணப்படுகிறார். யெகோவா அல்லது ஏலோகியம் தேவனுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டவனாக மோசே அந்த நாட்கள் இருந்தே பார்க்கிறோம். கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தி அழைத்தார். இயேசுவும் இயேசுவின் காலத்தில் இருந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் இந்த பஞ்சாகமத்தின் ஆசிரியர் மோசே தான் என்று உறுதிப்படுத்தி சொன்னதையும் கூட நாம் வேதத்தில் பல இடங்களில் பார்க்கிறோம். உதாரணத்துக்கு யோவான் 5:45-47 வரைக்கும் உள்ள பகுதிகளிலையும், மத்தேயு 19:7 மற்றும் 22:24 அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே இந்த ஆதியாகமம் உட்பட 5 ஆகமங்களை தொகுத்து எழுதியவர் யார் என்றால் மோசே என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். மோசே தான் எழுதினார். சரி, இது எழுதப்பட்ட காலம் இவைகளை குறித்து பார்க்கிற நேரத்தில் எந்த காலத்தில் எழுதப்பட்டது அல்லது எந்த இடம் ஏறக்குறைய முன்பு 1446-1446 1400 இடையில இந்த புத்தகங்கள் எழுதப்பட்டது என்பதை விட தேவன் வெளிப்படுத்தினார், எழுதுவதற்கு அவர் பயன்படுத்தினார், அதை ஒரு பொருளாக உலகத்தில் கொண்டு வந்து வைப்பதற்கு அந்தந்த நபரை அந்தந்த தேவைகளுக்கு பயன்படுத்தி சந்தித்து அவைகளை ஒரு பொருளாக இந்த உலகத்தில் வைப்பதற்கு பயன்படுத்தினார். அப்படி பயன்படுத்தப்பட்ட நபர்களில் ஒருவர் தான் மோசே என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப அவர் கிமோ 1446 1400 இடைப்பட்ட காலத்துல அவர் எழுதினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் சீனாய்மலை பகுதியில் பாளையம் இறங்கி இருந்த நாட்களில் எழுதப்பட்டு இருக்கலாம் என்று சொல்லி பலர் நம்புகிறார்கள். அத்தோடு கூட யாத்திராகமத்துக்கு பிறகு அந்த தேவியராகமத்தில் ஆசரிப்பு கூடாரம், ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்க வேண்டிய ஒழுங்குமுறைகள், அது யார் யார் செய்யவேணும், எப்படி எப்படி செய்யவேணும், என்னென்ன முறையில செய்ய வேணும் சொல்லி பல விடயங்கள் சொல்லப்பட்டது. இன்றைக்கு நான் சில நேரங்களில் பிரசங்கிக்கிற நேரத்தில் ஒரு விடயத்தை கற்பிக்க போதிக்கப்பட்ட பிறகு இப்ப நான் என்ன சொன்னேன் சொல்லி கேட்டால் சிலர் வந்து முழுசுவார்கள், தெரியாது திருதிரு முழுசுவாங்க. என்ன சொன்ன இப்பதான சொன்ன என்னன்னு கேட்டா சிலர் வந்து ஞாபகம் இருக்காது, ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஒரு சிலருக்கு ஞாபகம் இருக்காது, சிலர் வந்து முழுசுவாங்க. என்ன என்ன என்ன சொன்னார், என்ன சொன்னார், கடைசியா என்ன சொன்னார், இப்ப முதல்ல என்ன சொன்னார் அப்படின்னு தெரியும். அப்ப எங்களுக்கு இருக்கிற சில விஷயங்களே வந்து ஒரு ஒரு சிறிய விஷயம் முதல்ல சொன்னதே டக்குனு மறந்துடுறார்கள். அப்ப மோசேக்கு ஆண்டவர் சீனாய் மலையில வைத்து லேவியராக சம்பவங்கள் பல விடயங்களை ஆண்டவர் மோசேக்கு வெளிப்படுத்தினார். அப்ப அவைகள் வந்து அதே மாதிரி வந்து மோசே செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இவைகள் எல்லாம் இலகுவாக செய்யக்கூடிய விடயம் அல்ல, மறந்து போகிற எத்தனை விஷயங்கள் இருக்கு, ஆனால் மோசே மறக்காமல் செய்தார் சொல்லி பார்க்கிறோம். நோவா வேலையை உண்டாக்கினார், அவரு 6 3 மகள் 3 மருமகள்மார் அப்பா அம்மா ஆக உட்பட 8 பேரை கொண்ட அவர்கள் அந்த பெரிய கப்பலை செய்தார்கள். இதற்கு பின்னாலெல்லாம் தேவன் தன்னுடைய வல்லமையை பயன்படுத்தினார். தேவ தூதர்களை கொண்டு கூட சில விஷயங்களுக்கு உதவி புரிந்திருக்கலாம். ஆகவே இந்த கால பகுதியில தான் மோசேக்கும் கூட தேவன் பல ரகசியங்களை ஆதி காலம் தொட்டு படமாக காட்சி அவைகள் எடுக்கும்படிக்கு தேவையிருக்கலாம். அவருக்கு வந்து இது ஒன்றும் கஷ்டமான காரியம் இல்ல. தேவனுக்கு தரிசனம் கொடுப்பது அவருக்கு இலகு என்று சொல்லிக்கல. கடந்த கால சம்பவங்களை தொகுத்து காட்டுவது என்பது ஆண்டவருக்கு பெரிய விஷயம் அல்ல. பல இடங்களில் பார்க்கிறோம் ஆண்டவர் சொல்லுகிறார் மோசேக்கு, நீ இவைகளை எழுதி வை அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். பல இடங்களில் சொல்லப்பட்ட விடயங்கள்ல எழுதப்பட்டிருக்கிறது. எழுதப்பட்ட பல விஷயங்கள் இன்னைக்கு வேதாகமத்தில் இல்லை, அவைகளையும் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் மோசையிலாக எழுதப்பட்ட இன்னும் பல விடயங்களும் உண்டு. அவைகள் இந்த வேதாகமத்தில் இணைக்கப்பட இல்லை. சரி, இப்படி பார்க்கிறோம். அப்ப இந்த புத்தகங்களை எழுத யாருக்காக எழுதப்பட்டது, எழுதப்பட்ட தேவை யாருக்கு இருக்கிறது என்று சொல்லினால், எகிப்திலிருந்து வந்த மக்கள் பாலைவனத்தில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த வரலாறுகளை, இந்த ஆரம்பத்தை சொல்ல வேண்டிய தேவை இருந்தது. அவர்கள் வெளிநாடுக்கு சென்ற பிறகு, அதாவது எகிப்தில போய் குடியிருந்த காலத்தில் கிட்டத்தட்ட 430 வருஷ காலமாக இருந்தார்கள். அப்பொழுது அவர்கள் பழைய விடயங்கள், ஆபிரகாம், ஈசாக், யாக்கோ போன்றவர்களுடைய வரலாறுகளை தேவன் அவர்களை கொண்டு பயன்படுத்தி செய்த அற்புத அடையாளங்கள் பொருந்தனைகளை மறந்திருக்கலாம். ஏன்னா புதிய சந்ததிகள் இப்ப முற்காலத்தில், அதாவது அடிக்கடி சொல்வார்கள் எல்லாரும், 80, 70, 80, 90 காலப்பகுதி வந்து உலகத்தில் ஒரு தலைசிறந்த காலம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த நாட்கள்ல இருந்த சில விஷயங்கள் இன்னைக்கு இல்லை. உதாரணத்துக்கு கடிதம் எழுதுற முறைகள் இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு இருக்கிற எல்லாமே வந்து டெக்னாலஜிஸ், அதாவது தொழில்நுட்பங்கள் ரீதியாகத்தான் எல்லா விடயங்களையும் இன்னைக்கு செய்ய வேண்டியதா இருக்கிறது. ஒரு காலத்தில் இந்த தொழில்நுட்பங்கள்லாம் இல்லாமல் போய்விடும். இப்ப இந்த குழப்பத்தின், அதாவது இந்த மலவீழ்ச்சியின் நிமித்தமாக இலங்கையில வந்து 3-4 நாட்களாக கரண்ட் இல்லை, எல்லாம் இருளுக்குள்ள மூழ்கி விட்டது. இருளுக்குள்ள இந்த கரண்ட் இல்லாமல் போன உடனே, மின்சாரம் இல்லாமல் போன உடனே என்ன நடந்ததுன்னு சொல்லி சொன்னால், போன் ஒன்றும் வேலை செய்யல, கம்ப்யூட்டர் வேலை செய்யல, எந்த தொலைத்தொடர்பு சாதனங்களும் வேலை செய்யல. ஏனென்றால் எல்லாவற்றுக்கும் மின்சாரம் முக்கியம். அப்போ ஒரு எதிரி வந்து இன்னும் ஒரு நாட்டை தாக்கும் பொழுது, முதலாவது இந்த மின்சார இயக்குகிற இடங்களை வந்து தாக்குவார்கள். அது அவர்களுடைய ஒரு தந்திரம், தாக்குவார்கள். அதை தாக்கினால் எல்லாமே இல்லாம போய்விடும். இப்படியாப்பட்ட ஒரு சில சம்பவங்கள் எதிர்காலத்தில் நடக்க இருக்கிறது. சரி, அப்ப இஸ்ரவேல் மக்களுக்கு வனாந்தரத்தில் இருக்கும் பொழுது அவர்கள் அறிந்து கொள்வதற்காக எழுதினார் சொல்லி பார்க்கிறோம். இதை ஏன் எழுதினார் அப்படின்னு சொல்லி பார்த்தால், இஸ்ரவேல் தேசத்தின் குடும்ப வரலாறுகளை விவரித்து மோசே எகிப்தின் அடிமத்தனத்தில் இருந்த இஸ்ரவேல் மக்களுக்கு உருவான விதத்தையும், கானான் தேசம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம்தான் என்றும் இந்த எகிப்தில் உள்ள மக்களுக்கு தெரியாது. ஏன்னா புதிய சந்ததிகள் தெரியாது. ஆகவே இவைகளை என்றும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எகிப்தில் உண்டான உபத்திரவங்கள் தற்செயலா அது ஏற்பட்டது ஒன்று அல்ல, அவைகள் தேவனால் முன்பே திட்டமிடப்பட்டவைகள், அவர்கள் இப்படி எல்லாம் நடக்கும் என அவர் சொல்லியிருக்கிறார். இந்த காலத்தில் நீங்கள் திரும்பி வார்த்தைகள் சொல்லி மாணவர் சொல்லியிருக்கிறார். தேசப்பட்டு நம்ம கொண்டிருக்கிறது போன்ற விடயங்கள் எல்லாம் எழுத்து மூலமாக காலங்காலமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் வெளிப்படுத்தி இந்த காரணங்களுக்காக அவர் எழுதினார். பூமியும் சிருஷ்டித்தவர்தான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன் என்று விவரித்து எழுதியிருக்கிறார். இந்த பல இடங்கள் அப்படியாக பார்க்கிறார். அவர்கள் மூவரையும் அதிகமாக மோசே பயன்படுத்தியிருக்கிறார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன் என்ற வார்த்தை, தேவன் பயன்படுத்தி பேசின வார்த்தைகள் எல்லாம் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இஸ்ரவேலின் தேவன் மற்ற ஜனங்களின் தெய்வங்களை போல் அல்ல, அவர் உன்னதமானவர் என்பதை அறிய வேண்டும் என்பதற்காக தேவன் எழுதி வைக்கும்படி வெளிப்படுத்தினார், மோசே எழுதினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னும் அநேக விடயங்கள் உண்டு. தொடர்ந்தும் செவி கொடுங்கள். கேட்டவங்கள் ஒவ்வொருத்தரையும் கத்தெடுத்தாமே ஆசீர்வதிப்பார். இன்னும் ஒரு நேரத்தில் சந்திப்போம்.
1: இந்த நாளில, இந்த புதிய மாதம் 12 மாதம், ஆண்டவர் தயவா நமக்கு கூட்டி கொடுத்திருக்கிறார். ஆனால் உலகத்தில் பல இடங்களில் விசேஷமே இல்லவே இல்லை. பயங்கர பேரழிவு, இயற்கை சீத்த மழை புயல் அந்த தேசத்தை தலைக்கீழாக புரட்டி கொண்டிருக்கிறது. தரிசன மாதிரெல்லாம் ஜெபிக்கணும். கவர்மெண்ட் மாத்திரமல்ல, நம்மளால இயந்த உதவிகள் செய்யணும், அதுதான் முக்கியம். யாரையோ சொன்னாதான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனா நம்ம கிறிஸ்துமஸுக்கு செய்ய வேண்டிய சில ஆடம்பரத்தெல்லாம் நம்ம குறைச்சிட்டு தேவை செய்யணும்னு அவசியம் இல்லை. கிறிஸ்துமஸ் ஆடம்பரங்கள் அந்த நாட்டு அந்த ஜனங்களுக்கு உதவி செய்தால் ஒரு ஆசீர்வாதம் இருக்கும். ஆகவே இந்த ஜூம் வழியாக இந்த ஸ்கைப் ஊழியத்துல யாரெல்லாம் இணைந்திருக்கீங்களோ, பல நாடுகள் இணைந்திருக்கீங்களவா, நீங்க உங்களால் இயன்ற அளவுக்கு இந்த இலங்கை தேசத்து ஜனங்களுக்கு உதவி செய்ய அன்றோட நாமத்தினால் அன்று கேட்டுக்கொள்கிறோம். அத்தவரை ஆசீர்வதிப்பார். அப்ப இந்தியாவில் யாராவது நீங்க உதவி செய்ய எங்களோடு தொடர்பு கொள்ளலாம். அதுக்கு நாங்கள் அதுக்கேற்ற காரியங்களை நாங்கள் செய்ய அவனை காத்திருக்கிறோம். அத்தவரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரியமானவர்களே, இந்த ஸ்கைப் மூலியத்துல கடந்த ஏறக்குரிய ஒரு 4 ஆண்டுகள் அந்த 4 ஆண்டுகள் இந்த வேதத்தை தியானித்து வருகிறோம், வேதாமத்தை தியானித்து வருகிறோம். இது 3வது முறையாக மறுபடியும் வேதத்தை தியானிக்க தேவன் நமக்கு கிருபை பாராட்டுகிறார். அதற்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில கூட இலங்கை தேசத்திலிருந்து மாத போறது ஜானை அவங்க இந்த ஆரியாபத்தினுடைய முன்னுரைகளை சில காரியங்களை அவர் எடுத்து சொல்லிக்கிறார். அதற்கு ஸ்தோத்திரம். நானும் சில முன்னுரைகளை பழியாற்பட்ட வந்து அறிமுகத்தை சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வாண்டிக்கிறேன். சில வேதாகம விளக்க உரை வேதாகமத்திலிருந்து சில காரியங்களை நான் எடுத்து சொல்ல வாங்கிக்கிறேன். அதாவது எனக்கு ஒரு 50 அல்லது 60-70 புத்தகங்களில எழுதப்பட்டிருக்கிறத ரத்தன சுருக்கமாக ஒன்றாக இணைத்து இந்த வேதாகம விளக்க உரை எழுதப்பட்டிருக்கிறது. பல ஆசிரியர்கள், பல வேத அறிஞர்கள், பல தேசத்தை சேர்ந்தவர்கள், பல மொழியை பேசுகிறவர்கள், அவர்கள் ஆராய்ச்சி பண்ணி அவர் எழுதின பல புத்தகங்களை ஒன்றாக இணைத்து புத்தகத்துல கொடுக்கப்பட்டிருக்க சில விளக்க உரைகளை நான் ஒரு சில வாங்கிக்கிறேன். ஆகவே இந்த அறிமுகத்தை நீங்கள் புரிந்து கவனிக்கொள்ள கேட்டுக்கிறோம். எப்படி இது 1-3 நாள் நம்ம தொடர்ச்சா அறிமுகத்தில நம்ம பாக்குறோம். எல்லா விஷயம் அது பொறுமையா நம்ம கற்றல் நமக்கு ரொம்ப நல்லது. ஆமா, பிரைஸ் கார். இன்னைக்கு நாம் ஆரியாமத்தினுடைய முதல்ல பழைய ஏற்பட்டுக்கான ஒரு அறிமுகம், பழைய ஏற்பட்டுக்கான ஒரு அறிமுகத்தை நாம் இன்னைக்கு தியானிக்கலாம். இந்த பழைய ஏற்பாட்டை குறித்து பேராசிரியர் ஏஜ் ஸ்மித் என்கிற ஒரு ப்ரொஃபசர், ஒரு வேத ஆராய்ச்சியாளர், அவர் இந்த பழைய ஏற்பாட்டின் அறிமுகத்துக்கு முதல் அறிமுகமாக அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, திருமறையின் பழைய ஏற்பாடு நமக்கு தந்துள்ள முதன்மையான பரிசு. இந்த வேதத்துல பழைய ஏற்பாடு நமக்கு தந்துள்ள முதன்மையான பரிசு என்ன அப்படின்னா, அது கிறிஸ்துவனிடத்திலிருந்து பெறப்பட்டது என்பதே ஆகும். இந்த பழைய ஏற்பாடு நமக்கு தந்த முதல் பரிசு அது என்ன அப்படின்னா, அது இயேசு கிறிஸ்துவிலிருந்து பெறப்பட்டது. பரிசு யார் எடுத்தோம்னா, இயேசு கிறிஸ்து பெறப்பட்டது என்பதே ஆகும். மீட்பதற்கு இன்றியமையாதது எதுவோ, இயேசு கிறிஸ்துவுக்கு இன்றியமையாதது எதுவோ, அதுவே மீட்கப்பட்டோருக்கும் எப்போதும் இன்றியமையாததாக விளங்குகிறது. நல்லா கவனிங்க. ப்ரொஃபசர் ஏஜே ஸ்மித் என்கிற ஒரு வேத வல்லுநர் இந்த பழைய ஏற்பட்டின் அறிவுறுத்த முதல் முறை என்ன சொல்றார் அப்படின்னா, திருமறையின் பழைய ஏற்பாடு நமக்கு தந்தலும் முதன்மையான பரிசு. பழைய ஏற்பாடு நமக்கு கொடுத்தலும் ஒரு நாள் பரிசு. அது என்ன அப்படின்னா, கிறிஸ்துவனிடத்திலிருந்து பெறப்பட்டது என்பதையாகும். இந்த பழைய ஏற்பாடு எங்கிருந்து வருது அப்படின்றார் அவரு, இயேசு கிறிஸ்துவிலிருந்து பெறப்பட்டது. ஏன் அப்படி சொல்றாருன்னா, மீட்பருக்கு இன்றியமையாதது எதுவோ அதுவே மீட்கப்பட்டோருக்கு எப்போதும் இன்றியமையாக விளங்குகிறது. ஆமென். மீட்பது யாரு? இயேசு. இந்த உலகத்தை மீட்க வந்தார். மீட்பர் பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, எல்லாவற்றிலிருந்து மீட்க வந்தார். அவர்தான் மீட்பர். ஈஸ்டர் ரெடிமர். அவருக்கு எதுலாம் இன்றியமையாததோ, எதெல்லாம் அவருக்கு முக்கியமோ, இதெல்லாம் அவருடைய பார்வை மிக பெரிதாக இருக்கிறதோ, அது எல்லாத்தையும் அவரால் மீட்கப்பட்டோருக்கு எப்போதுமே அது இன்றியமையாதது. அவரால் மீட்கப்பட்டவருக்கு எப்போதுமே எல்லாமே அது மிக வெளியேற்றப்பட்டது. அப்ப வேதம் இயேசு கிறிஸ்துவிலிருந்து பழைய படமுக்கு கொடுக்கப்பட்டது. அவருக்கு இந்தியமையாதது பழைய ஏற்பாடு. அவருக்கு எது இந்தியமையாது மிக முக்கியத்துவமா, அதே அவரால் மீட்கப்பட்ட நமக்கும் அது இந்தியமையாது, நமக்கும் அது வெளியேறி பெற்றது. ஆகவே அவரால் மீட்கப்பட்ட நமக்கும் வெளியேறப்பட்ட இந்த பழைய ஏற்பாட்டை இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் பெற்றுக் கொள்ளுகிறோம். இயேசுவாக நம்ம பழைய ஏற்பாடு மக்கள் கொடுக்கப்பட்டது என்று இந்த பேராசிரியர் ஜி எஸ் ஸ்மித் என்பவர் இந்த அறிமுகம் இந்த பழைய ஏற்பாட்டை குறித்து அவர் அறிமுகப்படுத்துகிறார். ஆமா, சரி, அத்த நல்லவர். எப்படிங்க இந்த பழைய ஏற்பாடு என்னுடைய பெயர் எப்படி வந்தது? பழைய ஏற்பாடு பெயர் எப்படி இருக்கிறது? ரொம்ப முக்கியம். அதாவது பழையப்படி என்ற பெயர் எப்படி வந்தது? ஆழ்கடலை போல பழையப்பட்டு ஆய்வு வர ஆய்வுரை பாடங்களை நோக்கி செல்வதற்கு முன்னாடி, அல்லது அது இடத்தில் சில ஒரு நூலின் சிறிய பகுதியை படிக்க தொடங்கும் முன்னர் பழைய ஏற்பாடு என்று நாம் அழைக்கும் இந்த புனிதிய, அதாவது இந்த புனித நூலை பற்றி சில பொதுவான உண்மைகளை சுருக்கமாக வரைந்து தருவது அது எல்லாருக்கும் மிகுந்த பயனை விளைவிக்க என்று நாம கருதும். இந்த பழைய ஏற்பாடு வந்து ஒரு ஆழ்கடல் போன்றது. இப்ப இந்த ஆழ்கடலை நம்ம ஆராயப்போம், ஆய்வு செய்ய போகிறது. அப்படி இந்த பழைய ஏற்பாடை நாம ஆய்வு செய்ததற்கு முன்னாடி அந்த பழைய ஏற்பாட்டை குறித்திருக்கிற சில முக்கியமான காரியங்கள், சில முக்கியமான பகுதிகளை நாம சுருக்கமா அதனை விளங்கிக் கொள்வது அது நமக்கு ரொம்ப மிகுந்த ஆசீர்வாதமாய். இப்போ ஆதியாமத்துல பாப்போம் சரிங்களா, பழைய ஏற்பாடு முதல் பத்து. ஆனா ஆதியாமத்தை ஜானத்து முன்னாடி பழைய ஏற்பாடு என்றால் என்ன? பழைய ஏற்பாடு என்றால் என்ன? அதே மாதிரி புதிய ஏற்பாடு ஜானுங்க, புதிய ஏற்பாடு என்றால் என்ன? அது குறித்து நம்ம முதல் என்ன பண்ணணும்? சற்றே விலகிக் கொள்ள வேண்டும். எப்படிங்க? அதாவது இபிரேய மொழியில பேரித் என்கிற ஒரு இபிரேய சொல், அது அந்த இபிரேய சொல் வந்து உடன்படிக்கை என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஏற்பாடு மற்ற சாசனம் என்னும் உடன்படிக்கை எனும் பொருளில் பயன்படுத்தப்பட்டிருப்பது மிகவும் பொருத்தமானது. இந்த கிறிஸ்துவின் தலைப்பாக ஏற்பாடு சில ஏற்பாடு பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு உடன்படிக்கையில் பயன்படுத்தப்பட்டிருப்பது மிகவும் பொருத்தமானது. ஏன் அப்படின்னா தேவனுக்கு அவருடைய மக்களுக்கு இடையே விளங்கும் ஒப்பந்தமாக ஏற்பாடாக அல்லது உடன்படிக்கையாக வேதம் திகழ்கிறது. வேதம் என்பது என்னன்னா நமக்கும் நம்முடைய ஆண்டவர் இடையே விளங்குகிற ஒரு ஒப்பந்தமா ஒப்பந்தம் அல்லது ஏற்பாடு அல்லது உடன்படிக்கை. நமக்கும் கர்த்தருக்கு இடையே இருக்கு ஒரு ஒப்பந்தம், ஒரு ஏற்பாடு, ஒரு உடன்படிக்கை. இன்னும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ திருமணத்துக்கு மாப்பிள்ளை விட்டார் பெண் விட்டார் பாக்குறாங்க, பெண் மாப்பிள்ளை விட்டா பாக்குறாங்க, எடுத்த உடனே கல்யாணம் பண்ண மாட்டாங்க, முதல்ல போயிட்டு விசாரிப்பாங்க, சரியா ஒருத்தருத்து விசாரிப்பாங்க. அது விசாரி அதுக்கப்புறம் என்ன பண்ண அப்படின்னா கை நினைப்பாங்க. இந்தியா நடக்கிற முறை அதாவது மாப்பிள்ளை விட்ட பெண் வீட்டுல சாப்பிடணும், பெண் வீட்டார் மாப்பிள்ள சாப்பிடணும், அதுக்கத்துல பூ முடிப்பாங்க. முதல்ல ஒரு சின்ன ஒரு உடன்படிக்கை, ஓகே நம்ம ரெண்டு குடும்பத்துக்கும் ஒருமனப்பட்டுடும், இப்போ நம்ம என்ன பண்ணலாம் மேற்கொண்டு திருமண கருத்தை பேசலாம் அப்படின்னு முதல்ல என்ன பண்ணாங்க பூ முடிப்பாங்க, பூ கொடுத்து மாற்றிக்கிடுவாங்க. அதுக்கடுத்தது நிச்சயம். நிச்சயதார்த்தம் என்பது என்ன, பழைய கல்யாணத்துல பாதிக்கலாம் முடிஞ்சிச்சு, அப்போ போதிலை மாச்சுக்கொள்வார்கள். மாப்பிள்ள பொண்ணுக்கு பொண்ணு மாப்பிளைக்கு போட்டு நீ எனக்கு நான் உனக்கு நம்ம திருமணத்துக்கு ஆயத்தமாகலாம் அப்படி என்ற ஒரு நிச்சயம். அப்போ ஒரு திருமணத்தை எப்படி படிப்படிபடியா சில காரியங்களை குடும்பம் செய்கிறதும் உடன்படிக்கை ரெண்டு குடும்பம் ஒன்றா இணைந்து அதுக்கப்புறம் சச்சோடு கல்யாணம் பண்றாங்கல்ல அந்த மாதிரிதான் இந்த வேதம் ஒரு ஒப்பந்தமாக ஒரு ஏற்பாடாக உடன்படிக்கையாக நமக்கும் நம்முடைய தேவனுக்கு இடையே நடுவாக இருக்கு. இது பழைய ஏற்பாடு அல்லது பழைய ஏற்பாடுக்கு உடன்படிக்கை என்று அழைக்கப்படுகிறாராம். புதிய ஏற்பாட்டிலிருந்து இது வேறு என்பதை விவரிக்க பொருட்டே ஆகும். பழைய ஏற்பாடு வந்து உடன்படிக்கை, புதிய ஏற்பாடு அது வேற, அது அது வித்தியாசமான ஒரு பேர். உடன்படிக்கை என்பது சிறப்பான தலைப்பாக இருந்திருக்க கூடும். பழைய ஏற்பாட்டுக்கு முந்தின ஏற்பாடு என்று ஒரு பெயர். ஏன் அப்படின்னா பழைய ஏற்பாடு என்ற சொல் இந்த நூல் படிப்பதற்கு தகுதியற்றது என்று சொல் எண்ணுவதற்கு காரணமாகிவிடும். நிறைய பேரு பழைய பாடலாம் வாசிக்க மாட்டாங்களா, அதால அப்படியே முடிஞ்சு போச்சு. அதனால இத முந்தின உடன்படிக்கை என்று பெயரிடப்படுகிறது. ஆன்மீகம் வரலாறு பண்பாடு, ஆன்மீக வரலாறு பண்பாடு ஆகியவற்றின் அடிப்படையில் காணும் இடத்துல இந்த பெயர் பொருந்தவராக இருக்கிறது. அதாவது ரெண்டு ஏற்பாடுகளும் தேவனுடைய உயிரோட்டம் பெற்றவை, அல்லது ரெண்டுமே கர்த்தரால உயிரோட்டம் பெற்றவை, எதையும் யாரும் தலவே கூடாது ஒதுக்கவே கூடாது. ஆகவே எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் இவை பெரும் பயன் தருபவை. எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடும் அளவில்லாத பயன் தருகிறது. கிறிஸ்தவர்களான விசுவாசி திருமறையின் பழைய ஏற்பாட்டு பகுதியை அவ்வப்போது திரும்பி படிக்கிற நேரங்கள அது நம்ம கர்த்தரை குறித்தும் அவரது திருச்சபைகள் குறித்தும் அவருடைய மாணாக்கர் எங்கே வாழ வேண்டும் என்று விரும்புகிறார் என்றும் பேசுகிறார். எல்லாவற்றையும் நிறைவாக பெற்றிருக்க விசுவாசிக்கு பழைய ஏற்பாடு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை இதை விழுந்த கூடுதலாக வலியுறுத்த கூற முடியுமா? பகுதிய நாம் அடிக்கடிக்கு என்ன பண்றோம், படிக்கிறோம். பைபிள் எடுத்தா பழைய ஏற்பாடு படி புதிய ஏற்பாடு வரும். புது பசங்க பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் வரும். இது வந்து நம்ம கர்த்தரை குறித்து அவருடைய திருச்சபை குறித்து அவருடைய மாணாக்கர் எங்கனம் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார் என்று பேசுகிறார். திருச்சபை என்றால் என்ன, திருச்ச வாழ்க்கை என்றால் என்ன, அவருடைய மாணாக்கர் என்றால் என்ன என்பதை குறித்து அதிகமாக இந்த வேதம் நமக்கு நம்மளோட பேசுகிறது. அதாவது எல்லாவற்றையும் நிறைவாக பெற்றிருக்கிற ஒரு விசுவாசிக்கு பழைய ஏற்பாடு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை இதை விட நம்ம பெரிய வார்த்தை சொல்லவே இயலாது. பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இடையில ஒரு உறவு. இந்த உறவு பற்றி ரத்தம் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு இடையே உள்ள உறவு என்ன உறவு அப்படின்னா, இந்த உறவை குறித்து திருவாள் அகஸ்தின் என்பவர் ஒரு வேத கட்டிடம் என்ன சொல்றார் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டில் புதியது மறைப்பொருளாய் நிகழ்கிறது, புதிய ஏற்பாட்டில் பழையது வலு சென்று வெளிப்பாடு. பழைய ஏற்பாட்டுக்கு புதிய ஏற்பாட்டுக்கு என்ன வித்தியாசம், பழைய புதிய இடையில வித்தியாசம் அப்படின்னா, அதாவது அகஸ்தின் என்கிற ஒரு தேவ மனிதன் என்ன சொல்ல அப்படின்னா, பழைய ஏற்பாட்டில் புதியது மறைப்பொருளாய் திகழ்கிறது, புதிய ஏற்பாட்டில் பழையது வலுச்சென்று வெளிப்படுகிறது. அல்லேலூயா. பாத்தியில விளக்கு ஒரு பாத்தியில எவ்வளவு அருமையா சொல்றாரு பாரு, பழைய ஏற்பாட்டில் புதியது மறைப்பொருளாய் திகழ்கிறது, புதிய ஏற்பாட்டில் பழையது வலுச்சென்று வெளிப்படுகிறது. இதுதான் பழைய ஏற்பாட்டுகள் புதிய ஏற்பாட்டுகள் உள்ள உறவு. ஆமா சரி. இப்போ பழைய ஏற்பாடு என்ன, பழைய ஏற்பாடு என்றால் என்ன பார்த்தோம். ஆக்சுவலி அதிகாரபூர்வமான பழைய ஏற்பாட்டு தொகுப்பு, இந்த பழைய ஏற்பாடு தொகுப்பு ஆதியாகம யாத்திரம் அதெல்லாம் வருதுதா, இதெல்லாம் எப்படி அதிகாரபூர்வமா தொகுக்கப்பட்டது, சில காரியங்களை நாம் காணிக்கலாம். கத்திரி மகிமுண்டாக இருக்கட்டும். அதிகாரபூர்வமானது, அதாவது கிரிக்கு அரும் என்கிற ஒரு சொல் ஒரு அளவிடும் அல்லது மதிப்பிடும் விதிமுறையை சுட்டி காட்டுகிறது. அதிகாரபூர்வம் அப்படின்னா என்ன அப்படின்னா, கிரிக்கு என்கிற ஒரு சொல் அதை கொண்ட அளவிடும் அல்லது மதிப்பிடும் விதிமுறையை சுட்டி காட்டுகிறது. அதிகாரபூர்வமான பழைய ஏற்பாட்டு தொகுப்பு தெய்வீக உயிருட்ட பற்ற எழுதப்பட்ட நூல்களின் தொகுப்பே ஆகும். எனவே இது அதிகாரபூர்வமானது. அதிகாரபூர்வமான பழைய ஏற்பாட்டு தொகுப்பு என்பது தெய்வீக உயிரூட்ட பற்ற எழுதப்பட்ட நூல்களின் தொகுப்பு. தெய்வீக உயிரூட்டம் பெற்ற எழுதப்பட்ட நூல்களின் தொகுப்பு தான் பழைய ஏற்பாடு. எனவே இது அதிகார ஆனால்தான் இது அதிகாரம் என்று அதிகாரபூர்வமானது. பழங்காலத்து ஆவிக்குரிய இஸ்ரவேல் தலைவருடைய அங்கீகாரம் பெற்றது பழைய அது பாருங்க. அந்த காலத்தில் வாழ்ந்த ஆவிக்குரிய இஸ்ரவேல் தலைவர் இருந்தாரா, அவர்கள் எல்லாரும் அங்கீகாரம் கொடுக்கப்பட்டதா பழைய ஏற்பாடு, எல்லாரும் இல்ல, அதாவது ஆவிக்குரிய தலைவர்கள் ஆவிக்குரிய சிறவில் அதுல வாங்க சில தலைவர்கள் எல்லாம் பழைய பாட்டுக்கு அங்கீகாரம் கொடுத்து சில புத்தகம் என்னன்னா அதுக்கு அங்கீகாரம் எழுதணும். பத்தில சில இப்போ இளைஞர் ஜானி எழுதணும்னு புத்தகம் எழுதிட்டாங்க, அதுக்கு சில என்ன பண்ணுறாங்க விளக்குறை அதாவது அறிமுகம் கொடுத்துக்கிறாங்க. அப்ப பழைய பாட்டுக்கு பழைய பாட்டு காலத்தில் வந்த சில ஆவிக்குரிய இஸ்ரவ தலைவர்கள் அதுக்கு அங்கீகாரம் கொடுத்திருக்காங்க. அதனால்தான் அது அதிகாரப்பூர்வமாக அதிகாரம் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை பழைய பாடு 39 நூல் இருக்குல்ல, இது 39 அதிகாரப்பூர்வமாக நூல் என்று உறுதியாக சொல்ல முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி. ஏன் அப்படின்னா தொடக்க காலத்துல வேறு சமய நூல்களும் இருந்தனாம், வேறு சமய நூல்களும் இருந்தனாம். அதாவது சில நூல்கள் மாறுபட்ட கோட்பாடுகளை போதிக்கிற வகையில் இருந்தது. பழைய காலத்துல வேறு சமய நூல் இருந்தது, ஆனா அதெல்லாம் மாறுபட்ட கோட்பாடுகளை அதெல்லாம் பண்ணுமா போதிக்கிறதா இருந்ததா. ஆகவேதான் பழைய பாட்டு தொகுப்பில் இடம்பெற்ற நூல்கள் மட்டுமே அதிகார பூர்வமானவை என்று எவ்வாறு உறுதியாக சொல்ல முடியும்? எனக்கு குழப்பம் இருந்ததுல அப்ப அந்த ஆணையமத்துல பழையவன 39 ஆகமகனும் எப்படி நம்ம சொல்ல முடியும் அப்படின்னா நம்முடைய கால பெருப்பிரிவின் முதல் நூற்றாண்டின் பிற்பகுதியில யூட சங்கம் அதிகாரப்பூர்வமான தொகுப்பை வரிசைப்படுத்த என்று அவ்வப்போர் சொல்லப்படுகிறது. யூத சங்கம் நடந்ததான் அவங்க அதிகாரப்பூர்வமாக இந்த பழைய பார்த்த தொகுப்பை வரிசைப்படுத்தினாங்க. உண்மையில் அந்த நூல்கள் எழுதப்பட்ட உடனேயே அதிகாரப்பூர்வமானது என்ற நிலையை அடைந்து விட்டன. எழுதப்பட்ட உடனே அதிகாரப்பூர்வமாயிடுச்சு. ஏன்னா வேதம் அவ்வளவு உயர் பற்றி முக்கியத்துவம் தேவனால் கொடுக்கப்பட்டது. பரிசு தாவியான ஒரு மனிதனோடு இணைந்து மனிதன் ஆவியோடு இணைந்து எழுதப்பட்டதுதான் வேதம். அதுதான் அப்பவே அந்த அதிகாரம் பூர்வமானது நிலை அடைந்து விட்டதான். தேவ பக்தியில் பகுத்துணர்வு ஆற்றல் பெற்ற யூதர்கள் எவை தேவனுடைய உயிரோட்டத்தால் எழுதப்பட்டதும் தொடக்கத்திலே அறிந்து கொண்டார்கள். இந்த புத்தர் தேவ பக்தியுள்ள யூதர்கள் அந்த காலத்திலேயே எது ஆண்டவர்களால் உயிரூட்டத்தால் எழுதப்பட்ட அந்த காலத்தில் அவங்க தெரிந்து கொண்டாங்க. ஆனா சில நூல்களை பற்றி சிறிது காலம் கூட சில கூட்டத்தாரிடையே சர்ச்சை உண்டாயிருந்தது. சில கூட்டத்துக்கு நிச்சயம் சர்ச்சை இருந்ததான் சில காலமா. எடுத்துக்காட்டு எஸ்ஆர் பிரசகே சாலமோன் முன்னதை பார்த்து இது குறித்து சில சர்ச்சை சிலரிடத்தில் சில காலம் இருந்ததாம். பழைய பாட்டு யூதர்கள் 3 பிரிவுகளாக பகுத்திருக்கிறார்கள். பழைய பாட்டு யூதர்கள் 3 பிரிவு பிரிச்சிருக்காங்க. அதாவது 1 மோசையின் இறை நீதி தொகுப்பு டோரா, முதல் மோசின் இரவே தேவை அதை வந்து டோரா இணைக்கப்படுகிறார். அதை தீர்க்க தரிசிகள் முற்காலத்தவரும் பிற்காலத்தவரும் முதல்ல வந்து மோசையின் இரநேறு தொகுப்பு அதுக்காக தீர்க்க தரிசிகள் முற்காலத்தவரும் பிற்காலத்தவரும் 3 இலக்கிய படைப்புகள் இது 3 வகையை பிரிச்சுதான் பழைய ஏற்பாடு தொகுக்கப்பட்டிருக்கிறது. மோசையின் கொடுப்பு இரநேறு தொகுப்பு அதுக்கத்திர தீர்க்க தரிசிகள் அதுக்கத்திர இலக்கிய படைப்புகள் பரமாத்மல பாருங்க. தானியனின் புத்தகம் தீர்க்க தரிசன நூலாக இருந்தாலும் ஏன் இலக்கிய படைப்பில் சேர்க்கப்பட்டுள்ளது போன்ற பல கேள்வி தானிய பத்திர ஆனால் அது இலக்கியத்தில் சேர்த்துக்கிட்டாங்களே ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி சேர்க்க இல்லாதபடிக்கு தானியன் புத்தகம் பிற்காலத்தில் எழுதப்பட்டது. அதாவது 2 பகுதி ஏற்கனவே முடிவடைந்து விட்டது. அதுக்கு பிறகுதான் தானியன் புத்தகம் எழுதப்பட்டது என்று மனப்பான்மையுடன் சிலர் சொல்கிறார்கள். நாம தானியல் புத்தகத்தை படிக்கும்போது அது குறித்து இன்னும் டீட்டெயில் நம்ம படிக்கலாம். அதாவது பழங்கருத்தை ஆதரிப்போம். தானியல் ஒரு அரசு அதிகாரியை ஒழிய தீர்க்கதரிசி அல்ல. ஆயினும் அவர் தீர்க்கதரிசி நூலை எழுந்தபடியாக தேவனாக பயன்படுத்தலாம் என்கிறார். என்ன பிரச்சனை? அதாவது வந்து

ஆனா சிலருக்கு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, தானியல் வந்து தீர்க்க தரிசியல ஒரு அரசு அதிகாரி, அப்படி இருந்தாலும் ஆண்டவர் அவரை தீர்க்க தரிசன அந்த நூலை எழுதும்படி தேவர் அவரை பயன்படுத்த இருந்தாங்க. அப்ப எழுத்தாளர்களுடைய பணி அவங்க என்ன வேலை செய்தாங்க, அது அடிப்படையில் கொண்டுதான் பழையப்பாடு முற்பெரும் பிரிவுகளாக பகுக்கப்பட்டது என்று டாக்டர் மெரில் எஃப் ஆங்கர் என்கிற ஒரு வேறு அப்படி சொல்றார். அதாவது பழமை பற்றாவின் கருத்து இதுதான் சரியானதாகும், அதுதான் நம்ம நம்ம

0: கையேற்பாடு முத்திரை பெற்றதாம், அதிகாரப்பூர்வமா. இந்த நூல்கள் மூன்று பிரிவுகளாக பிரிக்கப்பட்ட காரணம், அவை உயிரூட்டல் பற்ற தரமும் அவற்றின் உள்ளடக்கமும் கால் வரிசையில் மாறாக எழுத்தாளருடைய பணிநிலையும் அவருடைய தகுதி நிலையுமே மாறும். மூணு பிரியா பெற்றுக்குது பழையாடு. அதுக்கு நேரமா காலமா, அதாவது கால வரிசை அதெல்லாம் இல்லை. எதை வச்சு அந்த மூணு பேர் பிரிச்சாங்க அப்படின்னா, அந்த எழுத்தாளருடைய பணி நிலையம் அவருடைய தகுதி நிலைமை ஆகும். சோத்ரம் யார் லைன்ல இருக்கீங்க? அடுத்த இணைப்பு ஆரம்பிக்கணுமா?
1: இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஸ்கை பிரேயர் ஊழியங்கள் மூலமாக இலங்கை இணைப்பில் இணைந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகள் மற்றும் ஊழியர்களுக்கு நான் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வேத புத்தகத்திலே முதலாவது புத்தகம், மொத்தம் 66 புத்தகங்கள் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு புத்தகங்கள் 39 புத்தகங்கள், புதிய ஏற்பாட்டு புத்தகங்கள் 27 புத்தகங்கள். மொத்தம் வேதாகமத்திலே ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரை நாம் எடுத்து பார்த்தோமானால் மொத்தம் 66 புத்தகங்கள் இருக்கிறது. இதுல முதலாவது புத்தகம் ஆதியாகமம். இந்த ஆதியாகமம் புத்தகம் அதாவது ஆங்கிலத்தின் பெயர் ஜெனிசிஸ், தமிழிலே ஆதியாகமம் என்று பெயர் இருக்கிறது. ஆசிரியர் மோசே, மோசே என்று சொல்லி யூத மக்களும் கிறிஸ்தவர்களும் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். யூத ஜனங்களும் கிறிஸ்தவர்களும் மோசே என்று ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த ஆதியாகமம் புத்தகம் எழுதப்பட்ட அதே சமகாலத்திலே எழுதப்பட்ட மற்ற புத்தகத்தை நாம் எடுத்து பார்க்கும்போது யோபு புத்தகம் குறிப்பிடப்படுகிறது. இந்த பெயர் விளக்கம் என்று சொல்லி நாம் எடுத்து பார்க்கும்போது, இப்ரேய மொழியில் ஆதியாகமம் முதலாவது அதிகாரம் முதலாவது வசனம் ஆதியிலே என்று ஆரம்பிக்கிறது. ஆதியிலே, இது இப்ரேய மொழியில் பெரேசித், பெரேசித் என துவங்குகிறது. தமிழிலே ஆதியாகமம். அப்போ இதனுடைய அந்த பொருள் தொடக்கம், ஆதியிலே அந்த தொடக்கம், துவக்கமும் முடிவும் இல்லாத தேவனை தவிர மற்ற படைப்புகள் அனைத்தும் தொடக்கம் அல்லது ஆரம்பத்தை புத்தகம் விளக்குவதால் இப்பெயர் பெற்றது. இதன் ஆங்கில பெயர் ஜெனிசிஸ், அதாவது கிரேக்க வார்த்தையான ஜெனசாஸ் மூலம் இந்த ஆங்கில வார்த்தை உருப்பெறுகிறது, ஜெனிசிஸ் என்று உருப்பெற்றது. இந்த புத்தகத்திலே அதாவது ஆசிரியரை குறித்து பல்வேறு கருத்துகள் நிலவினாலும், இந்த நூலின் ஆசிரியர் யார் என்பதை குறித்து பல கருத்துகள் நிலவினாலும், பொதுவாக யூத மக்களும் யூத ஜனங்களும் கிறிஸ்தவர்களும் பொதுவாக மோசே இந்நாளை நூலை தொகுத்தவர் என்று அல்லது எழுதினவர் என்று ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, அதாவது இந்த புத்தகத்தை, ஆதியாகமம் புத்தகத்தை நாம் எடுத்து பார்க்கும்போது, உலகம் உருவான நாள் முதல், உலகம் உருவான நாள் முதல் கிறிஸ்துவுக்கு முன் 800 ஆண்டு வரை உள்ள உலகம் உருவான அந்த உலகம் உண்டான நாள் முதல் கிறிஸ்துவுக்கு முன் சுமார் 1800 ஆண்டு வரை உள்ள சம்பவங்களை இந்த ஆதியாகமம் புத்தகம் மூலம் அறிந்து கொள்ளலாம். இந்த வரலாற்று சம்பவங்களின் அடிப்படையிலே

0: மோசேயின் களம் ஏறெழுத்தால சரியாக கூற முடியும். அன்பான தேவ பிள்ளைகளே, அதாவது சாலமோன் அரசாண்ட ஒன்று ராஜாக்களின் புத்தகத்திலே 6வது அதிகாரத்திலே முதல் வசனத்திலே இந்த சாலமோன் ராஜா அரசாண்ட 4ஆம் வருடம், அதாவது இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து புறப்பட்டு 480வது வருடம், எருசலேமின் தேவாலய கட்டடப்பணி ஆரம்பமானது. சாலமோன் 4வது ஆட்சி, அதாவது அவனுடைய ஆண்டு சுமார்
1: அனைவரையும் அன்போடு
2: அம்மா பிரேசனுடம்மா சில பிரேசன
3: டெஸ்ட் பண்றேன்.
2: ஹலோ ஐயா, வெயிட் பண்ணுங்க ஐயா, சில
3: டெஸ்டிங்காக நான் கேமரா கரெக்டாக காப்பாது.
2: ஆ சரி, ஓகே, கூப்பிடுவாங்க வந்தேன், கொஞ்சம் ரெக்கார்டிங் போட்டுருவாங்க.
4: மே நாங்கள் துதிக்கிறோம், மே நாங்கள் போட்டுறோம் ஐயா, மே நாங்கள் கோலுறோம் ஐயா, நன்றி நன்றி கோடாபுடியா, நீங்கள் தெரிவி சொன்னவரே கோடாபுடி சோத்திரங்களே, துதிகளே கடங்களே மகிமேலே நாங்கள் செலுத்துறோம் ஐயா. அறிவு நேசரே துதிக்கிறேன், ஆவியானவரே துதிக்கிறேன் ஐயா, ஆசை வாழ்கிறவரே அப்பா நன்றி இடவிடாது நன்றிகளை மகே செலுத்துறோம், நன்றி அப்பா சோத்திரம் ஐயா, சோத்திரம் ஐயா, பரிசுத்த ஆவியானவரே சோத்திரம், உங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிற ஆவியானவரே சோத்திரம் ஐயா, அப்பா பிதாவே சோத்திர, அன்பான பிதாவே சோத்திரம் ஐயாப்பா, நித்திய நித்தியமான பிதாவே சோத்திர, நிரந்தரமானவரே சோத்திரம் ஐயா, நித்திய ஜீவனை தந்தவரே ஆண்டவரே கத்தாவே, உங்களுக்கு ஜீவ மார்க்கத்தை வெளிப்படுத்தினவரே ஆவியானவரே நன்றி சோத்திரங்களை செலுத்துறோம், சோத்திரம் சோத்திரம் ஐயா, ஓ வினயேசரே சோத்திரம் ஐயா, எல்ரோஜி சோத்திரம், எங்களை காண்கிறவரே சோத்திரம் ஐயாப்பா, கரம் பிடித்தங்களை நடத்துறவரே சோத்திரம் அப்பா, நன்றி நன்றி நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே இயேசுவே, நன்றி அப்பா, ஓ இயேசப்பா, நன்றி நன்றி நன்றி என்று துதிக்கிறேன், நல்லவரேயும் நன்மைகளை நினைக்கிறேன், நன்றி.

நந்தியா ஏசையா, தகுதியில்லா அடிமை என்னை அழைக்கிறீர், தாங்கி தாங்கி வழி நடத்தி வருகிறீர். தகுதியில்லா அடிமை என்னை அழைக்கிறீர், தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கிறீர். அதிசயங்கள் ஆயிரம் அன்பரேயும் கரங்களிலே, அதிசயங்கள் ஆயிரம் அன்பரேயும் கரங்களிலே, நன்றி நன்றி நன்றி என்று துதிக்கிறேன். நல்லவரேயும் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி நன்றி நன்றி.

நந்தி நந்தி நந்தி என்று துதிக்கிறேன். நல்லவரேயும் நன்மைகளை நினைக்கிறேன். நந்தி நந்தி நந்தி என்று துதிக்கிறேன். நல்லவரேயும் நன்மைகளை நினைக்கிறேன். உணவு உடை தினம் தந்து மகிழ்கிறேன். உண்மையான உறவுகளை தருகிறேன். உணவு உடை தினம் தந்து மகிழ்கிறேன். உண்மையான உறவுகளை

தருபவரே நன்றி நன்றி நன்றி என்று துதிக்கிறேன். நல்லவரையும் நன்மைகளை நினைக்கிறேன். இயேசுவே ஆண்டவரியாம் நன்றியப்பா, இயேசுவே நன்றியப்பா, நன்றி நன்றி நன்றி என்று துதிக்கிறேன். நல்லவரையும் நன்மைகளை நினைக்கிறேன். கதறி அழுத நேரமில்லை.

கருவியாக பயன்படுத்தி மகிழ்கிறேன். கண்மணி போல் காப்பவரே, கைவிடாமல் மேய்ப்பவரே, கண்மணி போல் காப்பவரே, கைவிடாமல் மேய்ப்பவரே, நன்றி நன்றி நன்றி என்று துதிக்கிறேன் இயேசு ஆண்டவரே. அப்பா நன்றி அப்பா, எங்களை கைவிடாமல் காத்தவரையா இயேசுவே, நன்றி செல்லுறமையா, நன்றி ஆண்டவரையா இயேசையா, நன்றி நன்றி நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி என்று துதிக்கிறேன். நல்லவரேயும் நன்மைகளை நினைக்கிறேன் இயேசுவே. அல்லேலூயா, சோத்திரம் ஆண்டவரையா இயேசுவே, உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே நீர் நல்லவர் இயேசுவே, வல்லவர் இயேசுவையா, போதுமானவரையாப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி என்று துதிக்கிறேன். நல்லவரேயும் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி நன்றி நன்றி.

இயேசுவே, நன்றி ஐயா இயேசுவே, நன்றி நன்றி நன்றி ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவையா, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா இயேசையா, நன்றி நன்றி பரிசுத்தரே, நன்றி உன்னதரே, நன்றி உயர்ந்தவரே, நன்றி அடைக்கலமானவரே, நன்றி அப்பா இயேசுவே. வெங்கல் வெள்ளாய கத்தாவையா கத்திரனான காலத்திலும் சோத்தரிப்பேன் ஆண்டவரே, கத்தாவி உடைய துதியப்பொழுதும் நாவில் இருக்கும் என்று சொன்னவரே ஆண்டவரையா அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா பரிசுத்தரே, நன்றி உன்னதரே, நன்றி உயர்ந்தவரே, நன்றி அடைக்கலமானவரே, நன்றி இயேசுவே எங்கள் கோட்டையானவரே, எங்கள் கண்மலை ஐயா கத்தாவே, கிறிஸ்துவையா உங்கள் நாமத்தை நாங்கள் உயர்த்துறோம் ஐயா, உங்கள் நாமத்தை நாங்கள் போற்றுகிறோம், புகழ்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குறோம் ஐயா, ஆராதனைக்குரியவரே அப்பா நன்றி, ஆராதனை நாயகனே, ஆராதனையின் ஆவியானவரே, ஆராதிக்கப்படுத்துகிறே, நன்றியோடு ஆராதிக்கிறோமையா, ஆராதிக்கிறோமையாம், சர்வ வல்லவரையும் ஆராதிக்கிறோமையா இயேசுவே, சாவை வென்றவரையும் ஆராதிக்கிறோமையாம், நித்திய ஜீவனை தந்தவரையும் ஆராதிக்கிறோம் இயேசுவே, ஜீவ மார்க்கத்தை எங்களை வழிபடுத்தினவரப்பா இயேசுவே, ஜீவனின் அதிபதியானவரே, ஜீவிக்கிறவரே யா இயேசையா, நேற்று மன்று மன்று மாறாத கத்தர் மறவாதவரையாம், என் உயிரான இயேசுவே, என் உயிரான இயேசுவே, என் வழியான இயேசுவே, என் வாழ்க்கையில துணையாய் வந்த இயேசுவே, எங்களுக்காய் எல்லாத்தையும் நீங்க செய்து முடித்தவரே அப்பா இயேசுவே, நன்றி அப்பா, உங்களுக்கு ஆயுதங்களை வாய்க்காமல் பண்ணினவரே சோத்திரமையா, எல்லா சத்துருக்களையும் பதவடியாக்கி போட்டவரையே சோத்திரமாண்டறியா, ஓ நன்றி நன்றி நன்றி அப்பா இயேசு ராஜாவே, நன்றி அன்பு நேசரே, எபிநேசரே, எல்ரோதி எல் சதாய், எங்களை காண்கிற தேவனே, எங்களை காக்கிற தேவனே அப்பா, நீங்கள் உறங்குவதும் இல்லை, உறங்காமல் தூங்காமல் உங்களை வழி நடத்துற தெய்வம் இயேசுவே, நன்றி ஆண்டதையாம், நான் மகிமைப்படுத்துறேன், உங்களை நாமத்தை உயர்த்துறேன், உங்களை நாமத்தை உயர்த்துறனையாம், உங்களை நாமத்தை போத்துறேன், வாழுறேன், வாழ்த்துறேன், வணங்குறேன், ஆராதிக்கிறேன் ஆண்டதையாம், ஆராதனைக்கு தகுதியானவரையாம், ஆராதிக்கப்படத்தை ஆராதனை பிரியமுள்ளதுவனே ராஜா, நன்றியப்பா, இந்த நாமம் உயர்த்தும் இடத்துல வருவேன்னு சொன்னவையா, இந்த நாமத்தை உயர்த்துறோம், உங்கள் நாமத்தை உயர்த்துறோம், உங்கள் நாமத்தை போற்றுறோம் இயேசுவே, உங்கள் நாமத்தை போலுறோம் ஐயா, உங்கள் நாமத்தை அப்பா வாழ்த்தி வணங்கி ஆராதிக்கிறோம் ஆண்டவையாம், ஆராதனை ஆவியானவரே சோத்திரமையா, அசைவாடும் ஆவியானவரே, எங்களுக்குள்ள வாசம் என்றங்கள் ஆவியானவரே சோத்திரம் சோத்திரமையா, நன்றி நன்றி நன்றி அப்பா சோத்திரம், எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, என்னாலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, என்னாலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா, ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, என்னாலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, என்னாலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா.

பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எப்படிதான் ஜபிக்க வேண்டும், எதற்காக ஜபிக்கவேன் கற்று தாரும் ஆவியானவரே, எப்படி நான் ஜபிக்க வேணுமா எதற்காக ஜபிக்கவேன் கற்று தாரும் ஆவியானவரே, செய்த நன்மை நினைக்கணும் நன்றியோடு துதிக்கணும் சொல்லி தாரும் ஆவியானவரே, செய்த நன்மை நினைக்கணும் நன்றியோடு துதிக்கணும் சொல்லி தாரும் ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, என்னாலிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எப்படி நான் ஜபிக்க வேண்டும், எதற்காக ஜபிக்க வேண்டும் கற்று தாரும் ஆவியானவரே, எப்படி நான் ஜபிக்க வேண்டும் எதற்காக ஜபிக்க வேண்டும் கற்று தாரும் ஆவியானவரே, செய்த நன்மை நினைக்கணும் நன்றியோடு துதிக்கணும் சொல்லி தாரும் ஆவியானவரே, செய்த நன்மை நினைக்கணும் நன்றியோடு துதிக்கணும் சொல்லி தாரும் ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த எங்களுக்குள்ளே வாசம். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆண்டரையப்பா நன்றியப்பா, இயேசுவே நன்றி ஆண்டரையப்பா, இல்லாத இடத்துக்கு நாங்கள் செல்லாதபடி எங்களை தடுத்து நிறுத்துங்கள் ஆண்டவரே அப்பா, நன்றியப்பா, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றியப்பா, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. கவலை கண்ணீர் மறக்கணும், கத்தரையே நோக்கணும் கற்று தாரும் ஆவியானவரே, கவலை கண்ணீர் மறக்கணும் கத்தரையே நோக்கணும் கற்று தாரும் ஆவியானவரே, ஆண்டவரே சூத்திரம், ஆண்டவரே நன்றியப்பா, ஓ இயேசுவே சூத்திரம் ஐயா, செய்த நன்மை நினைக்கணும் நன்றியோடு துதிக்கணும் சொல்லி தாரும் ஆவியானவரே, செய்த நன்மை நினைக்கணும் நன்றியோடு துதிக்கணும் சொல்லி தாரும் ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா, ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எதிரிகளின் சூழ்ச்சிகள் சாத்தானின் தீக்கணைகள் எதிரிக்க பலன் வேண்டுமே,
விதிகள் சாத்தானின் தீர்க்கணைகள் எத்தினிக்க பலன் வேண்டுமே. பிரசோறு அசதிகள் பலவீனம் நீங்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே. பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே. ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே இயேசு ஆண்டவரையாம் நன்றிய பயசுவே ஜபிக்க கற்று தருற ஆண்டவரே சோத்திரமையா நன்றியப்பா நன்றி ஆண்டவரே கத்தாவே பரிபோல வைகிற பரிசுத்தரை ஆண்டவரையாம் நன்றி உள்ள மனதோடு துதிக்கிறோமையா நன்றி உள்ள இதயத்தோடு துதிக்கிறோம் ஆண்டவரே உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கிறவரே ஆண்டவரையாம் ஆளுக செய்கிறவரையாப்பா ஆவியாய் ஜீவனாய் இருக்கிறவங்கள ஆண்டவரே உண்மை துதிக்கிறவையா உண்மை துதிக்கிறவையா கேட்கிறவரே சோத்திரமையா நன்றி இயேசு ராஜாவே உனக்கு நன்றி அப்பா ஆரணி ஆவியானவரே உனக்கு நன்றி அப்பா சோத்திரமையா பல நடத்துற தெய்வமே திறமையாங்களே ஆசீர்வதிக்கிறவரே ஆசீர்வதிக்கிறவரே நாங்களே மாறாத கத்தர் மறவாதவரை ஆண்டவரையா நன்றி ஆண்டவர் இயேசுவே உங்களை அழைத்தவரே ஐயா உண்மை உள்ளவரையாப்பா அழைத்த அழைப்புக்காய் நன்றி ஆண்டவரே என்னை நடத்தும் மக்கு நன்றி ஐயா என்னை நடத்தும் இயேசு நாதா உமக்கு நன்றி ஐயா எனக்குள் வாழும் இந்த நேசா உமக்கு நன்றி ஐயா எனக்குள் வாழும் எந்த நேசா உமக்கு நன்றி ஐயா என்னை நடத்தும் இயேசுநாதாவுக்கு நன்றி ஐயா எனக்குள் வாழும் எந்த நேசா உமக்கு நன்றி ஐயா தீர் பழியை தந்தீர் உமக்கு நன்றி ஐயா ஒளியாய் வந்தீர் பழியை தந்தீர் உமக்கு நன்றி

உனக்கு நன்றி ஐயா, என்னை நடத்தும் இயேசுநாதா, உமக்கு நன்றி ஐயா, என்னை நடத்தும் இயேசுநாதா, உமக்கு நன்றி ஐயா, எனக்குள் வாழும் எந்த நேசா, உமக்கு நன்றி ஐயா, தேடி வந்தீர் பாடு வைத்தீர், உமக்கு நன்றி.

நன்றி ஐயா.

எனக்குள் வாழும் எந்த நேசாம் உமக்கு நன்றி ஐயா. என்னை நடத்தும் இயேசுநாதா உமக்கு நன்றி ஐயா.

உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்த நேசா உமக்கு

0: எனக்குள் வாழும் எந்த நேசா உமக்கு நந்தி ஐயா, இயேசுவே நந்தி ஐயா, நந்தி தாபனே, நந்தி சொல்றோம் ஐயா. ஆண்டவரே, இந்த நாமத்தை நாங்கள் உயர்த்துறோம் கத்தர்வாமே. தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிங்க, தொடர்ந்து உங்களை பலப்படுத்துங்க. கர்த்தருடைய நாமம் தொடர்ந்து நினைப்புகளோட மகிமைப்பட்டு ஆண்டவரை மட்டுமாய் நினைப்புகளோட கூட இருந்தப்பா அந்த ராத்திரி உராய் கர்த்தரங்களை கரம் முடித்து ஆண்டவரே கர்த்தாவே எங்களை வழிநடத்தி வந்த தெய்வம், வாக்கு மாறாத தெய்வம் ஐயா, வாக்கு கடங்காத பெருமூச்சோட அப்பா, எங்களுக்காக நீங்கள் ஜெபித்தவர் துணையாளர் எபினேசர் ஐயா, இயேசுவே உமக்கு நான் நன்றி சொல்லுறேன், நன்றி சொல்லுறேன் ஐயா. உடனே தந்து ரட்சிப்பை தந்து மீட்பை தந்தவரை தொடர்ந்து நினைப்புகளை உடைய கரத்தில் வைப்ப நினைப்புகளோடு கூட இருங்கப்பா. என்னாலும் தொடர்ச்சியா நடக்கும் ஒவ்வொரு நினைப்புகளையும் கத்துற ஆசிர்வதிங்க. தொடர்ந்து வந்து ஜெபிக்க போற, துதிக்க போற, ஆராதிக்க போற பிள்ளைகள், பகல் வெள்ளம் தடையா இருக்கிற தடைகள் நீங்கட்டும், வருகிற பிள்ளைகளுக்கு தடைகள் நீங்கட்டும்.
1: ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தாசி விதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக தகப்பனே, நாங்கள் உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா. பிதாவே ஸ்தோத்திரம் அப்பா. சர்வ வல்லமுள்ள தேவனே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமுள்ள தேவனே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த நல்ல நேரத்தை தந்ததுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த இடத்துல கூடி ஆண்டவரே உண்மை ஆராதிக்க விட்ட கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ வல்லமுள்ள தேவனே துதிக்கிறோம் துதிக்கிறோம். மகத்துவம் வல்லமை நிறைந்தவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளை தந்த தேவனுக்கு நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரை துதிக்கிறோம் துதிக்கிறோம். எங்கள் சேனைகளின் தேவனாகிய கர்த்தரை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். சர்வ வல்லமுள்ள தேவனுடைய நாமத்தை துதிக்கிறோம், மகிமுள்ள தேவனுடைய நாமத்தை துதிக்கிறோம். வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறவரை துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா. சர்வத்தை ஆள்பவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். பரிசுத்தருடைய நாமத்தை துதிக்கிறோம், யெகோவா தேவனுடைய நாமத்தை துதிக்கிறோம். ஓ நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. இந்த வானத்தை பூமியை படைத்த தேவாதி தேவனை நாங்கள் துதிக்கிறோம். அண்ட சராசரங்களை படைத்தவரை துதிக்கிறோம் துதிக்கிறோம். வார்த்தையினால் உலகங்களை படைத்தீரே, வார்த்தையினால் அகிலங்களை படைத்தீரே, வார்த்தையினால் எல்லாவற்றையும் சிருஷித்த கர்த்தராகிய தேவனை நாங்கள் துதிக்கிறோம் துதிக்கிறோம். மகத்துவம் வல்லமை நிறைந்தவரை துதிக்கிறோம். கிருபை சத்தியம் உள்ளவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் சொன்னீரேப்பா. நன்றி நன்றி நன்றி. இந்த அருமையான கூடகைக்காக நன்றி சொல்லி துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். உம்முடைய நாமத்தினாலே இங்கே ரெண்டு பேராது மூன்று பேராது கூடி ஒருவரை படுகிறீரோ அந்த இடத்திலே நான் வெறிப்பேன்னு சொன்ன பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் நடுவிலே உலாவிக் கொண்டு இருக்கிறவரே, நம் மத்தியிலே அசுவாடி கொண்டிருக்கிற பரிசுத்தருடைய நாமத்தை துதிக்கிறோம். ஆவியானவரே, உண்மை அன்போடு இந்த இடத்துல வரவேற்கிறோம். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் ஆவியானவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். இந்த அருமையான வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. இந்த ஸ்கைப்ரே மினிஸ்ட்ரிக்காக கோஷல் ஊழியங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம் நன்றி நன்றி. பத்து ஆண்டுகளாக ஆண்டவரே இந்த ஊழியங்களை ஆசீர்வதித்து அப்பா நீங்க நடத்தினதுக்காக நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாவே மக்கு நன்றி சொல்லுகிறோம் ஐயா. இந்த இணைப்புகளை ஆசீர்வதித்ததுக்காக நன்றி. ஒவ்வொரு குடும்பங்களையும் கொண்டு வந்து இந்த இணைப்புகளை ஆசீர்வாதமா நீங்க நடத்தினதுக்காக நன்றி நன்றி. ஒவ்வொருத்தரையும் கொண்டு வந்து ஆண்டவரே ஜெபிக்க வைத்த கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. உங்களுக்கு துதி பலிகளை செலுத்துகிறோம், ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறோம், நன்றி பலிகளை செலுத்தி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். ஒன்றான மெய்த்தேவனை துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்தவரை நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. ஓ நன்றி நன்றி. இந்த பயன்பராத இடத்துக்குள்ளாய் கடந்து வர எங்களுக்கு கிருபை பாடினதுக்காக நன்றி.
2: எல்லாருக்கும் பிரைஸ் லார்ட். இப்ப ஸ்டெலா உங்களோட கேமராவை செக் பண்ணுவாங்க இல்லையா? ஸ்டெலா கேக்குதாமா?
3: கேக்குது கேக்குது
4: கேக்குது
3: கேக்குது. எங்க படம் வருதுங்களா?
2: உட போட்டோ வரையா பாஸ்டர் எபினேசர் நிக்கிறீங்களா ஐயா? ஆமா இல்ல கேமரா ஒர்க்க செக் பண்ணுங்கம்மா.
4: ஓகேம்மா ஓகேம்மா.
2: ஐயாட ஒர்க்க பாருங்க, நான் எங்கட நீ பாட்டேன்.
4: ஓகேம்மா. கொஞ்சம் க்ளோஸ் எடுத்துக்கலாமா? ஓகேதான் ஓகேதாம்மா.
2: ஓகே ஓகேம்மா.
1: ஓகே தேங்க் யூ.
4: ஓகே
2: நீ பாடுவாம்மா.
4: ஓகேம்மா. உங்க அமல்ராஜ் எது போட சொல்லுங்கம்மா.
2: அமல்ராஜ்
3: நாங்க கேமரா
4: பிரதர் பிரைஸ் லார்ட் வீடியோ வீடியோ ஆன் பண்ணுங்க பிரதர்.
3: வீடியோ ஆன் ஆகலையே.
4: ஸ்டார்ட் வீடியோ இருக்கு பாருங்க, அது ரெட் கலர்ல இருக்குல, பிரஸ் பண்ணீங்கன்னா அது வீடியோ ஆன் ஆயிடும்.
3: அதுதான் அதுதான் அதுதான் ஸ்டார்ட் வீடியோ
4: தான்.
3: அதுதான் ஆன் பண்றேன்.
4: உங்களுக்கு உங்க போட்டோ தெரியுதா உங்க போன்ல?
3: யார் போட்டோ? அவங்க போட்டோ தெரியுது. இப்போ வரல, அவருக்கு கூட வரல.
4: அதுதான் உங்களுக்கு வந்தாதான் இங்க எங்களுக்கும் தெரியும்.
2: ஆமா நான் ஓபன் பண்ணி வச்சிருக்கேன், உங்களோட தெரியாமா உங்களுக்கு?
4: இப்ப என்னோடது தெரியுதா?
2: ஆமா.
3: ஓகே
4: பிரதர், உங்களது அதே மாதிரி ஆன் பண்ணுங்க பிரதர். அந்த ஸ்டார்ட் வீடியோ ஒரே ஒரு வாட்டி பிரஸ் பண்ணுங்க. போட்டோ வருதா பிரதர் உங்களது? பிரதர் பிரைஸ் லான் உங்களோட ஆடியோ வீடியோ ரெண்டுமே மியூட்ல தான் இருக்கு.
3: பிரைஸ் லான்
4: ஆ மியூட் இது ஆன் ஆயிடுச்சு. அதே மாதிரி வீடியோவும் ஆன் பண்ணுங்க பிரதர்.
3: அதான் சார், அதை ஆன் பண்றேன்.
2: கேமரா
4: வீடியோ எல்லாம் அலோ கொடுங்க பிரதர், அப்பதான் அது
3: வரும். வரல, போன முறை இதேதான் பிரச்சனை.
2: உங்களோட மகன் இல்லையா? பிள்ளைகள் விட்டா
3: சொல்லுங்க.
2: உங்களோட பிள்ளைகள் இல்லையா விட்டா?
4: சொல்லுங்க.
2: நானும் ஐயாவும் சேர்ந்து நிக்கிறோம். சரியா பாருங்க மகாபுரா. ஓகே
4: அப்படின்னா
2: ஓகே இருக்கா?
4: ஐயா கொஞ்சம் ரைட் சைடு மூவ் பண்ணி சொல்லுங்கம்மா. ரைட்ல ஓகேம்மா.
2: ஓகேயா? ஓகே
4: ஓகே
2: சரி.
5: நம்ம வீடியோ வரல.
4: மைக்ல பேசும்போது
5: அது

0: வரணும் லேண்ட்ஸ்கேப்ல. ஆ இந்த பொசிஷன் தான். ஓகே தான். ஆ ஓகே பிரதர். அப்படியே லைன்ல இருங்க. ஆடியோ வீடியோ இப்போ மியூட் பண்ணிக்கோங்க. சிஸ்டர் பேசுங்க, பேசலாம்.
1: பிரைஸ் லார்ட் பிரதர்.
2: பிரைஸ்
1: நீங்க
3: சரி ஓகே ஓகே
1: 20 மினிட்ஸ்ல கரெக்ட்டா முடிச்சிடுங்க. நான் அடுத்து இந்த மூணு பேர் ஜாயின் பண்ண வேண்டியிருக்கு.
3: ஆ ஆ ஓகே ஓகே
1: சரிங்க பிரதர், சரிங்க லைன்ல இருங்க. थैंक यू பிரதர். அகஸ்டின் பாஸ்டர் லைன்ல இருக்கீங்களா? பிரைஸ் தி லார்ட்.
4: எஸ் பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட்.
1: ஆ வீடியோ ஆன் பண்ண முடியுமா? செக் பண்ணிக்கலாமா ஒரு வாட்டி?
4: பிரைஸ் தி லார்ட்.
1: தெரியல
5: தெரியுதா?
4: தெரியுதுங்களா?

0: ஓகே தான்ப்பா, இப்படி ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? பிரைஸ் அல்லாஹ்.
1: ஆ

0: சிலா அம்மா பாஸ்டர் ராஜதுரை ஜாயின் பண்ணியிருக்கிறாம்மா.
1: ஓகேம்மா.
2: இருக்குங்கம்மா, இருக்குங்க.
0: பாஸ்டர் சேவியர் நிற்கிறாரா? சேவியர் ராஜதுரை பாஸ்டர், நீங்கள் உங்களோட மைக்கே போடுங்க. இந்த கமராவை
1: கேமரா போட்டிருக்காங்கம்மா, போட்டாங்க, கரெக்டாக இருந்தது.
0: ஓகே, சரியா? ராஜ இவர் வேற இல்லையம்மா, நம்ம சேவியர் பாஸ்டர்
1: வந்து ஜாயின் பண்ணிடுவாங்களாம்மா, நம்ம தொடங்கலாமா?
0: ஓகேம்மா. அந்த சொல்ல கமரா, அவங்களுக்கு மிஸ் ஆயிருந்தா நீங்கள் கூப்பிடுங்க.
1: ஓகேம்மா, ஓகே.
0: ஓகேம்மா, ஓகே, நன்றி அம்மா.

0: ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கம்மா, அதை கனெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க லைவுக்கு. ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருங்கம்மா, நான் தொடங்கும் போது சொல்றேம்மா. சரிங்க.
1: சோத்ரம் சோத்ரம் ஆண்டவரே, நன்றி அப்பா, நீங்க நன்றி ஒளிபரப்பு நிகழ்ச்சிகளை தடைகளை நீக்கி இந்த 10 வருஷங்களை ஒருபோதும் வெட்கப்பட்டு நாங்கள் மகிமைப்படுத்துறோம்.
0: நன்றி தகப்பனே.
2: ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் அப்பா. கிருபையுள்ளவரே மக்க, நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி அப்பா. நேற்று மீண்டும் இன்று மாறாதவரையும் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன். ஹாலேலூயா ஹாலேலூயா. இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் பரிசுத்தர் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. உங்க அன்பு பெரியதாண்டவரே. ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. வானமேன் சிங்காசனம் பூமியின் பாதபடி என்று சொன்னவரே, நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. அப்பா உமக்கு நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி இயேசுவே. அப்பா இதுவரைக்கும் எங்களை நடத்தி வந்த உடைய கிருபைகளை நினைத்து நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நாங்கள் நிற்பது உங்க கிருபை சப்பா, நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது உங்க கிருபை தகப்பனே. ஹாலேலூயா ஹாலேலூயா. உம்மை துதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. நீர் ஒருவரே துதிக்கு பாத்திரர், நீர் ஒருவரே மகிமைக்கு பாத்திரர், நீர் ஒருவரே கணத்திற்குரியவர். ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தெய்வமே உம்மை உயர்த்துகிறோம். ஹாலேலூயா ஹாலேலூயா. தகப்பனே உமக்கு நன்றி நன்றி நன்றி அப்பா. ஆயிரம் நாவுகள் இருந்தாலும் அன்பை துதிக்க போதாது இசப்பா. ஆண்டவரே நீ கொடுத்த ஜீவனுக்காய் நன்றி, நீ கொடுத்த சுகத்துக்காய் பலத்துக்காய் ஆரோக்கியத்துக்காய் நன்றி தகப்பனே. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. எங்களை உண்மையுள்ளவர்கள் என்று எண்ணி ஆண்டவரே நீர் கொடுத்திருக்கிற இந்த உன்னதமான ஊழியத்துக்காக மனதாரமுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அமக்கு ஸ்தோத்திரம் ராஜா, அமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தடைகளை நீக்கி போடுகிறவர் எங்கள் முன்பதாக என் தேவனீர் கடந்து செல்லுவீராக ராஜா. கிறிஸ்துவாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எல்லா தடைகளையும் உடைத்து நாங்கள் செய்ய எடுக்கிறோம் ஆவியானவரே. அவையுடைய ஆளுகைக்குள்ளா இந்த நிகழ்ச்சி முழுவதுமாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் இசப்பா. ஹாலேலூயா பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஹாலேலூயா. ஆவியானவரே அப்பா உடைய வழி நடத்துதலுக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் இசப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிற தெய்வமே உமக்கு நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி ராஜா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி நன்றி அப்பா. ஆண்டவரே கரம் பிடித்து நடத்தி வந்த தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். கைவிடாத நேசரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. கண்மணி போல் எங்களை காப்பவரே நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹாலேலூயா ஹாலேலூயா. ஆவியானவர் நீர் தொடர்ந்து அப்பா நீர் ஆளுகை செய்யுங்க அப்பா. ஆண்டவரே இணைந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களையும் கத்தரெடுத்து நீங்க பயன்படுத்துங்க இசப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரலை நிகழ்ச்சியிலே கர்த்தருடைய ஆவியானவர் நீங்க பிரசன்னராய் இருங்க தகப்பனே. கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்துங்க இசப்பா. இந்த சமூகத்திலே முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன். ஹலேலூயா ஹலேலூயா ஹலேலூயா. நன்றி அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஹாலேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அந்த நிகழ்ச்சியே ஆண்டவரே கத்த தாமே ஆண்டவரே அப்பா நீர் ஆசிரியத்தை தாங்க இயேசப்பா. ஹாலேலூயா. எல்லா தடைகளும் விலகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹாலேலூயா. மகிமைக்கு பாத்திரரே மக்க நன்றி நன்றி நன்றி. இருக்கிறவராகவே இருக்கிறவரே மக்க நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. மக்க நன்றி நன்றி நன்றி அப்பா. மக்கு ஸ்தோத்திரம். உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போகும் இவளே ராஜா. இயேசுவே மக்க நன்றி நன்றி நன்றி அப்பா. ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறேன் ஸ்தோத்திரிக்கிறேன் ஸ்தோத்திரிக்கிறேன் ஸ்தோத்திரிக்கிறேன் ஸ்தோத்திரிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே 24 மணி நேரமும் அப்பா உம்மை நோக்கி பார்க்கும்படியாக ஆண்டவருடைய சமூகத்திலே எப்பொழுதும் ஆண்டவரே அப்பா அந்த செப்பாரி கொண்டிருக்கும்படியான ஒரு வழி வாசல்களை கத்திர இந்த ஊழியங்களின் மூலமாய் திறந்து கொடுத்திரே. உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மனிதர்கள் கைவிட்டாலும் நீர் ஒரு நாளும் கைவிடாதபடிக்கு இந்த நாள் வரைக்கும் இந்த ஊழியத்தை கரம் பிடித்து நடத்தி வந்தீங்களே. உம்மை நன்றியோடு கூட நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி அப்பா. இதுவரைக்கும் நடத்தி வந்த தேவன் இனியும் நடத்த வல்லவர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஐயா. ஹாலேலூயா அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆயிருக்கிற உமை நோக்கி ஓடத்தக்கதான கிருபைகளை இந்த ஊழியத்திலே கொடுத்திருக்கிறபடி நாளை நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவர் முழு பொறுப்பை எடுத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே எஸ்பிஎம் இன்டர்நேஷனல் ஊழியங்கள் மற்றும் காஸ்பல் தமிழ் டிவி இணைந்து நடத்தும் இந்த சிறப்பு நேரலை ஆராதனைக்கு உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே எஸ்பிஎம் இன்டர்நேஷனல் ஊழியங்கள் 2016 ஆகஸ்ட் 12 நாள் ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய தரிசனத்தின்படியாக டென்மார்க் தேசத்தில் உள்ள நம்முடைய எஸ்பிஎம் இன்டர்நேஷனல் ஊழியங்களுடைய சாபகராகிய அன்பு தாயார் மஞ்சுளாரு அம்மா அவர்கள் மூலமாக இந்த ஊழியங்கள் தொடங்கப்பட்டு கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே 10 நிறைவடைந்து 11வது ஆண்டுக்குள் பிரவேசிக்கும்படியாக தேவன் கிருபை செய்திருக்கிறார். ஹலேலூயா. கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். இந்த 10 காலமும் கர்த்தர் வழிநடத்தி வந்த அவருடைய மகத்தான அந்த கிருபையை எண்ணி அவரை துதிக்கும்படியாக அவரை மகிமைப்படுத்தும்படியாக இந்த நாளிலே இந்த சிறப்பு நிறைவு நிகழ்ச்சியிலே நாம் கூடி வந்திருக்கிறோம். மெய்யாகவே இந்த 10 இந்த ஊழியத்திலே இணைந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தின உலக தேசங்களிலிருந்து இந்த ஊழியத்திலே இணைந்து உலக தேசங்களுக்காக 24 ஜபங்களை ஏறெடுத்த ஒவ்வொரு ஊழியர்களுக்காக இந்த நாளிலே நன்றி சொல்லும்படியாக நம்மோடு கூட டென்மார்க் தேசத்திலிருந்து ஸ்கை பிரேமின்ஸ் ஊழியங்களுடைய ஸ்தாபகராயிருக்கிற அருமையான அன்பு தகப்பனா திருச்சுளம் ஐயா அவர்களும் அன்பு தாயார் மஞ்சுளாரூத்தம் அவர்களும் நம்மோடு கூட இந்த நிகழ்ச்சியில இணைந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. தொடர்ந்து இந்த புதிய ஆண்டுக்குள்ளாய் பிரவேசித்திருக்கிற ஊழியங்களை வாழ்த்தி ஆசிர்வதித்து ஜெபிக்கும்படியாக நம்மோடு கூட இந்திய தேசத்திலிருந்தும் பல தெய்வ ஊழியர்கள் நம்மோடு கூட இணைந்திருக்கிறார்கள். அவர்களையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே இந்த நிகழ்ச்சிக்கு நேராக வரவேற்பதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இப்பொழுதும் நாம் ஜெபித்து இந்த நிகழ்ச்சியை துவங்கலாம். கண்களை மூடி ஜெபிப்போமா. நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நேரத்துக்காக நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. உம்முடைய மிகுந்த கிருபையினாலும் மகா பெரிய தயவினாலும் எஸ்பிஎம் இன்டர்நேஷனல் ஊழியங்களை 10 கத்த நீங்க நடத்தி வந்தீங்க ஏசப்பா. ஆண்டவரே, தொடர்ந்து இந்த புதிய ஆண்டுக்குள்ளாய் பிரவேசித்திருக்கிற ஊழியங்களுக்காக உம்முடைய சமூகத்திலே உண்மை நோக்கி கத்தாவே நாங்கள் செபிக்கும்படியாக நீர் வழி நடத்தி வந்த உம்முடைய வழி நடத்துதலை நினைத்து ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்த மகிமைப்படுத்த ஆண்டவரே நாங்கள் நன்றி சொல்ல நீர் கொடுத்த இந்த நல்ல தருணத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறேன் சப்பா. அநேக தெய்வ ஊழியர்கள் இதுல இணைந்து ஆண்டவரே அநேக ஆத்துமாக்களை உன் மண்டைக்கு வழி நடத்தியிருக்காங்க ஏசப்பா. அநேகரை ஆண்டவரே கத்தாவே ரட்சிப்புக்குள்ளாய் நடத்தியிருக்காங்க. அநேகருக்காக விண்ணப்பங்களை ஏறெடுத்து ஆண்டவரே கத்தா விடுதலை பெற்று கொடுத்திருக்காங்க. அப்படியாக இந்த நாள் வரைக்கும் ஊழியத்தில் இணைந்த எல்லா தெய்வ ஊழியர்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் இந்த சிறப்பு நேரலை ஆராதனையை கத்திர எங்களுக்கு ஆசிரித்து தாங்கப்பா. தொடக்கம் முதல் முடிவு பரிந்த நினைப்புல இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கத்திர நீங்க எடுத்து நீங்க பயன்படுத்துங்க. எந்த ஒரு தடை இல்லாதபடிக்கு இந்த நேரடி நிகழ்ச்சியை ஆண்டவரை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆசிர்வதிக்கப்படும்படியாக இன்னும் அநேகர் இதில் இணைந்து உங்க நாமத்தை உயர்த்த உங்க ராஜ்யத்தை கட்ட கத்திர கிருபை கொடுங்க. தொடக்கம் முதல் முடிவு பரிந்தும் கத்தருடைய ஆவியானவர் நீங்க பிரசன்னராய் கடந்து வாங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன். இந்த சிறப்பு நேரலை ஆராதனையின் துவக்கமாக ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி அப்படியாக நாம் ஸ்தாபகர்களுடைய கரங்களிலே இந்த நேரத்தை முதலாவது நாம் கொடுக்க இருக்கிறோம். தேவன் செய்த நன்மைகளை நினைத்து நாம் ஒரு பாடலை பாடுவோம். பாடல் தெரிந்தவர்கள் எங்களோடு கூட இணைந்து பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த உங்களை அன்போடு கூட நாங்கள் வரவேற்கிறோம். 1000 நன்மைகள் அனுதினம் எம்மை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டவரே, நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையா. ஹலேலூயா ஆமென். துவங்கின நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரைக்கும் ஆண்டவர் செய்த நன்மைகள் 1000. ஹலேலூயா. 1000 நாவுகள் இருந்தாலும் அவருடைய அன்பை துதிக்க போதாது. அவர் நல்ல எபினேசராய் இந்த நாள் வரைக்கும் நடத்தி வந்தாரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எங்களோடு கூட இணைந்து இந்த ஊழியத்திலே பங்கு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த உங்களை அன்போடு கூட நாங்கள் அழைக்கிறோம். Praise the Lord. Thank you Jesus. Hallelujah. கர்த்தர் நல்லவர். ஆமென்.
3: ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சொல்லிட

வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 9056070583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

நேயர்களே, என கம்பான சங்கமம் வானொலி நேயர்களுக்கு ஒரு அறிவித்தல். கடந்த 2 ஆண்டுகளாக 87 நாடுகளில் வெற்றி நடை போட்ட சங்கமம் வானொலியானது தேவனுடைய கிருபையால் வரும் தை முதலாம் நாளில் 3வது அகவைக்கு காலடி எடுத்து வைக்க இருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய வார்த்தைகளை உலகிற்கு எடுத்து வரும் நோக்கத்தோடு 24 மணி நேரமும் கனேடிய மண்ணில் இருந்து ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றது சங்கமம் வானொலி. இயேசு கிறிஸ்துவில் சங்கமமாய் ஆராதனைகள், துதிகள், பாடல்கள், தேவ செய்திகள் என்று தேவ ஊழியர்கள் எம்மோடு இணைந்து வழங்கும் நிகழ்ச்சிகளோடு தமிழ் கிறிஸ்துவ வானொலியாக 24 மணி நேரமும் கனேடிய மண்ணில் இருந்து ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கும் வானொலி சங்கமம். சங்கமம், இயேசு கிறிஸ்துவின் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கோஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். சங்கமம் வானொலி பற்றிய ஒரு அறிவித்தல் கேட்டீர்கள்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம், சங்கமம், சங்கமம், இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேயர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்வோம். ரூத்தின் புஸ்தகத்துக்கு நாம் திருப்பிக் கொள்வோம். வேலையை குறித்து போதித்து வருகிறோம். நாம் ஏன் வேலை செய்ய வேணும்ங்கிறது முதல்ல போதித்தேன். ரெண்டாவது பகுதியாக வேலை ஏன் கடினமாக இருக்கிறதுங்கிறத இப்போ போதித்து வருகிறோம். அதுக்கு ரெண்டு மூணு காரணங்களை ஏற்கனவே சொல்லிட்டேன். ஒன்று, வேலை ஏன் கடினமாக இருக்கிறது. வேலை பாவத்து நிமித்தமாக வேதனை உள்ளதாக மாறிவிட்டது. வேலையை தான் கடவுள் உண்டாக்குனார், வைத்தாரு, கொடுத்தாரு. வேதனையை கொடுக்கல. வேதனையை கொடுக்கணுன்றது கடவுளுடைய நோக்கம் இல்லை. ஆனால் இப்போ வேலை உள்ள வேதனை நுழைஞ்சிருச்சு. ஏன்? பாவத்து நிமித்தமாக வேலை வேதனை உள்ளதாகிவிட்டது. அதனால தான் கடினமாக இருக்குதுன்றதை போதிச்சேன். ரெண்டாவது, மரணம். பாவம் வந்து மரணத்தை கொண்டு வந்துருச்சு. பாருங்கள், இதெல்லாம் மூணாம் அதிகாரத்தில் 6:14 கடைசி வரைக்கும் வாசித்தீங்கன்னா பாவத்து நிமித்தமாக உண்டான அந்த சாபக்கேடு என்னன்னு சொல்லுது. அதில் ஒன்று, மரணம். மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட மண்ணுக்கே திரும்புவாய் அப்படின்னு மரணத்தை அங்கே அறிவிக்கப்படுகிறது. மனுஷன் எப்படி சரீரப்பிரகாரம் மரிப்பான்னு. அப்போ அது உலகத்தையே மாற்றிருச்சு, மனுஷனுடைய கண்ணோட்டத்தையே மாற்றிருச்சு. மரணம்ன்றது இப்போ ஒரு ஃபேக்டர் ஆகிடுச்சு. வாழ்க்கையில் அதை கணக்கில் எடுக்க வேண்டியதாக இருக்குது. கண்டிப்பாக சாக போகிறோம் ஒரு நாளைக்கு அப்படிங்கிறது ஒரு உண்மை ஆகிடுச்சு. அதனால் அநேகருக்கு இது சலிப்பை உண்டாக்குகிறது. வேலைக்கு போகிறதுலையும் சரி, அதை நல்லா செய்கிறதுலையும் சரி, அதை வச்சு சம்பாதிக்கிறது, அதை வச்சு என்ன பண்ணுறது, இதெல்லாம் ஒன்றும் பிரயோஜனமே இல்லை, திடீர்னு சாவோம், இதை யார் இங்கே யார் இதெல்லாம் அனுபவிக்க போகிறாங்களோ அப்படிங்கிற ஒரு சலிப்பு உண்டாயிடுது. அதனாலேயே வேலை கடினம் உள்ளதாகிடுது. அது ரெண்டாவது காரணம். மூன்றாவது, பயங்கர்கள். இதைத்தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். பயங்கர்கள் வேலையை கடினமாக்குகிறார்கள். பயங்கர்கள்னால் யார்? வேதவசனம் சொல்லுகிறது, இந்த பாவம், மனுஷன் பாவம் செய்த உடனே அந்த சர்ப்பத்தை பார்த்து தேவன் சொன்னாராம். ஏன்னா சர்ப்பத்தை தானே பிசாசு உபயோகப்படுத்தி ஏவாள்கிட்ட வந்து பேசினான். அதனால் சர்ப்பத்தை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவரும் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாயின்னு சொல்கிறார். உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும், அப்போ ரெண்டு விதமான வித்தாக மனு வர்க்கம் இன்றைக்கு செயல்படுகிறது. ஒன்று பிசாசனுடைய வித்து, பிசாசனுடைய சந்ததி, அந்த குணம் உள்ளவர்கள். இன்னொன்று தேவபக்தி உள்ள ஒரு சந்ததி. ஆதாம் ஏவாள் காலத்திலே அது உருவாயிடுச்சு. பாருங்கள், ஆதாம் ஏவாளுக்கு ரெண்டு பிள்ளைகள் பிறக்கிறாங்க. பிறக்கும்போது ஒருத்தன் காயின், ஒருத்தன் ஆபேல். ஒருவன் வந்து அந்த பிசாசனுடைய குணத்தை உடைய அந்த சந்ததியை சேர்ந்தவனாக இருக்கிறான். இன்னொன்று தேவபக்தி உள்ள ஒரு சந்ததியாக அவன் இருக்கிறான். இப்படி ரெண்டு பிரிவாக பண்ணிருச்சு. அவன் ஒருத்தன் வந்து இன்னொருத்தனை கொலை செய்கிறான். பகை அங்கே ரெண்டு பேருக்கும் நடுவில் உண்டாயிடுச்சு. அது அப்படியே தொடர்கிறது. அது காலாகாலமாக தொடர்ந்து கொண்டு வருகிற ஒரு சரித்திரம். இப்போ தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இந்த உலகத்தில் வாழும்போது ஏன் பிரச்சனைகளை நாம் சந்திக்கிறோம் என்றால் பிசாசானவன் அநேகரை பயன்படுத்தி, அவனுக்குன்னு ஒரு குரூப் இருக்கு பாருங்க, அதை பயன்படுத்தி பல தொல்லைகளை கஷ்டங்களை நமக்கு ஏற்படுத்துகிறான். இன்னைக்கு ஜனங்களை உபயோகப்படுத்துகிறான் பிசாசு. அன்னைக்கு சர்ப்பத்தை உபயோகப்படுத்த பண்ணியதாக போச்சு. ஏன்னா அங்கே ஆட்கள் யாரும் இல்லை, பாப்புலேஷன் இல்லை. இப்போ நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க அவனுக்கு ஏஜென்ட்டாக பயன்படுத்துறதுக்கு. சர்ப்பம்லாம் தேவையில்லை, இப்போ வேற எதுவுமே தேவையில்லை. ஆளுங்களே நிறைய பேர் அவைலபிளாக இருக்கிறாங்க. ஆகவே இதனால நமக்கு வேலை கடினமாகிறது. ஏன்னா தேவனுடைய நோக்கங்களை குலைப்பதற்கு, கெடுப்பதற்கு என்று அந்த பிசாசின் வர்க்கமானது வேலை செய்து கொண்டே இருக்கிறது. அதனால நாம எதை செய்ய முற்பட்டாலும், கர்த்தருக்காக கர்த்தருடைய நோக்கத்தின்படி எதையாவது செய்ய முற்பட்டா அதுக்கு 1000 தடைகள், 1000 பிரச்சனைகள் வரத்தான் செய்கிறது. அதெல்லாம் மேற்கொண்டு தான் நான் செய்ய வேண்டியதா இருக்கிறது. நீ ஊழியமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையாக இருந்தால் கூட சரி, நீங்கள் கர்த்தருக்காக வாழும்போது 1008 பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாக தான் இருக்கிறது. அப்போ நான் பிசாசுக்காகவே வாழ்ந்துடுறேங்க, பிரச்சனை இல்லாமல் இருக்கேன்னு நினைக்காதீங்க. அது அதோட பெரிய பிரச்சனை. அது ஒரு சபிக்கப்பட்ட வாழ்க்கை, அது சந்தோஷம் இல்லாத வாழ்க்கை. அது பிசாசு கொண்டு போய் சாகடிக்கிற வரைக்கும் விட மாட்டான் பாருங்க. மனுஷனை ஒன்றும் இல்லாமாக்கி செதைக்கிற வரைக்கும், கொலைக்கிற வரைக்கும் விட மாட்டான் பாருங்க. ஆகவே அதை சூஸ் பண்ண முடியாது. இதுதான் வழி, கர்த்தருக்காக வாழ்றது தான் வழி. அவன் 1000 பிரச்சனையை எழுப்பினாலும் அதன் மத்தியில் கர்த்தர் நம்மை ஜெயிக்க பண்ணுகிறார். அப்போ பயங்கர்கள் இருக்கிறாங்க, அதனால தான் வேலை கடினமாக இருக்குது. இருந்தாலும் அதுக்கு மத்தியில் கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். உலகத்தில் சாபம்னு வேலை செய்யுது, பாவத்து நிமித்தமாக வந்த சாபம் அது வேலை செஞ்சிட்டு இருக்குது, அது கீழே இழுக்குது. ஆனால் ஆசீர்வாதம் என்று இன்னொன்ற கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. இது சாபத்தை காட்டிலும் பெரிய சக்தி. இது இன்னும் அதிகமாக வேலை செய்து இந்த சாபத்திலே மத்தியில் வாழுகிற நம்மை, இந்த சாப உலகத்தில் வாழுகிற நம்மை தூக்கி நிறுத்துகிறது, நம்மை உயர்த்துகிறது, ஆசீர்வதிக்கிறது, ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது. அதான் பார்த்துட்டு வரோம். இதுக்கு 4 உதாரணங்களை சொல்வேன்னு சொன்னேன்.
ஒன்று யோசேப்பு பார்த்தோம் ஏற்கனவே, எப்படி அவனுடைய வாழ்க்கையில் எத்தனை பயங்கர்கள், எத்தனை எதிர்ப்புகள், விற்கிறாங்க, குழியில் தள்ளுறாங்க, விற்று போடுறாங்க, ஜெயிலுக்கு அனுப்புகிறாங்க, முன்னேறவே முடியாமல் 1008 தடைகள், அதன் மத்தியிலையும் தேசத்துக்கே பெரிய தலைவனாக அவன் உருவாகி விட்டான். ரெண்டாவது தானியலை பார்த்தோம், அவனுக்காகவே சட்டம் இயற்றுறாங்க, ஏன்னா எல்லாரும் வந்து இந்த சட்டத்தை ஃபாலோ பண்ணுறதுக்கு தயார், ஆனால் இவனுக்குனே ஒரு சட்டம், ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு, வேற யார்கிட்டையும் ஜெபம் பண்ணக்கூடாது, ராஜாட்ட மட்டும்தான் விண்ணப்பிக்கலாம், வேற யார்கிட்டையும் விண்ணப்பிக்க கூடாது, இவனை எப்படியா சிங்க கபியில போட்டு இவனை சிங்கங்கள் சாப்பிடணும்னு அவங்க குறிக்கோள். ஆனால் சிங்கங்கள் வாயை கத்தர் கட்டி போட்டார், பெரிய அற்புதத்தை இவனுக்கு செய்கிறார். அந்த தேசத்தில் நம்பர் 3 பொசிஷனுக்கு வர்றான், அவன் பெரிய ஆளாகிறான், பெரிய அதிகாரியாக உருவாகிறான். அந்நியன் இன்னொரு தேசத்தில் அடிமையாக போனவன், அவங்க தேசத்திலே பெரிய சிறந்து விளங்குறான். யோசேப்பை போலவே அவனும் அந்நிய தேசத்தில் போய் அந்நியர்கள் மத்தியில் அடிமையாக போய் அந்நியர்கள் மத்தியில் தேசத்தை ஆளுகிறவனாக உயர்ந்தான். அதனால் பயங்கள் இருக்கிறதுனால நம்ம மேலே வர முடியாதுன்ற அர்த்தமே கிடையாது. நாமும் யோசேப்பை போலவும் தானியலை போலவும் தான் அந்த உலகத்தில் இருக்கிறோம். மூன்றாவது நெகேமியாவை பார்த்தோம், ஒரு செவுத்தை கட்ட போனவனுக்கு 1008 தடைகள், அவன் மேலே பல புகாரை கிளப்பி இவன் ராஜாவாக பார்க்குறான், ராஜா ஆட்டி ரிப்போர்ட் பண்ணுறாங்க, மூட்டி விடுறாங்க, என்னென்ன கலாட்டா பண்ணுமோ பண்ணாங்க, இருந்தாலும் அவ்வளோ சீக்கிரமாக அவ்வளோ நல்ல வேலையை செய்து முடிக்கிறான். கத்தர் அவனோடு கூட இருக்கிறார், அவனை காத்து கொள்ளுகிறார், அவனுக்கு உயர்வை கட்டளையிடுகிறார், தயவை கட்டளையிடுகிறார், எல்லாம் பார்த்தோம். இப்போ ரூத்தை பார்த்துட்டு இருக்கோம், அதனால் ரூத்தின் புஸ்தகத்துக்கு நாம் செல்வோம். ரூத்தினுடைய கதை ரொம்ப அருமையான கதை, இது ஒரு பெண்ணுடைய கதையாக இருக்கிறதுனால 2 வாரம் செலவழிக்கிறேன். இதில் நிறைய இஷ்யூஸ் வருது. ஒரு பெண் மட்டும் இல்லை, ஒரு விதவை பெண், கணவனை இழந்தவள், ஆண் துணை இல்லாத ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்க, அதில் எவ்வளவு ஆபத்துகள் இருக்கிறது, அதில் எவ்வளவு பிரச்சனைகள் சச்சரவுகள் இருக்கிறது என்பதை எண்ணி பாருங்கள். இவ்வளத்தையும் இவ சுமந்து கொண்டு இதன் மத்தியில் வாழ்ந்து கொண்டு ஒரு கடினமான உலகத்திலே, ஆண் துணை இல்லைன்னா வாழ்றதே கஷ்டங்கிற அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான உலகத்திலே வாழ்ந்து அந்நிய ஸ்திரீயாக இஸ்ரேல் மக்களிடத்தில் வாழ்றா, மோவாபிய ஸ்திரீ, இஸ்ரேலில் ஒருத்தனை கல்யாணம் பண்ணுறா, கல்யாணம் பண்ணி அவன் செத்து போயிடுறான், மோவாபில் வந்து அவங்க தங்கி இருக்கும்போது கல்யாணம் ஆச்சு, 10 வருஷமாக அவனோடு வாழ்ந்து கடைசியில் அவன் செத்து போயிடுறான். செத்து போன பிறகு மாமியாரோடு திரும்புகிறா இவன், மாமனாரும் இறந்து போயிடுறாரு, மாமியாரும் தனித்து விடப்படுகிறாள், இவளும் தனித்து விடப்படுகிறாள். திரும்பி வர்றாங்க ரெண்டு பேரும், ஆண் துணையே கிடையாது, 2 பெண்கள், அதில் ஒருத்தி அந்நிய பெண். திரும்ப பெத்லகேமுக்கு வர்றாங்க, ஏன்னா அங்கே தான் அந்த நவோமி என்கிற அந்த மாமியாருடைய ஊர், அது மாமனாருடைய ஊர். அங்கே வர்றாங்க, வந்து அங்கே பிழைத்து கொள்ளலான்னு வர்றாங்க. அந்த இடத்துல அவர்களுக்கு எப்படி வேலை கிடைக்குது, கத்தர் எப்படி தயவு பண்ணுறாரு, கத்தர் எப்படி வாசலை திறக்கிறாரு, கத்தர் இன்னொரு மனுஷனுடைய உள்ளத்தில் ஏவி இவளுக்கு உதவி செய்யும்படியாக இவளுக்கு பின்னால் கத்தர் வேலை செய்து கொண்டே இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க கத்தர் உங்களுக்கு பின்னால் இருந்து வேலை செய்துட்டு இருக்கிறாருன்னு? நீங்கள் கஷ்டப்படும் போது ஒரு காரியத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளணும் பாருங்கள், கஷ்டப்படும் போது ஜனங்க நினைக்கிறாங்க கத்தர் எங்கே, அங்கே தான் இருக்கிறார். நீங்கள் பார்க்கல, சிலர் கேட்குறாங்க எங்கெங்க கத்தர், அங்கே தான் இருக்கிறார். நான் சொல்கிறேன் அங்கேயே தான் இருக்கிறார், உங்களுக்காக பேக்ரவுண்டில் அவ்வளோ வேலை செஞ்சிட்டு இருக்கிறாரு. எந்த பேக் ஆஃபீஸும் செய்ய முடியாத வேலையை அவர் பிரமாதமாக செய்துட்டு இருக்கார், எல்லாத்தையும் ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணி எவ்வளோ கிராண்டாக கொண்டு வந்து முடிக்கிறார்னு பாருங்கள். இந்த கதை, ரூத்தின் கதை நீங்கள் வாஸ்து பார்க்கணும் பாருங்கள், சின்ன கதை தான் ஆனால் அவ்வளோ அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வளோ அருமையாக இந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் வேலை செய்து ஆதரவற்ற இந்த பெண்ணை அவளுக்கு ஆதரவை கொடுத்து வாசலில் திறந்து காரியங்களை சித்தி பெற செய்து வாய்க்க பண்ணி அவ்வாழ்க்கையே மாற்றி ஒரு புது வாழ்க்கையை அவளுக்கு தந்து அவளை உயர்த்தி நல்ல நிலைக்கு கொண்டு வர வரைக்கும் கத்தர் விடுறதே இல்லை. இன்றைக்கும் அவர் மாறாதவராக இருக்கிறார். இந்த பாவ உலகம் சாப உலகம், அதனால் நான் இப்படி தான் கிடக்கணும், கஷ்டம்தான் பட்டாகணும் அப்படின்னு நினைக்கூடாது. இல்லை, கஷ்டத்திலிருந்து மீட்கிறவர் கர்த்தர். பாவமும் சாபமும் கஷ்டத்தை உண்டாக்குது, கர்த்தர் ஒன்றும் கஷ்டத்தை உண்டாக்குறது இல்லை. பாவமும் சாபமும் தான் கஷ்டத்தை உண்டாக்குது, அது உலகத்தில் நிறைய இருக்குது, இந்த பாவ சாப உலகத்தில். ஆனால் கர்த்தர் மீட்பராக இருக்கிறார், நம்ம மீட்கும்படியாகவே அவர் வேலை செய்கிறார், நம்ம தூக்கும்படியாகவே அவர் வேலை செய்கிறார். புழுதியிலிருந்து தூக்குகிறார், குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்கிறவர் அவர். அப்போ போன வாரம் உங்களுக்கு காண்பித்தேன் எப்படி திரும்பி வர்றா, வந்து கத்தர் எப்படி தெய்வாதீனமாக காரியங்களை அவளுக்கு வாய்க்குது என்கிறத நான் காண்பித்தேன். தெய்வாதீனமாக காரியங்களை அவளுக்கு வாய்த்தது என்பது முக்கியமாக போன வாரத்தில் நம்ம பார்த்தோம். இந்த வாரத்தில் 2 காரியங்களை முக்கியமாக உங்களுக்கு சுட்டி காண்பிக்க போகிறேன். இந்த கதையிலேருந்து 2 காரியங்கள் முக்கியமாக. ஒன்று, இந்த இது 3 பேருடைய கதை, ஆக்சுவலாக வெறும் ரூத்தினுடைய கதை இல்லை, ரூத்தின் தான் பேர், புத்தகம் பேர். இதில் 3 பேருக்கு பெரிய கேரக்டர்ஸ், போவாஸ்ன்னு ஒருத்தன், ரூத்து, அப்புறம் நஹோமி.
இந்த மூணு பேருடைய கதை, இந்த மூணு பேருடைய கதையும் கவனிக்கணும் பாருங்க. இதுல எல்லாம் நிறைய காரியங்கள் அடங்கியிருக்கு. வேலையை பற்றி நிறைய கற்றுக்கொள்ளலாம் இங்க. ஆகவே இன்றைக்கு நிறைய போவாஸை பற்றி பார்க்க போகிறோம். முதலாவது போவாஸ் எப்படி ஒரு சிறந்த முதலாளியாக இருந்தான், அவனை பார்த்து தான் கத்துக்கணும் முதலாளினா அப்படி இருக்கணும்னு. கடவுளுக்கு பயந்த கர்த்தருடைய மனுஷனா இருக்கிற ஒரு மனுஷன் எப்படி ஒரு நல்ல முதலாளியா இருப்பாங்கிறத, அவனுடைய கேரக்டர், அவனுடைய அந்த கதாபாத்திரம் இங்கே அருமையாக நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. அதை முதல்ல பார்க்க போறோம், எப்படி போவாஸ் ஒரு சிறந்த முதலாளிங்கிறது. அதன் பிறகு எப்படி ஏழை எளிய மக்களுக்கு தேவனுடைய பிரமாணங்கள் ஏழை எளிய மக்களுக்குனே டெய்லர் மேக் பண்ணப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவன் பிரமாணங்களை கொடுக்கும் போதே திக்கற்றவர்கள், விதவைகள், ஆர்ஃபன்ஸ், திக்கற்றவர்கள், பிறகு அந்நியர்கள், ஃபாரினர்ஸ், இவங்களுக்கெல்லாம் அந்த தேசத்தில் ஆதரவு உண்டாகும்படியாக சில சட்டங்களையே வச்சிருக்கிறார் கர்த்தர். சட்டங்களையே வச்சு ஆதரவற்ற இவர்களுக்கு பிழைப்பு உண்டாக சில வழிகளை அந்த சட்டத்திலேயே வழிமுறைகளை வைத்திருக்கிறார் கர்த்தர். அதையும் பார்க்க போறோம். ஏன்னா இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டா வேலையை பற்றி நிறைய காரியங்களை நம்ம புரிந்து கொள்ளலாம். ஸோ ரெண்டு காரியம், ஒன்று போவாஸ் எப்படி ஒரு சிறந்த முதலாளின்னு பார்க்க போறோம், ரெண்டாவது ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவு கொடுக்கும்படியாகவே தேவனுடைய பிரமாணங்கள் அதற்குனே வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. தேவன் அதை குறித்து கரிசனை உள்ளவராக இருக்கிறார். நம்முடைய வேலையிலும் நம்முடைய எல்லா காரியங்களிலும் அதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் நாம் என்பதை பார்க்க போகிறோம் இன்றைக்கு. முதலாவது போவாஸை பற்றி பார்ப்போம். போவாஸ் அவனை ஏன் ஒரு சிறந்த முதலாளி என்று சொல்லுகிறோம்னு சொன்னால் பல காரணங்கள். அது முதலாவது காரணம் அவனுடைய லீடர்ஷிப் ஸ்டைல் என்ன, அவன் எப்படி தலைமைத்துவம் வைக்கிறான்னா மற்றவர்களுக்கு சிறந்த விதத்தில் மரியாதையை கொடுக்கிறவனா இருக்கிறான். அதாவது அந்த காலத்தில் நிலத்துக்கு ஓனர்னா ஒரு பெரிய முதலாளினா அவன்கிட்ட நூற்றுக்கணக்கான பேர் வேலை செய்கிறாங்கன்னா அவன் பெரிய செல்வந்தனாக இருப்பான் என்றால் அவனை யாரும் சாதாரணமாக யாரையும் மதிக்க மாட்டான். எல்லாரையும் ரொம்ப சாதாரணமாக நினச்சி, ரொம்ப துச்சமாக நினச்சி அப்படி நடத்துவான். அப்படி தான் அந்த உலகம் இருந்தது. அவருடைய வேலையாட்களை ஒரு அடிமை போல தான் கிட்டத்தட்ட நடத்துவார்களாம். ஆனால் இவன் தன்னுடைய வேலையாட்களோடு ஒரு நல்ல உறவை ஏற்படுத்தி கொண்டு அவர்களுக்கு மரியாதை தரக்கூடிய விதத்தில் அவன் நடத்துகிறான். அந்த மரியாதையை பல விதத்தில் பார்க்கலாம். ஒன்று, ரெண்டாம் அதிகாரம் நான்காம் வசனம், ரெண்டாம் அதிகாரம் ரொம்ப முக்கியமான அதிகாரம். ஏன்னா இவனுடைய குணாதிசயங்கள் அங்கே அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. ரெண்டாம் அதிகாரத்தில் நான்காம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, போவாஸ் பெத்லகேமில் இருந்து வந்து அறுக்கிறவர்களை பார்த்து கர்த்தர் உங்களுடனே இருப்பாராக என்றான். அதற்கு அவர்கள் கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக என்றார்கள். போன வாரம் வாஸ்து காமிச்சது, ஆனால் இன்னைக்கு சுட்டி காண்பிக்கிறேன். எப்படி அவர்களை கிரீட் பண்றான் பாருங்க. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அறுக்கிறவர்கள் அறுத்து கொண்டிருக்கிறார்கள். அறுவடை காலம், தன்னுடைய வேலையாட்டில் பார்த்து அவன் கிரீட் பண்ணுகிறான். ஏதோ அலட்சியமா அவர்களை பற்றி கிரீட் பண்ணாமலே போகலாம், அவர்களுக்கு ஒன்றும் சொல்லாமலே போகலாம், இல்லை வெறும் ஆர்டர் கொடுக்குறவனாக இருக்கலாம். ஆனால் அவர்களை வாழ்த்துகிறான், கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக வாழ்த்துகிறான், அவர்களும் கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக என்று வாழ்த்துகிறார்கள். ஒரு மியூச்சுவல் ரெஸ்பெக்ட். மியூச்சுவல்னா இவர்கள் அவனுக்கு மரியாதை கொடுக்குறாங்க, அவன் இவர்களுக்கு மரியாதை கொடுக்குறான். அத்தனை பேருடைய மரியாதையை சம்பாதித்து வைத்திருக்கிறான் மரியாதை கொடுப்பதன் மூலமாக. முதலாளிகளுக்கு ஒரு பெரிய பாடம் இது. ரெண்டாவது, அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான்னு பார்த்தீங்கன்னா, அவனுடைய அந்த அவனுடைய வேலையாட்களுக்கு தண்ணீர் முதற்கொண்டு சப்ளை பண்ணுகிறதுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளும் அவன் பண்ணி வைத்திருக்கிறான். ஒன்பதாம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அவர்கள் அறுப்பறுக்கும் வயலை நீ பார்த்து, ரூத்துக்கிட்ட சொல்கிறான், நீ பார்த்து அவர்கள் பிறகே போ, ஒருவனும் உன்னை தொடாதபடிக்கு வேலையாட்களுக்கு வேலைக்காரருக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். உனக்கு தாகம் எடுத்தால் தண்ணீர் கூடங்கள் அன்றைக்கு போய் வேலைக்காரர் மொண்டு கொண்டு வருகிறதிலே குடிக்கலாம். தண்ணி ஏற்பாடு பண்ணியிருக்கிறான். இந்த அந்நிய ஸ்திரீ ஆகிய இவள் தயங்குகிறாள். ஏன்னா அந்நிய ஸ்திரீக்கு அங்கே மரியாதை கிடையாது. அது மோவாபிய ஸ்திரீனா ரொம்ப இலக்காரம், ரொம்ப ஒரு சீப்பாக நினைப்பாங்க, ரொம்ப ஒரு சாதாரணமாக நினைச்சு கேவலமாக நினைக்கிற ஒரு ஊர் இஸ்ரேல் ஜனங்கள். மோவாபியரை ரொம்ப கேவலமாக எண்ணினார்கள். அந்த இனமே மோசமானது, அந்த ஜனங்களே மோசமானவர்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப அவர்களை கனஹீனம் பண்ணுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தில் அவன் சொல்கிறான், உனக்கு தண்ணி வேணும்னா வேலைக்காரர் தண்ணி கொண்டு வராங்க, அந்த தண்ணியிலேயே நீயும் குடிக்கலாம். அவன் தயங்குறா, குடிக்கலாமா குடிக்கக்கூடாதான்னு சொல்கிறான். குடிக்கலாம், அந்த தண்ணியை நீயும் குடிக்கலாம் என்று அவளுக்கு சொல்லுகிறான். மூணாவது,
அவனுடைய மரியாதையை பாருங்க, எப்படி மரியாதையோட நடத்துறான்னு. அவன் தன்னுடைய வேலையாட்களோடு கூட சேர்ந்து கொண்டு இந்த வார்க்கோதுமையை தூற்றுகிற வேலையில் ஈடுபடுகிறான். தூற்றுகிற வேலையில் ஈடுபட்டு அந்த வேலையாட்கள் படுத்து தூங்குகிற அந்த களத்திலேயே இவனும் படுத்து தூங்குகிறான். இதையும் வாசிக்கிறோம் நம்ம வேதத்தில். அந்த களத்திலேயே இவனும் படுத்து தூங்குறான். அப்படிப்பட்ட ஒரு ஆளாக இவன் இருக்கிறான். அது மட்டும் இல்ல, அவர்களோட உட்கார்ந்து சாப்பிடுறான். 14 சொல்லுது, அவர்களோட உட்கார்ந்து சாப்பிடுறான். அப்ப இவன் வந்து பெரிய செல்வந்தன். 2 அதிகாரம் 1 சொல்லுது, அதாவது போவாஸ் என்னும் பேருள்ள மிகுந்த ஆஸ்திக்காரனாகிய இனத்தான் ஒருவன் இருந்தான். அவனை எப்படி வர்ணிக்குதுன்னு பாருங்க. சாதாரண ஆஸ்திக்காரன் இல்ல, மிகுந்த ஆஸ்திக்காரனாகிய ஆஸ்திக்காரனாக இருந்த போவாஸ் என்கிற ஒருவன் இருந்தான் அப்படின்னு நீங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப மிகுந்த ஆஸ்திக்காரன், பெரிய சொத்தெல்லாம் இருக்குது, ஆனா தன்னுடைய ஊழியக்காரரை அவ்வளவு இதாக கவனிக்கிறான், அவளுக்கு அவ்வளவு மரியாதை செலுத்துகிறான், அவளை வாழ்த்துகிறான், அவர்கள் அவனை வாழ்த்துகிறார்கள், தண்ணி குடி கூட ஏற்பாடு பண்ணியிருக்கிறான், அவர்களோடு உட்கார்ந்து அவர்களோட சாப்பிடுகிறான், எல்லாம் பண்ணுகிறான். எப்படி நடந்துகிறான் பாருங்க. ஒவ்வொரு மனுஷனை பற்றியும் ஒரு உயர்ந்த எண்ணம் அவனுக்கு இருக்கிறது. வேத வசனம் சொல்லுகிறது, மனுஷரை தேவன் தம்முடைய சாயலின்படி தம்முடைய ரூபத்தின்படி உண்டாக்கினார், அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். ஆண் பெண் இருவருமே தேவனுடைய சாயலின்படி ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே மரியாதையும் கனமும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் கொடுக்கப்பட வேண்டும். இந்த வேதவசனத்தின் போதனை. நிறைய பேர் நினைக்கிறாங்க, சி கல்ச்சர் வந்து பைபிளோட ரொம்ப முக்கியமாயிடுச்சு. நிறைய பேருக்கு சிலர் சொல்றாங்க ஆணுக்கு தான் கனம், பெண்ணுக்கு வந்து கனம் எல்லாம் பண்ண வேண்டியதில்லை அப்படின்னு. பைபிளை வாசித்து பாருங்க, 1 பேதுரு 3:7 சொல்லப்பட்டிருக்குது, மனைவிக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள் அப்படியே எழுதியிருக்குது. 2000 முன்னால் எழுதின பேதுரு, இந்த ஃபெமினிஸ்ட் மூமெண்ட்லாம் வர்றதுக்கு முன்னாடி, பெண்கள் இயக்கங்கள் உரிமைக்கு போராடுற இந்த இயக்கங்கள்லாம் வர்றதுக்கு முன்னாடியே எழுதிட்டார் அவரு. அவர் எவ்வளோ அட்வான்ஸ்டாக இருக்கிறார் பாருங்க. எல்லாம் சொல்கிறாங்க பைபிள் பழமையானதுன்னு, அவர் எழுதிட்டாரு மனைவிக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள், கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுங்கன்றார். சிலர் நினைக்கிறாங்க மனைவிக்கெல்லாம் மரியாதையே தேவையில்லைன்னு, பெண்களுக்கெல்லாம் மரியாதையே தேவையில்லை, ஆண்களுக்கு தான் மரியாதை தேவைன்னு நினைக்கிறாங்க. கிடையாது, ஆணையும் பெண்ணையும் கர்த்தர் தம்முடைய சாயலின்படி தம்முடைய ரூபத்தின்படி உண்டாக்குனதுனால மனைவிக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள்னு 2000 முன்னாடியே அவர் எழுதி வச்சிருக்கிறார். இதெல்லாம் அடிப்படையாக வைத்து பாருங்க, ஒரு ஒரு நல்ல பிலீவர் மாதிரி செயல்படுறான் அவன். கடவுள் எப்படி மனுஷனை உண்டாக்கியிருக்காருன்னு தெரியுது. ஆணுக்கும் பெண்ணுக்கும் யாரா இருந்தாலும் அவர்களுக்கு உரிய மரியாதையை செலுத்த வேணும்னு அப்படி அந்த விதத்தில் செலுத்துகிறான். கொஞ்சம் பாருங்க, அதை 5 பாருங்க. பின்பு போவாஸ் அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட தன் வேலைக்காரனை நோக்கி, இந்த பெண் பிள்ளை யாருடைய இவள் என்று கேட்டான். புதுசா வந்திருக்கா இவ, உங்களுக்கு தெரியும் இல்லையா, நவமிட்டு சொல்லிட்டு போறான், நான் போறேன், கர்த்தர் யார் கண்ணிலையாவது தயவு கிடைக்க பண்ணுவார், எனக்கு ஒரு வேலை வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தரை நம்பி தான் போறா. போனா இவன் கண்ணில் படுறாவ, பட்ட உடனே இவன் சூப்பர்வைசரை கூப்பிட்டு கேட்கறான், யாருப்பா அந்த பெண்ணு புதுசா இருக்க அப்படின்னு கேட்கிறான். 6 அறுக்கிறவர் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட அந்த வேலைக்காரன் பிரதித்திரமாக, இவள் மோவாப் தேசத்திலிருந்து நகோமியோட கூட வந்த மோவாபிய பெண் பிள்ளை சொல்றான். யாருன்னு அங்கிருந்து வந்த மோவாபிய பெண்ணுங்கிறத தெரிந்து கொள்றான். அப்புறம் சொல்றான், அறுக்கிறவர்கள் பிறகு அரிக்கட்டுகளில் இருந்து சிந்தினதை பொறுக்கிக் கொள்கிறேன் என்று அவள் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டாள். காலமே துவக்கி இதுவரைக்கும் இங்கே இருக்கிறாள், இப்பொழுது அவள் குடிசைக்கு வந்து கொஞ்ச நேரம் தான் ஆயிற்று என்றான். அவன் வந்து என்கிட்ட பர்மிஷன் கேட்டா, எதுக்கு பர்மிஷன் கேட்டா, அரிக்கட்டுகள்லிருந்து அரிக்கட்டுகள் அறுக்கும் போது அரிக்கட்டுகள்ல இருந்து சிந்தினதை பொறுக்கிக் கொள்ளும்படியாக கேட்கிறார். இப்படி ஒரு ப்ரொபிஷன் கொடுத்துருக்காரு, அதை பற்றி பேச போறேன். அதான் 2வது பாயிண்ட் நான் சொல்ல போறது. அதாவது ஏழை எளியவர்கள் பிழைத்துக் கொள்வதற்காக வாய்ப்புகளை தேவனுடைய பிரமாணம் கொடுக்கிறது, அவர்களை கணக்கில் எடுத்துக்கொள்ளுகிறது. விதவைகளை, திக்கற்றவர்களை, அந்நியர்களை கணக்கில் எடுத்துக்கொண்டு அவங்க எப்படி பிழைப்பாங்க, அவங்களுக்கு எந்த உரிமை, நாட்டில் நிலம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, எப்படி பிழைப்பாங்க அவங்க, அவங்களுக்கு ஒரு வழி பண்ணுது. அப்ப நிலத்தை அறுக்கிறவர்கள் அறுவடை நேரத்தில் ஒட்ட அறுத்து எல்லாத்தையும் வலிச்சிடக்கூடாதுன்றாரு, ஓரத்துல எல்லாம் கொஞ்சம் விடுன்றாரு. வசனம் வாசித்து காமிக்கிறேன் பாரு, ஓரத்துல எல்லாம் கொஞ்சம் விட்டு வைக்கின்றாரு, மரத்திலேருந்து எல்லா காயும் பறிக்கும் போது சுத்தமாக வலிச்சிடாதுன்றார், கொஞ்சம் கடகட்டும் பண்ணுறாரு. ஏன், யாராவது தாய் தாப்பு இல்லாத பிள்ளை பசியில் வரும், பறித்து சாப்பிட்டோம், பறித்து எடுத்துகிட்டு போட்டோம், இந்த அறுவடையில் நீ எடுத்துக்கோ, ஆனால் கொஞ்சம் ஓரத்தில் விட்டு வை, ஏன்னா அவங்களும் வந்து அவங்க தனியாக அறுவடை நடத்திக்கலாம், தே கேன் கிளீன், அவங்களும் வந்து இங்கே பொறுக்கி கொள்ளலாம்
எடுத்துக்கொண்டு செல்லலாம் என்று சொல்லி அந்த பொறுக்கிற சாக்கியத்துக்காக வந்து கேட்குறான். நான் கொஞ்சம் பொறுக்கிக்கிட்டுமா பின்னாடியே வந்து, ஏன்னா அந்நிய ஸ்திரீ வெறும் பொறுக்கிக்கொள்ள தான் முடியும், அங்கே வேற எந்த உரிமையும் கிடையாது, அவளுக்கு நிலம் கிடையாது, அவளுக்கு எந்த உரிமையும் கிடையாது, ஆகவே நான் வந்து பின்னாடியே இருந்து பொறுக்கிறேன்றா. பர்மிஷன் கேட்டான்னு சொல்கிறான். எட்டாம் வசனம், அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து சூப்பர்வைசர் சொல்கிறான், என்கிட்ட வந்து பர்மிஷன் கேட்டாய்வ அப்படின்னு சொல்கிறான். போவாஸ் சொல்கிறான் ரூத்தை பார்த்து, இப்போ கவனிங்க இந்த இவனுடைய ரெஸ்பான்ஸை பாருங்கள். பாருங்கள், இன்றைக்கு பெண்கள் இந்த உலகத்தில் வாழ்கிறதே பெரிய கஷ்டமாக இருக்குது. ஏன்னா சிலர் மோசமான ஆட்களாக இருக்கிறதுனால, ஆண்களில் ஒரு குரூப் இருக்குது கொஞ்சம் மோசமாக நடந்துக்கிறதுனால, பெண்களுக்கு பொதுவாகவே ஒரு பெரிய ஆபத்து இருக்குது. எல்லா ஆண்களும் அப்படி கிடையாது, ஆனால் சிலர் இருக்கிறாங்க, ஒரு பத்து பேர்னா அதில் ரெண்டு மூணு பேர் இப்படி இருக்கிறான். பாருங்கள், பெண்களுக்கு என்ன தீமை செய்யலாம், அவர்களை எப்படி அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம், அவர்களை எப்படி கெடுக்கலாம், அவர்களை எப்படி பயமுறுத்தலாம், அப்படி எல்லாம் யோசித்து பெண்கள்னாலே ஒரு ஒரு பலவீன பாண்டம்னு நினச்சி அவர்களை எப்படியெல்லாம் ஏமாற்றி அவர்களை அட்வான்டேஜ் எடுத்து அவர்களை எப்படியெல்லாம் பயன்படுத்திக்கலாம்னு அதுக்கு ஒரு குரூப் தனியாக இயங்கி கொண்டிருக்கு இந்த உலகத்தில். அதனால் பெண்கள் வெளியே போகிறதுக்கே பயப்படுறாங்க, ஒரு வேலைக்கு போகிறதுக்கு பயப்படுறாங்க, ராத்திரியில் போக வேணான்றாங்க. இப்படி ஒரு பாதுகாப்பற்ற ஒரு நிலை இன்றைக்கு இருக்கிறது. அன்றைக்கு இருந்த சமுதாயம் ரொம்ப மோசமாக இருந்திருக்கும் போல இருக்கு. ஏன்னா போவாஸ் சொல்கிற இந்த பெண்ணுக்கு பெண்ணை பாதுகாக்கிறதுக்கு அவன் சொல்கிற கட்டளையெல்லாம் பார்த்தா அந்த சமுதாயம் அப்படி இதை விட இன்னும் ரொம்ப இதாக இருக்கும் போல இருக்கு. போவாஸ் சொல்கிறான் ரூத்தை பார்த்து, பாருங்கள் எட்டாம் வசனம், அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து மகளே கேள், மகளே கேள், மகளேன்னு அட்ரஸ் பண்ணுறான், மை டாட்டர் லிசன் அப்படின்றான். என்ன ஒரு வார்த்தை பாருங்க, இவ யாரோ ஒரு அந்நிய ஸ்திரீ மோவாபிய பெண் இங்கே வந்திருக்கா. மோவாபியர்னாலே ரொம்ப மோசமாக நினைப்பாங்க இஸ்ரவேலர். சொல்கிறான் மகளே கேளுன்றான். இவன் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டான், நல்லா தெரியும் மோவாபிய பெண்ணு, மகளே கேளுன்றான். என்ன இங்கே ஒரு காரியம் பாருங்கள், இந்த ஆண் ஒரு பெண்ணை எப்படி நடத்துகிறான் பாருங்கள். எல்லா ஆண்களுமே எல்லா பெண்களையும் தன்னுடைய சொந்த மகளாக அல்லது சொந்த தாயாராக சொந்த சகோதரியாக நினச்சா எந்த பிரச்சனையுமே இருக்காது. எப்போ வேணால் இவங்க வெளியே போகலாம், வரலாம், வேலைக்கு போகலாம், எங்கே வேணால் வேலை செய்யலாம், எந்த பயமும் இருக்கவே இருக்காது. உண்மையை சொல்லப்போனால் அப்படி தான் எல்லாருமே நினைக்கணும். எல்லா ஆண்களுமே எல்லா பெண்களையுமே ஒன்று தங்களுடைய தாயாரை போல நினைக்கணும், இல்லை தங்களுடைய சகோதரியை போல நினைக்கணும், இல்லை தங்களுடைய சொந்த மகளை போல நினைக்கணும். அதை விட ஒரு பெரிய பாதுகாப்பு இந்த உலகத்தில் இருக்கவே முடியாது. அதுதான் ஐடியல், அதுதான் பெஸ்ட்டு. இவன் பாருங்கள், இந்த பெண் யாரோ இதுவரைக்கும் அவனுக்கு பார்த்ததில்லை, யாருன்னே தெரியாது, யாருன்னே தெரியலன்னா என்ன, அவளும் என்னுடைய மகளை மாதிரி தான் நினைக்கிறான் சொல்லலாம். மகளே கேள், ஒரு மகளுக்காக எப்படி பாதுகாப்பாக ஒரு தகப்பன் பார்த்துக்குவானோ, அவளுக்கு எந்த தீங்கு நேரிடாதபடிக்கு அவன் கவனிச்சுக்குவானோ, அதுபோல் ஒரு தகப்பனுங்கிற ஸ்தானத்திலிருந்து பேசுகிறான். ஒவ்வொரு ஆணும் இதை உணரணும் பாருங்க. இதுதான் பிப்ளிக்கல் வே ஆஃப் திங்கிங், இதுதான் வேத வசனத்தின்படி எண்ணுகிற ஒரு விதம். நம்முடைய எண்ணங்கள் அப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் சொல்கிறான். மகளே கேள், எல்லா ஆணுமே பெண் யாராக இருந்தான்னா, எந்த வீட்டு பெண்ணாக இருந்தான்னா, யாருடைய பெண்ணாக இருந்தான்னா, யாருடைய மனைவியாக இருந்தான்னா, நம்முடைய சகோதரியாக, நம்முடைய மகளாக, நம்முடைய தாயாராக நினைக்கும் போது இந்த உலகத்தில் பிரச்சனையே வர்றதுக்கு காரணம் இல்லை. இதை முதல்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். இது ஒவ்வொரு உள்ளத்திலையும் உண்டாகணும். பார்க்கும்போதே அப்படி தான் பார்க்கணும், நினைக்கும் போதே அப்படி தான் நினைக்கணும், அவங்களோட பேசும்போதே அப்படி தான் பேசணும், நடந்து கொள்ளும்போதே அப்படி தான் நடந்து கொள்ளணும். அப்படி நடந்து கொண்டா எந்த பிரச்சனைக்கும் இடம் இல்லாமல், எந்த பெண்ணும் பயப்படவே மாட்டாள், எதுக்கும் பயப்படவே மாட்டாள். இன்னும் கேட்டால் எதுவும் ஒரு ஆபத்துனா யாராவது ஒரு ஆணை சொல்லுவாப்பா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவா. ஏன்னா அவன் வந்து சகோதரியாக நினைப்பான், தாயாக நினைப்பான், மகளாக நினைப்பான்ற அந்த ஒரு எண்ணம் இருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு ஒரு ஆணை பார்த்தாலே பயந்து ஓடுற மாதிரி இருந்ததுன்னா அதுதான் சமுதாயத்தில் ஒரு பிரச்சனையாயிடுது பாருங்க. ஒரு ஆணை பார்த்தாலே பயமாக இருக்கு. எத்தனை பெண்கள் அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையில் இருக்கிறாங்க தெரியுமா? அவர் மனநோய் மாதிரி ஆகிடுது. ஒரு ஆணை பார்த்தாலே பயம். ஏன்னா ஆண் இடத்துல பல கொடுமைகளை அனுபவிச்சிருக்கிறதுனால ஆண்களை பொதுவாக ஆண்களை பார்த்தாலும் நல்ல ஆளாக இருந்தால் கூட இவங்களுக்கு பயம். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு இன்செக்யூரிட்டி உண்டாகி விடுகிறது அவர்களுக்கு. பாருங்க, எந்த பிரச்சனைக்கும் அங்கே இடம் இல்லை. ஒரு ஆண்
தன்னுடைய வீட்டில் இருக்கிற பெண்களை எப்படி நடத்துகிறான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்ணை எப்படி நடத்துறான்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா எப்படி வச்சுக்குவான்றது வழங்கும். சிலர் சொல்கிறாங்க, கல்யாணம் பண்ணி கொடுக்க நம்பி தாங்க பண்ண வேண்டியதாக இருக்குது, நமக்கு என்ன தெரியாமல் எப்படிப்பட்ட ஆள்னு கொஞ்சம் பார்க்கலாம். அம்மாவை கை ஓங்குறானா, புருஷனா எடுத்துக்கவே முடியாதானே. அம்மாவை மதிக்கிறது இல்லையா, அவன் புருஷனாக இருக்க தகுதியே இல்லாத ஒரு மனுஷன். அவன் வந்து மனைவியை அதை விட மோசமான நடத்துவான். தன்னுடைய சொந்த சகோதரியை அவன் மரியாதை இல்லாமல் நடத்துகிறானா, துச்சமாக நினைக்கிறானா, பெண்ணாக இருக்கிறதுனால அவளை ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறானா, அவன் வந்து ஒரு புருஷனாக இருக்கிறதுக்கு தகுதி இல்லாதவன். தன்னுடைய சொந்த மகளை நல்லா வச்சு பாதுகாத்து, அவளுடைய பாதுகாப்புக்காக எல்லாத்தையும் செய்து, அவளை குறித்து கரிசனையாக இருந்து அவளுக்கு எல்லாத்தையும் செய்ய மனதில்லாதவனாக இருக்கிறானா, அதை பற்றி ஒரு அலட்சியமாக இருக்கிறானா, அப்போ மனைவி பேர்லையும் அவன் அலட்சியமாக தான் இருப்பான். ஹலோ, இருக்கிறீங்களா? இந்த காலத்திலாம் நிறைய பேர் தாங்களே மாப்பிள்ளையை செலக்ட் பண்ணிடுறாங்க இல்லையா, அப்பா அம்மாவுக்கு வேலை இல்லாமல் பண்ணிடுறாங்க. இவங்களே நான் அவனை விரும்பினேன் இவனை விரும்பினேன் அப்படி என்னதான் செலக்ட் பண்ணுறாங்க. அப்போ செலக்ட் பண்ணவாது தெரியணுமே நல்லா. எப்படிமா செலக்ட் பண்ணனா, வந்தாருங்க ஒரு கட்டு அடிச்சாரு பாருங்க மோட்டார் சைக்கிளில், அந்த கட்டை பார்த்து எனக்கு அவரை தான் பிடிச்சது. துண்டு துண்டா கட் பண்ண போறான் பார்த்து. அந்த பேண்ட் பாருங்க, அது அப்படி இருந்ததுங்க, அந்த பேண்ட் அவன் மாட்டிருக்கிறத பார்த்தே நான் விழுந்துட்டேன். ஐயோ கடவுளே, பெண்கள் வந்து சில நேரத்தில் அவங்க பிரச்சனைக்கு அவங்களே காரணம், யோசிக்கிறதே கிடையாது. யாரை கல்யாணம் பண்ணுறோம், இவன் தகுதி உள்ளவனா, இவன் கூட போய் நான் வாழ முடியுமா, ஒரு பெண்ணை வச்சு பாதுகாக்கக்கூடிய நல்லா வச்சுக்கக்கூடிய ஒரு தன்மை மட்டும் இருக்கா, ஒரு சின்ன ஒரு சாதாரண ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு தெரியலண்ணா. பைபிள்லேருந்து அதை கற்றுக்கணும் பாருங்க, அது தெரியலன்னா வாழ்க்கையில் பெரிய தவறுகளுக்கு ஆகிடுவோம். ஆளை பார்த்து எதுலேயும் இம்ப்ரெஸ் ஆகாதீங்க. அவன் முடி இப்படி வெட்டியிருந்தாங்க, இப்படி இப்படி கோதி விட்டுருந்தான், எனக்கு அதை பார்த்த உடனே ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டுச்சு. நாளைக்கு முடியெல்லாம் கொட்டிடும், அப்புறம் என்ன பண்ண போறீங்க? கொட்டின பிறகு எந்த முடியை பார்த்து எதை பார்க்கணும்னு பாருங்க, குணத்தை பார்க்கணும். எப்படிப்பட்ட குணம் உள்ளவன், தாயை கனம் பண்ணுகிறானா, தாயை நல்லா கவனிச்சுக்கிறானா, தாயிட்ட கை ஓங்குறானா. தாயை நல்லா கவனிக்கிறவன் வந்து மனைவியும் நல்லா கவனிப்பான், சகோதரியும் மகளையும் நல்லா பார்க்குறானா, வேண்டியதெல்லாம் செய்கிறானா, அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறானா, அவங்களுக்கு ஒரு பாதுகாப்புன்னு அரணை போல் இருக்கிறானா, அவன் ஒரு கோட்டை சோர் மாதிரி அவங்க அவங்கக்கிட்ட நின்று அவங்கள பாதுகாத்துக்கிறானா. அப்போ அவன் வந்து ஒரு தகுதியான மாப்பிள்ளை. இந்த போவாஸ் ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ் சூப்பர் பேச்சுலர், தகுதி உள்ள பேச்சுலர் பாருங்க, என்ன அருமையான ஆள். அவன் சொல்றான், மகளே கவனின்றான், மகளே கேள், பொறுக்கி கொள்ள வேற வயலில் போகாமலும் பாருங்க. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா லெசன் ஃப்ரீயா கொடுக்குறோம். இதெல்லாம் அதுக்குதான் கோயிலுக்கு வரணும்ன்றது, வந்தா தானே இதை கேட்க முடியும். சில நினைக்கிறாங்க, அப்பா நல்ல காலம் வந்தேன் இதை கேட்டேன். ஆகவே என்ன பேண்ட்டு போட்டிருக்கான், என்ன சட்டை போட்டிருக்கான், அவன் கலர் கலராக வாங்கிட்டு வந்து போடுவான். ஏன்னா வேற ஒன்றும் இல்லை, கலரை தான் காட்ட முடியும், மோட்டர் சைக்கிளை தான் காட்ட முடியும், இல்லை காரை தான் காட்ட முடியும், ஸ்டைலில் தான் காட்ட முடியும், குணத்தை காட்ட முடியுதான்னு பாருங்க. குணம் வந்து பெண்ணை எப்படி நடத்துகிறான் அது ரொம்ப முக்கியம், பெண்ணை பற்றி என்ன நினைக்கிறான் அது ரொம்ப முக்கியம் இல்லையா. சொல்றான், மகளே கேள், பொறுக்கி கொள்ள வேற வயலில் போகாமலும் இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்கார பெண்களோடு கூடவே இரு. எப்படி சொல்றான் பாருங்க, அவளை பற்றி எவ்வளவு கரிசனை, யார் வீட்டு பொண்ணும் அந்நிய ஸ்திரீ, இவன் கவலைப்பட வேண்டியதே இல்லை, எவனும் என்னமோ பண்ணிட்டு போறான், இவ்வளவு இவனுக்கு என்ன வந்தது, நம்ம வந்தா நம்ம வயல்ல வந்தா நம்மளால முடிஞ்ச சரி வேணா பொறுக்கிக்கோன்னு விட்டு போக வேண்டியதானே கிடையாது. அவன் சொல்றான், வேற வயலுக்கு போகாமலும் இவ்விட, ஏன்னா வேற வயல்ல டேஞ்சர் இருக்கு, அவனுக்கு தெரியும் எல்லா வயல்ல என்ன நடக்குதுன்னு, எல்லா வயல்லையும் இப்படிப்பட்ட அக்கப்போர் நிறைஞ்ச ஆம்பளைங்க சிலர் இருப்பாங்கன்னு தெரியும். அங்கே 100 பேர் வேலை செஞ்சானா ஒரு 10 பேர் இந்த மாதிரி ஆட்கள் இருப்பானுங்கன்னு தெரியும். வேற வயலுக்கு போகாமலும் இவ்விடத்தை விட்டு வேலை போகாமலும் இங்கே என் ஊழியக்கார பெண்களோடு
கூடவே இரு. ஒரு பெண்ணை பற்றி எப்படி யோசிக்கிறான் பாருங்க, பார்த்தது கூட கிடையாது. அவளுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், இவளுக்கு ஏதாவது தப்பு நடந்துடக்கூடாது, இவளுக்கு ஏதாவது ஆபத்து வந்துடக்கூடாது. புருஷன் இழந்த பெண்ணா இருக்கிறாளே, தனியா இருக்கிறாளே, கேட்க ஆள் இல்லையே, இப்படி இருக்கிறாளே, இவளுக்கு ஒரு பாதுகாப்பு நம்ம தர வேணும்ன்றது உணர்வு இருக்கு பாருங்க, அவன் தான் சிறந்த மனுஷன். அவர்கள் அவர் அறுப்பதற்கும் வயலை நீ பார்த்து, அறுப்பதற்கும் வயலை நீ பார்த்து, அவர்கள் பிறகே போ, ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன். இவள்கிட்ட சொன்னது மட்டும் இல்ல, வேற எங்கேயும் போயிடாத, இந்த வயல்ல ஏறி ஏன் வேலைக்கார பெண்களோடைய ஏறி, உனக்கு பாப்பா இருக்கும், இங்க நான் கேரண்டி பண்ண முடியும் உனக்கு, உன்னுடைய சேஃப்டிக்கு. வெளியே போனா வந்த வயல்ல என்ன நடக்கும் சொல்ல முடியாது, பத்திரமாயிரன்னு சொல்லி தர்றான். சொல்லி தந்துட்டு அவள்கிட்ட சொல்றான், இவங்க பின்னாலேயே போ, ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். எல்லாருக்கும் கட்டளை பிறப்பிச்சிட்டான், யாரும் தொடக்கூடாது, இவளை யாரும் தொடக்கூடாதுன்னு சொல்லி எல்லாருக்கும் கட்டளை பிறப்பித்திருக்கிறான். அப்புறம் பார்த்தீங்கன்னா 14 வசனத்துலலாம் பார்த்தீங்கன்னா, கூடவே உட்கார வச்சு சாப்பிட வைக்கிறான். 14 வசனத்தில் இப்படி பல்வேறு காரியங்களை செய்கிறான். இதெல்லாம் என்னத்தை காட்டுறது, அவன் எப்படிப்பட்ட ஒரு ஆணாக இருக்கிறான். தன்னுடைய வேலையாட்கள் குறிப்பாக ஒரு பெண்ணாக இருந்தாலும் அவளுக்கு எவ்வளோ பெரிய ஒரு மரியாதையை கொடுக்குறான், அவளுடைய பாதுகாப்புக்காக எவ்வளோ கரிசனை உள்ளவனாக இருக்கிறான். இன்றைக்கி வேலை ஸ்தலங்களில் பாலியல் தொல்லைங்கிறது பெரிய ஒரு இஷ்யூவாக இருக்குது இன்றைக்கி. வெளிநாடுகள்லாம் ஏற்கனவே அது கொஞ்சம் வருஷமாக அப்படி இஷ்யூவாக இருந்திருக்கு, இப்போ தான் இங்கே அப்படி தலை தூக்கி இருக்குது. இதுக்காக சில கொள்கை வரைமுறைகளை ஏற்படுத்துகிறார்கள், இப்படி இப்படி நடந்துக்கணும், இதான் ரூலு அப்படின்லாம் கொண்டாடுறாங்க. சில கம்பெனிகள்லாம் ரூலே வச்சுருக்காங்க, இப்படிலாம் பண்ணக்கூடாது, இப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு ரூலே வச்சுருக்காங்க. இந்த ரூல்லாம் வர்றதுக்கு முன்னாடி ஆயிரக்கணக்கான வருஷங்கள், நூற்றுக்கணக்கான வருஷங்களுக்கு முன்பாக ரூத்தின் புஸ்தகத்தில் ஆன்டி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பாலிசி ஏற்கனவே எழுதப்பட்டு விட்டது. இப்போ இருக்கிற கம்பெனிக்காரங்களாம் இதை பார்த்தே எழுதிடலாம் பாலிசி, ஆன்டி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்கிற பாலிசி. பாலியல் தொல்லைக்கு எதிராக வரைமுறைகளை வகுக்கும் போது இதை பின்பற்றலாம், அந்த அளவுக்கு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இவனுக்கு தெரியுது இந்த விவசாய வேலை செய்கிறவங்கெல்லாம் சிலர்லாம் கொஞ்சம் மோசமான ஆட்களாக இருப்பாங்க. ஒரு 100 பேர் இருந்தால் அதில் 10 பேர் மோசமானவங்க இருக்க தான் செய்வான், இருப்பாங்கன்னு தெரியுது. தெரிஞ்சு அவன் கட்டளையில் கொடுக்குறான் பாருங்க, 22:22 பாருங்க. அப்பொழுது நகோமி தன் மருமகளாகிய ரூத்தை பார்த்து, என் மகளே, வேறொரு வயலிலே மனுஷர் உன்னை எதிர்க்காதபடிக்கு நீ அவன் வேலைக்காரர்களோடு போகிறது நல்லது என்றாள். மாமியாருக்கும் தெரியுது டேஞ்சர் இருக்குதுன்னு, அந்த ஊரே அப்படிப்பட்ட ஊர் போல இருக்கு, டேஞ்சரை தெரியுது, இவனுடைய வேலைக்காரர்களோடய நீ இருன்றா. இவனுடைய ஆன்டி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பாலிசி, அதாவது பாலியல் தொல்லைக்கு எதிராக வகுக்கப்படும் வரைமுறைகள் எப்படிப்பட்டதாக இருந்ததுன்னு கொஞ்சம் பார்ப்போம். ரொம்ப கிளியரா சொல்றான் பாருங்க, 1:9 சொல்லப்பட்டிருக்கிறபடி தொடர்ந்து

0: Amén, amén, amén. Peso, si se
1: Praise
0: rajan
1: the Lord, Brother Mahindran. God bless you.
0: God bless you
1: Amen,
0: to go
1: amen.
0: ahead.
1: Thank you, thank you, thank you, Lord. Welcome all of you that have joined Nitya Velicham this evening, deriving from Toronto, Canada, broadcasting all the way as the head office by Brother Leslie, and 97 stations that have also have had the privilege and the favor of God to come and bless them in being able to join us hand in hand. May the Lord's blessing rest upon all of them as they come and join us. And mainly the listeners, the focus is on our listeners as we go in with many stations that have joined us. And also today, as I'm hosting, my name is Ranjini Alangaramani, all the way from Vancouver, British Columbia, Canada, and Brother Mahindran from Victoria, British Columbia as well. And as I'm also hosting in English, is I Nitya Velicham segment in English. So I would like to open up in prayer first, and then we will go into the program. Father, we thank you, Lord, at this time, Father, even as we have, Lord, bringing us such a time and a privilege to come into your presence, Lord, to bring, Lord Jesus, many, Lord Jesus, that are waiting to come and worship you, praise you, and honor you, and lift your name up, Lord, because that is the purpose in which you have brought these stations together, along with Lord Jesus, Nitya Velicham, Lord, all the way, Lord Jesus, from Toronto, Canada, Lord, that you are listening, Lord. You are in the very throne, Lord, O God, bringing us that favor and love and justice, Lord, mercy and goodness and favor, Lord. So we thank you for that, Master, even as, Lord, many that are waiting, Lord Jesus, to come in and be blessed by his, Lord, and those that are also participating, Lord Jesus, in this network, Lord, that are waiting to come and share and minister, Lord, in your name, Lord, let your blessing, and also the workers of the ministry that are going to share the word, Lord, let your blessing rest upon each and every one of them, Lord, as you are with us, Lord, leading and guiding us each step of the way, right from the beginning to the end, I pray in Jesus' name. Amen. At this time, I would like to introduce the program to you. First of all, we have Sister Esther, who would come and share in worship and song and also pray. Following that, we have Sister Grace also, who would come and lead us in praise and worship and adoration along with the devotional. And right after Sister Grace, we have Sister Dolly, who would come and pray for the workers, the servants of the Lord that are participating in bringing out the word, and also many that are already been ministering with Nitya Velicham right to the end. So we thank the Lord for all of these sisters that are coming, the handmaidens of the Lord, and also myself following that, I would pray for the listeners. The very purpose in which we are deriving in all the rest of the provinces that we are coming from, to be able to bless all of the listeners across the nations of the land with the zones and times they are coming and joining us. And so as we come and pray for them and, you know, bring what the Lord has in store for them in prayer for the listeners. And right after that, we have Sister Mary Thangalingam, who would come and share the gifting in which the Lord has given her to write poetry. And she would come and share the poem today, what the Lord has bestowed and given to her to be able to share that also. And following that, we would go into the second segment in sharing the message. And the first message would come from Sister Ranjini Alangaramani. And I would share that message, the very first message. Following that, we will have Sister Arundhati from Oshawa, Ontario, who would also come and share in the second message. And thirdly, we have the brother who would come from India, giving us the Bible study. He would also come and give us his Bible study, Pastor Stanley. And following that, we have Pastor Anton Rasanayam, who would come from Scarborough, Ontario, sharing the final message with us. At this time, we would lovingly invite Sister Karuna to come and join us and open up in prayer, in worship, and with a song. இப்பொழுது நாங்கள் சிஸ்டர் கருணாவை அழைக்கப் போகிறோம். அவர் வந்து கர்த்தரின் நாமத்திலே வந்து ஒரு பாட்டை பாடி அவருடைய நாமத்தை உயர்த்தி ஜபிப்பார். முதலாவதாக ஆமேன். சிஸ்டர் கருணா பாருங்கள், வந்து கர்த்தர் கொடுத்த பாட் ஜபத்தை ஜபித்து விட்டு அவர் கொடுத்த பாட்டை பாடுங்கள். God bless you.
2: God bless you too, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, மேய்ப்பன் இல்லாத ஜனங்களை போலுள்ளவர்களை கண்டு மனதுருகின தகப்பன் நீர் கர்த்தாவே, எங்களை கைவிடாதபடி ரட்சிப்பை தரும்படியா இந்த பூமிக்கு இறங்கி வந்து உண்மையை பலியாக கொடுத்து மன்றம் கர்த்தாவே. அப்பா நீர் உயிரோடு எழுந்து நீர் வலது பார்சத்திலே பிதாவாகியது அவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறவராயிருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, எல்லாரையும் நீர் பிணியாளிகளையும் சொஸ்தமாக்கி எல்லாரையும் தப்புவிக்கும்படியாய் உம்முடைய வாப்தியாகிய மன்னாவை கொடுத்து இந்த பூமியிலே நீர் உலாவி வந்த காலங்களின் கத்தாவே, ஞானத்தின் ஆவியாய் இந்த உலகத்தில் உலாவினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா நீர் பேதைகளை ஞானியாக்குற தகப்பனாயிருக்கிறீர். அண்டவர் எங்களை தூக்கி எடுக்கிறவராயிருக்கிறீர். சகல நோய்களை நீக்க உம்முடைய பிள்ளைகளுக்கு அதிகாரம் கொடுத்தவராயிருக்கிறீர். அண்டவரே அப்பா, எங்களுடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நீர் எங்களுடைய துக்கங்களை சுமந்தவராயிருக்கிறீர். அண்டவரே அப்பா, எங்களுக்காக எல்லா காரியங்களிலும் நீர் உம்மை இறக்கி கத்தாவை உம்மை தாழ்த்தி எங்களுக்காக நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு தந்த ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, இந்த உலகத்திலே கத்தாவை கேட்டுக்கு போகிற வாசல் விசாலமாயிருக்கிறது என்று சொன்ன போல கத்தாவே அப்பா, உம்முடைய பரலோக ராஜ்யத்துக்கு வருகிற வாசல் குறுகலாயிருக்கிறது என்று சொன்னது போல எல்லாரும் கத்தாவே அந்த அகலமான வாசல்களை தேடி போகாதபடி குறுகலான வாசல் உம்முடைய வாசலை தேடி வரும்படியாய் ஒருவருடைய இருதயத்திலையும் பேசும்படியாய் ஜீவனுக்கு போகிற உம்முடைய வாசல் எடுக்கவும் வழி நெருக்கவுமாயிருக்கிறது என்பதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலராயிருக்கிறார்கள் ஆண்டவரே. ஆனாலும் நீர் பொறுமையோடு காத்திருக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வாப்தி ஆகிய மன்னாவை கொடுத்தவர் எல்லாரையும் இழுத்துக் கொள்ள வேண்டுமாக நாங்கள் உம்முடைய பாதத்திலே வச்சு செபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நடத்துங்க சௌர்லஸ்ரீ பிரதருக்கு, அவருடைய மனைவி வீட்டா பிள்ளைகளுக்கு அவங்க செபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய ஊழியத்தை செய்யும்படியாய் அப்பா ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க. குடும்ப காரியங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கும்படியாய் கொடுத்து செபிக்கிறோம். அதுக்கு நம்ம இந்திரங்களுக்கா அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். சுகம் ஆரோக்கியம் பலன்படுத்தும் முடிய உழைத்தை செய்யும்படியாய் நீரே ஆசீர்வதித்து வழி நடத்துகிறவராயிருக்கிறீர். கர்த்தாவை தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இன்னும் சரி ரஞ்சனி அலங்கார மணிக்காக அவருடைய குடும்பங்களுக்கு ஜெபிக்கிறோம். அன்றுவரே தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்தள்ளுங்க. மன விருப்பங்களை நிறைவேற்றுங்க. குடும்ப காரியங்களை கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதிக்கிறவர் நீர். இன்னும் சாரி கிரேஸுக்காக, இன்னும் சாரி லங்கோ சுபாலங்குக்காகவும் சோரிடோலிக்காகவும் செபிக்கிறோம். உடைய காரியங்களை கத்தாவே தங்களுடைய காலங்கள் நேரங்களை கொடுத்து தொகுத்து வழங்கும்படியாய் நீர் அவர்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாத திம்பலத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து வருகிற சௌர சௌரியலையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு ஊழியக்காரரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய வார்த்தை ஆகிய மன்னாவை கொடுத்து கத்தாவே அவர்கள் பிரசங்கிக்கும் போது உம்முடைய கிருபையை அப்பா நீ ஆத்துமாக்களை நடத்து கொண்டு வரும்படியாய் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். விடுதலை ஆக்குங்க. சத்தியத்தை அறிவிகள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்றும் வார்த்தையும்படியே அந்த சத்தியம் எல்லாரையும் விடுதலை ஆக்கட்டும். அந்த உள்ள குடும்பங்களை ஆசீர்வதிங்க. பிள்ளைகளை வேலையடைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த உலகத்தின் காரியங்கள் கத்தாவே பிள்ளைகளை இழுத்து கொண்டு போகாதபடி கத்தர் உம்முடைய கிருபைக்குள்ளாகவும் உடைய ரத்தத்துக்குள்ளாகவும் அவர்களை மறைத்துக் கொள்ளும் அப்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க சபை மக்களை அவருடைய குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே அந்த சபையில் கத்தாவே ஒரு மனப்பட்ட ஆவியை ஊற்றி எல்லாரையும் ஒன்று சேர்ந்துமை துதிக்கவும் உம்முடைய ராஜ்யத்தை கட்டவும் கத்தர் நீர் இசைவினைப்பாடு நகருமாய் கத்தர் நீர் சிலையுமே ஆசீர்வதிக்கிறது போல இந்த ஜனங்களையும் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். எருசலேமை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய வருகையிலே கைவிடப்படாதபடி அந்த ஜனங்களும் கத்தாவையுமே அறியும்படியாய் எல்லா தடைகளையும் நீக்கி அவர்களுக்கு தெளிந்த புத்தியை கொடுக்கும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே அப்பா நீரே தேவன் என்று கத்தர் நீர் அந்த ஜனங்களுக்கு கூட இந்த உலகத்துக்கு நீர் அறிவித்தவர். ஆண்டவரே அந்த ஜனங்களையும் கைவிடாதபடி மன்னித்து பாவங்கள் இருந்து விடுதலை ஆக்கி மண்டை சேர்த்துக் கொள்ள வேண்டுமாக நாங்கள் கொடுத்து செபிக்கிறோம். இன்னும் உள்ள ஒவ்வொரு நாட்டு மக்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய தேசத்துக்கு எதிராக தங்களுடைய விரல்களை நீட்டாதபடி அவர்களையும் கர்த்தர் நீர் மன்னித்து எழுத்துக் கொள்ள வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா யுத்தங்கள் அந்த இடத்திலே நடந்தாலும் கர்த்தர் உம்முடைய பாதுகாப்பு இல்லாவிடில் ஒருவனும் தப்ப முடியாது. ஆண்டவரே, அந்த பாதுகாப்பு இந்த தேசத்து ஜனங்களுக்கு கொடுத்துருலுங்க. அப்பா, இதுவரை நீங்கள் தாமதிக்கிறது, உம்முடைய வருகை தாமதமாயிருக்கிறது ஒவ்வொரு மனிதனுடைய ரட்சிப்புக்காக என்று சொன்னீங்களே ஆண்டவரே, அப்படியே உம்முடைய தாமதம் எல்லாரையும் ரட்சிக்கட்டும் ஆண்டவரே. எல்லாரும் உம்முடைய ராஜ்யத்துக்கு வந்து சேரும்படியாய் பாவங்களை மன்னிக்க வேண்டுமாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த இறுதி காலங்களில் என்ன நடக்கிற இந்த உலகத்தின் மாற்றங்கள் எல்லாம் உம்முடைய வருகை சீக்கிரம் என்பதை அறிவிக்கிறது ஆண்டவரே. அப்பா, உம்முடைய வார்த்தையின் பஞ்சம் கர்த்தாவை நெருங்கி கொண்டிருக்கிறது. அது எல்லாம் உம்முடைய வாக்கு தத்தம் என்பதை அறிய முடியாதபடி இந்த உலகத்திலேயே கர்த்தாவை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் அப்பா உண்மை அறியட்டும் ஆண்டவரே. அப்பா, எல்லாம் முடிவுக்கு வருகிறது என்பதை அறியட்டும். தொடர்ந்து ஊழியங்களை பெருக பண்ணுங்க. ஊழியக்காரரை உண்மையும் உத்தவம் உள்ள மக்களாய் நீர் தெரிந்து கொண்ட பாத்திரங்களை அவர்களை வணைந்து கொள்ளுங்க ஆண்டவரே. தொடர்ந்து நடத்தும்படியாய் நாங்களும் கொடுத்து செபிக்கிறோம். இன்னும் கனடா தேசத்துக்காக செபிக்கிறோம் அப்பா. அந்த எல்லைகளில் இருக்கிற அந்த நெருப்புகள் நீங்கி போகட்டும் ஆண்டவரே. அப்பா, மழையை வர்ஷிக்க பண்ணுங்க. அந்த இந்த தேசத்திலே பஞ்சங்களை உண்டாக்காதபடி அப்பா எல்லா சாத்தானுடைய தந்திரங்கள் இருந்து விடுதலையாக்கும்படியாய் அப்பா. அந்த அக்கினி கிரையாகாதபடி இந்த மரங்களை எல்லா குடும்பங்களையும் உம்முடைய திருக்கரத்திலே நாங்களும் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. இன்னும் இலங்கை தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். அந்த தேசத்தை வாழுகிறவர்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ரட்சிப்பை உண்டாக்குங்க. எல்லாரையும் பாதுகாக்க முடியாத நாங்களும் கொடுத்து செபிக்கிறோம். எல்லாவற்றையும் புறப்படுங்க. கருவில ஒன்றோடும் கூட இருங்க. உங்களுடைய திருக்கரம் எல்லா காரியங்களிலும் கூட இருக்க வேண்டுமாக. உங்களுடைய சமூகம் எங்கள் எல்லாருக்கும் முன்பாக கடந்து போக வேண்டுமாகவும் எங்களுடைய பாவங்களை மன்னிக்கும்படியாயும் தெரிந்தும் தெரியாமல் செய்கிற எல்லா காரியங்களையும் மன்னிக்கும்படியாயும் ஆசீர்வதிக்கும்படியாயும் ஒப்புக் கொடுத்து எல்லாமலேயே இயேசு கிறிஸ்துவின் இனிய பார்த்து செபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.

0: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
1: பிரைஸ் த லார்ட் சிஸ்டர்ஸ், நன்றாக பாடினீர்கள். நன்றான வார்த்தைகள் ஆவியோடு ஆட்கொண்டங்களை நடத்துகிற தகப்பன் தான் எங்களோடு இருக்கிறார் இயேசுநாதர். அவருடைய பரிசுத்த ஆவியினாலே நன்றாக பாடினீர்கள். பெரிய ஆசீர்வாதமாக இருந்தது. தேங்க்யூ. காட் பிளெஸ் யூ சிஸ்டர்ஸ். அடுத்ததாக நாங்கள் சிஸ்டர் கிரேஸை அழைக்க போகிறோம். அவர் எப்பொழுதும் வந்து கடவுளுடைய ஆராதனையை செலுத்தி அதன் பிறகு தேவ ஞானத்தையும் கொண்டு வருவார். அவரை இப்பொழுது நாங்கள் அழைப்போம். சிஸ்டர் கிரேஸ்,
2: ப்ரைஸ் தி லார்ட் சிஸ்டர், ப்ரைஸ் தி லார்ட்.
1: பாருங்கள், வந்து கர்த்தர் கொடுத்த வார்த்தையும் பகிர்ந்து கொள்ளுங்கள். தேவ வேதனை அவருடைய வார்த்தையின் மூலமாக அதுக்கு முதல் நீங்கள் கர்த்தர் கொடுத்த ஆராதனையும் செலுத்தி அந்த டிவோஷனல் செல்லலாம். காட் பிளெஸ்.
2: தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ. ஹாலிலூயா. நன்றி ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் பிதாவே. இந்த இடத்துலமா இந்த தேவன் எங்கள் பலத்தினால் ஒன்றும் இல்லை, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவியினால் எல்லாம் ஆகும். ஆவியானவர் எங்கு கர்த்தராக இருக்கிறாரோ அங்கு விடுதலை உண்டு. ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய புத்திர எனப்படுவார்கள். பரிசுத்த ஆவியானவர் தாங்கள் கிறிஸ்துக்கு உட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கின தீர்ப்பிந்தேன்னு சொல்லி ஆண்டவரே ஆவியினாலே நடத்தப்பட இந்த நாளிலும் பிதாவே எங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்துறதுக்காக நன்றி செலுத்துற மனச பலம் எதுவும் இல்லை. ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்கள் பரிசுத்த ஆவியானவர் கர்த்தராயிருந்து வழி நடத்துறதுக்காக நன்றி. உம்முடைய நாமம், இயேசுவின் நாமம், அதி உன்னத நாமம், உயர்ந்த நாமம், மேலான நாமம், இன்பமான நாமம், ஊத்துண்ட பரிமள தைலத்துக்கு ஒப்பான இயேசுவின் நாமத்தை உயர்த்துகிறோம். வேதகத்தருடைய வேதம் குறைவற்றது, ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறபடினால அந்த வேத சத்தியங்கள் ஆண்டவரே விடுதலை ஆக்கினபடியாலும் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி, நன்றி ஆண்டவரே. உன்னதத்தில் உயர்ந்தவரே, உயரடைக்கலத்தில் என்னை வைத்திரே, பரிசுத்தம் நிறைந்தவரே, பாவங்கள் போக்கிட உம்மை தந்திரே, உன்னதத்தில் உயர்ந்தவரே, உயரடைக்கலத்தில் உம்மை வைத்திரே, பரிசுத்தம்

என் இயேசுவேம் உலகத்தினால திரேம் மூழ்கிடாது என்னை தப்புவித்திரேம் உந்த நன்பினாலத்திலேம் இன்னும் மூழ்கி செல்ல உள்ளம் மேங்குதேம் உலகத்தினாலத்திலேம் மூழ்கிடாது என்னை தப்புவித்திரேம் உந்த நன்பினால

இரக்கம் பெற சமயத்தில் சகாயம் பெற கிருபாசன தண்டையில் தைரியமாய் வர, இரக்கம் பெற சமயத்தில்

இதயத்திலங்களே பொறித்தவரே, தோளிலேயங்களே சுமந்தவரே, இதயத்திலங்களே.

0: நன்றி ஆண்டவரே, தகப்பனே, சமயத்திலே சகாயம் பரிசு ஆண்டவரே, நாங்கள் தைரியமா கிருபாசன தண்டையிலே சேர கடவோம் என்று தைரியமா பிரதான ஆசாரியன் நமக்கு இருக்கிறார். அதனால் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம் என்று சொன்ன இந்த பாடலின் ஊடாக தேவனுடைய நாமத்தை உயர்த்துறேன், நன்றி செலுத்துறோம். இந்த வேளையிலுமா நான் பைபிள் ஒரு வசனத்தை தியானத்தில் நான் கொண்டு வருகிறேன். கொலோசியர் 2:6-7 மட்டும் ஒரு வசனம். நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு சோஸ்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக. நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு சோஸ்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக. கொலோசியர் 2:6 6-7 வசனம். நாம் கர்த்தரிடமிருந்து ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள என்ன அணுகுமுறையை நாங்கள் உபயோகிக்கிறோம் என்றது. தேவனிடம் இந்த ரட்சிப்பு இல்லை, அது இலவசமான ரட்சிப்பு. அவர் இருந்த வண்ணமாய் எங்களை எதையும் செய்ய சொல்லவில்லை. தேவன் முன்கூட்டியே எங்களுக்கு ஆண்டவர் இருதயத்தில் விசுவாசித்து வாயினாலே அறிக்கை பண்ணும்போது நாங்கள் எப்பொழுதும் ஆண்டவரோட தரித்திருந்து அதை நாங்கள் விசுவாசிக்கணும் என்னென்றால் முதலே நாங்கள் ரட்சிப்பை எப்படி நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் என்றால் இருதயத்தில் நாங்கள் விசுவாசித்து வாயினாலே நாங்கள் அறிக்கை பண்ணணும், ஆண்டவரை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று. அதே அப்போவே எங்களுக்கு ரட்சிப்பு வந்துட்டு அதே தான் நாம் கர்த்தரோடு நடப்பதற்கு உபயோகிக்க வேண்டும். நமது ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள நமது கிரியைகளை நாம் அடித்தளமாக வைக்காவிட்டால் நமது சுகத்தை பெற்றுக்கொள்ள நமது கிரியைகளை ஏன் நாம் ஒரு தகுதியாக கருத வேண்டும்? ஏனென்றா எங்கட தகுதி என்று இல்லை, தேவனுடைய தகுதியில தான் எங்களுக்கு எல்லாமே கிடைக்கிறதுன்றதை நாங்கள் முதல்ல அதன் நோக்கத்துக்கு கொண்டு வரணும். ஏனென்றா நாங்கள் ஒன்று செய்து எங்களால தான் அப்படியான ஜபத்துல நாங்கள் கண நேரம் இருக்கிறதாலேயோ அல்லது கண நேரம் நாங்கள் தேவனோட தரிச்சிருக்கிறது இவ்வளவோ நல்லம். ஆண்டவரோட தரிச்சிருக்கும் போது அந்த நெருக்கம், அந்த ரிலேஷன்ஷிப் எப்பவும் ஆண்டவரோட இருக்கும்போது அவருடைய சத்தத்தை நாங்கள் பழகி கொள்ளுவோம். எப்படி என்றாலும் எங்களுக்கு அந்த சத்தம் கேட்கும் போது எப்படி நாங்கள் இலகுவாக இது எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்றதை தேவனுடைய வார்த்தை கூட நாங்கள் அடித்தளமாக தேவனுடைய வார்த்தையை நாங்கள் வைத்து அவரோடு இணங்குறது தான் எங்களுக்குள்ள இதை. அந்த அப்ப எங்கட கிரியைகளை நாம் ஒரு தகுதியாக ஒரு நாளும் கருதக்கூடாது. வேதவசனம் நாம் எந்த முறையில் தேவனோடு ஆரம்பித்தோமோ அதே முறையில் தேவனோடு தொடர வேண்டும். இரண்டா அவரை நாங்கள் நம்பினபடியா இருதயத்துல விசுவாசிச்சு வாயினால் அறிக்க பண்ணபடியா தேவனை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். எப்பொழுதும் இருதயத்துல அந்த விசுவாசம் தேவனோடு நாங்கள் இணைந்திருக்கத்தக்கதா அந்த விசுவாசம் ஒரு நாள். ஏனெண்டா கிருபையானது ரட்சிக்கப்படாதவர்களுக்கு மாத்திரமல்ல கிறிஸ்தவர்களுக்கும் கிருபையினால் நாங்கள் வாழுகிறோம். ஏனென்றால் ரட்சிக்கப்பட்ட பிறகு நாங்கள் அப்படியாக நாங்கள் விட்டுவிடக்கூடாது. நீங்கள் ஒரு அந்த அவிசுவாசியாக இருந்த போது எங்களிடம் எப்பவும் வந்து காட்டப்பட்ட தேவ அன்பை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியும் என்றால் அவருடைய பிள்ளையாக நாங்கள் இப்போது அவரது அன்பை இன்னும் அதிகமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாங்கள் என்ன செய்திருந்தாலும் தேவன் உங்களை இன்னும் அதிகமாக நேசிக்கிறார். ஆனாலும் நம்மில் அநேகர் அவர் நம்மை குறைவாகவே நேசிக்கிறார் என்று நம்புகிறோம். எங்களுக்கு அப்படி இருக்கக்கூடாது. என்னென்றால் அவர் அன்பாகவே தேவன் இருக்கிறார். அப்ப எப்பொழுதும் நாங்கள் அடித்தளமா இதை வைத்திருக்கணும் என்ற நோக்கம்தான் அடித்தளமையா அவருடைய கிருபை, தேவனுடைய கிருபையை நாங்கள் எப்பொழுதும் மறக்க கூடாது. அவர் தான் எங்களுக்கு யாவற்றையும் செய்து முடித்து இதிலே வாழும்படியாக தேவன் செய்து முடித்த யாவற்றையும் நாங்கள் விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ளணும். அதே மனம் திரும்ப பிறகு திரும்பவும் இந்த ஒவ்வொரு இதுலையும் மனம் திரும்பிட்டு நாங்கள் சில நேரத்துல எங்களுக்குள்ள யோசிக்கிறோம், ஆண்டவர் எங்களை சரியா நேசிக்கிறோம், நாங்கள் இந்த பிள்ளைய செய்துட்டோம் அந்த பிள்ளைய செய்துட்டோம். ஆண்டவர் இருந்த வண்ணமாயே இருக்கிறார். நாங்கள் எப்பவும் வந்து அவரோடு நாங்கள் இணைந்த பிள்ளைகளை செய்ய சொல்லி சொல்லல பிள்ளை செய்ய வராது எங்களுக்கு. ஏனென்றால் அவர் இருதயத்துல எங்களுக்குள்ள இப்படியொரு மகத்தான ரட்சிப்பை எங்களுக்கு தந்திருக்கிறபடினால நாங்கள் திரும்பவும் திரும்பவும் நாங்கள் அவரை சிலுவையிலே அறையிறது போல என்று சொல்லப்படுது, ரோமர்ல சொல்லப்படுது. நாங்கள் பிள்ளை செய்யக்குள்ள நாங்கள் திரும்பவும் திரும்பவும் தேவன் எங்களை செய்து முடித்த ஜாவத்தையும் நாங்கள் விசுவாசித்து அவர் தான் எங்களுக்கு எல்லாமே சுகம் தருகிறார், பலம் தருகிறார். அப்ப நாங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் நாங்கள் நடந்து கொண்டு நாங்கள் எப்பவும் வந்து நாம் கர்த்தரிடம் இருந்து ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள என்ன அணுகுமுறையை உபயோகித்தோமோ அதே தான் நாங்கள் கர்த்தரோடு நடப்பதற்கு உபயோகிக்க வேண்டும். அப்ப நாங்கள் என்ன பிள்ளை செய்கிறோம் என்ற அந்த குற்ற உணர்வுக்குள்ள நாங்கள் போகாதபடிக்கு தேவன் இந்த வார்த்தை கூடாக நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு சோஸ்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக. எப்பவும் வந்து ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்தி அந்த ரட்சிப்பை பற்றிய எங்களுக்கு இந்த இப்படி ஒரு வாழ்க்கையை புதுவிதமாக தந்து, எங்களுக்குள்ள புதிதான ஒரு கிருபையை தந்து, அவருடைய வாழ்வில நாங்கள் பங்கு பெற செய்த தேவன் என்னத்தை செய்து முடித்தாரோ, சிலுவையில அவர் கல்வாரியில பாடுபட்டு அவர் செய்து முடித்து இந்த பூமியிலே நாங்கள் பரலோக நன்மையை பூலோகத்திலே வாழும்படியாக நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. அதற்குள்ளாக ராஜரிகமான ஆசாரிய கூட்டம் பரிசுத்த ஜாதியாய் நாங்கள் வாழும்படியாக, என்னடா எங்களோட தகுதியில ஒன்றுமே இல்லை, அவருடைய கிருபை தகுதியற்ற எங்களுக்கு தந்த கிருபை தான் அந்த, அவருடைய தகுதி தான் கிருபை. அப்ப அவரோடே அந்த தகுதியாய் நாங்கள் வாழும்படியாக தேவன் இப்படி ஒரு சிலாக்கியத்தை எங்களை தந்திருக்கிறபடியா எங்களாலே அதை நம்ப முடியாது. ஆனா அவரால் அவருடைய நீதி, தேவனுடைய நீதி தான் நாங்கள் நீதிமான்களாக்கப்படும். அப்ப தேவனை நேசிக்கிறபடினாலும் அது பிரியப்படுகிறபடி, அவர் எங்களை பிரியப்படுகிறபடினாலும் எங்களுடைய புதிய சுபாவம் பரிசுத்தமாக வாழ்வது தான் என்பதாலும், நாம் பரிசுத்தமாக வாழ்கிறோம், நாம் எப்படி நமது ரட்சிப்பை சம்பாதித்ததற்காக பரிசுத்த வாழ்வு வாழ்கிறபடியே அப்படியே நாம் தேவனிடம் இருந்து எதையும் பெற்றுக்கொள்வதாக பரிசுத்த வாழ்வு வாழவில்லை. தேவனிடம் இருந்து எதை பெற்றுக்கொள்வோம் என்ற கவலை இல்லாமல் அவரிடம் அன்பு செலுத்தி கீழ்ப்படிந்து எல்லா நேரங்களிலும் அவரோடு நெருங்கி ஜீவித்தால் நாங்கள் எல்லா இதையும் மேற்கொள்ள முடியும். தேவனுடைய ஆசீர்வாதங்களும் எங்களை பின்தொடரும். இப்படியாக நான் இந்த தியானத்து கூட உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். ஆண்டவருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென். தேங்க்யூ.
1: ஆமென் ஆமென். நன்றாக ஒரு தேவ தியானத்தை வந்து பகிர்ந்து கொண்டீர்கள் சிஸ்டர் கிரேஸ். பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தீர்கள். காட் பிளெஸ் யூ. அந்த தியானத்தை நீங்கள் கொண்டு வரும் பொழுது நல்லா அதை ஜெபித்து தான் கொண்டு வருகிறீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதில் எங்களுக்கு அது நன்றாக தென்படுகிறது. என்றபடியாக கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் உங்களுடைய அழைப்புதலையும் அபரீகமாக ஆசீர்வதிப்பாராக. காட் பிளெஸ் யூ.
0: தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ.
1: காட் பிளெஸ் யூ. அடுத்ததாக நாங்கள் சிஸ்டர் டாலியை அழைக்கப் போகிறோம். அவர் வந்து ஊழியர்களுக்காக ஜெபிப்பார். சிஸ்டர் டாலி.
2: நன்றி நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இந்த நித்திய வெளிச்சத்துல நீங்க வெளிச்சமாக ஒளியாக வந்து எங்களுக்குள்ள வாசம் செய்கிற பரிசுத்தமான ஆவிக்கு நான் நன்றி செலுத்துறப்பா. நீங்கள் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் அப்பா. அப்பா நாங்கள் ஊழியர்களாக எங்களை அழைத்த அந்த மகா பெரிதான அன்புக்கு நான் நன்றி செலுத்துறப்பா. வர போகிற ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் ஆண்டவரே உங்களோட நோக்கத்தின்படி, உங்களோட சிந்தனையின்படி ஆண்டவரே, உங்களோட சிந்தையிலே அவர்கள் வாழ்வதற்கு சிந்தனையில் வாழ்வதற்கு ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் உங்களோட திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீங்க வாக்குத்தத்தம் செய்தவர் ஆண்டவரே அப்பா. நீர் எங்களுக்கு உன்னதமான உயர்வில் இருந்து எங்களை அழைத்து வந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. நீங்க போதுமானவர் என்று அவர்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக இனி அதிகமாக உங்களுடைய அற்புதங்களை அவர்களை கிரிகைகளையும் அவர்களுக்குள்ள வெளிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. நீங்க உங்களோட பரிசுத்தமான ஆவியின் மூலமாக புதிதான காரியங்களை புதிதான அபிஷேகத்தையும் ஆண்டவரே இந்த நேரம் கொடுத்து யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீங்க தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையானவராய் இருக்கிறபடினால் ஆண்டவரே அந்த வாக்குத்தத்தின்படி நீங்க ஒவ்வொருதரையும் உங்களுடைய அபிஷேகத்தினால உங்களுக்கு மகிழ்ந்து களி கூறுவதற்கு அழைத்த அன்புக்கு நன்றி செலுத்துறேன். யாவரையும் உங்களுடைய சித்தத்தின்படி நடத்துங்க. வரப்போற அப்பா வார்த்தையின் மூலமாக கொண்டு வர ஒவ்வொரு பாஸ்டர் சிஸ்டர் யாவரையும் ஆண்டவரே இந்த புதிதான வார்த்தையின் மூலமாக புதிதான அன்பின் மூலமாக நிரப்பி ஜெப ஆவியை கொடுத்து அபிஷேகத்துக்கு மேலாக ஆண்டவரே உங்களுடைய பரிசுத்தமான ஆவியை கொடுத்து அபிஷேகத்தை கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். யாவரையும் இரத்த கோட்டைக்குள்ள மறைத்து வைத்திருக்கபடியாக ஜபிக்கிறேன் ஆண்டவரே. ஆமீனப்பா. சிங்க குட்டியல் ஆண்டவரே பட்டினி கிடைக்க ஆண்டவரே தேடுவர்களுக்கோ உற்று குறையும் இருக்காது. அதுபடியா உங்களோட அபிஷேகத்தின அந்த அபிஷேகத்தின் அன்பை அறிந்து கொள்ளத்தக்கதாக அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறவர்கள் அன்பில் தனிந்து போகாத வண்ணமாக யாவருக்கும் ஆண்டவரே உங்களுடைய அன்பை அதிகமாக கொடுத்து அவர்கள் உங்களுடைய சித்தத்தின்படி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்படுவனும் என்று கூறி அவரையும் ஆசீர்வதித்து என்னை தாழ்த்து ஜபிக்கிறேன் என் பிதாவே. நன்றி இயேசு, நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன்.
1: ஆமே, நன்றி நன்றி அப்பா நன்றி. சிங்க குட்டிகள் பட்டினி கிடைக்கும், ஆண்டவரை தேடுவர்க்கு குறையில்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடைக்கும், ஆண்டவரை தேடுவர்க்கு குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே, ஆண்டவரை தேடுவர்க்கு குறையில்லையே. புல்லுள்ள இடங் மேய்க்கின்றான் தண்ணீரண்டை கூட்டி சென்று தாகம் தீர்க்கின்றான். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடைக்கும், ஆண்டவரை தேடுவர்க்கு குறையில்லை.

0: கிருபை என்னை தொடரும், ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் கிருபை எம்மை தொடரும். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடைக்கும், ஆண்டவரை தேடுவர்க்கு குறையில்லையே, குறையில்லையே, குறையில்லையே, ஆண்டவரை தேடுவர்க்கு குறையில்லையே. எதிரிகள் முன் விருந்தொன்று ஆயத்த படுத்துகின்றார், என்னையினால் அபிஷேகம் செய்கின்றார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடைக்கும், ஆண்டவரை தேடுவர்க்கு குறையில்லையே, குறையில்லையே, குறையில்லையே, ஆண்டவரை தேடுவர்க்கு குறையில்லையே. ஆமேனப்பா, நாங்கள் உங்கண்டையில் வரும் பொழுது எங்களுக்கு ஒரு விதமான விதத்திலும் எங்களுக்கு குறையில்லாத வண்ணமாக எங்களை காத்து வர்றவங்களோட மகா பெரிதான புதிதான கிருபிகளுக்கு நன்றி செலுத்துறேன். யாவரையும் இரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து உங்களோட சித்தத்தின்படி உங்களோட சித்தத்தை மட்டுமே நடத்துவதற்கு யாவரையும் உங்களுடைய எண்ணெயினால் புதிதான அபிஷேகத்தினால நிரப்பி ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா கன மகிமையும் உமக்கே உரியது என்று கூறி யாவருக்கும் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம். என் பிதாவே நன்றி, இயேசுவின் நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன். Thank you. God bless you, Sister Dolly. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவதற்கு குறை இல்லையே என்று சொல்லி நன்றாக ஒரு பாட்டையும் பாடி ஜபித்தீர்கள். Thank you and God bless you. அடுத்ததாக பிரதர் மகேந்திரன் சிஸ்டர் மேரி தங்கலிங்கத்தை அழைக்க போகிறார்.
2: ஆமென். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் மேரி தங்கலிங்கம்.
3: பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட்.
2: இன்றைய நாளிலே உங்கள் கவிதையின் தலைப்பு என்னை சொக்க வைத்து இயற்கையின் சொந்தக்காரன். என்னை சொக்க வைத்து இயற்கையின் சொந்தக்காரன் என்ற தலைப்பிலே கவிதையை முதலை எழுதி வாசிக்க வந்திருக்கீர்கள்.
3: ஒன்று கூட்டண கிருபிகளுக்காக நன்றி சொல்லி இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்துமாறு என்னை தாழ்த்தி உம்முடைய கரத்திலே தருகிறேன். விண்மீனை காவல் வைத்து வெண்ணிலவு தூங்கையிலும் கவிதை எனும் பித்து பிடித்த ஆட்டுதையா என்னை என் கண்ணிரண்டும் திறந்திருந்தும் காணவில்லை உம்மை தேவ வார்த்தையோடு கரைந்த போது கண்டுகொண்டேன் என் வானாதி வானவரை. அதனால் தான் என்னை சொக்க வைத்த இயற்கையின் சொந்தக்காரன் என்ற தலைப்பில் கவி தொடுக்கிறேன் என் அன்பு உறவுகளுக்காய். அற்புதங்கள் இயல்புக்கு அப்பால் பட்டவைகள். அற்புதங்களில் மட்டும்தான் தேவன் செயல்படுகிறார் என எண்ணுவது தவறு. நாம் சுவாசிக்கும் காற்றிலும் அனிதின் அசைவுகளிலும் அவரது அதர்சனமான செயல்பாட்டை அடையாளம் காண்பதே ஆன்மீக முதிர்ச்சியுடைய வாழ்வு. மண்ணினால் உண்டாக்கப்பட்ட மனிதனுக்கு ஜீவ சுவாசத்தால் உயிரை கொடுத்தார். இது நம்மை மிகவும் ஆழமாக சிந்திக்க வைக்கும் நிகழ்ச்சி. என் அப்பனே, உம் மூச்சு காற்றில் இன்றும் உம் சுவாச பைகள் இயங்குகிறதே ஐயா. கோடி கோடி ஜீவன்கள் சுவாசித்த பின்பும் இன்னும் குறையாமல் வீசுகிறதே காற்று. நாசியிலே சுவாசம் ஊதி மனிதனுக்கு வாழ்வு கொடுத்த சிரஞ்சீவி ஆனவரே நீர் எங்கள் தகப்பு நல்லவா. தென் பொதிகை தவழ்ந்து வரும் இளங்காற்றே உன்னை அனுப்பினவர் எங்குள்ளார் தெரியுமா உனக்கு. தென் பொதிகை தவழ்ந்து வரும் இளங்காற்றே உன்னை அனுப்பினவர் எங்குள்ளார் தெரியுமா உனக்கு. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். தேவனின் உண்டாகட்டும் என்ற வார்த்தையால் உண்டாக்க முடியாதது எதுவுமே இல்லை. ஒன்றுமில்லாமல் இருந்து அனைத்தையும் உருவாக்கியவர் நமது தேவன். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். தேவை என்று வரும்போது அவர் அற்புதத்தின் கரத்தை நீட்டுகிறார். அவரது அற்புத செயல்களுக்கு எல்லையே இல்லை. சூரியன் நிற்கும், சந்திரன் அசையாது நிற்கும், கடல் பிளக்கும், வறண்ட பாதை உருவாகும், கண்மலை பிளக்கும், மெரிக்கோ கோட்டை உடையும், விண்மீன் வழிகாட்டும், சுடும் தீ குழுகுழு அறை போல் ஆகும், கட்சிக்கும் சிங்கம் காக்கும் நாயாகும். இவரால் முடியாதது எதுவுமே இல்லை. இவரை அடையாளம் காண தவறிவிடாதீர்கள் என் சொந்தமே. உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்யும் என் தேவன் நம்மோடு இருக்கிறார். எத்தகைய உலர்ந்த வாழ்விலும் தேவனின் கிரிகை புதியதொரு தொடக்கத்தை வழங்கும். ஆவியானவர் புதிய உயர்நிலையை வழங்குவார். உலர்ந்து கிடக்கும் விசுவாசிகளே, திருச்சபைகளே, உயிர் அடையுங்கள் என்றே. 40 ஆண்டுகள் மட்டும் வனாந்திர மணலில் பனியுடன் தோன்றிய வானத்து பண்டம் இது பூமியில் விளையவில்லை. வானிலிருந்து பொழிந்தது அதிசயம் அல்லவா? காகங்களை கொண்டே நம்மை போஷிக்க வல்லவர் அல்லவா? அப்படிப்பட்டவர் நாம் பசியாலும் பஞ்சத்தாலும் வாடிவிட விடுவாரா என்ன? தண்ணீரை ரசமாக மாற்றுவார், இரத்தமாகவும் மாற்ற வல்லவர் அல்லவா அந்த ஜீவாதிபதி? கசந்த மாறாவை மதுரமாக்கும் என் தேவா, நமது வாழ்விலும் பல கசப்பான பகுதிகள் இருக்கிறதே. ஆனாலும் நமது வாழ்க்கையை அறிந்தே வடிவமைக்கப்பட்ட நிகழ்ச்சிகளும் காத்து கொண்டிருக்கின்றன. எந்த சுகத்திலும் சொக்கி அமர்ந்து விடக்கூடாது. நாம் இழைப்பாரும் காலமோ இனி வருவதாகியால் இலட்சியம் நோக்கி முன்னேறி கொண்டிருப்போம் என் அன்பு உறவுகளே. சீனாய் மலையில் சீரிய சட்டங்களை கொடுத்தது ஆச்சரியம் அல்லவா? சீனாய் மலையில் சீரிய சட்டங்களை கொடுத்தது ஆச்சரியம் அல்லவா? ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அடிக்கப்பட்டது கண்மலை, புறப்பட்டது தண்ணீர். கற்பாறை தண்ணீர் தடாகமானதும் அதிசயம் அல்லவா? இதை விட தேவ மைந்தன் மரியின் மடியில் மகனாகியது அதிசயம் அல்லவா? நமக்காக அந்த பரிசுத்தம் பாவமாகி பலியாகி இரட்சணியமானதே ஆச்சரியம் அல்லதா? நோய்களையும் பேய்களையும் விரட்டிய என் தேவா, எம்மையும் குணமாக்கியதற்காக நன்றியப்பா. இறையின் கடலின் ஆபேச பாய்ச்சலில் என்னே வேகம். சிருட்டிகருக்கு முன் அடங்கி பணியாதா சிருஷ்டிகள்? ஆம், கடலில் மேல் நடந்த காருண்யர் அல்லவா நாம் தேவர். அருமையானவரே, உம் விரல் தாங்கி நிற்பதால் இந்த பிரபஞ்சமும் அசையாது இருக்கிறதே. இறந்தோரை உயிரோடு எழுப்பிய என் தேவா, நீரே சர்வ வல்லவர். உம்மை விசுவாசிக்கிறவர்களுக்கு உண்டோ மரண பயம்? என் அப்பனே, தாகம் எடுத்து தவிக்கின்ற வேளையிலே உம் ஜீவ தண்ணீரால் தாகம் தீர்க்கும் மன்னவனே, மனதார நன்றி சொல்கிறேன் ஐயா உமக்கு. மரண கட்டுக்களை உடைத்து உயிரோடு எழுந்தீரே ஐயா. வானங்களை ஞானமாய் உண்டாக்கிறவரே சோசிரமையா, வான்வெளியில் ஒரு வைரக்கோடு, வான்வெளியில் ஒரு வைரக்கோடு, ஆகாயத்தில் வான வில்லுக்கு நீர் அடித்த வண்ணம் அல்லவா இது? என்னே உம் கை வண்ணம் ஐயா. பிறவி குருடனின் விழிகளை தொட்டீரே. விடிந்தது விழிகள் மட்டுமல்ல, வடிந்தது எம் விழிகளிலும் கண்ணீர் மலையல்லவா? புல்லின் மேல் புள்ளி வைக்கும் பணியை எந்த விஞ்ஞானியால் உண்டாக்க முடியும் என் தேவனே? காட்டு மூங்கிலும் அதன் காதுக்குள் நீர் ஊதும் ரகசியம் புரிகிறதே வானாதி வானவனே. காட்டு மூங்கிலின் காதுக்குள்ளும் நீர் ஊதும் ரகசியம் புரிகிறதே வானாதி வானவரே. ஆனால் ஆடம்பர பணத்திமிரில் புல்லாங்கை பொன்னில் செய்து விடாதீர்கள், அது மூங்கிலாகவே இருக்கட்டும். காலை கதிரவன் வந்து காத்திருக்கும் அழகு, காலை கதிரவன் வந்து காத்திருக்கும் அழகு, வண்ணம் மிஞ்சும் இந்த அழகை ரசிக்கும் போது என் வானவா உம் கலை வண்ணம் கண்டு வியந்தேன் ஐயா. ஜலத்தின் மீது அசைவாடியாதே ஆவியானவர், நம் வாழ்க்கை படகிலும் அசைவாடி கொண்டிருக்கிறார் என் அன்பு உறவுகளே. தேவன் இருக்கும் இடத்தில் ஜீவன் இருக்கும், வரும் மண்ணை எடுத்து ஜீவனாக்கு அவரால் முடியும். வனாந்திர மணல் எங்கும் மண்ணா பொழியும், சூனியங்கள் வீதியில் சித்திரங்கள் பூ பூக்கும். ஏது மற்ற வாழ்வுகளிலும் சிற்பம் செய்யும் இவர் விசித்திரமான ஒரு சிற்பிதானே. சத்தம் உறங்கிவிட்ட ஜாமத்தின் வேளையிலே, சத்தம் உறங்கிவிட்ட ஜாமத்தின் வேளையிலே புத்தம் புது தலைப்பு என் புத்தியில் உதிக்கையிலே, உம் வார்த்தைக்குள் கரைந்து போக விரைதையா என் எண்ணம். இந்த கவி வரி, இந்த கவி வரி என் இறுதி வரை உமக்கு மட்டுமே சமர்ப்பணம் ஐயா. என் இறுதி வரை உமக்கு மட்டுமே சமர்ப்பணம் ஐயா என கூறி இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் இயேசுவினிய நாமத்தில் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரி மேரி தங்கலிங்கம். நன்றியப்பா, நன்றிகள், நன்றிகள் அனைவருக்கும்.
2: ஆமென், ஆமென். அருமையான ஒரு கவிதை. உங்களுடைய கவிதையிலே இயேசுவின் நாமத்தை உயர்த்தி படைப்பின் சிருஷ்டிகரை எடுத்துரைத்து அற்புதம் சுவாசிக்கும் காற்றிலும் மண்பாண்டம் உயிர்பற்று நடந்து வருவதும் காற்று வரும் திசையை அறியலார் வார்த்தையின் மூலம் இயற்கையை உண்டாக்கினார் சூரியனும் சந்திரனும் அதிசயம் உலர்ந்த இரும்பு உயிர்பெற்ற அதிசயம் என்றும் நடக்கும் மன்னா அப்பத்தின் வானத்தில் இறங்கி உணவை கொடுத்தார் எங்களை கைவிடுவாரா? அதிசயத்தின் தேவன் மலை அடித்தால் நீரூற்று வார்த்தையும் அற்புதம் அந்த நீரூற்றுத்தான் கல்வாரி சிலுவையில் இருந்த நூறு படைப்பின் சிருஷ்டிகர் அவர் எங்களை சிந்திக்க செயல்பட முடியாது என்னை சொற்க வைத்தது உங்கள் கவிதை. ஆமென்,
4: நன்றி பிரதர், நன்றி. நான் உங்களை இந்த குட்டி கவிதை கேட்கறதுக்கு ஆவலா இருந்தனால் இது அழகான கவிதைய சொல்லி முடிச்சீங்க. நன்றி பிரதர், நன்றி.
1: ஆமேன், ஆமேன். ஆமேன், தேங்க்யூ பிரதர் மகேந்திரன். தேங்க்யூ சிஸ்டர் மேரி தங்கலிங்கம், நன்றாக ஒரு கவிதையை கொண்டு வந்தீர்கள், ஆசீர்வாதமாக இருந்தது. காட் பிளெஸ் யூ. அடுத்ததாக நான் ஊழியர்களுக்காக ஜபித்து விட்டு முதலாவது செய்தியை கொண்டு வர போகிறேன். இன்றைக்கு உங்களோட ஆங்கில ஹோஸ்டாக இருக்கிறேன். எனது பெயர் ராஞ்சினி அலங்காரமணி. கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களுக்காக ஜபிப்போம். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ லார்ட் for this wonderful time, Lord, that has been, Lord Jesus, so much of a blessing, Lord, that you have been bringing, Lord, to many that have been listening from 200 plus countries, Lord, across the time zones, no matter what morning, afternoon, evening, night time, whatever time zones they are, Lord Jesus, have been coming and participating, Lord, listening, Lord, and being, Lord Jesus, being blessed, Lord Jesus, with many of their songs and devotions and everything that have been going on, Lord, in your name, Lord Jesus, has been, and also, Lord, the beautiful poem that has been shared also, Lord, all of them, Lord Jesus, to honor and glorify you, Lord, and also to pray for the also the ones that are participating to come and join us, Lord, that have already been, from the handmaidens of the Lord to the servants of the Lord that are going to come and share the word for each and every one of them, Lord, that has been, Lord, standing in the gap and praying for them, Lord, as you come and minister through them, Lord. We thank you for each and every one of them. Now we bring the listeners before you once again, Lord. This is, Lord, nothing but your work. This is nothing but the work of the Holy Spirit, Lord. Even as you are ministering to them at this time, my Master, I give them, Lord Jesus, to you, Lord, no matter what their circumstances, no matter what their conditions of their very present time they are in, Lord, because you have said, Lord Jesus, that you are the author and the finisher of our faith, not to turn to the right or to the left, Lord, but look unto you, the author and the finisher of our faith. So, Lord, we come to you, Lord, at this time, Father, despite of what their circumstances are, Lord, we bring them all to you, Father. And also, Lord, we know, Lord, you are, Lord Jesus, what you said, Lord, according to your word, Lord Jesus, you will always, Lord, bring forth, Lord Jesus, and the silent listeners also, Lord, according to your word, Lord, what you have said, Lord, to a rewarder of them who diligently seeks you, Lord. So when we seek you and when we pray in your name, Lord, you would reward us accordingly, Lord Jesus, that our hearts are in alignment with your word and your will and the principles that you have brought us into our lives, Lord, in obedience to the very word that you have, Lord, bestowed upon our lives. So, Lord, Lord, we give them, Lord Jesus, as they are going to listen to the word, Lord Jesus, even at this time, Lord, and all the rest of the servants that are going to share the word, Lord Jesus, as you prepare their hearts, Lord.